வணக்கம். காலை மணி 8, மீடியா ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். நேபாள வெள்ளம் தொடர்பில் இணையத்தில் பதிவான இனவாத கருத்துகள் குறித்து சிங்கப்பூர் காவல்துறை ஆராய்கிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை அகற்றும்படி சமூக ஊடக தளங்களை கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் காஷண்முகம் இணையத்தில் ஏற்கத்தகாத கருத்துக்கள், குறிப்பாக இந்தியர்களை குறிவைக்கும் கருத்துக்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அவை மோசமானவை, அறவே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றார் அவர். நேபாளத்தில் காணாமல் போனவர்களின் பெயர் அல்லது இனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் உண்மையிலேயே சிங்கப்பூரர்கள்தானா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். போலி சிங்கப்பூரர்கள் என்ற சொற்களும் பயன்படுத்தப்பட்டன. அந்த கருத்துக்கள் பெரும்பாலான சிங்கப்பூரர்களை பிரதிபலிக்கவில்லை என்று நம்புவதாக திரு சண்முகம் கூறினார். இந்தியர்களை குறிவைத்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சில கருத்துக்கள் வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டதாக திரு சண்முகம் குறிப்பிட்டார். இது ஒரு சமூகத்துடன் நின்றுவிடாது. இன்று இந்தியர்கள், அடுத்து வேறு இனத்தவர் என்று அவர் எச்சரித்தார். பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் இத்தகைய பிளவுகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கலாம் என்று திரு சண்முகம் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீட்டு முடிவுகளில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது என்று மூத்த அமைச்சர் சண்முகம் கூறியிருக்கிறார். அந்த முடிவை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் தான் எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏ இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தார். நட்டத்தில் இயங்கும் ஏ இந்தியா நிறுவனத்தில் மேலும் முதலீடு செய்வதால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து திரு தியோங் கேள்வி எழுப்பினார். ஏ இந்தியா நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு சிங்கப்பூரர்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஏ இந்தியாவின் பங்குதாரர் தமாசிக் அல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் என்பதை திரு சண்முகம் தெளிவுபடுத்தினார். நீண்டகால வளர்ச்சியையும் லாபத்தையும் கருத்திற்கொண்டு மேலும் முதலீடு செய்வது வர்த்தக ரீதியாக பயன்தருமா என்பதை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமே மதிப்பிட வேண்டும் என்று திரு சண்முகம் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் சிங்கப்பூர் சமுதாயத்தில் இனவாதத்திற்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஏ இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது பற்றிய தமது விமர்சனங்களை திரு தியோங் தற்காத்து பேசினார். தமது அக்கறைகள் முற்றிலும் வர்த்தகம் சார்ந்தவை என்றார் அவர். முன்னதாக நேபாள திபெத் பேரிடர், ஏ இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு ஆகியவற்றின் தொடர்பில் எழுந்த இனவாத கருத்துக்களை மூத்த அமைச்சர் காஷண்முகம் சாடியிருந்தார். அதன் தொடர்பில் திரு தியோங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். ஒருவரின் இனத்தை வைத்து அவரது நோக்கங்களை விமர்சிப்பதை தாம் கண்டிப்பதாக திரு தியோங் கூறினார். அந்த பதிவில் அவர் மீண்டும் ஏ இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொண்டுள்ள பங்கை பற்றி அக்கறைகளை முன்வைத்தார். வரும் வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது அது குறித்த கேள்விகளை முன்வைக்கப் போவதாக திரு தியோங் சொன்னார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமான நிலைக்கு மேம்பட்டிருக்கிறது. காலை 7 நிலவரப்படி 24 நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 86 இருந்தது. கிழக்கில் 76, வடக்கில் 71, தெற்கில் 69, மேற்கில் 81. இந்தோனேசியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் செயல்படுகிறது. அமைப்பில் உள்ள நடைமுறைகள் வழி எல்லை தாண்டிய தூய்மை கேட்டை அண்டை நாடுகளுடன் சேர்ந்து கையாள்வதாக ஜகார்த்தா சொன்னது. ஆசியான் செயலகம் சென்ற வாரம் வட்டார அளவில் 3 கட்ட எச்சரிக்கை நிலையை அறிவித்தது. அதன்படி உறுப்பு நாடுகள் அன்றாடம் தகவல்களை வழங்க வேண்டும். போர்னியோவிலும் சுமத்ராவிலும் உள்ள 6 வட்டாரங்களில் சுமார் 73,000 ஹெக்டேர் நிலம் தீக்கு இரையானது. மற்ற இடங்களிலும்

செல்லும் 3 கப்பல்களை குறிவைத்திருப்பதாக இராணுவம் கூறியது. நீரினே அருகிலும் பாரசீக வளைகுடாவிலும் உள்ள கப்பல்கள் சந்தேகத்திற்குரிய விதத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் தெஹ்ரான் எச்சரித்தது. ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்களை சிதைத்ததாக அமெரிக்க மத்திய தளபதியும் கூறிய சில மணி நேரத்தில் ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க பேராளர்களான ஜெரட் குஷ்னருடனும் ஸ்டீவ் விட்காஃபுடனும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். உக்ரைனில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் முயற்சி எடுக்கும் வேளையில் சந்திப்பு நடைபெற்றது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க பேராளர்கள் இன்று கீவ் செல்கின்றனர். மாஸ்கோவில் நடந்த கலந்துரையாடல் மிகவும் வெளிப்படையாக இருந்ததாக ரஷ்யா சொன்னது. அமெரிக்க பேராளர்கள் சில யோசனைகளை முன்வைத்ததாகவும் அது கூறியது. பேச்சுவார்த்தை நடைபெறும்போது ஒன்று மற்றதன் தலைநகரத்தை தாக்காமல் இருக்க ரஷ்யாவும் உக்ரைனும் சம்மதித்தன. தற்காலிக சண்டை நிறுத்தம் 3 நாள் நீடிக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நேயர்களை தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்துல 2000களில் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேயர்களை உங்களுக்காக சினிமா சார்ந்த ஒரு புத்தரங்கம் வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமா இருங்க, பதில் சொல்றதுக்கு வாட்ஸ்அப் பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்காக பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளுக்கு பிறகு இன்னொரு பாடலும் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இடம்பெறும். ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் வழங்கும் ஒரு பாடல், கேட்டு மகிழுங்க.

0: துவாசி நோக்கிச்செல்லும் பி ஐ சாங்கி சவுத் அவென்யூ 3 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும். உட்லண்ட்ஸை நோக்கிச்செல்லும் பி கே இ டேரி ஃபார்ம் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும். துவாசி நோக்கிச்செல்லும் பி ஐ ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
6: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
7: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
6: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ பாயலேபார் சாலை நுழைவாயில் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கவனத்துடன் பயணம் செய்கிறீர்களே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
7: M1 வழங்கும் மேக்ஸ்.
6: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
8: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
9: Go and ask everyone what is your daughter doing in the past 8 years in the terrace.
1: இந்த ஒரு காட்சியை வந்து எத்தனை முறை ஆங்கிலத்துல நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? தமிழ்ல இந்த திரைப்படத்துல இந்த காட்சி வந்து ரொம்ப பேர் போன காட்சி, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நகைச்சுவையா இருக்கும். ஆனா இதனை ஆங்கிலத்துல கேட்டப்போ இன்னுமே ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. ஏன்னா இத எப்படி எப்படி எல்லாம் நடிச்சிருக்காங்க பாருங்க. அம்மா பிள்ளைங்க கூட இதை சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அப்பா பிள்ளைங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு காட்சி ஒரு புகழ்பெற்ற படத்துல இடம்பெற்று இருக்கு. அந்த படத்துடைய இயக்குனர் யார் தெரிந்தா எனக்கு சொல்லுங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678898 உங்களுடைய பதில்களுக்கு நான் ஆவலா காத்திருக்கேன். நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல இருந்தும், குஷி திரைப்படத்திலிருந்தும், தேவோட இசையில் கேட்டு மகிழ்ச்சி.

0: சிடிஏ நொக்கச்சலம் SLE லென்டோ அவென்யூ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஹாய் அல்லிமா, காலை வணக்கம். நான் நினைக்கிறேன் வெற்றிமாறன்.
0: வெற்றிமாறன் என்று புஷ்மாமா சொல்லிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து முருகன், கரிய மாணிக்கம், சிவகுமார், சுகன்யா, முத்துக்குமார், செந்தில், மாணிக்கம், ஹனீஃபா, இவங்க எல்லாருமே சரியான பதில சொல்லிருக்காங்க. நிறைய வெற்றிமாறன் ரசிகர்கள் இருப்பாங்க போல. ஏன்னா இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே எனக்கு பதில்கள் குவிந்து விட்டன. வெற்றிமாறன் அவருடைய பணங்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஊர்ல கிராமத்துல, இந்தியாவில கிராமத்துல நடக்கிற சில உண்மைகளையும் அவர் அழகா தன்னுடைய படங்கள்ல எடுத்து காட்டியிருப்பாரு. ஆடுகளம் 2011 இடம்பெற்ற ஆடுகளம் திரைப்படத்தின் சேவல் சண்டை காட்சிகளுக்காக வெற்றிமாறன் எடிட்டிங் தந்திரங்களையோ பொம்மை சேவல்களையோ அல்லது CGI கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தையோ பயன்படுத்த முற்றிலும் மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக நிஜ சேவல்களையே மோதவிட்டு படப்பிடிப்பை நடத்தியிருக்காரு. காட்சிகள் அனைத்தும் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிஜ சண்டைய படமாக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து பறந்து வந்து அங்கிருந்த முதன்மை சினிமாட்டோகிராஃபரையே தாக்கி இருக்குது. அதை பார்த்த பிறகும் அந்த சினிமாட்டோகிராஃபரோ இல்ல வெற்றிமாறனோ பயந்து போய் படப்பிடிப்பை நிறுத்தவில்லை. உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்து காயத்தை கட்டிவிட்டு சினிமாவின் நம்பகத்தன்மை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதே ஆபத்தான சூழல்ல தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தி முடித்தனர். அந்த அசாத்திய துணிச்சலுக்கு பரிசாகவே அந்த திரைப்படம் 6 தேசிய விருதுகளை குவித்து இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தது. இது போலயே வெற்றிமாறனுடைய பல படங்கள்ல சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும், முரட்டுத்தனமான காட்சிகள் நிறைய இருக்கும், ஆனா கருத்தும் நிறைய இருக்கும். சில இடங்கள்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையே அழகா எடுத்து காட்டியிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வேல் திரைப்படத்திலிருந்தும், தொட்டால் பூ மலரும் திரைப்படத்திலிருந்தும், யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு

0: நிலவரம்.
1: எஸ்எல்ஏனுக்குச்செல்லும் சிடிஇ பிரடல் சாலை அருகில் சாலையில் தடையிருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும். பிஐஇனுக்குச்செல்லும் டிபிஇ பேஸ்ட்ரீஸ் டிரைவ் 12 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகா.
6: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
6: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
2: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
6: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
1: நேர்களை, இந்த அங்கத்தை முடித்துவதற்காக உங்களுக்காக ஒரு பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் அவரை வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 9 மணிக்கு மேல 90s இடம்பெற்ற பாடல்களோடையும் 3 முக்கியமான நபர்களோடையும் சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி ஒன்பது அறியட்டு கேட்டாலே பரவசம் மணி 9 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நம்மளுடைய 3 முக்கியமான நபர்களோட உங்க கூட இணைஞ்சிடறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு புதிய பாடல் தேவராத்திரை படத்துல இருந்து அனிருத்துடைய இசையில் நகாஷ் அசிஸ் ரம்யா பஹாரா இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
6: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
7: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
6: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
7: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணும்.
6: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
8: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special payment.
9: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் ஏது?

0: நீர்களை ஏ ஆர் எம் மணிசையில் ரெண்டு பாடல்களை கேட்டீங்க. ஜோடி திரைப்படத்துல இருந்தும் தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்தும் தொடர்ந்து நாம சந்திக்கவிருக்கும் அந்த மூன்று நபர் இணைந்து கொண்டே இருக்காங்க. ரீ இன்கார்னேஷன்ல இருந்து நம்மோட மூணு பேர் இணைய போறாங்க. கணேஷ், கஜேந்திரன் மற்றும் நம்முடைய பாடகர் கௌஷிக் அவர்கள் தான் இணைய போறாங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி இப்போது போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுப்போம் மாணவர்களே.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: நேயர்களே, நம்மளுடைய வானொலியில நம்ம நிறைய பாடல்களை கேட்டுட்டு வரோம். நிறைய நேரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் பல இயக்குநர்கள் இருப்பாங்க, இசையமைப்பாளர்கள் இருப்பாங்க. அதை கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனா எப்போதுமே இந்த உள்ளூர் பாடல்களுடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விதமான பெருமை இருக்கும், ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அது போன்ற ஒரு குழு தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க, ரீ இன்கார்னேஷன். இவங்க ஒரு புகழ்பெற்ற பாடல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பாடல் நிறைய நம்ம உலக அளவுல, உள்ளூர் அளவில் இல்ல உலக அளவில் நிறைய புகழ் பெற்றிருக்கு. அதே மாதிரி இன்னொரு படைப்போட தான் இன்று நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க, கௌஷிக், கணேஷ் மற்றும் டிஜே பஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
8: வணக்கம் யாழை.
0: வணக்கம்
8: நேயர்களுக்கு வந்து எங்க பாடல வந்து வெளியிடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு மாற்று கருத்து உங்களுடன். நீங்க உள்ளூர் பாடல் அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு எந்த பாட்டுமே உள்ளூர் பாட்டு கிடையாது, எல்லா பாட்டுமே இன்டர்நேஷனல் பாட்டு, எஸ்பெஷலி ஆஃப்டர் சோசியல் மீடியா. எதையுமே நம்ம லோக்கல் சாங் இது ஒரு உள்ளூர் பாடல் அப்படின்னே சொல்லக்கூடாது. எல்லா பாடலுமே ஒரு சிங்கிள், ஒரு இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த ஒரு சிங்கிள். அது யாரு செஞ்சாலும் சரி, அதை வந்து நம்ம அந்த மாதிரிதான் இனிமே நம்ம அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் நம்மளுடைய பாடல் நம்மளே அறியாம எத்தனையோ நாடுகள்ல இருக்கு, எத்தனையோ மக்கள் போய் அது ரீச் ஆகுது. சோ அது இனிமே அது ஒரு உள்ளூர் பாடல் கிடையாது. ஒரு காலத்துல சேட்டலைட் சேனல்ஸ் இருக்கிறச்சு, எஸ் அது ஒரு உள்ளூர் பாடல் அப்படின்னு சொல்றது ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா இனிமே மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கீங்க, இனிமே இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த பாடல், யாரு ரிலீஸ் பண்ணாலும்
0: சரி. ஓகே, நம்மளுடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் கௌஷிக் சொல்லிட்டாரு, அதனால நான் இதை வந்து கேட்டுக்கிறேன். ஆனா இது உண்மைதான் நிச்சயமாக, ஏன்னா ரீச் அப்படி இருக்குது, எல்லாருமே கேக்குறாங்க உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே. அதனால நிச்சயமா இது உள்ளூர்ல மட்டும் கேட்கப்படுற பாடல் கிடையாது உங்களுடைய.
8: ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அங்க உள்ளூர் பாடல் யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏய், ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு அனிருத் பாட்டு, ஒரு வித்யாசாகர் பாட்டு அப்படித்தானே சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரீ இன்கார்னேஷன் பாட்டுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான்.
0: சரி, இன்று ரீ இன்கார்னேஷன் அவங்களுடைய பாடல நம்மளோட சேர்ந்து வெளியிட இருக்கிறாங்க இல்லையா, அந்த பாடல பத்தி தான் இப்ப எனக்கு ஒரு கேள்வி. மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த பாடல்ல வேலை செஞ்சிருக்கீங்க இல்லையா? இந்த பாடல் எல்லா பாடலுக்குமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இந்த ஒரு பாடல வந்து நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒரு நேரத்துல திடீர்னு இப்படி செய்யலாமே, இப்படி வரிகள் எழுதலாமே, இப்படி இசையமைக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி இந்த பாடல் உங்களுக்கு எந்த ஒரு நிமிடத்துல தோணுச்சு, யாராச்சும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
8: அதுக்கு முன்னாடி நான் வந்து கணேஷ் அண்ட் டிஜே பஸ் முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன். அவங்க ரெண்டு பேரும் என்னோட நண்பர்கள், என்னோட குழுவினர்கள். அவங்க வந்து அவங்கள தெரிஞ்சு தெரியாமயே இந்த பாடலுக்கு ஒரு முக்கிய அங்கமா அவங்க இருந்திருக்காங்க. முதல்ல நான் எங்க ஆரம்பிச்சதை சொல்லிடுறேன். டிஜே பஸ் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்த போது அந்த நிகழ்ச்சியில அவர் பாடின அவர் போட்ட சில பாடல்கள் வந்து என்ன வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஒரு ஒரு ஒரு நேரத்திற்கு பிறகு அந்த சில குத்து பாடல்கள் எல்லாம் போடுவாங்களா, அது வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இது மாதிரி ஏன் நம்ம வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தின் சாயல்ல ஆனா ஒரு நல்ல குத்துப்பாட்டு ஒரு மெலடி குத்துப்பாட்டு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தோணுச்சு. அப்புறம் கணேஷ் வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர், என் கூட வந்து ஒரு 15 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கணேஷ் கிட்ட நான் வந்து என்னுடைய பாடல்கள் எல்லாமே முதல் முறை நான் போட்டு காமிக்கிறச்சு. மறக்க போட்டு காமிச்ச போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பவே அவர் சொல்லுவாரு, இதுல ஆக்சுவலி நீ ஒரு மெலடி குத்து பாட்டு போனா செமையா இருக்கும் கௌஷிக், அது வந்து அதோட ஃபீலே வேற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சோ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கிய அங்கமா இருந்திருக்காங்க இந்த பாடல் உருவாகுவதற்கு. ஆனா அந்த ஜான்ற கணேஷ் வாங்க.
9: ஆக்சுவலி ஜோன்ற வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங் இன் த சென்ஸ் தட் கௌஷிக் வந்து திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி மச்சான் நீ சொன்ன ஞாபகம் இருக்கா மெலடி குத்துப்பாட்டு, இப்ப ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பொண்ணு பார்க்க போறாங்கன்னா எப்படி இருக்கும், நல்ல காமெடி. ஹி விஜுவலைஸ்ட் த சீன் பிஃபோர் த சாங், சோ இட் வாஸ் வெரி, அது ரொம்ப புது புது விதமான ஒரு தொடக்கமா இருந்துச்சு இந்த பாட்டுக்கு. யூஸ்வலி மெட்டு போடுவாங்க இல்லாட்டி லிரிக்ஸ் எழுதுவாங்க, இவர் வந்து மியூசிக் வீடியோவை விஜுவலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டு எழுதுவாரு.
0: ஆமா, இதுதான் வந்து முதல் முறை நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். மியூசிக் வீடியோ மட்டும்னு சொல்ல முடியாது, இது வந்து எல்லாரும் வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு காட்சி இல்லையா, அதை வைத்து ஒரு பாட்டு நீங்க எழுதிருக்கீங்கன்னா இது மிகப்பெரிய விஷயம் நிச்சயமா. நான் எதேதோ கேள்விப்பட்டேன்,
9: எல்லாரும் வாழ்க்கையில நடக்கும், ஆனா இந்த இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னியா இருக்கும்.
0: ஓ, இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பாடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்குது. இந்த பாடல்ல அந்த வரிகள் இருக்குல்ல, அத ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு எழுதுனீங்க? இந்த பொண்ணு பாக்குற சீன் ஓகே, அதுல ஏதோ வச்சு எழுதுனீங்க?
8: வரிகள்னு பாத்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சது வந்து ஒரு தமிழ் பையன் ஒரு தெலுங்கு பொண்ணு, அந்த தெலுங்கு பொண்ணுக்கு ஒரு தெலுங்கு அப்பா. சோ இது நான் அதனாலதான் இன்டர்நேஷனல் சொன்னதுக்கு ரீசன் என்ன, லாங்குவேஜ் கூட வேற வேற லாங்குவேஜஸோட இன்ஃபுளுசஸ் இருக்குது. அண்ட் தெலுங்கு ஆஃப்கோர்ஸ் சிங்கப்பூர்ல நேஷனல் லாங்குவேஜ் இல்ல, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் டயஸ்போரா இந்த கல்ச்சர். பட் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பையன் என்னமா பாடுவாரு, முதல்ல தமிழ்ல ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் திணறி திணறி தெலுங்குல பாடுவாரு, அந்த புரோக்கன் தெலுங்குல பாடி அதுக்கப்புறம் தனக்கு தெரிஞ்ச தமிழ்ல திரும்பி பாடுவாரு. சோ அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் வந்து அந்த பாட்டை எழுதணும்ங்கிறது முடிவாயிருச்சு என் மைண்ட்ல அட்லீஸ்ட். சோ எழுத ஆரம்பிச்ச போது நான் தான் எழுதுனேன், எழுதுனது எல்லாமே வந்து எனக்கு தோணுதுதான், எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு வார்த்தைகள், எனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் ஆக்சசபிளா இருக்கணும். எனக்கு ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும், அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பியூட்டிஃபுல் சாங், அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ஆனா லிரிக்ஸ் வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கும், ஆங்கில வார்த்தைகளே இருக்காது, அவ்வளவு அழகான வரிகள் அந்த பாட்டுல இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அந்த மாதிரி சில வரிகளை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ள நம்ம ஜென்சிக்கு பிடிச்ச சில லேங் எல்லாம் உள்ள சேர்த்து ஒரு மாதிரி ஒரு கலவையா ஒரு பாட்டா வெளில வந்திருக்கு. ஜென்சின்னு சொல்லிச்ச டிஜே பஸ்ஸுக்கு தெரியும் ஜென்சிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு, எனக்கு தெரியாது, அதனால அவரு சொல்லுவார்.
0: சொல்லுங்க டிஜே பஸ் நீங்க சொல்லுங்க.
10: பேசிக்லி இது ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்காது, கரெக்டாக அந்த அந்த யங்ஸ்டர்ஸோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு.
0: இதுல அந்த ஜென்சி லிங்கோன்னு சொல்லியிருக்காங்களே, எது மாதிரி பயன்படுத்திருக்கீங்க நீங்க?
8: இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான ஜென்சி லிங்கோல இல்லைங்க. லைக் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வந்து அவளை கண்டதும் ஃபியூஸ் போச்சு பிரெயின்ல, பழகி பார்த்ததும் கன்சாமி என் தேவதை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு பேசிக்கான ஜென்சி லிங்கோ.
0: லைக் பிரெயின்ல பயங்கரமா ஒரு சாங்,
8: இதுக்குன்னு நான் வந்து கொரியன் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அந்த மாதிரி ஜென்சி லிங்கோலாம் இல்ல, ரொம்ப பேசிக், அது சகஜமா வாழ்க்கையில பேசுற மாதிரி ஜென்சி லிங்கோ. என்ன மாமா மச்சி மாப்பிள்ளை இந்த மாதிரி லாங்குவேஜஸ் லைக் இந்த மாதிரி வார்த்தைகள். சோ இதெல்லாம் சும்மா பயன்படுத்தி ஒரு பாடல் ஒரு ஃபன் சாங். மறக்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பாட்டு, அது நீங்க எல்லாருமே கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க, ஸ்பாட்டிஃபைல இருக்கு, யூடியூப் மியூசிக்ல இருக்கு, தயவு செஞ்சு போய் கேளுங்க. பட் மறக்க வந்து ரொம்ப ஒரு சீரியஸான பாட்டு, ஆசை முகம் மறந்து போச்சு அப்படிங்கிற பாரதியாரின் கவிதையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பாடல். அதுல வந்து நம்ம வந்து காமெடி பண்ண முடியாது, காமெடி செஞ்சது தப்பாயிரும், அது வந்து அது அது அந்த கான்டெக்ஸ்ட் கிடையாது. சோ அதுக்கான ஒரு களத்தை உருவாக்கி அதுல காமெடிக்கால லிரிக்ஸ் எழுதி அதை வந்து இன்னும் ரீச் பண்ணதுக்கு மக்களுக்கு என்ன கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சதுதான் இந்த பாடலின் மையம்.
0: இந்த பாடலுடைய தலைப்பு வந்து மாமா பலையான்னு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த பலையாவே வந்து ஜென்ஜி கடையில நடுவுல வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகர். ஏன்னா அவருடைய அந்த நடிப்பு, அவருடைய நடிப்பு வந்து நகைச்சுவையா ஆக்கி பாக்குற ஜென்ஜி கிட்ஸும் இருக்காங்க. சரி, இந்த ஒரு பாடல வந்து இப்ப நம்ம கேட்க போறோம். அந்த பாடலை கேட்கும் போது கேக்குறவங்க என்ன உணரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க?
8: எனக்கு பாலியா கார் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அவரை வந்து நான் மீன் மெட்டீரியலா நான் சொல்லல, ஆக்சுவலாவே எனக்கு அவர் அவரோட சினிமா பிடிக்கும். அத வந்து நான் ரொம்ப ரசிச்சுதான் நான் பாப்பேன். நான் காமிக்கலா பாக்கல அத. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இந்த பாடலில் வரும் அனைத்தும் கற்பனையே. வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க, கடைசி ஏதாவது உதவி பண்ணியா இந்த நேரத்துல?
0: இதே வீடியோ சாங்ல வர இது மாதிரி நீங்க இப்பயே வந்து முன்குறிப்பு போட்டுக்கிறீங்க. நான் வந்து உங்களை சொல்லலன்னா, ஆனா வந்து இந்த ஜென்ஜி கிட்ஸ்க்கு இப்படி வந்து ஒரு நகைச்சுவையா போயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாருக்கும்
8: என்ன செய்வான், அவங்க அப்பா பார்க்க பாலையா மாதிரி இருக்காரு. இதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அந்த பாட்டை கேளுங்க.
0: சரி, நீங்க சொல்லுங்க கணேஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
9: இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான பாட்டு. பாட்டு லைக் ஐ செட், அந்த குத்து அண்ட் மெலடி ஆல்வேஸ் ஃபீல்ஸ் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ். அது வந்து பாட்டு கேட்கும் போது உங்க மனசுல பதிஞ்சிரும். எழுதின வார்த்தையும் அப்படி, வெட்டம் அப்படி, உங்களே அறியாம ஒரு வைப் பண்ற மாதிரி ஒரு பாட்டு இது. சோ யா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சரி, டிஜே பாஸ், நீங்க சொல்லுங்க என்ன உணரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நேர்கள்?
10: இந்த பாட்டு உண்மையிலே செஞ்சது, சந்தோஷமா இருக்கணும் அந்த பாட்டு கேட்கும் போது.
0: சரி, பாடலை பத்தி நிறைய கேட்டுட்டோம், அதனால இப்ப பாடலே கேட்டுருவோம். சரியா நீர்களே, இப்போது உங்களுக்காக கௌஷிக் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.
11: Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble, I'm the truth.

0: இந்தியாவிலிருந்து
1: தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
6: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
7: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
8: இது உங்க ஒலி
9: தொட்டில ரோட்டு முக்கில் ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
10: வார இறுதி ஒலியில் உள்ள
11: நேர்களை விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, என் கூட இருக்கிறாங்க ரீ இன்கார்னேஷன். நேர்களை நம்ம பாடலை கேட்டோம். அவங்க சொன்னதை போலவே அந்த பாடல் நல்ல வைபா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன எல்லா எலிமெண்ட்ஸும் நான் பார்த்தேன். அந்த தமிழ், தெலுங்கு, அப்புறம் வந்து அந்த வைப் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு பாடலுக்கு.
12: தேங்க்யூ யாழினி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து சும்மா சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா தெரியல. அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் அனுப்புங்க எனக்கு. அண்ணா பாட்டு கேவலமா இருந்துச்சு.
11: இப்போதைக்கு
12: சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க.
11: பாட்டு உண்மையிலேயே சிறப்பா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாடல வந்து எனக்கு அப்புறம் ட்ராக் இருக்குது, அதனால நான் மீண்டும் மீண்டும் கேட்பேன். நீங்க எங்க இந்த பாடல இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி இருக்கீங்க?
12: இந்த பாடல் இப்போதைக்கு ஸ்பாட்டிஃபை, எனி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே அது அவைலபிளா தான் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு காலையில தான் லான்ச் ஆச்சு. சோ டைம் டேட் எக்ஸாக்ட்லி இந்த இன்டர்வியூட டைம் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த பாடலுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து குமாரவேலுன்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுட்டு இருக்காரு. அது கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் கரெக்டான நேரத்துல. சோ கொஞ்சம்
11: ஒரு மெலடியும் குத்தும் சேர்ந்து அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படி நீங்க அந்த பிளான் செய்த உடனே எவ்வளவு சீக்கிரமா இந்த பாடலுடைய வேலைக்குள்ள இறங்கினீங்க?
12: அது வந்து ஒரு ஒரு வாரத்துல அனுப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் தான் ஆச்சு, அதுக்கு மேல ஆகல. நான் அனுப்பிட்ட உடனே கணேஷ் தான் கொடுத்தேன். கணேஷ் தான் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அந்த முதல் டிராஃப்ட்ல இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு, இன்னும் நிறைய காம்பனன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது ஆக்சுவலா நீங்க இப்ப கேட்ட வெர்ஷன் இல்ல. சோ கணேஷே சொல்லுவாரு,
11: நீங்க சொல்லுங்க
13: கணேஷ். So similarly like அவர் அந்த இந்தியன் டயஸ்போரா மனசை பிடிக்கிறதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸும் ட்ரை பண்ணாரு, லைக் தெலுங்கு அண்ட் ஆல் தட். அதே மாதிரி மியூசிக் ஜான்ரஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு பாட்டு விளையாக்கணும்னு அடிஷ்னலா ஒரு 2-3 ஜான்ர வர்ற மாதிரி அந்த மியூசிக்ல வச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெனி சேஞ்சஸ் அண்ட் கொரெக்ஷன்ஸ் தென் இதுதான் அந்த ஃபைனல் வெர்ஷன். இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச வெர்ஷனும் கூட நினைக்கிறேன்.
11: இப்ப இந்த முதல்
12: வெர்ஷனை பார்த்து கணேஷ் துப்பிட்டாரு. உண்மையை சொல்றேன், முதல்ல ஒரு வேர்ஷன் நடத்துட்டேன். அந்த வேர்ஷனை பார்த்து கேட்டுட்டு இருக்கு, ஆனா நல்லா இல்ல.
11: என்னடா நல்லா இல்ல சொல்றாங்க சொல்றீங்களே.
13: இட் வாஸ் an attempt. அதுல கொஞ்சம் அந்த ஹவுஸ் மியூசிக் குத்து எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கேக்குற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு கேக்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு, அதுதான் சொன்னேன்.
11: இல்ல அவர்
12: நண்பர்கள் வந்து என்னைக்குமே நண்பர்கள் வந்து சூப்பரா பண்றேன் நண்பர்களோட நல்லா செய்யலையோ அதை சுட்டி காட்டுற நண்பர்கள் தான் நம்மளுக்கு இன்னும் முக்கியமா தேவை வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு நண்பன் தான் கணேஷ்.
11: நிச்சயமா. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம், அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அவர் கேட்டுச்சு சொன்னார்ல, இட் வாஸ் அன் அட்டெம்ட் அப்படின்னு. அது எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, இட் வாஸ் அன் அட்டெம்ட் ஒன் அட்டெம்ட் அகைன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம். அப்படிதான் அவர் அந்த சொன்னாரு.
13: இல்ல இல்ல இல்ல, இட் வாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு அட்டெம்ட். நாம எப்பவுமே ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காம ஒண்ணுமே நடக்காதுல்ல. சோ இட் வாஸ் அ குட் ட்ரை. மேபி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். வி நெவர் நோ. இப்ப எது வைரல் ஆகுது viral avalen therilla, but end of the day namma da first round of judges, so based on that and the part veliya irukke.
11: ஆமா, நம்ம தானே நம்மளுடைய work ஓட best critics ஆ இருக்க முடியும். அதனால அந்த விதத்துல இவ்வளவு அழகான ஒரு படைப்பு நீங்க கொடுக்கறதுக்கு உங்களை நீங்களே நிறைய கிரிட்டிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல இருந்து
12: நிறைய பண்ணிருக்கீங்க.
11: டிஜே பாஸ் நீங்க சொல்லுங்க, முதல் டிராப்டுக்கும் இப்ப உள்ள அந்த பாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாடலே எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: ஆக்சுவலி நான் இந்த முதல் டிராஃப்ட் கேட்கல, என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் நான் இந்த வெர்ஷன் தான் கேட்டேன். சோ இதை கேட்ட உடனே நான் கௌஷிக் கிட்ட சொன்னேன், இதுதான் இந்த இந்த வெர்ஷன்ல இப்படியே ஸ்டிக் பண்றதுதான் பெட்டர் நமக்கு. கரெக்டா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கு மாதிரி சிம்பிளா இருக்கு பாட்டு, அண்ட் வெரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. சோ அதான்
12: நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, லைவ் கான்சர்ட் ரீஇன்கார்னேஷன் கான்சர்ட் நடக்குது. அதை நான் டிக்கெட் இப்ப எங்கேயும் விக்கல, அந்த டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால இது ப்ரொமோஷனல் மெட்டீரியல் கிடையாது, பயப்படாம எல்லாரும் கேளுங்க. டிஜே பாஸ் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கச்சு இந்த பாட்டை நான் போட்டேன். அப்ப வந்து அது மூணாவதோ நாலாவது டிராப்டோ அவர் கேட்டாரு. பெருசா வைப் பண்ணல எனக்கு டிஜே பஸ் வந்து வெளில சொல்ல மாட்டாரு, ஏன்னா நாங்க இன்னும் அவ்வளவு க்ளோஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஆனா வெளில சொன்னா வந்து சில பேர் ஹர்ட் ஆயிடுவாங்களோ மாட்டாங்களோங்கிற ஒரு ஒரு செகண்ட் டவுட்லயே தான் ஒரு மாதிரி பாட்டை கேட்டுட்டு இருந்தாரு. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பதில் சொன்னேன். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் அது கரெக்டா அந்த இடத்த மட்டும் வெட்டி வெளில தூக்கி போட்டு பாட்டை அப்படியே சுருக்கிட்டு ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்குள்ள பாட்டை ரெடி பண்ணி அதுதான் இந்த வருஷம்.
11: சரி, இந்த நகைச்சுவையான ஒரு தருணத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க சிங்கப்பூர்ல உள்ள நம்மளுடைய கலைஞர்கள் மட்டும் இல்லாம இந்தியாவில உள்ள சில கலைஞர்களோடையும் நீங்க கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க கௌஷிக்.
12: இந்தியால வந்து இப்ப எங்களுடைய நிகழ்ச்சியில செப்டம்பர் 11ஆம் தேதி வராரு, அவர் பேரு ஷேக், இஸ் ஒன் ஆஃப் த லீட் கீபோர்டிஸ்ட் ஃபார் த ஷோ. அவர் தான் இந்த பாடலுக்கு வந்து ப்ரோக்ராமிங் செஞ்சாரு இந்தியால, ப்ரோக்ராமிங் அண்ட் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அவர் தான் செஞ்சாரு பிரைமரி. ரோஷன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிருக்காரு மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங், பட் எல்லாமே ஷேக் இன் லீடர்ஷிப்ல தான் செஞ்சாங்க. ஒரு நாதஸ்வரம் பிளேயர் லைவா வாசிச்சாரு இந்தியால இந்த பாட்டுக்கு, அண்ட் கௌதம்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம், தெரப்பி பர்கஷனிஸ்ட் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இஸ் குவைட் ஃபேமஸ். அவர் தான் இதுக்கு பர்கஷன்ஸ் வாசிச்சாரு இந்த பாடலுக்கு. ஒரு குத்து ஃபீல் வரணும்னா அதுக்கு எனக்குமே நீங்க வந்து அதுக்குண்டான இன்கிரீடியன்ஸ் இருந்தாதான் அந்த பாடல் நல்லா இருக்கும். சும்மா எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி இருந்தானா அந்த அளவு நல்லா இருக்காது. சோ அது வந்து இந்த பாடலை இறக்குனது வந்து கௌதம் சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பர் அவர் தான். ரெக்கார்டிங் எல்லாமே நடந்துச்சு வந்து ரீங்காரா ஸ்டுடியோஸ்ல நடந்துச்சு இன் சென்னை, அண்ட் சிங்கப்பூர்ல வந்து லிட்ரலி லைக் சில ஸ்கிராச் வோக்கல்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே ரெக்கார்டட் அட் எங்க வீட்டுல தான் ரெக்கார்ட் பண்ணோம், லைக் வித் மை மைக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். சோ யா.
11: சரி, இப்போ இந்த நாதஸ்வரமும் குத்து அந்த எலிமெண்ட்டுமே நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா நல்லா இருக்காது. ஆனா அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்தியாவில இருந்து நம்ம ஆர்டிஸ்ட் வர வச்சு இப்படி பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாம் அப்படிங்கறது? ஏன்னா நிச்சயமா இது வந்து நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவா ஆட் பண்ணிருக்கோம் அந்த பாடலுக்கு. ஏன்னா இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா அந்த ஒத்தன்டிக்கான எலிமெண்ட் கிடைச்சிருக்காது சொன்னாப்ல, நீங்க அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க.
12: இது வந்து நம்ம நம்ம யோசிக்கிறச்சே வந்து ஒரு குத்து பாடல்னா தமிழ் கலாச்சாரமா இருந்தாலும் சரி, தெலுங்கு கலாச்சாரமா இருந்தாலும் சரி, செனாய் அல்லது நாதஸ்வரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கிய அங்கம். அதை நீங்க எடுத்துட்டு குத்து பாட்டு செய்ய முடியாது. அதே மாதிரி குத்துன்னா அந்த அந்த குத்துக்கான அந்த எலிமெண்ட்ஸ், அந்த அந்த அந்த இன் தவில் பறை இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க தவிர்த்துட்டு குத்து பாடல் செய்ய முடியாது. சோ இது ரெண்டுமே தேவையான கிடைச்சு ரெக்கார்டிங் செய்யறதுக்கான கரெக்டான அந்த அந்த ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அது வந்து சென்னையில வந்து ஜாஸ்தியாவே இருக்குது, அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நாதஸ்வரம் ரெக்கார்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க சும்மா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாசிக்கிறவங்களுக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. அதை ரெக்கார்ட் பண்றதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுக்குண்டான மைக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து சுலபமா குறுகிய காலகட்டத்துல செய்ய முடிஞ்ச ஒரு இடம் சென்னை. நான் தான் நம்ம உலகமே நம்ம கையில தான் இப்ப இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இந்த உள்ளூர் பாடல்ங்கிற அந்த கான்செப்டே இல்லாம இதோ ஒரு பாடல், இந்த பாடல் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம், இது பல பல தர மக்கள் இதுல சேர்ந்து வேலை செய்த ஒரு பாடல். அதுல வந்து சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிளேசஸ் பாவனா அண்ட் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி தெலுங்கு நேட்டிவ் தெலுங்கு, ஆனா தமிழ் பேசுவாங்க. நான் இந்த பாடலை அவங்களுக்கு அனுப்பினேன் முதல் டிராஃப்ட, அந்த முதல் டிராஃப்டும் ரெண்டாவது டிராஃப்டும் அவங்க அனுப்பின போது அவங்க சொன்னாங்க, கௌசிக் நீ தெலுங்கு எல்லாம் தப்பு தப்பா பாடியிருக்க, ஆனா உனக்கு தெலுங்கு புரியுதா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்ன இந்த இன்கேம் இன்கேம் இன்கேம் காவாலியா புஷ்பா ஃபயர் அண்டே ஃபிளவர் இல்லையா இதெல்லாம் உனக்கு புரியுதா அப்படின்னு. எனக்கு புரியுது, ஆனா அது இன்கேம் இன்கேம் இன்கேம் இல்ல, அது காவாலியா இல்ல, அது காவாலேயா, லைக் தர் இஸ் அ வே டு சிங், நீ எல்லாமே தப்பு தப்பா பாடியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஆனா புரியுது இல்ல உனக்கு? ஆஹ் புரியுது. இப்ப மைண்ட்ல யோசிச்சு பாரு, ஒரு தமிழ் பையன் அதை பாடா நீ நம்புவியா அப்படின்னு? ஆஹ் நான் நம்புவோம், தமிழ் பையன் அதை பாடா நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹ் ஓகே, அப்ப சரி ஒர்க் ஆயிடுச்சு, ஓகே ஃபைன் அப்படின்னு டிசைட் பண்ணது. சோ அவங்களுடைய அந்த ஒரு இந்த ஆல்பா பீட்டா டெஸ்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்டிங்ல வந்து ஒரு ஒரு சில பேர் அனுப்பி அவங்களுடைய ஃபீட்பேக்கும் எடுத்து கடைசியில இந்த பாட்டு ஒரு வழியா தயாராச்சு. எஸ்
11: இந்த ஒரு நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப பல இடங்கள்ல வந்து அந்த மொழி நம்மளுடைய மொழி தாய்மொழியா இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த பாடகர் பாடுறதுனால அது எப்படி இருக்குன்னா, அந்த வேற ஒரு தாய்மொழியோடவங்க அந்த மொழியில உள்ள பாடல பாடுற மாதிரிதான் இருக்கு. ஆனா நீங்க இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு தமிழ் பையன் தெலுங்குல பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்க கரெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒத்தென்டிசிட்டி இருந்திருக்காது, அந்த கதையை விட்டு கொஞ்சம் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஒரு விதம் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது ரிஸ்க் தான், ஏன்னா சில பேர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, என்ன தெலுங்கு இப்படி கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அது புரிய வைக்கிற மாதிரி கதையும் அமைச்சிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. சரி, பாடலை பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம், ரொம்ப நன்றி. பாடலை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், இப்ப ரீஇன்கார்னேஷன் கிட்ட வருவோம். ரீஇன்கார்னேஷன் வந்து ஒரு ஹோம் க்ரோன் பிராண்ட் இல்லையா, நம்ம சிங்கப்பூருக்குள்ளேயே நம்ம வந்து ஹோம் க்ரோன் பிராண்ட். இது இந்த லோக்கல் ஜேர்னி உங்களுடைய ரீஇன்கார்னேஷன் பேண்ட எப்படி அமைத்திருக்கு இந்த இசைக்குழுவை, அதை பத்தி பாக்கிறதுக்கு
12: மறுபடியும் லோக்கல் முதல்ல நிறைய ஷோஸ் நாங்க சிங்கப்பூர்ல தான் செஞ்சோம், எங்களுடைய ஆடியன்ஸ் சிங்கப்பூரியன் தான், இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, இந்த ஆதரவு சிங்கப்பூர்ல கிடைக்கலன்னா நாங்க வெளியூர் போய் பிரயோஜனமே கிடையாது, அதுதான் உண்மை. இப்ப வந்து நம்ம கலா உற்சவம்ல செஞ்சோம், இரண்டு நிகழ்ச்சிகள் கலா உற்சவம்ல செஞ்சோம், ராஜேஷ் வைத்யா சாரோட ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம், அப்புறம் எஸ்பிளனாட்ல ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்கோம், அப்புறம் ரீஇன்கார்னேஷன் திருவிழா அப்படிங்கிற நிகழ்ச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் மொழி விழா ஏப்ரல்ல நடந்துச்சு, அங்க வந்து என்யூஎஸ்ல அந்த அந்த கான்செர்ட் செஞ்சோம். இது எல்லாமே சிங்கப்பூர்ல செஞ்சது தான். ஆனா இதுக்கு நடுவில் மியூசிக் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரஸ்டீஜியஸ் வென்யூ ஒன்று இருக்கு சென்னையில, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மியூசிக் அகாடமியில வந்து ஐ திங்க் வி வர் த ஃபர்ஸ்ட் சிங்கப்பூரியன் பேண்ட் டு பெர்ஃபார்ம் அட் மியூசிக் அகாடமி. சோ தட் இஸ் ஒன் ஆஃப் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது நாங்க செஞ்சதுல. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப இப்ப இந்த ஜேர்னில அடுத்து என்ன வருதுன்னா, செப்டம்பர் 12th பத்தி நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நவம்பர் 14th ஒரு சம்பவம் நடக்குது, அதை பத்தி நான் கணேஷன் டிஜே பாஸ்ட விட்டுறேன். பட் செப்டம்பர் 12th வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்க இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சூப்பர் சிங்கர் பூஜா வராங்க, அனிருத் அண்ட் இளையராஜா சார் இவங்களோட எல்லாம் சேர்ந்து வாசிச்ச சாக்ஸோபோனிஸ்ட் பசந்த் வராரு. சோ அதோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நைஸ் வெரைட்டி ஷோ மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்க ரெடி பண்ணிருக்கோம், ஒரு கான்செர்ட் மாதிரி சோட்டா கான்செர்ட் போல நடக்குது. கணேஷ் வந்து என்னோட நண்பர் மட்டும் இல்ல, அவர் நல்ல பெர்கஷனிஸ்ட் ஆக்சுவலா, சோ அவர் பெர்கஷன்ஸ் வாசிக்கிறாரு. டிஜே பாஸ் ஆஃப் கோர்ஸ் ஐ திங்க் வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேண்ட்ஸ் டு ஹேவ் எ ரெசிடென்ட் டிஜே வித் அஸ் பெர்ஃபார்மிங் ஆன் ஸ்பாட்.
11: கௌஷிக் உங்களுடைய
13: நிறைய பாடல்கள் வந்து முழுமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஒரு மெட்லி ஸ்ட்ரக்சர்ல, அதாவது இப்ப எல்லாருமே அட்டென்ஷன் ஸ்பென் குறுகிய அட்டென்ஷன் ஸ்பென் தான், நம்ம டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி தான் அட்டென்ஷன் ஸ்பென். ஸோ அதுக்கேற்ப மெட்லி ஸ்டைல்ல பாட்டை ப்ரிசென்ட் பண்ண போறோம். அண்ட் தென் வி ஆர் வித் ரிகார்ட்ஸ் டு டிஜே பஸ் வந்து வி ஆர் ஒன் ஆஃப் த ஒன்லி பேண்ட்ஸ் வித் ரெசிடென்ட் டிஜே இன் த சென்ஸ் தட் டிஜே டிஜேயோட ஒர்க்கும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் ஹீ இஸ் ஆல்சோ மியூசிஷியன் அண்ட் பார்ட் ஆஃப் த பேண்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கான்சர்ட் அமையும் கௌஷிக்
12: எஸ் Thank you, guys.
13: Welcome back.
12: Yin and Yang, mari correct-a fill up panninga. Yes. So, Resident DJ, vandu, idu nariya bands seiyiradilla, ena adukku oru thani risk factor onnu irukku. Because, andha DJ-ku vandu musical sense irukkanum, avanga correct-ana nerathila timing-la dialogues adikkanum, or andha scratch pannuradhu kuda correct-ana title-la pannanum. Sila vishayangala irukku adhula. Adhu vandu DJ Bass is romba romba thiramai vaindhavar. Ganesh thaan enakku mudhala introduce pannaar avara, and I'm so proud of his journey as well as one of the homegrown DJs coming out of Singapore நிறைய இன்டர்நேஷனல் வென்யூஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஸோ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அவரை மாதிரி ஒருத்தரோட சேர்ந்து நாங்க வந்து மேடையில வந்து பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அண்ட் நவம்பர் 14th எஸ் அது செப்டம்பர் 12th இந்த இந்த ஜேர்னி முடியாது நவம்பர் 14th ஒன்று செய்யறோம்
0: நீங்க Habibi, come to Dubai. November 14th. So,
11: wow.
0: So yeah. Dubai-la irukkira AR Rahman-oda studio, Fidao studio-la onnu irukku. Anga dhaan namba போய் அந்த கான்சர்ட் செய்ய போறோம்
11: எனக்கே இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு கேக்குறதுக்கு அதுவும் அவர் அமைதியா சொல்லி முடிச்சிட்டாரு எனக்கு இன்னும் அந்த ஷாக் வந்து போகல இதை கேட்டுட்டு இருக்க நேர்களுக்குமே இப்ப புரியுது ஏன் நீங்க ஆரம்பத்துல இருந்து லோக்கல்னு சொல்லாதீங்க லோக்கல்னு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்கன்னு ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் என்னதான் இருந்தாலும் ஒரு சிங்கப்பூரியன் ஹோம் க்ரோன் பிராண்ட் தே ஆர் மேக்கிங் தே கோயிங் பிளேசஸ் அண்ட் அது எவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் அது அந்த விதத்துல தான் சொல்றோம் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் நான் என்ன கேட்கலாம்னு இருந்தேன்னா ரீஇன்கார்னேஷனுடைய அடுத்த படிக்கட்டுகள் அதை பத்தி தான் கேட்கலாம்னு இருந்தேன் ஆனா நீங்களே எங்களுக்கு வந்து இவ்வளவு சிறப்பான தகவல் சொல்லிட்டீங்க கௌஷிக் அதை பத்தி இன்னும் ஏதாச்சும் பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறீங்களா நவம்பர் 14 பத்தி
12: Firstly, I'd like to thank Neelamani Foundation, Mr. Muthukumar avargal, avargaludaiya udhaviyila dhaan vandu actually vandu we are putting this show together, headlining this show together in Dubai. Inga vaipu nareya perukku amaiyadhu. Unmai sollona vandu idu appadiye oru bayangara commercial opportunity. Engalukku vandu 20,000 velli kudukuraanga anga poi paadradhukku andha maari la edhuvume kedaiyadhu. Naangala passion-a seithittu correct ana oru vaipu thedi seiyirche anga AR Rahman sir oda studio la irundhu oru connection onnu undaagi அவங்களுக்கும் நம்மளோட கான்செப்ட் பிடிச்சு ஏன்னா அங்க எல்லாரும் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட முடியாது நான் உண்மையை சொன்னா இப்ப யாராவது ஒரு சும்மா நிகழ்ச்சி செய்யறாங்க ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் தேனா அங்க செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு அதுக்கு சில நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணுவோம் அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் தான் யூ கெட் ஷார்ட் லிஸ்டட் டு பெர்ஃபார்ம் த பெரிய பெரிய பிரபலமான கலைஞர்கள்லாம் அங்க பாடியிருக்காங்க அண்ட் அந்த நாட்டின் சூழலையும் நம்ம மனதில் பொருள வேண்டும் இப்ப பிகாஸ் அந்த அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த அந்த அந்த ஐக்கிய இடமே நீங்க பாத்தீங்கன்னா பிசிசின்னு சொல்லுவாங்க அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு போர்க்களத்திலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரம் இது அந்த நேரத்துல போய் அண்ட் சிங்கப்பூர் ஆல்வேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பீஸ் ஹார்மனி ரிலிஜியஸ் யூனிட்டி இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து சிங்கப்பூரியன்ஸா நம்ம போய் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றது வந்து ஒண்ணு எங்களுக்கு மட்டும் பெருமை இன்னொன்னு வந்து ஐ ஃபீல் லைக் வி ஆர் ஸ்டில் கேரிங் அவர் ஃபிளாக் வேர் வி கோ அண்ட் வி ஆர் பெர்ஃபார்மிங் இன் எ பிளேஸ் வேர் வி வாண்ட் பீப்பிள் டு திங்க் அபவுட் சிங்கப்பூரியன்ஸ் அஸ் நம்மளுக்கு நம்மளுடைய யாருமே நிகழ்ச்சி பண்ணாத இந்த நேரத்துல யாருமே கான்சியஸ் செய்யாத ஒரு இடத்துல நவம்பர் 14 தீபாவளிக்கு அடுத்த வாரம் இவங்க வராங்க ஒரு கான்செர்ட் செய்யறாங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே மக்கள் மனதுல கொண்டு போய் கடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓ ரீஇன்கார்னேஷன் இந்த இடத்துல செஞ்சுட்டாங்க வா வெரி குட் கிளப் கிளப் கிளப் நோ நாட் அட் ஆல் ஆக்சுவலி அதனாலயும் தான் துபாய் வந்து வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் உண்மை சொல்லணும்னா இந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் நாங்க மட்டும் கிடையாது ரீஇன்கார்னேஷன் அஸ் அ பேண்ட் பட் டு பி ஆனஸ்ட் இட்ஸ் கணேஷ் It's DJ Bus. It's Ganesh, the singer, who's coming from US. Super singer Ganesh, you can hear me. We're all going to be co-produced. So, if you say that, if you say that, if you say that, the show is on paper. We're lost. எங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிள் ஷோ கொத்து கொத்தா பணத்தை சேர்த்து நாங்க வந்து பெட்டு கடியில வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஷோ இது கிடையாது பட் இதை வந்து நாங்க செய்யணும், எங்களுடைய கலை பயணத்துக்காக நாங்க செய்யணும்னு எடுத்த ஒரு முடிவு. இதனால இதுக்கப்புறம் பல ஷோ வந்துச்சுன்னா அப்கோர்ஸ் வெரி ஹாப்பி வித் இட், பட் இல்லைன்னா எங்களுடைய பயணம் தொடரும் ஆப்வியஸ்லி. பட் இந்த ஷோ நல்லா பண்ணணுங்கிறது எங்களுடைய அடுத்த இமீடியட் ஸ்டெப். அண்ட் ஒன் மோர் ஸ்டெப், இன்னொரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது நவம்பர் 14th. மாமா பாலையாவோட வீடியோ நடுல வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் இன்னொரு சிங்கிள் நாங்க ரிலீஸ் பண்றோம். அந்த அந்த பாடல் வந்து இன்னும் கொஞ்சம் இமோஷனலான பாடல். அது வந்து பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு பாடல். தனது பிள்ளைகள் வெளியூர்ல இருக்கும் பொழுது அவங்களை எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க பெற்றோர்கள், அண்ட் பெற்றோர் அண்ட் பிள்ளைகள் எவ்வளவு அவங்க பெற்றோர்களை மிஸ் பண்ணுவாங்க, அந்த ஹோம் சிக் ஃபீலிங்க பத்தி சொல்ற மாதிரி ஒரு பாடல். இட்ஸ் அன் இமோஷனல் சாங். மாஸ் மசாலா கமர்ஷியல் சாங்கா கண்டிப்பா இருக்காது, பட் I feel like it will still reach the right audiences when we release that song. So adanal ipa adha pathi adhigam pesa vena ipa focus is on mama balaya and september 12th the nigarchi, but neenga ketadanal ivlo vivarangala naanga share pannom.
11: Romba nandri idella pagindiketadhukku ungalku oliyoda sarbagavum nama neergal sarbagavum enudaiya manamarnda vaazhthukal indru enga kuda inandhadhukku romba nandri. Ungalaiya september 12th concert ku naanga ella aavala kaathirukkom. Romba nandri guys. நன்றி.
12: Thank you okay. So much.
13: நன்றி அலி.
12: Yeah, நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. Have a great Sunday and enjoy the week that's coming up. Thank you.
11: Okay, bye-bye.
13: Okay, bye-bye. Thank you.
12: Bye-bye.
11: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக காதல தினம் திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் எம் அனிசையில் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.
14: புதியதொரு பாகம் என்ன நடந்தது. அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 120 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார்.
11: இல்ல கேக்குதா,
14: மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது?
11: அனைத்து
14: குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசி நோக்கிச்சலம் PIENU Avenue அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். இந்தோனேசியாவில் அனாக் ரகடாவ் எரிமலை குமுறுவதால் சோகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது. எரிமலை சாம்பலால் காலை 9:30 வரை சேவைகள் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. சோகார்னோ ஹட்டா ஜகார்த்தாவின் முக்கிய விமான நிலையமாகும். முன்னதாக காலை 5:30 வரை சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. சில அனைத்துலக பயணங்கள் உட்பட 33 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக இந்தோனேசியாவின் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் அடங்கும். நேற்று ஜகார்த்தாவிற்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் 2 சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. நிலைமை மாறக்கூடும் என்பதால் சிங்கப்பூருக்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் மற்ற சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்று நிறுவனம் கூறியது. இந்தோனேசியா புகைமூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் செயல்படுகிறது. அமைப்பில் உள்ள நடைமுறைகள் வழி எல்லை தாண்டிய தூய்மை கேட்டை அண்டை நாடுகளுடன் சேர்ந்து கையாள்வதாக ஜகார்த்தா சொன்னது. ஆசியான் செயலகம் சென்ற வாரம் வட்டார அளவில் 3 கட்ட எச்சரிக்கை நிலையை அறிவித்தது. அதன்படி உறுப்பு நாடுகள் அன்றாடம் தகவல்களை வழங்க வேண்டும். போர்னியோவிலும் சுமத்ராவிலும் உள்ள 6 வட்டாரங்களில் சுமார் 73,000 ஹெக்டேர் நிலம் தீக்கு இரையானது. மற்ற இடங்களிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் திடீரென அதிகரித்தன. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 6 இடங்களில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. ஆக அதிகமாக ஓர் இடத்தில் குறியீடு 287 பதிவானது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 9:00 நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 88 இருந்தது. கிழக்கில் 78, வடக்கில் 71, தெற்கில் 70, மேற்கில் 82. நேபாள வெள்ளம் தொடர்பில் இணையத்தில் பதிவான இனவாத கருத்துக்கள் குறித்து சிங்கப்பூர் காவல்துறை ஆராய்கிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை அகற்றும்படி சமூக ஊடக தளங்களை கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இணையத்தில் ஏற்கத்தகாத கருத்துக்கள், குறிப்பாக இந்தியர்களை குறிவைக்கும் கருத்துக்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அவை மோசமானவை, அறவே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றார் அவர். நேபாளத்தில் காணாமல் போனவர்களின் பெயர் அல்லது இனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் உண்மையிலேயே சிங்கப்பூரர்கள்தானா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். போலி சிங்கப்பூரர்கள் என்ற சொற்களும் பயன்படுத்தப்பட்டன. அந்த கருத்துக்கள் பெரும்பாலான சிங்கப்பூரர்களை பிரதிபலிக்கவில்லை என்று நம்புவதாக திரு சண்முகம் கூறினார். இந்தியர்களை குறிவைத்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சில கருத்துக்கள் வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டதாக திரு சண்முகம் குறிப்பிட்டார். இது ஒரு சமூகத்துடன் நின்றுவிடாது. இன்று இந்தியர்கள், அடுத்து வேறு இனத்தவர் என்று அவர் எச்சரித்தார். பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் இத்தகைய பிளவுகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கலாம் என்று திரு சண்முகம் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீட்டு முடிவுகளில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது என்று மூத்த அமைச்சர் சண்முகம் கூறியிருக்கிறார். அந்த முடிவை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் தான் எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தார். நட்டத்தில் இயங்கும் ஏர் இந்தியா நிறுவனத்தில் மேலும் முதலீடு செய்வதால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து திரு தியோங் கேள்வி எழுப்பினார். ஏர் இந்தியா நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு சிங்கப்பூரர்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஏர் இந்தியாவின் பங்குதாரர் தமாசிக் அல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் என்பதை திரு சண்முகம் தெளிவுபடுத்தினார். நீண்டகால வளர்ச்சியையும் லாபத்தையும் கருத்தில் கொண்டு மேலும் முதலீடு செய்வது வர்த்தக ரீதியாக பயன் தருமா என்பதை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமே மதிப்பிட வேண்டும் என்று திரு சண்முகம் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் யோங் சிங்கப்பூர் சமுதாயத்தில் இனவாதத்திற்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது பற்றிய தமது விமர்சனங்களை திரு யோங் தற்காத்து பேசினார். தமது அக்கறைகள் முற்றிலும் வர்த்தகம் சார்ந்தவை என்றார் அவர். முன்னதாக நேபாள திபெத் பேரிடர், ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு ஆகியவற்றின் தொடர்பில் எழுந்த இனவாத கருத்துக்களை மூத்த அமைச்சர் கா சண்முகம் சாடியிருந்தார். அதன் தொடர்பில் திரு யோங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார், ஒருவரின் இனத்தை வைத்து அவரது நோக்கங்களை விமர்சிப்பதை தாம் கண்டிப்பதாக திரு யோங் கூறினார். அந்த பதிவில் அவர் மீண்டும் ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொண்டுள்ள பங்கை பற்றி அக்கறைகளை முன்வைத்தார். வரும் வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது அது குறித்த கேள்விகளை முன்வைக்கப் போவதாக திரு யோங் சொன்னார். வாஷிங்டன் தொடர்ந்து ஈரானிய கப்பல்களை தாக்கினால் அமெரிக்க கப்பல்கள் மீது இன்னும் கடும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய ராணுவம் சூளுரைத்திருக்கிறது. ஹார்மஸ் நீரிணை வழி அனுமதி பெறாத பாதையில் செல்லும் மூன்று கப்பல்களை குறிவைத்திருப்பதாக ராணுவம் கூறியது. நீரிணை அருகிலும் பாரசீக வளைகுடாவிலும் உள்ள கப்பல்கள் சந்தேகத்திற்குரிய விதத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் தெஹ்ரான் எச்சரித்தது. ஈரானின் மூன்று எண்ணெய் கப்பல்களை சிதைத்ததாக அமெரிக்க மத்திய தளபதியும் கூறிய சில மணி நேரத்தில் ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன.

0: உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: நேர்களை, இனிமே உண்மையாலுமே உல்லாசம் தான் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்திற்கு நேயர் விருப்ப பாடல் அங்கம், பழைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். 50கள், 60கள், 70கள், 80கள்னு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை என்கிட்ட விரும்பி கேளுங்க. உங்களுக்காக அந்த பாடல்களை நான் வழங்குறேன். அம்மா எங்கே திரைப்படத்துல இருந்தும், யானை பாகன் திரைப்படத்துல இருந்தும் KV மகாதேவன் இசையில் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற போகுது. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்காக இவ்வளவு நாள் ஆசை காலை நேரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நிகழ்ச்சி படைத்துக் கொண்டிருந்த சாந்தி, உங்க எல்லாருக்கும் பாய் பாய் சொல்ல முடியவில்லை, நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்ல முடியவில்லை என்று ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க சார்பாக அவங்க இனி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி படைக்க போறாங்க. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க சொல்லியிருந்தாங்க. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அவங்க சார்பாக உங்க மேலெல்லாம் அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனால மறக்காம 5 மணிக்கு வானொலி பக்கமா வந்துருங்க. சரியானீர்களே, தொடர்ந்து இப்போது பாடல்களை கேட்டு மகிழுங்க.

0: செங்காங்கை நுக்கச்சலம் சிறங்குன் சாலை சிடிஇ வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLE நுக்கச்சலம் சிடிஇ எங்மோக்கியோ அவென்யூ 1 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: தொடர்ந்து நேயர் ஜெல்டா சாந்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸஸ் லியோ ராஜ்காக பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஒன்று அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில்
3: நேர்களை தொடர்ந்து ஜமுனா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் என் தம்பி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல். அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு அதை முன்னிட்டு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாடல கேட்டு மகிழுங்க.

0: என்றால் என்ன,
1: உங்க விருப்பமானவர்களோ இடம்பெறும்.
2: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
1: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.
3: நேர்களை தொடர்ந்து நேயர் ஜெயா ஒரு பாடல விரும்பி கேட்டு இருக்காங்க. ஒரு தாய் மக்கள் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல். அதோடு புஷ்பாமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க சிட்டுக்குருவி திரைப்படத்துல இருந்து. அது மட்டும் இல்லாம அமுதாமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க படகோடி திரைப்படத்துல இருந்து. விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

முந்தியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரிசர்வா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நேர்களை தொடர்ந்து நேர் லட்சுமணன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதன் இசையில் S ஜானகி வழங்கும் ஒரு பாடல். அதோடு மோகன் தாஸ் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் S ஜானகி, BS சசிரேகா இணைந்து வழங்கும் ஒரு பாடல். கேட்டு மகிழுங்க.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
2: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: நேர்களை தொடர்ந்து நேர் புவனேஸ்வரி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் ஒரு பாடல். அதோடு அகிலா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ஊமை விழுகல் திரைப்படத்துல இருந்து மனோஜ் கியான் உடைய இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

காலை 7 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். 11 மணி ஆகிவிட்டது நேயர்களே. அடுத்த 1 மணி நேரத்திற்கு பாடல்களை நீங்க விரும்பி கேட்கறதா இருந்தீங்கன்னா 50களிலையும் 60களிலையும் இடம்பெற்ற பாடல்களா கேளுங்க. உங்களுக்காக அந்த பாடல்களை இங்கு நான் ஒளியேற்றுறேன். அந்த வரிசையில நபிசாமா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்யாணியின் கணவன் திரைப்படத்துல இருந்து எஸ் எம் சுப்பையாவுடைய இசையில் TM சௌந்தரராஜன் பேசுசிலா வழங்கும் ஒரு பாடல். உங்களுக்காக இதோ கேட்டு மகிழுங்க.

என்னை சொல்வாயா? ஏழ்மையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கன்னத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கன்னத்துக்கும் ஒரு இணையில்

0: வழி தரவும் உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது.
1: பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
4: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: தொடர்ந்து விஜயம் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இருந்து TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி இணைந்து வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக. ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
4: இது போல சுவாரஸ்யமாக பாடல் விருப்பங்கள் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடலை எப்படியாவது நான் அதை ஒளியேற்ற முயற்சி செய்வேன். அதுவும் இவர் நல்ல நேரம் படி வரிசைப்படி அனுப்பி வச்சிருக்காரு. டாக்டர் 6 செப்டம்பர் 6 அதுவும் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சகோதரி சாந்தி குருசாமி அவர்களுக்கு பாய் பாய். பை த பை, பெண்ணை நம்புங்கள், பெண்ணை நம்புங்கள் என்கிறார்கள். உங்களை நம்பி ஒரு பாடல் கேட்கிறேன். நீ நினைத்த நேரமெல்லாம் வர வேண்டுமா? இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இவர் என்னை நம்பி ஒரு பாடல் கேட்கிறேன்னு நான் அவர் ஏச போறேன் அப்படின்னு நினைத்து இதை எழுதுறாரா? இல்லை, அதுதான் வந்து பாடலுடைய பெயர். திரைப்படம் பெயர் பெண்ணை நம்புங்கள், நீ எது கேட்டாலும் தர வேண்டுமா அப்படின்னு அவர் இன்னொன்று எழுதினார். சரி, இது பாடல் பெயரா இருக்கும்.

ஏற்கனவே அவர் எழுதினது பாடல் பேரா தானே இருந்துச்சு? இல்லை, அவர் என்கிட்ட வசனம் பேசியிருக்காரு என்று கேட்காதீர்கள். பல வாரங்கள் கழித்து பாடல் கேட்கிறேன். பெண்ணையும் நம்புங்கள், என்னையும் நம்புங்கள். சரி, உங்களை நம்பி இப்போது உங்களுக்காக பாடல். பெண்ணை நம்புங்கள் திரைப்படத்திலிருந்து வி குமாருடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9 கேட்டாலே பரவசம்.
1: தொடர்ந்து நேயர் சரோ கணபதி அவங்களுடைய மகளுடைய வளைகாப்பை முன்னிட்டு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்யாண பரிசு திரைப்படத்துல இருந்து அக்காளுக்கு வளைகாப்பு என்ற பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் இது

0: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
1: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்டில்.
0: தொடர்ந்து நேயர் பானு ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பாடத்துல இடம்பெற்ற பாடல். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இந்த பாடல பாடியிருப்பாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க பிறப்பதற்கு ரொம்ப வருடங்கள் முன்பு வெளிவந்த பாடலாம் அப்படின்னு. ஆமா, நான் பிறப்பதற்கு 48 வருடங்கள் முன் வெளிவந்த பாடல். இப்போ 68 வருடங்கள் ஆகுது இந்த பாடல் வெளிவந்து. என்னுடைய தாய் தந்தையே அந்த காலத்துல பிறக்கல. அவ்வளவு பழமையான பாடல்களையும் இந்த காலகட்டத்துல விரும்பி கேட்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போது பாடல் உங்களுக்காக கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து நேர் வீரா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். அதோடு வள்ளவனுக்கு வள்ளவன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாலா, உங்கள் இருவருக்காகவும் பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

போட விட்டு துடிக்கும் ஏ

0: கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் நெஞ்சம்.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நான் படித்த ஒரு தன்மணிப்பு வரி ரொம்ப அழகா இருந்துச்சு, அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள், கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல்வோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நாம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நமக்கு ஒரு இடத்துல மகிழ்ச்சி கிடைக்கலையா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பெரிய மனசோட அங்கிருந்து விழுகிறோம். இல்ல நம்மளால மத்தவங்களுக்கு ஒரு புன்னகையை கொண்டு வர முடியுமா, அதை கொடுத்துட்டு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ்வோமே. சரியான நேயர்களை தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக பாடல்கள் கேட்டு மகிழுங்க.
2: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டேன்ஸ் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டேன்ஸ் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டேன்ஸ் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்தான்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
1: நேர்களை நேர் சின்னசாமி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. பாவ மணிப்பு திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல். அதோடு தாஸ் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. மாலையிட்ட மங்கை திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் TR மகாலிங்கம் வழங்கும் ஒரு பாடல். ரொம்ப பிரபலமான பாடல். உங்கள் இருவருக்கும் இதோ பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லைங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும் இந்த அங்க இருக்குது
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: காதலிமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பது அறியட்டு. கேட்டால் இப்பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு அழகான தன்முனைப்பு வரி தான் கொண்டு வந்திருக்கேன். அழகு மட்டும் இல்லை, ஆற்றலுடைய ஒரு தன்முனைப்பு வரி. உங்கள் மனம் பலவீனமாக இருந்தால் சூழ்நிலை ஒரு பிரச்சனையாக தெரியும். உங்கள் மனம் சமநிலையுடன் இருந்தால் சூழ்நிலை ஒரு சவாலாக தெரியும். ஆனால் உங்கள் மனம் வலிமையாக இருந்தால் சூழ்நிலை ஒரு வாய்ப்பாக மாறும். இதுல என்ன தெரியுது, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வலிமையாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சூழ்நிலை கடினமானதோ இல்ல சுலபமானதோ அது நமக்கு வாய்ப்பாக மட்டுமே தெரியும். உதாரணத்திற்கு ஒரு நல்ல சூழ்நிலை இல்ல, இதை எப்படி வாய்ப்பா மாத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம் இல்லையா, அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில உதவும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. நேர்களை தொடர்ந்து நேர் சாந்தி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அண்ணாவின் ஆசை திரைப்படத்துல இருந்து கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக இதோ கேட்டு மகிழுங்க.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: நேர்களே, 12 மணி ஆக போகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் கடந்த 2 மணி நேரத்துல தவறான வருடங்கள்ல இருந்து பாடல்களை ஒளிபரப்பிருந்தா என்ன மன்னிக்கவும். இந்த முறைதான் நான் முதல் முறை இதை செய்யறனால எனக்கு சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வைத்த நேயர்களுக்கு நன்றி. என்னால உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒளியேற்ற முடியவில்லை என்றால் என்னை மன்னிக்கவும். நிறைய பேரு பழைய பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறீங்க. அதை தவிர நான் பகிர்ந்து கொண்ட மற்ற எல்லா அங்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதார் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து டிஜி லிங்கப்பாவுடைய இசையில் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக. இதோ கேட்டு மகிழுங்க. எல்லாரும் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமைய சிறப்பா செலவிடுங்க.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் நேபாள பேரிடரை தொடர்ந்து இந்திய சமூகத்தை குறிவைக்கும் இனவாத வெறுப்புணர்வு நிறைந்த கருத்துக்கள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறியிருக்கிறார். இதுபோன்ற நேரங்களில் மக்கள் கருணையுடனும் ஒற்றுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது போன்ற பொது விவாதத்திற்கான விவகாரங்கள் இந்தியர்களுக்கு எதிராக பகைமையை தூண்டும் விதத்தில் மாற்றப்படுவதும் மிகவும் கவலை அளிப்பதாக அவர் சொன்னார். ஃபேஸ்புக்கில் பதிவு செய்த திருலி வெறுப்புணர்வை எதிர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு திருலி தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இந்தோனேசியாவில் அனாக் ரகட்டாவ் எரிமலை வெடிப்பதால் சோகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் விமான சேவைகளை நிறுத்தியிருக்கிறது. சேவைகள் இனி சிங்கப்பூர் நேரப்படி பிற்பகல் 2:30 வரை நிறுத்தப்படும். முன்னதாக சிங்கப்பூர் நேரப்படி காலை 6:30 வரை சேவைகள் நிறுத்தப்படுவதாக கூறப்பட்டது. எரிமலை வெடிப்பதால் நாட்டின் மேற்கு வட்டாரத்தின் பல பகுதிகளுக்கு சாம்பல் பரவியது. அனைத்துலக பயணங்கள் உட்பட சுமார் 200 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 22,000 பேரின் பயணங்களில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஏர் ஏசியா ஆகிய விமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று ஜகார்த்தாவிற்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் 2 சேவைகளை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ரத்து செய்தது. வேறு 2 சேவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. நிலைமை மாறக்கூடும் என்பதால் சிங்கப்பூருக்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் மற்ற சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்று நிறுவனம் கூறியது. வெள்ளிக்கிழமையிலிருந்து குமுறும் அனாக் ரகட்டாவ் எரிமலை இன்று காலை 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ சம்பவங்களின் தொடர்பில் சுமார் 100 சந்தேக நபர்களின் பெயர்களை வெளியிட்டிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலோர் நிலத்தை சுத்தப்படுத்த செடிகளை வெட்டி எரிக்கும் முறையை பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். அந்த முறை சட்டவிரோதமானது. விசாரணை தொடர்வதாக கூறிய இந்தோனேசிய அரசாங்கம் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வலியுறுத்தியது. பல வாரமாக காட்டுத்தீ பற்றியிருக்கிறது. சுமார் 23 மில்லியன் டன் அளவிலான கரியமில வாயு வெளியேற்றப்பட்டது. மலேசியாவில் காற்றின் தரம் மேம்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆபத்தான நிலையில் இல்லை. முன்னதாக சரவாக் மாநிலத்தில் உள்ள செரியான் நகரில் புகை மூட்டத்தால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அங்கு குறியீடு ஆபத்தான அளவில் 519 பதிவானது. இப்போது நகரில் குறியீடு 183 உள்ளது. அதோடு சேர்த்து 35 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக உள்ளது. குச்சிங், ஸ்ரீ அமான் நகரங்களில் குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளன. குறியீடு 400 தாண்டும் இடங்களில் அவசர நிலை அறிவிக்க தயார் என்று மலேசியா சொன்னது. நாட்டின் புகை மூட்ட செயல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 500 என்ற வரம்பை விட அது குறைவு. சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காலை 11 நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 88 இருந்தது. கிழக்கில் 80, வடக்கில் 72, தெற்கில் 69, மேற்கில் 82. நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கையை அளித்திருக்கிறது. இடிபாடு நிறைந்த சுரங்கம் ஒன்றிலிருந்து 3வதாக ஒரு நபர் மீட்கப்பட்டார். சுரங்கங்களில் 100 இன்னும் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். இயன்ற மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தற்போது முன்னுரிமையாயிருப்பதாக நேபாளத்தின் எரிசக்தி அமைச்சர் கூறினார். இருட்டான குறுகலான சுரங்கங்களை தேட சுவிட்சர்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு ஆளில்லா வானூர்த்திகள் பயன்படுத்தப்படவிருக்கின்றன. அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உயிர் பிழைத்தோரை சுரங்கங்களிலும் இடிபாடுகளிலும் தேடுகின்றனர்.
வெள்ளத்தால் சுமார் 1300 பேர் மாண்டனர். 5500 பேரை காணவில்லை. வாஷிங்டன் தொடர்ந்து ஈரானிய கப்பல்களை தாக்கினால் அமெரிக்க கப்பல்கள் மீது இன்னும் கடும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய ராணுவம் சூளுரைத்திருக்கிறது. ஹார்மஸ் நீரிணை வழி அனுமதி பெறாத பாதையில் செல்லும் 3 கப்பல்களை குறிவைத்திருப்பதாக ராணுவம் கூறியது. நீரிணை அருகிலும் பாரசீக வளைகுடாவிலும் உள்ள கப்பல்கள் சந்தேகத்திற்குரிய விதத்தில் செயல்பட வேண்டாம் என்றும் தெஹ்ரான் எச்சரித்தது. ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்களை சிதைத்ததாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் கூறிய சில மணி நேரத்தில் ஈரான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழி

0: ஆறு எட்டு உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
1: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த பத்து பாடல்களின் தொகுப்பு. பத்தாம் இடத்தில்

0: சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
2: 9 இடத்தில்
3: நம்பர் 9.

0: ஏழாம் இடத்தில்
1: நம்பர் 7.
2: என்னச்சு நம்மால கமிட் ஆயிட்டாப்பா பிரவீன் பாயா சூப்பர் பிகரை உஷார் பண்ணிட்டாப்பா
3: பக்கத்து கிளாஸ் தான்
2: மஜா
3: பண்ணிட்டான்ப்பா
2: அப்படியா
3: மடா

0: தீராத ஸ்ட்ரபிள் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96866.
1: இந்த போறப்பு தான் எல்லாம் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் பாட்டி சார்,
2: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: இரண்டாம் இடத்தில்
6: நம்பர் 2.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரன் தொடிவிருப்பாகும். டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய காலை பொழுதிலே வளமை போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரும் தொடுபிறப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடி, வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் முதலிலே தொடர்கின்றது. விநாயகர் துதியாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜோன் போல் பெர்னாண்டோ குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக ஒலித்த அந்த பாடலை தந்திருந்தார்கள் ஜோன் போல் பெர்னாண்டோ குழுவினர். தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அஜித் காலிகு குழுவினர் பாடி.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை தந்திருந்தார்கள் அஜித் காலிகு குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்களோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது சூரிய பகவான் துதியாக பொம்பை சாரதா குழுவினர் பாடியது.

கேட்டது சூரிய பகவான் துதி. தந்திருந்தார்கள் மும்பை சாரதா குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் எனே கிறிஸ்தவ கீதமாக ஒலிக்கின்றது. ஷெரில் அனுசா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஷெரில் அனுசா குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சங்கை ஏபி ஷரீப் குழுவினர் பாடிய.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக சங்கை ஏபி ஷெரீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எனே துர்க்கியம்மன் புகழ் மாலையுடன் உசாராஜ் குழுவினர்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக தினேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சருந்து ஒலிபரப்பாகும். டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண காணமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

கிருஷ்ணகானமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23 வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள்.

0: முதல் வாசகம். தீயோரை நீ எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலே சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 7-9 வரை. ஆண்டவர் கூறுவதாவது, மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 95.

இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதரான தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 8-10 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடம்

ஆன்மீகத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே எனும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப, உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள், அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள், திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
1: இனிய இதயங்களே, இன்று ஆண்டின் 23 ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். எதற்கெடுத்தாலும் போருக்கு புறப்பட தயாராக இருந்தார் ஒரு அரசர். அவர் ஒரு நாள் தன் மகனை அழைத்து, இந்த நாட்டை ஆளும் தகுதி உனக்கு உண்டா என பார்க்க நான் விரும்புகிறேன், எனவே நம் எதிரிகள் 3 பேரை கொன்று வா என்று ஆணையிட்டார். சில நாட்கள் கழிந்த பின் மகன் திரும்பி வந்தார். அவரோடு அரசருடைய எதிரிகள் 3 கொண்டு வரப்பட்டனர். அம்மனிதர்களின் முகத்தில் பகைமை தெரியவில்லை, மாறாக நட்பு கலந்த புன்னகை தவழ்ந்தது. இதை பார்த்த அரசருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இது என்ன விந்தை? நான் உன்னிடம் நம் எதிரிகள் 3 கொன்று வா என்றேனா, அல்லது அவர்களை கொண்டு வா என்றேனா என்று உரத்த குரலில் கத்தினார். அப்பா, நீங்கள் கேட்டபடியே நாம் நம் எதிரிகளாக இருந்த இவர்களுக்கும் நமக்கும் நடுவே இருந்த பகைமையை கொன்றுவிட்டேன். இப்போது இவர்கள் நம் நண்பர்களாக மாறிவிட்டார்கள். எனவே நம் நண்பர்களாக மாறிவிட்ட இவர்களை நம் நாட்டுக்கு கொண்டு வந்தேன் என்றார். மகன் நாட்டை ஆளும் தகுதியை நிலைநாட்டிவிட்டார் என தந்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கு எதிராக நடப்போரை நாமும் எதிர்த்தால் அதனால் யாருக்கும் நன்மை விளையப் போவதில்லை. மாறாக தவறு செய்வோரை நாம் திருத்திவிட்டால் அதனால் அவருக்கும் நமக்கும் நன்மை விளையும். இது சமூக அளவில் மிக பொருந்தும். குற்றம் புரிந்தோருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது பழிக்கு பழி என அமைந்துவிடும் ஆபத்து உள்ளது. ஆனால் குற்றம் புரிந்தோர் நல்வழிக்கு திரும்பி வர வேண்டும் என்னும் நோக்கத்தோடு நாம் செயல்பட்டால் அது உண்மையான அன்பின் வெளிப்பாடாக அமையும். பிறரிடம் குற்றம் காண்பதற்கு முன்னர் நம்மிடம் குறைகள் உண்டா என எண்ணி பார்ப்பது நலம்.
0: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும். நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்பத் தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம் தெய்வமே. உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்பத் தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும். தெய்வமே, வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதன கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும். தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திருக்கும் தெய்வமே, எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டர் பை அவதார் பெற்றோர் தேனி மே 10 2026 விளையாட்டு மைதானம் தேனி, அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்புறவுகளே.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
5: ராஜா மாதிரி இருக்கு.
6: ராஜா
0: என்ன
3: அடையாளம்
0: இருக்கிறீங்களா? எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
4: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
5: உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நிலைய கழிகை நேரம் 8:41. இன்றைய பொழுது எல்லோருக்கும் நலமான வளமான இதமான பொழுதாக எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் அப்படியான நலமான நாளாக அமைய வேண்டிக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் நேர்த்திகளை தொகுத்து வழங்கிய மறையாசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா அவர்களுக்கும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வாழ்நிலைக்கு வருவது

இன்றைய ராசி பலன். இன்றைய ராசி பலனில் முதலாவதாக இன்று 6ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று ராசி பலனின் முதலாவதாக மேசராசி அன்பர்களை, மேசராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்க நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாளில் மேசராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது முக்கியமாக இருக்கின்றது. பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாகவே முடியும். தொழில் வியாபாரம் விருத்தியடை நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாளில் விருத்திய ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. வீட்டு பராமரிப்பு செலவுகள் சிறிது அதிகரிக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடவும். புது தொழில் யோகம் அமையும் நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது மிதுன ராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து கடகராசி அன்பர்களது பலாபலன்களை இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடுதலாக இருக்கின்றது இன்றைய நாளில். எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து நீக்கவும் காரிய அனுகூலம் உண்டாகும் நாளாகவும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கின்றது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும். கோபதாபங்களை குறைப்பது மிகவும் நன்மை தரும். வீண் செலவுகள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது நாள்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கின்றது. ஆகவே சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. பெற்றோர்களின் அன்பு கிடைக்கும். எதிரிகள் பலமறைந்து செயல்படவும். தொழில் வியாபாரத்தில் இன்று சிறிது மந்த நிலை காணப்படும். இது கன்னிராசி அன்பர்களுக்கானது. தொடர்ந்து துலாராசி அன்பர்களே, அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும். உடலுக்கு ஏற்ற உணவு வகைகளை உட்கொள்ளவும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும் நாளாக அமைந்திருக்கின்றது துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று மனதில் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வரும். இவைகள் எல்லாம் இன்று அவர் உங்களுக்கு தேவையில்லாதது. உறவினருடன் சுமூக நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த பகமை நீங்கும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் நாளாக அமைந்திருக்கின்றது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகலாம். எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. அதிர்ஷ்ட குறியீடுகள் இன்று 3ஆம் நம்பராக இருக்கின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு. இன்று ஓர் குதூகலமான சூழல் உருவாகும் நாளாக இருக்கின்றது. தொடர்ந்து மகர ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது குடும்ப தேவையறிந்து செயல்படவும். பண சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வாகனங்களில் மெதுவாக செல்லவும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இன்று சாதிக்க முடியும்.

தொடர்ந்து கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களது பலாபலங்களை பார்க்கின்ற போது சவால்கள் விவாதங்களில் வெற்றி கிடைக்கும், புது பொருள் சேர்க்கை உண்டாகும், தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடவும், தொழில் வியாபாரம் இன்று மேன்மையடையும் நாளாக இருக்கின்றது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறுதியாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களது பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது இன்று குடும்பத்தில் விருந்தினர்களின் வருகை அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் தள்ளி வைக்கப்படும், சாட்சி கையெழுத்து போட வேண்டாம், தொழில் வியாபாரம் சுரக்கும் நாளாக அமைந்திருக்கின்றது மீனராசி அன்பர்களுக்கு. பனிரெண்டு ராசிகளுக்கான பலாபலங்களை பார்த்தோம். நிலைய கழக நேரம் 8:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

0: பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க்கவென்று டிஆர்டி தமிழொலி குடும்பம் சார்பாக வாழ்த்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் வாழ்த்துக்களை தெரிவிக்க வாழ்நிலையில் வந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கத்துடன் நீண்ட இடைவெளியின் பின் நலமாக இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்க.
1: நன்றி. இன்று பிறந்த நாளுக்கான மங்கள் டிஆர்டி அறிவிப்பாளர் பிலிப் தேவா அவர்களுக்கும் பிலிப் தேவாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் என்றும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்திக் கொண்டு. மற்றது லண்டன் நாதனின் மகள் சனோயன் நிதி அவர்கள் தங்களது திருமண நாளுக்கானார்கள். இன்று திருமண நாளுக்கான சனோயன் நிதி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிதி தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் மூத்த அறிவிப்பாளர் பிலித்தேவா அவர்களுக்கு மது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் சனோஜன் நிதி அவர்களுக்கும் மது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவாக வட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஆமா, நலமா இருக்கின்றோம். உலகம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று எங்க டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர் திரு பிலிப் தேவா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு தனோஜன் நிதி தம்பதிகளுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம், வணக்கம். எங்கள் வாமாக்கா நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்களும்
0: நலம். வாழ்த்து. ஒருவரையும் நான் மறக்கவில்லை. எல்லோரும் உச்சத்தில் இருக்கின்றீர்கள். யாரையும் நான் மறக்கவில்லை. சரி, சொல்லுங்கள்.
3: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம். அனோஜன் நிதி.
0: ஓ,
3: அனோஜன் நிதி தம்பதிகள் எல்லா செல்வங்களும் பெற்று சீர்திறப்பமாக சீர்கத்து மங்கடியாகவே வாழணும்னு வாழ்த்தி கொண்டு அத்துடன் எங்கள் அன்பு சகோதரன் திருப்திவானாக்கும் ஒரு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீர்திறப்பமாக வாழணும்னு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி ரஜினி நாகேந்திரம். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: நன்றி. ஏது இன்று இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் மூத்த அறிவிப்பாளர் திரு பிலிப் தேவா அண்ணாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் சனோஜன் நிதிக்கும் பிறந்த நாளா திருமண நாளா?
0: திருமண நாள் என்று சொல்லுகிறார்கள், பிறந்த நாள் என்று சொல்லுகிறார்கள். பதினா பிறந்த நாள் இல்ல, சொன்னா
4: திருமண திருமண நாள் என்று சொன்னாள். திருமண நாளை காணும் சனோஜன் நிதி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடவருகிறேன். நன்றி, வணக்கம். கீழ்
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம்.
5: எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நானும் நல்ல சுமே இருக்கிறேன். திருமண நாள் தான்
0: சொன்னவா?
5: இன்று திருமண நாளை கொண்டாடும் தனுஷன் நிதி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உடல் உள்ள ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று இனிய திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று எங்கள் விழித்தேவாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நல்ல சுயதேவியாக சிறந்த குரலோனாய் நெடுவுளி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடவருகிறேன். கைதி, நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி. அம்மா, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் ரோசாலி நலமாக இருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
6: நலமா இருக்கிறோம், நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பிலிப் தேவா அவர்களை நாமும் என்றும் போல இன்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு திருமண நாளை கொண்டாடும் பேர் என்னங்க?
0: தனோசன் நிதி.
6: தனுஷ நிதி அவர்களுக்கு நன்றாக வாழவும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றிகள், நன்றி வணக்கம். தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்போதி சிவநாதன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
7: இனிய கால வணக்கம் எங்களுடைய அன்பான மாமா கேதுவுக்கு.
0: மாமா
7: அன்பா மாமான மாமா தான் சிறப்பாக வாழ்த்துகள் கூறிக்கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தனுஷன் நிதி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். அதோடு எங்கள் நீண்ட கால அறிவிப்பாளராகிய எங்கள் அன்பான பிலிப் தேவாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் அட்ட ஐஸ்வர்யம் சில சௌபாக்கியங்களோடு சீரோடு செல்வாக்காய் சிறப்பாக 16 பேட்டி பெருவாழ்வாளர் வாழ்த்தி கொண்டு எங்கள் பிலிப் தேவாயில் ஆரோக்கியத்துடன் நிறைவாக சிரிச்சு கொண்டே வாழ வேண்டும் வாழ்வாக என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வந்து வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பெல்லாண்டு.
0: நன்றி, உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம். கேவியர் ஏமலிருந்து புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா அண்ணா வாழ்த்தி விடுங்கள் நலத்துடன்.
8: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறோம். வெண்டிக்கொண்டு திருமணத்தை கொண்டாடும் தனுஷன் நிதி அவர்களுக்கு சகல ஆசிகளும் விட்டு என்றென்றும் சிகிச்சையாக என்றென்றும் தீர்க்க சுமங்கிலியாக பிள்ளைகளுடன் விட்டு அவரை எல்லா கலந்து முருகந்திரோடு வாழ்த்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவரை இருந்த குடும்பத்தாரை வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் பிலிப் தேவா அண்ணா அவர்களுக்கும் சகலாசிகளும் பெற்று சகல செல்வம் பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாக முருகன் திருவர் பாதித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என எனது குடும்பத்தார் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். கேது மீண்டும் சந்திப்போம்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: அன்பான இனிய காலை வணக்கம். அன்பான கேது பொண்டிலிருந்து விப்பி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கலாம் வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி தனுஜன் நிதி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் நாள் நல்வாழ்த்துக்கள். இனி மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு காணா பாட்டுக்கு கெனிசத்தன்கள் தேவா எங்கள் டிஆர்டியின் பொக்கிச குரல் தான் எங்கள் திரு பிலிப் தேவா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் உடல் ஆரோக்கியத்துடன் சிறு சிறப்புமாக வாழ எல்லாம் வெள்ளகிற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: காலை வணக்கம்.
0: திருமதி ஜோகா சுந்தர்லிங்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
10: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்களும் நலமாகவும் நீங்களும் அனைத்து உறவுகளும் நலமாக சந்தோஷமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அறிவிப்பாளராகிய திரு திலித்தவா அண்ணா அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு இன்று திருமண நாளை கொண்டாடும் தம்பதிகளான திரு திருமதி தனோஜன் நிதி தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து வருஷப்பூடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வட்சப்பூடாக இணைந்திருப்பவர் வணக்கம். கேட்கவில்லையா? வட்சப்பூடாக இணைந்திருப்பவர் சரி, அவர் நீங்கள் தான்
11: திருமதி
0: வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
11: ஓமாம், நாங்கள் நிலம் அதே ஒன்று, நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் இளவரவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிரித்தவ அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கு என்றும் நிலமாக இருக்க எல்லாம் இளவரவனை வேண்டி வாழ்த்தி, திருமண நாள் காணும் தனுசன் நிதி தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்களும் சுகமாக நலமாக பள்ளமாக சந்தோஷமாக இருக்க எல்லாம் இளவரவனை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
12: நாங்களும்
0: நலமாக இருக்கிறோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நலத்துடன் வாழ்த்தி விடுங்கள் அம்மா.
12: இந்து பிறந்தாளை கொண்டாடு எங்கள் பிலிப் தேவா அவர்களை வாழ்க வாழ்க, நிறை நிரூடி காலம் வாழ்க என்று நிறைவாக வாழ்த்தி கொண்டு திருமண நாளை கொண்டாடும். அனுசனா? அனுசன் நிதியா? திருமண நாள கொண்டாடும் அவர்களும் நிறைவாக பதினாறு செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் கேது.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், வணக்கம். திருமதி கலாராணி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
13: சந்தோஷமாக இருக்கு. அதே போல சந்தோஷமாக நிலமாயிருக்கணும் என்றவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாள் அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் ஆரோக்கியத்தோடு நூறாண்டு காலம் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று எனது குடும்பம் சார்பாக அவரை வாழ்த்திக் கொண்டு, மற்றும் இன்று திருமண நாளை கொண்டாடும் தனோஜன் நிதி அவர்களும் சகல செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம அன்பாகவும் சந்தோஷமாகவும் மஞ்சள் குங்குமத்தோடையும் நெடுகுழி காலம் வாழ்க வாழ்க என்றும் எனவேற வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்பாக விட வருகிறேன் கேது. நன்றி, வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். நன்றி, வணக்கம்.
13: வணக்கம்.
14: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம்
0: இன்றைய நாளில் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்கள் மூத்த அறிவிப்பாளரும் எங்களது வழிகாட்டியுமான திருவாளர் பிரித்து அவர்கள். அதனைத் தொடர்ந்து தனுசன் நிதி அவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று நீடுழி வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

குதூகலமாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றார் எங்களது மூத்த அறிவிப்பாளரும் எங்களது டிஆர்டிஎன் ஆசான்களில் ஒருவரும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் அமைந்திருக்கும் பிளித்தவ் அவர்கள் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடன் இணைந்து தங்களது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தனுஜன் நிதி தம்பதிகள். இவர்களுக்கும் எமது கலியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இணைந்து வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். நிதிய கிளிக் நேரம் 9:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்வது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காஷ்டலாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பராலி சந்தியில் இன்று 12வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. வடக்கு மாகாணத்தில் பகுதி அளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள 82 பாடசாலை கட்டிடங்களும் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு நாளை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அதில் பங்கேற்க இருந்த வெளிவகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான உயர்மட்ட ராஜேந்திர குழுவின் விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது ஆண்டு நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட மக்கள் பேரணி தொடர் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையில் களுத்துறை மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த பேரணி தொடர் ஆரம்பமாகியிருக்கிறது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு விழாவும் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் வர்த்தகம், முதலீடு மற்றும் கப்பல் போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் லாரா டிபெல்லா மற்றும் ஆணையாளர் ரொபேர்டியே ஹார்வி ஆகியோர் இன்று இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். தெற்காசிய பிராந்திய அரசியல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகின்ற இந்த விஜயத்துக்கான இறுதி நேர பயண திட்டம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை. எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இபிடிபி கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசல் ராஜ்குமார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தற்போது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று இந்த மாதத்துடன் 2 ஆண்டுகள் பூர்த்தியடைய இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண சாவேச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவின் கைது நடவடிக்கையானது தற்போதைய அரசாங்கத்தின் தோல்விகளையும் ஊழல்களையும் மறைப்பதற்காக அரங்கேற்றப்பட்ட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க குறிப்பிடுகிறார். அரசியல் அமைப்புக்கான 22வது திருத்தத்தை எளிதாக நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜபக்ச ரணிலின் அரசியல் புத்தகத்திலிருந்து பாடங்களை கடன் வாங்க தொடங்கியிருப்பதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஸ்வஸ்திகா தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளவர்களை பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிச கடுமையாக அந்த கட்சியை விமர்சித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தால் ஜனநாயக நீரோட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கடுமையான தாக்குதல் என்று அந்த கட்சி

மகள். மாத்தளை உக்குவில பகுதியில் 16 வயது மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தந்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தெல்தனிய விக்டோரியா பகுதியில் நடத்தப்பட்ட பேஸ்புக் களியாட்ட நிகழ்வொன்றை சுற்றி வளைத்து 36 ஆண் சந்தேக நபர்களையும் 5 பெண் சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை விடுதலை செய்வதற்காக பணத்தையும் அவரது மனைவியை பாலியல் லஞ்சமாகவும் கோரிய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு கல்குடா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் உப பரிசோதகர் ஒருவர் நேற்று முதல் சிறையிலிருந்து இடநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். யானை தந்தங்களிலிருந்து பெறப்பட்ட 10 கஜ முத்துக்களை 9 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற 3 சந்தேக நபர்களை வடமத்திய மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்துக்கான லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று லாப்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நுவரெலியா நானோயா கிளாஸ்கோ நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள பகுதிக்கு அருகிலுள்ள ஆற்றில் குளிக்கச் சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். தலைமன்னார் கிராமத்தை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடல் எல்லையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விசைப்படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்திய செய்திகளில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்களுடனான சந்திப்பில் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கிய எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அரசுகள் ஆளும் மாநிலங்களை குறிவைத்து வாக்காளர்களின் பெயரை நீக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு சதி செய்ததாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹரியானாவின் ஹிந்த் மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியால் 35 ஆண்டுகளாக பிரிந்திருந்த சகோதரர்கள் இருவர் ஒன்று சேர்ந்த உணர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரும் சட்டசபை உறுப்பினருமான கே என் நேரு வீடு உள்ளிட்ட அவர் தொடர்புடைய 30 இடங்களில் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை நேற்று சோதனையை நடத்தியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை எதிர்கால பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் திட்டம் கட்சிக்கு உள்ளதா என்ற வாதம் அரசியல் வட்டாரங்களில் தற்போது எழுந்திருக்கிறது. இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி என்ற உள்ளூர் மொழியை கற்க ஓராண்டு அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய ரசாயன நிறுவனமான டாடா கெமிக்கல் கென்யாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டு அதிபர் கடும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய உலக வரைபடத்தில் உள்ள தவறுகளை திருத்தி மிக துல்லியமான புதிய வரைபடம் வெளியிடக் கோரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்கிறது. கேரளத்தில் குழந்தையின் உடலில் செலுத்தப்பட்ட ஊசி ஒரு ஆண்டுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்ட குற்றச்சாட்டில் மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை தொடர்பாக தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய விசாரணை நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டிருக்கிறது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரணத்தங்கம் சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் நேபாளத்தில் மீட்பு பணியாளர்கள் சீன நாட்டவர் ஒருவரை உயிருடன் காப்பாற்றியுள்ளார்கள். பேரிடர் ஏற்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். 225 மீட்டர் ஆழத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நேபாளத்தில் இதுவரை 1300க்கு அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோரின் எண்ணிக்கை 5000ஐ தாண்டிவிட்டது. நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கையை அளித்திருக்கிறது. இடிபாடு நிறைந்த சுரங்கம் ஒன்றிலிருந்து 3வதாக ஒரு நபர் மீட்கப்பட்டார். சுரங்கங்களில் 100க்கணக்கானோர் இன்னமும் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். இமயமலை தொடரில் அமைந்துள்ள உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தில்

மலியேற்ற வீரர்கள் சிறுநீர் கழிப்பது கூட அங்குள்ள பனிப்பாறைகள் உருகுவதற்கு ஒரு காரணமாக அமைவதாக புதிய ஆய்வொன்றினூடாக தெரிய வந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் 81வது அமர்வில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு இந்த மாத இறுதியில் பயணிக்கிறார். ஐக்கிய நாடுகள் உரையில் பருவநிலை மாற்றம் தொடர்பான நேபாளத்தின் கவலையை முன்வைக்க உள்ள அவர் சமீபத்திய பெருவெள்ள பாதிப்புகளுக்காக சர்வதேச சமூகத்திடம் இழப்பீடு கோரவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. ஐரோப்பாவில் போரிடம் மறுக்கப்பட்டவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே அனுப்ப 5 நாடுகள் திட்டமிடுகின்றன. டென்மார்க், கிரீஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகியவை திட்டத்தில் இணைந்துள்ளன. அதற்காக ஐரோப்பாவுக்கு வெளியே திருப்பி அனுப்பும் மையம் அமைக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஈரானை சுற்றிய கடற்பகுதிகளில் அமெரிக்க ஈரானிய படைகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. உக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க பேராளர்களான ஜெரால்ட் குஷ்னருடனும் ஸ்டீவ் விட்கோப்புடனும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். உக்ரைனில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் முயற்சி எடுக்கும் வேளையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. போர் நிறுத்தமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்னால் மார்கோஸ் ஜூனியர் அவரின் மனைவி உள்ளிட்ட 3 பேருக்கு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பான வழக்கில் துணை அதிபர் சாரா டுடர்டேவுக்கு நீதிமன்றம் நேற்று பிணையை வழங்கியிருக்கிறது. பரந்த அளவிலான போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் வழக்கில் எகிப்திய தொலைக்காட்சி தொகுப்பாளினி சாரா கலிபா உட்பட 12 பேருக்கு எகிப்திய நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்திருக்கிறது. நபிபியாவின் HIV நோய் தடுப்பு திட்டத்துக்கான வருடாந்த நிதியுதவியை நிறுத்த இருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. பிரிட்டனில் 70,000 பைண்ட் கின்னஸ் பியர் திருடப்பட்ட சம்பவத்தில் அவற்றை முழுமையாக மீட்க காவல்துறையினர் முயன்று வருகிறார்கள். அவற்றின் மதிப்பு 115,000 பவுண்ட் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியா சுகார்னோ ஹட்டா அனைத்துலக விமானத்தின் விமான சேவை நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டு நேரப்படி இன்று காலை 9:30 மணி வரை சேவைகள் நிறுத்தப்பட்டன. அனா கிரகடாவ் எரிமலை தொடர்ந்து வெடிப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மலேசியாவின் பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது பற்றி யோசித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஹோங்கோவில் திருமண நிகழ்ச்சியில் நிகழ்ந்த தீபத்தில் 22 பேர் பலியான சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்வீர் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றுள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ரவுண்ட் 16 சுற்றுக்கு நடப்பு சாம்பியன்கள் கார்லோஸ் அல்காராஸ், செல்டன் அரினா சபலங்கா, வெகுலா முன்னேறியிருக்கிறார்கள். வில்லியம் சௌதரிகள் தோற்று போனார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.78 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.48 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 405.07 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.65 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.42 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.29 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில். இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன்கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நிதிய கிரிக் நேரம் 9:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் வழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

காலை பூந்தென்றல் காலை பூந்தன் நிகழ்வானது திருமண வாழ்த்து அனுசரண நிகழ்வாக வாழ்க்கை வருகின்றது.

0: முகுந்தன் அபி அவர்களது திருமண வாழ்த்து நிகழ்வாகவே மாலைக்கு வருகின்றது.
1: ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, காதலில் விழுந்த கணங்கள் கவிதையா இனித்த நாட்கள், காதலில் விழுந்த கணங்கள் கவிதையா இனித்த நாட்கள், ஆவணி 28 அகமகளுடனே அபி அப்பா அம்மாவின் மடி மீதிருக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், டிஆர்டி தமிழலி புகழ் சபா கேதீஸ்வரன் கமலராணி வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும், கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும், கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை, 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை கடல் கடந்து கனடா வன்கூவரில் இருந்து வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ண கோலமிட வந்தவர்கள், வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ண கோலமிட வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவீந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களையெல்லாம் என்றும் இணைத்தும் உறவு பாலமாக திகழும் எங்கள் குற்றாலம் குணம், இந்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.

0: இன்றைய நாளில் அனுசரணை நிகழ்வாகவே வானிலைக்கு வருகின்றது. அபி முகுந்தன் அவர்களது திருமண நாளையொட்டி அனுசரணைக்கு எடுத்து வருகின்றார்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரன், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கன், டிஆர்டி பாடகர் செந்தூர் அனைவர்கள் எல்லோரையும் இணைக்கும் எங்கள் குற்றாலம் குணம் இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். சரி, அவர் தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் ரொசாலி. ரொசாலி, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள், வாழ்த்தி விடுங்கள். முகுந்தன் அபி,
1: முகுந்தன் அபி அவர்களை நன்றாக வாழவும் வேண்டிக் கொண்டு, அவர்கள் ஒற்றுமையாகவும் இருக்கவும் வேண்டிக் கொண்டு, நான் இதை வானொலிக்கு கொண்டு வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அத்துடன் ஒரு நான் கேட்கும் கேள்விக்கு ஒரு சின்னமா ஒரு சொல்லில் ஒரு விடயமுறை சொல்லிவிட்டு போறீர்களா? மனசு என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மனசு
1: மனசு என்றால் மனசாட்சி என்ற அர்த்தம். அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று
0: ஆரம்பித்து வைத்திருக்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும், ஐயோ வரை நிறுத்திவிட்டேன், அவர் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக திருமதி ரஜினி நாகேந்திரன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: நன்றி கேடு. வணக்கம் கேடு. எப்படி நலமாக இருக்கிறீர்கள்?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமாம், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் ஆள்போல் தலைத்து அருகம்புல் போல் வேர் விட்டு வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சியை எடுத்து வந்த கனடா வாழ்றவர்கள்
0: என்ன அவர்கள் தான் நிகழ்ச்சியா எடுத்து வந்திருந்தார்கள்.
2: கனடாவால் அத்தனை விட்ட பேரையும் சொல்ல முடியாது. கனடாவால் உறவுகள் அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மனசு
0: கேட்டுக்கிறீங்கள்.
2: தெரியுமா மனசுல உள்ள குணம்?
0: கண்டிப்பாக.
2: என்ன சொல்றேன், அகம் அதாவது முகத்துல தெரியும், மனசு எப்படிப்பட்டது?
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி,
2: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்போதியம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: இனிய கால வணக்கம் கேதுக்கு. திருமண வாழ்த்து, அருமையான திருமணன் வாழ்த்து ஒன்றை கொண்டு வந்திருக்கிறீங்க. அது மாமா அப்பாவாக இருந்து நகர்த்தும் பொழுது அவ்வளவு பூரிப்பா இருக்கும். அந்த பூரிப்போடு நாங்களும் பூரித்தபடி இருக்கிறோம் என்று கூறி
0: இன்று
3: சிறப்பாக. ஆமா, உண்மையிலேயே நீங்க கொடுத்து வைத்த
0: நீங்கள் இது எங்கள் வீட்டு திருமணம் இல்ல, உங்கள் வீட்டு திருமணம். சரி, சொல்லுங்கள்.
3: நிச்சயமா எங்கள் வீட்டு திருமணம் என்று கூறிக்கொண்டு, இன்று 28ஆம் தேதி நடைபெற்ற திருமண நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வரும் குற்றாலம் குழுவினருக்கு முதலில் நன்றி கூறி, புது மாப்பிள்ளை தம்பதிகள், புது தம்பதியினராகிய முகுந்தன் அபி தம்பதியினருக்கு இனிதான திருமண நாள் வாழ்த்துகள். டிஆர்டி வானொலி சார்பாக அனைத்து உறவுகள் எல்லோர் சார்பாகவும் மனமாக பூரிப்போடு வாழ்த்துகிறேன். இவர்கள் இருவரும் தம்பதியினரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாசம் நேசம் இறைவனைப்போடு பாலும் தேனும் போல ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி வீழ்ச்சமாக வாழ்ந்து சந்ததி தலைக்க வம்சம் தலைக்க இந்த பிள்ளைகள் சந்ததியை கொண்டு செல்ல வாழ வேண்டும் என்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தி, அபி மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்கஸ்மங்களியாக பிள்ளை வாழ வேண்டும் என்று பெற்றோர் உற்றோர் உறவுகள் எல்லோரும் பெருமைப்படக்கூடியதாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மனமாற என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வாழ்த்தி வேண்டுவதோடு அனைத்து தெய்வங்களும் ஆசியவர்க்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் தம்பதியினருக்கு என்று வேண்டி, மீண்டும் குற்றாலம் குணம் குணத்தினருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டும் கூறி அன்பாக விடைபெறுகிறேன். கேது, நீங்கதான் பார்த்து
0: வச்சம் என்றால் சொல்லுங்கள் பார்ப்போம். மனசு, மனசு என்றால் எதை குறிப்பிடுவீர்கள்?
3: எங்கட மனது வந்து ஒரு நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் வீட்டிற்கு இடம்தான் எங்கட மனம்.
0: மனசு,
3: அந்த மனம் வந்து வெள்ளை மனம் கொண்டு வாழ வேண்டும். மனது என்றால் என்ன சொல்றது, ஒன்றோடு நாங்க டக்குன்னு கைய வைக்கிறத அவர்தான்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் வாமாக்கா, வாமாக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
4: நீங்கள்
0: நலமாக இருக்கின்ற அக்கா நலமாக இருந்தா நாங்கள் நலம் தானே? என்ன
4: கொண்டாடிக்கொண்டிருக்கும் தம்பதிகள் இருகரம் உணர்ந்து இல்லறம் திறக்க வாழ்க வல்லாண்டு என வாழ்த்திக் கொண்டு அவர்கள் எல்லா செல்வங்களோடு சீரும் சிறப்புமாக என்றும் வாழ்வன வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு கொண்ட அன்பு சகோதரங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: உங்களுக்கும் இணைந்து சிறப்பித்த மிக்க நன்றிகள். சரி, நீங்கள் மனசை பற்றி சொல்லுங்கள்.
4: மனசு எப்பவும் சுத்தமா இருக்கும்.
0: எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும்.
4: என்ன
0: மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
4: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் கேவி, நான்
0: வணக்கம் வணக்கம் நோர்வேல இருந்து எங்கள் சித்ரா பவன். சித்ரா பவன் நலமாக இருக்கின்றீர்களா? இல்லையா? இல்லாம இருந்தாலும் அதுவும் சந்தோஷம்
5: தான். திருமண மந்தத்தில் இணைந்த திரு திருமதி முகுந்த நபி அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். பதினாறு செல்வங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழவணும் என்று நான் வணங்கும் சிறு ஏதற்கு எமனுக்கு பிரார்த்தித்துக் கொண்டு அதிச்செல்லம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவனும் என்று நான் வணங்கும் சிறு ஏதற்கு எமனை பிரார்த்தித்துக் கொண்டு இதை வாடலுக்கு எடுத்து வந்த வணங்குவர் அனைவருக்கும் இது என்னிருந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் உடம்பிலிருந்து அன்பாக
0: விடவேன்.
5: மனசு வந்து முகத்துல தெரியும் அவருடைய மனசு எப்படி இருக்கும்
0: சொல்லுகிறீர்கள். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்
0: கேள்வி. வணக்கம். எங்கள் தயாளன். தயாளன் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் எங்களுக்கு என்ன குறை?
6: என்ன
0: குறை? நீங்கள் எல்லாம் இருக்கும் வரை எங்களுக்கு ஒரு குறை இருக்காது. உச்சியில எல்லாம் உண்மையாது. சரி சொல்லுங்கள்.
6: 28ஆம் தேதி திருமணமந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் நவி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய திருமண நாள் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் என்றும் தீர்க்க சுமங்கலியாக ஆரோக்கியமாகவும் வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்க்கெடுத்து வந்த குணம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்து
0: மனசு
6: மனசு அதைத்தான் சொல்றேன். என்ன மனம் எல்லாத்துக்கும் இருக்கணும்.
0: எல்லாத்துக்கும் மனசு இருக்கணும்.
6: மனசு இருக்கணும். ஆனா மனசு இருந்து ஒரு காரியம் நடக்கலாம் போச்சு.
0: அந்த நாளைக்கு
6: நாங்கள் இல்ல இல்லன்னா நேரடியா வாழ்த்தி இருக்கலாம்.
0: இன்று வாழ்த்துவது அதை விட சிறப்பு தானே. அன்று அன்று அந்த கோளுக்குல வந்து இடிவாட்டு அந்த 900 பேரோட வாழ்த்துற விட இன்று வந்து எத்தனையோ பல்லாயிரக்கணக்காரோட வாழ்த்துவது இன்னும் சிறப்பு
6: தானே. அதுதான் அங்கோட இடிபட்டு ரெண்டு வாழ்த்துறதான் இன்னும் சிறப்பா இருக்கும்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணி நீங்கள் சொல்லுங்கள்.
7: வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
7: வாழ்த்தி
0: விடுங்கள்.
7: 28ஆம் தேதி இணை சேர்ந்த தம்பதிகள் திரு திருமதி முகுந்தன் அபி தம்பதிகளை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக அவ எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி காலம் சந்தோஷமாக அம்மா அப்பா மாமி மாமாவுடன் சேர்ந்து வாழ வேணும் என்று சொல்லி சௌரங்களையும் கைவிடாமல் சேர்ந்து வாழ வேணும் என்ற வகை வாழ்த்தி கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த கனடா வாழ் உறவுகள் விஜிதா அமுதலிங்கம் செந்தூரன் தவேந்திரன் அதை இணைத்த குற்றாலம் குணம் அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்து இன்று கனடாக்காரர் வார்த்தை கனவர் இருக்கணும் அதால நாங்களும் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லி முடிப்போம் என்று விடைபெறுகிறேன் கேது.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி சாந்தினி வடிவேல், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம். நீங்க நலமா இருக்கின்றீங்களோ?
0: ஓ, நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
8: நன்றி. நாங்களும் அப்படியே நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கோம் என்று நாம் வணங்கும் என் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் நின்று கொண்ட திருமதி முகுந்தன் அபிரா தம்பதிகள் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சகல செல்வங்களும் பெற்று இணைப்புடியா தம்பதிகளாக சிரஞ்சீவியாகவும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்க சுமங்களியாம் இருவரும் வாழ்வாங்கு வாழ வேணும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த கனடா குற்றால குமம் உறவினர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துகளை தெரிவித்து கொண்டு மனதில் எண்ணம் எங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் ஏற்படுவதுதான் மனம். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: மகிழ்வாகவே
0: அந்த நிகழ்வு நடைபெற்றது.
9: நன்றாக முடிவிட்டது. சந்தோஷமாக மழை வந்து குழப்பாமல் நல்ல சிறப்பாக நடந்தது நிறைவேற்றது. நன்றிகளை வாழ்த்துள்ள நன்றா அந்த திருமண நாளுக்கு வாழ்த்துள்ள கூறிக்கொண்டு நான் இன்று முருந்தன் அபி அவர்களின் அன்சண்டை குணர்ந்த அந்த நல் வாழ்த்துகளை சிறந்தான வாழ்த்துகளை வாழ்த்த போகிறேன். 16 சில்லங்களையும் பெற்று பெருவாழ் வாழ்வென்று முதல் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் இவ்வளவு செல்வங்களையும் 16 செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் நிறைவாக வாழ்க வாழ்க என்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டு அதை வானொலிக்கு இட்டு வந்த பெங்களூர் குணா குழுக்களுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நன்றாக வாழ்த்துங்கள் சந்தோஷமாக வாழ்வாக என்ற வாழ்த்துக்களை நிறைவாக சந்தோஷமாக வாழ்வாக இருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் உமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம் அம்மா.
9: நன்றி
0: வணக்கம். நிலைய கலிக நேரம் 9:38. இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். காலை வணக்கத்துடன் எங்கள் தேவிதன்ராய். தேவிதன்ராஜ் நலமாக இருக்கின்றீர்களா?
10: நூறாண்டே கடந்து வாழ்ந்துடவும் அழகான வாழ்க்கை இது அன்போடும் அறிவோடும் ஆண்டாண்டு வாழ்ந்துட சார். இணைபிரிய தம்பதியினராய் 100 ஆண்டு வாழ்க. சிறப்பாக உங்கள் திருமண பந்தம் அமைந்திருக்க வெறும் கை கோர்த்து கொள்ளாமல் இதயங்களை கோர்த்து கொள்ளும் திருமண பந்தம் அது. வாழ்நாள் எல்லாம் இதை நிறுத்தம் அங்கு மகிழ்ச்சியுடன் நீடித்து வாழ்வது ஒரு மகராணியை மனைவியாக்குவது தான் சிரமம். ஒரு மனைவியை மகராணியாக இல்லத்தில் குவித்து வச்சிருக்கிறது சுலகம் அல்ல. அன்போடும் அனைத்து உங்கள் மகாராணி போல் உங்கள் மனைவியை அரவணைக்க அன்பால் இணைந்த இந்த அழகிய உறவு ஆலமரம் போல் வேறுவிட்டு 1000 ஆண்டுகள் வாழ வாழ்த்துகிறேன். இன்பத்தையும் துன்பத்தையும் இல்லறத்தில் பகிர்ந்து கொண்டு இல்லையோ துன்பமன்றி இறுதி வரை வாழ்ந்திடுக. உயிருள்ளவரை உடலும் உடலுமாய் இணைந்து நட்போடு இணைந்து நிற்க என்ன துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியாக கைகோர்த்து பறவைகள் பறந்திருக்க உயிரோடு ஒன்றானவளுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்க இல்லறமானவன் தலைவனவன் மகிழ்வோடு வாழ்ந்திருக்க இல்லத்தில் நீ வந்த பிறகுதான் இல்லறம் குதூகலமானதென்று சொல்லி வாழ்த்து மருமக மகனே. என் வாழ்க்கையில் வசந்தம் என்பது உன்னால் தானடா என்று மனைவி குதூகலமாக இருக்க உங்களுக்குள் என்றும் இந்த அன்பும் பாசமும் காதலும் இனி தொடர இந்த மங்களகரமான இணைந்த இந்நாளில் அனைத்தின் பெற்று சிறப்பாக வாழவன என் குடும்பம் சாரதாக வாழ்த்திக் கொள்கிறேங்க. இது சொன்னா இதை வானொலிக்கு எடுத்துக்கோ. அந்த குற்றாலம் குணமன் குழாமுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: என்ன இந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தேன். மனசை பற்றி சொல்லுங்கள் பாபோம்.
10: மனசுன்றது எது சொன்னா ஒவ்வொரு மனசுன்றது அடுத்தவைக்கு பகிர்ந்து கொண்டு அடுத்தவங்க மனத நோக அடிக்காமலுக்கு குடிசையையும் இல்லறமாக்கி மகள் கோபுரமாக்கி மகள் மனசு குடிசையில இருந்தாலும் அந்த குடிசைய கோபுரமா பார்க்க வேணும். அதுதான் உண்மையான மனசு. எல்லாருக்கும் மனசு இருக்கு, மனம் இருக்கன்று இல்ல. கொடுத்து பகிர்ந்து கொள்றதும் ஒரு நல்ல மனசு. பணம் மட்டுமல்ல அன்பையும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளலாம். நான் அப்படித்தான் அன்பைத்தான் பகிர்ந்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி,
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
11: வணக்கம் கேதுவண்ணா.
0: வணக்கம். உங்கள் சுபாசினி. சுபாசினி நலமாக இருக்கின்றீர்களா?
11: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம் கேதுவண்ணா. நீங்களும் அப்படியே எல்லோரும் நலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு 28ஆம் தேதி திருமண பந்தம் திருநந்து கொண்டா திரு திருமதி முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு எங்க இனிய திருமண வாழ்த்துக்கள். அவர் ரெண்டு கோளன்றும் சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலமாக வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு அபி பி கே சுமங்கலி வாழவனும் என்று வாழ்த்திக்கொண்டு இதை வாழைக்கு எடுத்து வந்த கனடா உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: உங்களுக்கு நன்றி. வணக்கம். மனதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பத்மினி. இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: வணக்கம் கேது, நான் பத்மினி கமலாந்தன். நீங்க நலமாயிருக்கிறவன பிரார்த்தித்துக் கொண்டு 28ஆம் தேதி திருவிழந்த உங்கள் மகள் முகுந்தன் மறந்து போன பேர்
0: முகுந்தன் அபி.
12: ஆமா, முகுந்தன் அபி தம்பதியினர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதை வந்த அந்த அவர் பேரையும் மறந்து
0: போறேன்.
12: அந்த எடுத்து வந்த
0: கனடா வன்கூவர் உறவுகள் என்று சொல்லிவிடுங்களேன்.
12: ஆமாம், கனடா வன்கூவர் உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
12: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
13: இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள். ஆவணி 28இல் அகமகளுடனே அபியம்மா அப்பாவின் மடிமேதிருக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, கணவன் மனைவியாய் கைத்தளம் பற்றிய பொன்னாள் இந்நாள். டிஆர்டி தமிழொலி புகழ் சபா கேதீஸ்வரன் கமலராணி, வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும், கேதீஸ்வரன் நவநீதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2026இல் திருமண பந்தத்தில் இணைந்த நாளை கடல் கடந்து கனடா வன்கூவரிலிருந்து வானொலியுடைய வாழ்த்து பூக்களால் வண்ணக்கோலமிட வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவீந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களை எல்லோரையும் ஒருங்கமைத்த குற்றாலம் குணம்.
0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
14: இனிய காலை வணக்கம் சகோதரன் கேது அவர்களே.
0: இனிய காலை வணக்கம் திருமதி ஜோகா சுந்தர்லிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
14: ஓ, நாங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சியாக மனம் மகிழ்ந்து இருக்கின்றோம். நீளை உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகளான திரு திருமதி முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அனைத்து அம்மா அப்பா மாமா மாமி அனைத்து உறவுகளுடனும் அவர்கள் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி கொண்டு அதை எடுத்து வந்த குற்றாலம் குணம் உள்பட அனைத்து 4 உறவுகளுக்கும் எமது குடும்பம் சார்ந்த மாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விட வருகின்றேன் சகோதரன். நன்றி, வணக்கம்.
0: மனதை பற்றி மனசை பற்றி
14: மனம் உண்மையில மனம் என்று சொன்ன எங்கிற மனம் மகிழ்ந்து நாங்கள் ஒருவரே மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்தேக்க அவைகள் கேட்டுக்கொண்டிருக்க ஆனந்தம் தான். அப்படி எங்கட மனம் மனம் என்றது உண்மையிலே ஒரு குணம் என்றுதான் சொல்லலாம். எல்லாருக்கும் வராது அப்படி நான் கூற விரும்பே இல்லை. ஆனா சில பேர் அந்த அப்படி தன்னிவினமான மனம் மகிழ்ச்சியோட எந்த ஒரு உறவுகளையும் வாழ்த்தேக்க அது மகிழ்ச்சியா தான் இருக்கு மகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றியால் நன்றியாலாமா.
14: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
15: காலை வணக்கம், நான் ஜென்மலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: காலை வணக்கம், எங்கள் உதயன் உதயன நலமாக இருக்கின்றீர்களா?
15: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி உற்சாகமா நலமா இருக்கிறீங்களோ தெரியுது குரல்ல.
0: இருக்கின்றோம்.
15: 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த முகுந்த நபி தம்பதிகள் என்னை தெரியாது நோய் நொடியின்றி எல்லா செல்வங்களும் பலங்களும் பெற்று இந்த வையகம் உள்ளவரை அவர்கள் பெருவாழ்வாள எங்கள் குடும்ப சார்பாக தம்பதிகளை மனதார வாழ்த்தி கொண்டு இந்நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த கனடாவால் உறவுகள் விஜிதா, அமிர்தலிங்கம், தவேந்திரம், குணமண்ணா, இன்னும் ஒரு பேர்
0: செந்துரன்.
15: அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நீங்க நல்ல மனசென்று கேட்டீங்க. மனசென்றால் என்று சொல்லி இந்த இவ்வளவு தூரத்துல வங்குவால இருக்கிறார்கள். நீங்கள் இங்க இந்த ஒரு மனசு வருகிறது இந்த ஒரு வாழ்த்து எடுத்து கொண்டு போகணும், எல்லாரையும் வாழ்த்த வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதுதான் இந்த மனசு, அது வேணும். அது அதுக்காக அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம் உதயன்.
15: நன்றி,
0: உதயன். நன்றி, உதயன். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுருவி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
16: வணக்கம். கேது, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
16: இருக்கின்றோம். அதுபோல் நீங்களும் இருக்க எல்லாம்
0: விளங்குதா?
16: கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திருமதி முகுந்தன் அபி தம்பதிகள் இன்று போல் என்றும் பல செல்வங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு எனது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தி கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த கனடா வாழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனம் அந்த நன்றியை கூறிக்கொண்டு மனம் என்று கேட்டிருக்கின்றீர்கள். மனம் என்பது ஒருவரின் செயலில் இருந்து வெளிப்படும் இந்த ஒருத்தருடைய செயலிலிருந்து செயல் தண்டும் பொழுது அந்த செயலிலிருந்து வெளிப்படும் அவருடைய மனம் எப்படி இருக்கின்றது என்று. அப்ப மனம் போலதான் மாங்கல்யம் என்று சொல்வார்கள்.
0: கண்டிப்பா.
16: அப்ப ஒருவருடைய செயலிலிருந்து விளங்கும் அவர்களுடைய மனம் எப்படிப்பட்ட மனம் என்பதை கூறிக்கொண்டு பின்னுக்கு நிறைய நேர்கள் இருப்பார்கள்.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல டிஆர்டிக்கும் ஒரு நன்றி சொல்லி கடமைப்பட்டுகின்றேன். உண்மையிலேயே சுவிஸிலிருந்து வந்து எனது மகளுக்கு தாலி எடுத்து கொடுக்கின்றது. எனக்கு கூட இறுதி நேரம் வரை தெரியாது, நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுப்பது என்று. நிச்சயமாக அப்படியான இதை டிஆர்டி உறவுகள் மூலம் சம்பாதித்து அந்த மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தந்திருந்தீர்கள். உங்களது இரு கரங்களையும் நிச்சயமாக
16: உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு இல்ல கேது, எனக்குமே தெரியாது. அல்லது நான் என் கணவரை கூட பின்னால் அழைத்து வந்திருப்பேன். நான் எதிர்பாராத விதமாக எனக்கு இப்படி ஒரு செய்தியை காதல் கேட்டவுடன் உனக்கு எனக்கு உண்மை என்ன என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனக்கு அழுகை வந்து விட்டது, அதாவது ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது. நான் அதான் சபையை பார்த்து நான் கையெடுத்து வணங்கினேன். நான் வந்து ஏதாவது குறை சொல்லு குறை செய்கின்றேன்னு தெரியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் சபைகளை என்று கையெழுத்து வணங்கிவிட்டு அதனை நான் செய்தேன். அதற்கு நீங்கள் கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு நான் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் நன்றி கூறுகின்றேன்.
0: அத்தனை அத்தனை அத்தனை டிஆர்டி உறவுகளுக்கும் அந்த சந்தர்ப்பம் இருக்குன்னா ஒரு தாலி தான் எடுத்துக் கொடுக்கலாம். அவர்களை தான் மனதில் நினைத்துக் கொண்டேன். அவர்கள் சார்பாக நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
16: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
17: வணக்கம். நான் பாரதி.
0: வணக்கம், வணக்கம். எங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா, நலமாக இருக்கிறீர்களா?
17: நலம், நன்றி. இல்லறம் என்னும் நல்லறத்தில் இணைந்து சேர்ந்த அபி முகுந்தன் தம்பதிகள் தமிழும் இனிமையும் போல் குரலும் பொருளும் போல் 100 ஆண்டுகள் நலமாக வளமாக வாழ வாழ்த்தி கொண்டு இதனை வானலை கடுத்து வந்த வேன்கூவர் எங்கட குற்றாலம் குணமண்ணா குழுவினருக்கு மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டு மனசு வந்து கேட்டிருந்தீங்க. கடவுளின் மனசையே கலைக்க கூடிய கயமை நிறைந்த
0: உலகம்
17: சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஜேசுதாசன்.
18: வணக்கம் அண்ணா. வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
18: ஓ, உடல் நலம் கொஞ்சம் ஏற்றுக்குறை. ரெண்டு மாதங்கள் பின்னர் இன்றுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வர வேண்டும் இந்த வாழ்த்தோடு என்று வர வேண்டும் வானொலிக்கு என்று வந்திருக்கின்றேன். அப்ப நீங்களும் நலமாக இருக்க ஒண்ணும் என்று வேண்டிக் கொண்டு கடந்த 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட எங்களுடைய முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் திருமண பந்தத்தில் எப்படி கரம் கோத்து இணைந்தார்களோ அது போல இந்த வாழ்க்கை என்ற வட்டத்தில் இந்த பூமி பந்தில் அவர்களுடைய வாழ்க்கைகள் சிறப்பாகவும் செழிப்பாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வினை வானொலியின் வளர்ச்சி கருதி கனடா வன்கூவரில் இருந்து எடுத்து வந்த சூப்பர் சிங்கர் பாடகி பிஜிதா, தவீந்திரம், பாடகர் அமிர்தலிங்கம், செந்தூரன் உட்பட இவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கின்ற அன்பு சகோதரன் குணமண்ணா அவர்களுக்கும் இந்த அனுசரணைகள் அடுத்து வந்து வைக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேதுண்ணா, அத்துடன் இந்த மனசு என்று சொன்னீர்களே, இந்த மனசை அப்படி வெளியில பார்க்கணும் என்றால் அவருடைய விடயத்தில் அதிலையும் மனசு எப்படி இருக்கிறது, இது மட்டும்தான் சொல்ல முடியும். மனதை கண்டுபிடிக்க ஒரு வழி அவருடைய செயற்பாடும் அந்த அந்த செயற்பாடுகள் இருந்து வருகின்ற வெளிப்படைத்தன்மையும் தான் இந்த மனசு எப்படியானது என்பதை கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பாயிருக்கும். இந்த சந்தர்ப்பத்துக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி கேதுண்ணா. நன்றி.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
18: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
19: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். திருமதி வதனி
19: மோகன்,
0: நலமாக நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள்?
19: நாங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் களைச்சி விழுந்து ஒளம்பி வந்திருக்கிறீங்க. நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
0: ஒட்டு களைப்பும் இல்லை, எல்லோரும் நலமாகவே இருக்கின்றோம்.
19: அப்பரிசேக வீட்டில் உள்ளவர்களையும் நலம் கேட்டுக்கொண்டு என்றென்றும் நூறாண்டு காலம் நீங்களும் நலமாக இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு 28/8/26 திருமணம் கைகோத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 6/9 கொண்டாந்திருக்கிறீங்க கொண்டாட்டத்தை. அந்த முகுந்தன் அபி தம்பதிகளை 28 கைப்பிடித்த முகுந்தன் அபி தம்பதிகளை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றோம். இது மாங்கல்யம் என்பது மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள்.
0: கண்டிப்பாக.
19: அப்ப அந்த மனம் போல் மாங்கல்யத்தை முகுந்தனும் அவையும் நினைத்தது போல் உங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நம்பிக்கையும் நீங்கள் எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டீர்கள். அதே போல நீங்கள் 100 ஆண்டு காலம் இணை பிரியாத தம்பதிகளாக மகிழ்ச்சியோடு உற்றார் உறவுகளோடு சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலிகளாக என்றென்றும் வாழ வேணும் என்று நாங்கள் எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்திக் கொள்ளுகிறோம்.
0: உங்களான பாசமான வாழ்த்துக்களுக்கு எனது நன்றிகள். உண்மையிலேயே
19: அதான் பிறகு இப்போ 28 கைப்பிடித்து விட்டீர்கள். இந்த மனதை நீங்க மாற்றக்கூடாது. இந்த மனதை மாற்றாமல் இப்படியே கைப்பிடித்த கோட்டை கையையும் கலட்டாமல் சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் வாழ வேணும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம்.
0: இல்ல, அபி பிறக்கும் போதே மகாராணியா தான் பிறந்தவா, அங்க நாங்கள் அந்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
19: எப்படித்தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் அப்போ மகாராணிகள் தானே, அவர்கள் போக்கேக்கையும் மகாராணி. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும் விட்டு போக.
0: ஒரு நிமிடம் ஒரு கலக்கம் வந்ததுதான். ஆனால் சரி, பின்னர்
19: அப்படியே சந்தோஷமாக அந்த கலக்கத்தை நீக்கி விட்டார்கள். அம்மா அப்பா எல்லா உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள் நன்றிகள். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
20: நீங்க நலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு கடந்த மாதம் 28 திருமண வாழ்க்கையில் இணைந்த முகுந்தன் அவி தம்பதிகளுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை வானிலை கொடுத்து வந்த கனட வாழ் குணம் குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இணைந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள்.
20: மனம் வந்து மனம் என்று மூன்று எழுத்து, தினந்தினம் மாற்றாரு. நிலையான மனசு என்னும் மூன்று எழுத்து எட்டுக்கும் உள்ளங்கள் என்றென்றும் பாடம் என்று கூறிக்கொண்டு விட வருவேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
20: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் அமெரிக்கா ராஜான் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம். எங்கள் அன்பான கெத்தான கேது நலந்தானே ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ நலமா இருக்கிறோம். இப்பொழுது அதிகாலை 3:55 அதிகாலை.
0: திருமணம் முடிந்து வந்த கையுடன் அபி உடனடியாகவே அறைக்குள் சென்று ஒரு பாசலை உடைத்தார். உடைத்தவுடன் பார்த்தோம் அதில் பசுவும் கன்றுமான ஒரு சிலை இருந்தது. மிக்க மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி. சத்யா இந்த ஆசை சத்யா. நன்றி நன்றி நன்றி ஐயா. 28 திருமண பந்தத்தில் இணைந்த திருமதி முகிந்தன் அபி அவர்கள் 50-50 ஆக வாழ்க்கையில் ஆளுக்காள் விட்டு கொடுத்து வாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் அன்னை அபிராமி ராஜராஜேரி அம்மனின் ஆசீருடன் வாழ வாழ்த்துகிறோம். அத்துடன் தாயின் TRT வானொலி வளர்ச்சி கருதி இந்நிகழ்வை கொண்டு வந்த கனடா வன்குவார் மனம் நிறைந்த எங்கள் உறவுகளுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இம்மடலை முதல் முதலா வாசித்த தம்பி இத்தாலி ஜெயசாதனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளர்க TRT தமிழ்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றிகள். மனதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா?
1: மனம் மனம் மனம் என்றால் மனம் என்பது மாளிகை என்று சொல்லுவார்கள். ஒரு மனம்தான் மாளிகை. அந்த மாளிகைக்கு போனால் எல்லாம் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய எல்லாம் அந்த மாளிகையில்
0: இருக்கும். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
21: வணக்கம் கேது தேவா.
0: வணக்கம். உங்கள் கவி புயல் தேவா. தேவா நலமாக இருக்கின்றீர்களா?
21: நாங்கள் நலம். உங்கள் நலம் போலதான் நாங்கள் நலம். சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.
0: சொல்லுங்கள்.
21: ஆகவே 28 திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட மணமக்கள் முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். மணமக்கள் இருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். கரங்கள் இணைந்தது காலம் தந்த வரம் என்று, காலம் கனிந்தது கண்மணிகள் சேரும் தினம் என்று, ஊரும் உறவும் மகிழ்ந்தது மனம் போல மாங்கல்யம் என்று, உள்ளங்கள் மகிழ்ந்தது இனிய வாழ்க்கை தொடக்கம் என்று. காலத்தின் வழக்கம் இது, இனிய காலத்தின் தொடக்கம் இது. பூ போன்ற மனங்கள் புன்னகை சீந்த, புதுமண தம்பதிகள் அன்பினை சீந்த, பூ போன்ற மனங்கள் புன்னகை சீந்த, புதுமண தம்பதிகள் அன்பினை சீந்த, உத்தம குணத்தோடு நற்பெயர் பொறைத்து, உள்ளன்பு உயரன்பை அள்ளி தெளித்து, பேரன்பில் மகிழ்ந்திருந்து பெறுபேறு பல சுமந்து, மனையோடு மங்களம் மனம் போல தங்கிடும், பொன்னோடு பொருட்களும் பொக்கிசமாய் வந்திடும். அன்று முதல் இணைந்தவர்கள் தொன்று தொட்டு மகிழ்வார்கள், இனிய நிலை கண்டு புகழாரம் பெறுவார்கள். கைபிடித்த கரங்களே இணைந்திருங்கள் இணைந்திருங்கள், காலமெல்லாம் மகிழ்வோடு மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். காலம் தந்த கொடை இந்த கொடை, கண்ணியத்தின் வழியே உங்கள் நடை. மணமக்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியோடு, மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ, மகிழ்வோடு வாழ மனம் போல வாழ்த்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம். கனடா வாழ் நன் உறவுகளுக்கும் எங்கள் நன்றி
22: நன்றி. அவருக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். நாங்கள் எங்களை குடும்பம் சார்ந்து மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த கனடா உறவுகள் குற்றாடம் குணவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
22: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மராணி அக்கா. வணக்கம். பைபரூடாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
2: நாங்க மகன் வீட்டுல நிக்கிறதால. இன்றைய தினம் திருவண வந்தத்தில் இப்போ 28ஆம் தேதி இணைந்து விட்டார்கள். அவர்கள் முகுந்தா எங்கள் அபிராமியை கண் கலங்காம என்றென்றும் சகல சௌபாகியத்தோடு வச்சிருக்கணும் என்ற முகுந்தனுக்கு சொல்லிக்கொண்டு திருமண மந்தத்தில் இணைந்திருக்கும் தம்பதிகள் சகல சௌபாகியங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று வாழ வேணும் என்று வாழ்த்தி அதனை வானலைக்கெடுத்து வந்த வன்கூவர்கள் மக்களுக்கு என்ன எடுத்து வந்த 4 பேரா
0: 5 பேருக்கும்
2: அன்பை தெரிவித்து விடவிறன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் எடுத்து விட்டு செய்திக்கு செல்லாம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் திருமதி மீனா மகேஸ்வரன். மீனா மகேஸ்வரன் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்கள் என்ன சோமா இருக்கிறோம்.
0: நாங்கள் வேற லெவல். என்ன
3: அந்த லெவல்ல விட அப்படியே இருக்கணும். குறையக்கூடாது.
0: நீங்கள் இருக்க மட்டும்
3: குறையக்கூடாது.
0: நீங்கள்
3: நல்லதில்ல.
0: நீங்கள் இருக்க மட்டும் அது இறங்காது.
3: 28ஆம் தேதி நடைபெற்ற திருமண நாளை இன்று கொண்டாடும் முகுந்தன் அபி தம்பதிகள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ்க வாழ்க்கை எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தி கொண்டு அபி தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க்கையில வாழ்த்தி கொண்டு திருமண நாளை திருமண நாளை வானொலி கெடுத்து வந்த குற்றாலம் குணமன்னாவுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒரு சிறு கவிதை. மங்களம் பொங்குடும் மணமகள் வாழ்வில் மங்களம் பொங்குடும் மணமகள் வாழ்வில் இன்பங்கள் நிறைந்திட இரு மனம் ஒருங்கிணைந்திட பெருமகள் பூத்தூவி வாழ்த்திட பெருமக்கள் பூத்தூவி வாழ்த்திட மங்கள ஓசை மனதை உருக்குட இதயம் திறந்து புதுமண தம்பதிகளை அருகரிசி போட்டு வாழ்த்துப்பா வாசித்து தம்பதிகள் ஆண்டவன் அருளும் ஆழ அன்பும் அனுசரிக்கும் குணமும் பூவாய் மலர்ந்து பொழுதெல்லாம் மணந்து புன்னகை ஒளியை என்றும் பொழிந்து மேவும் இந்த செல்வங்களை பல பெற்று மிகுந்த சிறப்புடன் என்றும் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி நிற்கின்றோம். என்றும் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றியண்ணா.
0: கவிதை பூக்களால் வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நிலைய கலிக நேரம் 10:03. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் ஒலியில் இடம்பெற இருப்பது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள்.

விடி கேசங்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூட இடம்பெறும் செய்தி தலைப்புகள். பலிவடக்கு மக்கள் தங்களது காணிகளை விடுவிக்க கூறி பெலாதி சந்தியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 12வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் பகுதியளவில் கட்டப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள 82 பாடசாலை கட்டிடங்களும் முழுமைப்படுத்த வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராஜா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு நாளை திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதில் பங்கேற்கவிருந்த வெளிவிவகார அமைச்சர் விஜய் தகோர தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது ஆண்டு நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட மக்கள் பேரணி தொடர் இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். தெற்காந்திய பிராந்திய அரசியல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகிற இந்த விஜயத்துக்கான இறுதி நேர பயண திட்டம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு நகர் அண்டிய பகுதிகள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை. எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என இபிடிபி கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனி சிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று இந்த மாதத்துடன் 2 ஆண்டுகள் பூர்த்தியடையவுள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் சாவச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்சாவின் கைது நடவடிக்கையானது தற்போதைய அரசாங்கத்தின் தோல்விகளையும் ஊழல்களையும் மறைப்பதற்காக அரங்கேற்றப்பட்ட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் என அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சானக் தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை எளிதாக நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராயபக்ச ரணிலின் அரசியல் புத்தகங்களிலிருந்து பாடங்களை கடன் வாங்க தொடங்கியிருக்கின்றது என சிவில் சமூக செயற்பாட்டாளர் சுவாஸ்திகா அருளிங்கம் விசனம் வெளியிட்டிருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளவர்களை பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினாவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராயபக்ச கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தால் ஜனநாயக நீரோட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள கடுமையான தாக்குதலாகும் என அந்த கட்சி தெரிவித்திருக்கின்றது. பாடசாலை ஒன்றின் சின்னத்தை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்விலும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முழுமையான தடையை விதித்திருக்கின்றது. துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாட உலகக் குழு உறுப்பினரான தலி பாலே மல்லி என்பவரின் சகோதரர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட காவல்துறை விசாரணைகளின் அடிப்படையில் மாத்தளை பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரி ஒருவரை விடுதலை செய்வதற்காக பணத்தையும் அவரது மனைவியை பாலியல் லஞ்சமாகவும் கோரிய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு கல்குடா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் உப பரிசோதகர் ஒருவர் நேற்று முதல் சிவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தந்தங்களிலிருந்து புறப்பட்ட 10 கஜமுத்துக்களை 9 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 3 சந்தேக நபர்களை வடமத்திய மாகாண குற்றப்புலன் ஆய்வு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்துக்கான
லாப்ரைஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என்று லாப்ரைஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தலைமன்னார் கிராமத்தை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடல் எல்லையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விசைப்படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், சட்டப்பேரவை முடிந்த பிறகு கோடி கோடியாக கொண்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தினர் ஆதரவு கூறியதாக இந்திய முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர் சையத் பாருக் பாசா பேசியது சர்ச்சையாகி இருக்கின்றது. நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான கே என் நேரு வீடு உள்ளிட்ட அவர் தொடர்புடைய 30 இடங்களில் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை நேற்று சோதனை நடத்தியிருக்கின்றது.

இந்தியாவின் மிகப்பெரிய ரசாயன நிறுவனமான டாடா செரமிக்ஸ் கென்யாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். தற்போதைய உலக வரைபடத்தில் உள்ள தவறுகளை திருத்தி மிக துல்லியமான புதிய வரைபடம் வெளியிடக் கோரும் ஐநா பொதுச்சபை தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்கின்றது. சிதம்பரம் அருகே தேங்கி கிடக்கும் 50,000 நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கையை அளித்திருக்கின்றது. நேபாளத்தில் இதுவரை 1,300 அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோரின் எண்ணிக்கை 5,000 தாண்டியிருக்கின்றது.

பிரிட்டனில் 70,000 பைன் கின்னஸ் பீர் திருடப்பட்ட சம்பவத்தில் அவற்றை முழுமையாக மீட்க காவல்துறையினர் முயன்று வருகின்றார்கள். காங்கோவில் திருமண நிகழ்ச்சியில் நிகழ்ந்த தீ விபத்தில் 22 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுகின்றது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ரவுண்ட் 16 சுற்று நடப்பு. சாம்பியன்கள் கார்லோஸ் அல்காராஸ், டெல்சன், அரினா சபசென்யா, பெகுரா முன்னேறியிருக்கின்றார்கள். வில்லியம் சகோதரிகள் தோற்றிருக்கின்றார்கள். இறுதியாக இன்றைய நாணய மாற்று வீதத்துக்கான அனுசரணையுடன் கூட தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் உத்தியோர இணையதளமான www.trtamil.com இந்த இணையதளத்தில் உங்களது உங்கள் மழலைகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியை வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்தில் பிரசுரிக்கின்றோம். இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 21 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 78 சதமாகவும் ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 10 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 48 சதமாகவும் ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 7 சதமாக இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 65 சதமாகவும் ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 42 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 69 சதமாகவும் ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 14 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29 சதமாக காணப்படுகின்றது. இத்துடன் விஜி கேசன்கரியன் விஜி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் பெற்ற மணிக்கூர் தலைவரிடம் வரும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: காலைப்பூன் தென்றல். இன்றைய காலைப்பூந்தன நிகழ்வானது அனுசரணை நிகழ்வாக வாழைக்கு வருகின்றது. அபி முகுந்தன் தம்பதிகளது திருமண நாளையொட்டி கனடா வாழ் உறவுகள் இதை அனுசரணை நிகழ்வாக வாழைக்கு எடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு
1: இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள், காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள், ஆவணி 28 அகமகிழ்வுடனே அபி அப்பா அம்மாவின் மடி மீது இருக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், தீயாற்றி தமிழலி புகழ் சபா கேதீஸ்வரன் கமலராணி வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும், கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும், கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை கடல் கடந்து கனடா வன்கூவரில் இருந்து வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ணக் கோலமிட வந்தவர்கள், வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ணக் கோலமிட வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவீந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம்.

கீயாற்றி பாடகர் செந்தூரன் இவர்களையெல்லாம் என்றும் இணைக்கும் உறவு பாலமாக திகழும் எங்கள் குற்றாலம் குணம். இந்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.

0: தொடர்ந்து வாழ்த்து வந்திருக்கிறார் எங்கள் கணேசன்னா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: மிகவும் நலமாக இருக்கிறோம். நான் முதலில் இன்று 28ஆம் தேதி வந்த தம்பதிகள் கலைவினம் விட்டுருக்கு. மூந்தன் அபிதா அபி தம்பதிகள் பல ஆண்டு காலம் வாழ்க்கவன வாழ்த்திக் கொண்டு இதனை வரணை கொண்டு வந்த கன்னட வாழ் உறவுகள் குணமண்ணா குணம் அவர்களின் தலைமையின் கீழ் அவர்கள் நல்ல இருக்கணும் என்று சொல்லி கொண்டு நான்கு மனத்துக்கு நீங்கள் மனம் என்பது கண்ணாடி போல். கண்ணாடி கீறு விழுந்தால் உடைந்தாலோ அது பல காட்டும். அது மாதிரி உடையாமல் கீறு விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
0: ஒவ்வொருவருக்கும் மனது இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லோரும் தங்கள் மனதை உண்மையான முகங்களை காட்டுவதில்லை. மனதின் ஊடாக
1: முகத்தை காட்டுவதில்லை. கண்ணாடி போல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதல்வர்களும் நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் சன்னண்ணா, ஹவ் ஆர் யூ?
2: பழங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து விடை பெறுகிறேன். கொண்டு வந்த வன்கூவர்
0: பாடல்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இன்று 3 மணியிலிருந்து 5 மணி வரை கன்னடா உறவுகள் பாடும் பாடுவோர் பாடலா நிகழ்வை நீங்கள் கேட்டு மாடலாம். நன்றி வணக்கம். மாத்திரம் ஓம் ஓம் ஓம் மாத்திரம் ஓம் ஐரோப்பிய இல்லை. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் ரஜினி என்ற.
0: வணக்கம் வணக்கம். திருமதி ரஜினி என்ற நினைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
3: 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் நினைந்து கொண்ட நபி தம்பதிகளை எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துகள் கூறி மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்வுகளை வாழ்நிலை கெடுத்து வந்த கனடா வன்கூவர் உறவுகள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு
4: நடந்தது திருமண அமளிக்கை அவ்வளவு வேலை கஷ்டத்திலும் நான் நேரத்துக்கு வேலையை வீட்டுக்கு வரணும் வந்து நீங்கள் ஒரு அடை மட்டும் மினக்கட்டு வீட்டுக்கு அனுப்பிருந்தீங்களே ஒரு ஆளை பிடிச்சு
0: அதெல்லாம் கடவுள்
4: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் டாக்டர் ரவி. இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம். எப்படி
0: சொன்னாங்க? நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: பல்லாண்டு காலம் சிறப்புமாக அனைத்து செல்வங்களும் பெற்று ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக வாழ அத்துடன் அபி அவர்களும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமங்கதியாக வாழ்த்தி இதை வாழ்க்கை எடுத்து வந்த கனடா வன்கூவர் வாழ் உறவுகளுக்கும் குணமன்னைக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்
0: கொள்கின்றேன். உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
6: வணக்கம். இது பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
6: நாங்கள்
0: அன்பு உறவுகள் எல்லாம் இணைந்திருக்கின்றார்கள். அந்த டிஆர்டி என்று உடனடியாக மகளின் இதுக்கு இமேஷன் கார் வேணாம், எனது காரே வருகின்றது என்று சொல்லி போட்டு முடிய காலையிலே வந்து நின்றீர்களே.
6: என்னுடைய மகளை வந்து அம்மாஜி என்று தான் கூப்பிடுறது, நான் கீராண்டு பேர் சொல்லி
0: கூப்பிடுறேன்.
6: அபியையும் வந்து நான் இதே பேருக்கும் அபி என்று கூப்பிட்டாரு, அம்மாஜி
0: அம்மாஜி
6: தான் கூப்பிடுறது. அப்ப என்று மற்றது அந்த இல்ல மனசு இருக்கும் உனக்கு அந்த மோகன் சுருக்கி எல்லாம் அங்க இருந்து வந்து
0: எனக்கு என்று அவர்கள் நிகழ்வு
6: என்ன
0: தொகுப்பாளர் மட்டும்தான் அறிவிப்பாளராக்கும் 10 வருஷம் இருக்கப்பா. சரி
6: சொல்லுங்களேன். போன வாரம் திருமணத்தில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அம்மாஜி, நான் அப்படின்னு சொல்றேன் அம்மாஜி என்ன
0: சொல்றேன்
6: அம்மாஜி, இருவர் குடும்பத்துக்கும் என் குடும்பத்து சாரி இருவருக்கும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் நூறு காலம் நொடி இல்லாம அவர்கள் சந்தோஷமா இருப்பார், அவர் நல்லா இருப்பாண்டா வரைச்சி பெறல என்ன நான் உடனே சொல்லிடுறேன், ரெத்தி பல்லு நல்லா இருப்பாண்டு சந்தோஷமா இருக்கணும். அத்துடன் என்னுடைய மகள் மருமகன் குடும்பம் சார்பாகவும் கீரா ரதன் சார்பாகவும் நான் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன்.
0: கண்டிப்பாக
6: வாரலிக்கு எடுத்து வந்த வன்குவர் குணம் அவர் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளவு தூரத்துல இருந்து அவர்கள் இந்த வானொலி வளர்ச்சியை கொண்டதுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லணும். முதல்
0: உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். 5 நிகழ்வில் தான் கலந்து கொண்டீர்கள் என்று பார்த்தால் 6 நிகழ்வுக்கும் வந்து விட்டீர்கள்.
6: எடுத்துக்கு வந்தது இரவு கப்பல் இது செய்திருக்கிறீர்கள், ரிசப்ஷன் கல்யாண ஊரு வந்து 4ஆம் சடங்கு மகள் என்ன செய்தா தெரியுமா எனக்கு
0: தெரியவில்லை.
6: மஞ்சள் வரைக்கும் தலையில மூலம் அடிச்சா. அவர் கேட்டார், முகுந்தன் கேட்டார், என்ன செய்யறீர் என்று. அது நான் பாலாங்கிட்ட தலையில மூலம் அடிக்கிறேன், அவருக்கு அவர் முட்டை அப்ப அதுல மூலம் அடிக்கிறேன். வீட்டை வெறுமாட்டும் சிரிப்பா இருந்து சனியத்தான வந்தது 60 வீட்டை வெறுமாட்டும் அப்படியே நல்ல ஒரு சந்தோஷமா இருந்து 5 நன்றி கொண்டதுக்கு எனக்கு சொல்ல உங்களை தான் நன்றி சொல்லணும்.
0: நன்றி நன்றி வணக்கம் பாலேந்திரா.
6: அதாவது இதை பற்றி கேட்டீங்களா என்ன
0: மனசு
6: மனசு வந்து உண்மையில மனசு வந்து கூடுதலாக இப்ப பூச்சித்தான் மனசு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சும்மா நாங்கள் சொல்லுவோம் மனசு மனசு, ஆனா மனசு வந்து பூச்சித்தான். ஆனா அதாவது உள்ளொன்று வெளியொன்று மனமோது குரங்கு மனுஷ மனமொரு குரங்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இவ்விட விடுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
7: வணக்கம் ஜீவரதனி.
0: வணக்கம் வணக்கம் திருமதி ஜோதிரதனி, மிக மிக சந்தோஷம், நன்றிகள். நலமாக இருக்கின்றீர்களா?
7: ஓ நலம் நலம். உங்களுக்கு கடமைதான் வரும் வந்து வரும் உனங்க டைம் கூட மற்றும் இன்று 28ஆம் தேதி வந்த திருமண சந்தத்தில் இணைந்து கொண்ட அபி முகுந்தனுக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் எந்த நோயின்றியும் நல்ல நலமாக வாழணும்னு வாழ்த்திக்கொண்டு இதை வானொலி குடும்ப குணமன்னாக்கும் குணமன்னா அந்த நண்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மனம் என்றது மனம் போல் வாழ்க்கை என்று
0: சொல்றேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் தர்மோதியமாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்
8: வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஓ நலமா இருக்க. நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்களம்மா.
8: ஆமா, 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட செல்லங்கள் இல்லை செல்வங்கள் இணைந்து கொண்ட செல்வங்கள் முகுந்தன் அபிச்செல்லா தீரஞ்சிறப்போடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோமையில் சுகமாக நலமாக நீங்களும் இருக்க வேண்டிக் கொண்டு செல்வங்கள் சுகமாக நலமாக வாழ்க வாழ்க என்று மீண்டும் சொல்ல வேண்டும் போல அப்படியே வாழ்க வாழ்க என்று வாழ்க வேண்டும் வாழ்த்தி கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த சகோதரர்கள் குற்றாலம் கனடா உறவுகளுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றிகளம்மா. நன்றி வணக்கம்.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்
0: வணக்கம். திருமதி ராதா கனகராஜன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
9: ஆமாம், நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். வாழ்த்துகள் போய் கொண்டு தானே கேட்டுக்கொண்டு நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இன்று 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி முகுந்தன் அபி தம்பதியினர் இந்து போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த கனடாவாழ் அன்பு உறவுகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மனம் என்பது எங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி தான், அது நல்ல வழிதான் காட்டும். நாங்கள்லாம் திசை மாறாமல் அது இந்த படி போகணும்.
0: நன்றி வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
10: வணக்கம். கேவி ஜெயமலையிலிருந்து பொங்கியூர் ராஜா.
0: பொங்கியூர் ராஜா, என்ன நலமாக இருக்கின்றீர்களா?
10: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் இருக்கீர்கள்?
0: நாங்கள் நலந்தாரு. எங்களுக்கு என்ன குறை? என்ன
10: என்ன குறை? பிள்ளைகளை வாழ வைச்ச சந்தோஷத்துல இருக்கிறோம். என்ன அடுத்து நான் இதுக்கு போகின்றேன். 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த திரு திருமதி முகிந்தன் அபி தம்பதிகளுக்கு அழகான வாழ்க்கை இது. இறைவன் அமைத்து கொடுத்த வாழ்க்கை. அன்போடும் அறிவோடும் இருவீர் ஓயிலாக, இல்லறம் நல்லறமாக, இல்லறம் ஒரு கோயிலாக ஆண்டாண்டு வாழ்ந்திடுக முகிந்தன் அபி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அன்பின் புனைப்பும் என்றும் என்றென்றும் மென்மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். கையோடு கை சேர்ந்து இதயங்கள் இரண்டும் இணைந்து 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இதை சிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த கனடா உறவுகளுக்கும் குற்றாலம் குணம் அண்ணாவுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
11: நாங்க நலமா இருக்கிறோம். நன்றி. என் மகளை கட்டி கொடுத்தோன்ன வாயில்ல ஜீவனை புடிச்சுட்டீங்களோ?
0: இல்லையே,
11: இல்ல ஒரு படம் போட்டு கிடந்தது வாயில்ல ஜீவனோட நின்று.
0: இல்ல அதுக்கு தானே நல்ல வாயிருக்கு.
11: அது சரி. 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த முகுந்தன் அபி தம்பதிகள் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியங்களுடன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டிருந்த வெண்கூவர் வாழ் பாடகருக்கும் பாடாத குணத்துக்கும் நன்றியின் வாழ்த்துக்களையும்
0: குறிக்கொள்கிறேன். நன்றி. மனத்தை பற்றி சொல்லுங்கள்.
11: மனம் என்ன மனம்? ஒரு குரங்க தாவ சொல்லுதான்
0: அப்படியே இருக்கின்றது. என்ன மனம்?
11: ஆமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வட்டப்பூடாக இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். வதனா, நலமாக இருக்கின்றீர்களா?
12: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கிறீர்கள். நேரடியா வந்து வாழ்த்துறதுக்கு முடியாட்டாலும் இதுல கிடைச்சிருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு.
0: நிச்சயமாக
12: எங்களுக்கு உங்களோட மண்டபம் பெரிய தூரம் இல்லை எங்களுக்கு. எல்லாம் கிடைக்கல. இன்று 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த முகுந்தன் அபி தம்பதிகளை நாங்களும் அவர்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அபியின் நல்ல தீக்க சுமங்கலிய நெடுவுளி காலம் இருவரும் வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த 5 பேர்
0: குற்றாலம் குணம்,
12: 5 பேர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த மனம் என்றது நான் சொல்றேன். அது ஒரு என்ன ஒரு செயல், கண்ணுக்கு தெரியாத ஒரு செயலாயிருக்கும். என்னங்கிற சிந்தனை எல்லாம் உணர்வு.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் ஆர்த்திகன் குட்டி. ஆர்த்திகன் குட்டி, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்தி விடுங்கள் அக்காவை. ஓம் ஓம் விரைவாக ஓம்.
13: ஓ 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான் பெரு விளங்க சோலைவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க இது பாடணும். பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்க வாழணும். சோலைவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க இது பாடணும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இணைந்து பாடல் பாடி நீங்க திருமண வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி வணக்கம்.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
14: வணக்கம். பேரு ராஜலிங்கம்மா.
0: வணக்கம். உங்கள் பாடகர் ராஜலிங்கம் நலமாக இருக்கிறீர்களா?
14: ஆமா, நாங்கள் நலமா இருக்கிறோம். தாங்களும் நலமா இருக்க இல்லாமல் அன்னை அபிராமி ஆசி மருட்கடாச்சாரத்தை வேட்டி கொண்டு, அதாவது எனது அன்பு செல்வங்கள், 28ஆம் தேதி திருமண மந்தத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு திருமதி முகுந்தன் அபி தம்பதிகளை எங்கள் குடும்பத்து சார்பில் இனிய திருமண நல் வாழ்த்துக்களை கூறி, இவர்கள் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாகவும் தீர்க்க சுமங்கரியாகவும் நூலுரி காலம் வாழ்கவர்கள் வாழ்த்திக்கொண்டு, அவர்களுக்காக நாம் பெறும் வாழ்த்து கவிதை தாய்மொழி கவிதையாய் வாழ்த்துவது தாய் வாழ்த்துவது போலாகும். திருமண வாழ்த்து கவிதை. உணர்வினை மதித்து உரிமைக்கு இடமளித்து அந்தணிந்து வாழ்க, அகிலம் போற்ற இனிதாய் வாழ்ந்திடுக, மனம் போல் மாங்கல்யம் மன்றத்தில் வாழ்த்துக்கள், மலை போல் பொழிய மலர் மாலை சூடி மகிழ்வோடு வாழ்க, மாங்கல்யம் பந்தம் மாலையிட்ட உறவு மகத்தானது, அது மகிழ்வோடு துணையானது. அழகான வாழ்க்கை அழகான உலகம் அறிவோடும் அன்போடும் ஆண்டு வல்லாண்டு வாழ்ந்திடுக. நன்றி என்றும் அன்புடன்
0: ராஜலிங்கம்
14: பிள்ளைகளின் மாமன் என்று கூறி, ராஜலிங்கம் என்று கூறி, மற்றும் அனுசரண நிகழ்வை எடுத்து வந்த எங்களுடைய கனடா வாழ் அன்பு பாசமிகு பாடகர் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கின்றார் அடுத்து எங்கள் சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
15: வணக்கம் கீதண்ணா. வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீர்களா?
15: நிலம் நிலம் நாங்கள் நிலம் அதே போன்று நீங்களும் என்னோட நிலம் இருக்க எல்லாம் எல்லாரும் வேண்டி அன்று வந்த திருமண வந்தம் இன்று எங்கள் வானொலி கொண்டாடும் இந்த வாழ்த்து நிகழ்ச்சியில்
0: நிச்சயமாக காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் செய்த உதவிகள் அப்பப்பா நன்றிகள்.
15: தம்பதிகள் முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள். அவர்கள் அன்னால் போல் இன்னாலும் இன்னால் போல் என்னாலும் அதி சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் எல்லாம் வெல்லுகிறவனை வேண்டி வாழ்த்தி வானொலி வளர்ச்சிகளை எடுத்து வந்து அந்த அஞ்சு நட்புறவர்களின் கைகளை பற்றி அவர்களுக்கு நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றிகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கலாராணி வருது ராஜா. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
16: நல்ல சந்தோஷமாக இந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறோங்க. இது எங்களை கல்யாண வீடு.
0: இது நிச்சயமா இது உங்க வீட்டு கல்யாணம்.
16: எங்களை மகளுக்கு கல்யாண வீடு நடந்த அதே சந்தோஷங்க. எங்களுக்கு 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த திரு திருமதி முகுந்தன் அபிரா தம்பதிகள் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக 100 ஆண்டு காலம் 16 செல்வம் பெற்று வாழ்க வாழ்க என்று மனதார அவர்களை வாழ்த்தி எல்லா செல்வங்களும் கிடைக்க வேணும். அதாவது குழந்தை செல்வம் ஆரோக்கியம் சகல செல்வம் அதான் 16 செல்வங்களும் பெற்று வாழ வேணும் என்று வாழ்த்தி என்று அடுத்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறு ஒன்றி இணைபிரியாத தம்பதிகளாக வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி கொண்டு இதே வானொலியை வளர்ச்சி அடைந்து எடுத்து வந்த குணமண்ணா அந்த 5 பேருக்கும் இதன் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு மனம் என்பது ஏது எனக்கு இந்த பாட்டு ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வர மனசிருக்கணும்
0: பச்சைப்புள்ளையாட்டம்
16: மல்லிகை பூவாட்டம். ஆனா அது பாட்டுக்கு வருகிறது கேது எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த குணமண்ணா நினைக்கல அப்படி ஒரு எண்ணம் இருக்கு.
0: கண்டிப்பாக
16: அப்படியாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு கேது எல்லோருக்கும் அப்படி மனம் இருக்கணும் வேண்டி கொண்டு கேது அன்பாக விட வருகிறேன் கேது. நன்றி வணக்கம்.
0: நன்றி சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
16: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
17: வணக்கம்.
0: எங்கள் குணநாயி அம்மா. குணநாயி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
17: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
17: சொல்லுகின்றேன். 28ஆம் தேதி திருவனந்தத்தில் இணைந்து கொண்ட எங்கள் முகுந்த நபி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய திருமண நான் நல்வாழ்த்துக்கள். குங்குமம் மஞ்சளை கிடைத்த அன்றிலிருந்து உங்கள் காலம் வரை நீங்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நோய் நொடியின்றி நீடூலி வாழ வாழ்த்திக்கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த கனடா உறவுகளுக்கு நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். அத்துடன் மனம் வந்து அலைவாயம் அப்படி மனம் வந்து ஆசைய தூண்டும் நஞ்சலை தூண்டும் அப்படி செய்ய இப்படி செய்யு மனம் தூண்டும். ஆனா நாங்கள் தான் எங்கட மனத்தை கடிவார் போட்டு இறுக்கி வச்சிருக்கோம். மனத்தை விடக்கூடாது தளர
0: என்ன
17: ஒரு நிலைப்படுத்தி வச்சிருக்கோன்னு கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக எங்கள் தவமலர் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
18: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
18: நாங்களும் அபிராமி அம்மாவின் கலச்சத்தால் நலமா இருக்கிறோம். அதே போல 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்திருக்கும் தம்பதிகள் முகுந்த நபி அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டிக் கொண்டு அதை எடுத்து வந்த குற்றாலம் குணமண்ணா அந்த அஞ்சு உள்ளங்களுக்கும் அபிராமி அம்மாவின் அறக்கலட்சம் கிடைக்க வேண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வைக்க நன்றிகள். நன்றி வணக்கம்.
18: நன்றி வணக்கம். மனம் வந்து அலபாயாம இருந்தால் அது எல்லாத்துக்குமே உகந்தது என்று சொல்லுவேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நமது வாழ்த்துக்கள்.
18: நன்றி வணக்கம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த நேர்களையும் இணைத்துக் கொள்வோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
1: வணக்கம், நான் பேசுறேன்.
0: நீங்க
1: வந்து கல்யாண சமையல் சாதம் என்ற பாட்டு போட வேண்டும் என்று
0: கேட்டுக்கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போது போடுகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் ராஜா. இணைந்திருக்கின்றீர்கள் சுவிஸில் இருந்து. வணக்கம்.
2: நலமாகவே
0: இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் தானே, இருக்கின்றீர்கள் தானே. உங்கள் உதவிகளுக்கு நன்றிகள்.
2: நன்றி, நன்றி ஹேது. எல்லோருமே நலமா இருக்கணும், அது ஒரு எல்லாருமே நலமா இருக்கிற வேண்டிக் கொண்டோம். 28-ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த முகுந்தன் அபில் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ்க வாழ்க என்று மன மகிழ்ச்சியோடு வாழ்த்திக் கொள்வோம். ஹேது, வானதிக்கு அடுத்து வந்த குணம் உட்பட ஐந்து உறவுகளுக்கும், கனடிய பங்குவர் ஐந்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஹேது, மனத்தை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். மக்களுக்கு கணக்கு உதவிகள் தேவைப்படுது. அப்படியே நல்ல சிந்தனைகளை செய்வோம் என்று எந்த விருப்பத்தை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹேது,
0: இணைந்து வாழ்த்துக்குரிய உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். திருமதி சரோ பரமேஸ்வரன் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் இரட்டிப்பு நலத்தோட இருக்கிறீங்க, அதையடி சந்தோஷம். இன்று 28ஆம் தேதி நடந்த திருமண சந்தத்தில் இணைந்த மூத்த நபி தம்பதிகளே, எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் 100 ஆண்டு காலம் தேக ஆரோக்கியத்தோட பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த குணமண்ணா குழுவினர் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: என்னை இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
2: நான் எம்எல்ஏ ரவு அழைக்கிறேன்.
0: வணக்கம். வணக்கம். எங்கள் ரவு அண்ணா. ரவு அண்ணா நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓம் அண்ணா. நன்றி அண்ணா. ரொம்ப சந்தோஷம். 28ஆம் தேதி வந்த திருமண பந்தத்தில் இணைந்த மூந்தன் அபிதம்பதிகளை 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லி நான் வணங்கும் முருகப்பெருமானை பிராபித்தித்து, இதனை வானொலி கடித்து வந்த கனடா வாழ் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி அண்ணா. நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி அண்ணா.
0: நன்றி வணக்கம்.

நிதிய கலிக நேரம் 10:49 நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து அனுசரணை நிகழ்வாக வருகின்றது. அபி முகுந்தன் அவர்களது திருமண நாளையொட்டி எடுத்து வருகின்றார்கள். கனடா வாழ் அன்பு உறவுகள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

நான் பாத்துக்கிறேமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சார் என்னதான் கேட்டர் செக்ஷன் பாக்க சொன்னாரு. போங்கடா, போங்கடா, வேலையை பாருங்க.

0: தேங்க்ஸ் அண்ணா.
1: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்
1: இருக்கின்றீர்களா?
2: நாங்க நலம், நீங்க நலம் தானே?
1: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பேபி சிவா, வாழ்த்திவிடுங்கள்.
2: நன்றி. 28ஆம் தேதி 8ஆம் மாசம் நடந்த திருமண வாழ்த்துக்களை என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். முகுந்த நபி அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் குடும்ப சார்பாக இதை வானொலிக்கு எடுத்து வந்த வன்குவர் குணமண்ணா அவர்களின் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள்.
3: La vie est belle, l'original est very cherry. La nouvelle eau de parfum, Lancôme.
4: Et lui aussi, tous. Votre allié pour...
5: Calm your mind with chakra-based meditation music. Sarigama Karva Wellness.

0: இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, காதலில் விழுந்த கணங்கள் கவிதையா இனித்த நாட்கள், காதலில் விழுந்த கணங்கள் கவிதையா இனித்த நாட்கள், ஆவணி 28 அகமகிழ்வுடனே அபி அப்பா அம்மாவின் மடி மீதிருக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், டிஆர்டி தமிழலி புகழ் சபா கேதீஸ்வரன் கமலராணி வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும், கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும், கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை கடல் கடந்து கனடா வன்கூவரில் இருந்து வானலையூடையே வாழ்த்து பூக்களால் வண்ணக் கோலமிட வந்தவர்கள், வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ணக் கோலமிட வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவீந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களையெல்லாம் என்றும் இணைத்தும் உறவு பாலமாக திகழும் எங்கள் குற்றாலம் குணம், இந்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட

இதுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய காலை புந்தன்றல். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது. அபி முகுந்தன் அவர்களது திருமண நாளையொட்டி அனுசரண நிகழ்வாக வாழ்க்கை எடுத்து வந்திருந்தார்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களை அனைவரையும் இணைக்கும் எங்கள் குற்றாலம் குணமன்னா, இவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு இணைந்து வாழ்த்திய அன்பு உறவுகளது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய காலைப்பூந்தென்றல். மீண்டும் அனைவருக்கும் உமது நன்றிகளும் பாராட்டுக்களும் மீண்டும் மீண்டும் என்றென்றும்.

0: பின்பு 3 மணியிலிருந்து 5 மணி வரை பாடுவோர் பாடலான் நிகழ்வு இடம்பெறும். இந்நிகழ்வில் கனடிய பாடகர்கள் மட்டுமே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் என்பதையும் மிக்க மகளுடன் தெரிவித்துக் கொண்டு,
1: அம்பிகை இங்கொரு கன்னிகை என்றொரு உருவம் எடுத்து உலவி நடந்து வந்தாள் மகால
0: தொடர்வது. மணிக்கூர் தொடர்பில் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் ஆதரவு தருகின்றார்கள் வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஸ்தாபனத்தினர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 12வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள 82 பாடசாலை கட்டிடங்களும் முழுமைப்படுத்த வேண்டும் என வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு நாளை திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதில் பங்கேற்கவிருந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கீர தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் விஜயம் இன்று இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது ஆண்டு நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட மக்கள் பேரணி தொடர் இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். தெற்காசிய பிராந்திய அரசியல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகின்ற இந்த விஜயத்திற்கான இறுதி நேர பயண திட்டம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிளப்பு நகரை அண்டிய பகுதிகள் மற்றும் கடலோர கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என இபிடிபி கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களை பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தால் ஜனநாயக நீரோட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள கடுமையான தாக்குதலாகும் என அந்த கட்சி தெரிவித்திருக்கின்றது. துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாட உலக குழு உறுப்பினரான தெஹிப் ஆலி மல்லி என்பவரின் சகோதரர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட காவல்துறை விசாரணைகளின் அடிப்படையில் மாத்தலை பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யானை தந்தங்களிலிருந்து புறப்பட்ட 10 கஜமுத்துக்களை 9 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 3 சந்தேகநபர்களை வடமத்திய மாகாண குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். தலைமன்னார் கிராமத்தை அமைத்த கடற்பரப்பில் இலங்கை கடல் எல்லையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விசைப்படகுகள் அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உலக செய்தி தலைப்புகளில் மன்னிக்கவும் இந்திய செய்தி தலைப்புகளில் சட்டப்பேரவை முடிந்த பிறகு கோடி கோடியாக கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆதரவு கூறியதாக இந்திய முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர் சையத் பாருக் பாசா பேசியுள்ளது சர்ச்சை ஆகியிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் கடைகளில் நவம்பர் 1வது தேதிக்குள் தமிழில் பெயர் பலகை மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் சூழ்ச்சி நடப்பதாக திராவிட கழக தலைவர் வீரமணி குற்றம் சாட்டியிருக்கின்றார். புதிய உலக வரைபடத்தில் உள்ள தவறுகளை திருத்தி மிக துல்லியமான புதிய வரைபடம் வெளியிடக்கூடும் ஐநா பொதுச்சபை தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்கின்றது. விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டிருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், நேபாளத்தில் மீட்பு பணியாளர்கள் சீன நாட்டவர் ஒருவரை உயிருடன் காப்பாற்றியிருக்கின்றார்கள். நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கை அளித்திருக்கின்றது. ஐரோப்பாவில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே அனுப்ப 5 நாடுகள் திட்டமிடுகின்றன. உக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டிருக்கிறார். நமீபியாவின் HIV நோய் தடுப்பு திட்டத்துக்கான வருடாந்த நிதியுதவியை நிறுத்த இருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. காங்கோவில் திருமண நிகழ்ச்சியில் நிகழ்ந்த தீ விபத்தில் 22 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளில், மாலிகிற்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய நாணயமாற்றுக்கான சென்னையுடன் கூட தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து ஒன்றுக்கு உமது உத்தியோக இணையதளமான

0: வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 31 வெகுளாமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 301. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அவ்விடத்து காக்கினின் காவாக்காலன். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் காவாக்காலன்.
1: கலிங்கனும் கதிரவனும் உற்ற நண்பர்கள். சில நாட்கள் பிரிந்து வந்து ஒரு நாள் சந்தித்தனர். ஊர்க்கதைகள் சிலவற்றை பேசினர். கதிரவன் கலிங்கனிடம் மெத்த ஆர்வத்துடன் கேட்டான், நம்பா, இப்போது உன் கோபம் எல்லாம் எப்படி இருக்கிறது? இன்னும் சினம் கொண்டு

விழுந்தபடிதான் இருக்கிறாயா? தென்றல் என மாறி திரிந்து விட்டாயா? கதிரவனின் கேள்விக்கு கலிங்கன் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னான். அன்பு தோழனே, நீ வியப்படைகிற அளவுக்கு என்னிடத்திலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் கேள். நேற்று நடந்த நிகழ்ச்சிதான், கேட்டால் நீ என்னை பாராட்டுவாய். அப்படி என்ன அற்புத நிகழ்ச்சி? அதையும் தான் சொல்லேன், கேட்கிறேன். நேற்று பாசறை பயிற்சி முகாமில் உட்கார்ந்திருந்தேன். என்னுடன் போர் வீரர்கள் பலரும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது தளபதி அந்த பக்கம் வந்திருக்கின்றார். நான் அவர் வந்ததை கவனிக்கவில்லை. அவர் வருவதைக் கண்ட மற்ற வீரர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அருகே வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நான் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவதற்குள் தளபதி என்னிடமே வந்துவிட்டார். என் கையில் கண்ணாடி பாத்திரம் ஒன்று இருந்தது. அப்போதுதான் தண்ணீர் குடித்துவிட்டு அந்த பாத்திரத்தை கையில் வைத்திருந்தேன். கண் இணைத்ததற்குள் தளபதியின் முரட்டு கால் அந்த கண்ணாடி பாத்திரத்தை உதைத்து கீழே உருட்டியது. பாத்திரம் உடைந்து சிதறியது. பதறிப்போய் எழுந்தேன். முகத்தில் காறு துப்பிவிட்டு போய்விட்டார். நான் அமைதியாக நின்றேன். சரி, சினம் காக்க வேண்டும், அதுவே சிறந்தது என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். நண்பா, என் கையில் இருந்த பாத்திரத்தை காலால் உதைத்தமைக்கும், என் முகத்தில் காரை உமிழ்ந்தமைக்கும் எனக்கு கோபம் மட்டும் வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? என் தலைக்கே ஆபத்து வந்திருக்கும் அந்த தளபதியால். இன்னொரு தோழனே, இப்போது சொல், நான் சினம் காப்பவனாகிவிட்டேனா இல்லையா? கலிங்கன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த கதிரவன் பதில் சொன்னான். கலிங்கா, நேற்று நடந்ததை சொன்னாய். இப்போது 2 கிழமைகளுக்கு முன் நடந்தது நினைவிருக்கிறதா? நான் உன் இல்லத்துக்கு வந்திருந்தேன். வெயிலில் திணிந்து வந்த காரணத்தால் வந்ததும் வராததுமாக வீழ்க்கை மிகுதியால் தண்ணீர் கேட்டேன். நீ உன் தம்பியை கூப்பிட்டு தண்ணீர் கொண்டு வர சொன்னாய். அவன் ஓடோடி சென்று ஒரு கண்ணாடி குவளையில் நீர் கொண்டு வந்தான். வந்த அவசரத்தில் குவளையை கீழே போட்டு விட்டான். கண்ணாடி குவளை நொறுக்கி சிதறிவிட்டது. உடனே நீ என்ன செய்தாய்? அந்த இளந்தளிரின் கன்னங்களில் உன் கைகளை விளையாடின. அவன் ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டே உள்ளே ஓடினான். ஏனப்பா இப்படி அவன் கன்னம் வீங்கும்படி அடித்தாய் என கேட்டுக் கொண்டு வந்தார்கள் உன் தாயார். என்ன பதில் சொன்னாய்? சே, சும்மா கிட, பிள்ளைக்கு வாதாட வந்து விட்டாயா? மரியாதையாக உள்ளே போ. இது உன் தாயாரிடத்திலே காட்டிய கோபம். கலிங்கா, நான் ஏன் அதை நினைப்படுத்துகிறேன், புரிகிறதா? தளபதி காலால் உதைத்து காரை உமிழ்ந்த போது சினத்தை அடக்கிக் கொண்டது போட்டத்தக்கதல்ல. காரணம், அங்கே உன் சினம் செல்லாது. அதனால் அந்த சினத்தை அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? நீ சினத்தை அடக்கி இருக்க வேண்டிய இடம் உன் தாயிடமும் தம்பியிடமும். இதைத்தானப்பா வள்ளுவர் கூறுகிறார், நம் சினம் பலிக்கும் இடத்தில் அதனை அடக்க வேண்டும். சினம் பலிக்காத இடத்தில் அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? சினம் செல்லுபடியாகாத இடத்தில் அடக்குவது பெரிய காரியமல்ல, செல்லுபடியாகும் இடத்தில் அடக்குவது சிறப்பு கூறியதாகும். கதிரவன் மேற்கோள் காட்டிய குரலை கேட்டு கலிங்கன் தலை குனிந்து கொண்டான். அதற்கான வள்ளுவரின் குரல், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்காலின். வெகுளாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 31 பாடல்

0: லட்சங்களில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கே விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனதுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீர

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடும்

1987 ஜூலை 19வது நாள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் முதல் செயலராக அரசியல் பணியாற்றிய கர்திபூரி யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவரை அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். தனக்கு உதவியாக யோகரத்னம் யோகியை அழைத்து சென்ற பிரபாகரன் இந்திய தூதரக அதிகாரியை சந்தித்தார். இந்திய இலங்கை அரசுகள் இணைந்து தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு திட்டம் தயாரித்துள்ளதாக தெரிவித்த பூரி, இந்த திட்டத்தை தெளிவாக விளக்குவதற்காக இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி புதுடில்லியில் தலைவர் பிரபாகரனை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார். இந்த தீர்வு திட்டம் பற்றி விரிவாக கூறுமாறு பிரபாகரனும் யோகியும் கேட்டுக்கொண்ட போது அது பற்றி விரிவாக கூற மறுத்த இந்திய அதிகாரி புதுடில்லியில் அதன் உள்ளடக்கம் விரிவாக விளக்கப்படும் என்றார். தமிழீழ மக்களின் அரசியல் வாழ்வை பாதிக்கும் ஒரு முக்கியமான தீர்வு திட்டத்தை இரண்டு அரசுகளும் இணைந்து தயாரித்துள்ளதால் அதனை உதாசீனம் செய்ய முடியாது என்று பிரபாகரன் கருதினார். அத்துடன் இந்தியாவின் பிரதம மந்திரி அதிகாரபூர்வமாக அழைப்பு விடும் போது அதனை தட்டி கழிக்கவும் அவரால் முடியவில்லை. ஆகவே புதுடில்லி செல்வதற்கு பிரபாகரன் இணங்கினார். அந்த வேளை சென்னையில் தங்கியிருந்த என்னையும் தன்னுடன் புதுடில்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரபாகரன் வலியுறுத்தினார். 1987 ஜூலை 23வது நாள் யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோவில் வளாகத்தில் தரையிறங்கிய இரண்டு இந்திய விமானப்படியின் உலங்கு வானூர்திகள் பிரபாகரன், யோகரத்னம் யோகி, திலீபன் ஆகியோர் அடங்கிய விடுதலை புலிகளின் தூதுக்குழுவை ஏற்றிக்கொண்டு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டன. அந்த வேளை சென்னையில் என்னை சந்தித்த தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் பிரபாகரனது வருகையையும் அவரது வேண்டுகோளையும் எனக்கு தெரிவித்தார்கள். நான் உடனடியாகவே மீனம்பாக்கம் விமானத்துக்கு புறப்பட்டு சென்றேன். அங்கு பிரபாகரனை சந்தித்த பொழுது இந்திய பிரதமரின் அழைப்பின் பேரில் புதுடில்லி செல்வதாக சொன்னார். இந்திய இலங்கை அரசுகள் கூட்டாக சேர்ந்து தமிழர் பிரச்சனை குறித்து ஒரு தீர்வு திட்டம் வரைந்திருப்பதாகவும் அதன் விவரங்கள் எதுவுமே தனக்கு தெரியாது என்றும் பிரபாகரன் சொன்னார். விமானத்தில் வைத்து பூரியை சந்தித்த நான் அவரிடம் அந்த தீர்வு திட்டத்தின் உள்ளடக்கம் பற்றி விசாரித்தேன். அது பற்றி எதுவுமே கூற அவர் மறுத்துவிட்டார். புதுடில்லியில் இந்திய தூதுவர் தீக்ஷித் எம்மை சந்தித்து விவரமாக எல்லாவற்றையும் எமக்கு விளக்குவார் என்று அவர் உறுதியளித்தார். பூரியின் முகபாவத்தில் இருந்தும் மனம் திறந்து கதைப்பதற்கு அவர் தயங்குவதில் இருந்தும் எனக்கு உள்ளிட ஒரு சந்தேகம் எதையோ ஒழித்து மறைத்து எம்மை ஏமாற்றி புதுடில்லிக்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு புலனாகியது. சிறிது நேரத்தில் இந்திய வான்படையின் விமானம் மூலம் புதுடில்லியை சென்றடைந்தோம். புதுடில்லி விமான நிலையத்திலிருந்து தன்னகரின் மையத்தில் அமைந்திருக்கும் அசோகா விடுதிக்கு நாம் அழைத்து செல்லப்பட்டோம். புதுடில்லியில் முதன்மையான இந்த விடுதியின் வளாகத்தினுள் எமது வாகனங்கள் நுழைந்த போது பெருந்தொகையான கரும்பூனைகள் என்று அழைக்கப்படும் இந்திய அதிரடிப்படையினர் விடுதியை சூழ நிலையெடுத்து நிற்பதை நாங்கள் கண்டோம். எமது முகங்களில் வியப்பும் சந்தேகமும் எழுவதை கண்ணுற்ற பூரி எமக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவே விடுதிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரபாகரனின் ஏளன புன்னகையிலிருந்து அவர் பூரியின் கூற்றை நம்பவில்லை என்பது எனக்கு புலனாகியது. பல மாடி கட்டடங்களை கொண்ட அந்த விடுதியின் உயர்மாடியும் விசாலமான சந்திப்பறையும் எமக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. எமது அறைகளுக்கு முன்பாக கரும்பூனைகள் ஆயுத பாணிகளாக நிலையெடுத்து நின்றார்கள். நாம் உயர்மாடிக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு ஒரு ரோ புரணவ அதிகாரி எம்மை சந்தித்தார். நாம் பாதுகாப்பான தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் விடுதி மாடியிலிருந்து நாம் வெளியே செல்ல முடியாது என்றும் வெளியிலிருந்து எம்மை சந்திக்க இவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். பாதுகாப்பான தடுப்பு காவல் என்ற பெயரில் வெளியுலகத்துடன் தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையில் நாம் அந்த விடுதி மாடியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கசப்பான உண்மை எமக்கு புறனாகியது. பாலா அண்ணா, நான் மீண்டும் பொறியில் மாட்டிக்கொண்டேன் என்று ஆதங்கத்துடன் சொன்னார் பிரபாகரன். டெல்லியில் நடைபெற்றவை குறித்து தனது நூலில் விரிவாக பதிவு செய்கின்றார் பாலசிங்கம் அவர்கள். நாங்கள் அந்த விடுதிக்கு சென்று சேர்ந்த சிறிது நேரத்தில் தீக்ஷித் அங்கு வருகை தந்தார். ஏதோ பாரதூரமான விடயத்தை சொல்லப் போவது போன்று அவரது முகபாவம் கடுகடுப்பாக தோற்றம் அளித்தது. அந்த விசாலமான சந்திப்பறையில் ஒரு சோபாவில் அமர்ந்து கொண்டு தனது சுங்கானை எடுத்து பற்ற வைத்து இரு தடவைகள் புகையை உள்வாங்கி ஊதினார். அவருக்கு முன்பாக அமைதியுடனும் ஆழ்ந்த கவனத்துடனும் நாம் அமர்ந்திருந்தோம். எம்மை உன்னிப்பாக பார்த்தபடியே தனது மௌனத்தை முறித்தார் தீக்ஷித். இந்திய இலங்கை அரசுகளுக்கு மத்தியில் இருதலை பட்சமான ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட உள்ளது. இந்திய பிரதமர்
ராஜீவ் காந்தி விரைவில் கொழும்புக்கு விஜயம் செய்து அந்த உடன்பாட்டில் கச்சாத்திடுவார். தமிழரின் இனப்பிரச்சினைக்கு ஒரு நீதியான தீர்வும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தீக்ஷித். தனது அங்கிக்குள் கைவிட்டு ஒரு ஆவணத்தை வெளியே எடுத்து என்னிடம் கையளித்தார். தயவு செய்து இதனை மொழிபெயர்த்து இதன் உள்ளடக்கத்தை பிரபாகரனுக்கு விளங்கப்படுத்துங்கள். 2 மணி நேரம் கழித்து பின் நான் திரும்பி வருவேன். அப்பொழுது நீங்கள் நல்லதொரு முடிவுடன் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என்று கூறிவிட்டு திடீரென எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியேறினார் தீக்ஷித். நான் அந்த ஆவணத்தை மொழிபெயர்த்து கூறியதுடன் அந்த தீர்வு யோசனைகளில் உள்ள சிக்கலான பரிமாணங்களையும் பிரபாகரனுக்கு விளக்கினேன். ஒப்பந்தத்தில் அடங்கியிருந்த தீர்வு திட்டம் நமக்கு திருப்தியை அளிக்கவில்லை. மிகவும் வரையறுக்கப்பட்ட அதிகார பரவலாக்கத்தை கொண்ட இந்த யோசனைகள் தமிழரின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையவில்லை. இலங்கை மக்கள் சமூகம் பல்லின கட்டமைப்பை கொண்டதாக சித்தரிக்கும் இந்த திட்டம் இந்த நாட்டில் மொழி பண்பாட்டு ரீதியான பல இன குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக கூறுகிறது. இப்படியான சமூக பார்வை தேசம் தேசிய இனம் என்ற அடிப்படை கோட்பாடுகளை நிராகரித்துள்ளது. இலங்கை தீவின் இறையாண்மையை ஐக்கியம் பிரதேச ஒருமைப்பாடு ஆகியவற்றை வலியுறுத்திய இந்த உடன்பாடு நாட்டின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பின் அடிப்படையில் தமிழரின் இனச்சிக்கலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வதிவிடம் என ஒரு பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளமையை மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான அம்சமாக சொல்லலாம். ஒரு தனித்துவமான நிர்வாக அலகாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பது இந்த தீர்வு திட்டத்தின் மிக முக்கிய அம்சமாக கொள்ளலாம். ஆனாலும் இந்த இணைப்பு தற்காலிகமானதாக உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் வசிக்கின்ற எல்லா இன மக்களதும் கருத்து வாக்களிப்பு அங்கீகாரத்துடனே கிழக்கு மாகாணம் வடக்குடன் நிரந்தரமாக இணைக்கப்படலாம் என்ற ஒரு விதியும் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஒரு தற்காலிக வடகிழக்கு மாகாண சபையை உருவாக்குவதற்கு இது வழிவகுக்கிறது. ஒரு ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை ஆகியோர் அடங்கிய நிர்வாக அமைப்பையும் இது சிபார்சு செய்கிறது. ஆனாலும் நிர்வாக கட்டமைப்பின் அதிகாரங்கள் செயற்பாடுகள் பற்றி தெளிவாக அதில் வரையறுக்கப்படவில்லை. 1986 மே 4 நாளிலிருந்து 1986 டிசம்பர் 19 நாள் வரை இந்திய இலங்கை அரசு பிரதிகளுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களுக்கும் மத்தியில் கலந்துரையாடப்பட்ட யோசனைகளின் அடிப்படையில் இறுதி தீர்வு வகுக்கப்படலாம் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் தமிழீழ மக்களது தேசிய இன பிரச்சனையின் அடிப்படைகள் எதற்குமே தீர்வாக இந்த திட்ட யோசனைகள் அமையவில்லை. இந்த திட்டத்தில் ஆயுத களைவு பற்றி வலியுறுத்தப்பட்டமையே எமக்கு பார்தூரமான விடயமாக தோன்றியது. இந்த உடன்பாடு கைச்சாத்தாகி 72 மணி நேரத்துக்குள் தமிழீழ விடுதலை அமைப்புகள் அனைத்தும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக விதிக்கப்பட்டிருந்தது. இந்த விதியை நான் மொழிபெயர்த்து கூறிய போது பிரபாகரன் முகம் கோபத்தால் சிவத்தது. இந்த உடன்பாட்டில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகளை பரிசீலனை செய்வதற்கு எமக்கு வழங்கப்பட்ட 2 மணி நேர கால அவகாசத்தினுள் பிரபாகரன் ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவை எடுத்தார். எப்படியான சூழ்நிலையிலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவர் உறுதிபட தீர்மானித்தார். 2 மணி நேரத்தின் பின்னர் தீக்ஷித் எம்மை சந்தித்தார். இந்திய இலங்கை உடன்பாடு சம்பந்தமாக எமது முடிவு என்னவென்று விசாரித்தார். இந்த உடன்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் திட்டவட்டமாக எடுத்து கூறினோம். எமது தீர்மானத்துக்கு விளக்கம் கேட்டார் தீக்ஷித். உடன்பாட்டில் அடங்கியுள்ள தீர்வு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை விளக்கி கூறிய நான் இந்த தீர்வு யோசனைகளை எமது விடுதலை இயக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றேன். எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு முன்னராக தமிழரின் சுதந்திர இயக்கத்தை நிராயுத பாணியாக்க இந்திய அரசு வற்புறுத்துவது அநீதியானது நியாயமற்றது என்று வாதாடினார் பிரபாகரன். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ தியாகங்களை புரிந்து ரத்தம் சிந்தி போராடி எதிரி படைகளிடமிருந்து பறித்தெடுத்த ஆயுதங்களை 72 மணி நேரத்தில் சரண்டைய செய்யுமாறு இந்திய அரசு எவ்வாறு கோரலாம் என்று கேள்வி எழுப்பினார் பிரபாகரன். அவரது கனத்த தொனியில் ஆத்திரம் நிறைந்திருந்தது. எமது கண்டன விமர்சனங்களை செல்லுபடி ஆகாதவை என்று தூக்கி எறிந்துவிட்டு வாதித்த தீக்ஷித், தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான அதிகாரங்கள் மாகாண சபை திட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வர இருப்பதாலும் இந்திய அமைதி காக்கும் படைகள் சமாதானத்தை பேண அங்கு இருப்பதாலும்
தமிழர்களுக்கு ஆயுதங்கள் அவசியமில்லை என்று கூறினார் தீட்சித். இந்திய அரசு மீது நம்பிக்கை வைக்குமாறு எம்மை கேட்டுக்கொண்ட அவர் எமது முடிவை மறு பரிசீலனை செய்யுமாறு வேண்டினார். நாம் எமது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றோம். எவர்தன அரசு மீதும் அரச ஆயுதப்படைகள் மீதும் எமக்கு அறவே நம்பிக்கை இல்லை என்பதை இடித்து சொன்னோம். எமது நிலைப்பாட்டில் இருந்து சற்றேனும் விட்டுக் கொடுக்காது நாம் உறுதி கொண்டு நின்றதால் தீட்சித் பொறுமையிழந்து ஆத்திரமடைந்தார். கனிவாக பணிவாக மன்றாடியவர் குரலை உயர்த்தி கடுமையாக மிரட்டத் தொடங்கினார். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது போனாலும் இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக கைச்சாத்திடப்படும். இது இறையாண்மையுடைய இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலான உடன்பாடு. இதனை நீங்கள் எதிர்த்தால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எங்களை மிரட்டினார் தீட்சித். யோகரத்னம் யோகிக்கு இந்த மிரட்டல் ராஜதந்திரம் பிடிக்கவில்லை. எந்த வகையான பாரதூரமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று நக்கலாக கேட்டார் யோகி. இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களை இங்கே தடுப்பு காவலில் வைத்திருப்போம் என்றார் தீட்சித். நீங்கள் எங்களை வருடக்கணக்காக தடுப்பு காவலில் வைத்தாலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, ஆயுதங்களை கையளிக்கப் போவதும் இல்லை என்று சீறினார் பிரபாகரன். ஆவசமடைந்த தீட்சித் பிரபாகரனை வெறித்து பார்த்தபடி குரலை உயர்த்தி கத்தினார், நீங்கள் ஆயுதங்களை கையளிக்க மறுத்தால் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் நாம் வலுவந்தமாக அவற்றை பறித்தெடுப்போம். சக்தி வாய்ந்த இந்திய ராணுவத்தின் முன்பாக உங்களது போராளிகள் வெறும் தூசு என்றார் தீட்சித். பின்பு தனது சுங்கானை எடுத்து பிரபாகரனுக்கு காண்பித்தவாறு, இந்த சுங்கானை நான் பற்ற வைத்து புகைத்து முடிப்பதற்குள் இந்திய ராணுவம் உங்களது போராளிகளை துவம்சம் செய்துவிடும் என்று குமுறினார். பிரபாகரன் ஆத்திரப்படவில்லை. ஒரு ஏளனச் சிரிப்பை உதித்தார், உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்கள், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக சொன்னார் பிரபாகரன். குதிப்படைந்தார் தீட்சித். ஆத்திரத்தில் அவரது உதடுகள் நடுங்கின. மிஸ்டர் பிரபாகரன், இத்துடன் நான்காவது தடவையாக நீங்கள் இந்தியாவை ஏமாற்றியுள்ளீர்கள் என்றார் அவர். அப்படியானால் நான்கு தடவைகள் இந்தியாவிடமிருந்து நான் எனது மக்களை காப்பாற்றி இருக்கிறேன், அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றார் பிரபாகரன். இயல்பாகவே உணர்ச்சி வசப்படும் தீட்சித் ஆத்திரத்தின் சிகரத்தை அடைந்தார். அந்த நிலையில் அவரால் பேச முடியவில்லை. திடீரென எழுந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். இதற்கிடையில் 1987 ஆகஸ்ட் 2 அன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஈழத் தமிழர்களின் நலனை காப்பதற்காக ராஜீவ்காந்தி செய்த உடன்பாட்டுக்காக இந்த பாராட்டு கூட்டம் சென்னை கடற்கரையில் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் MGRம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ராஜீவ் விரும்பினார். ஆனால் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அதை தவிர்த்தார். அதற்கு 2 முன்பாகவே ஜூலை 31 அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அன்று காலை சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் MGRை வழி அனுப்ப அமைச்சர்களும் கட்சி தொண்டர்களும் திரளாக கூடியிருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் MGRின் அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பாராட்டு விழாவுக்கு முதல் நாள் MGR புறப்பட்டு சென்றால் இந்திய இலங்கை உடன்பாட்டில் அவருக்கு சம்மதம் இல்லை என்ற கருத்தோட்டம் மக்களிடம் ஏற்பட்டுவிடும். எனவே அவரது அமெரிக்க பயணத்தை ஒத்திவைத்து பிரதமர் ராஜீவுடன் கடற்கரை கூட்டத்தில் அவர் பங்கேற்க வேண்டும் என்று இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அவரை வற்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். எனவே வேண்டா வெறுப்பாக வேறு வழியில்லாமலும் MGR இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: ஹாய் தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாஜி கிட்ட சொன்னதுங்கறியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லாங் செந்தனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: திருமண விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து தரையிருப்பது. நாடகம் கல்யாண பயணம் அங்கம் ஒன்று. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், கேமா, ஆக்கம் இயக்கம் டி ஆர்

பாட்டனை பாடுப்பா, பாட்டனை பாட்டப்பா, அவன் குமார் வாரன் பாட்டனை பாட்டப்பா, பாட்டனை பாட்டு சுப்பிரவாத படப்பா. எந்த நேரத்தும் எந்த பாட்டு கேட்க வேண்டியது.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
0: தான் கதாவுறாக்க.
1: நான் கேட்கல, எனக்கு அங்க அடுத்து விண்ணுக்குன்றபடியாக குளிச்சு கொண்டு தலை சொல்றேன்னா கேட்கல. அவாட்ட சொன்ன போய் திறக்கத்துல சமைச்சணுன்றதா தெரியாது.
0: உங்க வீட்டுல விதைக்கைய அந்த பாட்டு மங்களாரம் உண்மையில ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி கிடக்க ஐயா.
1: முடியல கேட்டதோ
0: இல்ல உள்ள பதேக்கு அந்த பாட்டு கேட்க
1: உங்களுக்கு கேட்டுட்டு
0: ஒரு உண்மையா உண்மையா அந்த ஐயாண்டா நீங்களே அதான் ஐயா உங்களோட
1: அது என்ன இருந்தாலும் அந்த சூலமங்கலம் எங்களுக்காண்டி பாடி விட்ட மாதிரி கிடக்க.
0: நீங்க வீட்டுல இருக்கீங்க பாடலை
1: கேட்டுகளும் சுக்கரவாதம் மங்கள இசை அதுதான். வேற பாட்டுகள் இங்க போட நான் விட மாட்டேன்.
0: நல்லது எம்மையில உங்களை பிடிக்கிறேன்.
1: மற்றபடி
0: போட்டு போதான் வந்துட்டேன்.
1: மாலையே முதல்ல என்னடைய சொல்லி இருக்கலாம். நான் சொன்னேன் நான் செய்யறேன் வேறையாட்ட கொடுத்தேன்.
0: அது எனக்கு தெரிஞ்சிடாக்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சு.
1: நான் எல்லாம் போட்டோ வெளியே கணக்கு தந்துருப்பேன்.
0: சில வேலை உங்களுக்கு கஷ்டங்களும் வேலையை கூடத்தானே கோயில் வேலை உங்களுக்கு கழிச்சப்படுத்த கூடாண்டு.
1: சரி, இப்போ என்ன வேலை காரோ வேணும்
0: உங்களுக்கு சாமான பொறுத்தாக்கு தான் வந்தேன். கார்ல போகுமா இல்ல கணக்கு சாமான தானே கார்ல வைக்கலாம் தானே.
1: கார்ல வைக்கலாம் தெரியும். வேற யாரும் வரணுமோ
0: இல்ல நானும் நீங்களும் அந்த இன்னொரு ஆள் கார் உண்டாரண்ட.
1: தம்பி இந்த பின்னேறமே வெளிக்கிட்டாதான் சரி போய் நான் கொட்டை கண்டு போடத்தான். எனக்கு
0: குட்டையில விடணும் ஐயா.
1: அதெல்லாம் எங்களை இதுக்கு சரி வராது. கொட்டல் அடிச்சு விடுங்க. நீங்க
0: சாப்பாடு என்ன மாதிரி ஐயா?
1: சாப்பாடு இங்க அம்மா செய்து தருவா, நான் கொண்டு வருவேன். பிரச்சனை இல்ல.
0: உங்களுக்கு ஹோட்டல் அனுப்பிங்க.
1: உங்களுக்கு நான் ஒண்ணு நான் எங்க சாப்பாடு ஒண்ணு
0: கல்யாணத்துக்கு தெரியும் எங்கடையா கல்யாணி. அது பிரச்சனை இல்ல. அப்படி ஐயா மற்றது நீங்கள் வெளிக்கிட்டோ நான் கார்ல வந்து உங்களை ஏத்துறேன்.
1: கார்ல வேற போறீங்க?
0: உங்களோட சாமி முடிந்தேன். நானும் அந்த டிரைவர் படிக்கணும். நீங்களும் தானே
1: வேணும்டா சுவமில்லோ
0: போனோட
1: போய் நான் பட்ட பாடு எனக்குள்ள தெரியும். அங்க பிரச்சனையா போச்சு
0: ஐயா. அவன் நல்ல டிரைவர் ஐயா.
1: டிரைவர் அவன் டிரைவர் யாரு சொன்ன டிரைவர் உண்டு?
0: அவன் அந்த மாதிரி டிரைவர்.
1: அவன் சும்மா சொல்லுவான் ஐயோ ஐயோ அவன் வேண்டாம். நான் போய் பட்ட கஷ்டம் எனக்கு எல்லாம் தெரியும்.
0: அவட்ட தனியும் வேன் கார்ல ஒழுங்கு பண்ணி போட்டோம். ஒரு வேன் வாண்டா ஒழுங்கு பண்ணி கார் வாண்டா ஒழுங்கு பண்ணி அவன் தான் வருவான் நினைக்கிறேன் டிரைவர.
1: அவன் வேறு யாரும் வந்தாலும் பெறணும். அப்படி என்ன அவன் பேராட்டிச்சேரி அவன் கார். அப்ப
0: அவன் கார்
1: அவன் பேராட்டிச்சேரி. அப்படி என்ன பிரச்சனை இல்லையா?
0: சரிங்க ரெடியா இல்லங்கோ நான் பின்னே வந்து உங்களை ஏத்துறேன்.
1: நாலு மணிக்கு
0: கோயிலுக்கு
1: போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு ஆக்களை விட்டுட்டு நானே தானே அரேஞ்ச் பண்ணி போட்டு வெள்ளிக்கிழமை அது உண்டைக்கு அப்ப எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு வாங்க. சரியா?
0: சரியா.
1: நவலேஷ் அவன் போட்டான்னு பாட்டை மாத்தப்பா.

0: வந்தப்பா அவன் கேட்டு இருக்க போத ஐயோ நானும் வாய விட்டுட்ட முன்னுக்கும்
1: வாழையிலே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்கிட்டு வாங்க ஐயா என்னடா நான் சொல்ல மறந்து போனேன் இனி போய் தெரியுமா அடிக்காமல் வாசல தெரியுமா நான் வாழையிலே கொஞ்சம் கூட கொண்டுட்டா நாங்க கொஞ்சம் இதுகள் வேணும் தானே கொஞ்சம் அங்க வாங்குற கொஞ்சம் கஷ்டம்
0: மற்ற தம்பி நான் மறந்தும் போனேன் விலைக்கு சாமான வரும் அப்ப வேண்டாம் சொல்லுவோம் என்ன
1: வேணும் ஐயா கொண்டு போற சாமான் தான் போட்டீங்க
0: அப்படியே நீங்க போய்க்கு காரில் போவோம் நீங்க விலைக்கு வேண வரும் சாமான் ஒண்ணுமே இல்லை வரும் விலைக்கு
1: உங்களோட சாமான்
0: சாமான் ஒண்ணுமே வரும் அப்படி உடனே கொடுக்கணும் நாங்க கடையில் இருக்கு
1: அந்த சாமான் திருப்பி கொண்டு கொடுக்கணும் கடையில நீங்க கொண்டு வர சாமான் திருப்பி
0: கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும்
1: சரிங்க
0: தம்பி நீ பிள்ளையா சொல்லி போட்டீர் இந்த கதை ஆனா நான் அப்படி இல்லை நான் இதை கொடுத்து அந்த கொடுத்து போட்டு காசை வந்து பொது சேவை தான் நான் பயன்படுத்துறேன் சமூக பணி தான் பயன்படுத்துறேன் நீங்கள் என்னன்னு கதை சரியோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை
1: இல்லையா நான் சும்மா சொன்னேன்
0: சாமான கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டு போயிருவீர்கள் இதை நான் சாமான கொடுத்த காசை வண்டி பொது சேவை தான் பயன்படுத்தணும் சமூக பணிக்கு தான் ஊர்ல உள்ளவைக்கு நீங்கள் என்னத்தையும் கழிச்சு போட்டு போங்க நான் அப்படித்தானே ஐயா ராசா குருக்கள் ராசா குருக்கள் மாதிரித்தான் எப்போ
1: அப்படித்தான் உங்க பத்தி
0: தெரியும் எப்படி இருக்க மாட்டேன் கலைக்கலாம் சரியோ ஆனா கடைசியில எங்கிட்டதான் வருவியா அதுவும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் ஐயா அண்ணங்கிட்டதான் ஓடி வருவியால் உப்ப சும்மா வாயில வந்து காய்ச்சி விட்டு போவீங்கள் வந்து நிக்கிற ஐயாட்டத்தான் அத மறந்துறேன்
1: நான் போட்டு வர
0: சரியா
1: ஓகே பாய்
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் கல்யாண பயணம் அங்கம் ஒன்று பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன் கேது ராகவன் கேமா ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி
3: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
4: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்
3: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள் பாடசாலையை நடத்துகின்றார்கள் மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள் உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா கவலை விடுங்கள் இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள் கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள் அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள் மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெரார்ட் பரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0146 7716 0 அல்லது 0656 0 மின்னஞ்சல் முகவரி சச்சிதானந்தம் @gmail.com
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை அகத்த இலை முருங்கை இலை பொன்னாங்காணி வல்லாறை போன்ற இலவசங்கள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். வேலைத்திட்ட தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன், 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
5: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக்கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
6: இருக்கோம். இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கிக்கொண்டு வரதா?
6: அதுக்கு தானே லேட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாக கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அணுகி வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். வேதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா, 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் தலைப்பானது உலக வரலாற்றையே தன் விரல் அசைவில் மாற்றியமைத்த ஒரு குடும்பத்தை பற்றியதாகும். அதுதான் த ஹவுஸ் ஆஃப் ராத்சைல்ட் என்று கூறப்படும் ராத்சைல்ட் குடும்பம். ராத்சைல்ட் என்று பார்க்கும்போது அதன் ஸ்பெல்லிங் ROTHSCHILD, ராத்சைல்ட் ஃபேமிலி, ராத்சைல்ட் குடும்பம். இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என ஐரோப்பா அங்கும் பரவி வாழும் தமிழ் மக்களுக்கு இந்த கதை இன்னும் மிக நெருக்கமான ஒன்று. ஏனென்றால் இன்று நாம் வாழும் இதே ஐரோப்பிய வீதிகளில் தான், பிராங்க்ஃபர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களில் தான் இந்த ராத்சைல்ட் சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் உலகத்தையே ஆட்டி படைத்த இவர்களுக்கும் நம் தாயகமான இலங்கைக்கும் ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம் மண்ணிற்கும் இவர்களுக்கும் ஒரு ஆழமான வரலாற்று பதிவு இருக்கிறது. நம்மிடம் பலர் மலையக பகுதிகளான கண்டி, நுவரேலியா அல்லது புசலாவை பகுதிகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தின் வாரிசுகள் இலங்கையில் ஒரு பிரமாண்டமான தேயிலை தோட்டத்தை தொடக்கினர். அதுதான் புசல்லாவையில் இருக்கும் புகழ்பெற்ற ராத்சைல்ட் டீ எஸ்டேட். இன்று கூட நாம் அந்த ஊர் பக்கமாக பயணித்தால் ராத்சைல்ட் என்று எழுதப்பட்ட வாகனங்களையோ அல்லது தேயிலை தொழிற்சாலையோ பார்க்க முடியும். இந்த உலக பேரரசின் பிரமாண்டத்துக்கு பின்னால் நம் தாயகத்து மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் குருதியும் கலந்திருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டம் எப்படி உருவானது, இவர்கள் சாம்ராஜ்யம் எப்படி தொடங்கியது என்பதை இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். வாருங்கள், முதலில் கால இயந்திரத்தில் ஒரு 250 ஆண்டுகள் பின்னோக்கி ஜெர்மனிக்கு பயணிப்போம். இந்த வரலாறு தொடங்க போகும் இடம் 18 நூற்றாண்டு ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரத்தில். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த யூத மக்கள் வாழும் பகுதியானது ஒரு கெட்டோவை போன்றது. அதாவது அது மிகவும் குறுகிய, அசுத்தமான, நெருக்கடியான, ஒடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு தெரு. நம்மூர் பாசையில் சொன்னால் ஒரு சேரி அல்லது குப்பம் போன்ற ஒரு பின்தங்கிய பகுதி என்று அழைக்கலாம். அந்த வம்சத்தின் தந்தையான மேயர் இந்த தெருவில் தான் பிறந்தார். அப்போது அவர்களுக்கு பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. சட்டப்படி அவர்களால் சொந்தமாக நிலம் வாங்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பழைய துணிகளை மட்டுமே விற்கும் மிக கடுமையான சூழ்நிலை. அந்த காலத்தில் வீடுகளை அட்ரஸ் பண்ணுவதற்கு எண்கள் கிடையாது. இவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய ரெட் ஷீல்ட், சிவப்பு நிற கேடயம் அடையாளமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெர்மன் மொழியில் ரோட்டன் ஷீல்ட் என்றால் சிவப்பு கேடயம் என்று அர்த்தம். அதுவே மருவி பிற்காலத்தில் ராத்சைல்ட் என்ற உலக புகழ்பெற்ற குடும்ப பெயராக மாறியுள்ளது. மேயர் ஆம்ஷல் ராத்சைல்ட் தன் வாழ்க்கையை முதலில் ஒரு எளிய துணி வியாபாரியாகத்தான் தொடங்கினார். ஆனால் இந்த வறுமை அவரை முடக்கவில்லை. அதிக லாபம் தரும் பழங்கால தங்க நாணயங்கள் வர்த்தக தேடலில் இறங்கினார். மெதுவாக அங்கிருந்த பிரபுக்களின் நம்பிக்கையை பெற்றார். குறிப்பாக பிரின்ஸ் வில்லியம் என்று கூறப்படும் இளவரசர் வில்லியம் என்பவருடன் அவருக்கு நெருக்கமான வணிக தொடர்பு ஏற்பட்டது. இந்த பிரின்ஸ் வில்லியம்ஸ் யார் என்று பார்க்கும்போது இவர் ஜெர்மனியின் ஹெஸ் கேசல் என்ற குறுநில பகுதியின் ஆட்சியாளரான இவர் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ஆகப்பெரிய கோடீஸ்வர பிரபுக்களில் ஒருவராக திகழ்ந்தார். தன் நாட்டு படை வீரர்களை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வாடகைக்கு அனுப்பி அதன் மூலம் மாபெரும் செல்வத்தை குவித்தவர். பழங்கால தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவருக்கு நாணயங்களை சேகரித்து கொடுக்கும் ஒரு அரசவை முகவராக மாறி இன்றைய பங்கு தரகர்களைப் போல செயல்பட்டார். இங்குதான் அவர் உலகை உலுக்கிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கண்டுபிடித்தார். நிதியுலகில் இன்று அதை ஃப்ரண்ட்

வழிகளில் சம்பாதித்தார். இந்த அசாத்திய மூளையினால் 1782 ஆண்டிற்குள் மேயர் ராத்ஷைல்ட் மாபெரும் சொத்தை குவித்து அதிகாரப்பூர்வமான ஒரு வங்கியாளராக மாறினார். 1700 ஆண்டுகளின் இறுதியில் அவர் பிராங்க்ஃபர்ட் நகரின் மிகப்பெரிய கோடீஸ்வரரானார். ஆனால் அவருடைய இலக்கு வெறும் பணம் மட்டுமே அல்ல, உண்மையான வெற்றி என்பது தலைமுறைகளை தாண்டி நிற்கும் ஒரு பேரரசை உருவாக்குவதுதான். அதை செய்வதற்காக அவர் தனது 5 மகன்களில் 4 பேரை ஐரோப்பாவின் மிக முக்கிய தலைநகரங்களான வியனா, மேபோல்ஸ், பாரிஸ் மற்றும் அன்றைய உலக பேரரசின் மையகமாக திகழ்ந்த லண்டன் மாநகரங்களுக்கு அனுப்பினார். லண்டனுக்கு அனுப்பப்பட்ட 3வது மகனான நேத்தன் ராத்ஷைல்ட் தன் தந்தை கொடுத்த முதலீட்டை கொண்டு லண்டனில் கால் பதித்த நேத்தன் மிக குறுகிய காலத்திலேயே அதை 3 மடங்கு பெருக்கினார். நிலையான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆபத்தான இரகசியமான உலகிற்குள் நுழைந்தார். அதுதான் சர்வதேச கடத்தல் தொழில். 1814 ஆண்டு பிரான்சில் நெப்போலியனுக்கு எதிராக டூக் ஆஃப் வெலிங்டன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம். அந்த போர்க்களத்தில் வெலிங்டன் படைகளுக்கு வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் உணவு வாங்கவும் பெருமளவில் தங்க நாணயங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நேத்தன் ராத்ஷைல்ட் தன் வாழ்நாளின் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் இருந்த தங்கத்தையும் ஒட்டுமொத்தத்தில் அவரே ஏலத்தில் எடுத்தார். இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வேறு வழியே இல்லை. அந்த தங்கத்தை நேத்தன் ராத்ஷைல்டிடம் இருந்து வாங்கிய அவர்கள் அதை எப்படி போர்க்களத்திற்குள் கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்தார்கள். நேத்தன் ராத்ஷைல்ட் அந்த பொறுப்பை தன் கைகளில் எடுத்து தன் ரகசிய கடத்தல் நெட்வொர்க் மூலம் அந்த தங்கத்தை வெலிங்டனின் கைகளுக்குள் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்தார். போர்கள் அவர்களுக்கு பெரும் லாபம் தரும் வணிகமாக மாறின. நிதியுலகத்தில் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிதிங், ஸ்பீட் இஸ் கிங், அதாவது தகவலே எல்லாம், வேகமே ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தங்களுக்கென்று சொந்தமாக இரகசிய குதிரை வீரர்களையும் மிகச் சிறப்பாக பழக்கப்பட்ட தூது புறாக்களையும் பயன்படுத்தினர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கே செய்தி போய் சேருவதற்கு முன்பாக போரில் யார் ஜெயித்தார்கள் என்ற இரகசிய தகவல்கள் நேத்தன் ராத்ஷைல்டுக்கே முதலில் தெரிந்துவிட்டது. இதனால் சந்தையை தன் விரல் அசைவில் ஆட்டி படைத்து உலகின் ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக உயர்ந்தார் நேத்தன் ராத்ஷைல்ட். இவர்களின் இந்த அசாத்திய நிதியாதிக்கம் ஏதோ 19 நூற்றாண்டோடு முடிந்து விடவில்லை. நவீன உலக அரசியலிலும் இவர்களின் கைவரிசை நீண்டுள்ளது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய ஒரு வரலாற்று உண்மை. 1990 ஆண்டு தொடக்கங்களில் டொனால்ட் ட்ரம்பின் தாஜ்மஹால் என்று கூறப்படும் பிரமாண்ட கசினோ தொழில்கள் கடும் நஷ்டமடைந்து திவலாகும் நிலைக்கு வந்தன. கடன் கொடுத்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளியேற்ற துடித்தனர். அப்போது களமிறங்கியவர்தான் வில்பர் ராஸ். இவர் அப்போது புகழ்பெற்ற ராத்ஷைல்ட் நிறுவனத்தின் திவால் துறை ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தார். ராத்ஷைல்ட் வங்கியின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் திவலாகாமல் காப்பாற்றி அவருடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து அவர் கைகளிலேயே இருக்க வழிவகுத்தார். பிற்காலத்தில் இந்த வில்பர் ராஸ் தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிய போது அவருடைய அரசாங்கத்தில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகிறது. இங்குதான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் ஏன் முன்வர வேண்டும்? உலகத் தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு இரகசிய வியூகத்தின் ஒரு பகுதிதானா இது? இப்படி உலக நாடுகளையும் தலைவர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்த இந்த வம்சத்தின் தலைமை
James Rothschild

இந்தியாவுக்கு வந்தபோது அவர் ரயில்வோட்ஸ், சுரங்கத் தொழில் மற்றும் உலோகவியல் துறைகளில் முதலீடு செய்து தங்களின் அசைக்க முடியாத உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்ந்தனர். டொனால்ட் ட்ரம்பை இவர்கள் காப்பாற்றிய இந்த ரகசிய பின்னணி ஒரு புறம் இருக்க, இப்போதைய நவீன ஐரோப்பிய அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் பின்னணியிலும் இதே ராத்ஷைல்ட் வங்கியின் நிழல் படிந்திருக்கின்றது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 2008 தொடக்கம் 2012 வரை இமானுவேல் மேக்ரான் பாரிஸில் உள்ள ராத்ஷைல்ட் என்கோ வங்கியில் ஒரு முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றினார். வங்கியல் துறையில் எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞர் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வங்கியின் மிக உயரிய பார்ட்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பதவிகளுக்கு உயர்ந்தார். நெசோ மற்றும் ஃபைசர் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னின்று நடத்தியவர் இதே மேக்ரான் தான். இதன் மூலம் வரும் 4 கோடிக்கணக்கான யூரோக்களை அவர் சம்பாதித்தார். மேலும் இதற்கடுத்த சில வருடங்களிலேயே அவர் வங்கியிலிருந்து விலகி பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக மாறுகிறார். பிறகு மிக இளம் வயதிலேயே அவர் பிரான்சின் பிரசிடென்டாகவும் வந்திருக்க முடிந்துள்ளது. இங்குதான் அந்த பெரிய கேள்விக்குறி எழுகிறது நேயர்களே. பிரான்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் பிரசிடென்ட் மேக்ரோனை பொது மேடைகளில் பிரசிடென்ட் ராத்ஷைல்ட் என்று அழைத்து விமர்சிப்பது ஏன்? இது வெறும் ஒரு திறமையான மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சியா, அல்லது 250 முன்பு மேயர் ராத்ஷைல்ட் தங்கள் குடும்ப வாரிசுகளை ஐரோப்பாவின் தலைநகரங்களுக்கு அனுப்பி அதிகாரத்தை கைப்பற்றிய அதே பழைய உத்தியை போல நவீன காலத்தில் தங்களுக்கு சாதகமான தங்களின் வங்கியிலேயே வளர்ந்த ஒருவரை ஒரு வல்லரசின் அதிபர் நாட்காலியில் அமர வைக்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய சதுரங்க ஆட்டமா இது? இவர்களின் உலகளாவிய அதிகாரத்தை பற்றி பேசும்போது இன்று சர்வதேச அளவில் ஒரு திகைப்பூட்டும் கேள்வி விவாதிக்கப்பட்டு வருகிறது. உலகையே நல்வழிப்படுத்துவதற்காக உலக சுகாதார நிறுவனம் என்று அழைக்கப்படும் WHO World Health Organization சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இவர்களின் பிரம்மாண்டமான அரண்மனைக்கு மிக அருகிலேயே ஏன் அமைய வேண்டும்? அதேபோல் சர்வதேச அளவில் உலக சுகாதார கொள்கைகளை தீர்மானிக்கும் உலக தலைவர்கள் கூடி பேசும் ஹெல்த் டிப்ளோமசி ஹவுஸ் ஜெனீவாவில் இருக்கும் ரூல்ஸ் ராத்ஷைல்ட் 28 என்ற முகவரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராத்ஷைல்ட் கட்டிட வளாகத்தில் தான் இன்று வரை செயல்படுகிறது. 1874 ராத்ஷைல்ட் குடும்பத்தினர் அங்கே ஒரு கண் மருத்துவமனையை கட்டினார்கள். அந்த மருத்துவமனை வளாகம்தான் இன்று உலக தலைவர்கள் கூடி பேசும் ஒரு முக்கிய ராஜதந்திர மையமாக மாறியிருக்கிறது. இங்குதான் நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் நேயர்களே. மனித குலத்தின் ஆரோக்கியத்தை உலக நாடுகளின் மருத்துவ கொள்கைகளை தீர்மானிக்கும் இந்த மிக முக்கிய அமைப்புகளுக்கு இவ்வளவு அருகிலும் இவர்களின் வரலாற்று சுவர்களுக்குள்ளும் இந்த செயல்பாடுகள் நடப்பது வெறும் தற்செயல்தானா? அல்லது 250 முன்பு மேயர் ராத்ஷைல்ட் காசு வர்க்கத்தில் செய்த அதே முன்னோடி உத்தியை போல உலக மக்களின் ஆரோக்கியத்தையும் சுகாதார கொள்கைகளையும் தங்களுக்கு சாதகமாக திசை திருப்பும் ஒரு மாபெரும் உலகளாவிய வியூகமாயுது? மனித குலத்தின் நன்மையை கடந்து தங்களின் அசைக்க முடியாத அதிகாரத்தையும் உலகளாவிய கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்த இவர்களின் கைகள் இன்றும் பின்னாலிருந்து செயல்படுகிறதா என்ற சந்தேகம் இதனை ஆழ்ந்து ஆராய்ந்து வரும் பலரின் மத்தியில் இன்று வரை ஒரு தொடர் கதையாகவே நீடிக்கிறது. நேயர்களே, இவர்களின் இந்த உலகளாவிய அதிகார பசிக்கு நம் தாயகமான இலங்கையும் தப்பவில்லை என்பதுதான் இதில் இருக்கும் ஆகப்பெரிய உண்மையாகும். 1840 இதே ராத்ஷைல்ட் குடும்பத்தின் வாரிசுகளான கேப்ரியல் அண்ட் மோரிஸ் டி மோன்ஸ் லண்டன் வங்கியின் மூலதன பணத்துடன் இலங்கைக்கு வந்து
நம் நாட்டின் புசலாவா பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான காஃபி மற்றும் தேயிலை தோட்டத்தை தொடங்கினர். அதுதான் இன்றும் புகழ்பெற்ற ராக்சைல் டீ எஸ்டேட் ஆக விளங்குகின்றது. இந்த இடத்தில் தான் நாம் இந்த வரலாற்றின் கசப்பான பக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோட்டங்களை உருவாக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொண்டு வந்து நம் மலையகத்தில் குடியமர்த்தியது. கடுமையான குளிரிலும் அட்டை கடிகளுக்கும் அடர்ந்த காடுகளுக்கும் நடுவிலும் நம் மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் குருதியும் சிந்தப்பட்டதால் தான் இந்த ராச்சைல்ட் எஸ்டேட் உலகத்தரம் வாய்ந்த தேயிலை தோட்டமாக மாறியது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், கடந்த 2021 ஜனவரி மாதத்தில் இந்த வம்சத்தின் தற்போதைய பில்லியனர் வாரிசான நெத்தானியல் ராச்சைல்ட் தன் முன்னோர்களின் இந்த நிலத்தை பார்வையிட நேரில் இலங்கைக்கு போயிருந்தார். ஜெர்மனியின் ஒரு எளிய ஒடுக்கப்பட்ட சிவப்பு கேடிய குடியிருப்பில் தொடங்கி நெப்போலியன் போருக்கான நிதியுதவி, உளவு பிராக்கள் வழியான தகவல் கட்டுப்பாடு, அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பின் கசினோக்களை மீட்டெடுத்த பின்னணி, பிரான்சின் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரானின் அசாத்திய அரசியல் எழுச்சிக்கு பின்னால் இருக்கும் இவர்களின் நிழல், ஜெனீவாவில் உலக சுகாதார மையங்களை சுற்றியிருக்கும் இவர்களின் நிழல், மற்றும் இறுதியாக நம் தாயகத்து தேயிலை தோட்டம் வரை பரவியிருக்கும் இவர்களின் வரலாறு நமக்கு ஒரு மாபெரும் கேள்வியை விட்டு செல்லுகிறது. இவர்களின் இந்த 250 பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பது வெறும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் தானா, அல்லது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் உழைப்பையும் பலவீனத்தையும் பயன்படுத்தி தங்களின் அதிகாரத்தையும் செல்வத்தையும் மட்டுமே பெருக்கிக் கொள்ளும் ஒரு சுயநல சதியா? இந்த கேள்விக்கான பதிலை நேயர்களாகிய உங்களின் சிந்தனைக்கு விட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காக்கண்ணாடி மாற்றித் தருகின்றார்கள் ரவி பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருள மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமின்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றித் தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 0986 79 59 19. மறந்துவிடாதீர்கள், 0986 79 59 19.
1: செல் மாதுகரை புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPH 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPH 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூ மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPH 77@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.

0: അയ്യോ കടവുള്ള രണ്ടു മുമ്പ് കിളമിയാത്ത ശുരുടെ ചന്തിക്കെല്ലാം എരിയാന സുഖമായിരിക്കുന്നത്. ഇപ്പോഴാൻ വന്നാലുമിടെ അപ്പ അവനൊരു പാട്ടുണ്ട് പാടിക്കൊണ്ട് വന്നാൻ ചുരുട്ട് നിനക്കതേ നടത്തിയേ മുടിപ്പവൻ എംജിആർ ഇഷ്ടമില്ലേ അപ്പ എന്റെ പാട്ടോട് എന്നെ ചുരുട്ട് എനക്ക്
1: അയ്യോ കളഞ്ഞർ എങ്ങനെയെല്ലാം ഫ്ലൈ തെവല്ല കളഞ്ഞർ നാങ്ങനച്ചാ ഞങ്ങളെ പറന്ന് കാട്ടുമല്ല കളഞ്ഞർ എങ്കട ലോകർക്ക് മുളങ്ങില്ല കളഞ്ഞർ നാങ്ങൾ
2: എന്നെ തെയ്യം വേണ്ട ഓർവർക്കുമേ ഒണ്ടുമേ മുളങ്ങിയില്ല കളഞ്ഞർ
0: എല്ലാരും
2: എന്റെ തെയ്യം കളഞ്ഞർ അയ്യോ കളഞ്ഞർ നിങ്ങൾ പക്കത്തിലെ ഇരിക്കുക കളഞ്ഞർ ഇരക്കുന്ന കുറെ കളഞ്ഞർ എല്ലാ വിധത്തിലും എല്ലാ പക്കത്താലും വിറ്റിക്കൊണ്ടല്ല ഓ കളഞ്ഞർ തുണി ജളി മനത്തിലേ വളപ്പവൻ കളഞ്ഞർ ആയോ എടുത്തു വിടുക
0: അടിച്ചു
2: കാട്ടുന്ന മാറി കളഞ്ഞർ ഇപ്പൊ ഊരിയതാ വന്നിട്ട് കളഞ്ഞർ കുടുക്കോടിയ കുടുങ്ക കളഞ്ഞർ എല്ലാത്തെയും
0: കടന്നു വന്ന് അന്ത കാലത്തില്
2: അയ്യോ കളഞ്ഞർ എന്നെ നാല് വയതുവരെ വിദ്യാഭ്യാസം കളഞ്ഞർ നാല് വയത്
0: വിദ്യാഭ്യാസം
2: അയ്യോ കളഞ്ഞർ ഇപ്പൊ നാളെ സൈറ്റ് അടിക്കാ അപ്പടി മുന്തിത്താൻ കളഞ്ഞർ അടിക്കണം ഇപ്പൊ എല്ലാ കളഞ്ഞർ
0: ശരത് കുമാർ
2: ആ ശരത് കുമാർ
0: അവരോട് അപ്പ ഒരു ചിന്ന എലവൻസ് മൻ കൊടുത്തിരിക്കും
2: ആ ലവ്ക്ക് ആയിരിക്കാ ദേവി എന്നാ തന്നിട്ട് വന്ന് കേളുങ്ങ അവർക്ക്
0: രാധികാടെ
2: ഉളുന്ത് കളഞ്ഞാൽ അവർ എളുമ്പില എടുക്കിറ അടക്കിയിലാവ അരക്കി അരക്കി
0: നമ്മ
2: കിട്ട കെട്ടുക്കോ എത്തനയോ വിദ്യയോ വജ്രക്കറേം പാത്തുക്കോ കളഞ്ഞർ എങ്കിൽ അയ്യോ കളഞ്ഞാർക്കും എത്തിനോ ഇതുകളെ ഇല്ലാതിരിക്ക ചെന്നാ കളഞ്ഞർ
0: എന്നെ
2: വേല വെട്ടിയില്ലാ പോയിരുന്ന കളഞ്ഞർ എങ്ങൾക്ക് ഞങ്ങളിപ്പൊ സൈറ്റ് അടിക്കുന്നതെല്ലാം മുമ്മറ വാടിക്കറ കളഞ്ഞർ അയ്യോ കളഞ്ഞർ എന്താ അത് ഇതെല്ലാം പാത്തുകൊണ്ടിരിക്കേ ഞങ്ങൾ പെരിയ നായകളെല്ലാം മുടക്കി പോട്ട് നിൽക്കണം കളഞ്ഞർ
0: ഇപ്പൊ ശരത് കുമാർ വന്ന് നയൻതറാവ കൊണ്ടുവന്ന് പൊണ്ടുവാസില വന്ന്
2: നയൻതറല്ല നഗ്മാവ കളഞ്ഞർ നിങ്ങളുണ്ട് കളഞ്ഞർ നയൻതറ ഇല്ല കളഞ്ഞർ വായ നട പറയും നമ്മ ചെല്ലത്തെ കഥയ്ക്കപ്പെടാ വിഘ്നേശ് ശിവൻ അവനവിടുങ്ങ കളഞ്ഞോ അതെന്റെ ചെല്ല കുട്ടി അവന്റെ ചിൽഡ്രയെല്ലാം കേൾപ്പാൻ കളഞ്ഞാൽ അമ്മ വന്നാ എന്നയ്ക്കും മര്യാദ കൊടുക്കുന്ന ഒരേ ഒരു മനുഷ്യരണ്ട എന്റെ വിഘ്നേശ് ശിവൻ തടേ കളഞ്ഞു വന്നാലേ അന്ത ഇടത്തോട്ട് അയ്യോ ഫ്രാൻസുക്ക് കൂടിയെന്നാ കളഞ്ഞർ ഇഞ്ചതാനെ കരനായാൽ നാക്കത്തൊങ്ക പോട്ട് കൊണ്ടിരിക്കുന്ന കളഞ്ഞർ അയ്യോ കളഞ്ഞർ അതുകളാലെ അവങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും എങ്ങൾക്കെല്ലാം കൈയ്യെടുക്കുന്ന കളഞ്ഞർ മുതുക തുറിയുന്ന കേട്ടാ കളഞ്ഞർ ഇതവിടെ റാധിയാവും കമ്മണ്ടിരിപ്പാൽ അവർ കഥയ്ക്ക് കളിക്കാവാട്ടുകൊണ്ടിരിപ്പാ കളഞ്ചർ അവൻ കേലാത് കളഞ്ചർ അണ്ടയ്ക്ക് തായ്ക്കള വടത്തോടെ കളഞ്ചർ എല്ലാം മടങ്ങി പോടാ കളഞ്ചർ അത് നമ്മളോടെ എന്താ ശരത് കുമാർ കളഞ്ചർ എന്ത് ചൊല്ലവാ വേണം കളഞ്ചർ എൺപതില്ല തൊണ്ണൂറില്ല കളഞ്ചർ എല്ലാം മടക്കലാണ് ശരി ചൊല്ലുങ്ങ കളഞ്ചർ ഉങ്ങളെ
0: ആട്ടത്തോടും കളഞ്ചർ
2: എച്ച് വിനോദ് തന്നെ എങ്ങടെ ജനനായാൻ എടുത്ത കളഞ്ചർ ജനനായൻ എടുത്ത കളഞ്ചർ അവൻ എടുത്ത പടങ്ങളെല്ലാം നല്ല അന്തമാരി പടങ്ങൾ തന്നെ കളഞ്ഞ ജനനായനോടാ മുടങ്ങി പോരുന്ന കളഞ്ചർ ഇപ്പൊ ബിഗ് ബോസ് അവൻ ബിഗ് ബോസിൽ കൊണ്ടുപോകണല്ല അവൻ തന്നെ ഇവരെ വെച്ച് പടം
0: എടുക്കുക ശമ്പളം കൊടുക്കുന്നതൊക്കെ അവരുടെ കാശെടുക്ക ബിഗ് ബോസില്
2: കളഞ്ഞർ തയ്യാറിപ്പാളർ അന്ത മാറി കൊടുത്ത കളഞ്ഞർ എടുക്കുന്ന കളഞ്ഞാരും
0: കാതിരിക്കോട്
2: ചേത്താനെ കളഞ്ഞർ എച്ച് വിനോദ് നല്ല കൽപ്പന കളഞ്ഞർ അടുത്തേ കടുത്ത വടം അയ്യോ കളഞ്ഞോ പുറക്കടിച്ചു പോയി കളഞ്ഞർ എങ്ങനെ കോളിപ്പൊരിയലും കളഞ്ഞർ
0: അയ്യോ
2: കോളിപ്പൊരിയലും പൊട്ടാക്കും അന്തമാരത്താൻ എടുക്കും കളഞ്ഞർ രണ്ട് കിളമേ അടിയാതെ അടി കളഞ്ഞർ ആടാതെ ആട്ടമില്ല കളഞ്ചർ ഉണ്ടാക്കിത്താനില്ല റെക്കറേഡ് വന്ന കളഞ്ചർ നിങ്ങൾ ചൊല്ലുങ്ക കളഞ്ഞർ ഇപ്പം ഏറ്റ് വിനോദത്തെ വന്ന അടുത്ത ഹീറോ ആ ഫോട്ടോ എടുക്കാണ്ട ഓർണിക്കാറ് ഉത്തക്കാലിലെ കളഞ്ചർ അത് അത് അത് ഒരു പക്കം ഇരിക്ക കളഞ്ചർ ഉങ്ങൾക്ക് അടുത്ത പ്രചന തരുമാ കളഞ്ഞർ അടുത്ത പ്രചന ചൊന്ന തന്നെ കളഞ്ചർ നിങ്ങൾ
0: അടുത്ത
2: ചൊല്ലറ കളഞ്ചർ മേലെ
0: என் மீதான அன்பு கொண்டு சாமானிய மக்களுக்கு கிடைக்கும் என பிக் பாஸ் ஓவியா தெரிவித்திருக்கிறார்.
2: ஓவியா ஓவியா கலைஞர் பிக் பாஸுக்குள்ளே வந்து கலைஞர் வந்த இடத்திலேயே ராராவா கிஸ் அடிச்சு அவனை உண்டு இல்லையனு பண்ணி விட்டவா கலைஞர்.
0: ஓவியா
2: ஓவியா மதுலேறி குதிச்சோல கலைஞர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே தண்ணி அடிச்சேனா அவள் ஒருத்தி தான் கலைஞர். ஓப்பன் அவள் இல்ல ஓப்பன் கலைஞர் எங்க காட்ட சொன்னாலும் டக்குன்னு காட்டுவாள் கலைஞர் பூத்துல திறந்து. அப்படியான காய் கலைஞர் ஓவியா பற்றி உங்களுக்கு தெரியாது
0: ரோட்டில்
2: முன்புலமும்
0: ராதிகாவையும் சமாளிக்கிறார்
2: சரத்குமார். ராதிகா சமாளிக்கத்தானே வேணும் கலைஞர். ஐயோ
0: வாய்ப்பெல்லாம் நாங்கள் முந்தைய சொன்னாங்க அவை ரெண்டு பேரும் பிரிய
2: போனோம். விஜயம் சங்கீதாவும் பிரிய போற எழுதி தள்ள கலைஞர் சங்கீதா ஓடி போய் பாவஸ் வாங்க இல்லையா கலைஞர் கழிப்பட இல்லையா கலைஞர்
0: வாங்கிட்டு லண்டன்ல இருந்து கூப்பிட்டு தாயும் தகப்பனும் தான்
2: கூப்பிட்டு அங்கடா விஜய் அம்மா சோபா சோபா சோபா சோபர சுந்தரி அந்த சுந்தரி
0: உனக்கு 40 எல்லாம் தரோட
2: வாயப்பிளந்து மட்டும் கலைஞர் நீங்கள்
0: வாயப்பிளந்தும்
2: நன்பி லவ்வரோட மேல லவ்வருக்கும் மேல மனைவிக்கும் கீழே லவ்வருக்கும் மேல கடவுள் ஒரு ஸ்டெப் போட்டாலும் பிரதோவார் ஸ்டெப் போட்டு ஆடுறா கலைஞர் அந்த மாதிரி தானே கலைஞர் பிரதோவார் ஆட்டத்துக்கு வேலை எல்லாம் கதை கேளுவா
0: கலைஞர்
2: அடங்கி ஒடுங்கி போயிருக்கிறாங்க கலைஞர் ஒன்னும் செய்யலாம் கலைஞர் நாங்கள் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் கலைஞர் அந்த சுனிவு இருக்கோட கலைஞர் தண்ணி அடிச்சா
0: கதை பாட்டு பாத்தியா இருக்கு சவுந்தரன் பாடி அது கலக்கு கலக்கின்ற நம் நாடுல
2: பாலிக்குடி இன்னொரு பாட்டு கலந்துதானே கலைஞர் அந்த இது சுண்டு மூடாம பாடின பாட்டு என்ன கலைஞர் சுண்டு மூடாம பாடின கலைஞர் ஏதோ தேன் தேன் ஒரு பாட்டு கலந்துட்டு வரதானே கலைஞர்
0: அதுவும்
2: ஐயோ கலை வாலிக்குட்டியில கதை வேற
0: கலைஞர்
2: எப்படி எப்படி சமஞ்சது எப்படி சக்கரை வள்ளி கிழங்கே மாவாது எப்படி முந்தானாது நேரம் கலைஞர் அடிச்சா தண்ணி அடிச்சா கதை
0: வாலிக்குட்டி தேன் தேன் தேன் என்று
2: ஐயோ தேன் தந்தேன் தந்தேன் இசைத்தேன் பாடு வில்லு பாட்டுக்காரன் படத்தில் கலைஞர் ஐயோ எழுதின ராமராயனுக்காக எழுதின கலைஞர் மலேசியா வாசகன் பாடினவர் எல்லா கலைஞர் இளையராஜா அடிச்சு விட்டாரே அடி ஐயோ இளையராஜா இப்ப டொரத்தி என்ற படத்துக்கு அடிச்சிருக்கிறார் கலைஞர் மியூசிக் அடிச்சிருக்கிறார் கலைஞர் பிஜு வாங்கிட்டு தாராவா எல்லாம் எல்லாம் மாஸ் கலைஞர் இளையா இல்ல இல்லை கிடையாது இல்ல சார் அடிக்கிறாங்க ஒரு ஏயும் வராத அளவுக்கு கூடு உணர்வு
0: கொடுத்து
2: ஏயும் வராது தென்ன தவீன தொழில்நுட்பம் வந்தாலும் கலைஞர் கலைஞர் கதைக்க கலைக்க நாக்கு தடக்குது கலைஞர் நீங்க கொஞ்சம் கதைங்க கலைஞர் திரிசாவையும் விஜய சேதுபதியும் வச்சு அந்த மாதிரி தான் எடுத்த கலைஞர் ஒரு பள்ளிக்கூட காதல் என்ன அழகா என்ன சிறப்பா அந்த மாதிரி தான் எடுத்தது ஜானகம்மாள் வீட்டையும் வேலை கூட்டிக்கொண்டு எடுத்த ஒரு கலைஞர் கூட்டுத்து கலைக்கு தானே விட்ட ஒரு கலைஞர் ஐயோ கலைஞர் நீங்கள் பிரேம்குமார் என்றது இப்ப ஒரு படத்துக்கு இப்ப இது ஓட்டுக்கலாம் இப்ப கலைஞர் சுசீந்திரன் அண்டைக்கெல்லாம் எங்கட பாக்கியராஜன் மகன் சாந்தனுவையும் எங்க வாய் வீரன் சீமான இணைச்சர் படம் அதுக்கும் பெயர் என்ன வச்சுக்கணும் சொல்லுங்க பாப்பா கலைஞர் ஐயோ உங்களுக்கு தெரியும் கலைஞர் ஐயோ பாக்கியராஜ் எடுத்த படம் பாரத ராஜா எடுத்த படம் கலைஞர் பாக்கியராஜ் கதவசன் எடுத்த படம் சொல்லுங்க பாப்பா கலைஞர் ஐயோ ஒரு கைது இண்டாயிரு கலைஞர் அந்த ரஜினிகாந்த் வெளியிட்டு இருக்கிறார் கலைஞர் ரஜினிகாந்த் சும்மா எதுப்பட்டி ஆளா கலைஞர் போய்
0: வெளியிட்டு
2: போட்டும் ரஜினி
0: ரஜினி
2: உங்களுக்கு தெரியுமா கலைஞர் நான் சிவப்பு மனிதன் படத்துல நடிக்க கலைஞர் பாக்கியராஜ் இலவசமா போய் நடிச்சு கௌரவ இடத்துல ரஜினிகாந்த் போய் கலைஞர் கள்ளப்பயல் மாட்டி போட்டார் கலைஞர் பாக்கியராஜுக்கு வேட்டியம் அடிச்சு கட்டு படத்துடனே கலைஞர் எல்லாம் மவுண்ட் போன கலைஞர் முழுக்க நக்மாஜா வரையன்னு போய் கலைஞர் கலைஞர் சிரிப்பாரு
0: எல்லாத்தையும்
2: அவள கட்டியன்னு போயிட்டா கலைஞர் ஆனா பாக்கியராஜ் அது கவலையில இருந்தா ஆனா ரஜினிகாந்த் மதிச்சு கலக்கல் எல்லாம் வேற மாதிரி கலைஞர் அடிச்சு இருக்கிற முழுக்க அடிச்சு குடிச்சு போட்டு கலைஞர் கதைக்க
1: நெஞ்சு முடிக்கணும் கலைஞர். கலைஞர் குத்தன்னா பயங்கர குத்து கலைஞர், உங்களுக்கு தெரியாது கலைஞர். என்ன குத்தன்னு மட்டும் கேட்காங்க கலைஞர். அடுத்த இலை உங்க கலைஞர், அடுத்த இலை கடை ரெண்டு ஆழ மரத்துக்குள்ள இருந்து ரெண்டு வயதே அறுத்து கொட்டிட்டு
0: தான் செல்வராஜா. இந்த படத்தை என்ன அணுகும் போது மிக தெளிவாக
1: இல்லாவிட்டு வாய்ச்ச மாதிரி கதைக்கு
0: மிகுந்த
1: செல்வராஜ் வந்து ஆறு ஆறு இவர் விக்ரமோட மகனா கலைஞர். துருவ துருவ விக்ரம் கலைஞர், துருவ நட்சத்திரம் இல்ல கலைஞர், துருவ விக்ரம கலைஞர். அது எல்லாம் ஏன் விடப்படா கலைஞர், முன்ன 30 வருஷம் ஜீவிஸ் கலைஞர், அப்படி வந்து கொட்டோணும் கலைஞர். கவிஞர் வாலி இல்ல, கவிஞர் கண்ணாத இல்ல, அவங்களுக்கு மேலால உங்களுக்கு வந்து கொட்டோணும் கலைஞர். கொட்டும்
0: கலைஞர்,
1: அந்த தெய்வங்களுக்கு மேலான தெய்வம்
0: தானே.
1: உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பிலமாகி வர்றாங்க கலைஞர். ஆனா அவன் போய் என்ன எதுவிட்டான், எங்கட அனுபவமா பரமேஸ்வரனுக்கு எல்லாம் ஓட்டு எல்லாம் புளி புளியன்னு புளிஞ்சு கலைஞர். அவளை 2 வருஷமா படவும் நடிக்காம விட்டு கலைஞர். அவள் பாவம் அழுது உளறியன்னு இருக்கிறான். அன்றைக்கு பைல்வான் ரங்கனான சந்திச்சினாங்க கலைஞர், முழுக்கதையும் அவுட்டு விட்டான். பைல்வான் ரங்கனானு கொடுத்துருப்பேன் கலைஞர், என்ன செய்கிறது கூடத்தான் கதைக்காத வயது கூட. அவர் வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் தானே கலைஞர். சில இடத்துல வயதுக்கும் மரியாதை கொடுக்கிறா போற கலைஞர். எடுக்கிற ரெண்டு நாக்கிற ஆக்கிற கலைஞர், நாங்க என்ன கதைக்கிறோம் ஏது கதைக்கிறோம் ரெடியா போயிட்டு அதுக்கு தான் கலைஞர் எடுத்து போட்டு கதைக்கணும் சொல்றாங்க கலைஞர். நீங்க
0: குஞ்சடா தலை
1: கோடி மனுஷன் சொல்லிச்சா எந்த காதிலே ஓட்டு படத்தை எடுக்கிற மினிஸ்டர்களுக்கு பார்த்து கல்வா
0: அது
1: அது போட்டு அடுத்த நாளே முழு பேரும்
0: வாங்கிட்டாங்க.
1: மை ரோட் மை பெட்ரோல் மை கார் நீங்க தின்னாரு கலைஞர், நானும் இப்ப மை பிளைட் தெரிய வேண்டியானே கலைஞர்.
0: கடவுளே ஒன்னும் கேக்குறதே பாக்கல இல்ல.
1: ஐயோ ஒருத்தரும் கேட்கிறாங்க கலைஞர், ஒரே ஒருத்தரும் கேட்கிறாங்க கலைஞர், ஒரு ஒருத்தரும்
0: கேட்கிறேன்.
1: ஒட்டி ஒரு ஆள் தான் என்ன கேட்கிறாங்க கலைஞர், அதாரன் தெரியுமா உங்களுக்கு கலைஞர்? நோ, நான் மட்டும்தான் என்ன கேட்கிறாங்க கலைஞர், வேற ஒருத்தரும்
0: கேட்கிறாங்க
1: கலைஞர். அது நடுவில் இருக்கட்டும், முதல் இருக்கட்டும், கலைஞர் இருக்கட்டும் கலைஞர். உடல் மொழியிலும் அதிலும் இதிலும் முந்தைய ஆளுக்கும் கொஞ்சம் தேட்டா இருந்த இப்ப அவர்கள் முதலமைச்சர் போனார் கலைஞர். இப்ப ஒரு ஜோலி இல்ல, சுரட்டு இல்ல, ஓடுறது காருங்கிறது வாரண்ட மாதிரி மனிதனும் கலக்கி கொண்டு தானே இருக்கு கலைஞர்.
0: அப்ப லோகேஷ் கனகராஜா என்ன பற்றி தாய் இல்லாமல்?
1: லோகேஷ் கனகராஜா என்ன செய்தாலும் கலைஞர் செய்யற எல்லாத்துக்கும் தாய் மனசு எல்லாம் பார்த்து சொல்றான். போன் அடி சொல்றாரு, வாட்ஸ்அப்லும் போட்டு உடனே சொல்றாரு. ஆனா இவர் ஏதாவது சின்ன தவறு விட்டா கலைஞர் அங்க எல்லாரும் ஜனம் எல்லாம் கழுவி ஊத்துறது, அதையும் கொப்பி வணி அனுப்பி விட்டோம். அப்ப அப்ப ஒரு ஒரு ஆளை கட்டுப்படுத்துறதுக்கு உலகத்துல ஒரு அம்மா இருக்கணும் கலைஞர். அந்த அம்மா இருந்தா தான் கலைஞர் அவர் அம்மா என்ன படிச்சு வராரு கலைஞர். படிக்காத அம்மா உலகத்துல இருக்கா கலைஞர்?
0: அம்மா
1: ஐயோ கலைஞர் சும்மா சொல்றாங்க கலைஞர், நீங்க வட்சப்பிள்ளோடு செய்யுங்க, அவங்க சாதாரணமா சொல்லுங்க கலைஞர். அது அதுகளுக்கு எல்லாம் தெய்வீக சக்தி இருக்கு கலைஞர். ஒரு அம்மாக்களை இங்க மாத்திடலாம் கலைஞர், ஒரு அம்மாக்கும் விடையலாம் கலைஞர். நான் நினைக்கலாம் விடுத முதல் ஆர் வி உதயகுமார் கார்த்திகை வச்சுதான் நல்ல படம் எடுத்த கலைஞர். பொன்னுமணி எடுத்த கலைஞர், பொன்னுமணி எல்லாம் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தவரும்
2: அந்த பாடுற சக்தியை மட்டும் கொடுத்திருந்தா
3: கலைஞர்
2: பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் இல்ல கலைஞர் அந்த காலத்து கிட்டப்பா
3: கலக்கத்தை ஏற்படுத்தினா என்ன சொல்லுவாங்க
2: அது இந்த சௌந்தர்யா குட்டி சா கலைஞர்
3: சௌந்தர்யா
2: குட்டியும் பிளைட்ல கொண்டே மங்கள் அதுவும் மூணு மாதம் கர்ப்பிணியா இருக்கே பிளைட்ல கொண்டே அரசியல் கலைஞர் ஹைதராபாத்துக்கு ஒரு அரசியல் மீட்டிங் ஒண்ணு பேச போனவியல் கலைஞர் போய்க்கலாம் இந்த பிளைட்ல இது நடந்த கலைஞர் பாவங்கள் கலைஞர் அவன் பெரிய கட்டிக்காரன் தானே
3: கோடீஸ்வரன்
2: இருந்தாலும் கலைஞர் ஒரு உயிர் எடுக்கிறா கலைஞர்
3: ரெண்டு
2: உயிர் அது அதுவும் பிள்ளையும் இல்ல கலைஞர் உண்மையத்தான் கலைஞர் என்னதான் சொன்னாலும் கலைஞர் சௌந்தர்யான அந்த சிரிப்புக்கு ஈடாமா கலைஞர் இல்ல பொண்ணு மணியில நடிச்ச நடிப்புக்கு ஈடாமா கலைஞர் அந்த மாதிரிதான் கலக்கி கொண்டு வந்தோம் நாசமா போனவங்க நாசமாக்கி போட்டாங்களே கலைஞர் சரி விடுச்ச கலைஞர் நான் தண்ணி அடிச்சேன் பொம்பளை பெரிய உருக்கவா கலைக்காங்க கலைஞர் எனக்கு கவலை
3: வந்துடும்
2: எனக்கு கவலை வந்தா பேன் தெரியாத கலைஞர் அம்மா நான் ஏடு போட்டுருவார் கலைஞர் அவளால் வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவாள்
3: கலைஞர் சசிகுமார் பாடம் எடுக்கிறார் வேட்டி கட்டி என்று வந்து நடிக்கிறவர் இல்லோ சின்ன சின்ன துறையில
2: மட்ராஸ்ல ஒரு ரூம் கூடி போட இல்ல நடிச்சாலும் பாப்பாங்களும் இயக்கினாலும் பாப்பாங்களும் கட்டிக்காரன் சமுத்திர அணி எல்லாம் இவற்ற புக்கு இருக்குல்ல கலைஞர் சமுத்திர அணி எல்லாம்
3: ஐடியா சொல்லி கொடுப்பேன்
2: ஐடியா சொல்லி கொடுக்குறேன் நல்ல பிரெண்ட்ஸ் ரெண்டு பிரெண்ட்ஸ் கலைஞர் 48 அது அவனவன வச்சுக்கிற விட கலைஞர் ரெண்டு பிரெண்ட்ஸ் உறுதியா வச்சிருந்தா கலைஞர் அவர் எங்கயோ
3: 48
2: ஒரு கணக்கு இருக்கு முடிஞ்சா சொல்லுங்க தங்க பதக்கத்திலும் தங்க கட்டி கலைஞர் நம்மோட சேர்ந்துருக்கிற தங்க கட்டியல் மாதிரி கலைஞர் இவங்க தங்க கட்டியல்
3: கமலஹாசன் ரஜினி மராபா ஸ்டைலே வேற மாதிரி பண்ணினேன் இந்தியன் படத்துல சிபிஐ ஆபீசர் வந்து
2: இந்தியன் படத்துல அது அது ரஜினி புடி உடிச்சிட்டாரு கமல் தலைய எழுத்து கலா லவ் தஞ்சு அது ரஜினியோட ஸ்டைல் எடுத்து போட்டாரு தங்க ரெண்டு வரையும் குழம்பி போயிருக்குது இந்தியன் டூவில
3: சூப்பரா
2: இருந்தாலும் கலைஞர் அது ரஜினி ஆந்துக்கண்டா ரஜினி ஆந்து கூப்பிடணும் கலைஞர் இது விட்டேல பிரச்சனையா
3: போட்டு சட்டத்தை மடிக்கி போட்டு எழுப்பி போட்டு உதவி ஒன்று கொடுத்து போட்டு தலைமையில முடி எடுத்து போயிட்டு
2: எல்லாம் கலைஞர் நம்மகிட்ட நம்மகிட்ட ரைனிங் எடுக்காம போனா கலைஞர் சில வரத்தான் தெரியும் கலைஞர்
3: குஷ்புமாமி இருக்கிறா இல்ல
2: ஐயோ குஷ்புமாமி ஐயோ குஷ்புமாமி இப்ப பாக்கப்பா கலைஞர் எல்லாம் வழி வழியனு வாஞ்சு போட்டாங்க போல இருக்கு கலைஞர் எலும்பு தோலும் அணிக்கிறா கலைஞர் என்றாலும் மகள்ற கல்யாணம் விட்டோட மனசு உடஞ்சிக்காம போச்சுது அதுக்குள்ள பாக்கியராஜம் இல்ல செத்து போச்சு கலைஞர் இந்த பிரச்சனைக்குள்ள குஷ்புமாமி அண்டைக்கு போச்சு
3: ஐயோ
2: அதுக்கள் எல்லாம் கன தொடர்பு இருக்கு அங்க குஷ்பு வீட்டுல போய் குடி குடி என்ன குடிச்சு போட்டுதானே பாக்கியராஜ் வந்தாரு அஜித்தா கலைஞர். உங்களுக்கு ஐயோ கலைஞர் உள்ளு விஷயங்களா வெளியில சொன்னா கலைஞர்
3: நாங்கள்
2: வெளியில கலைக்கிற வச்சாலும் கலைஞர் ஒவ்வொரு ஆக்களையும்
3: மதிப்பிடுவாங்க.
2: உள்ளுக்கு போனா கலைஞர் எல்லாம் ஐயோ வா மீன் மட்டுமா பொடிச்சு கொடுப்பா ஐயோ ஒரு ஸ்டைல் இருந்தோடியே கலைஞர் இவர் எழுதினவர் கொண்டையில் தாளம்பூ என்னவோ எழுதினார் வைரமுத்து எழுதினார் என்ன கலைஞர் எங்க கலைஞர் கூடையில வைக்கிற கலைஞர் வாயில வருது கலைஞர் நல்ல வாத்தியா தான் வருது கலைஞர் எனக்கு அந்த மாதிரி தான் இப்ப வருது கலைஞர் அதைக்கலாரு கலைஞர் எல்லாம் நீங்க ஊத்துங்க கலைஞர் இதை விட கலைஞரா குஷ்பூவா சொன்னானே தன்ன தெலுங்கு அது இது எல்லாம் ராமராயோ அவனு
3: என்ன
2: செய்யற கலைஞர்
3: எங்க தர்ம தர்மத்தின் தலைவர் எல்லாம் நடிக்க
2: தர்மத்தின் தலைவன்
3: சமயன்மார் அடிக்கடி அடிச்சோடாப்பா
2: அதெல்லாம் இப்படித்தானே கலைஞர் இந்த இதெல்லாம் விட்டுட்டு கலைஞர் இப்ப நாங்கள் வேறு இன்னத பற்றி இன்றைய கதைக்கணும் கலைஞர் சனியால் கணக்கு இருக்கு கலைஞர் கொஞ்சம் வெரி சோரி
3: கலைஞர்
2: அடிச்சவள் தெளிவான காதுக்குள்ள வச்சு கலைஞர் கலந்து பிடிச்சிட்டாங்க கலைஞர் அவளுக்கு ஓ கலைஞர் என்னடாவா தெரியும் என்ன தெளிவான உடம்புளையாட்டோடு இருந்து கலைஞர் இல்லாம
3: கெட்டு போச்சு
2: கலைஞர் பங்களாடுறா தெளிவான அவங்களுக்கு நேரம் தெரியாது இந்த நிறம் பார்த்தாலும் டெலிபோன் அடிச்சுக்கொண்டு கலைஞர் சரி அவங்க அவங்க டெலிபோன் அடிச்சு அடிச்சிருக்கிற கட்டு அவங்க நீங்க இப்ப சொல்லுங்க
3: கலைஞர்
2: ஆறு கலைஞர் பாஸ்போர்ட்
3: கொடுத்தோம்
2: கலைஞர் உண்மை கதை கலைஞர் அது உண்மை கதை விந்தியா வந்து தெரியா கலைஞர் சங்கமம் படத்தோட கொஞ்சம் வாக்கு மாக்கெட்டு கொண்டாந்து சங்கமம் படத்திலே ஆட வச்சு ஐயோ இப்ப தெரிஞ்சவங்களையா கொண்டாந்து ஆட வைக்கிற கலைஞர் தெரியாதவங்களா கொண்டாந்தானே ஓட்டு ரோட்ல
3: விடுறாங்க புதுமையா அந்த ராதாவை கொண்டு போட்டுதான்
2: போட்டுதான் அலைகளோ இல்ல தோத்தாது கலைஞர் அலைகளோ இல்ல அடுத்த படம் கலைஞர் காதல் ஓவியம் கலைஞர் காதல் அருமையான படம் கண்ணன் அண்ட அதுல நடிச்ச கலைஞர் ஜாதி முல்லை காணவில்லை கலைஞர் பாட்டுகள் எல்லாம் கலைஞர் அப்படியே வந்து ரங்கோணும் கலைஞர் கவிதை வந்து வந்து கொட்டோடும்
3: கலைஞர்
2: போட்டு மலேசியா வாசகன் பாடின பாட்டு கலைஞர் அந்த மாதிரி பாட்டு தானே கலைஞர் இதை விட கலைஞர் தாய்க்குல இடத்துல வந்து வந்து அந்த சிவகுமாரன் அவர் தானே இயக்கின கலைஞர் அவர் வந்து அந்த இப்ப அவர் இயக்குற படம் தானே கலைஞர் சுவாத்தியன் வச்சு சீவன் படம் கலைஞர் கமலஹாசன் தானே தயாரிக்கிற கலைஞர் அதுல சீமானம் இல்ல அதுல நடிக்கிறார் சீமான் இப்ப என்ன அங்கலைஞர் போச்சு ஒண்ணும் தெரியாத கலைஞர் ஆனா எல்லாருக்கும் தெரியும் இப்ப சீமான் நல்லா நடிக்கிறார் ரெண்டு கலைஞர் என் வாய் திறந்தா நடிப்பு தானே கலைஞர் பொய்யும் ஐயோ கலைஞர் வாய திறந்தா புழு உழுகானு உழுகி தள்ளி கலைஞர் இப்ப சின்ன பொய்யலும் காடு துப்புற அளவு போயிட்டு கலைஞர் ஒண்ணும் செய்யல கலைஞர்
3: கூட்டத்தை பார்த்தாமனே இப்படி
2: ஐயோ நான் கூட்டத்தை பார்க்காம ஐயோ கலைஞர் ஐயோ கலைஞர் நம்ம பார்த்து இன்டெலிஜென்ஸ் எல்லாம்
3: கலைஞர்
2: இதை விட இது என்ன தர்மன் என்ற படம் இப்ப ரஜினி அடுத்த தர்மன் படமும் அது இல்ல அதுல நடிக்கல அதுவும் நல்ல கிட்டாதான் வரும் போல இருக்கு தர்மனண்ட பேரண்டா கலைஞர் உங்கள்ட்ட சொல்லியா வேணும் கலைஞர் என்னாண்டு வந்தாலும் கலைஞர் நேர்மையான ஆக்கள் தர்ம தர்மனண்டாலே ஒரு பெரிய இதானே கலைஞர் இப்படி இருந்து
3: அந்த மாதிரி
2: சூர்யா கலைஞர் கறுக்கிற கலைஞர் ஏன் கறுக்கணும் கலைஞர் எங்கட ஒரிஜினல் கலரே அதுதான் கலைஞர் பேருந்து கறுக்கிற கலைஞர் அது கறுக்கா கலைஞர் சுட்டாலும் தங்கம் தங்கம் தான் கலைஞர் நீங்களும் சுடலாம் குத்தலாம் முறிக்கலாம் என்ன செய்யலாம் கட்டியாகலாம் நெருப்பே ஓடலாம் கலைஞர். திரும்பி எடுத்தாலும் பெருமதி
3: பெருமதியாக
2: கலக்கி கொண்டு இருக்கோம் கலைஞர். இதை விட கலைஞர் கடக்க கலைக்கோன்னு வந்தான் கலைஞர். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தானே என்ன வேணும் கலைஞர், உங்களுக்கு என்ன வேணும்? நயன்தாரா ஏதோ தந்து விட்டோம் கலைஞர், கொடுக்க சொல்லி கலைஞர். நயன்தாரா குடுக்கல கலைஞர், அவ அதோ எல்லாம் தந்தவா கலைஞர். ஐயோ நயன்தாரா தந்த கலைஞர் எல்லாம் கொண்டு வந்துரு கலைஞர். எங்க அந்த வைக்கம் காணையில கலைஞர் வந்த இதுல கலைஞர் ஈரோடு வீண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப ஆடினால் ஆடினால் ஆடினால் கலைஞர் அந்த காலத்தில் அவ்வியார் சொன்னார். அப்படி இருக்கப்படா விருந்து வந்தா வடிவா
3: கவனிக்கணும்,
2: வரவேற்று மனம் குளிர வந்து சிறப்பா இருக்கா நல்லது.
3: அந்த
2: என்ன செய்கிற கலைஞர் பேக்கி பேன் பார்த்ததுகளை எல்லாம் தேங்கி வச்சு கலைஞர் கலைஞர் நாங்கள் இப்ப ஓகே.

0: அப்படின்னா கூட விளம்பரங்கள் நான் இந்த சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்களை சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம். அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இங்கே நீங்கள் ஒன்றுங்க ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற சொப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்த நான் ஒரு கடையில் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடன் எடுக்கிறேன்னா இதெல்லாம் சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்.
1: அதுதான் வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டு கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சு தரலாம். ஒன்னும் ஜோசியாக இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டு நீங்கள் தானே?
2: இல்ல கணக்க சுத்தமாதிகள் இருக்கேன் கூட என்ன ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுவிசில ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல இன்சூரன்ஸ், என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்க உதய நிறுவனம் தான் எங்களோட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
4: BTS Finance GMBH.
5: இலக்கம் 5 3898 அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728-920-58-58.
4: சுவிஸிலே BTS Finance GmbH.
6: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாட் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷரிமஹால்.

0: இனி தொடர்ந்து வரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, சங்கமம் சிந்தனையில் நல் எண்ணங்களை விதைத்து புதிய எழுச்சியான மகிழ்ச்சியான ஆனந்தமான பேரின்ப வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நற்சிந்தனையின் எண்ண அலைகளின் வெளிப்பாடாக இந்த பதிவு அமையும் என்ற நம்பிக்கையோடு அன்பு உறவுகளே, நாம் நம்மை நாமே ஒரு மீள் கட்டமைப்புக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசந்த கால தென்றலோடு வாழ்க்கை இனிமையாக ரம்யமாக அழகாக அற்புதமாக மாற்றக்கூடிய ஆறாமறிவு என்ற உன்னதத்தை இறைவன் நமக்கு வழங்கியுள்ளான். அதை அற்புதமாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நல் எண்ணங்களை நல் சிந்தனையின் தாக்கங்களை ஒரு பூத்து குலுங்கும் பூங்காவனமாக நம்முடைய அகத்தை தூய்மை உள்ளதாக மாற்றிக்கொண்டால் அகத்தில் உள்ள அந்தகார இருளும் தீவினையான எண்ணங்களும் மெல்ல மெல்ல மறைந்து புத்தரின் புன்னகை போல வாழ்க்கை எளிமையானதாக மகிழ்ச்சி மிக்கதாக மகோன்மதமாக மாற்றக்கூடிய அமைப்பு கட்டமைப்பை இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கட்டமைத்துள்ளான். கிடைப்பதற்கிறைய இந்த மானிடப் பிறவியில் அதை அனுகூலமாக்கி அவன் திருவடியை அடைவதற்கான பயணமாக நம்முடைய பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வோம். அன்பு உறவுகளே, உங்கள் மீது வீசப்படும் கற்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களின் வெற்றியின் நினைவு சின்னத்தை கட்டமைக்க ரத்தன் டாட்டா அவர்கள், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதீர்கள், அது உங்களை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று அடையலாம். என் முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் ஒரு முறை கூட முயற்சியை கைவிடவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன். விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை, மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன. அதைப்போல்தான் நம் வாழ்க்கையிலும் விழுந்து விட்டோமா என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறி செல்லுங்கள். கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை விதையுங்கள், அது ஆயிரம் மடங்காகி உங்களிடமே திரும்பி வரும். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து புன்னகை. புன்னகையுடன் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்புங்கள். இறை தேட இறையையும் தேட, நிறைகளை பேச நல் எண்ணங்களை நற்சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு நிறைய பேசாதீர்கள். கேட்பவரிடம் சொல்லுங்கள், சொல்பவரிடம் கேளுங்கள். பெரியாரை வணங்குங்கள், சிறியோரை வாழ்த்துங்கள். இவையே வாழ்க்கையை உயர்த்தும் உன்னதங்கள். இறைவன் எப்பொழுதும் உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவான். உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும்,
2: உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும், உடைந்த நெல்தான் விதையாகும், உடைந்த விதைதான் புதிய செடிகளை உருவாக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள், இறைவன் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறான் என்று. இறைவனின் கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் முக்கிய கடமைகளை நிறைவேற்றுபவர்கள். தவறுகளையும் பிழைகளையும் மன்னிக்கும் மனம் தைரியம் கொண்டவர்கள், உற்றார் உறவினரை பாதுகாப்பவர்கள், யாரிடமும் தனக்கு தேவையானதை எதிர்பார்க்காதவர்கள், வலிமையானவர்கள் என்கிறது ஆன்மீகம். உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். குறிக்கோளை நோக்கி வாழ்பவர் ஒரு நாள் உயரத்துக்கு செல்வர். வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் நேர்மை அவசியம். பொய் பேசக்கூடாது, பொய் சாட்சி கூறுவது, பிறர் சொத்தை அபகரிப்பது, சுயநலத்தில் வாழ்வது, இவை யாவையும் நல்ல சமுதாயத்திற்கான அடையாளம் இல்லை. மனிதர்களின் நிறங்களை வைத்து மனங்களை அறிய முடியாது. யாரை நீங்கள் வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலே மிகச்சிறந்த காதல் உன்னை நேசிப்பதுதான். நமக்கு கிடைத்ததை பெஸ்ட் எனவும் நமக்கு கிடைக்காததை வேஸ்ட் எனவும் நினைத்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட ஒரு தடவையாக முயற்சித்து பாருங்கள். கிடைத்தால் வெற்றி, இல்லையே அனுபவம், இரண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைதான். வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதீர்கள். பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. உங்களுக்கான நேரம் வரும் வரை மௌனமே சிறந்தது. காத்திருங்கள், நீங்கள் அடையப் போகும் வெற்றி வெகு அருகாமையில். ஆகாயமும்

கட்டரம். அந்த நகரத்தின் நுழைவாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர், அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார். ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம், ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான். அதற்கு காவலாளி, ஏன் கேட்கிற தம்பி, இந்த ஊரு குடிவரப்போறியாடி. ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வர்றாங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா இந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது. அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று. நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. நீ நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வேறொரு ஆள் அதே கேள்வியை கேட்டு அந்த வாயில் காப்போனிடம் கேட்கிறார், ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன், இந்த ஊர் மக்கள் எப்படி. பெரியவர் சிரித்து கொண்டே, ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார். ரெண்டு குழந்தையே இருக்குதியா, அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற, உனக்கு ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாம்ல. என் ஊர் மாதிரி வராதுங்க, என் ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பாசக்காரங்க. என் குடும்பம் இப்ப வறுமையில இருக்கு, சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண்கலங்கியபடி கூறுகிறான். அலாதே தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க, தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த சக காவலாளி, முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்களே, ஏன். இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நான் எப்படி இருக்கிறோமோ அதைத்தான் கண்ணாடி என்னுடைய பிம்பம் காட்டும். அதனால்தான் முதலில் வந்தவனிடம் அவ்வாறு கூறினேன், இரண்டாம் வந்தவன் நல்மனம் படைத்தவன். நம்முடைய உள்ளத்தில் அகத்தில் உள்ளது புறத்தில் வரும். நாம் இருக்கும் சூழலில் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தினுள்ள நல்ல எண்ணங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ளோரிடமும் அந்த தாக்கமும் அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் நிச்சயமாக வந்துவிடும். இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சிறிய கதை. ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன துரதிருஷ்ட நிலை, பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாமே என்ற ஒரு வார்த்தையில் அவர்களின் ஆறுதல் விவசாயிக்கு கொஞ்சம் மனதை சாந்தப்படுத்தியது. அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகள் உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்ப நாலு குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்துக்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரை வேகமாக ஓடி சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்குது. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கு மேலாகும் போல ரொம்ப கஷ்டமான நிலை என ஆறுதல் கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் அதை அப்படியே யதார்த்தமாக எடுத்துக்கொண்டார். ஒரு வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்துச் சென்றனர்.

ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததனால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். அப்போதும் அந்த விவசாயி அதை எண்ணி அலட்டிக்கொள்ளாமல், அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார்? காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்க்கையின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல. நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலை தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல், எதையும் பற்றி விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. ஜென்துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகுநேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் பொழுது வழியில் ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இதை கண்ட துறவிகளில் ஒருவர், என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினார். கவலைப்படாதே, என் தோள்களில் மீது ஏறிக்கொள், நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த இளம் துறவி அந்த பெண்ணிற்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்காதற்கு அந்த துறவி, நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம்? இது தவறானது, உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். உதவி செய்த துறவி தூக்கி அந்த பெண்ணை அப்போதே நான் அந்த இடத்தில் இறக்கிவிட்டேன். நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார். என்ன ஒரு பக்குவம், என்ன ஒரு துறவு நிலை, என்ன ஒரு உன்னதமான இயல்பு நிலை! இதுதான் உண்மையான துறவு. உதவி என்பது அழகை பார்த்தோ வயதை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ அல்ல. அதை எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை பொறுத்து நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டு செல்கின்றோம். எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றும் ஆனந்தமே. அன்பு உறவுகளே, என்னுடைய அற்புதமான இனிய சொந்தங்களே, சங்கமத்தில் தொடர்ந்து சங்கநாதமிடும் உங்கள் சுவாமிநாதன் சுந்தரேசன். நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நம்மை வளர்த்தெடுக்கும் வார்த்தெடுக்கும் இறையோடு ஒன்றிணைக்கும் அன்பு உறவுகளே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
4: விடாது இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Prélèque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lacam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 12வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமது காணிகளில் ராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில், தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனையில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்கா மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பலாலி கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளை செப்டம்பர் மாதமளவில் விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். வடக்கு மாகாணத்தில் பகுதி அளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள 82 பாடசாலை கட்டிடங்களும் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்துகிறார். அத்தோடு அந்த பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவதில் இடர்பாடுகள் இருந்தால் அந்த வேலைத்திட்டம் தொடர்பான விவரங்களை தம்மிடம் கையளித்தால் தம்மால் உரியவர்களிடம் அழுத்தம் வழங்கி அந்த பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் வடமாகாணத்தில் இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றினை தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு வடமாகாண கல்வி பணிப்பாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் 82 பாடசாலை கட்டிடங்கள் பகுதியளவில் கட்டப்பட்டு காணப்படுவதாக கடந்த 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று பிரதமரால் எனக்கு பதிலளிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய வடமாகாணத்தில் இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் தொடர்பிலான விவரங்களை திரட்டி வருகிறேன். அதேவேளை இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு காணப்படுகின்ற பாடசாலை கட்டிடங்கள் எப்போதும் முழுமைப்படுத்தப்படும் என்று வடமாகாண கல்வி பணிப்பாளரை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் இதற்கு பதிலளித்தார். இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தும் நீண்ட காலங்களுக்கு முன்னர் கட்டுமான வேலைகள் தொடங்கப்பட்ட கட்டிடங்கள். குறிப்பாக கடந்த 2016-2017 ஆண்டில் வேலைகள் தொடங்கப்பட்ட கட்டிடங்களே இவ்வாறு முழுமைப்படுத்தப்படாமல் இடநடுவில் கைவிடப்பட்டு காணப்படுவதாக குறிப்பிட்டார். அந்த வகையில் இந்த கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கலாமா என்ற தொழில்நுட்ப அறிக்கைகளை மாகாண கட்டிடங்கள் திணைக்களம் ஊடாக திரட்டி வருகிறோம். இந்த பாடசாலை கட்டிடங்களின் வேலை திட்டங்கள் வெவ்வேறு திட்டங்களின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சில கட்டிடங்களின் வேலை திட்டங்களை எம்மால் முன்னெடுக்க முடியும். அதற்கமைய மாகாண சபை நிதியூடாக அடுத்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களில் இதனை உள்வாங்க திட்டமிட்டு வருகிறோம். சில இந்தியன் வேலை திட்டங்களை மத்திய கல்வி அமைச்சு பொருட்படுத்தியிருக்கிறது. அத்தோடு இந்த பாடசாலை கட்டிடங்களுக்குரிய ஒப்பந்தங்கள் யாவும் அமைச்சரினூடாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே அந்த வேலை திட்டங்களுக்கான ஒப்பந்த கோப்புகள் எவையும் எம்மிடமில்லை. ஆகவே இந்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதில் எமக்கு பாரிய சிக்கல் நிலைமை காணப்படுகிறது. இருப்பினும் கட்டிடங்கள் திணைக்களம் தொடர்ந்து கட்டலாம் என்று தொழில்நுட்ப அறிக்கைகளை தருகின்ற கட்டிடங்களை மாத்திரம் 2027 சீரமைப்பதற்கு உள்வாங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மீண்டும் தொடர்ந்து கருத்து தெரிவித்தார். இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் அளவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தையும் முழுமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தையும் முழுமைப்படுத்துவதில் தடைகள் இருந்தால் அந்த கட்டிடங்கள் தொடர்பான விவரங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குங்கள். இந்த விடயம் தொடர்பில் உரிய இடங்களில் நாங்கள் பேசி உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றினை தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்குமாறு வவுனியா மாவட்ட செயலாளரால் இதன்போது வடமாகாண கல்வி பணிப்பாளரிடம் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. அந்த வகையில் இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றினை தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு வடமாகாண கல்வி பணிப்பாளரும் இணக்கம் தெரிவித்திருந்தார். எந்த ஒரு ஆட்சி இங்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஒருபோதும் இனப்பிரச்சனையை அவர்கள் தீர்க்கப் போவதில்லை. அத்துடன் வடக்கு கிழக்கு மக்களுக்கோ மலையக மக்களுக்கோ எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி தீகாந்தரம் தெரிவிக்கிறார்.
1: வடகிழக்குக்காக கொண்டு வந்தது அந்த மாநிலசபை வைக்கலாமே வச்சு அவங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாக்கி அவங்களுக்கு அந்த மக்களுக்கு அபிவிருத்தி செய்து சொல்லலாமே, அதே அவங்க வைக்க மாட்டாங்க. கேட்டா இந்த வருஷம் வைப்போம் அடுத்த வருஷம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் ஒரு அரசாங்கம் வந்து இன பிரச்சனை தீர்க்க போறது கிடையாது. அந்த வடகிழக்கு மக்களுக்கு எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது, மலைய மக்களுக்கு எதுவும் கிடைக்க போ இப்படியே இழுத்துட்டு போகும் வந்து இல்ல இப்படியே இழுத்துட்டு போகுது. புதிய அரசியலமைப்பு கொண்டு வரனா அதுவும் கொண்டு வர மாட்டாங்க. என்னன்னா அடுத்த வருஷம் முடிஞ்சு காய்க்கு அவங்க எலெக்ஷன் அவங்க எப்படி வைத்துதான் பாப்பாங்க. அதனால மக்கள் இப்படியே ஏமாத்திட்டு போவாங்க எல்லாரும் வந்து. அமுல்படுத்தினாவே அது பெரிய விஷயம், காணி உரிமையும் கொடுத்து போலீஸ் பவரையும் கொடுத்து அந்த மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுத்தாவே பெரிய விஷயம், இந்த ஓரளவு தீர்ந்தமே முடியும். அதை செய்ய மாட்டாங்க, அப்ப வேற எங்க மாட்டாங்க.
2: ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து அந்த காலத்துக்குள்ள
1: மக்களை ஏமாத்தி அந்த மக்களுடைய வாக்குகளை எடுத்துக்கிட்டு தான் அஞ்சு வருஷம் ஆண்டு போதான் நினைக்கிறாங்களே, அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த அரசாங்கம் உடன்படல.
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு நாளை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அதில் பங்கேற்க இருந்த வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான உயர்மட்ட ராஜேந்திர குழுவின் விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் துஷாரா ரோட்ரிகோ இதுகுறித்து குறிப்பிடுகையில், இந்த முறை வெளிவிகார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் அமர்வுகளில் பங்கேற்க மாட்டார் என்றும், ஜெனிவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர ராஜேந்திர தூதுக்குழுவே இந்த அமர்வை முழுமையாக கையாளும் என்று உறுதிப்படுத்தினார். மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரகத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த அறிக்கையை மையப்படுத்தி உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் கூடிய பொது விவாதமும் நடைபெறுகிறது. குறிப்பாக சர்வதேசத்தின் கடுமையான கவனத்தை பெற்றுள்ள யாழ்ப்பாண செம்மணி மனித புதகுழி விவகாரம் உள்ளிட்ட உணர்வுபூர்வமான பொறுப்புக்கூறல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிகார அமைச்சு மட்டத்தில் விரிவான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கம் சில முக்கிய உள்நாட்டு நகர்வுகளை துரிதப்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்தல், ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தியோர்வ தேதியை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்தல், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விரைவுபடுத்தல் மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய புதிய நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்துதல் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60rd கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை சட்ட அமலாக்கம் சார்ந்த சர்வதேச விமர்சனங்களின் தொடர்ச்சியாகவே தற்போதைய சர்வதேச நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன. இருந்தாலும் கடந்த கால வழக்குகளுக்கு நீதி வழங்குதல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தினர் தொடர் அழுத்தங்கள் வழங்கிய போதிலும் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் எந்தொரு வெளிநாட்டு அல்லது சர்வதேச தலையீடுகளுடனான இணைந்த விசாரணை பொறிமுறையையும் இலங்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டைத்தான் கொண்டிருக்கிறது. சர்வதேச தலையீடு என்ற எல்லை மீறலை அனுமதிக்க முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கும். அதேவேளை நம்பகமான மற்றும் சுயாதீனமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தையும் நீதியையும் நிலைநிறுத்த முடியும் என்பதை வெளிவிவகார அமைச்சு மீண்டும் தெளிவுபடுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது ஆண்டு நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட மக்கள் பேரணி தொடர் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. நியாபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தலைமையில் களுத்துறை மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த பேரணி தொடர் ஆரம்பமாகியுள்ளது. இதற்கமைய முதலாவது மக்கள் பேரணி இன்று புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்றதோடு இரண்டாவது பேரணி பேருவளையில் நடைபெற்றது. இதற்கு மேலதிகமாக பொன்னன்றுவை, அன்றாதபுரம், மாத்தறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களை மையமாக கொண்டு எதிர்வரும் நாட்களில் பேரணிகளை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு விழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு விழா இன்றாகும். இதனை முன்னிட்டான விசேட விழா கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இன்று காலை பிட்டகோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இந்த ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. 1946 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி கொழும்பில் உள்ள பாம்கோட் மாளிகையில் ஐக்கிய தேசிய கட்சி உத்தியோர்மாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது கட்சியின் தலைவராக டி எஸ் சேனநாயக்காவும் செயலாளராக எச் டபிள்யூ அமரசூரியாவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இணை பொருளாளர்களாக முஸ்லிம் சமூகத்தின் தலைவரான சிர் ராசிக் பரிட் மற்றும் ஜே ஆர் ஜெயவர்தன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கட்சியின் நிறமாக பச்சை நிறமும் சின்னமாக நிலவாழ் உயிரினங்களின் மிகப்பெரிய விலங்கான யானையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. 1946 கட்சி தொடங்கப்பட்டது முதல் இதுவரை டி எஸ் சென்னாய்க்கா, டல்டி சென்னாய்க்கா, ஜோன் கொத்தலாவில, ஜி ஆர் ஜெயவர்தன, ரணசிங்க பிரம்தாசா போன்ற பல ஆளுமமிக்க தலைவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை வகித்துள்ளார்கள். ரணசிங்க பிரம்தாசாவின் மறைவுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க இன்று வரை கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வருகிறார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் வர்த்தகம், முதலீடு மற்றும் கப்பல் போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் லாரா டிபெல்லா மற்றும் ஆணையாளர் ரோபர்ட் ஜே ஹார்வி ஆகியோர் இன்று இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் இந்த விஜயத்தின் போது இரு தலைவர்களும் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளையும் கடல்சார் துறை தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்றார்கள். மேலும் கொழும்பில் நடைபெறவுள்ள 8வது சர்வதேச கடல்சார் மற்றும் மூலோபாய மாநாட்டில் அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் டிபெல்லா சிறப்பு உரையாற்றுகின்றார். கொழும்பு துறைமுகம் வழியாக செல்லும் கொள்கலன்களில் 80% அதிகமானவை உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணிக்கின்றன என்றும் இது இந்திய பெருங்கடல் கப்பல் போக்குவரத்தில் இலங்கையின் முக்கிய பங்கை மிக தெளிவாக காட்டுவதாக அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பான மற்றும் திறமையான கப்பல் போக்குவரத்து அமெரிக்க வணிகங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு பிராந்திய மையமாக இலங்கையின் நிலையை வலுப்படுத்தி இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்றும் இந்த விஜயத்தை சுட்டிக்காட்டி அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். 1961 நிறுவப்பட்ட அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழு அமெரிக்காவின் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து அமைப்பை கண்காணித்து ஒழுங்குபடுத்தும் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் பரிந்துரைக்கப்பட்டு செனட் சபையின் ஒப்புதலுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் தலைவராக பொறுப்பேற்ற லாரா டிபெல்லா முன்னர் புளோரிடா மாநிலத்தின் முதல் பெண் வர்த்தக செயலாளராகவும் பெனாண்டினா துறைமுக இயக்குநராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அவருடன் வருக தருகின்ற ஆணையாளர் ரோபர்ட் ஜே ஹார்வி அமெரிக்க கடற்படையின் முன்னாள் சட்ட ஆலோசகராகவும் சர்வதேச கடல்சார் சட்டம் மற்றும் கடல்சார் தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றவராகவும் திகழ்கிறார். அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் நியாயமற்ற நடைமுறைகளை தடுக்கவும் இந்த விஜயம் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். தெற்காசிய பிராந்திய அரசியல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகின்ற இந்த விஜயத்துக்கான இறுதி நேர பயணத்திட்டம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட புதிய பயணத்திட்டத்தின் பிரகாரம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் செவ்வாய்க்கிழமை மாலை இலங்கையை சென்றடைவார். செப்டம்பர் 9ஆம் தேதி புதன்கிழமை கொழும்பில் தங்கியிருக்கும் ராஜ்நாத் சிங், ஜனாதிபதி அன்ருகுமார் ரத்னசிநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் துயக்கொத்த ஆகிய உயர் அதிகாரிகளை சந்தித்து உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திப்பதற்கான கோரிக்கையை இந்திய உயர்ஸ்தானிகரத்தில் தமிழ் அரசியல் தரப்புகளும் முன்வைத்துள்ளன. அத்துடன் 10ஆம் தேதி வியாழக்கிழமை மத்திய மலைநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் நுவரெலிய சீத எலியாவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சீதியம்மன் ஆலயத்துக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபடுவார். அதேவேளை பாதுகாப்பு அமைச்சரின் திருவோணமலை விஜயம் தொடர்பான உத்தியோர்வ ஏற்பாடுகள் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் துசாரா ரொட்ரிகோ, இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதும் நிலுவையில் உள்ள திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதுமே இதன் முதன்மை நோக்கம் என்றும், இதன்போது எந்தவித புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்தான 5 ஆண்டுகால இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து இந்த விஜயத்தின் போது விரிவாக ஆராயப்பட இருக்கிறது. கூட்டு ராணுவ பயிற்சிகளை அதிகரித்தல், பாதுகாப்பு துறை திறன் மேம்பாடு, மனிதாயமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள், இருநாட்டு கடற்படை கப்பல்களின் பரஸ்பர துறைமுக விஜயங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் பாதுகாப்பு தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் ஆகிய முக்கிய அம்சங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியிருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் அமைதிய பேணவும் இருதரப்பு ராணுவ உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லவும் ராஜ்நாத் சிங்கின் இந்த வருகை ஒரு மூலோபாய மைல்கல்லாக அமையும் என்று பிராந்திய பாதுகாப்பு அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். 2026 விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக August 31ஆம் தேதி முதல் September 4ஆம் தேதி வரை பூட்டானுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மீண்டும் இலங்கை திரும்பியிருக்கிறார். தமது உத்தியோர்வ விஜயத்தின் போது பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்சுக் அரசரை சந்தித்ததோடு பூட்டான் பிரதமர் தாசே செரிங் தொப்கே மற்றும் கல்வி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சர் இசாங்டே தபா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் நடத்தியிருந்தார். மேலும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் சிரேஷ்ட பிரதிகள் மற்றும் ஏனைய சர்வதேச பிரதிகள் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட ராஜதந்திரிகளுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். August 31 முதல் September 5ஆம் தேதி வரை பூட்டானில் மேற்கொண்ட உத்தியோர்வ விஜயத்தை நிறைவு செய்து பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ராயல் பூட்டான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் மீண்டும் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். இந்த உத்தியோர்வ விஜயத்தின் போது பிரதமர் திம்புவில் உள்ள தாசி சோசோங் விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு அரச ஆடை அருங்காட்சியகம், சொம்தோகா சோங் கோட்டை மற்றும் பாரோவில் உள்ள பூட்டான் தேசிய அருங்காட்சியகம் ஆகியவற்றையும் பார்வையிட்டிருந்தார். மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை. எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இபிடிபி கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவிக்கிறார். ஈழமக்கள் ஜனநாயக ஊடக மாநாடு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை. இதனால் நாங்கள் மனவேதனை அடைகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் அதிக மீனவர்களை கொண்ட மீனவர் சங்கமான பால மீன்மடு திராய்மடு மீனவர் சங்கம் இந்த சங்கம் 1990 ஜனாதிபதி விருதை பெற்ற ஒரு பெரிய சங்கமாகும். இவ்வாறான நிலையில் பால மீன்மடு மீன் சந்தையில் அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் 300 மீன்பிடி படகுகள் மீன்களுடன் தரித்து நின்று வியாபாரத்தில் ஈடுபடும் ஒரு பிரதான தளம். இந்த மீன் சந்தை கட்டிடம் இன்று இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது தொடர்பாக பல தடவைகள் மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடற்தொழில் திணைக்களம் மற்றும் கடந்த கால ஆட்சியில் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற போர்வையில் இருந்த ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் சந்திரகாந்தன் உட்பட அனைவருக்கும் எழுத்து மூலமாக சங்கம் கோரிக்கையை முன்வைத்தது. ஆனால் இது தொடர்பாக இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனவேதனையுடன் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதேவேளை இன்று நடந்து வரும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை ஆரம்பித்து வைப்பதும் அதை முடித்து வைப்பதும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவர் இன்று மக்கள் வரி பணத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு எங்கெல்லாம் வாக்கு வங்கி இருக்கிறதோ அந்த பிரதேசத்தில் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி துரிதமாக அபிவிருத்தி செய்து வருகிறார். அவருக்கு வாக்கு வங்கி இல்லாத பிரதேசங்களில் அவர் அக்கறை செலுத்துவதில்லை குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். இது மறைமுகமாக சாணக்கியனுக்கு வாக்களித்தால் உங்கள் ஊர்களை அபிவிருத்தி செய்வார் என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கும் ஒரு திட்டமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை பால மின்மடு 60 மீனவர் குடியேற்ற திட்டத்தில் உள்ள மக்கள் குடிநீர் மலசல கூடம் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதியின்றி ஓலை குடிசையில் நகரை அண்டி வாழ்ந்து வருகின்றார்கள். இது தொடர்பாக இதற்கு முதல் ஊடகங்கள் ஊடாக சுட்டிக்காட்டியிருந்தேன். இன்று வரை அரசாங்க அதிபரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு நடவடிக்கையும் இது தொடர்பாக எடுக்கவில்லை. எனவே இந்த பாலமின்மடு மீனவர் 60 வீட்டு திட்ட மக்கள் பிரச்சினை, பாலமின்மடு மீன் சந்தை புனரமைப்பு, இறங்குதுறை புனரமைப்பு மற்றும் மட்டக்களப்பு பிரதான பாவியை மீனவர்களின் நலனுக்காக அகலப்படுத்தி ஆழப்படுத்தி புனரமைக்க வேண்டியது தொடர்பாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் பேச வேண்டியது உங்கள் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று இந்த மாதத்துடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைய இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி யாழ்ப்பாணம் சாவைச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதுபற்றிய கலந்துரையாடல் கடந்த வாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிகளின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமையை கண்டித்தும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் 12ஆம் தேதி அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார். அதேபோன்று அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், படையினர் வசமுள்ள காணிகளை விடுவித்தல், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், மாகாண சபை தேர்தலை நடாத்துதல் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பன உள்ளடங்கலாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் தமிழ் மக்களின் ஆதரவையும் ஆணையையும் பெற்று ஆட்சி பீடமேறிய அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் ஆட்சியாளர்களால் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் நோக்கிலே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த போராட்டம் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஒருங்கிணைந்த அழைப்பின் கீழ் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும், எனவே பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளடங்கலாக சகல தரப்பினரும் இதில் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவின் கைது நடவடிக்கையானது தற்போதைய அரசாங்கத்தின் தோல்விகளையும் ஊழல்களையும் மறைப்பதற்காக அரங்கேற்றப்பட்ட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவிக்கிறார். நீதிமன்றத்தால் ஏற்கனவே பொய்யான சாட்சியாளர் என்று அறிவிக்கப்பட்ட நிமல் பெரேரா என்ற வர்த்தகரின் வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுமார் 100 வழக்குகள் நிலுவையில் உள்ள குறித்த வர்த்தகர் தற்போதைய அன்றகுமார திசநாயக்க அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர் ஒருவரின் வர்த்தக பங்காளியாக இருக்கிறார். இந்த நபர் 50 மில்லியன் ரூபாய் கொடுத்ததாக முதலில் கூறி பின்னர் 1 ரூபாவும் கொடுக்கவில்லை என்று மறுத்து தற்போது 100 மில்லியன் ரூபாய் கொடுத்ததாக 3 வெவ்வேறான முரண்பாடான வாக்குமூலங்களை அளித்திருக்கிறார். பணம் கைமாறிய இடம், தியதி அல்லது கணக்கு விவரங்கள் எதுவுமின்றி 2019 குற்றப்பணவு திணைக்கழகத்தால் பொய்ப்பித்தன் என்று நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒருவரின் கூற்றை வைத்து இந்த கைது தற்போது இடம்பெற்றிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் அரசியல்வாதிகளை பழிவாங்குவதற்கு இத்தகைய தவறான வழிமுறைகள் முன்னுதாரணமாக்கப்படுகின்றன. எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளுக்கு எதிராக அரசாங்கத்தினுள் இருக்கும் எவரேனும் குரல் கொடுத்தால் கூட இவ்வாறான பொய்யான சாட்சியங்களை உருவாக்கி அவர்களை சிறையில் அடைக்கும் அபாயம் தற்போது உருவாகிவிட்டது. விவசாயிகளுக்கு நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து நாமல் ராஜபக்ச தலைமையில் செப்டம்பர் 12 பிரம்மாண்டமான எதிர்ப்பு பேரணி நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த மக்கள் எழுச்சியை கண்டு அச்சமடைந்த ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் நிலக்கரி மோசடி மற்றும் கொள்கலன் மோசடிகளை மறைப்பதற்காகவே இத்தகைய நாடகங்கள் ஊடகங்கள் வாயிலாக அரங்கேற்றப்படுகின்றன. ஆனாலும் இத்தகைய அடக்குமுறைகளுக்கோ அல்லது அச்சுறுத்தல்களுக்கோ ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமினவோ அல்லது நாமல் ராஜபக்சாவோ ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். திட்டமிட்டபடி 12 பேரணி மிக பிரமாண்டமாக நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை எளிதாக நிறைவேற்றுவதை உறு செய்வதற்காக ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜபக்ச ரணிலின் அரசியல் புத்தகத்திலிருந்து பாடங்களை கடன் வாங்க தொடங்கியிருப்பதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஸ்வஸ்திகா விசனம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து தனது உத்தியோர்வ பேஸ்புக் பக்கத்தில் ஸ்வஸ்திகா செய்திருக்கும் பதிவில் அரசியல் அமைப்புக்கான 22வது திருத்தத்தை எதிர்த்த சட்டத்தரணிகள் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடி 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வசன வாக்கெடுப்பு கோரப்பட வேண்டும் என்று வாதிட்டார்கள். சர்வசன வாக்கெடுப்பு என்பது அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் நேரடியாக தீர்மானம் மேற்கொள்வது. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்களைப் போலவே பொது வாக்கெடுப்பும் எப்போதும் எதிர்பார்த்த முடிவுகளை தருவதில்லை. இருந்தாலும் நீதித்துறையை பொறுத்த மட்டில் எமது எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை 5 நபர்கள் தீர்மானிப்பதை விட இந்த சர்வதேச வாக்கெடுப்பு மேலானதாகும். சர்வசன வாக்கெடுப்பை கோருவது என்பது ஒருவர் முன்வைக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான கோரிக்கை. எனவே இந்த கோரிக்கையை முன்வைத்தமைக்காக எம்மை மக்கள் விரோதிகள் என்று கூறாதீர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் அரசியல் நேர்மை என்ற போலி கிரீடத்தை அணிந்து கொண்டு அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை எதிர்ப்பதனால் எனது அரசியல் பலவீனம் அடைந்து விடாது. உண்மையில் இந்த விவகாரத்தை உற்று நோக்குகையில் 22வது திருத்தத்தை எளிதாக நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தியானது ராஜபக்ச ரணிலின் அரசியல் புத்தகத்திலிருந்து பாடங்களை கடன் வாங்க தொடங்கியிருக்கிறது என்ற விசனத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளவர்களை பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி இந்த விமர்சனத்தை அவர் வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்படுவதோ அல்லது அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதோ புதிதல்ல. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலத்திலே அவர் 1க்கு மேற்பட்ட முறை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏபஸ் வானூர்தி கொள்முதல் விவகாரத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் புறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையிலே நீதிமன்றமே நாமல் ராஜபக்சாவை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் நாமல் ராஜபக்ச விளக்கமறியில் வைக்கப்பட்டதை எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட அறிக்கை அந்த கட்சியின் தற்போதைய நிலையை தெளிவுபடுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியை உண்மையாக நேசிப்பவர்களும் அந்த கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களும் கூட இந்த அறிக்கையை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தால் ஜனநாயக நீரோட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கடுமையான தாக்குதல் என்று அந்த கட்சியும் தெரிவிக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் கையொப்பத்துடன் இத்தொடர்பாக நேற்று ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இதனுடன் செப்டம்பர் 12ஆம் தேதி அனுராதபுரம் நகரில் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த மாபெரும் மக்கள் பேரணியானது நாமல் ராஜபக்சாவின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்ததாகவும் அந்த பேரணிக்கு கிடைத்து வந்த இமாலய மக்கள் ஆதரவை கண்ட அஞ்சிய அரசாங்கமே இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. முன்னதாக பல சந்தர்ப்பங்களில் காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் முரணான வாக்குமூலங்களை வழங்கியவரும் குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவருமான ஒருவரிடமிருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து பெறப்பட்ட நம்பகத்தன்மையற்ற வாக்குமூலமே இந்த கைது நடவடிக்கைக்கு அடிப்படையாக அமைந்துள்ளதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன நாமல் ராஜபக்சாவுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முழுமையாக தங்களுடைய கட்சி நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறது. பாடசாலை ஒன்றின் சின்னத்தை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்படும் எந்தொரு நிகழ்விலும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முழுமையான தடையை விதித்திருக்கிறது. அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள 2026 கீழ் 10 இலக்க புதிய சுற்றறிக்கையின் ஊடாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விதிகளை மீறி மதுபானம் அல்லது போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படும் நிகழ்வுகள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டால் அந்த நிகழ்வை உடனடியாக தடை செய்வதற்கான முழுமையான அதிகாரம் குறித்த சுற்றறிக்கையின் மூலம் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரடம இகட தேசிய செயற்திட்டத்தின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கல்வி அமைச்சின் இணை பாடவிதான வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை பிரிவின் பிரதி பணிப்பாளர் மகேஷ் ரட்நாயக்கா இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் முன்னணி பாடசாலைகளுக்கு இடையே நடத்தப்படும் கிரிக்கெட் சமர் தொடர்பில் மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது குறித்து பெற்றோர்களிடமிருந்தும் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பாடசாலையின் சின்னம் பயன்படுத்தப்பட்டு நடத்தப்படும் எந்தொரு நிகழ்ச்சியும் பாடசாலை நிகழ்வாகவே கருதப்படும் என்றும் அத்தகைய நிகழ்வுகளில் மது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது இனி முழுமையாக தடை செய்யப்படும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான தெகி பாலிமல்லி என்பவரின் சகோதரர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட காவல்துறை விசாரணைகளின் அடிப்படையில் மாத்திரை பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து 1.21 கிலோகிராம் ஹெரோயின், ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி, T-56 தோட்டாக்கள் மற்றும் 47.9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் செயற்படும் பிரதான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்த போதைப்பொருள் மற்றும் ஆயுத வலையமைப்பு தொடர்பில் மாத்திரையை காவல்துறையினரும் விசேட புலனாய்வு பிரிவினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். கொஸ்கொட பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு முயற்சியொன்று தோல்வியில் முடிவுக்கு வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். பிரபல பாதாள உலக அமைப்பியல் குற்றவாளியான கொஸ்கொட தாரக என்பவரின் நெருங்கிய உறவினர் ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9 மில்லிமீட்டர் வகையைச் சேர்ந்த கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி இருமுறை சுடுவதற்கு துப்பாக்கிதாரி முயன்ற போதிலும் 2 சந்தர்ப்பங்களிலும் துப்பாக்கி இயங்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. துப்பாக்கி இயங்காததால் இலக்கு வைக்கப்பட்ட நபர் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பிவிட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். மாத்தளை உக்குவில பகுதியில் 16 வயது மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தில் உக்குவில மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். தந்தைக்கும் 16 வயது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றிய நிலையிலே 16 வயது நம்பிய மகன் கூர்மையான ஆயுதத்தால் தந்தையை தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தெல்தனிய விக்டோரியா பகுதியில் நடத்தப்பட்ட பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு ஒன்றை சுற்றி வளைத்து 36 ஆண் சந்தேக நபர்களையும் 5 பெண் சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்தார்கள். தெல்தனிய போலீசிய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 947 மில்லி கிராம் கஞ்சா, 3 கிராம் 657 மில்லி கிராம் ஹசிஸ் போதைப்பொருள், ஒரு கிராம் 276 மில்லி கிராம் ஐஸ் போதை பொருள், 18 போதை மாத்திரைகள், 21 சட்டவிரோத சிகரெட்டுகள், 500 மில்லி லிட்டர் கொள்வனவு கொண்ட 35 பியர் கேன்கள் மற்றும் 750 மில்லி மீட்டர் கொள்ளளவு கொண்ட 13 மதுபான போத்தர்கள் என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபர்கள் 21 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதோடு அவர்கள் கெலியோயா, அலுத்துவத்தை, வரக்காப்புலை, பேராதனை, அம்பிட்டிய, கண்டி மற்றும் கங்குரன் கெத்த ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். அத்துடன் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் 22 முதல் 43 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் தலிகல, பேராதனை, கங்குரன் கெத்த, தெகிவளை மற்றும் கடுகஸ்தோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை விடுதலை செய்வதற்காக பணத்தையும் அவரது மனைவியை பாலியல் லஞ்சமாகவும் கோரிய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு கல்குடா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் உப பரிசோதகர் ஒருவர் நேற்று முதல் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஒட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த அந்த போலீஸ் உத்தியோகத்தரை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் அறிவித்தல் விடுத்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். கடந்த 2021 ஆண்டு அந்த உத்தியோகத்தர் திருவண்ணாமலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட வியாபாரியொருவரை விடுவிப்பதற்கு பெருந்தொகை பணத்தையும் அவரின் மனைவியிடம் பாலியல் லஞ்சத்தையும் கோரியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட வியாபாரி திருவண்ணாமலை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் அளித்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. விசாரணைகள் நிலுவையில் இருந்த காலத்தில் இவர் திருவண்ணாமலையிலிருந்து வாழைச்சேனை, கந்தளாய் மற்றும் சில வாரங்களுக்கு முன்னர் கல்குடா போலீஸ் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் போலீஸ் தலைமையகத்தின் உத்தரவுக்கு அமைய அவர் தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். யானை தந்தங்களிலிருந்து பெறப்பட்ட 10 கஜமுத்துக்களை 9 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற 3 சந்தேக நபர்களை வடமத்திய மாகாண குற்றப்புணர்வு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். புலனாய்வுத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தாவலுக்கு அமைய நேற்று முன்தினம் அன்றாதபுர புனித பூமி பகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அவர்களிடமிருந்து 10 கஜமுத்துக்கள் மற்றும் அவர்கள் பயணித்த சோசு கார் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார். இந்த மதிப்பீட்டு செயற்பாடுகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதோடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 25 தேதிக்குள் மதிப்பீட்டு பணிகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் செப்டம்பர் மாதம் 24 தேதி ஆரம்பமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 10 தேதி ஆரம்பமான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நேற்றைய தினத்துடன் நிறைவுக்கு வந்துள்ளன. இந்த முறை நடைபெற்ற பரீட்சையில் மொத்தம் 372,310 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள். பரீட்சை மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நடப்பாண்டின் இறுதிப்பகுதிக்குள் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3 தவணையின் 2 கட்டம் நாளை ஆரம்பமாகிறது. இதனையொட்டி அனைத்து பாடசாலைகளிலும் இன்றும் நாளையும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவுறுத்தியிருக்கிறது. நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்கும் சோதனைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் உபதலைவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 வருட கால பகுதியில் 1 தரம் முதல் 10 தர வரையிலான ஏறத்தாழ 265,000 மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்து இடைவிலகிவிட்டதாக புனர்வாழ்வு பணியகம் அந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு இளைஞர்கள் பெருமளவில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாவது முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அந்த பணியகத்தின் ஆளுநர் சபை தலைவர் பேராசிரியர் வசந்த சுபசிங்க தெரிவிக்கிறார். 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட ஆண்களில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் பாவனைக்கு அதிகளவில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. அத்துடன் நண்பர்களின் பழக்க வழக்கங்களின் தாக்கம் காரணமாக தற்போது பெண் பிள்ளைகளும் பல்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு அடிமையாகி வருவதை அவதானிக்க முடிகிறது. பாடசாலைகளிலிருந்து விலகும் மாணவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவர்கள் போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட ஆபத்தான நிலைமைகளுக்குள் செல்வதை தடுப்பதற்கு

0: போது 12.5 கிலோகிராம் எடையுடைய வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை 1,280 ரூபாவால் குறைக்கப்பட்டு 4,965 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. அதேபோன்று 5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 512 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 1,988 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் செப்டம்பர் மாதத்திலும் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் 4,965 ரூபாவுக்கும் 5 கிலோகிராம் சிலிண்டர் 1,988 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. நுவரெல்லியா நானுவயா கிளாஸ்கோ நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். நானுவயா பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய பெருமாள் திவாகர் மற்றும் அப்புத்தொலை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய அன்பழகன் நிக்சன் ஆகியோரே இறந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தலைமன்னார் கிராமத்தை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடல் எல்லையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விசைப்படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது.
1: கடற்கரை தூரத்தில் நமது மீனவர்கள் வலைகளை நண்டு வலை பிடித்துக் கொண்டிருந்த வேளை தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய இழுவைப்பட மீனவர்கள் அத்துமீறி எமது எல்லைக்கு நுழைந்து எமது மீனவர்கள் வலைகளை பிடித்துக் கொண்டிருக்கும் போது போட்டுக்குள் இருந்த வலையை கூட இழுத்தெடுத்துக் கொண்டு போற அளவுக்கு செஞ்சாங்க. இது தொடர்கரையா நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு முந்தின காலத்து 1 மாசத்துக்கு முன்னுக்கு காரைக்கால் மீனவர்களால நடந்து லட்சக்கணக்கான வலைகள் பறி போனது. நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு படகுக்கு 3-4 லட்சம் பெருமதியான வலைகள் சேதமடைந்து இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கு. இதற்கு ரெண்டு நாட்டவர்கள் சேர்ந்து வெகு விரைவில் ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரணும் என் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
2: இந்திய நூலர் வந்து
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசன் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சட்டப்பேரவை முடிந்த பிறகு கோடி கோடியாக கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆதரவை தங்களிடம் கோரியதாக இந்திய முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர் சையத் பாருக் பாசா பேசியுள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
4: திருவண்ணாமலையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், பணத்தை கொடுக்க முன்வந்ததோடு விரும்பிய இலாக்காவுடன் அமைச்சர் பதவி தருவதாக தெரிவித்ததாக கூறியுள்ளார். அமைச்சராக இல்லாத தனக்கும் தாவேக அரசில் விரைவில் முக்கிய பதவி வரவுள்ளதாக திரு சையத் பாருக் பாஷா குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே எம்எல்ஏக்களை கட்சி மாற செய்ததாகவும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் தாவேகா மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் பேரத்தை அம்பலப்படுத்தி IUML எம்எல்ஏ பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.
0: தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கடைகளில் நவம்பர் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகளை மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
5: மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் உள்ள கடைகளுக்கும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் பெயர் பலகைகளில் தமிழ் பெயருக்கு

0: கீழ் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்றும் தவறினால் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் உள்ள இந்திய சில்லறை வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி திரு கே சுரேந்தர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் உத்தரவை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அதற்கு 3 மாத கால அவகாசம் வேண்டும் எனவும் மனுதாரர் சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடைசி வாய்ப்பாக நவம்பர் 1ஆம் தேதிக்குள் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற வேண்டும் எனவும் தவறினால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்களுடனான சந்திப்பில் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கிய எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். பாரம்பரியமான வகுப்பறை படிப்பை தாண்டி இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மறைமுக ஆபத்துகள் மீது ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். கூட்டு குடும்ப கலாச்சாரம் குறைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கான வழிகாட்டியாக ஆசிரியர்களின் பொறுப்பு பன்மடங்கு அதிகரித்து விட்டதாக குறிப்பிட்ட அவர் குறிப்பாக 2 முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்தார். பெருநகரங்கள் மற்றும் கல்வி வளாகங்களில் மாணவர்களை தேடி வரும் போதைப்பொருள் பழக்கத்தின் வலியை ஆரம்ப நிலையிலே கண்டறிவது கடினம் என்பதால் ஆசிரியர்கள் மாணவர்களின் நடத்தை மாற்றங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். திடீர் மாற்றங்கள் தென்பட்டால் உடனடியாக தகுந்த உதவி அளிக்க வேண்டும். மாணவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை கைத்தொலைபேசி மற்றும் திரைகளின் முன்பாகவே வீணடிப்பதை ஒரு நவீன அடிமைத்தனமாக வர்ணித்த மோடி அவர்கள் இதை தடுத்து மாணவர்களை மைதான விளையாட்டுகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கலை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த பெற்றோருடன் ஆசிரியர்கள் கைகோர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தார். மேலும் தேசிய கல்வி கொள்கையை சுட்டிக்காட்டிய பிரதமர் மாணவர்கள் வகுப்பறை சுவர்களுக்குள்ளே முடங்காமல் வெளியே அழைத்து சென்று நடைமுறை வாழ்க்கை கல்வியையும் உழைப்பின் பெருமையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களிடம் உள்ள குழந்தைத்தனமும் அவர்களின் இயல்பான தேடலும் ஒருபோதும் மங்கிவிடாமல் பாதுகாப்பதே ஆசிரியர்களின் ஆக சிறந்த பங்களிப்பு என்றும் நரேந்திர மோடி அவர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் பாரதிய ஜனதா அல்லாத அரசுகள் ஆளும் மாநிலங்களை குறிவைத்து வாக்காளர்களின் பெயரை நீக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு சதி செய்வதாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹரியானாவின் இந்த் மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியால் 35 ஆண்டுகளாக பிரிந்திருந்த சகோதரர்கள் இருவர் ஒன்று சேர்ந்த உணர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பஞ்சாபில் 35 ஆண்டுகளாக வசித்து வரும் சீதாராம் என்பவர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக பழைய பள்ளி சான்றிதழை பெறுவதற்கு தனது சொந்த கிராமமான ஹரியானாவில் உள்ள மனோஜர்பூருக்கு சென்றிருக்கிறார். மாற்றுத்திறனாளியான சீதாராம் சிறுவயதிலே வீட்டை விட்டு வெளியேறி பஞ்சாபுக்கு சென்றார். பல ஆண்டுகளாக வெவ்வேறு இடங்களில் பணியாற்றியவர் ஒரு தனியார் பள்ளியில் உதவியாளராக பணியாற்றி இறுதியில் குருப்டி பிரிவில் அரசு வேலையை பெற்றார். சீதாராம் படித்த அரசு மேல்நிலை பள்ளியில் ஊழியர்கள் அவரது சான்றிதழ் ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்த கிராமத்தில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவ்வாறு பேசுகையில் அந்த தகவல் இறுதியில் அவரது சகோதரர் கிருஷ்ணாவை சென்றடைந்துள்ளது. சீதாராமை 35 ஆண்டுகளுக்கு மேலாக தேடி வந்த நிலையில் அவர் பள்ளியில் இருப்பதை அறிந்த அவரது சகோதரர் கிருஷ்ணா ஆச்சரியத்துக்குள்ளாகினார். உடனடியாக வாக்குச்சாவடி நிலைய அதிகாரியை தொடர்பு கொண்டு சீதாராம் தனது இளைய சகோதரரான் என்று உறுதிப்படுத்திய அவர் பள்ளிக்கு விரைந்தார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பின் சகோதரர்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தார்கள். பல ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்ட நிலையில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டார்கள். சீதாராம் தனது மூத்த சகோதரர் கிருஷ்ணாவின் காலில் விழுந்து வணங்கி உணர்ச்சி வசப்பட்டுள்ளார். பின்னர் இருவரும் ஒன்றாக இணைந்து ஸ்கூட்டரில் கிருஷ்ணாவின் வீட்டுக்கு சென்றார்கள். 35 ஆண்டுகால பிரிவு எதிர்பாராமல் முடிவுக்கு வந்தது இருவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கூடுதல் உதவி தேர்தல் பதிவு அதிகாரி ரமேஷ்குமார் இந்த சம்பவம் பற்றி பேசுகையில் இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். வாக்காளர் சரிபார்ப்பு பணியாக தொடங்கிய இது 35 ஆண்டுகளாக பிரிந்திருந்த 2 சகோதரர்களை ஒன்று சேர்ப்பதில் தற்போது முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் சூழ்ச்சி நடப்பதாக திராவிட கழக தலைவர் வீரமணி குற்றம் சாட்டுகிறார்.
0: அரும்பாடுபட்டு கொண்டுவரப்பட்ட சமூக நிதியை ஒழிக்க மத்திய பாஜக அரசு சூழ்ச்சி செய்வதாக அவர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் என்று இருப்பதால் வகுப்பு என்றுதானே இருக்கிறது, சாதி என இல்லை என்ற ஒரு வாதத்தை காரணம் காட்டி நாட்டில் உள்ள சமூக நீதி இடஒதுக்கீட்டை ஒழித்துக்கட்ட தொடங்கியுள்ளதாக திரு கி வீரமணி சாடியுள்ளார். ஒரு சாதி என்பது வகுப்புகளின் தொகுப்பே என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் விளக்கப்பட்ட பிறகும் பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அநீதி இழைக்கும் மத்திய அரசை கண்டித்து செப்டம்பர் 11 தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதேபோல் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சாதிகள் பட்டியலில் இருப்பவை வகுப்புகள் தானே தவிர சாதிகள் இல்லை என கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். சாதியின் பெயரை மக்களிடம் கேட்டு பதிவு செய்யும் நடைமுறையை கைவிட்டு கணக்கெடுப்பு செயலில் ஓபிசி சாதிகளின் பட்டியலை இணைத்து அதில் இருந்து சாதியின் பெயரையும் எண்ணையும் தேர்வு செய்யும் முறையை மத்திய அரசு பின்பற்ற திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரும் சட்டசபை உறுப்பினருமான கே என் நேரு வீடு உள்ளிட்ட அவர் தொடர்புடைய 30 இடங்களில் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை நேற்று சோதனை நடத்தியிருக்கிறது. புதிய கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றி கழக அழைப்பு விடுத்துள்ள கூட்டத்தில் பங்கேற்பதை கம்யூனிஸ்டுகள் இன்னமும் உறுதி செய்யாத நிலையில் கூட்டணிக்கு தலைமை தமிழக வெற்றி கழகமா என்பது பேசிய பின்னரே தங்களால் முடிவு செய்யப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது.
2: சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகள் IUML ஆதரவுடன் தாவேக ஆட்சி நடத்துகிறது. இந்நிலையில் புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பாக வரும் 9 முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டத்திற்கு தாவேக ஏற்பாடு செய்துள்ளது. ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளுக்கு மட்டுமின்றி மதிமுக உள்ளிட்ட கட்சித் தலைவர்களுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்று கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ள விசிக தலைவர் திரு திருமாவளவன் புதிய கூட்டணிக்கு தாவேக தலைமை தாங்குமா என்பது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். திரு விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என தாவேகாவினர் கூறி வருவது குறித்து பதிலளித்த அவர், பிரதமர் வேட்பாளர் குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியமில்லை என்றார். அமைச்சர்களும் தொண்டர்கள் மனநிலையிலேயே இருப்பதாக திரு திருமாவளவன் விமர்சித்துள்ளார்.
3: 2029 தான் நாடாளுமன்ற பொது தேர்தல், இப்ப எதுக்கு நம்ம பிரதமர் பற்றி பேசணும்? தாவேக்கால இருக்கிற யாரும் முன்னணி தலைவர்கள் யாரும் விஜய் தான் அடுத்த பிரதமர் சொல்லல. அமைச்சர்கள்லாம் இன்னும் தொண்டர் மனநிலையில தான் இருக்கிறாங்க. அமைச்சர்களா இருந்தாலும் அவங்க இன்னும் தொண்டர்களா தான் இருக்கிறாங்க.
2: இந்நிலையில் தாவேக அழைப்பு விடுத்த கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் கூறியுள்ளார்.
4: இப்ப வெளிப்படையாக இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்பதை நேற்றைக்கு அமைச்சர்கள் சந்தித்த போது 2 மாநில செயலாளர்களுமே அதை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் அது சம்பந்தமாக அந்தந்த கட்சியினுடைய கமிட்டிகள் கூடி நாங்கள் முடிவெடுத்து அறிவிப்போம்.
2: சண்முகத்துடன் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நேற்று தங்களை சந்தித்த தமிழ்நாடு அமைச்சர்கள் இடதுசாரிகள் கணக்கெடுப்பு தொடர்பாக அளித்த விளக்கத்தை ஏற்கவில்லை என்று கூறியுள்ளார். மக்களாட்சியில் அதிகாரிகள் முதலமைச்சரை வழிநடத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 2029 நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பிரதமர் வேட்பாளர் பற்றி தற்போது பேச தேவையில்லை என்று அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார்.
1: தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை எதிர்கால பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் திட்டம் கட்சிக்கு உள்ளதா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. இந்தியா டுடே சி வோட்டர் நடத்தியதாக கூறப்படும் மூட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பில் அடுத்த பிரதமர் பதவிக்கான விருப்பத் தேர்வில் விஜய் 9.2% ஆதரவுடன் 3rd இடத்தை பிடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் செயற்பட்டு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழக சார்பில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் ஒருவர் இந்தியாவின் பிரதமராக உருவாக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் எதிர்காலத்தில் பிரதமராக வருவார் என்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வருமானத்துறை அமைச்சர் செங்கோட்டையனிடம் விஜய் அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் தலைமையை பாராட்டியதோடு தமிழக மக்கள் அவரை நம்பி வாக்களித்துள்ளதாகவும் குறுகிய காலத்தில் அவரது கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் அவர்கள் விரும்பும் திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் விஜய் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் நேரடியாக பதிலளிக்கவில்லை. என்னை சிக்கலில் விட்டுவிடாதீர்கள் என்று கூறிய அவர் பின்னர் அங்கிருந்து சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டம் தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினர் மீது பாலியல் புகார் அளித்த பெண் நேற்று காலை நீதி கோரி புகார் கொடுத்திருந்த நிலையில் மாலையில் திடீர் திருப்பமாக புகாரை வாபஸ் பெற்றது பேசுபொருளாகியுள்ளது.
2: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த முன்னாள் தாவேக்க பெண் நிர்வாகியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அக்கட்சியைச் சேர்ந்த பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தாவேக்க எம்எல்ஏ திரு சரவணனுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அப்பெண் புகார் அளித்தார். இப்புகாரில் எம்எல்ஏ மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஆனால் தாவேக்க எம்எல்ஏ மீது தவறு இல்லை என புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ஆனந்த் பேரவையில் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண், தன்னிடம் எவ்வித விசாரணையும் நடத்தப்படாத நிலையில் புலன் விசாரணையில் எம்எல்ஏ தவறு செய்யவில்லை என்று அமைச்சர் திரு ஆனந்த் கூறியது எப்படி என கேள்வி எழுப்பினார். எம்எல்ஏ திரு சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
5: ஒரு தலைபட்சமா சிறுவை சட்டமன்ற உறுப்பினர் வந்து காப்பாற்ற விதமாவே பேசுறாரு. புலன் விசாரணையில வந்து சிறுவை சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த ஒரு தவறும் பண்ணல அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லி இருந்தாப்புல, என்ன தவறு பண்ணனே, நீங்க யாரை வச்சு புலன் விசாரணை பண்ணிருந்தீங்கன்னு எனக்கு சொல்லலாமா? என்கிட்ட அந்த புலன் விசாரணையில வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம எப்படி வந்து விஜி சரவணன் அவர்கள் வந்து நிரபராதி, அவர்கள் வந்து இந்த குற்றத்துல வந்து ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் எனக்கு வந்து அவங்க சொல்லணும்னு சொல்லி கேட்கிறேன். எனக்கு இந்த கட்டாயமா எனக்கு வந்து விஜி சரவணன் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்.
2: இந்நிலையில் மாலையில் இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். நீதிபதி திரு விஜயகுமார் அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரரும் குற்றம் சாட்டப்பட்ட பாலமுருகன், ஜெயபால் ஆகியோரும் சமரசமாக செல்ல விருப்பம் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கை ரத்து செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண் காலையில் அளித்த பேட்டியின் பரபரப்பு அடங்குவதற்குள் மாலையில் வழக்கை வாபஸ் பெற்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சன்யா, வழக்கை வாபஸ் பெற வைக்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெண் மீது நெருக்கடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார்.
1: தொடர்ந்து பரந்தூர் புதிய விமானிய திட்டத்தை ரத்து செய்துள்ள தமிழக வெற்றிக்கழக அரசு புதிய விமானியம் அமைக்க இரண்டு இடங்களை தேர்வு செய்து இந்திய விமானிய ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளது.
0: தற்போது உள்ள சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இட நெருக்கடி உள்ளதால் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். மேலும் விமான நிலையம் அமைப்பதற்கான மாற்று இடங்கள் குறித்து ஆராயப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டு அருகே உள்ள மானெல்லூர் ஆகிய இரண்டு இடங்களை தேர்வு செய்துள்ள தமிழ்நாடு அரசு இந்த இரு இடங்களில் விமான நிலையம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட சாத்தியக்கூறு கள ஆய்வு நடத்த கோரி இந்திய விமான நிலையங்கள் ஆணையகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. இதில் செய்யூர் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கல்பாக்கத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செய்யூர் இந்திய விமானப்படையின் தாம்பரம் பிரிவு அப்பகுதியின் வான்வெளியை கட்டுப்படுத்துவதால் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உரிய அனுமதி வழங்கினால் மட்டுமே அந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் என கூறப்படுகிறது. மானெல்லூர் பகுதி மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. ஆனால் இந்த பகுதியிலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோவை சேர்ந்த அதிகாரப்பூர்வ குழு ஒன்று இந்த இரு இடங்களிலும் ஏற்கனவே முதல்கட்ட ஆய்வை முடித்துள்ளது. அடுத்த கட்டமாக இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் அதிகாரிகள் குழு இந்த இரண்டு இடங்களையும் நேரில் ஆய்வு செய்து விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த அறிக்கையை தயாரிக்கும். அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த அறிக்கையை விமான நிலையங்கள் ஆணையம் தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலைய பணிகளை விரைந்து தொடங்கி பயன்பாட்டிற்கு கொண்டுவர தாவேக்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர 5 முதல் 7 ஆண்டுகள் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலம் டாக்ஸி ஓட்டோ ஓட்டுநர்கள் மராத்தி என்ற உள்ளூர் மொழியை கட்டாயம் கற்க ஓராண்டு அவகாசம் வழங்குகிறது. அண்மையில் டாக்ஸி ஓட்டோ ஓட்டுநர்கள் மராத்திய மொழியில் பேசுவதை கட்டாயமாக்கிய புதிய சட்டம் நடப்புக்கு வந்தது. அதன்படி ஓட்டுநர்கள் மராத்தியில் பேசும் திறன் சோதிக்கப்படும். சோதனையில் தேர்ச்சி பெறாவிட்டால் மொழியில் மேம்பட ஒரு மாத அவகாசம் கொடுக்கப்படும். அதன் பிறகு பேச சிரமப்பட்டால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படலாம். ஓட்டுநர் பயணி உரையாடலை எளிதாக்கவும் பயணங்களை பாதுகாப்பாகவும் புதிய சட்டம் நடப்புக்கு வந்ததாக மகாராஷ்டிர அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் அதற்கு எதிராக ஓட்டுநர்கள் பலர் ஆர்ப்பரிக்கின்றார்கள். அங்குள்ள ஓட்டுநர்கள் பலர் மற்ற மாநிலங்களிலிருந்து வேலை தேடி வந்தவர்கள். அவர்கள் பெரும்பாலும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள். இந்த சட்டத்தால் புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் போது வேலையை இழக்க நேரிடலாம் என்று ஓட்டுநர் சங்கம் குறை கூறுகிறது. அதன் பிறகு மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான அவகாசம் ஒரு மாதத்திலிருந்து ஓராண்டுக்கு தற்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது. நீட் முறைகேட்டை கண்டித்து நடந்த போராட்டத்தின் போது தனது தந்தை தாக்கப்பட்டதாக புகார் அளித்த தலித் மாணவியின் மீது மர்ம நபர்கள் கல்லறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: நீட் முறைகேட்டை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜூன் மாதம் தொடங்கி ஒரு மாத காலத்திற்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தனது தந்தை சஞ்சய் குமாருடன் காசியாபாத் சேர்ந்த மாணவி நிஷா ஆசாத்தும் பங்கேற்றார். ஜூன் 23 தேதி போராட்ட நிகழ்வுகளை தனது செல்பேசியில் படமாக்கிக் கொண்டிருந்த சஞ்சய் குமார் மீது பீகாரை சேர்ந்த வலதுசாரி ஆதரவாளரான சமூக ஊடக பிரபலம் ஸ்வதந்திரா பரத்வாஜ் தாக்குதல் நடத்தியுள்ளார். தனது நண்பருடன் சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கியதில் சஞ்சய் குமாரின் மண்டை உடைந்தது. ஸ்வதந்திரா பரத்வாஜை கைது செய்ய வலியுறுத்தி டெல்லியில் நேற்று முன்தினம் சிஜேபி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டெல்லி காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மாணவி மற்றும் அவரது தந்தை மீது டெல்லி காவல் நிலையத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி அமிதா சச்தேவா புகார் அளித்துள்ளார். அதில் ஹிந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் மாணவி பதிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து மத உணர்வுகளை புண்படுத்துதல், பகைமையை வளர்த்தல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் மாணவி மீது டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் காசியாபாத்தில் உள்ள தனது வீட்டின் மீது மர்ம நபர்கள் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவித்துள்ள மாணவி தனது குடும்பத்திற்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே பீகாரில் எல்ஜேபி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு சிராக் பாஸ்வான் மற்றும் டெல்லி பாஜக தலைவர் திரு கபில் மிஸ்ரா ஆகியோரை தனது மூத்த சகோதரர்கள் என்று குறிப்பிட்ட ஸ்வதந்திரா பரத்வாஜ் அவர்களின் ஆதரவால்தான் தான் சிறைக்கு செல்லாமல் தப்பியதாக பேசியிருந்தார். இதனை மறுத்துள்ள திரு சிராக் பாஸ்வான் அரசியல் ஆதாயத்திற்காக தனது பெயரை தவறாக பயன்படுத்துவதாக கூறி ஸ்வதந்திரா பரத்வாஜ் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
1: தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய ரசாயன நிறுவனமான டாடா கெமிக்கல் கென்யாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். கென்யாவில் டாடா கெமிக்கல் நிறுவனம் இயங்குவதால் எந்த பலனும் நாட்டுக்கு கிடைக்கவில்லை என்று அதிபர் வில்லியன் ட்ரூட்டோ தெரிவித்திருக்கிறார். நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு வேறு முதலீட்டாளர்கள் பொறுப்பேற்பார்கள் என்றும் அதிபர் ட்ரூட்டோ தெரிவித்திருக்கிறார். தற்போதைய உலக வரைபடத்தில் உள்ள தவறுகளை திருத்தி மிக துல்லியமான புதிய வரைபடம் வெளியிடக் கோரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. 193 நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் டோகா நாடு முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு நடைபெற்றது. தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 164 நாடுகள் வாக்களித்துள்ளன. எஸ்டோனியா, ஜோர்ஜியா, லித்துவேனியா, மோல்டோவா, செர்பியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் தீர்மானத்துக்கு எதிராக அமெரிக்கா மட்டுமே வாக்களித்திருக்கிறது. கேரளத்தில் குழந்தையின் உடலில் செலுத்தப்பட்ட ஊசி ஓராண்டுக்கு பின் அகற்றப்பட்ட குற்றச்சாட்டில் மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தில் உள்ள கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அஞ்சு என்பவருக்கு ஜூன் 24, 2025 அன்று பெண் குழந்தை பிறந்திருந்தது. பிறந்த உடனேயே காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த குழந்தையை பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார்கள். அப்போது குழந்தையின் உடலில் மருத்துவர்கள் ஊசியை செலுத்தியதாகவும் அதனை எடுக்காமல் விட்டதாகவும் குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஓர் ஆண்டாக குழந்தையின் விலா எலும்பின் அருகே ஊசி இருந்த நிலையில் சமீபத்தில் அதனை கண்டறிந்து அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் கடந்த ஜூலை 2026 ஊசியை அகற்றியுள்ளார்கள். இந்நிலையில் பெற்றோரின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகம் மீது கேரள குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்தின் பொறுப்பு தலைவர் சிசிலி ஜோசப் வழக்கு பதிவு செய்துள்ளார். கோட்டயம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளரிடமிருந்து இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழுவை மருத்துவமனை நியமித்துள்ளது. குழந்தையின் பெற்றோரிடம் குற்றச்சாட்டுகளை முழுமையாக கேட்டறிந்து அதனை விரிவாக ஆராயும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வழக்கு விசாரணை தொடர்பாக தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய விசாரணை நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சாஹரான்பூரில் சொத்து விவகாரம் தொடர்பான விசாரணையை ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று கடந்த 2020 விசாரணை நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த நீதிமன்ற விசாரணை முடிக்கப்படவில்லை என்பதை நிகழாண்டு ஜனவரியில் உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டது. இந்த விசாரணை குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் கோரிய போதிலும் அந்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் சமர்ப்பிக்கவில்லை. இந்த அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துமாறு மாநிலத்தில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடந்த மார்ச்சில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகே அந்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் அனுப்பி வைத்தது. இதையடுத்து அந்த சொத்து வழக்கு விசாரணையை அடுத்த 6 நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அது தொடர்பான முதல் நிலவர அறிக்கையை கடந்த ஆகஸ்ட் 21 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த நிலவர அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் சமர்ப்பிக்கவில்லை. இதையடுத்து 3 அறிக்கை சமர்ப்பிக்க விசாரணை நீதிமன்றம் தவறியதால் உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி அடைந்தது. இதைத் தொடர்ந்து சொத்து வழக்கு விசாரிக்கும் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்ற நீதிபதியின் செயல்பாடு குறித்து முதல்கட்ட விசாரணை நடத்தி 15 அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிதம்பரம் அருகே தேங்கி கிடக்கும் 50,000 நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
2: சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் சக்தி விளாகம், பரதூர், பொன்னங்கோயில், ஓரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குறுவை நெல் அறுவடை செய்து அந்தந்த பகுதிகளில் உள்ள சீசாத்தமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். கடந்த மாதம் 22 திறக்கப்பட்ட இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் 4 மட்டுமே விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் 15 நெல் மூட்டைகளை வாங்காததால் 6 சேர்ந்த விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.
6: இந்த பகுதியில் உள்ள ஒரு 6 கிராம விவசாயிகளோட நெல் இங்க இருக்கு, ஒரு 30,000 மூட்டை இருக்கு. இது எல்லாம் எங்களுக்கு வீணா போயிடுச்சுன்னா அடுத்த போகல, எங்களால இதுல இருந்து மீண்டு வரதுக்கு குறைஞ்சது 3 ஆகும். அதனால அரசாங்கம் உடனடியா இதுக்கு எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்.
2: மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே அரசு விரைந்து நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,360 குறைந்து 1,13,520 கிராமுக்கு 170 குறைந்து 14,190 விற்பனையாகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 255 விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். நேபாளத்தில் மீட்பு பணியாளர்கள் சீன நாட்டவர் ஒருவரை உயிருடன் காப்பாற்றியுள்ளார்கள். பேரிடர் ஏற்பட்டு 10 பிறகு அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். 225 மீட்டர் ஆழத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். திருச்சுழி வட்டாரத்தில் அமைந்திருந்த திருச்சுழி வண் நீர்மின் ஆலையின் சுரங்கத்தில் அவர் சிக்கியிருந்தார். நேற்று முன்தினம் திருச்சுழி 3A சுரங்கத்திலிருந்து 2 நீர்மின் ஆலை ஊழியர்கள் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். அந்த அதிசயத்துக்கு பிறகு மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட நபர் தற்போது மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படலாம் என்று தெரியவில்லை. நேபாளத்தில் இதுவரை 1300 அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோரின் எண்ணிக்கை 5000 தாண்டிவிட்டது. இதற்கிடையில் நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கையை அளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இடிபாடு நிறைந்த சுரங்கம் ஒன்றிலிருந்து 3வதாக ஒரு நபர் மீட்கப்பட்டார். சுரங்கங்களில் நூற்றுக்கணக்கானோர் இன்னமும் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் இதனை தொடர்ந்து நம்புகிறார்கள். இயன்றளவு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தற்போது முன்னுரிமையாக இருப்பதாக நேபாளத்தின் எரிசக்தி அமைச்சர் கூறியிருக்கிறார். இருட்டான குறுகலான சுரங்கங்களை தேட சுவிட்சர்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உயிர் பிழைத்தோரை சுரங்கங்களிலும் இடிபாடுகளிலும் தேடுகின்றார்கள். இயல்பில்லைக்கு தற்போது நேபாளம் திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
7: திபெத்தை ஒட்டிய நேபாள எல்லைப்பகுதியில் கடந்த மாதம் 26 ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் ரசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் காணாமல் போன 5000 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நுவாகோட் மாவட்டத்தில் உள்ள பெட்ராபதி பகுதியில் சரிந்து கிடந்த 4 கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கி கடந்த 10 தவித்து வந்த 60 பெண்ணை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். 10 பிறகு உயிருடன் மீண்டெழுந்துள்ள அந்த பெண் உடனே தலைநகர் காட்மாண்டுவிற்கு ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். இதேபோல் மீட்பு பணிகள் நடந்து வரும் நீர்மின் சுரங்க பகுதிகளில் ஒன்றான அப்பர் திரிசூலி முதல் சுரங்கத்தில் சிக்கியிருந்த சீனாவைச் சேர்ந்த ஒருவரையும் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். 225 ஆழத்தில் சிக்கியிருந்த அவர் பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியே கொண்டுவரப்படும் வீடியோ காட்சிகளை நேபாள பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. மீட்கப்பட்ட அவருக்கு உடனடியாக ஹெலிகாப்டரிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு காட்மாண்டு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே வெள்ளத்தால் சேரும் சகதியுமாக மாறிப்போன திரிசூலி பகுதியில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்ப தொடங்கியுள்ளது. பாதி கட்டிடங்கள் தரையில் புதைந்திருக்கும் நிலையில் விரைவில் தங்கள் பகுதி சீராகும் என அங்குள்ள வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.
1: அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீள முடியாமல் தொடர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் இதுவரை சந்தித்ததே இல்லை. படிப்படியாக அனைத்தும் சீராகும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
7: இதனிடையே வெள்ளச்சீற்றத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் மாயமானவர்களை தேடும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவர்களை தேடி நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் குவிந்து வரும் உறவினர்கள் திரிபுவன் பல்கலைக்கழக டீச்சிங் மருத்துவமனை சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் பெயர் விவரங்களில் தங்கள் பிரியமானவர்களின் பெயர் உள்ளதா என கண்ணீருடன் தேடி தவிக்கும் காட்சி பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கிறது.
1: தொடர்ந்து இமயமலை தொடரில் அமைந்துள்ள உயர்ந்த சிகரமான எவரஸ்ட் சிகரத்தில் மலையேற்ற வீரர்கள் சிறுநீர் கழிப்பது கூட அங்குள்ள பனிப்பாறைகள் உருகுவதற்கு ஒரு காரணமாக அமைவதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ரெஜியோனல் என்விரன்மெண்டல் சேஞ்ச் என்ற சர்வதேச அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் எவரெஸ்ட் அடிவார முகாம் அமைந்துள்ள கும்பு பனிப்பாறை பகுதியில் தங்கியிருந்த மலையேற்ற வீரர்களின் பல்வேறு நடவடிக்கைகளால் சுமார் 2492 தொன் பனியும் அவர்கள் சிறுநீர் கழித்ததால் மட்டுமே 154 தொன் பனியும் உருகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. நேபாள நில அளவை துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆய்வாளர் கிம்லால் கௌதம் உள்ளிட்ட சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு கும்பு பனிப்பாறை பகுதியில் 2023 ஆண்டு வசந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித நடவடிக்கைகளை ஆய்வு செய்து இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். சுமார் 50 நீடிக்கும் எவரெஸ்ட் மலையேற்ற காலத்தில் வீரர்கள் மற்றும் வழிகாட்டிகளால் நாளொன்றுக்கு 6000 லிட்டருக்கு அதிகமான சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. அதிக உயரத்தில் உடலின் நீட்சத்தை பேணுவதற்காக மலையேற்ற வீரர்கள் அதிகளவில் நீரை குடிப்பதால் இவ்வாறு நிகழ்கிறது. திடக்கழிவுகள் அகற்றப்பட்ட போதிலும் சிறுநீர் நேரடியாக பனிப்பாறைகளின் மீதே வெளியேற்றப்படுவதால் அதிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் பனியை உருக்கும் திறன் கொண்டது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் முகாமில் சமையல், வெப்பமூட்டுதல் மற்றும் மின்சார தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருட்கள் இருந்து வெளிப்படும் வெப்பமும் சேர்ந்து மொத்தம் 2492 தொன் பனி மற்றும் பனிப்பாறைகளை உருகுவதற்கு காரணமாக அமைவதாக அந்த ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. காலை மாற்றமே எவரெஸ்ட் பனிப்பாறைகள் உருகுவதற்கு பிரதான காரணம் என்ற போதிலும் அடிவார முகாமில் குவியும் மனிதர்களின் தினசரி நடவடிக்கைகள் அந்த பகுதியின் வெப்பநிலையை உயர்த்தி பனி உருகுதலை மேலும் துரிதப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் தங்கள் கவலையை வெளியிட்டுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு இந்த மாத இறுதியில் பயணிக்க இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் உரையில் பருவநிலை மாற்றம் தொடர்பான நேபாளத்தின் கவலையை முன்வைக்க உள்ள அவர் சமீபத்திய பெருவெள்ள பாதிப்புகளுக்காக சர்வதேச சமூகத்திடம் இழப்பீடு கோரவும் திட்டமிட்டுள்ளதாக தெரியவருகிறது. திபெத் நேபாள எல்லையில் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி பெரும் பனிப்பாறை சரிவின் விளைவாக நேபாளத்தின் போடிகோஷி நதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. சகதி பாறைகளுடன் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் கரையோர கிராமங்கள், சிறு நகரங்கள் அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது. வீடுகள், கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள், நீர்மின் நிலையங்கள், பிற உள்கட்டமைப்புகளும் அடித்து செல்லப்பட்டு விட்டது. பலத்த உயிர்ச்சேதம் மற்றும் பொருள் சேதத்துடன் நேபாளத்தின் மத்திய மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ள இந்த பேரிடருக்கு பருவநிலை மாற்றமே காரணம். இந்த உண்மையை சர்வதேச சமூகத்திடம் உரக்க கூற வேண்டும் என்று அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பாலேந்திர ஷா சில தினங்களுக்கு முன் பேசியிருந்தார். பருவநிலை மாற்றத்தின் பின்னணியில் உலகளாவிய பங்கு உள்ளது. அதன் தாக்கங்களை குறைக்க வேண்டிய பொறுப்பும் மேலாண்மையும் சர்வதேச சமூகத்துக்கு இருப்பதாக அவர் வலியுறுத்துகிறார். இதேபோல் பசுமையில்ல வாயுக்களை அதிகம் வெளியிடும் சீனா, அமெரிக்கா, இந்தியா ஆகிய பெரிய நாடுகள் நேபாளம் போன்ற பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் பொறுப்பை கொண்டுள்ளன என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் சிசிர் கானால் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் செப்டம்பர் 24ஆம் தேதி பிரதமர் பாலேந்திர ஷா உரையாற்ற இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதையொட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு அவர் பயணிக்கின்றார். கடந்த மார்ச்சில் பிரதமரான பாலேந்திர ஷாவின் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். ஐக்கிய நாடுகளில் பருவநிலை மாற்றம் தொடர்பான நேபாளத்தின் கவலையை முன்வைக்கும் அவர் சமீபத்திய பெருவெள்ளத்துக்காக சர்வதேச சமூகத்திடம் இழப்பீடு கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம் தொடர்பாக நேபாளத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் தூதரக பிரதிகளுடன் வெளியுறவு அமைச்சர் சிசிர் கானல் இரு தினங்களுக்கு முன் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வு செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொது விவாதம் செப்டம்பர் 22 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஐரோப்பாவில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே அனுப்ப 5 நாடுகள் திட்டமிடுகின்றன. டென்மார்க், கிரீஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகியவை இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன. அதற்காக ஐரோப்பாவுக்கு வெளியே திருப்பி அனுப்பும் மையம் அமைக்கப்படும். எந்த நாட்டில் அது அமையும் என்பது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. உகண்டா, ருவண்டா ஆகியவை பரிசீலிக்கப்படலாம் என்றே கூறப்படுகிறது. அடுத்த ஜனவரி முதல் தேதி வாக்கில் ஒன்றியத்துக்கு வெளியில் ஒரு நாட்டுடன் இணக்கம் காண 5 நாடுகளும் விரும்புகின்றன. 2027க்குள் மையத்தை செயல்படுத்துவது அவற்றின் திட்டமாக இருக்கிறது. புகலிட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்த மையத்துக்கு அனுப்பப்படுவார்கள். குறிப்பாக சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்ல முடியாதவர்கள் அங்கு அனுப்பப்படுவார்கள். ஐரோப்பாவில் தங்குவதற்கு சட்டபூர்வ அனுமதி இல்லாதவர்களுக்கும் இது பொருந்தும் என்றே குறிப்பிடப்படுகிறது. குடியேறிகளை கடத்தும் கும்பல்களை முறியடிக்க திட்டம் கைகொடுக்கும் என்று 5 நாடுகளும் கூறுகின்றன. மனித உரிமை குழுக்கள் அந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. ஈரானை சுற்றிய கடற்பகுதிகளில் அமெரிக்க ஈரானிய படைகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றன.
0: ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் முற்றியதால் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தங்களது போர்க்கப்பல்கள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரானிய படையினர் தாக்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலடியாக பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் கச்சா எண்ணெய் பேரல்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் மீது அமெரிக்க படையினர் அடுத்தடுத்து 4 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த கப்பல் பலத்து சேதமடைந்தது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் துணை அதிபர் முகமது ரெசா ஆரோஃப், ராணுவ ரீதியாக தங்களை எதிர்கொள்ள முடியாத அமெரிக்கா பொருளாதார கட்டமைப்புகளை குறிவைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே ஈரான் மீதான தொடர் ராணுவ நடவடிக்கைகளால் அமெரிக்க படைகளிடம் முக்கிய வெடி மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது என்பது உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் கசிந்து வாஷிங்டனில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க கூட்டுப்படை தலைமையகத்தைச் சேர்ந்த 50 உயர் ராணுவ அதிகாரிகளிடம் பென்டகன் புலனாய்வுத்துறை மூலம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான போர் எதிரொலியாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வை சந்தித்துள்ளது. ஒரு கேலன் டீசல் இந்திய மதிப்பில் 552 ரூபாயாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்ய உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தத்தை முன்னெடுக்க அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த கருத்து வந்திருக்கிறது.
0: 2022 ஆண்டு ரஷ்யா உக்ரைன் இடையே தொடங்கிய போர் 4.5 ஆண்டுகளை கடந்து நடந்து வருவதால் இருதரப்பிலும் பலத்த உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது தூதுவர்களாக ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். மாஸ்கோ சென்ற இருவரையும் வரவேற்ற ரஷ்ய அதிகாரிகள் பலத்த பாதுகாப்புடன் கிரெம்ளின் மாளிகைக்கு அழைத்துச் சென்றனர். அமெரிக்க தூதுவர்களை வரவேற்ற புதின் உக்ரைனில் தற்போது நிலவும் சூழல் எளிமையானது அல்ல என்பதால் போர் நிறுத்தம் குறித்து விவாதிப்பது கடினம் என்று கூறினார். மாஸ்கோ மற்றும் வாஷிங்டன் இடையே நடைபெறும் நேரடி தொடர்புகள் எப்போதும் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடியவை என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க தூதுக்குழு பத்திரமாக வந்து செல்லும் வகையில் 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக புதின் கூறினார். அமெரிக்க தூதுக்குழு வருகையின் போது போர் நிறுத்தம் செய்வதாக அறிவித்ததற்காக புதினுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் டிரம்ப் கூறியதாக ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்தார். நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த உறுதிமொழியையும் புதின் தெரிவிக்கவில்லை. எனினும் 3 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக இருதரப்பும் அறிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தூதுக்குழு உக்ரைன் சென்றது. அங்கு அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக வலியுறுத்த உள்ளது. அமெரிக்க தூதுக்குழு வருகையை முன்னிட்டு உக்ரைனும் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: பிந்தி கிடைத்த தகவல்களின்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க பேராளர்களான ஜெரார்ட் குஷ்னருடனும் ஸ்டீவ் விட்காஃபுடனும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். உக்ரைனில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் முயற்சி எடுக்கும் வேளையில் சந்திப்பு நடைபெற்றது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கியை சந்திக்க பேராளர்கள் கீவ் நகருக்கும் செல்லுகின்றார்கள். மொஸ்கோவில் நடந்த கலந்துரையாடல் மிகவும் வெளிப்படையாக இருந்ததாக ரஷ்யா தெரிவித்தது. அமெரிக்க பேராளர்கள் சில யோசனைகளை முன்வைத்ததாகவும் அது கூறியது. பேச்சுவார்த்தை நடைபெறும் போது ஒன்று மற்றதன் தலைநகரத்தை தாக்காமல் இருக்க ரஷ்யாவும் உக்ரைனும் சம்மதம் தெரிவித்திருந்தன. தற்காலிக சண்டை நிறுத்தம் 3 நாட்கள் நீடிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினால் மார்கோஸ் ஜூனியர் அவரின் மனைவி உள்ளிட்ட 3 பேருக்கு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பான வழக்கில் துணை அதிபர் சாரா டுத்தேவுக்கு நீதிமன்றம் நேற்று பிணை அளித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்னார்ட் துணை அதிபர் சாராவும் 2022 ஆண்டு தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். இதில் பெர்னார்ட் 1960-1980 ஆண்டு வரை அதிபராக இருந்த பெர்னார்ட் மார்கோஸ் சீனியரின் மகன் ஆவார். சாரா பெர்னார்டுக்கு முன்பு அதிபராக இருந்த முன்னாள் அதிபரும் சர்வதேச நீதிமன்ற உத்தரவின் பேரில் போதை மருந்து தடுப்பு நடவடிக்கையின் போது குற்றமாக பலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவரான ரொட்டிகோ டுத்தேவின் மகள் ஆவார். தேர்தலில் வென்று பதவியேற்ற பிறகு இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் துணை அதிபர் சாரா கடந்த 2024 ஆண்டில் மாநாடு ஒன்றில் பேசிய போது தான் கொலை செய்யப்பட்டால் அதிபர் பெர்னார்ட் அவரின் மனைவி நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர் மார்டின் ரூமில்ஜி ஆகியோரை கொலையாளி மூலம் கொலை செய்ய வைப்பேன் என்று மிரட்டல் விடுக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். ஆனாலும் பிறகு அவர் தனது பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்தார். இருந்தாலும் பிலிப்பைன்ஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் கடந்த மே மாதம் சாராவுக்கு எதிரான கணக்கில் வராத சொத்து குவிப்பு அரசு நிதியை தவறாக கையாண்டது அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மேலவையான செனட் சாராவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் மீது ஜூலை மாதம் முதல் விசாரணை நடத்தி வருகிறது. இத்தொடர்பான வழக்கில் சாராவை கைது செய்யும்படி மணிலா அருகேயுள்ள குயிசான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பிணை கோரி அதே நீதிமன்றத்தில் சாரா மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த குயிசான் நீதிமன்றம் சாராவுக்கு எதிரான கைது வாரண்ட் உத்தரவை ரத்து செய்ததோடு அவருக்கு பிணை அளித்து நேற்று உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து நீதிமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களுக்கு செவ்வியளித்த சாரா தன்னை காவல்துறையினர் 2023 முதல் சித்திரவதை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பரந்த அளவிலான போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் வழக்கில் எகிப்திய தொலைக்காட்சி தொகுப்பாளினி சாரா கலிபா உட்பட 12 பேருக்கு எகிப்திய நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்திருக்கிறது. பாதுகாப்பு மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பான மிஷன் இம்போசிபிள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நன்கறியப்பட்ட 39 வயதான இவர் கெய்ரோ நீதிமன்றத்தில் தனக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் சிகரெட் பிடித்ததில்லை, கடவுள் மீது சத்தியமாக நான் குற்றமற்றவள் என்று கூச்சலிட்டுள்ளார். கலிபாவுக்கு எதிரான பரந்த அளவிலான போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் விநியோக வழக்கில் அவருக்கு தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசுடன் தொடர்புடைய அல் அக்ராம் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வழக்கு குழுவை உருவாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கலிபா மற்றும் பிற 11 பிரதிவாதிகளுக்கு தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அது செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் போதைப்பொருட்களை கடத்து நோக்கத்துடன் வைத்திருத்தல், உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளை வைத்திருத்தல் மற்றும் ஏந்திச் செல்வது போன்ற குற்றச்சாட்டுகளும் அடங்குகிறது. மரண தண்டனை வழக்குகளில் எகிப்திய சட்டத்தால் கூறப்படும் நடைமுறையான எகிப்தின் கிராண்ட் முப்தியின் மத கருத்துருவை கலந்தாலோசித்த பின்னரே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கலிபா பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை கிளினிக் ஒன்றையும் பார்ட்டிகள் மற்றும் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதில் நிபுணத்துவம் பெற்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் சொந்தமாக நடத்தி வருகிறார். அரசு நடத்தும் அக்பர் அல்ஜோம் நாளிதழின்படி வெளிநாடுகளிலிருந்து தயாரிப்பு பொருட்களை இறக்குமதி செய்து கடத்தும் நோக்கத்துடன் செயற்கை போதைப் பொருட்களை தயாரித்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் 750 கிலோகிராம்களுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை கைப்பற்றியுள்ளதாகவும், ஆய்வகங்களாக பயன்படுத்தப்பட்ட 2 உரிமமில்லாத துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளையும் கண்டறிந்துள்ளதாகவும் அல் அக்ராம் செய்தி வெளியிட்டுள்ளது. எந்த துறைமுகத்திலும் நிற்காமல் கடலில் தொடர்ச்சியாக 250 நாட்கள் பயணித்த அணுசக்தியில் இயங்கும் அமெரிக்க விமான தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் கடந்த புதன்கிழமை தாய்லாந்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. பட்டயா நகருக்கு அருகே மேற்கொள்ளப்பட்ட இந்த நிறுத்தம் கப்பலில் இருந்த சுமார் 5000 பேருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஓய்வெடுக்கும் வாய்ப்பை வழங்குகிறது.
8: பட்டாயா அதன் பரபரப்பான இரவு வாழ்க்கைக்கும் பாலியல் சுற்றுலாவுக்கும் பெயர் பெற்ற நகரம். இதன் காரணமாக அது பாவ நகரம் என்ற அடைமொழியாலும் அறியப்படுகிறது. ஆனால் இந்த பெயரை தாய்லாந்து அதிகாரிகள் நிராகரிக்கின்றனர். அமெரிக்க ராணுவத்தை பொறுத்தவரை பட்டாயா நகரம் அவர்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுகளையும் கொண்டுள்ளது. வியட்நாம் போரின் போது ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் இங்கு வந்திருந்தனர். அந்த அமெரிக்க வீரர்களின் வருகை அமைதியான மீனவ கிராமமாக இருந்த பட்டாயாவை உலகின் மிக பிரபலமான மற்றும் பரபரப்பான கேளிக்கை நகரங்களில் ஒன்றாக மாற்றியது. தற்போது அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சுற்றுலாத்துறையும் நுகர்வோர் செலவினங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பட்டாயாவில் உள்ளூர் வணிகங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. இந்த நிலையில் கடலில் பணியாற்றி சம்பளத்தை சேமித்து வைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படையினர் வருகை அந்த பகுதி வணிகங்களுக்கு நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் கடந்த ஆண்டு நவம்பர் சாண்டியாகோவிலிருந்து புறப்பட்டது. பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடலில் 6 கால பணிக்காகவே அது முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதைத் தொடர்ந்து அந்த கப்பல் வளைகுடா பகுதிக்கு அனுப்பப்பட்டது. சமீபத்தில் கப்பலில் உணவு பற்றாக்குறை, பழுதடைந்த கழிப்பறைகள் மற்றும் பணியாளர்களிடையே அதிகரித்த மன அழுத்தம் தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்து அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கவலை தெரிவித்திருந்தனர். பணிச்சூழல் கடினமாக இருந்ததை அமெரிக்க கடற்படை ஒப்புக்கொண்டாலும் பணியாளர்களுக்கு தேவையான ஆதரவுகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சீனாவுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தாலும் தாய்லாந்து அமெரிக்காவின் வர்த்தக கூட்டாளி நாடு. இதனால் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாய்லாந்தின் துறைமுகத்திற்கு வருவது வழக்கமான ஒன்றே. இருப்பினும் 1975 ஆண்டிற்கு பிறகு ஒரு போர்க்களத்திலிருந்து நேரடியாக பட்டாயாவிற்கு வந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய படைப்பிரிவு இதுவாகத்தான் இருக்கக்கூடும். சில இடங்களில் அமெரிக்க வீரர்களை வரவேற்று பதாகைகள் உள்ளன. அவர்களுக்காக சிறப்பு தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பட்டாயா நகரம் இதுவரை அறியப்பட்டு வந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் மீண்டும் உருவாகாத வகையில் இந்த வருகை அமைய வேண்டும் என்பதில் அமெரிக்க மற்றும் தாய்லாந்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் செல்ல அனுமதிக்கப்படாத சில இடங்கள் இருப்பதாக தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவற்றில் ஒன்று முக்கிய கடற்கரையை நோக்கி செல்லும் சோய் சிக்ஸ் என்ற தெரு. கவர்ச்சியான சூழலுக்கு பெயர் பெற்ற கோ கோ மதுபான விடுதிகள் அதிகம் உள்ள பகுதியாக அது அறியப்படுகிறது. தாய்லாந்தில் பாலியல் தொழில் சட்டவிரோதமானது என்பதை காவல்துறையினர் நினைவூட்டியிருந்தாலும் அந்த நகரில் சுமார் 25,000 முதல் 50,000 வரையிலான பாலியல் தொழிலாளர்கள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. அவர்களில் பலர் சோய் சிக்ஸ் பகுதியில் உள்ள மதுபான விடுதிகளின் முன்பாக நின்று ஆண்களை உள்ளே வருமாறு அழைக்கின்றனர். பட்டாயாவில் உள்ள ஏராளமான கஞ்சா விற்பனை கடைகளுக்கும் அமெரிக்க கடற்படை வீரர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாராகிளைடிங், ஜெட் ஸ்கீயிங் போன்ற சில விளையாட்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது அவர்களுடைய முடிவு. அமெரிக்க ராணுவம் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வைத்துள்ளது என பட்டாயா மேயர் பிபிசியிடம் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் தாய்லாந்துக்கான இணைப்பதிகாரி கிறிஸ்டோபர் ராபின்சன் ராணுவ பணியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பிபிசி எழுப்பிய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அமெரிக்க வீரர்கள் அமெரிக்க சட்டங்கள், கடற்படை விதிமுறைகள் மற்றும் தாய்லாந்தின் சட்டங்களுக்கு இணங்க நடந்து கொள்வார்கள் என கூறினார். கடற்படை வீரர்களுக்கு முடிந்தவரை அதிக ஓய்வு வாய்ப்புகளை வழங்க முயற்சிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். விமானம் தாங்கி கப்பல் தாய்லாந்தில் இருக்கும் காலம் முழுவதும் துறைமுகத்திற்கும் பட்டாயா நகரத்திற்கும் இடையே அமெரிக்க கடற்படை சிறப்பு பேருந்து சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் இரவு நேரத்தை நிலப்பகுதியில் கழிக்க விரும்பும் அமெரிக்க குழுவினருக்காக இரண்டு விடுதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் 6 தேதி USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் பசிபிக் பெருங்கடலை கடந்து தாயகத்திற்கு திரும்பும் நீண்ட பயணத்தை தொடங்கும் நேரத்திற்குள் அதன் பணியாளர்கள் புத்துணர்ச்சியுடனும் போதிய ஓய்வுடனும் இருப்பார்கள் என அமெரிக்காவும் தாய்லாந்தும் நம்புகின்றன.
1: தொடர்ந்து நமிபியாவின் HIV நோய் தடுப்பு திட்டத்துக்கான வருடாந்த நிதியுதவியை நிறுத்த இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமிபியாவுக்கு ஆண்டுதோறும் HIV நோய் தடுப்பு திட்டங்களுக்கு 45 மில்லியன் டாலர் நிதியுதவியை கடந்த 2003 ஆண்டு முதல் அமெரிக்கா வழங்கி வந்தது. வரும் 2027 ஆண்டுக்கும் வருடாந்த நிதியுதவியாக 45 மில்லியன் டாலரை அமெரிக்கா வழங்க உள்ளது. இதையும் சேர்த்து நமிபியாவுக்கு அமெரிக்கா இதுவரை 1.1 பில்லியன் டாலருக்கு அதிகமாக நிதியுதவியை அளித்துவிட்டது. இந்த நிலையில் இந்த நிதியுதவியை நிறுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதை நமிபியாவும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவும் நமிபியாவும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கா 2027 ஆண்டுக்கு பிறகு நிதியுதவியை நிறுத்திவிடும், அதன் பிறகு நமிபியாவே நிதியை செலவிடும், அமெரிக்க தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மட்டும் அளித்து வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நமிபியாவிடம் அந்த நாட்டு மக்களின் உடல்நிலை தொடர்பான தரவு உள்ளிட்ட விவரங்களை அமெரிக்கா கோரியிருந்தது. ஆனால் இறையாண்மை, தன் மறைப்பு நிலை உரிமை உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி அந்த விவரங்களை அளிக்க நமிபியா மறுத்துவிட்டது. இதையடுத்து நிதியுதவியை நிறுத்துவது தொடர்பான முடிவை அமெரிக்கா எடுத்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் தென்னாப்பிரிக்காவுக்கு HIV நோய் தடுப்பு திட்டங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வந்த 400 மில்லியன் டாலர் நிதியுதவியையும் அமெரிக்கா நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் 70,000 பைண்ட் கின்னஸ் பீர் திருடப்பட்ட சம்பவத்தில் அவற்றை முழுமையாக மீட்க காவல்துறையினர் முயன்று வருகிறார்கள். வடமேற்கு இங்கிலாந்தின் லிவர்பூல் அருகே 2 சரக்கு வண்டிகளிலிருந்து பியர் திருடப்பட்டிருக்கிறது. அவற்றின் மதிப்பு 115,000 பவுண்டுகள். ஷெஷர் காவல்துறையினர் வியாழக்கிழமை இதனை தெரிவித்தார்கள். மதுபான விடுதிகளுக்கு அனுப்பப்பட இருந்த கின்னஸ் பியர் திங்கட்கிழமை இரவு திருடப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டுநர்கள் ரன்கான் தொழிற்பேட்டைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சுமார் 800 பீப்பாய் பியர் இருந்த 2 சரக்கு வண்டிகளின் பின்பகுதிகளை எடுத்து சென்று விட்டார்கள். வண்டிகளின் மதிப்பு 50,000 பவுண்ட் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கின்னஸ் உங்களுக்கு நல்லதென்று பிரபலமாக சொல்வார்கள், ஆனால் அதை வாங்கி பணம் செலுத்தியிருந்தால் மட்டுமே அது பொருந்தும் என்று விசாரணை அதிகாரி கேரி மெலாட்சி குறிப்பிடுகிறார். திருடப்பட்ட அனைத்தையும் முழுமையாக மீட்பதே தங்கள் இலக்கு என்றும் அவர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியாவின் சுகர்னோ கட்டா அனைத்துலக விமானத்தின் விமான சேவை நிறுத்தம் நீடிக்கப்படுகிறது. அந்த நாட்டு நேரப்படி காலை 9:30 வரை சேவைகள் நிறுத்தப்பட்டன. அனாக்ரகடாம் எரிமலை தொடர்ந்து வெடிப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக காலை 5:30 வரை சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. 209 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூர், கோலாலம்பூர், குவாங்சோ, கொங்கோ, தோகா இந்த இடங்களுக்கான சில விமானங்களும் பாதிப்படைந்துள்ளன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. நேற்று ஜகார்த்தாவுக்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் 2 சேவைகள் ரத்தாயிருந்தது. நேற்று இரவுக்கு திட்டமிடப்பட்ட மற்றொரு சேவை இன்று பிற்பகலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஜகார்த்தாவிலிருந்து இன்று காலை புறப்பட இருந்த சேவையும் பிற்பகல் 3:50 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிலைமை தொடர்ந்து மாறலாம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறுகிறது. மற்ற சிங்கப்பூர் இந்தோனேஷிய சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்றும் அது தெரிவித்தது. வெள்ளிக்கிழமையிலிருந்து எரிமலை வெடித்து வருகிறது. இன்று அதிகாலை விமான நிலையத்தில் எரிமலை சாம்பல் கண்டறியப்பட்டிருக்கிறது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மலேசியாவின் பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது பற்றி யோசிப்பதாக கூறியிருக்கிறார். தேசிய முன்னணியைச் சேர்ந்த துணை பிரதமர் அகமது சாஹித் ஹாமிடி, எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் அந்த கோரிக்கையை முன்வைத்த பிறகு அன்வார் அவ்வாறு பேசியிருக்கிறார். ஆனால் எந்த முடிவும் மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தருடன் பேசிய பிறகே எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பிப்ரவரி 2028 அடுத்த பொது தேர்தல் நடக்க வேண்டும். அண்மையில் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியும் பெரிக்தான் நேசனிலும் அமைத்த கூட்டணி வெற்றி பெற்றது. ஜோகூர் மாநில சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய முன்னணியே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய முன்னணி பிரதமர் அன்வாரின் பாக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியுடன் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்தாலும் ஜோகூரில் இரு கூட்டணிகளும் ஒன்றோடொன்று மோதின. நெகிரி செம்பிலானில் முடிந்த தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணியும் பெரிக்தான் நேசனிலும் மலாக்கா தேர்தலில் சேர்ந்து போட்டியிடுவதை பற்றி பேச இருப்பதாக தற்போது அறிவித்துள்ளன. கொங்கோவில் திருமண நிகழ்ச்சியில் நிகழ்ந்த தீபத்தில் 22 பேர் பலியான சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கோ தலைநகர் கின்ஷாசாவில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட தீபத்தில் 22 பேர் பலியானதாக அந்த பகுதியின் மேயர் நேற்று தெரிவித்தார். கின்ஷாசாவின் வடக்கு பகுதியில் உள்ள லிங்க்வாலா என்ற இடத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தீபத்து நேற்று அதிகாலை வரை நீடித்தது. இந்த தீபத்தில் மேலும் பலர் காயமடைந்தார்கள். குறுகிய நடைபாதைகளில் மக்கள் தீயிலிருந்து தப்பிக்க முயன்றதால் பெரும் நெரிசல் ஏற்பட்டது. இருந்தாலும் தீபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இது ஒரு பெருந்துயரம் என்று கொங்கோவின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஜாக்குமின் சபானி தெரிவித்திருக்கிறார். மேலும் தீபத்து நடந்த இடத்தை நேற்று நேரில் சென்று அவர் பார்வையிட்டார். இங்கிலாந்தில் சுமார் 600,000 இளம் குழந்தைகளுக்கு பற்களை முறையாக சுத்தம் செய்வது தொடர்பான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது. குழந்தைகளிடம் அதிகரித்து வரும் பல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. சிறு வயதிலே பற்களில் சொத்தை ஏற்படுவது, ஈறுகளில் பாதிப்பு மற்றும் பற்கள் தொடர்பான வலி போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவது சுகாதார நிபுணர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தைகளின் பல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு அதிக அளவில் இனிப்பு பொருட்கள் மற்றும் சர்க்கரை கலந்த உணவுகள் பானங்களை உட்கொள்வது முக்கிய காரணங்களில் ஒன்றாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக அடிக்கடி சர்க்கரை உணவுகளை உட்கொள்வது பற்களின் மேற்பரப்பில் அமிலத்தாக்கத்தை அதிகரித்து பல் சொத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. மேலும் சிறுவயதிலிருந்தே சரியான முறையில் பற்களை துலக்காததும் பல் மருத்துவரிடம் வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்ளாததும் பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துவதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை தடுக்கும் வகையில் குழந்தைகளுக்கு தினமும் 2 பற்களை துலக்குதல், சரியான துலக்கும் முறையை பின்பற்றுதல் மற்றும் சர்க்கரை உட்கொள்ளலை குறைத்தல் உள்ளிட்ட பழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அவசியம் என்று சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள். குழந்தை பருவத்திலே பல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தீவிர பல் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டின் கையிருப்பு தங்கத்தின் பல தொன் அளவை வட அமெரிக்காவுக்கு வெளியே மாற்றியுள்ளதாக நெதர்லாந்தின் மத்திய வங்கி இந்த வாரம் உறுதி செய்தது. இந்த இடமாற்றம் தங்களை கடுமையான நெருக்கடிகளை சமாளிக்க சிறப்பாக தயார்படுத்தும் என்று நெதர்லாந்தின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளும் இந்த நடைமுறையை பின்பற்றி வருகின்றன.
9: அமெரிக்கா மற்றும் கனடாவில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் சுமார் 313 டன் தங்கத்தில் இருந்து 86 டன் தங்கம் அதிகரித்து வரும் உலக அரசியல் பதற்றத்தை கருத்தில் கொண்டு லண்டனுக்கு மாற்றப்பட்டதாக அது தெரிவித்தது. இதையடுத்து நெதர்லாந்து இவ்வாறு செய்வது ஏன், எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய பொருளாதார அதிர்ச்சியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்பது போன்ற கேள்விகள் எழுகின்றன. அவர்கள் அவ்வாறு எதிர்பார்ப்பதாக தெரியவில்லை. இருப்பினும் வர்த்தக மற்றும் ராணுவ போர்கள் காரணமாக உலகம் எதிர்கொண்டுள்ள நிலையற்ற மற்றும் நிச்சயமற்ற நிலைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் தனது தங்க கையிருப்பை அமெரிக்காவிலிருந்து தனது நாட்டுக்கே திரும்ப கொண்டு வந்துள்ளதாக அறிவித்தது. முன்னர் ஜெர்மனியும் இதே போல செய்திருக்கிறது. ஆக உலகளாவிய நிலையற்ற சூழல்களில் இதுபோன்ற உத்தி ஏற்கனவே பின்பற்றப்பட்டிருக்கிறது. பனிப்போரின் போது சில ஐரோப்பிய மத்திய வங்கிகள் தங்களது தங்க கையிருப்பில் ஒரு பகுதியை நியூயார்க்கு மாற்றின என கோல்ட்மேன் சாக்ஸின் ஆய்வாளர்களான லினா தாமஸ் மற்றும் டான் ஸ்ட்ரீவன் தெரிவித்தனர். போர்கள் மற்றும் வர்த்தக பதற்றங்கள் காரணமாக இருந்தாலும் அவை பிரதான காரணமில்லை என உலக தங்க கவுன்சிலின் மூத்த சந்தை உத்தியாளர் ஜோசப் கவடோனி பிபிசியிடம் தெரிவித்தார். பணவீக்கம், வட்டி விகிதங்கள் மற்றும் தங்கத்தை விரைவாக வர்த்தகம் செய்யக்கூடிய இடத்தில் வைத்திருப்பது ஆகியவையும் இதில் பங்கு வகிக்கின்றன. மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் இந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட தங்கம் தற்போது இங்கிலாந்து வங்கியின் பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக நெதர்லாந்து மத்திய வங்கி தெரிவித்தது. அவற்றை நாங்கள் ஒருபோதும் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படாது என எதிர்பார்க்கிறோம். ஆனால் நெருக்கடியை சமாளிக்கும் திறனையும் தயார் நிலையையும் வலுப்படுத்த வேண்டியுள்ளது என நெதர்லாந்து மத்திய வங்கி ஆளுநர் கூறினார். உலகின் முக்கிய வர்த்தக மையமாக

0: விற்றுவிட்டு பின்னர் லண்டனில் அதிக அளவில் தங்கத்தை வாங்கியது. இதனால் அந்த அளவு தங்கத்தை அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆனால் 27 டன்னுக்கும் அதிகமான தங்கம் அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து நெதர்லாந்தின் சைஸ்ட் நகருக்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டன. இத்தகைய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களால் தங்கள் செயல்பாட்டு முறை குறித்து ரகசியம் காக்கின்றன. உலக தங்க கவுன்சிலை சேர்ந்த கவட்டோனி கூறுகையில், தங்க கையிருப்பை இடமாற்றம் செய்வதற்கான வழக்கமான முறைகளில் ஒன்று ஓரிடத்தில் தங்கத்தை விற்றுவிட்டு மற்றொரு இடத்தில் வாங்குவது என்றார். நான் தங்கத்தை நியூயார்க்கில் வைத்திருக்க விரும்புகிறேன், ஆனால் அது லண்டனில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் அதை லண்டனில் விற்றுவிட்டு அதே நாளில் அதே நேரத்தில் நியூயார்க்கில் வாங்க முடியும். இதன் மூலம் தங்கத்தை வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமின்றி கணக்கில் மட்டும் இடமாற்றம் செய்துவிட முடியும் என அவர் கூறுகிறார். அதேபோல எல்லைகளை கடந்து தங்கத்தை அனுப்பும் பணியை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் வெகு சிலவே உள்ளன. சரி, தங்கத்தை ஏன் ஒரு நாடு வெளிநாட்டில் சேமித்து வைக்கிறது என உங்களுக்கு கேள்வி எழலாம். இது பற்றி விளக்கும் தாமஸ் மற்றும் ஸ்டீவன் தங்கத்தை சொந்த நாட்டிலேயே சேமித்து வைப்பதற்கு செலவு ஏற்படும் என்கின்றனர். உள்நாட்டில் தங்கத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு, தணிக்கை கட்டமைப்பு மற்றும் காப்பீடு ஆகியவற்றில் முதலீடு தேவைப்படுகிறது. சிறிய மத்திய வங்கிகளுக்கு இந்த செலவுகள் அளவுக்கு அதிகமானதாக இருக்கலாம் என அவர்கள் கூறுகின்றனர்.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. சீன மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ரவுண்ட் 16 சுற்றுக்கு நடப்பு சாம்பியன்கள் கார்லோஸ் அல்காராஸ், செல்டன் அரினா சபலங்கா, பெகுலா முன்னேறியிருக்கிறார்கள். வில்லியம் சௌதரிகள் தோற்று போனார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilodi.com. இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரிஜுரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 21 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 78 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 48 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 7 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 65 சதம், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 42 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 69 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 14 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTH பினான்ஸ் GMPH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை மீள பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTH பினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

இல்லையே கலிக நேரம் 3:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர மாலையான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர இருப்பது பாடுவோர் பாடலாம். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வானது கனேடிய உறவுகள் கலந்து சிறப்பிக்கும் நிகழ்வாக அமைகின்றது. முகுந்தன் அபி அவர்களது திருமண நாளை முன்னிட்டு இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில்

0: பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்நூடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் எமது கனிவான ஞாயிறு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது.
1: இணைக்காமல் ரசிக்க இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள் ஆவணி 28 அகமகளுடனே அபியம்மா அப்பாவின் மடி மீது இருக்க காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க கணவன் மனைவியாய் கைத்தளம் பற்றிய பொன்னாள் இந்நாள். டிஆர்டி தமிழொலி புகழ் சபா கேதீஸ்வரன் கமலராணி வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும் கேதீஸ்வரன் நவநீதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் ஆகஸ்ட் மாதம் 28 2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை கடல் கடந்து கனடா வான்கூவரிலிருந்து வானொலியுடைய வாழ்த்து பூக்களால் வண்ணக்கோலமிட வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் கவீந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களை எல்லோரையும் ஒருங்கிணைத்த குற்றாலம் குணம்
0: இவர்களுக்கும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கனடாவிலிருந்து எங்கள் விஜிதா இணைந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். எவ்வாறு நீங்கள் சொல்வது கேட்கின்றதா? அந்த லைன் சரியாக அமையவில்லை, அதை உடனடியாகவே சரிப்படுத்திவிட்டு உங்களிடம் வருகின்றோம். பேசுங்கள். ஓ இல்லை இல்லை, கேட்கவில்லை. என்ன காரணம்? ஓ பேசுங்கள். நீங்கள் உடனடியாகவே அது

பேசுங்கள். ஓ, உங்களது லைன் கேட்கின்றதா விஜயராம்? விஜிதா கேட்கின்றதா? இல்லை, உங்களது என்ன காணவும் தெரியவில்லை. உடனே பேசுங்கள். நான் தவறு செய்து விட்டேனா இல்லையே? பேசுங்கள் பார்ப்போம். இல்லை, உங்களது எங்களது பக்கம்தான் இது ஒரு தவறு என்று திடீரென்று. பேசுங்கள். இல்லை, வாரம் கேட்கவில்லை. என்ன நடந்தது திடீரென்று? வார் அப்படியே காத்திருங்கள் ஒரு நிமிடம்.

விஜிதா, இது இன்னொரு தொடர்பு. விஜிதா கேட்கவில்லை, வான் என்ன காரணம்? எங்களது தொழில் ஓம் ஓ ஓம் இப்பொழுது கேட்கின்ற ஓம் ஒரு நிமிஷம் பாரம் போங்க. எங்களது பக்கம்தான் ஏதோ தவறு ஒன்று நடந்துவிட்டது. நான் இப்பொழுது பேசுங்கள். வணக்கம். ஆனால் இதற்கு இந்த சவுண்ட் வராமல் விட்டது. வணக்கம் வணக்கம், பேசிக்கொண்டிருங்கள். நீங்கள் ஒரு முறை டிஆர்டி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்கிறீர்களா? டிஆர்டி இலக்கத்துக்கு வாரன் 0033 6 8 9 8 6 5 5 2 9 ஓ, அந்த நம்பருக்கு வாருங்கள். ஓ.

0: ஓம் விஜிதா, இப்பொழுது ஓம் வணக்கம். ஓம் ஓம், இப்பொழுது இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது
1: இப்பொழுது
0: ஓம் ஓம் ஓம், நான் அந்த நம்பரில் எடுத்து விட்டு எனது தொலைபேசியை ஓன் பண்ணி கொண்டிருக்கின்றேன். தெளிவாகவே கேட்கின்றது. உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து டிஆர்டி ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், வானொலி அறிவிப்பாளர்கள், வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டொராண்டோவிலிருந்து என்னுடைய பெயர் விஜிதா மயில்வாகனம். பல தடவை இந்த வானொலியூடாக பாடல்களை வழங்கியிருக்கின்றேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஊரில் இல்லாதபடியினால் சில நிகழ்ச்சிகளில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, அதற்கு மன்னிக்க வேண்டும். இன்றைய பொழுது ஒரு லாங் வீக்கெண்ட் என்றபடியினால் எனக்கு காலை நேரத்தில் சிலரை சில பாடல்களை ஒருங்கமைத்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிறிது கடினமாக இருந்தாலும், ராம் என்பவர் இங்கே டொராண்டோவிலே தென்னிந்திய பாடகர், பிரபலமான பல மேடைகளில் பாடி வரக்கூடிய ராம் என்பவர் இங்கு என்னோடு இருக்கின்றார். அவரும் நானுமாக சேர்ந்து உங்களுக்கு முதல் பாடலை வழங்கலாம் என்று.
0: நிச்சயமாக முதலாவது பாடலை வழங்குங்கள். உங்களது பாடலை கேட்பதற்காக அனைத்து உறவுகளும் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி நன்றி. கேட்கிறதா உங்களுக்கு மியூசிக்?
0: நன்றாகவே கேட்கின்றது.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல மேடை அனுபவம் உள்ள நீங்கள் மிக சிறப்பாகவே நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அனைத்து உறவுகளும் உங்கள் பாடலை ரசித்திருப்பார்கள். அவர்களது வாழ்த்துக்கள் கிடைக்கும். சரி, அடுத்ததாக
1: திருமண நாளிலே இப்படி ஒரு பாடலை வழங்குவது எங்களுக்கும் சந்தோஷம்.
0: நிச்சயமாக எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து யாரை இணைக்கப் போகிறீர்கள்?
1: ஒரு நிமிடம் எனக்கு நேரம் தர
0: முடியுமா? தருகின்றோம்.
1: இணைத்துக் கொண்டு நான் அழைப்பேன்.
2: இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள், காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள், ஆவணி 28 அகமகளுடனே அபி அப்பா அம்மாவின் மடி மீது இருக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், கணவன் மனைவியாய் கைத்தலம் பற்றிய பொன்னாள், டிஆர்டி தமிழலி புகழ் சபா கேஜீஸ்வரன் கமலராணி வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும், கேஜீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும், கேஜீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை, 28/8/2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை, கடல் கடந்து கனடா வன்கூவரில் இருந்து வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ண கோலமிட வந்தவர்கள், வானலையூடே வாழ்த்து பூக்களால் வண்ண கோலமிட வந்தவர்கள், சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவீந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களையெல்லாம் என்றும் இணைத்தும் உறவு பாலமாக திகழும் எங்கள் குற்றாலம் குணம், இந்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
0: தொடர்ந்து விஜிதா இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம் விஜிதா.

0: தொடர்ந்து இணைந்திருக்கிறது.
1: உங்களுக்கு காண்டாக்ட் ஒன்று
0: தந்திருக்கிறேன். சரி, அவரை இணைத்துக் கொள்கின்றோம். இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து ஜென்சா. ஜென்சா,
2: வணக்கம்
0: வணக்கம். இணைந்திருப்பதற்கு நிறைய என்ன பாடல் என்று முதன் முதலாக டிஆர்டி தமிழொலியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். என்ன பாடலை பாட இருக்கின்றீர்கள்?
2: நான் ஒரு பாட்டு, குயில் பாட்டு நான் என்று பாடிக்க போறேன். நாங்கள் ஒரு ரெக்கார்டிங் சென்ட் பண்ணினாங்க,
0: வந்திருக்கின்றது. ஆமாம், நீங்கள் அந்த பாடலில் ஓரிரு வரிகளை இப்பொழுது நேரடியாகவே பாட முடியுமா? பாடுங்கள் அந்த பாடலை. பாடிவிட்டு உங்கள் பாடலை அப்படியே தொடர்ந்து உங்கள் பாடலை ஒலிபரப்புகின்றோம்.
2: குயில் பாட்டு ஓ வந்தது நீலமானே, அது கேட்டு ஓ செல்வதுங்கி மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு

0: ராகம் குயிர்பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அது கேட்டு ஓ சிறுவதுங்கி மனம்தானே.
1: சரி, இப்பொழுது நீங்கள் அனுப்பிவைத்த பாடலை தொடர்ந்து ஒலிக்க விடுகின்றோம். இணைந்து எங்கள் நிகழ்வை சிறப்பித்த உங்களுக்கும் உங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வளர்ந்து வரும் கலைஞர்கள். எதிர்காலத்தில் உலகம் முழுக்க உங்கள் புகழ் பரவ வேண்டும். அதற்கு டிஆர்டி தமிழொலி என்றும் துணை நிற்கும். எந்த நேரத்திலும் இணைந்து பாடுவோர் பாடலாம் நேர்நூடாக உங்களது பாடலை தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி எல்லாருக்கும்.
1: உங்களது பாடல் இதோ வானலைகளில்.

0: மிக மிக அருமையாகவே வளர்ந்து வரும் இளம் பாடகி ஜோன்சா சூரியன் அவர்கள் தனது பாடலை பாடியிருந்தார். மிகவும் அழகாகவும் இனிமையாகவும் பாடியிருந்தார். அவருக்கு உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். பார்கவி வணக்கம்.
1: எல்லோரும் வணக்கம்.
0: எல்லோருக்கும் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? வானொலியில் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கின்றதா?
1: கொஞ்சம்
0: தயக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் மிக மிக அருமையான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றீர்கள். இன்று என்ன பாடலை பாட போகிறீர்கள்?
1: நான் கண்ணோடு காண்பதெல்லாம் படிக்க போறேன்.
0: படிக்க போறீர்கள். சரி, உங்களது பாடலை பாடுங்கள், கேட்போம். எல்லோரும் ஐரோப்பிய உறவுகள் மட்டுமல்ல, கன்னடிய உறவுகள் எல்லோருமாகவே இணைந்து உலகம் முழுவதும் உங்கள் குரல் இப்பொழுது ஒலிக்கப் போகின்றது. உங்கள் பாடலை தாருங்கள்.
1: தகர தகர தகத்தீம் தகர தகர தகத்தீம் தகர தகர தகத்தீம் தகஜம்

0: பாடுங்கள். கேட்டுக்கொண்டே இருப்பேன், பாடுங்கள். ஓ
1: ஓகே, நான் பாட போறேன்.
0: பாருங்கள். ஓ
1: சல சல சல சல ரெட்டை கிளவி, தக தக தக தக ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. தினக்கு தினக்கு தினதின் தின்னான நகர் நனிந்து நி தினதோம். தினக்கு தினக்கு தினதின் தின்னான நகர் நனிந்து நி தினதோம். இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ. பல்கிறேன் என்று கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. கண்ணோடு

0: ஹாலந்தானா? ஓ, உங்களுக்கு முதல் முதலாக பாடலை பாடுவதற்கு மிகவும் தயக்கமாக இருக்கின்றது என்றால், நீங்கள் வளர்ந்து வரும் ஒரு பாடகி, நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறந்த பாடகியாக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் டிஆர்டி தமிழொலியின் அவாவும். உங்களை இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வானிலை கலிக நேரம் 3:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் சுயநிதா. சுயநிதா வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இன்று எல்லோரும் இளம் சிறார்களாகவே பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கணும். நீங்கள் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றீர்களா? நேரடியாக பாட போறீர்களா?
1: நான் பாடலை வந்து அனுப்பிட்டேன், கிளிப்பாக, ஆடியோ கிளிப்பாக.
0: ஆடியோ இதில் என்ன பேரில் அனுப்பியிருக்கிறீர்கள்?
1: சுயநிதா சுயந்தன், போராளி பொண்ணு தாய் தான் பாட்டு.
0: போராளி பொண்ணு தாய் என்ற பாடலா? அந்த பாடலை இருக்கின்றது. சரி, அதில் ஒரு ஓரிரு வரிகள் நீங்கள் பாடுங்கள், பார்ப்போம்.
1: ஓகே.
0: பாடுங்கள். இவ்வளவு கட்டிக்காரியாக இருக்கின்றீர்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன
1: ஓராளே பொண்ணு தாய், புல புல வென்று கண்ணீர் விட்டு

0: கோழிய விட்டு போராளை போட்டு புள்ளாவிட்டு
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே மிக மிக அருமையாகவே அந்த பாடலை பாடி அனுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் உமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி வணக்கம். உண்மையிலேயே அதிகாலை வேளையில் கனடாவில் இப்பொழுது என்ன நேரம்? 7:50 9 மணி ஆகின்றது. என்ன 9:50 ஆகின்றது. இந்த நேரத்திலும் இன்றைய லீவின ஒரு விடுமுறை நாளிலும் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நான் தமிழோசைக்கு அங்கிளுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து தந்தனர்.
1: கண்டிப்பாக.
0: உங்களுக்கும் இந்த இப்படி ரேடியோல வந்து நான் கதைக்கு பாடி.
1: நிச்சயமாக. நீங்கள் இருவரும் வெற்றி பெற்றீர்கள் இல்லையா? உங்களது தங்கையும் நீங்களுமா வெற்றி பெற்றது? நீங்கள்தான் வெற்றி பெற்றதா? அவர் கூறியிருந்தார் இதில் வெற்றி பெற்ற பாடல் போட்டியில் எங்களுக்கும் பெரும் மகிழ்வாக இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.

உண்மையிலேயே நம்ப முடியவில்லை. 11 வயது தான் உங்களுக்கு ஆகின்றது என்றாலும் இப்படி ஒரு அருமையான குரலில், அதுவும் சொன்னதா குரலை பிரதி எடுத்த மாதிரி அப்படியே பாடி அசத்தி இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும் கிடைத்து நீங்கள் சிறந்த பாடகியாக வேண்டும். உண்மையிலேயே உங்களது பாடலை முதல் கேட்கும் பொழுது ஒளிப்பதிவுக்கு சரியாக வரவில்லை, ஆனால் பின்னர் அந்த பாடலை ஒளிபரப்பும் பொழுது உண்மையிலேயே அத்தனை பேரை நெஞ்சே உருக்கும்படி அந்த பாடலை பாடிவிட்ட சுயநிதா, உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்றும் நிறைந்திருக்கும். முனைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வினூடாக தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் அமிர்தலிங்கம் அமிரன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நேரடியாகவே
1: புதிதாக திருமண வாழ்வில் இணைந்திருக்கும் முகுந்தன் அபி தம்பதியினருக்கு எங்களது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
0: ஆமாம், நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்தது எங்களுக்கு எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி. உங்களையும் இது கரங்கூப்பி வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நேரத்திலும் இணைந்து உங்கள் பாடலை தந்திருக்கின்றீர்கள். காதல் ஓவியம் அந்த பாடல் தான் நீ தந்திருக்கிறீர்கள். வேறு ஏதாவது கூறிக்கொள்ள விரும்புகிறீர்களா?
1: தம்பதியினருக்கு தான் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அருமையாக டொரண்டோவிலிருந்து பாடிய பாடகர்கள் அனைவருக்கும் புதிய
0: பாடுகிறார்கள். மிக மிக அருமையாக பாடுகின்றார்கள். அப்படியே கேட்கும் பொழுது அந்த வியப்பூட்டுகின்றது. என்ன உலக திறமைகள் இருக்கின்றார்கள்.
1: ஆசையா இருக்கிறது. அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களோட பாட்டு
0: ஒளிபரப்புகின்றேன். நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: பார்கவி அவர்கள் பாடிய இந்த பாடலும் தெளிவாகவே வந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடலை ஒலிபரப்புகின்றோம்.
1: பாப்பம பனிப்பம பனிப்பம கமப்பா சனி சனி பனிப்பம கமக சக

0: முக்கியமாக நீங்கள்
1: திருமண தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைத்து பாடல்களும் நன்றாக சிறப்பாக பாடியிருந்தேன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நிச்சயமாக இந்த பாடல்களை அங்கிருந்தெல்லாம் ஒருங்கமைத்து அப்படி பாடல்களை தரும் பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சிறப்பாகவும் இருக்கின்றது. நீங்கள் இதை இரண்டு மனத்தியாளங்கள் இதை ஒழுங்கமைத்து இந்த நிகழ்ச்சியை அனுசரண நிகழ்வாக கொண்டு வந்த உங்களுக்கும் உங்களது நன்றிகளும் பாராட்டுகளும்.
1: நன்றி.
0: வேறு ஏதாவது கூறிக்கொள்ள விரும்புகிறீர்களா?
1: இல்லை, நிகழ்ச்சியை தொடர்வோம். என்னுடைய பாட்டு கிடைச்சுதா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். பூஜை கேட்ட பூஜை அந்த பாடல் தானே?
1: ஆமாம், அந்த பாடல்.
0: அந்த பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நேயக்களிகளிடம் 4 மணி 20 நிமிடங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். வரலட்சுமி இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நீங்களும் இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் பாடலை தந்திருந்தமைக்கு நன்றிகள். என்ன பாடலை தந்து அனுப்பியிருக்கிறீர்கள்? ஆளை போல் வேலை போல் அந்த பாடல் இல்ல?
1: ஆமா சார், நம்ம எஜமான் படத்துல சித்ராமாவை பாடின ஆளை போல் வேலை போல் சாங் நான் என்னோட பாடியிருந்தேன் சார், அதனால ஷேர் பண்ணிருக்கேன்.
0: நிச்சயமாக இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் பாடலை தந்தமைக்கு நன்றிகள். உங்களது பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
0: நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது வரலட்சுமி அவர்கள் பாடிய பாடல்

0: திருமதி வரலட்சுமி மிக அழகாகவே அலப்போல் வேலைப்போல் என்ற பாடலை பாடியிருந்தார். அவருக்கு நமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருஷப்பூடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் முரளி அண்ணா. வணக்கம். வணக்கம், கேட்கின்றதா பேசுவது? உங்களுடன் தான் பேசுகின்றோம். வணக்கம் வணக்கம். உங்களையும் வர
1: என்னுடைய மகள் வந்து
0: இரண்டு பேரும் பாடல்களை அனுப்பி இருக்கின்றார்கள். ஓம் முதல் பூப்புக்கும் ஓசை என்ற பாடலை யார் அனுப்பி இருக்கின்றார்கள்?
2: மூத்த மகள்.
0: ஓம் உண்மையிலேயே இரண்டு செல்வங்களையும் நீங்கள் சிறந்த பாடகிகளாக மேடையேற்றி இருக்கின்றீர்கள். கனடாவில் பல மேடைகளை நீங்கள் அவர்களை அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்கள். கேட்கவில்லையா நான் பேசுவது? உங்களுக்கு தெளிவாக கேட்கின்றது. நீங்கள் இரு சகோதரிகளும் உண்மையிலேயே அருமையாக பாடுகின்றார்கள். அவர்களது பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக டிஆர்டி தமிழலியூடாக இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். ஏதாவது சொல்லுங்கள், கூறுங்கள். உங்களுக்கு எங்களது நன்றிகள். நிச்சயமாக இந்த டிஆர்டி தமிழலி வானொலியூடாக உலக வானொலி பங்கு உங்கள் பாடலை பாட தந்தமைக்கு முதலில் உங்களுக்கு நன்றிகள்.
2: ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி. உங்களது பாடலை ஒலிபரப்புகின்றோம். முதலில் அக்காவின் பாடலை ஒலிபரப்பிவிட்டு பின்னர் அடுத்த பாடலை ஒலிபரப்புகின்றோம். இதோ பாடல்.

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்பிதான். உண்மையிலேயே 10 வயதுதான் உங்களுக்கு ஆகுன்றது. ஆனால் மிக மிக அருமையாகவே சிறந்த பாடகியாகவே இந்த பாடலை உண்மையிலே எல்லாவற்றையும் உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், இணைந்திருக்கின்றீர்கள். ஓமோ மிவிசா, இணைந்திருக்கின்றீர்களா? உண்மையிலேயே கண்ணுடைய பாடல்களை அனுப்பியிருக்கின்றீர்கள். சரி, ஒவ்வொரு பாடலாகவே நான் ஒளிபரப்புகின்றேன். அடுத்த பாடலையும் ஒளிபரப்பிவிட்டு நிறைய உண்மையிலேயே இவ்வளவு ஆர்வம் ஆக இணைந்திருக்கும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் சர்மிளா அவர்கள் இணைந்து இருக்கின்றீர்கள். அந்த பாடலையும் உடனடியாகவே தருகின்றோம்.

0: உண்மையிலே கனடிய மண்ணிலிருந்து இவர்கள் எல்லாம் பாடலை பாடும் பொழுது மிக மிக ஆச்சரியமாகவும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மவிகா, இணைந்திருக்கின்றீர்களா? இணைந்திருக்கின்றீர்களா? வணக்கம். ஹலோ, பேசுங்கள். கேட்கவில்லையா நான் பேசுவது?
1: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். நல்ல உங்களது பாடலை தான் நான் முதல் ஒருவிட்டேன். என்ன பூ பூக்கு மோசை என்ற பாடலை?
1: மாறி
0: போட்டு தங்கை பாடிய பாடல் இது.
1: எனக்கு தங்கச்சி
0: இல்லை. இல்லை, ஆ சரி சரியா. நான் அந்த எல்லோரும் மழலைகள் வந்து பாடும் பொழுது உண்மையிலேயே இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது உங்கள் குரல்களை நேரடியாக இருப்பது. இருந்தாலும் அந்த பூ பூக்கும் ஓசை என்ற பாடலை மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்பட்டா?
1: நான் கொஞ்சம் படிக்கிட்டேன்.
0: படியுங்கள், படியுங்கள், நேரடியாக படியுங்கள். ஐயோ கட்டிக்காரி, உண்மையிலேயே படியுங்கள்.

0: அருமை அருமை, மிக்க மிக்க மிக அருமையாகவே இந்த காலை பொழுதிலும் இப்போ இவ்வளவு அருமையாக இருக்கிறதா உங்களது புகழ் பாடல் புகழ் உலகம் முழுக்க பரவி எல்லா தமிழ் நெஞ்சங்கள் மட்டுமல்ல எல்லா உலக இசைப்பிரியர்கள் நெஞ்சிலும் உங்கள் பாடல் ஒலிக்க வேண்டும். ஒலிக்கும் காலம் விரைவில் வரும். உங்களையும் வாழ்த்திக் கொள்கின்றோம்.
1: நன்றி. நான் தமிழோசி ஸ்ரீ அங்கிளுக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியை ரேடியோக்கும் நன்றியை கூறுகிறேன்.
0: நிச்சயமாக நாங்களும் உங்களுக்கு மிகுந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்மா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: தொடர்ந்து வானொலியூடாக இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள்?
1: ஓம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். என்ன பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்?
1: நான் வந்து அன்னக்கிளி உண்ண தேடுது.
0: அந்த பாடலை ஒருவிரப்பி விட்டோம். என்ன? அந்த பாடலை நாங்கள் மாறி ஒளிபரப்பி விட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கு அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்ப வேண்டுமா? இன்னொரு இதுவரது பாடல்கள் இருக்கின்றது, அவைகளை ஒளிபரப்பி விட்டு உங்களது பாடலை நேரம் இருந்தால் ஒளிபரப்புகின்றோம். இணைந்து உங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. உண்மையிலேயே சிறந்த பாடகியாக நீங்கள் வர எல்லாம் வல்ல இசைப்பிரியர்களது ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: காலைகளை.
1: கனடிய உறவுகள் இன்றைய நிகழ்வை வாழ்க்கை எடுத்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சிறார்கள் அனிமாக அருமையான பாடல்கள் இல்லாம ஒலிபரப்பியாருக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். தொடர்ந்து வரும் பாடல் மினிமிசா சத்ய சீலன் அவர்களது பாடல்.
2: Just listen.

0: மிக மிக அருமையாகவே அந்த பாலில் மிவிசா தந்திருந்தார். அவருக்கும் அது நன்றி என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உண்மையிலேயே முரளி அண்ணா வணக்கம். பேசுங்கள் பேசுங்கள், நீங்கள் பேசுவது வானிலையில் போய் கொண்டிருக்கின்றதோ. வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே சிறந்த சிறந்த பாடல்கள் எல்லாம் தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்குமே கேட்கவில்லை அம்மா, சொல்லுங்கள். ஓம் ஓம் சினாயா சினாயா, உங்களது பாடல் ஒளிபரப்பி விட்டமே. சிரமத்தின் மத்தியிலும் இந்த உங்களை உங்களுக்கும் உள்ளது அம்மாவுக்கும் நன்றிகள். நீங்கள் அனைவருமே மிக சிறப்பாக பாடலை தந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கும் உங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: பாட்டு பாட போறோம்.
0: ஓம் ஓம் ஓம் பாட சொல்லுங்கள் பாட சொல்லுங்கள். ஓம்

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக மிக அருமையாகவே அந்த பாடலை பாடியிருந்தீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தவருக்கு நன்றிகள் அம்மா.
1: நன்றி.
0: உண்மையிலேயே மிக அருமையாகவே அந்த பாடலை பாடியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம்.
2: சாமியே ஓம் பேர போட்டு.

0: உண்மையிலேயே பல பலர் இணைந்திருந்தார்கள். உண்மையிலே எல்லோரது பாடல்களையும் தர முடியாமைக்கு நேரம் போதாமைக்கு எல்லோரிடமும் மனவருத்தத்தை தெரிவித்து கொண்டு கிட்டத்தட்ட இன்னும் 7 பேரது பாட்டுகள் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நேரம் போதாமைக்கு எங்களது மனவருத்தத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வாழ்நிலைக்கு எடுத்து வந்த சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தபேந்திரன், தியாட்டி பாடகர் அமிர்தலிங்கம், தியாட்டி பாடகர் செந்தூரன் இவர்களை இணைக்கும் எங்கள் குற்றாலம் குணமண்ணா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு கனடாவிலிருந்து படி ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்த விஜிதா அவர்களுக்கும் குணமண்ணா அவர்களுக்கும் மற்றும் ராம் அவர்களுக்கும் உமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது பாடுவோர் பாடலாம். மீண்டும் ஒரு நிகழ்வுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
1: இரு ஜோடி விழிகள் இமைக்காமல் ரசிக்க, இதயங்கள் இரண்டும் கனவினில் மிதக்க, காதலில் விழுந்த கணங்கள் கவிதையாய் இனித்த நாட்கள். ஆவணி 28 அகமகளுடனே அபியம்மா அப்பாவின் மடி மீதிருக்க, காதலன் முகுந்தன் திருமாங்கல்யம் அணிவிக்க, கணவன் மனைவியாய் கைத்தளம் பற்றிய பொன்னாள் இந்நாள். டிஆர்டி தமிழொலி புகழ் சபா கேதீஸ்வரன் கமலராணி, வானொலி கலைஞர்களின் செல்வமகள் அபியும், கேதீஸ்வரன் நவநீதி தம்பதிகளின் செல்வமகன் முகுந்தனும் ஆகஸ்ட் 28 2026 திருமண பந்தத்தில் இணைந்த நாளை கடல் கடந்து கனடா வான்கூவரிலிருந்து வானொலியுடைய வாழ்த்து பூக்களால் வண்ணக்கோலமிட வந்தவர்கள் சூப்பர் சிங்கர் விஜிதா, இந்திரா ஹோம் ஓனர் தவேந்திரம், டிஆர்டி பாடகர் அமிர்தலிங்கம், டிஆர்டி பாடகர் செந்தூரன், இவர்களை எல்லோரையும் ஒருங்கிணைத்த குற்றாலம் குணம்.
0: கவிதையாக்கம் திருமதி பாரதி.
2: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது இங்க போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 13 rue Caille 75 Mini Paris,
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
4: Mélodie et Tordoukhalak VT Cash and Curry Paris Lachapelle Tordoukhu Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாக்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
9: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 8585. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: ஒளியாட்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நேரம் சரியாக 5:04 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வர இருக்கின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வ புதல்வன் முகுந்தன் அவர்களுக்கும், பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் கமலி தம்பதிகளின் செல்வ புதல்வி அபி அவர்களுக்கும் 28 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். கடந்த 28 திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று பார் போட்ட பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். திருமண பந்தத்தில் இணைந்துள்ள முகுந்தன் அபி தம்பதிகள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துவோர்கள் டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் நேயர்களும் வாழ்த்துகின்றோம். அந்த வகையில் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனுசரணை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் திருமதி கீதீஸ்வரன் நவநிதி தம்பதிகள், திருமதி கீதீஸ்வரன் கமலி தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளோடு அவர்களது அனுசரணையோடு தொடர்கிறது.

எண்ணும் எழுத்தும் அன்பழுத்தும் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து குழம்பு எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வருபவர் 4 கேள்விகளை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 கேள்விகள். 3 கேள்விகளை தொடர்ந்து வரும் நேர் வந்து 2 கேள்விகளை கேட்கலாம். அந்த 2 கேள்வியை தொடர்ந்து வருகின்ற எல்லோருமே அந்த தரவுக்கான ஒரு கேள்வியை கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும்.

சரி, நாங்கள் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் நூறு, ஒன்று, நான்கு, எட்டு, ஒன்பது, ஒன்று. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 738 738 எவ்வாறு வந்தது என்பதை இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். நூறு, ஒன்று, நான்கு, எட்டு, ஒன்பது, ஒன்று. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 738.

சரி, உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்களை தந்து தரவுக்குள் செல்லலாம். இலக்கங்கள் 100, 1, 4, 8, 9, 1. கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 738. 1 வந்து 2 தடவைகள் தரப்பட்டிருக்கிறது. சரி, உங்களுக்கான முதலாவது தரவையும் தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளும் நேர்கள், நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான இந்த வாரத்திற்கான முதலாவது தரவாக வருகின்றது. கனத்தையும் தந்து வாட்டக்கூடியது, கனத்தையும் தந்து வாட்டக்கூடியது. இது வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற 5 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அது இலகுவான சொல்லாகவே இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கேள்வியை கேட்டு கண்டுபிடிக்கலாம். முதலாவது தரவாக இருக்கிறது, கனத்தையும் தந்து வாட்டக்கூடியது.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cai, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்.
2: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணமிழுத்த முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்ணமிழுத்த முயற்சிக்காக உங்களுக்கு கணக்கு தரப்பட்டிருக்கிறது, அத்தோடு தரவும் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது தரவாக இருக்கிறது கனத்தையும் தந்து வாட்டக்கூடியது. இதுதான் உங்களுக்கான முதலாவது தரவு. வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஹேமா.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: தெரியல, நான் கணக்கு செய்தேன்னா கணக்கு சரி வந்த மாதிரி இருந்து அதை பிழைச்சிட்டு. அப்ப நான் தரவுக்கு கேள்வி கேட்போம். முதலில் இன்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திருமண தம்பதிகள் முகுந்த நபிக்கு திருமண வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்வை வானிலைக்கு அடுத்து வந்த பெற்றோர்களுக்கும் மற்றும் கனடா வாழ்நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நன்றி.
3: தரவ சொல்லுங்க. கணக்கு பிழைச்சிட்டுது.
2: தரவு வந்து கனத்தையும் தந்து வாட்டக்கூடியது.
3: உயிர் எழுத்து
2: சொன்னீங்க.
3: எத்தனை எழுத்துக்களால் ஆனது?
2: 5 எழுத்துக்கள்.
3: உயிர் எழுத்துல குறிலா நெடிலா
2: குறில்
3: ஆனாவிலிய தொடங்குமா?
2: ஆம்.
3: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
2: ஒன்றும் இல்ல. மெய் எழுத்து இல்ல.
3: இன்னும் 2 கேள்வி கேட்கலாம். உண்மையான பாரமா அல்லது மனதுல வர இது அந்த கணமா?
2: மனதுல வர கணம் மாதிரி இல்ல, இது கொஞ்சம் ஒரு பாரத்தை உணரலாம்.
3: தந்து வாட்டக்கூடிய
2: மனதுல வரதான் உணர்வீங்களா? பாரமா, அதுவும் ஒரு பாரமா உணர்ற மாதிரி தான் சொல்லுவார்கள். என்ன
3: அப்ப ஒரு உணர்வா அல்லது பொருளா?
2: உணர்வோட சொல்லலாம்.
3: உணர்வோட
2: சம்பந்தப்பட்ட

0: 8 திருமண பந்தத்தில் இணைந்த முகுந்த நபி தம்பதிகள் சகல சௌபாக்கியங்களுடன் எல்லா செல்வங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு
1: நன்றி.
0: அதனை வானிலை கொண்டு வந்தது வெங்குவர் வாழ் நேயர்கள் இல்லா.
1: அப்ப என்ன எனக்கு இங்க என்ன நடக்குதுன்றே ஒன்றும் விளங்குவில்லையே. காலமா அப்படித்தான் நான் இங்க நான் கேட்ட இடத்துல இருந்து எனக்கு சரியான பதில் ஒன்றும் வேற இல்லை. இங்க இருக்கிற எழுதி இருக்கிறதுன்னா எழுதி இருக்கு, இதுதான் எழுதி இருந்ததுதான் நான் எடுத்து வாசிக்கிறேன்.
0: நாங்க வெள்ளன்னு சொல்லிக்கலாம் வெங்குவர் வாழ் அவையில பாடகர்களை தான் சொன்னாங்க.
1: அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்து நிறைவா சென்று அடைய வேணும், சென்று அடையட்டு மட்டும் நானும் வாழ்த்துறேன். ஆனா தெரியல, அதை தாண்டி எனக்கு சொல்லுது.
0: சரி, யார் வாழ்த்தினாலும் கொண்டாலும் சரிதானே. நான் நாலு கேள்வி கேட்கலாம் என்ன?
1: ஆமா.
0: ரெண்டாவது எந்த இனத்துல தொடங்குது?
1: ரெண்டாவது எழுத்து வந்து வல்லினம்.
0: வல்லினம் அது முன்னுக்கா பின்னுக்கா?
1: முற்பாதி.
0: சாண வரிசையா சாண வரிசையா?
1: ரெண்டும் இல்லை.
0: ரெண்டும் இல்லை. அப்ப டான வரிசையில் அது வரும். மூன்றாவது என்ன இனம்?
1: மூன்றாவது எழுத்து வந்து இடையினம்.
0: இடையினம் அது வான வரிசையில் வருமா?
1: வான வரிசையில் வரும். கேள்வி முடிஞ்சுதான்?
0: இல்லை, நான் வச்சிருக்கிற சொல்லு வந்து நாலு எழுத்துல தான் வருது, நீங்க அஞ்சு எழுத்துல.
1: அப்ப நாலு எழுத்துல வர்ற சொல்லுன்னா அப்ப தவறா இருக்கும். தெரியல, நீங்க சொன்னதும் தெரியல.
0: நீங்க சொல்லுற கணமும் இருக்கலாம், ஆனா நாலு எழுத்துல இடையில என்னத்தை சேர்க்கிறேன் தெரியாது. அடாவடி என்று சொன்னேன் நான், நீ கேள்வி கேட்கலாதானே?
1: அடாவடியில என்ன கணம் வருது?
0: நீங்க அடாவடியா இருந்த நமக்கு கனமா தானே இருக்கும்.
1: அப்படியா?
0: அப்படி பொறால் அடாவடி
1: அடாவடி செய்யதான் கடுமையா இருக்குமா? அந்த கடுமையான அந்த தன்மையை வந்து அடாவடி அந்த கனம் என்று சொல்றீங்க.
0: அது ஒரு கனம் தானே. நீங்க சும்மா போய் கிளங்கோளோட சொறிச்சேட்ட விட்டா அடாவடி மாரி செய்த உங்களுக்கு அது கனமா தானே இருக்கு. நான் சும்மா இருக்க வந்து சுரண்டின வந்து.
1: நன்றி நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி நன்றி, வணக்கம். சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி ஹேமா, ஜென்மதிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
1: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கோம், நீங்கள் நலம் தானே?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி
2: நன்றி. 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த தம்பதிகள் மூந்த நபி தம்பதிகளை மனதார அவர்கள் நிறுவி வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு மாலடி கொடுத்து வந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி.
1: நன்றி.
2: இது ஆலா முதல் அதுக்கு பிறகு அது குரில நடியில அந்த ரெண்டாவது எழுத்து.
1: ரெண்டாவது எழுத்து வந்து குரில்.
2: குரில் தானாவே வருமா?
1: தானாவே வராது.
2: தீனா?
1: தீனா வரும். கேள்வி முடிஞ்சுதான். தீனா வரும். இப்ப உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும், ரெண்டாவது எழுத்து தெரியும், மெய் எழுத்து இல்லைன்றது தெரியும், மொத்தம் ஐந்து எழுத்துன்றது தெரியும், மூன்றாவது இடத்துலயும் ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் சந்தேகிச்சதும் அந்த வழியிலேயும் சொல்லி இருந்தா.
2: தென்படையில ஜோதிச்சிட்டு பாரு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கங்க, எனக்கு கேள்வியும் சொல்லணும்
1: எல்லாம் சொல்லணும் கணக்கும் சொல்லணும். அப்படியா? கணக்கு
3: சொல்லுவோம்.
1: சரி, கணக்கு வந்து நூறு
3: மூன்று
1: நூறு நூறு நூறு
3: நூறு ஓகே ஓகே நூறு
1: நூறு ஒன்று
3: ஒன்று
1: நாலு
3: நாலு
1: எட்டு
3: எட்டு
1: ஒன்பது
3: ஒன்பது
1: ஒன்று
3: ஒன்று
1: திருப்பியும் திருப்பியும் ஒன்று ஒன்பது வந்து ரெண்டு திறந்துடப்பட்டிருக்கு. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 738. மற்றது தரவு வந்து கணத்தையும் தந்து வாட்டக்கூடியது. கணம் கணத்தையும் தந்து வாட்டக்கூடியது.
3: கணத்தை கதைச்சதை வச்சு பாருங்க, பேபி கதைச்சதை வச்சு பாரு.

0: பாரம் அது அதுதான் அதுதான் பாரம் தான் அந்த பாரத்தை தான் அந்த கணம் தான் அது டோத்தசல்
1: கணத்தையும் வைத்து
0: தந்து கணத்தையும் தந்து வாட்டக்கூடியது. இப்ப இதுக்கு உங்களுக்கு கிடைச்ச உதவி வந்து ஆணாவில் ஆரம்பிக்கிறதுன்றது தெரியும், ரெண்டாவது எழுத்து டீனான்றது தெரியும், மூன்றாவது எழுத்து இடையினத்துல பிற்பாதி என்றது தெரியும், கிட்டத்தட்ட என்ன எழுத்துன்றது ஓரளவுக்கு தெரியும். மெய்யெழுத்து இல்லை இதுல, மொத்தம் ஐந்து மெய்யெழுத்து இல்ல, மொத்தம் ஐந்து எழுத்துக்கள்.
1: ஓகே ஓகே நன்றி. நான் ஒரு கேள்வி தான் கேட்கலாமா?
0: இல்ல இல்ல நீங்க வந்து மூன்று கேள்வி கேட்கலாம். மூன்று அவர் வந்துட்டு போயிட்டாரு உதயன் அவர்கள். ரெண்டு இரண்டு கேள்வி நீங்க கேட்கலாம். இரண்டு கேள்வி
1: நாலாவது எழுத்து என்ன இனம்?
0: அதுகும் இட இனம்.
1: என்ன சொன்னீங்க? கணத்தையும் தந்து
0: வாட்டக்கூடியது. கணத்தையும் தந்து வாட்டக்கூடியது. அது வந்து முட்பாதி. முட்பாதி உங்களுக்கு தெரியும், நாலாவது எழுத்து இடையினத்துல முட்பாதி.
1: அதுவும் முட்பாதி. நன்றி வணக்கம்.
0: நன்றி மீண்டும் இணைந்தீர்கள். நன்றி வணக்கம். நன்றி தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம். ஒருத்தரும் பாட்டுக்கு சரி பரவாயில்லையா?
2: அவைகளுக்கு ஒரு கொண்டாட்டம் நடக்காத்துலயும் பங்கு போயிட்டு இல்ல ஃபேமிலியோட. இங்க கிறிஸ்துமஸ் என்ன, நீ இது தீபாவளி
0: எல்லாம்
2: பொங்கல் எல்லாம் கொண்டாடுறோம். இந்த முறை எல்லாம் முன்னுக்கே முடிக்க
0: போயிடும். முதல் முடிக்க போயிடும்.
2: அப்ப அதுகளுக்கு தொடர்ந்து ஒன்பது வருஷமா கொண்டாட்டத்துக்கும் ஃபேமிலியோட பங்கு வெட்டி இல்லாண்டது
0: முடிவோட
2: எல்லா சீசனும் ஒரே நேரத்துல தொடங்கிட்டு ஒரே நாள்ல.
0: அப்ப நீங்க அந்த பாக்குற டைம் எல்லாம் இங்க
2: மாத்தி பார்த்தா சாப்பாடு அளவில் சனியில இருந்தா லீவு, அப்ப அதுக்குள்ளதான் எல்லாம் செய்யணும்.
0: அதுவும் ஒரு உண்மையில சிலர் அந்த ஒவ்வொரு விஷயம் பார்ப்பார்கள். அதுலயும் ஒரு இதுதான்
2: கணத்தையும்
0: தந்து வாட்டக்கூடியது. கணத்தையும் தந்து வாட்டக்கூடியது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே உதவி கைவசம் தான் இருக்கு. மெய்யெழுத்து இல்ல, முதலாவது எழுத்து தெரியும், ரெண்டாவது எழுத்து தெரியும், மூன்றாவது என்ன மட்டும் தெரியும், நாலாவது எழுத்து என்ன மட்டும் தெரியும்.
2: சொல்லி எடுத்து வச்சுதான் கேட்டேன்.
0: அடிவருடி என்பது தவறான பதில். அடிவருடி என்றது என்னத்தை சொல்லுவார்கள்? அடிவருடி என்று இந்த இதய வந்து என்ன கலையை சொல்லுவார்களா? எல்லாமே வந்து பொருத்தமா இருக்கு. அந்த சொல்ல தவறு. நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து அந்த நேர் காத்திருங்கள். நான் வைவருக்கு போய் விரும்ப வைவர் நொடியில் வந்து நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ஹேமா.
0: ஆமாம் சொல்லுங்கள்.
3: இல்ல அவ சொன்னதுல நீங்க நாலாவது அல்லது இடையினம் மண்டல சொன்ன நீங்க
0: ஓ
3: அப்ப அடி வேறுடி வேற
0: இடையினம் தானே இடையினத்துல முற்பாதை சொன்னா எல்லாமே சரியா பொருந்திட்டு
3: இது
0: அதையும் விட அந்த தன்மையில கூட பொருந்தது கணத்தையும் தந்து
3: அடிச்சேன்
0: அடிவயிறு கணக்குறது என்ன அந்த சிலர் வந்து இந்த வேற மாதிரி ஒரு உதாரணத்துக்கும் இந்த அடிவயிறுல கணம் என்று சொல்லுவாரு என்ன சொல்ற பணம் அந்த தீமீர் அந்த பணத்துக்கு என்ன
3: பிள்ளையில வழியில விட்டுட்டு
0: அடிவயிறு அது கலக்குது என்று சொல்லுவார்கள் இன்னொன்னு அடிவயிறு சொல்லப்பட்டிருக்கிறது என்னது
3: கணக்கு வந்து செய்யப்படுகிறது இல்ல
0: செய்யலாம் இருக்கா அடிவயிறு கனமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் செரிமான கோளாறு வயிற்றில் வாயு மலச்சிக்கல் வந்து இது நோயோட சம்மந்தப்பட்டது நாங்கள் சும்மா உதாரணமாக வந்து அடிவயத்தில் கனம் என்று சொல்லுவார்கள் அந்த கொஞ்சம் பசியானாக்கள் அந்த மாதிரியான உதாரணத்துக்கு சொல்லுவார்கள்
3: அடிவருடி வந்து வசதியிலோ அதிகாரத்திலோ அண்டி பிழைப்பவர்கள் சுயமரியாதை இழக்கிற அந்த அப்படி ஏதோ ஒன்று போட்டு
0: அடுத்தவற்ற காலை எய்த்து பிழக்கிறது எச்சு
3: வசதியானாக்கள்கிட்ட போய் சுயமரியாதை இழந்து வேலை
0: எய்த்து பிழக்கிறது வசதியான ஆக்கள் சாதாரணமா வந்துட்டு நம்மகள் சிலர்கிட்ட எல்லாம் இருந்தாலும் அவர்கள் இந்த அப்படியே பழக்கப்பட்டு விடுவார்கள் அடுத்தவரை வந்து எய்த்து பிழக்கிறதே அவர்களோட பிழைப்பா இருக்கும்
3: பிழைப்பா
0: உங்களுக்கு பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் சரி உங்களுக்கு தரவை தந்து அடுத்த நீர் காத்துருங்கள் உங்களுக்கு நாலு கிள்ளி வரும் உங்களுக்கான தரவாக வருகிறது தூய்மையை தரக்கூடியது இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்றது தூய்மையை தரக்கூடியது சுத்தத்தை தரக்கூடியது
3: எத்தனை மெய்யெழுத்து இருக்கு
0: மெய்யெழுத்து இல்ல
3: இதுக்கும்
0: இல்ல
3: என்ன இனத்துல தொடங்குது
0: வேலினா
3: முன்னுக்கா பின்னுக்கா
0: முட்பாதி
3: காணாவா சானாவா
0: காணா வரிசை இன்னும் ஒரு கேள்வி
3: அது குறில நடிலா
0: குறில்
3: கேள்வி முடிஞ்சது நினைக்கிறேன்
0: கேள்வி முடிஞ்சு
3: சரியா நன்றி
0: மீண்டும் இணைந்திருங்கள் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றியாட்டி தமிழ் ஒலியில் எண்ணும் எழுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் அதோடு இன்றைய நாளில் நாங்கள் திருமண 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வெற்றியாட்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து வந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்கின்றேன் வணக்கம்
4: காணாவரிசையிலேயே
0: தொடங்குமான்னு இல்ல
4: இல்ல
0: இல்ல கீனாவில் தொடங்கும் அந்த இரண்டாவது எழுத்து என்ன முற்பாதி உங்களோட கேள்வி முடிஞ்சது ரெண்டாவது எழுத்து இடையினத்துல முற்பாதி முதலாவது எழுத்து இன்னண்டி கண்டுபிடிச்சிட்டீங்க மெய்யெழுத்து இல்லையன்ற தெரியும் ஆறு எழுத்துக்கள் தூய்மையை தரக்கூடியது
4: நன்றி
0: மீண்டும் இணைந்திருங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து யாரு வந்தது என்று சொல்லி வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்
5: வணக்கம்
0: நலமா இருக்கீங்களா
5: நான் நலமா இருக்கிறேன் நீங்கள்
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம் நன்றி
5: நன்றி முதலில் இன்று 28ஆம் தேதி வந்த திருமண நாளை இன்று வானிலைக்கு அனுசரணையா வந்திருக்கும் முகுந்தன் அபி தம்பதிகளை நாங்களும் வாழ்த்தி கொண்டு அவர்கள் என்றும் நலமாக சந்தோஷமாக திருகாரக்கியத்துடன் சீர்க்கு சுமங்கலியாக இருக்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்த்தி கொண்டு நான் இந்த கணக்கு செய்து
0: பார்த்தேன்.
5: சரி போன கணக்கு நூறு சக நாலு நூற்றி நாலு ஒன்பது மூன்றும் பத்து. அப்ப ஒரு ஒன்று எடுத்தாச்சு இன்னொரு ஒன்றுல எட்டுல இருந்து ஒன்று போனா ஏழு. பிறகு அந்த நூற்றி நாலு ஏழா ஏழால இப்ப இருக்கிறாங்க. இப்ப கழிச்ச ஏழால
0: இப்ப இருக்கிறீங்க.
5: இப்ப ஏழு நூற்றி இருபத்தெட்டு வரும்.
0: இப்ப என்ன பத்த கூட்டுறீங்க?
5: பத்தா கூட்டுறோம்.
0: பாராட்டுக்கள்.
5: இதை வச்சிருக்கீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, நான் பேர் அமுற வச்சிருக்கேன்.
5: சரி நன்றி
0: நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி நன்றி. வணக்கம். ஆமாம், தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம். வைபர் ஊடாக ஜெனி
6: இருக்கு. வணக்கம். நான் ஜெனி. நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி. நீங்கள்?
6: நாங்களே நிலமா இருக்கிறோம் நன்றி. நீங்கள் தொடர்ந்து நிலமா இருக்க உங்களையும் வாழ்த்தி கொண்டு இருபத்தெட்டாம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த திரு திருமதி முகுந்தன் அபிக்கு இனிய திருமண வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர்கள் இல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி நலமாக வாழ வேண்டும் என்று நான் நிறைந்து வாழ்த்தி கொண்டு ஒரு கணக்கு முறையோடு சொல்லி
0: பார்க்கிறேன்.
6: வந்துட்டதோ தெரியாது, நான் முதல் வந்தவோ சொன்னவையோ தெரியல, லைலண்டோடைய பெருசா கேட்கல. எட்டுல இருந்து ஒன்றை கழிச்சா ஏழு. அவ பெருக்கித்தானே இப்ப செய்து காட்டினவன்
0: அப்படித்தானே? நூற்றி நாலு
6: நூறு டென்டால பிரிச்சோம்னா ஐம்பது. அப்ப எட்டு நாலு எட்டு தர நாலு முப்பத்தி ரெண்டு. அந்த ஐம்பதையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினோம்னா எண்பத்தி ரெண்டு. அது எண்பத்தி ரெண்ட இப்ப இந்த தொண்ணூத்தி ரெண்டால பிரிக்கணும்னு
0: சொன்னா
6: இடையினத்துல முட்பாது என்று சொல்லிட்டீங்களா? அப்படித்தானே? அதுல ஜானாவா டானாவா?
0: டானா. தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம் சொல்லுங்கள். இப்பவும் இப்ப நீங்க இப்ப நான் உங்களோட உரையாடைகளே மூன்று இலக்காவும் இருக்கிறார்கள். ஒழுங்கு முறை போயிடலாமே இருக்கு. ஒழுங்கு பிழைச்சிட்டு ஞாபகம் வச்சிருக்கோண்டிருக்கு. சரி சொல்லுங்க.
7: முதலில் நான் முதல்ல சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன். வாழ்த்து நாளைக்கு காலையில சொன்னேன்னா இன்று என்ன இருபத்தி எட்டாம் தேதி திருமணம் வந்தத்தில் இணைந்தோம்னா முகுந்தன் அபி தம்பதிகளை எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நூற்றொழி காலம் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பல்லாண்டு வாழ கொண்டு வாழ்த்தி கொண்டு வாழ்நிலைக்கு எடுத்து வந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: ரெண்டாவது
7: வந்து என்ன கேட்டுட்டு போன விஜயனி?
0: ரெண்டாவது கேள்வி வரிசையில வரமாண்டு கேட்டவா குறிலான் அடியிலாண்டு கேட்டவா? குறிலோ குறிலான்னு சொன்னா டானா வரமாண்டு கேட்டவா? இல்ல இல்ல இல்ல இல்ல
7: எழுத்துக்கா கேள்வி அதுல கேட்ட மாதிரி இருக்கே.
0: தானா தானா வரிசையில வருமானு கேட்டவா குறிலான் அடியிலான்னு கேட்டவா முற்பாதி என்றபடியா
7: டீனா
0: வராது கடைசி எழுத்து மெல்லினாடையும்
7: தூய்மையே
0: தரக்கூடியது நன்றி
7: நன்றி வணக்கம்
0: நன்றி மீண்டும் இணைந்திருங்க தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம் வணக்கம் வணக்கம் சரி அந்த இணைப்பில் ஒருத்தரும் இல்லை யாராவது இணைப்பை ஏற்படுத்துங்கள் 09 51 48 47 71 சரி தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம் ஒரு வணக்கம்
8: வணக்கம் கேமா
0: ஓ வணக்கம் சொல்லுங்கள்
8: நான் எத்தனை வேலை கேட்கலாம்
0: நீங்க வந்து ஒன்று தான் கேட்கலாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா உங்களுக்கு கணக்கு உதவி இருக்குது கீனாவில் ஆரம்பிக்கிறது ரெண்டாவது டானா வரிசையில குறிலண்டு தெரியும் ஒரு மெய் எழுத்துமே இல்லை மொத்தம் 6 எழுத்துக்கள் இடைக்கிட தரவையும் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க தூய்மையே தரக்கூடியது கீனாவில் ஆரம்பிக்கிறது தூய்மையை தரக்கூடியது ரெண்டாவது எழுத்து டானா வரிசையில குறில் தூய்மையை தரக்கூடியது சரி சொல்லுங்க இல்ல நீங்க கேக்குறீங்களா என்ன கடைசி எழுத்து மெல்லினமா மெய் எழுத்து இல்ல
8: கடைசிக்கு முதலும் இதுதானே
0: இல்ல அதுவும் கூட கேள்வி அதுவும் கூட கேள்வி இல்ல இல்ல என்ன என்ன சொல்லணுமா அது உங்களோட கேள்விக்கு அனவிடையா
8: சொல்லுங்க
0: சரி வேலினா உங்களோட கேள்வி முடிஞ்சது அந்த கடைசி கேள்வி முதல் இருக்கிறது வேலினா சரியான பதில் பாராட்டுக்கள் நன்றி நன்றி கிருமி நாசினி என்பது சரியானது வைபருடா வந்திருப்போம் வணக்கம் வணக்கம்
9: வணக்கம்
0: கிருமி நாசினியோட இருந்தீங்களா
9: கிருமி நாசினியோட அது போயிட்டு சரி நான் என்ன அந்த 82 எடுத்த அந்த முறை நான் செய்து பார்த்தேன்
0: 82 வந்து 32 50 கூட்டுனவா 32 50 32 50 32 82
9: இந்த முறை நான் எடுத்தேனா எனக்கு அந்த 82 எடுக்கிறது கொஞ்சம் நாலால 100 பிரிச்சன் 25 பேருந்து அது காணாம போயிட்டு அப்படியே விட்டுட்டேன்
0: பெற்றதையும் சாப்பிடக்கூடியது இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட சொல்லும் 4 எழுத்துக்கள்
9: எத்தனை மெய் எழுத்து இருக்கு
0: ஒன்று ஒரு மெய் எழுத்து
9: எந்த இனத்துல தொடங்குது இது ஒரு உயிரினம் தான் மிருகம்
0: தான் இருக்கு
9: அப்ப வானா வரிசையில குறிலா நெடில
0: வானா வரிசையில் குறில் உங்களுக்கு இன்னும் ஒரு கல் இருக்கு
9: இருக்கு வானாவில தொடங்காட்டி வீணால தொடங்குமா
0: இல்ல
9: தொடங்குமாக்குமா
0: நல்ல கல்வி இதையும் பிடிக்க போயினும் எல்லாரும்
9: வானாவில
0: தொடங்காடி கீனாவில தொடங்குமா ரெண்டும் இல்ல உங்க கேள்வி முடிஞ்சது
9: முடிஞ்சுதான் நான் விளாங்க என்று கூட சொல்லிட்டு நம்ம வானம் வீணா இல்லாட்டி அடுத்ததுதானே சரிப்பா.
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 5:40 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணும் அடுத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் 28 ஆகஸ்ட் 2020 திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் ஆபி தம்பதிகளை இன்றைய நாளில் டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் அரசனை கொடுத்து எடுத்து வந்த வகையில் நாங்கள் அவர்கள் அந்த தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாகவே இப்பொழுது வாழ்த்துகின்றோம். மேற்கொண்டு தேர்ந்து வரும் அறிவிப்பாளர்கள் மேல் அதிகமான தகவல்கள் எடுக்கட்டும். வந்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
10: என்ன சாப்பிடக்கூடிய சொன்னீங்கள் முன்னுக்கு
0: சாப்பிடுறதா
10: பின்னதான
0: அப்படி ஓ சாப்பிடுறோம். நாங்க சாப்பிட முடியாது. பெற்றதையும் சாப்பிடக்கூடியது.
10: பெற்றதையும்
0: சாப்பிடக்கூடியது.
10: சரி, 4 எழுத்து 1 மெய்யெழுத்து. மெய்யெழுத்து வந்து கடைசியில வருமா இடையில வருமா?
0: இடையில வரும். இடையில வரும்.
10: அது என்ன இனம்?
0: அந்த மெய்யெழுத்து இடையினம்.
10: இடையினம் 2 7 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2
0: கடைசி எழுத்து வந்து அதுகம் இடையினம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு, பெற்றதையும் சாப்பிடக்கூடியது ஒரு ஒரு உயிரினம் என்றது உங்களுக்கு தெரியுமா? அவ கேட்ட கேள்வியில இருந்து என்னென்ன எழுத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்குதுன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். வேணாவில தொடங்கும். வெள்ளலி என்ன சொல்றீங்களா? வேணாவை சொல்லி சரி, வெள்ளலிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?
10: என்ன சரியா வருது, அந்த உயிரினம் வருது, மற்றது எழுத்து சரி வருது,
0: அதை வச்சு சொன்னீங்களா? அப்ப உங்களுக்கு இந்த தரவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் தெரியாது, வந்து தரவை வச்சு சொல்றீங்க, கண்டுபிடிச்ச உதவிய வச்சு. சரி பாப்போம் அடுத்த ஆளுங்க, இப்ப வேணா உங்களுக்கு பாராட்டுக்கலாம். நன்றி, தொடர்ந்து நீங்கள் காத்திருப்போம். வணக்கம்.
11: வணக்கம் ராஜினி அல்வா, செய்ய நலமா?
0: ஓ நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
11: நலம், இப்பதான் எனக்கும் கிடைச்சது. இன்று இன்றுல 28ஆம் தேதி திருமண நாள் உள்ள தம்பதிகளை இன்று அனைவரும் வாழ்த்துகிறார்கள். நானும் அவர்களை பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றேன்.
0: நன்றி, நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. சரி, நீங்க நீங்க இப்ப அதுக்கு விட வந்துட்டு விட கேட்டீங்களா? அப்படி கணக்கு உயிரினம் இருக்கு, வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்ச வகையில என்ன இருக்கு? வந்துட்டு குட்டி போட்டுட்டு உடனே குட்டிய புடிச்சு சாப்பிடும் வேடம் வேற கணக்கு இருக்குது எங்களுக்கு அந்த. சரி, சில நேரங்கள் அந்த புதறிவதில் விரைக்கல தான்
11: நாங்கள் தெரியா வெள்ளை எலியை பார்த்துருக்கேன். இப்போ குஞ்சுகளையும் பார்த்துருக்கோம். நானே வெள்ளலி என்ற
0: வெள்ளலி என்று நான் தேடி பார்த்தவையில அந்த ஹாம்ஸ்டர் என்று சொல்லுவார்கள். வந்து ஹாம்ஸ்டர் அண்டு இந்த குட்டியா இருக்கும், வால் இருக்காது, ஆனால் வளர்ப்பார்கள், வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பார்கள். அதைத்தான் வெள்ளலி என்று சொல்லி போடுகிறார்கள். வந்துட்டு அதை அந்த அந்த இனத்தை தான் வெள்ளலி என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதை விட வேற இனம் இருக்கு, ஒரு எலி எலியில கணக்கு இனங்கள் இருக்கு. அந்த வெள்ளலி வந்து சில வெள்ளை இந்த எலி சாப்பிடுதுன்னா மற்ற எலியும் சாப்பிடும் தானே தெரியல. இது வந்து குட்டியில தானே குட்டியில போட்டுட்டு அதுல இல்ல எல்லா குட்டியும் சாப்பிடாது, எல்லா குட்டியும் சாப்பிட இல்லாத எல்லாத்தையும் சாப்பிட்டா இந்த இனம் பெருகாது. குட்டி போடணும் மற்றது அந்த அதை இனம் அழிஞ்சு போயிடும் இல்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டா இந்த சாப்பிட்றதுக்கு யாரை பிடிச்சி
11: சாப்பிடுவேன்?
0: பசியில இல்ல, பசியில இல்ல, அதான் அந்த விஞ்ஞான ரீதியா வந்த ஒரு இதா ரீதியாவே வந்து சில உயிரினங்கள் இப்ப அதுக்கு அந்த அந்த குட்டி போட்டதுன்ற அந்த சக்தி இழப்பு அதுன்ற பலத்துக்காக வந்து அந்த இயற்கையாவே அப்படியான ஒரு அமைப்புல சில உயிரினங்கள் இருக்கு. இப்ப பூனா சொல்லுவார்கள், பூனையும் சொல்லுறவர்கள் எனக்கு அது வடிவம் நான் காணில சொல்றேன். வந்து பூனையும் சொல்லுவார்கள் கன குட்டி போட்டாலும் ஒரு குட்டியே சாப்பிட்டுருமாண்டு.
12: ஆனா அந்த அளவு குட்டி ஓரளவான இப்ப இந்த பூனை குட்டி போடுறது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதை கடைச்சி கடைச்சி வச்சு வச்சு சாப்பிடுவாங்க.
0: இல்ல போட்ட உடனே ஒரு குட்டிய சாப்பிட்டுருமென்று சொல்வார்கள். எனக்கு நான் அதை காணையில இல்ல சொல்றேன் அப்படி சொல்றவர்கள். அது பூனையில
12: சில இதுகள் இருக்குது அப்படி போட்ட உடனே காங்க சாப்பிடும்.
0: சரி, அப்ப இதுக்கு வெள்ளலி என்பது சரியான பதில். நீங்க மேற்கொண்டு நீங்க அத தொடர்பா இன்னும் தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன எல்லாம் புடிச்சு சாப்பிடுவோம். சரி, உங்களுக்கு நான் அடுத்து தரவு தரவா கேளுக்கு போறீங்களா? நீங்க வந்தபடியே உங்களுக்கான அந்த தரவை தாரன். இது வந்து அடுத்த தரவு கலை வடிவம். இவ்வளவுதான் உங்களுடைய தரவு. கலை வடிவம் உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. கலை வடிவம் இவ்வளவு தான் தரவு. பலினத்துல தொடங்குது. முட்பாதி இல்ல. காணா வரிசையில வராது. சாணா வரிசையில வரும். இன்னும் ஒரு கேள்வி. மெய்யெழுத்து இருக்குது. ஒன்று ஒன்று கூட கேள்வி முடிஞ்சது. ஒரு மெய்யெழுத்து இருக்குது.
12: முதலாவதா?
0: மூணு கல்வி கேட்ட நீங்க. இப்ப நீங்க கேட்ட கல்வி எல்லாம் நான் சொல்லவா?
12: இல்ல, முதலாவது கேட்டேன்னா என்ன இனத்துல வந்து,
0: நானே சொல்லலாம். இதுல வாட்ஸ்அப்ல யார் முதல் வந்தார்கள் ரெண்டு பேரும் நேரத்தையும் கணிப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இது நல்ல ஒரு இது இருக்குது. ஆமாம், வைவரூடாக அவருடைய நேரம் அதிகம். வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க. நாலு கேள்வி உங்களுக்கு.
13: நீங்க கூப்பிடுறது தெரியல. நான் வானொலிய கேட்டு கொண்டுதான் இதுல நிக்கிறேன்.
0: நாலு கேள்வி கேட்கலாம். நாலு கேள்வி உங்களுக்கு. இப்ப அவா சொன்ன கேட்டதோட உதவி எல்லாம் உங்களுக்கு தெரியும். தரவு வந்து கலை வடிவம். இவ்வளவுதான் உங்களுக்கான
13: தரவு. தொடங்குமா
0: சாணா வரிசையில? சாணாவிலியா? இல்ல, சாணாவிலேயே தொடங்க இல்ல. சாணாவிலேயே தொடங்க இல்ல. சாணா வரிசையில குறில்.
13: ரெண்டாவது
0: இடையினம்.
13: மூன்றாவது?
0: மூன்றாவதும் இடையினம். இன்னும் ஒரு கேள்வி.
13: இன்னொரு கேள்வி. சீனாவில வருமா?
0: சீனாவில் தொடங்காது. உங்களோட கேள்வி முடிஞ்சது. அப்போ உங்களுக்கு சாணாவில் தொடங்காது, சீனாவில் தொடங்காது. ஆனால் சாண வரிசையில் குறிய குழம்பு நிலத்தையும் தரணும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர். வணக்கம்.
14: வணக்கம்.
0: ஆம் சொல்லுங்கள்.
14: குழம்பு நிலத்தை கொடுத்துருங்களா? இல்லை
0: இல்லை இல்லை, கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் கொடுக்க போகிறேன். நிற்க போறீங்களா? கொடுக்க தரவா? சரி, அப்படியே இணைப்பில் இருங்க. இந்த வாரத்திற்கான குழம்பு எழுத்துக்கள் சுபத்துக்கு வார சூனா, நடனத்துக்கு வார நானா, பிள்ளைக்கு வார பீனா, சுகத்துக்கு வார சூனா, அச்சத்துக்கு வார இச்சண்ணா, அப்பாவுக்கு வார இப்பண்ணா. சரி, இன்னும் இச்சண்ணா, இன்னும் அச்சத்துக்கு வர இச்சண்ணா. மொத்தம் தரப்பட்ட எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை மீண்டும் தருகின்றேன். சூனா ஏழு ஏழு. சூனா நானா பீனா சூனா இச்சண்ணா இப்பண்ணா இச்சண்ணா. என்ன சொன்னீங்க? அந்த சொல்லி சொல்ல போறீங்களா? சரி, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். என்ன அப்படி என்றா?
14: அதேதான்
0: தொந்தரவு. சரி, முதலாவது ஆளுக்கே போயிட்டு அங்கட என்ன குழாமின் எழுத்து புகழ் அவாக்கு இனி வேற சொல்லல. நான் அந்த
14: எழுதியிருப்பானே அவ விழுதேக்கே பிடிச்சிருப்பான்னு
0: நினைக்கிறேன். சரி, நீங்க இப்ப இதுக்கு வந்து மூன்று கேள்வி கேட்க போறீங்க. கலை வடிவம்,
14: கலை வடிவம் ஒரு மெய்யத்தில் கண்ட நீங்க அது இடையில நீங்க
0: ஆகும்.
14: சூனாவில ஆரம்பிக்குமா?
0: இல்ல, சூனா வந்தவா கேட்டவா?
14: சேனாவிலையும்
0: வராது. இன்னொரு
14: கேள்வி,
0: நீங்க கேட்டாதானே தெரியும் என்ன எழுத்துண்டு.
14: கலை வடிவம்
0: குறில் சானா வரிசையில் குறில்.
14: மூன்றாவது எழுத்து பற்றி கேட்டவையா?
0: மூன்றாவது எழுத்து தொடர்பா நீங்க தான் கேட்கணும். ரஜினி அல்போன்ஸ் நினைக்கிறேன். அதுவும் இடையினம்
14: சரி. அப்ப எனக்கு மூன்று கேள்வி முடிஞ்சு இல்லையா?
0: அந்த கேள்விய தவித்துட்டு அப்ப இன்னொரு கேள்வி கேளுங்க. அந்த அது சில வேலை சொன்னதா சொல்ல இல்லையான்ற சந்தேகம் பெறுதுல்ல.
14: இடையினம்
0: சொன்னா
14: இதுல வல்லினம் ஒன்றும் இல்லையா?
0: இருக்கு வல்லினம். இந்த முதலாவது தவித்து அந்த மிச்சம் மூன்றுலேயும் இருக்குது என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு இதுல இருக்குன்றது தெரியும். இப்ப கடைசியில இருக்கு. என்ன செய்ய போறீங்க? சரி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருங்கள். வைபரூடாக நேர்கள் இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், சொல்லுங்கள். ரெண்டு கல்யாணம். கலை வடிவம்,
14: கலை வடிவம்
0: இன்னும் முதலாவது எழுத்து கண்டுபிடிக்கல.
14: அது கண்டுபிடிக்கல. சரி, ஒரு எழுத்து நான் போட்டு வச்சுக்கிறேன். கடைசி எழுத்து வல்லினத்தில முட்பாதியோ இட்பாதியோ?
0: முட்பாதி.
14: மற்ற எழுத்து எல்லாம் கேட்டாச்சு. அது காணாவோ சானாவோ?
0: சானா வரிசை. கலை வடிவம். நன்றி, மீண்டும் இணைத்திருங்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
15: வணக்கம்.
0: ஆமா, சொல்லுங்க.
15: ஒரு கேள்வி தான்
0: நீங்க என்னவோ கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, சொல்லுங்க.
15: சொல்லடை.
0: சொல்லடை என்பது தவறான பதில். சொல்லடை என்றது என்னன்னு சொல்லி மறந்துவோம், தேடுவோம். சரி, தொடர்ந்து இந்த நேர் வந்திருந்தாரு போயிட்டா. வாட்ஸ்அப் ஊடாக வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
16: வணக்கம்.
0: ஆ, சொல்லுங்க.
16: ஒரு கேள்வி தான் கேட்கலாம்.
0: ஆமா, ஒரு கேள்வியா?
16: எப்பயாவது முதல் எழுத்து தெரிஞ்சுதே. கலை வடிவம்.
0: முதல் எழுத்தும் தெரியும், உங்களுக்கு ரெண்டாவது எழுத்தும் தெரியும்.
16: இதொரு சின்னமா, ஒரு உருவமா, அல்லது ஒரு சொல்லா?
0: நீங்க ஒன்றுமே யோசிக்கிறதில்லை, இது கலை வடிவம் தான். கலை வடிவம் தான், கலை தான், கலையை தான் குறிக்குது.
16: ஒரு மெய்யெழுத்தும் தெரியும், சொல்ல தெரியலையே, சொல்லு
0: அவர் வந்து கேக்கும் பொழுது நான் ஓரளவு உறுதிப்படுத்துற மாதிரி நான் அந்த பதில் கொடுத்துருத்தான். அவர் இந்த அந்த சொல்ல வந்து சொல்லி இருந்தார், வந்து சொல்லுப்புல
17: என்ன சொன்னவர்,
0: அவர் வந்து சொன்னவர் சொல் அடை என்று. சொல் அடை, சொல் அடை, சொல்லடைக்கும் ஒரு நல்ல பொருள் வந்துட்டு. அவர் அந்த சொல்லடைன்றபடியா நான் சொல்லடையை தேடி பார்த்தேன். நான் சொல்லடை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், மறந்துட்டேன். கணக்கு சொற்கள் வந்துட்டு சொல்லடை வந்துட்டு காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு சுவியான பழமொழி அல்லது வட்டார உவமை ஆகும். வட்டார உவமை அந்தந்த பிரதேசங்கள்ல வந்துட்டு ஓ காலகாலமா அந்த சில சில இடங்கள்ல அந்த இடங்கள்ல தான் அது பயன்படுத்தப்பட்டு வந்தோன்னு இருக்கும்.
17: என்ன
0: சொல்ல போறீங்க, சொல்ல போட்டு என்ன சொல்ல போறீங்க? அடுத்த நாள் ஆயத்தமா இருக்கு சொல்றதுக்கு, வைபர்ல
17: கலையத்தான்
0: குறிக்குது. அது உங்களுக்கு தெரியும், அது என்னன்னு நீங்க பாவிக்கிற, நீங்க வேற இதுல கேக்குற, நீங்க கேக்குற, நாங்க
18: அந்த என்ன அந்தாதி மாதிரி பாடுறதா?
0: இல்ல
18: அப்ப
0: நீங்க நாலாம் இப்ப நாங்க வந்துட்டு இது இந்த ட்ராப்பிஸா இருக்குல்ல, அது அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னா. இது வந்து சொல்லி சார், ட்ராப் மியூசிக் வந்து இது 1970களில் அமெரிக்காவில் குறிப்பாக நியூயார்க் சிட்டியில் வந்து ப்ராங்க்ஸ் என்ற ஒரு பகுதியில் வந்து ஹிப்ஹாப் கலாச்சாரத்தின் ஒரு முக்கியமான இசையாக வளர்ந்தது. தாளத்திற்கேற்ப வார்த்தைகளை வந்துட்டு நீங்க வேகமாக ட்ராப் தான் வந்து ட்ராப் செய் வந்துட்டு 1970க்கு பிறகு வந்தபடியா தான் அது இளம் கலாச்சாரம், இளம் இந்த எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள தான் அது இருக்குது. முதலே வந்துட்டு 1900 அந்த கால பகுதியிலே இருந்திருந்தா இது எங்களுக்கு இன்னும் அறியப்பட்டதா இருந்திருக்கும். நம்ம எங்களுடைய எங்களுடைய பெற்றோர்கள் காலத்திலேயே அது அறியப்பட்டதா இருந்திருக்கும். 70க்கு பிறகுன்றபடியா தான் இப்ப இளைஞர்கள் மத்தியில இது கூட இதா இருக்கு,
18: இதா வந்திருக்குது.
0: ஆமா,
18: அது வந்து அந்த முதல் பிரசவத்துல குட்டியல சாப்பிடுறதா, மன அழுத்தம், ஊட்டச்சத்து குறைபாடு அப்படியான இதுகள் எல்லாம் அந்த குட்டிய சாப்பிடுறதா
0: பயத்துல,
18: பயத்துல சாப்பிடுறதா தெரியாதானே. அப்ப அந்த
0: அதுக்கு தன்னோட பிள்ளையாண்டு தெரியுது
18: வந்து அந்த கூட்ட தட்டி கட்டி அப்படி சத்தங்கள் எல்லாம் வந்தா பயத்துல எடுத்து குட்டி எடுத்து
0: சாப்பிடுறோம்.
18: அடுத்த தடவு தாரீங்களா இல்ல இன்னொரு
0: பூனையும் சாப்பிடுறேன்னு சொல்லி சொல்றவர்கள் எல்லாம்
18: புனையும் சாப்பிடுறது. ஆனா அந்த பெருசா அந்த இது மாதிரி சாப்பிடுறீங்க வெள்ளெலி மாதிரி நினைக்கிறேன்.
0: பூனையில வந்து இந்த நான் சும்மா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல. அந்த ஒரு முதல் ஒரு குட்டியே சாப்பிடுறோம்னு சொல்லுவாரு.
18: ஒரு குட்டியே
0: சாப்பிடுறோம். இந்த வெள்ளெலி வந்து இந்த இது வந்து
18: புனை வந்து குட்டிய போட்டா வேற அங்க அளந்து தூக்கி கொண்டே வச்சிடும். அப்ப ஆக்கள் நிக்கிற குட்டியே சாப்பிட்டுட்டு வந்து
0: உண்மையில சாப்பிடுதா இல்லையான்னு தெரியாது. என்ன பூனை உண்மையில பூனை குட்டி போடுறது ஆகல் காண்றதும் இல்ல. அதான்
18: ஒளிச்சு வைக்கிறதா
0: அது மாறி மாறி கொண்டு தெரியும். அந்த பூனை காவுறன்றது
18: அதனால
0: தூக்கி கொண்டு போய் பயமா இருக்கும். என்ன தரவு தரலாம் என்று சொல்லி உங்களுக்கு யோசிக்கிறேன். எல்லாம் ஓரளவு இலகுதான் என்ன
18: இல்ல சொல்லுகள தட்டி கொண்டு போயெல்லாம் கொஞ்சம் சிலதுகள் கண்டுபிடிக்கணும். சொல்லி செய்யலாம்
0: பாவிடுகிறார்கள். இதோ எங்களுக்கு இசை வந்து ரசிக்க கூடியதா இருக்கு. நாங்க என்ன சொல்லி அதை போய் ஆராய
18: போறேன்.
0: அது நான் அந்த தண்ணி கிளாஸ்ல வச்சு அவர் அந்த அடிக்கிறத பாத்துருக்கிறேன். ஒரு பாட்டுக்கு வந்து அந்த ஒவ்வொரு கொஞ்சம் அதுக்கு தக்க மாதிரி அவர் அடிக்கல அந்த பாட்டோட இது வருது. அதுல இப்ப நீங்க பாட்டுல வந்து பியானோ அதுல வாசிக்கிற மாதிரியே அந்த கிளாஸ்ல வந்து அடிக்கல அந்த பாட்டு
18: எல்லாம் எடுக்கிறேன். அப்ப அதை பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மான் நேரடியா தொலைபேசி அடிச்சு அவருக்கு வாழ்த்து சொன்னவர்.
0: ஆமா மூல முடுக்கு எல்லாம் மெனியில இந்த திறமசாலிகள் எல்லாம் அங்கேயோ இருந்து இருப்பாங்க.
18: சரி தாங்கவா.
0: உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது கோபத்தின் உச்சம். இது இலகுவா கோபத்தின் உச்சம் நேரடியாக கோபத்தின் உச்சம் உயிர் உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு.
18: ஆறு எழுத்து.
0: ஆமா
18: உயிர் எழுத்துல குறிலா நடிலா
0: நடில்
18: நடி வருமா
0: அவனால வேறும்
18: மூன்றாவதும்
0: வேலினம்.
18: நன்றி
0: வணக்கம். நன்றி. நாங்கள் தொடர்ந்து வந்திருப்பவர்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். சொல்லிசா கண்டுபிடிச்சிங்களா? சரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லிசா? நீங்க முதலில் தமிழ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இதோட
17: சில சொல்லுகளுக்கு தமிழ் சொல்லுகள்.
0: நீங்க திருடுக்கு
17: எழுத்துக்களில் வாட்ஸ்அப் அந்த புலனம் அப்படியான சொல்ல வேற.
0: நீங்க இந்த இப்ப காலத்துல மாறி வந்த தற்போதைய ஆங்கில இப்ப நாங்க
17: அறிஞ்சிருக்கேன்
0: அந்த சில அதுகள் எல்லாம் இது சில சொற்கள் வந்துட்டு இப்ப எங்களுடைய அளவு முறைகள் ஆங்கில முறைன்றது வந்து சில சொற்கள் இருக்குல்ல இப்ப அந்த முறையே நாங்க தமிழ்ல மாத்த முடியாத சில சொற்கள் இருக்குல்ல, தமிழ் தெரியாது. இப்ப அளவுகள் அதுகள் எல்லாம் இப்ப அளவுகள் எல்லாம் இப்ப அந்த காலத்துல ஆங்கில முறையில வந்த அளவுகள் எல்லாம் நாங்க தமிழ்ல இல்ல, நாங்க என்னதான் செய்தாலும் அதைத்தான் பாவிக்கணும். இப்ப நாங்க அது முறைகள் வந்து வந்தா அந்த அளவு முறையோட மாத்தி தமிழ் முறையெல்லாம் இருக்குது. வராத்தல் அதுகள் வந்து கிலோகிராம்ன்றது அதுதான் அந்த மாதிரி. சரி, இப்ப உங்களுக்கு இது ஆறு எழுத்துக்கள், நீங்க நாலு கேள்வி கேட்கலாம்.
17: மெய்யெழுத்து வந்து இடையில கடைசியில இருக்கா இல்ல?
0: இடையில ஒன்று இருக்கு, கடைசியில ஒன்று இருக்கு.
17: கடைசியில மெய்யெழுத்து அது தேவையில்ல. ரெண்டாவது கேட்டாச்சு, மூன்றாவது எழுத்து கேட்டவா கேட்டவா என்ன வெள்ளினா?
0: மூன்றாவதும் கேட்டவா வேலினம்னு சொன்னா.
17: ரெண்டாவது எழுத்து வந்து காணா வரிசையில வருமோ?
0: வேறும் வேறும்.
17: மூன்றாவது நாலாவது எழுத்து என்ன இனம்?
0: நாலாவது எழுத்து வந்து இடையினம்.
17: கோபத்தின் உச்சம்.
0: எல்லாருக்கும் அந்த சொல்லு வாய்க்குள்ள நிக்கணும் சொல்லாம இருக்கிறீங்க. இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு.
17: ரொம்ப நாள் முடியுமா?
0: வேற முடியும்.
17: அஞ்சாவது சானா வருமா?
0: வேறும் வேறும் கேள்வி.
17: ஆக்கிரோஷம்.
0: ஆக்கிரோஷம் என்பது தவறான பதில்.
17: ஐயோ
0: எங்க பிள்ளைகிட்ட நீங்க என்ன ஜோசிங்க? நன்றி. சரி, இதுல நான் இதுல ஒரு பேரையும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுன்றது விளங்குது.
19: காத்திருந்தேன் அந்த சொல்லத்தான்.
0: ஆக்கிரோசத்தை சொல்லவா?
19: ஆக்குரோசம்
0: வடிவ வச்சிருக்கீங்க. ஆக்குரோஷம் சொல்றீங்களா? ஆக்ரோஷம் நான் வச்சிருந்தபடியாத எடுக்கிறேன். உண்மையில ஆக்ரோஷம் ஆக்கிரோஷம் ஆக்ரோஷம் எல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஆக்ரோஷம் தான் தமிழ்ல கூடுதலா பாவிக்கிறார்கள். ஆக்ரோஷம் பாருங்க, ஆக்கிரோஷம் சில சொற்கள் வந்து சில ஆக்ரோஷம் நாங்க பாவிப்போம். அதுல வந்து பக்கத்திலேயே அந்த ஆறு எழுத்து இல்லாம ஐந்து எழுத்துக்களோட. சரி, உங்களுக்கு பாராட்டுக்கள்.
19: நன்றி.
0: அடுத்து இணைப்பில் வைபருடாக காத்திருப்போர். வணக்கம்.
20: வணக்கம் அண்டி.
0: வணக்கம். ஆக்ரோஷத்தோட என்னன்னு சொல்ல வந்த நீங்க சொல்லுங்க. சுகமா இருக்கீங்க? நிலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி. ஆத்திகன். ஆத்திகன் என்ன சொல்லோட வந்த நீங்க? உங்களுக்கும் பாராட்டுகள்.
20: நன்றி
0: நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி. அப்படியா? உங்களுக்கு கிடைக்கல என்ன ஆக்ரோஷத்தோட போறீங்களா? நன்றிய பேசக்கூடாதா? சரி,
20: என்ன
0: நன்றிய பேசுவீங்க? உதயன் மாமா சொன்னவர். எல்லாருக்கும் தெரியும் நீங்க பகடிக்கு தான் நீங்க பேச மாட்டீங்க.
20: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி ஆதிகனுக்கு. சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக காத்திருப்பவர். வணக்கம். நீங்களும் ஆக்ரோஷத்தோட நிக்கிறீங்களா?
21: ஆக்ரோஷத்தோட இப்ப திருமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டு போவோம். அந்த
0: ஆக்ரோஷத்தோட வாழ்த்த கூடாது.
21: அதை விட்டு முகுந்தன் அபி தம்பதிகள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சீர் சிறப்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இணைவிழா தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடவர்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர். வணக்கம். வணக்கம். சரி, அவர் சண்டு நீங்கள் இணைந்து பதிவிட்டியாடி தமிழ் ஒலி தமிழ் ஒலியில் எண்ணுமலத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி சரி, நாங்கள் நீரத்தோடு ஆரம்பித்திருந்தோம் இந்த நிகழ்ச்சியை. நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாமா? வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம், நிலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்கிறோம். அது போல் நீங்களும் நிலமா இருக்கணும் வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி நன்றி.
1: திரும்ப அன்று இணைந்த 28ஆம் தேதி இணைந்த முகுந்த நபி தம்பதிகள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு ஆள வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வெள்ளையிலி வந்து அது பொதுவாக அந்த உணவு பற்றாக்குறையாலையும் மன அழுத்தத்தாலையுமாம் தான் போட்ட குட்டிகளை சாப்பிட்டுடுமா? முண்டையும் அந்த குறை ஓ இனப்பெருக்கத்தை பெருக்க விடாதாம். நானும் அப்ப அடியன் அடிச்சு போட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
0: எல்லா குட்டியும் சாப்பிடாத,
1: எல்லாத்தையும் சாப்பிடாதாம், எல்லாத்தையும் சாப்பிடாது. அவக்கு அந்த வெள்ளையிலிக்கு கொஞ்சம் இந்த கோபம் வந்து இதுகள் வந்துச்சுன்னு சொன்னா தன் பிள்ளைகளை பிடிச்சு சாப்பிட்டுடுமா போட்டு உடனே. ஓ, அப்ப அது வந்து எல்லாத்தையும் எல்லா இனத்தையும் அழிக்காது. அது என்னண்டு சொன்னா இனப்பெருக்கம் வேணும் தானே, ஒன்று ரெண்டா சாப்பிட்டுடுமாண்டு சொல்லி.
0: வளர்ப்பார்கள் அதைத்தான் வந்து குறிப்பிடுறேன். வீட்டுல வந்து வளர்ப்போம்
1: வெள்ளலி வளர்க்கிறது.
0: இருக்கேக்கல எங்கயோ கண்டுட்டு அழுது குளறி கொண்டு வந்தபடியா வச்சிருந்தேன் வீட்டுல. நினைக்கிறேன் 1 வருஷம் 1.5 வருஷம் தான் அது இருந்திருக்கும்.
1: ஆனால் அந்த பெருசா அது மற்ற எலிகள் மாதிரி
0: விளையாட்டு சாமான்கள் எல்லாம்
1: மிருகசாட்சி சாலையிலதான் பாத்தேன். அந்த வெள்ளையிலிய
0: பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கும்,
1: அழகா இருக்கும். நல்ல கண் வந்து சிவப்பு, கண் வந்து சிவப்பு, நல்ல வெள்ள பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்.
0: ஆனா கடிச்சிடும் தொட்டா.
1: ஓ ஓ, அது அந்த கடிச்சா அந்த கடிச்ச இடத்துல வெள்ள மாக் மாதிரி தேமல் மாதிரி வரும். அது மாறுறது ரொம்ப கஷ்டம்
0: சொல்லுவார்கள். அப்படி இதுக்கு வந்து இது இதுல கடிக்கிற தன்மை, இப்ப நாங்க வீட்டை இருந்தபடியே சொல்றோம், கடிக்கிற ஒரு பயமா தான் இருக்கும். அவங்க அந்த வடிவா பிடிக்கலன்னா கடிச்சு விட்டுரும். ஆனா அந்த பிள்ளைகள் சிலவில் அன்பா அந்த நல்ல பாசமா இதன்பா ஓடி கையில ஓடியும் தெரியும்.
1: நன்றி,
0: நீங்கள் இணைந்து கொண்ட விளக்கம் தந்தமைக்கு நன்றி. நேரம் சரியாக 6:13 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி தமிழ் ஒலியில். இதுவரை நேரம் வண்ணமளத்தின் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். அதோடு இன்றைய நாளில் நாங்கள் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகளை பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று மீண்டும் அவர்களை வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து டிஆர்டி தமிழொலியோடு இணைந்திருங்கள். நன்றி.
20: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 சைபர் 5 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வ புதல்வன் முகுந்தன் அவர்களுக்கும், பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் கமலி தம்பதிகளின் செல்வ புதல்வி அபி அவர்களுக்கும் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை திருமண வந்தத்தில் இணைந்துள்ளார்கள். கடந்த 28ஆம் தேதி திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகளை இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பார் போட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலியின் அறிவிப்பாளர்கள் நேர்களும் வாழ்த்துகின்றோம். சரி, அவர்களை வாழ்த்திக்கொண்டு
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் குயினிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.

0: സ്വിസിലെ VTS ഫിനാൻസ് GmbH.
1: ஆமாம், டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் வழமை போல் என்றும் உங்களுக்காக டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது. அந்த கதையை கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்திருங்கள்.

0: சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான கதையை ஒளிபரப்பாகின்றேன். கதையை கேட்டு அந்த கதை தொடர்பான கருத்துக்களோடு இணைந்திருங்கள். இந்த வாரத்திற்கான உங்களுக்கான சிறுகதை,
1: உரத்து கத்தி கதைப்பது அன்னலட்சுமியின் சுபாவம். அவள் பாடசாலைக்கு போய் வரும் காலத்தில் கூட உரத்து கத்தித்தான் கதைப்பாள். ஏதாவது சண்டை சச்சரவு வந்தால் அவள் சண்டை மார்க்கமாகி விடுவாள். எல்லோரும் அவளுக்கு பயம். காரணம், அவள் எப்போதும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்பாள். நடேசன் அவளது நெருங்கிய நண்பன், அத்துடன் அவளுடைய அயல் வீட்டுக்காரன். அவர்களது இரு குடும்பங்களுக்கும் இடையில் நெருக்கமான உறவு, பந்த பாசம். நடேசனுடன் தான் அவள் பாடசாலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். யாராவது அவளை கிண்டல் பண்ணினால் நடேசன் பெரும் புயலாக மாறிவிடுவான். சக மாணவ மாணவிகள் அவளுக்கு நடேசனுக்கும் பயங்கலந்த மரியாதை. எவருக்காவது ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதலில் கை கொடுப்பது நடேசனும் அவளும் தான். அவர்கள் இருவருக்கும் இடையில் இறுக்கமான நட்பு, நேசம். அவளுடைய வீட்டில் ஏதாவது விசேஷமான பலகாரம் செய்தால் அவள் அவனுக்கு கொடுத்து அதை இருவரும் பங்கிட்டு ரசித்து ருசித்து உண்பார்கள். அவனும் அவ்வாறியதான். அவளுக்கன்று பிரத்யேகமாக சிற்றுண்டிகளை எடுத்து செல்வான். அவள் பருவமடைந்து ஒரு மாத காலம் பாடசாலைக்கு செல்லவில்லை. அவளை பார்த்து கதைக்க நடேசனுக்கு எவ்வளவோ ஆசையாக இருந்தது. பல தடவை அவளை பார்த்து கதைக்க பகிரத பிரியத்தனம் செய்தான். எதுவும் பலிக்கவில்லை. அவளும் அவ்வாறான ஆவலுடன் முயற்சித்தாள். எதுவுமே நிர்சனமாகவில்லை. இந்த காலகட்டத்தில் இரண்டு உள்ளங்களும் பட்ட தவிப்பை சொல்லி மாளாது. ஒரு மாதம் கடந்த பின் அவள் புதுப்பொலிவுடன் பாடசாலைக்கு வருகின்றாள். முன்பு அவள் பாவாடை சட்டையுடன் சென்றாள். இப்போது பாவாடை சட்டை அரைத்தாவணி. அவனுடன் கதைக்க அவளுக்கு ஆசையானால் வெட்கம், ஒருவித கூச்சம், மனதில் பதட்டம். அவனுக்கு அவளுடன் கதைக்க தவிப்பு, ஆனால் பயம். இரண்டு மூன்று நாட்களாக மௌன பயணிப்பு. நான்கைந்து நாட்களின் பின் அவர்களுக்கிடையில் உள்ள மௌனத்திரை அகல்கிறது. மன இறுக்கம் கரைகின்றது. இரு அன்றில் பறவைகளும் சிறகடித்து மோகனவானில் பறக்கின்றன. இருவருக்கும் இடையில் நிதானமான சொல்லாடல்கள். காலக்கெதியில் அவர்களுக்கிடையில் மென்மையான பாசம் வளர்ந்து மென் காதலாக மலர்கின்றது. அவர்கள் இருவரது உள்ளத்திலும் உடலிலும் பருவ எழுச்சி. தங்கள் ஆத்மார்த்த காதலை எப்படி வெளிப்படுத்துவது, யார் முதலில் வெளிப்படுத்துவது என்ற தவிப்பு, தயக்கம் இரண்டு உள்ளங்களிலும். பல தடவைகள் அவர்கள் முயற்சிப்பு. இருவரும் தயக்கம் தோல்வி. இறுதியில் அவள்தான் முந்துகின்றாள். இருவரது இதயங்களிலும் ஏற்பட்ட பிரளயம் முடிவுக்கு வருகிறது. இருவரது இதயங்களிலும் சாந்தி ஆனந்தம் பொங்கி பூரிப்பு. இந்த நேரத்தில் அவளது தந்தை செல்லையா மோட்டார் வாகன விபத்தில் இறந்து விட்டார். அவளுக்கு தலையில் இடி விழுந்தது போன்ற பேரதிர்ச்சி. மூத்த பெண் பிள்ளை என்பதால் அவள் மீது அவர் அளவற்ற பாசம் கொண்டிருந்தார். அவளும் தன் தந்தை மேல் ஆழமான அன்பு கொண்டிருந்தாள். செல்லியருக்கு நான்கு பெண் பிள்ளைகள், கடைக்குட்டி ஆண். செல்லியரின் திடீர் மரணம் அந்த குடும்பத்தை நிர்கதிக்கு உள்ளாக்கிவிட்டது. அன்னத்தின் தாயார் நோயாளி. குடும்ப பாரம் அன்னத்தின் தலையில். செல்லியரின் மரணச் சடங்கின் போது அன்னத்தின் காதலன் பக்கபலமாக நின்று செயலாற்றினான். ஆனால் அவளது குடும்ப பாரத்தை அவனால் பொறுப்பேற்க முடியவில்லை. காரணம், அவனுக்கு மூன்று சகோதரிகள் திருமண வயதிலே, இரண்டு தம்பிமார் 8-10 வயதுகளில். அவனுக்கு தகப்பனம் இல்லை. நோயாளி வயோதிப தாயார். அவன் பலநோக்கு கூட்டுறவு சங்க மேனேஜர். சொற்ப வருமானம் தான். செல்லியரின் இறுதி சடங்கின் போது அவனது மூன்று சகோதரிகளும் உதவி ஒத்தாசியாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு அப்பால் அவர்களால் என்னதான் செய்ய முடியும்? செல்வநாயகம் செல்லியரின் நெருங்கிய குடும்ப உறவினன் செல்வநாயத்தாரின் மகன் தேவதாசன் அண்மையில் தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருந்தான். தேவதாசன் செல்லியரின் மரணச் சடங்கை நடாத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளான். அதன் பின்னரும் தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்வதில் அவன் பின்னிற்கவில்லை. காரணம், அன்னத்தை அவனுக்கு பிடித்து விட்டது. அவளை அவன் திருமணம் செய்ய முன் வந்தான். சீதன பாதனம் ஒன்றுமே தேவையில்லை. பெண்ணை மாத்திரம் தந்தால் போதும். அத்துடன் அன்னத்தின் தம்பியின் படிப்பு செலவை தான் பொறுப்பேற்பதாகவும், 3-4 வருடங்களின் பின்னர் அவனை ஆஸ்திரேலியாவுக்கு எடுப்பதாகவும் உறுதியளித்தான். அன்னம் நடிசனை அன்னத்தால் எப்படி கைவிட முடியும்? நடேசனை நாடுகிறாள் அன்னம். கையறு நிலையில் நடேசன் நான்கு சகோதரிகளை கரை சேர்க்கும் பொறுப்பு நடேசனின் தலையில். அத்துடன் அன்னத்தின் குடும்ப பாரத்தை அவனால் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அன்னமும் நடேசனும் இருதலை கொள்ளி எறும்பின் நிலையில் இருவரும் தங்கள் இதயங்களை கல்லாக்கி பிரிவதற்கு முடிவெடுக்கின்றார்கள். தேவதாசன் அன்னம் திருமணம் நிறைவேற்றம் 6 மாதங்களில் அன்னம் ஆஸ்திரேலியா பயணம். அன்னத்தின் சகோதரி யோகேஸ்வரிக்கும் தேவதாசன் திருமணம் செய்து வைக்கிறான். யோகேஸ்வரியும் ஆஸ்திரேலியா செல்லுகிறாள். தேவதாசன் பிரபலமான பால்மா கம்பெனியில் 8 வருடங்களாக வேலை செய்கிறான். கனரக வாகன சாரதி வேலை. திருமணம் முடிக்கும் முன்னரே 3 அறைகளை கொண்ட வீடு வாங்கியிருந்தான். தேவதாசனுக்கும் அன்னத்துக்கும் 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் கடைக்குட்டி. காலை 5 மணிக்கு அவன் வேலைக்கு சென்றால் 8 மணி அளவில் வீடு திரும்புவான். சில வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கும். கடுமையான வேலை. கனரக வாகனம் ஓட்டுவதென்றால் லேசுப்பட்ட வேலையா? வேலை கடுமையானதாக இருந்தாலும் சம்பளம் நல்ல சம்பளம்தான். அத்துடன் ஓவர்டைம், அதற்கு 2 மடங்கு வேதனமும் பட்டாவும் அவனுக்கு கிடைக்கும். தேவதாசன் செலவாளி அல்ல, கஞ்சனம் அல்ல. மனைவி பிள்ளைகளின் தேவைகளுக்கு அவன் போதிய அளவு செலவு செய்வான். பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று வர ஒரு நல்ல சொகுசான மோட்டார் வாகனத்தையும் 3 வருடங்களுக்கு முன்பே கை காசு கொடுத்து கொள்வனவு செய்து கொடுத்துள்ளான். வீட்டு கடனையும் சென்ற வருடம் தீர்த்து விட்டான். மனைவியின் கை செலவுக்கு போதிய அளவு பணம் கொடுக்கின்றான். ஆனால் அவன் ஒரு நாளும் கொடுத்த காசுக்கு கணக்கை கேட்பதில்லை. அன்னம் ஆடம்பர பிரியை. தனது உடைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் தாராளமாக செலவு செய்வாள். உணவை பொறுத்தளவில் வாரத்தில் 2 தடவைகள் தான் அவள் சமையல் செய்வாள். சமைத்த சோறு கறி வகைகளை குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு தேவையான நேரம் அவற்றை சூடாக்கி கொடுப்பாள். அவளுக்கு சமைப்பதற்கு போதிய நேரம் இல்லை. காரணம், நண்பிகளுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதற்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று ஆடம்பர பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும் பெருமளவு நேரத்தை செலவு செய்வாள். பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று வரும்போது அயலவர்களின் 3-4 பிள்ளைகளையும் கொண்டு சென்று வருவாள். இதன் மூலமும் அவளுக்கு மேலதிக வருவாய் கிடைக்கின்றது. சாப்பாடு சரியில்லை, ஒரே சாப்பாட்டை திரும்ப திரும்ப சாப்பிட்டு என் நாக்கே செத்து விட்டது என்று அவன் அடிக்கடி புலம்புவான். ஆனால் இதற்காக அவன் தன் மனைவியுடன் 1 நாள் என்றாலும் சண்டை போட்டதில்லை. அவனுடைய சகிப்பு தன்மையை அவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறாள். அன்னம் தன் சிநேகிதியுடன் அந்த பிரேத்தில் உள்ள ஷாப்பிங் சென்டர், ஃபுட் சிட்டி, சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் பொழுதுபோக்குவாள். சிட்னியில் உள்ள திரையரங்குகளில் ஓடுகின்ற தமிழ் ஹிந்தி படங்களின் மெர்னி காட்சிகளை நண்பியோடன் சேர்ந்து பார்க்காமல் ஒருபோதும் விடமாட்டாள் அன்னம். இன்று தனது நண்பி சசியை சந்திப்பதற்காக காலை நேர காலத்துடன் பெண்டில்கீர் சூப்பர் மார்க்கெட் வாசலில் காத்து கிடக்கிறாள். தெரிந்தவர்கள் யாராவது வருகிறார்களா என்று இரு பக்கமும் நோட்டம் விடுகின்றாள். வலதுபுறமாக சற்று தூரத்தில் 2 ஆண்கள் கதைத்துக் கொண்டு நிற்பதை அவள் அவதானிக்கிறாள். எங்கட நாட்டாக்கள் போல கிடக்கு, ஆரவர்கள் என்று அறிய அவளுக்கு ஆவல். எங்கட நடேசன் போல கிடக்கு, சி அவனே நெஞ்ச வர போறான். அவன் ஊர்ல கல்யாணம் கட்டி பெண் சாதி 2-3 பிள்ளைகளுடன் இருப்பான். அவர்கள் யார் என்று அறிய வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. சரி, ஒருக்கா முயற்சித்து பார்ப்போம். கிட்ட போவது சரியில்லை. அவைகள் ஏதாவது வித்தியாசமா என்ன பற்றி நினைத்தால் தெரிஞ்ச நடிசன் பெயரை சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம். அந்த நடிசன் இல்லாட்டி அவர்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். சரி நடிசா என்று கூப்பிட்டு பார்ப்போம். நடிசா, தன்னை மறந்து உரத்த கத்துக்கிறாள். உரத்து கத்தி கதைப்பது அன்னலட்சுமியின் சுவாவம். அவள் பாடசாலைக்கு போய் வரும் காலத்தில் கூட உரத்து கத்தித்தான் கதைப்பாள். அதுவும் நடிசன் என்றால் கேட்கவா வேண்டும். தன்னுடைய பெயரை சொல்லி யார் கத்துகிறது என்பதை அறிய அவளுடன் கதைத்துக் கொண்டு நிற்பவர்களில் ஒருவன் திரும்பி பார்க்கிறான். ஒரு பெண் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாள். இறுக்கமான ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு கருப்பு கண்ணாடியுடன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். கிட்ட வருகிறாள். தன்னெதிரே நிற்கின்றவனை உற்று பார்க்கிறாள். நடிசன் அவளுக்கு திகைப்பு. எங்கட நடிசா, தன்னை மறந்தவளாக உரத்து கத்துகின்றாள். நடேசன் ஆச்சரியத்துடன் வைத்த கண் வாங்காமல் அவளது முகத்தை பார்க்கின்றான். அண்ணம் நீயா? அதிசயித்தவனாய் நடேசன். சரி, நாங்கள் பிறகு சந்திப்போம். நடேசனுடன் கதைத்துக் கொண்டிருந்தவர் நாகரிகமாக அவர்கள் இருவரையும் விட்டு அகலுகின்றார். நடேசா, நீ எப்படி இங்க வந்த? நீ எப்படா வந்த? நீ ஆச்சரியத்துடன் ஆவலாய் அவனை கேட்கின்றாள் அண்ணம். நாங்கள் மூன்று வரியத்துக்கு முன்னம் இங்க வந்த நாங்கள். என்ன மூன்று வரியத்துக்கு முந்தியா? நாங்கள் என்ன ஆரடா, எப்படியடா? கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றாள் அண்ணம். நான் என்ற மனைவி புஷ்பமலர், மூன்று வயது மகன் அதிசயன். அன்னத்துக்கே ஆச்சரியம். இப்பவே எனக்கு அவைகளை பார்க்க வேணும் போல கிடக்கடா. எப்பவும் நீ எங்கட வீட்டுக்கு வரலாம் நடேசன்? நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? கேம்பு சிலை. அண்ணம், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? செவன்கீழ் சிலை. இதுல ஏன் நின்று கதைப்பான்? எங்கேயாவது ஒரு இடத்துல சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமா? சி, அங்க மனுஷன் போவானா? வாடா, அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். சரி, உன் ஆசையையும் கெடுப்பான், அதுக்கு போவோம். இருவரும் சமீபத்தில் உள்ள சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார்கள். ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு இடத்தில் அமர்கிறார்கள். என்ன சாப்பிடுவோம் அண்ணன் கேட்கிறாள். வேற என்ன, சோறுதான். நீ இங்க வந்து இன்னமும் திருந்தே இல்ல. இந்த சோத்துல என்னடா கிடக்கு? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். உனக்கு என்ன வேணும் அண்ணம்? நூடுல்ஸ். உனக்கு ஃப்ரைட் ரைஸ். ஒரு நிமிஷம் பொறு. என்ற புஷ்பம் மத்தியான சாப்பாட்டுக்கு எனக்காக காத்திருப்பாள். நான் இன்றைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வர முடியலையண்டு அவளுக்கு ஒரு கால் சொல்லுவோம். என்ன, நீ அவளுக்கு அவ்வளவு பயமா? அண்ணன் கேட்கிறாள். இல்ல இல்ல, அவள் சாப்பிடாமல் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். எப்பவும் என்ற புஷ்பம் எங்கட மகன், நாங்கள் மூன்று பேரும் உண்டாத்தான் சாப்பிடுவது வழக்கம். சரியடா, நீ உன் ஆசை புஷ்பத்துக்கு சூழ்நிலை காரணமாக மத்தியான சாப்பாட்டுக்கு வரையில்லையண்டு சொல்லு. கைபேசியில் மனைவியை அழைக்கிறான். புஷ்பம், நீங்களா? என்ன சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேனே, என் அயல் வீட்டுக்கார அன்னலட்சுமி அண்டு அவ தச்சியல அவ பூல்சுவத்த சூப்பர் மார்க்கெட்ல சந்திச்ச நானும் அவளும் இங்க உண்ட மத்தியானம் சாப்பிட போறோம். நீயும் அதிசயனும் சாப்பிடுங்க, எனக்காக காத்திருக்காதீர்கள். ஏன், அவாவை எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட்டி வந்திருக்கலாமே? இல்ல இல்ல புஷ்பம், அவளும் புருஷனும் கூடிய கெதியில எங்கட வீட்டுக்கு வருவின. சரி புஷ்பம், உனக்கும் அதிசயனுக்கும் இங்க இருந்து என்ன நான் வாங்கி வாரது? நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கு ஒன்றும் வாங்கி வர வேண்டாம். அறகுறையா சாப்பிடாமல் நன்றாக அவாவோட சாப்பிட்டுட்டு வந்தால் அதுவே போதும். நடேசா, நான் தான் உன்னை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டான். இன்றைக்கு நீ என்ற விருந்தாளி. நான் ஆர்டர் பண்ண போறேன், நான் தான் காசு கொடுப்பேன். பிடிவாதமாக அவள் சொன்னாள். சரி சரி அண்ணம், சாப்பாடு வரும் வரை ஏதாவது குடிப்போம். என்ன குடிப்போம் நடேசன்? உனக்கு பியர்? ஐயோ அண்ணம், நான் அதொன்றும் பாவிக்கிறது இல்ல. இங்க வந்த பிறகு நீ அதொன்றும் பாவிக்கிறது இல்லையா? இன்னும் இல்ல, இனிமேலும் இல்லை, அவன் உறுதியாக கூறுகிறான். எனக்கு கூல் கொக்கோ கோலா. உனக்கு? எனக்கு லைம் ஜூஸ். ஒரு போர்ஷன் நூடுல்ஸ், ஒரு போர்ஷன் ஃப்ரைட் ரைஸ், இரண்டு போர்ஷன் சிக்கன், இரண்டு போர்ஷன் பொட்டிட்டோ சிப். அண்ணம் ஆர்டர் பண்ணுகிறாள். இருவரும் குளிர்பானத்தை குடிக்கிறார்கள். நீ கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம், எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அஞ்சு வருஷத்துக்கு முந்தி தான் புஷ்பத்தை கட்டினான். எங்களுக்கு அதிசயன் என்றொரு மகன், மூன்று வயது. அண்ணம் உங்களுக்கு? எங்களுக்கு மூன்று பெண்கள், ஒரு ஆண் கடைக்குட்டி. அப்பப்பா, அதே போதும். சிரித்துக் கொண்டே கூறுகின்றாள் அண்ணம். அவ்வளவுதானா? கிண்டல் பண்ணுகிறான் நடேசன். கன பிள்ளைகள் என்றா லைஃப் என்ஜாய் பண்ணிடாது. புருஷன் என்ன செய்யறார்? யோகன் ரக்வண்டி ஓட்டுகிறார். கடும் உழைப்பாளி. மூன்று வரியத்துக்கு முன்னந்தான் நாலு அறைகளை கொண்ட வில்லா வீடு கைக்காசுக்கு வாங்கி நாங்கள் ஒரு மில்லியன் டாலர். சொந்த வீடு, நான்கு பிள்ளைகள், இரண்டு வாகனங்கள், சாதனை தானே? சிரித்துக் கொண்டே அவள் கூறுகிறாள். யோகன் வேலைக்கு போக ஒரு சின்ன மோட்டார், பிள்ளைகளையே பள்ளிக்கூடம் கொண்டு போய் வர எனக்கு ஒரு சொகுசுவான். நடிசா, நீ என்ன செய்யற? நான் கேம்பஸில் ஷாப்பிங் சென்டர்ல ஒரு ஸ்டோல் எடுத்து நடத்துகிறேன். அதுல காய்கறிகள், அரிசி, பலசரக்கு, சில்லறை வியாபாரம், அதோடு கூரியர் சர்வீஸ் செய்கிறேன். எப்படி நீ இந்த தொழில இறங்கினாய் அண்ணன் கேட்கிறாள். இந்த புஷ்பமலருடைய அண்ணன் தான் ஏழெட்டு வருஷங்களா இந்த தொழிலை நடத்தி வந்த. ஒரு வருஷமாய் நான் இதுல வேலை செய்தனான். அவர் செவன்கீழ்ஸ்ல ஒரு பெரிய ஸ்டோல் எடுத்து நடத்துகிறார். இதுல மூன்று பேர் வேலை செய்யணும். நல்ல வருமானம், லாபம். நடிசா, ஏண்டா உண்ட சாப்பாடு அப்படியே கிடக்கடா? சாப்பிட்டு கொண்டே கதைப்போமடா, கரசனையுடன் கூறுகிறாள் அண்ணம். ஓ, கதையில நான் சாப்பிட மறந்துட்டேன். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கரசனை காட்டியபடியே சாப்பிட்டு முடிக்கிறார்கள். ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் பண்ணுகிறாள். தனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், உனக்கு என்ன? ஃப்ரூட் சலாட் என்கிறார் நடிசன். மாம்பழம் என்றால் என்ற புஷ்பத்துக்கும் மகனுக்கும் கொள்ளி ஆசை. இன்றைக்கு நான் அவைக்கு ஒரு டசின் தரமான மாம்பழங்கள் வாங்கி கொண்டு போக போறேன். நடிசா, இப்ப ஒரு படத்துக்கு போவோமா? இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லையா அண்ணம், 3 மணிக்கு நான் பிசினஸ் சம்பந்தமா ஒரு முக்கியஸ்தரை சந்திக்க வேணும். நடிசா, உன்னுடைய ஒரு படம் பார்க்க எனக்கு ஆசையா இருக்கடா. இன்றைக்கு இல்லாது நாளைக்கு. நாளைக்கு நீ கட்டாயம் வருவியா? நான் நிச்சயமாக வருவேன். ஆனால் என்னடா ஆனால்? அண்ணம் கேள்விக்குறியுடன் அவனை பார்க்கின்றாள். நான் உன்னோட படத்துக்கு போறேன்னு என்ற மனசி புஷ்பத்துக்கு சொல்லி போட்டு தான் வருவேன். சரி, நீ அவளுக்கு சொல்லி போட்டு வா, அதுக்கு நான் ஆட்சேபனை இல்லை. அண்ணம் அவன் முகத்தை ஏக்கத்துடன் பார்க்கின்றாள். 2 கண்டிஷன்கள். என்னென்ன கண்டிஷன்கள்? ஆவலுடன் அவனை பார்க்கிறாள் அண்ணம். முதலாவது, இந்த சாப்பாட்டு பில்ல நான் தான் செட்டில் பண்ண வேணும். எப்படி நான் விடையலும் இந்த பில்ல நான் தான் செட்டில் பண்ணுவேன் என்று முதல்ல நான் சொன்னான் தானே, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்ட நீங்கள் தானே? நான் ஒப்புக்கொண்ட நான் தான். ஆனால் படம் பார்க்கறது பற்றி நீ ஒன்றும் முதல் சொல்லே இல்லையே. சரி, அறவாசிய நீங்கள் கொடுங்க. அரை மனசுடன் அவனுடைய நிபந்தனைக்கு உடன்பட வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு. அடுத்த கொண்டிசன் என்ன? அடுத்த கொண்டிசன், நான் என்ற மனசி புனிதத்தோட தான் படம் பார்க்க வாரேன். அண்ணம் அவனை வியப்புடன் பார்க்கின்றாள். நீ உன் மனுஷன் யோகனோட தான் வர வேணும். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சந்தோஷமாக படத்தை பார்ப்போம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் டியாடியின் கதை சொல்லும் நேர்மையல் ஷோடு இணைந்திருக்கின்றோம். அம்மா ஒரு நல்ல ஒரு அழகான கதை ஒன்று ஒழித்திருக்கின்றது. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: சரி, நன்றி. வேண்ட இந்த வானொலி கொண்டு வந்து வாழ்த்துக்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். மூந்தன் அவியவர்களுக்கு அவர்கள் இன்று போல் என்றும் அப்படியே நிலவ நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழ்க வாழ்க என்று அவர்களை மணமக்களை வாழ்த்தி கொண்டு வாழை கட்டு வந்த வன்பூர் குணம் குழுக்களுக்கும் எங்கள் இதே நிறந்த நன்றிகளை மக்களும் கூடிக்கொண்டு நல்ல கதை நல்ல எங்கவோ எங்கெல்லாம் வந்து முடிஞ்சோம். அந்த கதை நல்ல கேட்கல ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனால் அன்னலட்சுமி கொஞ்சம் ஒரு அந்த தேவதாசுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாலும் ஒரு இதுவும் இல்லாம இருக்கிறா. என்ன
0: கொஞ்சம் ஓவரா போயிட்டா? அவள்
1: ஓவரா போயிட்டா? எங்க இருந்து எங்க படிச்சு எங்க இருந்து வந்து சந்திச்சுனா சரி ஓகே. அது ஒரு ஆகலும் கூட வியப்பா இருக்கு. நான் புஷ்பாவே குடிக்கணும் வர்றேன்னு ஒரு இதா பாக்குறோம். அந்த தேவதாஸ் பாவம் என்ன
0: விரும்பவில்லை. தேவதாஸ் தனியா
1: போதும். அவன் தனியா போகுது. அப்ப அவ கொஞ்சம் தன்ன நிலைமையா நிலைமையன்னு சொல்றோம். அவளுக்கு வெளிநாட்டு வந்தாப்புல மாறிவிட்டா.
0: வெளிநாட்டு வாழ்க்கை மாத்தி இருக்கிறதா? அவரை
1: இல்ல மூடி விட்டா இருந்த நிலைமையில மறந்து அந்த நடேச அது ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஆளாண்டபடியால் அவர் சொல்றத கேட்டோன்னே கொஞ்சம் வியப்பா கிடக்குது.
0: என்ன
1: நல்ல கதை நல்லா இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் என்னவா இங்க பிறந்த அங்க திருமணம் செய்துமே அவரும் அங்க வந்து ஒரு ஒரு வித்தியாசம் நன்றாக இருக்குன்றது. என்ன
0: நடைமுறை தற்காலத்து நடைமுறை இப்ப எங்கட காலத்துல நடந்து கொண்டிருக்கிற விடியுங்கள்
1: நடக்கிற விளையாங்கள் அவ வந்து வெளிநாட்டுல வந்து என்ன மாதிரி மாறிவிட்டாண்டதே வைத்து காட்டுறது ஒரு அது ஒரு இதா இருக்குது என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களை விட்டு விடவிடுகிறேன். நீ வேற சொல்ற இல்லாதே கேட்போம்.
0: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
1: நன்றி நன்றி.
0: ஆமாம், முதலாவதாக நினைந்தோடு தன்னுடைய கருத்துக்களை ஆர்வமாக குறிப்பிடுவார் ஜெயசரி அம்மா. அவருக்கு நன்றிகளை தெரிவித்து வந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம். நான் லண்டன் பார்த்தேன். நீங்க நலம் தானே?
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
2: நாங்கள் நலமா இருக்கின்றோம். முதலில் போன மாதம் 28ஆம் தேதி திருமண பந்தத்தினுடைய அபி மற்றும் மூந்தன் இருவருக்கும் எங்கள் குடும்ப சாரம் இனிய திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பயனாரம் பெற்று தீர்க்கசுமிங்கில மஞ்சள் குங்குமத்தோடு பல பிள்ளைகளை பெற்று நன்றாக வாழ்த்தி கொண்டு அது இந்த வானை குறைந்த கன்னட அன்புறவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்க பாராட்ட கூறிக்கொண்டு கேமா.
0: ஆமாம், நன்றி.
2: இதுக்கு மனமாற்றம் என்று சொல்றார்.
0: மனமாற்றம் என்று சொல்றீங்களா?
2: மனமாற்றானே கொஞ்ச நாளையுமா செய்தியில ஒரு செய்தி வந்ததுல 35 வெள்ளையிலி ஒரு உணவகத்துல கொண்டு ஜப்தாங்கயோ ஒரு ஆள கை செய்தது
0: வந்திருக்கலாம். நான் அந்த செய்தியை நான்
2: என்னன்னு
0: சொல்லுவார்கள்?
2: ஜலதங்கம்.
0: ஜலதங்கமா? அது தண்ணில தண்ணி கிளாஸுக்குள்ள தண்ணிய விட்டுட்டு வாசிக்கிறதா? தண்ணியில அடிப்பார்கள்
2: நினைக்கிறேன்.
0: நான் பாத்துருக்கேன் வெறும் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வித்தியாசம். ஏன்னா அந்த சத்தங்கள் மாறுபடுறதுக்காக ஒரு இதை
2: அப்படித்தான் யோசிச்சிருந்தேன். அதுல கூட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேமா அந்த அந்த ஜலதங்கம் வந்து அந்த அலைகள் அந்த கடல்ல உள்ள இதுகள் அந்த விஷயங்களை அதை பாய்ப்பு
0: நடந்து
2: கொஞ்சம்
0: மனிதராகவே இருக்கின்றார். அவருக்கு அவாக்கு கொஞ்சம் எடுத்துரைச்சு அந்த சந்தர்ப்பத்தை அவாவ சிந்திக்க வைக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் அமைஞ்சோண்டு இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு அந்த அவருடைய வாழ்க்கை முறையே மாறிட்டது. பிழையானவர் என்றது இல்ல, ஆனா அவருடைய காசு பணம் அவருடைய அந்த சூழல்கள் எல்லாம் அவருடைய ஒரு நல்ல ஒரு சுதந்திரமான பெண் என்ற சுதந்திரமான பெண்கள் வந்து இப்படித்தான் என்றது இல்லை. அந்த அவர் வந்து வேற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேற ஒரு இதுக்குள்ள
2: போயிட்டா முந்தைய எல்லாம் கஷ்டப்பட்டவ இப்ப இங்க வந்த பிறகு வேற இதுகளுக்கு தான் சும்மா தேவையில்லை அவசியம் அளிக்கலாம். என்ன
0: அது நடைமுறையில நம்மள் மத்தியிலும் இருக்குதானே. இப்ப நாங்க நாங்க காசோட அங்க வந்து காசு இல்லாம ஒரு காலம் இருந்திருக்கும். இங்க வந்து காசை காணிக்க அந்த காசை வந்து செலவழிக்கலாம்ன்ற ஒரு பக்கத்துல சிந்திப்பார்கள். அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி சிந்திப்பார்கள். பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுல இவ ஒரு ரகம்
2: இல்ல. இவ முந்திய அந்த அதை நினைக்கல. முந்தி நான் இப்படி கஷ்டப்பட்டுறேன் அதை கொஞ்சம் நினைத்திருந்தாங்க. பொறுப்பாடு சமைக்கலாம் இல்ல அவருக்கு
0: மனமாற்றம் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். உங்களுடைய அன்பான ஹேமா புஷ்பவதி சிவநாதன்.
0: உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: ஓமா நலமா இருக்கிறேன். வெளி இடத்துல இன்னைக்கு ஒரு எழுத்தின வீடு அவங்க போய் வந்து இப்ப வந்து நான் வர்ற சரியான நேரம் கதையை கேட்டுட்டேன். புரிய போனது இப்ப வந்தது இல்ல கலைய போடுவாங்க. நானும் தங்கையும் தங்க விட்டு நம்ம ஓடிக்க கதைச்சிடுவோம் விட்டுட்டு வந்தேன். நான்
0: கதை கேட்டீங்களா உங்களுக்கு வடிவா?
3: கேட்டேன் நல்லா இருந்தது. முதல்ல இந்த திருமணம் 28ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்துக்கு திருமண நாளை இன்று அனுஷ்ட கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியினர் புது மன தம்பதியினர் சொல்லணும் இனி அவர்களா அபி வேற மூந்தனுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். அவர்கள் நிறைவாக மகிழ்வாக சந்தை விலைக்க வாழ வேணும் என்று வாழ்த்து உதவுவது அவசோடு வானொலிக்கு எடுத்து வந்த எங்களோட குற்றாலம் குளம் குணம் குழுவினருக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த கதைக்கு இது எனக்கு தலைப்பு கரிசனை என்று சொல்றேன். சொந்த வேற நான் வச்ச தலைப்பு சரி என்ற சந்தோஷம் வேற இருந்தது வந்து
0: அந்த கதையிலயும் வந்த ரெண்டு மூணு அந்த அந்த இதை நீங்க பிடிச்சது சரியா சொல்லி இருந்தீங்க.
3: நீங்களும் தெரியாத மாதிரி அந்த பூச்சி என்ன கேள்விப்பட்டேன்.
0: எனக்கு உண்மையிலேயே அதுல எனக்கு குழப்பம் இருந்தது. அந்த விட்டில் பூச்சின்றது நான் அந்த இது என்ன விளக்குல வந்து இப்ப நாங்க இரவுல வெளியில கொஞ்சம் மப்பு குணம் இருந்தா தான் கூடுதலாக விட்டில் பூச்சிகள் வந்துட்டு இந்த வெளிச்சத்தை நோக்கி வருவதா
3: இருக்கும். எனவே வாழ்த்து கூறி நான் இது கரிசனை மற்றது இந்த கதைக்கல வந்து அவங்க வந்து வெளியில நாட்டுக்கு வந்தும் அவன் பாருங்க சமையல் கொஞ்சம் பஞ்சு போடலாம் சமைக்க மற்றும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கொண்டு போய் வந்து அவரையும் அவற்ற உழைப்போட வந்து வீடு வாங்கி நான்கு வீடு வாங்கி இப்ப இந்த பெண்கள் மாதிரி அதுகள் வடிவில்லாம இல்லாம இருந்தா கணவர் மேற்கு பிடிக்காது. வடிவாயிரு கொழிக்கிட்டு இருக்காதான் கணவர் மேற்கு பிடிப்பீங்க பிடிக்கும். என்ன அவங்க கூடாத இதுகள் இல்ல இங்கத்த அங்க வெளிநாட்டுக்கு வந்து அந்த மோகத்துல வந்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பிடிக்க நாலஞ்சு பிள்ளைகளை தன் கார்ல ஏற்றி கொண்டு வந்து விட்டு அதுலயும் அவன் உழைக்கிறான். என்ன தான் கொஞ்சம் செலவாளியாக இருக்கிறா இருந்தாலும் அதுகளையும் செய்கிறா. மற்றும் இந்த பாச படைப்புல வேற கண்டோடனே இவராத்தான் இருக்கும்
0: மறக்கல. உண்மைதான் இப்ப கண்டுட்டு அவர் காணாமலோ போகே இல்லை இல்லாட்டி எந்த ஒரு இதுவும் இல்லை. தன்னுடைய அந்த பழைய நட்பை வந்துட்டு அத நல்ல ஆரோக்கியமான நகத்துல அந்த இடத்துல அவர் அந்த அவரை நடேசனை கண்டு அறிமுகப்படுத்துறதுல இருந்து அதுகள் எல்லாம்
3: அதோட மிகவும் சந்தோஷமா அந்த மகிழ்ச்சியா அவரை சந்திச்சது படத்துக்கு போகணும், அவங்க அந்த சினிமாவுக்கு போறது ஒரு பழக்கமா இருக்கு. சிலர் கணவர் மேலோட சேர்ந்துதான் குடும்பமா தான் போக விரும்புவேன், அவர் ஒரே வேலைன்றதால அவ
0: ஓடிக்கொண்டு இவருக்கான நேரத்தை ஒதுக்காத ஒரு காரணத்துல இவர் தானே இப்படித்தான் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய அவரே வாழ்ந்துருக்கார். அப்ப இவர்கிட்ட வந்தவர் இவர் இப்படி கேட்க ஆராய்ச்சி ஆச்சரியமா இருக்கா.
3: ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆசையில அந்தந்த காலங்கள்ல வர ஆசையில சில கணவர்கள் நிறைவேற்றணும், ஒரு விடுமுறை எடுக்கலாம், சேர்ந்து போய் வரலாம், அப்படி அது செய்யலாம். அவர் அதனை கவனிக்கிற எடுக்கிற சுட்டி காட்டி அவரை மாட்டலாம் சில வேலையில. ஆனால் இப்ப இவரை பாருங்க, நடேசன் வந்து தான் சாப்பிட முன்னமே தன்னை மனைவிக்கு அடிச்சு நான் வர மாட்டேன், நீங்க இப்படி சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்கோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு வர என்றெல்லாம் கேட்கிறாரு. அவ்வளவு கரிசனையோட அவர் நடக்கிறாரு. என்ன பின்பு அவ படம் பார்க்க போக மாட்டே கூட நான் கண்டிஷன் போடுவேன், அவையும் கூட்டிக் கொண்டுதான் வருவேன், நீ உண்ட குடும்பத்தோட வாங்குவோண்டு அந்த ஒன்று கேட்கிறேன். அதுகள் எல்லாம் ஒரு கரிசனை வெளிப்பாடுகள். இதுகள் எல்லாம் அந்த பெண் கூட அவன் நடேசன மனைவி கூட, ஓ நீங்க ஆறுதெல்லாம் வடிவா நிறைவாக சாப்பிட்டுட்டு வாங்குவோம், ஆறு ஆறந்த பொம்பளை
0: கேள்வி வைக்கல
3: நம்பிக்கையில அவ வடிவா சொல்றான். அதே மாதிரி அவரும் தன்னை மனைவி பிள்ளைகள்ல கரிசனையோடு நான் வந்தேன்டா படத்துக்கு அவையில கூட்டி கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. என்னாவது அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. நான் அதை வரவேற்கிறேன். இப்படியான இது இடங்கள்ல நோபலா சமையல்கார சமைக்கிறவர் ரெண்டு நாளைக்கு ஒரு அவர் அவர் கல கடின உழைப்போட இருக்கிறார் என்று இல்லாமல் சமைச்ச சாப்பாட்ட சூடாட்டி சூடாட்டி அவருக்கு கொடுக்கறதும் அவர் மனம் விட்டு சொல்லாமல் மனைவியின் கரிசனையில சொல்லாம இருக்கிறேன். என்ன மனதுக்குள்ள பேசுறேன்
0: சந்தோஷமான்றது. அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன்னை அர்ப்பணிச்சு உழைச்சு குடுக்கிறார். வந்து இவருடைய கணவர் அண்ணத்துடன்
3: அதான் எல்லாத்திலையும் எல்லா கதை இதுக்குள்ளையும் வந்து கூடுதலாக இந்த கரிசனையாக ஒருவருக்கு ஒருவர் அணுகுகிறார்கள் எல்லா பக்கத்தால போனாலும். எனவே அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு சில வட்டிக்கு மனம் விட்டு பேசி சொல்லவும் தான் வேணும். என்ன
0: இதுல என்னன்னு அண்ணத்துக்கும் யோகனுக்கும் இடையில மூன்றாம் ஆள் என்ன உன்னோட மனசு இப்படி செய்யறான்னு சொல்லி மூக்க நுழைக்காத வரைக்கும் அந்த உறவு நல்ல வடிவாதான் போகும் சுமூகமாக.
3: அவன் சொல்றா என்ன இவ்வளவு உழைச்சி நான் நாலு வீடு வச்சிருக்கிறேன், நான் அப்படி உழைக்கிறேன், நான் கார் வச்சிருக்கிறேன் இப்படி என்று சொல்லி அவன் இதா சொல்றா பகட்டா
0: சொல்றான்.
3: எனவே அருமையான ஒரு கதை. இந்த கதையை எழுதியவர்களை நீங்க கூறுவீங்க தானே கேட்கிறேன் கேமா. வாசித்த தர்ஷனுக்கு சொன்னவர் அது என்ன அதை வார்த்தாம கதையை கவாங்க கொண்டு
0: வேண்டிட்டாங்க.
3: இல்லாது அவரை நாங்க வாழ்த்தி விடுவோம். ரெண்டுக்கு வாழ்த்தி கொண்டோமா மற்றவர்கள் கூறுவதையும் கேட்க அவளா இருக்கிறேன் கேமா. அந்த கதைகளை நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து தர உங்களுக்கு நன்றி.
0: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. ஆர்வமாக இந்த கதையோடு இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அதாவது தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். இணைத்துக் கொள்ளுங்க. வணக்கம்.
4: வணக்கம் கேமா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நான் நலமா இருக்கிறேன். அதுபோல் நீங்களும் நலமா இருக்கிறீங்க. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: தற்காலத்துல நடக்கிற கதை.
4: ஆமாம் ஆமாம். நல்லா கத்தி கத்தி கத்தி கத்தி கூப்பிடுவாரு. அருமையாச்சு இருந்தாரு தரிசனம்னா நல்லா இருந்தது. நேர ஒரு படக்காட்சி பார்த்த மாதிரி நேர ஒரு நின்று கதைக்கிற மாதிரியும் இருந்தது. அந்த ஒவ்வொரு நீ என்னவா சாப்பிடுவா கடைசியா எனக்கு அந்த படத்துக்கு போனா இருக்கல கேட்டு கொண்டிருக்க, அதுக்கடையில தெலவேச்சி வந்துட்டது, திருப்பி போடுறேன்.
0: படத்துக்கு தான், கடத்துக்கு போறதுக்கு அவர் வந்து சொல்றார், அவருடைய குடும்பமா அவ வர சொல்லி சொல்றார். தானும் தன்னோட குடும்பத்தோட வர வாரன், அன்னத்தையும் அவரோட குடும்பத்தோட வர சொல்லி நடேசன் சொல்றார்.
4: மரியாதை கொடுத்து, தன் நட்புக்கும் மரியாதையும் கொடுத்து, தன் மனைவிக்கும் மரியாதை கொடுத்து, அவன் அண்ணன் வந்து நீங்க சொன்ன போல மூன்றாம் மாக்கள் வந்து அந்த அவன் இருக்க வராமலுக்கு இருக்கும் மட்டும் அவ
0: சந்தோஷமாத்தான்
4: இருப்பான். வெளிப்பாடுதான் கத்துறாரு.
0: இப்ப அந்த அந்த இது இப்ப பெண்கள் சிலர் சொல்லுவார்கள், வந்து இடம் கொடுத்துட்டார்கள் கணவர் மேல அப்படியாண்டு எல்லாம் இல்ல, பெண்கள் வந்து தங்களுடைய சுதந்திரத்தை நல்லா பிரயோகிச்சாலும் ஒரு கட்டத்துல அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய கணவர் எவ்வளவு பாசமா இருக்கிறாருன்றது. அது
4: நான் இதுக்கு வச்ச தலைப்பு வந்து பாசம். பாசம் என்றது வந்து அவையின் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கையும் உண்மையான பாசம் இருக்கு. மற்றது நடேசன் வந்து தன் மனைவியே முதலிடத்துல அந்த பாசம் தான் அந்த சொல்ற அவருடைய மாம்பழம் வண்டி கொண்டு போறேன்ட்டு அந்த அதுல பாசம் வெளிக்க வெளிப்பட்டது. மற்ற இவையின் இப்ப அந்த அவன் நடேசன் ரெண்டு பேர்த்த நட்பும் வந்து பாசத்தின் வெளிப்பாடு. மற்ற அவரு ஒரு கண்ட அந்த ரெண்டு பேரும் கண்டு கத்தி கூப்பிட்டு கவிப்பாளரே நீங்கள் சாண்டு அந்த பாசத்தின் வெளிப்பாடுகளும் அந்த பாசமும் தான் இருந்தது ஒழிய மற்றது நடேசனும் அதுல ஒரு பேரம் பார்த்து உண்ட கணவனோட குடும்பமா வருவ போவம் படத்துக்கன்றா நீ சொல்லி இருக்கிறார். தானும் தந்த மனைவியோட வரண்டு என்ன சொன்னா குடும்பங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, சேர்ந்து போகணும் தன் மனைவி தன்னில மனைவியின் வெளிப்பாடு வெறுக்க கூடாது என்றும் அவரும் மனசில் வச்சது பாசத்துலதான் அவர் அப்படி கூப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு உண்மையா அருமையா இருந்தது.
0: நல்ல ஒரு கதை, தற்போதைய நடைமுறை கூட இப்ப இந்த உறவுகள் வந்து இப்ப நேர அதுல கண்டது நேர நடேசனை கண்டது. இப்ப வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாம் அந்த பழைய மாணவர்கள் பழைய பாடசாலை நட்புகள் பழைய டியூஷன் நட்புகள் என்று சொல்லி அந்த சில உறவுகள் அந்த விடுபட்ட உறவுகள் மீண்டும் அந்த அந்த மாதிரி இந்த சந்தர்ப்பம் இதுவும் வந்து ஒரு பழைய பாடசாலை இதுல இருந்தே அவர்கள் அந்த தங்களுடைய நட்பு பேந்து காதல்ல வந்து அவர்கள் அந்த உறவுகள் வந்து திருமணம் செய்யல மீண்டும் அதை சந்திக்கிற மாதிரியான ஒரு
4: சந்திக்கிற அவைந்த காதல் வந்து முறிஞ்சு அவர்கள் வேற வேற திருமணம் செய்து கொண்டாலும் அவங்க வெளியில அவன் பாசம் ரெண்டு பேர்த்த இந்த அன்பு இருக்கோ வெளிப்பாட்டு ஏக்கம் இருக்கோ அவர்கள் அந்த கூப்பிட்டு கதைச்சதும் நீ எப்படி இருக்கிற உனக்கு தெரியவில்லையா நான் இப்படி இருக்கிற நீ எப்படி இருக்கிற என்று சொல்லி அவர் தான் கடை வச்சிருக்கிறன்னு சொல்லி சொல்லியக்க அவங்கள்ட வந்து மனதுக்கு அடி மனதுல அவங்கள்ட காதலும் இருந்தது. அந்த காதலும் இருந்தது. அதே மாதிரி தாங்கள் குடும்பம் ஆயிட்டோமே இதே தருணம் வேற யாரும் தட்டான கருத்துகளோட இதன் இருக்கணும். ஆனா அந்த அந்த அவ வந்து அவவா இருக்கிறா, நடேசன் வந்து
0: அவர்கள் அவர்களாகவே இருக்கிற
4: அவர்களாகவே இருக்கு. வெளிப்பார்வைக்குத்தான் வெளிப்பார்வையின்ற கண் இருக்கு இல்லோ ஹேமா, அது தப்பான கண்ணோட்டத்தோடையும் தப்பான விமர்சனத்தோடையும் பார்க்க கிடையாது. அவையோட தூய்மையான அன்பையும் தூய்மையான நட்பையும் இப்படியே இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு உண்மையான அருமையாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்துல அந்த கதை மாதிரி வாழ்க்கையிலையும் உண்மையா இருக்குது. அவங்க வந்து இப்ப தாயத்துல இருக்கும் போது சரியா கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்து தனக்கான அவனுடைய கணவன் வந்து அவளுக்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவக்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது அவளுக்கு தெரியும். நான் மற்ற வெளிப்பாடு வெளுதி ஒட்டி கொண்டு திரிய தேவையில்லை. எனக்கான சுதந்திரம் கணவர்கள் இருக்கிறார். நாங்களா நாங்களா இருக்கும் மட்டும் நாங்கள் மெற்ற வேண்டிய காதுக்கோ மெற்ற வேண்டிய கதைக்கோ காது கொடுக்காமலுக்கு நாங்களா வாழ்ந்துட்டு போனா நாங்கள் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இருக்கோம். தரிசனம் நாங்க வாழ்ந்தது நல்லா இருந்தது. இந்த இந்த இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: நல்ல ஒரு கதை, உண்மையில
4: நல்ல கதை, நல்ல கதை. நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அம்மம் தேவி தியானராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நலமாக இருக்கிறோம். முதலில் இன்று திரு இன்று இல்லை 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்தவர்கள்.
0: ஆமாம்,
5: 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்த முகுந்த தம்பதியினருக்கு எனது இனிய திருமண நாள் வாழ்த்துகள் கூறி அவர்கள் என்றும் சிறப்புடன் வாழ எல்லோருக்கும் பொதுவான இறைவனின் ஆசியும் அருளும் என்றும் எப்பொழுதும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கிறேன்.
0: நன்றி.
5: மற்றது கதை என்ன? எனக்கு இதை பார்க்க இந்த பட்டி காட்டானண்டு அவரை எடுக்கல, அது இல்லையா?
0: இல்லை இல்லை, எடுத்துக்கொள்ள முடியாது.
5: ஒழுக்கம் பண்பாடு ரெண்டு எடுக்கலாம்.
0: இப்ப பட்டிக்காடு நாகரிகம் இரண்டும் இரண்டுக்குள்ளேயுமே இப்ப அந்த உறவு முறை, அந்த உறவை காப்பாற்றுறது, குடும்பம் ஒழுங்கு என்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. அதுக்குள்ள வந்து இந்த பட்டிக்காடு இது எனக்கு தெரியல. வந்து ஆனா எல்லாட்ட பேர்களும் நீங்க சொல்ற மாதிரி பேர்கள் எல்லாம் பழைய பேர்களா இருக்கு. அந்த இப்ப அன்னம்ன்றது அன்னத்தின்ற பேர் வேற, அன்னத்தின்ற இது வந்து நாகரிகமா இருக்கு நடத்து. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களா.
5: நான் இப்ப பட்டிக்காடு அவரே சொல்லல, அது அவர் ஒரு ஒழுக்கம் உள்ளாள். எங்க மாறினாலும் அவர் ஒரு பண்பாளன் என்றால் அவ இப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பினம் இல்லையா?
0: ஆமா.
5: இதுக்கு கதைக்கு பொருத்தமா நான் யோசிச்சா தலைப்பு என்ன தெரியுமா?
0: ஆமா,
5: பச்சோந்தியும் பண்பாளனும்.
0: ரெண்டு அவ பச்சோந்தி வந்துட்டீங்களா?
5: அவ அப்படித்தானே, அவ அங்க குடும்ப பொறுப்பு இருந்தவ தானே.
0: இவர் வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு அவர் தன்னுடைய இதுலதான் தனக்கு தான் தான் ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறார். தன்னை தான் தான் அவர் தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறார். அவர் இருக்கிற பொறுப்பு வேற. பெண்ன்றது வந்து ஒரு கணவன்ன்ற இதுக்கு கீழே கீழே என்று சொல்ல முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கணவன்ற உழைப்பு, கணவன் வந்து வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சூழல், அவர் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் கொடுக்குறார். ஆனால் இவருடைய தனிமை, இவருடைய அந்த வாழ்க்கை முறையில் வந்து எந்த அளவுக்கு ஈடுபட்டார்ன்றது தெரியல. இவர் வந்து இப்படியான ஒரு பெண்ணா அந்த அது பிள்ளையண்டு சொல்லி பிள்ளையண்டுன்னு சொல்லல, இந்த கேரக்டர் வந்து அந்த கடைசி நேரத்துல கூட அந்த நடேசன் வந்து சொல்லிக்க எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறாவே தவிர அந்த பிள்ளையா வந்துட்டு தண்டு கொள்ள இல்லை.
5: பிள்ளையண்டு அவ சொல்ல இல்லை.
0: ஆமா, அவாக்க அந்த அந்த முறை அந்த அப்படி ஒரு ஆண் இருக்கிறத பார்க்க ஆச்சரியத்தை ஏற்படுத்துது.
5: ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதான அவ இங்க வந்து அந்த தன்னை மாத்த மாத்தினது ஒரு இதை நீங்க சொன்னீங்க. அது சில வழியில ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் அவவோட படத்துக்கு வர சூழ்நிலை அவருக்கு கிடைச்சது.
0: விரும்பினால்
5: ஓ இல்ல, இப்ப நடேசனுக்கு
0: இன்னொரு குடும்பம் சொல்லுங்க.
5: கணேசனும் நடேசனும்
0: நடேசனா
5: அவருக்கு அவ கேக்குறான் அங்க படத்துக்கு போகமுண்டு.
0: ஆமா,
5: ஆனா அவ ஏற்கனவே ஒரு காதலியில் காதல் வசப்பட்டு இருந்தாக்கள்.
0: பழைய காதலர்கள்.
5: அவர் அதை புதுப்பிக்க நினைக்கலாம். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் தான் ஒரு குடும்ப தலைவன், நான் ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு பிள்ளைக்கு அப்பா என்ற அந்த குடும்ப இதை அவர் விட இல்லை.
0: ஆமா அப்படி இல்ல. இப்ப இந்த
5: அப்படி
0: அண்ணத்துக்கு சில வேளை இவர் கேக்குறத ஆச்சரியத்தை கொடுத்ததுக்கு காரணம் அந்த ஜோகன்ன்ற அந்த கதாபாத்திரம், அவருடைய கணவர் வந்து இதுக்காக நேரம் ஒதுக்காதவர், வேலை வேலையா அவருடைய வேலை பழுக்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். இவர் இப்படி கேக்குறத வாக்கு அந்த ஒரு காரணத்தாலேயும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். தன்னுடைய கணவர் அதுக்கான நேரம் ஒழுக்கி இப்படி தான் ஒரு நாள் போகலையே இவர் இப்படி கேக்குறாரேன்றது கூட ஒரு விதத்துல ஆச்சரியமா இருந்திருக்கு.
5: அப்ப அத காட்டிக்கொண்ட மாதிரி கதையில இல்லே. அப்ப வந்து தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை
0: சில இடங்கள்ல நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்றேன்,
5: அனுபவிக்கிறேன்.
0: சில இடங்கள்ல நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா அந்த இப்ப சாப்பாட்டை திருப்பி திருப்பி சூடாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த இடங்கள் வந்து சில வில கொஞ்சம் இதெடுத்திருக்கலாம்.
5: இலகின தன்மை இவருக்கு பயன்படுத்தி கொள்றான். இப்போ ஒரு கணவனுக்கு ருசியா சமைக்க வேணுமெண்டா அவ இருந்து வடிவா சமைச்சு கொடுத்து அந்த குடும்பத்தை பாக்கலாம். ஆனா அவ சந்தர்ப்பத்தை வாய்ப்பா பயன்படுத்துறது தான் யோசிக்கிறான்.
0: அந்த இடம் சரி, இந்த இடத்துல செலவழவாக்க அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துற என்ன இவர் அந்த நேரம் வந்து இவருக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்குமா, இவர் இப்படியான வாழ்க்கையை வந்து இவர் நடேசன் வந்து குடும்பத்தோட வந்து நேரம் செலவழிச்சு வாழ்ந்த வாழ்க்கையே வந்து அண்ணம் வந்து அதுக்கான வாழ்க்கை அவருக்கு இருந்திருக்குமான்றது அது இவவா ஏற்படுத்தி கொண்டதா, இல்லாட்டி சூழல் வந்து அப்படி ஏற்படுத்தி இருக்காது.
5: ரெண்டு வழியிலையும் பாக்கலாம். அவர் அப்படி இன்னும் இப்படி இருக்கிறாரு அவ ஆச்சரியப்படலாம். இன்னொரு வழியில இப்படி இப்படியும் பெண்கள் இருக்கிறார்களே, நான் ஒரு ஆச்சரியம் அவருக்கு இருந்தானே அவரோட மனைவி.
0: இணைப்பு கொஞ்சம் விக்கி விக்கி வருது, சொல்லுங்க. சரி, அரு தேவி அண்டனவர்கள் நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் அந்த கதை வந்து உங்களை சிந்திக்கிறதுக்கு தான் எல்லா ஆசிரியர்களும் வந்து எழுதுறது. நீங்கள் சிந்திக்கிறத ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்துருங்க. சார், நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களையும் பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் ராகினி அல்வோன்.
0: ஆமாம், நலமாக இருக்கிறீங்களா?
6: நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. கதை வடிவா கேட்டீங்களா?
6: மீண்டும் மோந்தன் அபி தம்பதி எனக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உண்மையிலேயே நல்ல கதை வாழ்க்கையில நடக்கிற கதைதான். அதை வாசித்த தர்சன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும். உண்மையிலேயே வாசிக்கிறதுலயும் அந்த கதையில இது இருக்கு.
0: இப்ப நீங்க வாசிக்கிறதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இவர் வாசிக்கல, நீங்க எல்லா இடத்துக்கும் போய் வந்தீங்க. அந்த கடை சூழல், அவர் வந்துட்டு எப்படி ஒரு பெண் வந்து நடந்து கொள்றார், அவர் எந்தெந்த இடத்துல வந்து போறா சமைக்காம செய்யறா எல்லாத்தையும் நீங்க படமா வந்து பாத்துட்டீங்க. அவர் வாசிச்சதுனூடாக
6: வாசிக்குமா போல, நியூஸும் நல்லா வாசிப்பாருதானே. அதே மாதிரி இதுலயும் நல்ல ஒரு தோணியும் உண்டு. கதை கேட்கறதுக்கும் ஒரு ஆசையா இருக்கும். சிறப்பான கதை, வாழ்க்கையில நடந்ததுதான் கதை. நீங்க சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு பயப்பட
0: தேவையில்லை.
6: பிள்ளையா நடக்கிறதால ஆக்கள் கதைக்கிறோளிய.
0: இப்ப நாங்க நீங்க சொல்ற சரி, இப்ப அவரவர் தான் தான் நல்ல தனக்கு தன்னோட மனச்சாட்சிக்கு தான் வந்து சரியா நடக்கிறன்ற ஒரு இதுல நடந்தா அடுத்தவரை பற்றி சிந்திக்க வேண்டியதே
6: இல்லை. நீங்க என்னத்தான் சொன்னாலும் நான் செய்கிறதுதான் செய்வேன். சில நேரம் சொல்லுவேன், இப்ப குடியண்டு போயிடலாம், முந்தியவருக்கு தவறுதான் குடியண்டு போகணும், நாங்களும் போவேன்டா, நான் ஒன்னாலும் போறேன், போவேன்டா போவேன். ஆனா எனக்கு தெரியும் நான் சரியா நடக்கிறேன், நான் அங்கேயும் போய் வருவேன்டா. அப்படி ஒரு இது இருக்குது. அப்படி நாங்கள் இந்த ஒரு ஐமிச்சத்தோட பார்த்தா தான் நான் உபதற நிலையிலையும் அப்படி இருக்கிறது தான் உண்மையிலே இந்த கதையில சிறப்பாகவும் இருந்தது. ஆனா அவட இதுல என் பாக்கேக்க அந்த குடும்பத்துல உள்ள அந்த கஷ்டங்கள் கவலைகள் அந்த இதாலையும் அப்படியும் அவ அந்த ஒரு துணிவு வரும் என்ன.
0: ஓ வரும் மேட்டது. இன்னொன்று, இப்போ நான் சிலர் வந்து இப்போ நான் கூட சில உரையாடின பொழுது இப்போ என்னோட இப்போ நண்பர்கள் நம்பி கூட குறிப்பிட்டிருந்தேன். இப்போ சின்னல்ல வந்து அவர்கள் நாங்கள் எதையுமே பார்க்கல, நாங்கள் சின்னல்ல வாழ்ந்த முறை வேறையா இருக்கு, எங்களுக்கு இப்போ எல்லாம் இருக்குது, நான் உழைக்கிறேன்னு எனக்கு காசு வருது. ஆனால் அந்த அந்த ஒரு எல்லை இருக்குது. இப்போ இவ்வளவு இந்த அளவு தான் என்னோட சுதந்திரம்ன்றது. இப்போ அடுத்தவர் நீங்கள் சொல்ற மாதிரி தன்னோட மனச்சாட்சியை மீறாத வரைக்கும் தன்னுடைய சுதந்திரத்தை தான் பாவிக்கணும்னு சிலர் நினைப்பார்கள்.
6: என்ன நாங்களும் அப்ப தர வந்த உடனே இப்ப அங்க இருந்த நில வேற அம்மா அப்பா இதுல இருந்து வளர்ந்த நாங்கள் இங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்க நானும் அப்படித்தானே வேண்டி தந்தானா எல்லாம் வேண்டி தருவார். நான் வீட்டுக்குள்ளார இருக்கிறது உண்மையிலேயே தனியா குடி வழியில போக மாட்டேன். இப்ப எல்லாம் எல்லா சுதந்திரமும் இருக்கு எனக்கு, எல்லா இதோட இருக்குது. ஆனா எனக்கு நான் இருந்த மாதிரியே இருக்கிறேன். என்ன அந்த மாதிரி இந்த அவ வந்து அவகந்த கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை அறிந்து போட்டு இப்படி ஒரு இதுல போய் செய்தபடியா அவட மனம் அவ அப்படி நடந்திருக்கிறா. என்ன அந்த கதையில சிறப்பான கதை, வாழ்த்துக்கள்.
0: அப்படி என்ன உண்மையில சமூகத்துல நிறைய பேர் அப்படி இருக்கிறாரு.
6: ஓ அதனால கதை கதைக்கிறதுக்கு வாக்கள் அப்படி இருக்கணும்
0: தான்.
6: சில இடங்கள் இப்ப நாங்கள் இருக்கிற இடங்களையும் எல்லாரும் ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வந்தார்கள்
0: இருக்கிறார்கள். அவருடைய துணை வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோட குடும்பம் வந்து பாசமா அன்பா போற வரைக்கும், அடுத்தவர் வந்து அடுத்தவர் மூன்றாம் ஆள் நுழையாத வரைக்கும் அந்த உறவு வந்துட்டு ஆரோக்கியமானதா இருக்கும்.
6: சில பேர் வந்து குடும்பத்துக்குள்ள அதை நுழைஞ்சால் அது சொல்றத சொல்லிவினம் ஏதோ சொன்னதை கேட்கறதுக்கு ஆரண்ட மாதிரி அதை கேட்கறதா இருந்தாதான் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். கணவன் மனைவியும் நம்பிக்கை வச்சிருந்தா மற்ற பேர் சொல்றத கேட்க தேவையில்லை.
0: என்ன
6: நல்ல கதை, நீங்க ஏதோ தலைப்பு அந்த அதுக்கு ஒரு இது வச்சிருப்பீங்க. நான் வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லி இவ்வளவு வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக இணைப்பில் வந்திருப்பவரையும் நான் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஆமாம், நீங்கள்? ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா? உங்களோட குரலே மாறி போயிட்டு, நிலமா இருக்கிறீங்களா?
7: நிலமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
7: நான் வந்து இதுக்கு வந்து கண்ணாடி நிழல்கள் என்று சொல்லி தலைப்பிட்டாரன்.
0: ஆமாம்,
7: கண்ணாடி நிழல்கள் என்னன்னு சொல்லிட்டோம்னா எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்ல, ஒரு நிஜம் இல்லாத மாதிரி தான் என்னோட சொல்லிச்சுன்னா. இவன் இந்த காதல் ஒரு ஆரம்பத்துல இந்த கதையின் தொடக்கம் வந்து ஒரு மென்மையான உணர்வோட தொடங்கி கொண்டு போயிட்டு, பிறகு அந்த அவன் அந்த வாழ்க்கை அந்த தந்தையை இழந்ததுக்கு பிறகு வந்து அவன் வாழ்க்கை அடியோடு மாறுது. அந்த காதலை பிரிஞ்சு அந்த அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு பிறகு அவன் ரெண்டு பேரும் வந்து இருவேற ரெண்டு வேற பாதையில வந்து பயணிக்கினான். அப்படி பயணிக்கல இவாண்ட வாழ்க்கை முறை முற்று முழுதாக மாறிட்டுது. அப்படி மாறினாலும் வந்து நாங்க இந்த வாழ்க்கையில வர மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள வந்து நாங்க எதை துளைக்கிறோம் எதை புறப்போறோம் என்பதே ஒரு என்னத்தை துளைக்க என்னத்தை பெற்றோம்ன்றது சிந்திக்க வைக்கிற கதை தான் இந்த கதை. மற்றது வந்து ஆடம்பர வாழ்க்கை மட்டும் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, காசு பணம் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அவ வந்து நிறைய நல்ல வசதியா இருந்தாலும் அங்கால அவாண்ட அந்த காதலன் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராத்தான் அங்க வாழ்றார். ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கு. ஆனா அவர்கிட்ட நிறைய மகிழ்ச்சி இருக்கு, நிறைய சந்தோஷம் இருக்கு. குடும்பம் மனைவி பிள்ளை என்று சொல்லி அவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கால இவா வந்து நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தும் இவாக்கு வந்து அந்த நிறைவு காண முடியாம இருக்குது.
0: அதான் அந்த எது எங்க இருக்குன்றது அவாக்கு தெரியல, ஏதோ ஒரு பக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கிறா.
7: அதான் அதான் நாங்கள் இந்த எங்கே இருந்து என்னத்தை பெறுகிறோம் அல்லது என்னத்தை நாங்கள் அந்த ஒரு ஒரு இது வந்து உங்க உண்மையானது என்பது வந்து தெரியாம இருக்குங்க. அகத்தின் அமைதியா அல்லது புறத்தின் ஆடம்பரமானது தெரியாது. அந்த அவாக்கும் வந்து அந்த திடீரென்று வந்த வாழ்க்கை மாற்றங்கள் வந்து அவாவே மாற வச்சுட்டு மாற வச்சது.
0: அந்த இடத்துல அந்த அவா வந்து பாக்குறா இல்லோ ஆச்சரியமா அவருடைய கதைகளுக்கு எல்லாம் அந்த அவர் எல்லாரும் கூட்டிட்டு வர சொல்ல கொள்ளைக்கெல்லாம் அதெல்லாம் அந்த அவாவுக்கான அந்த அவாவுக்கு அந்த தெரியாத அந்த இதுதான் வந்து அந்த வாழ்க்கை என்றது என்ன என்றதுன்ற அந்த ஒரு கேள்வி
7: கேள்வி. அடுத்தது வந்து அவர் அவருக்கு அவர்கள் அவருக்கு அந்த நடேசன்றவருக்கும் வந்து இவா மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன பழகினா அந்த பாசம் இருக்கு. அதே மாதிரி இவாக்கும் அவர் மேல பழகின பாசம் எல்லாம் இருக்கு. ஆனா இவாக்கு வந்து அந்த ஒரு ஒரு கட்டத்தை விளங்குது. இன்னும் விளையாட்டுத்தனமா அந்த குடும்ப பொறுப்பு தான் எப்படி சினேதிகளோட சினிமா உல்லாசமா கடவுளி எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போறாவோ அதே மாதிரி அவரும் தனியா தான் கணவனா பிள்ளைகளை விட்டுட்டு தான் திரிவது போல அவரும் வந்து மனைவியை விட்டு தனியா வருவாருன்றது அந்தலா தூரத்துக்கு ஆழமா யோசிக்க இல்லை. ஆழமா யோசிக்காத படியாத்தான் நம்ம அந்த கேள்வியை கேட்டுவோம். வாரியா பணத்துக்கு போவோம்னு கேட்டதுக்கு காரணம் அந்த அவாக்குரிய அந்த முழுமையான ஆழ்ந்த சிந்தனை அவாக்கு இருக்கே இல்ல. அவர் வந்து அந்த கஷ்டத்துல வந்தாலும் அந்த அவாவை அவாவை பிடிச்சிருந்தாலும் அவாவில நல்ல பாசம் இருந்தாலும் இன்றைக்கு நான் இன்னொரு குடும்பம் இருக்குதான், அவ இன்னொரு குடும்பம் இருக்கு, அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை வரக்கூடாது. அந்த உடனே மேனவை கடிச்சு நான் இது இன்னது சாப்பிடறேன்னு சொல்லிட்டு அவாவே கூட்டிட்டு வரணும்னு சொல்றது வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, அவர் ஒரு எப்பவும் வந்து ஒரு இதா இருக்கிறாரு. அந்த நடுநிலையா நல்ல நல்ல விதமா இந்த வாழ்க்கை போகணும்னு சொல்லி, ரெண்டு வீட்டை வாழ்க்கையில் நல்ல விதமாக போகணும்னு சொல்லி இதான். நான் இந்த கதையில தொடக்கத்துல பாத்தீங்கல, இந்த எப்போதையும் வந்து சத்தமா பேசுகிறவன் இந்த அந்த பொம்பளை அந்த பெண் வந்து அண்ணன் வந்து அந்த கடைசியில வந்து அந்த ஆடம்பர சத்தத்துக்களுக்கு இந்த நடுவுல வந்து தன்னை ஆத்மாத்மாவான குரலை தொலைச்சு நிக்கிறான். என்ன சொல்லுங்க அப்ப அவாக்கு வந்து அந்த உண்மையா அவாண்ட அவட்ட காசு பணம் வசதி இருந்தாலும் அவ வந்து ஆத்மா ஆத்மாத்மா வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இல்லைன்றது வந்து அதாவது அதாவது காட்டி கொடுக்குது. அத நான் அதாலதான் நான் இந்த உண்மையில இந்த கதையின மைய கருப்பு ஆடம்பரத்தை விட வந்து மன நிறைவும் உண்மையான அன்பும் தான் நீங்க நிலையான மகிழ்ச்சி. அவ அந்த உண்மையா நல்லா வாழணும்னு சொல்லிட்டோம்னா மெல்லமா இனி அந்த இது கணவரோட பிள்ளைகளோட அந்த இனிய பார்த்தாவா பழகணும். எல்லாம் வந்து ஒரு நடைச்சனை பார்த்து அவ வந்து இன்னும் அவைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரலாம். அந்த தொடர்றதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
0: அந்த அந்த இடம் அந்த கடைசி இடம் வந்து அந்த நட்பை தொடர்றதுக்கான ஒரு இதைத்தான் வந்து நடேசன் ஏற்படுத்துறார்.
7: தொடரும் அதத்தான் அவர் அந்த அந்த குடும்பம் சொல்லி அந்த கண்ணாடி நிலைகள் சொல்லி இந்த கதையை கதைக்கு தலைப்பு வச்சு விடுபட்டுக் கொள்கிறேன். தெரியுமா? நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், திரும்ப அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இந்த கதையை வந்து நான் மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புகின்றேன். இந்த கதையை நீங்கள் தலைப்போடு வடிவாக அந்த மீண்டும் அந்த கதையை கேளுங்கள். நல்ல ஒரு கதை.
8: பக்குவம் உரத்து கத்தி கதைப்பது அன்னலட்சுமியின் சுபாவம். அவள் பாடசாலைக்கு போய் வரும் காலத்தில் கூட உரத்து கத்தித்தான் கதைப்பாள். ஏதாவது சண்டை சச்சரவு வந்தால் அவள் சண்டை மாறுதமாகி விடுவாள். எல்லோரும் அவளுக்கு பயம். காரணம், அவள் எப்போதும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்பாள். நடேசன் அவளது நெருங்கிய நண்பன், அத்துடன் அவளுடைய அயல் வீட்டுக்காரன். அவர்களது இரு குடும்பங்களுக்கு இடையில் நெருக்கமான உறவு, பந்த பாசம். நடேசனுடன் தான் அவள் பாடசாலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். யாராவது அவளை கிண்டல் பண்ணினால் நடேசன் பெரும் புயலாக மாறிவிடுவான். சக மாணவ மாணவிகள் அவளுக்கு நடேசனுக்கும் பயங்கலந்த மரியாதை. எவருக்காவது ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதலில் கை கொடுப்பது நடேசனும் அவளும் தான். அவர்கள் இருவருக்கும் இடையில் இறுக்கமான நட்பு நேசம். அவளுடைய வீட்டில் ஏதாவது விசேஷமான பலகாரம் செய்தால் அவள் அவனுக்கு கொடுத்து அதை இருவரும் பங்கிட்டு ரசித்து ருசித்து உண்பார்கள். அவன்

பாடசாலைக்கு வருகின்றாள். முன்பு அவள் பாவாடை சட்டையுடன் சென்றாள். இப்போது பாவாடை சட்டை அரைத்தாவணி. அவனுடன் கதைக்கு அவளுக்கு ஆசை, ஆனால் வெட்கம், ஒருவித கூச்சம், மனதில் பதட்டம். அவனுக்கு அவளுடன் கதைக்க தவிப்பு, ஆனால் பயம். 2-3 நாட்களாக மௌன பயணிப்பு. 4-5 நாட்களின் பின் அவர்களுக்கிடையில் உள்ள மௌனத்திரை அகல்கிறது. மன இறுக்கம் கரைகின்றது. இரு அந்தில் பறவைகளும் சிறகடித்து மோகனவானில் பறக்கின்றன. இருவருக்கும் இடையில் நிதானமான சொல்லாடல்கள். காலக்கெதியில் அவர்களுக்கிடையில் மென்மையான பாசம் வளர்ந்து மென் காதலாக மலர்கின்றது. அவர்கள் இருவரது உள்ளத்திலும் உடலிலும் பருவ எழுச்சி. தங்கள் ஆத்மார்த்த காதலை எப்படி வெளிப்படுத்துவது, யார் முதலில் வெளிப்படுத்துவது என்ற தவிப்பு தயக்கம் 2 உள்ளங்களிலும். பல தடவைகள் அவர்கள் முயற்சிப்பு. இருவரும் தயக்கம் தோல்வி. இறுதியில் அவள்தான் முந்துகின்றாள். இருவரது இதயங்களிலும் ஏற்பட்ட பிரளயம் முடிவுக்கு வருகிறது. இருவரது இதயங்களிலும் சாந்தி ஆனந்தம் பொங்கி பூரிப்பு. இந்த நேரத்தில் அவளது தந்தை செல்லையா மோட்டார் வாகன விபத்தில் இறந்து விட்டார். அவளுக்கு தலையில் இடி விழுந்தது போன்ற பேரதிர்ச்சி. மூத்த பெண் பிள்ளை என்பதால் அவள் மீது அவர் அளவற்ற பாசம் கொண்டிருந்தார். அவளும் தன் தந்தை மேல் ஆழமான அன்பு கொண்டிருந்தாள். செல்லியருக்கு 4 பெண் பிள்ளைகள், கடைக்குட்டி ஆண். செல்லியரின் திடீர் மரணம் அந்த குடும்பத்தை நிர்கதிக்கு உள்ளாக்கிவிட்டது. அன்னத்தின் தாயார் நோயாளி. குடும்ப பாரம் அன்னத்தின் தலையில். செல்லியரின் மரணச் சடங்கின் போது அன்னத்தின் காதலன் பக்கபலமாக நின்று செயலாற்றினான். ஆனால் அவளது குடும்ப பாரத்தை அவனால் பொறுப்பேற்க முடியவில்லை. காரணம், அவனுக்கு 3 சகோதரிகள் திருமண வயதிலே, 2 தம்பிமார் 8-10 வயதுகளில். அவனுக்கு தகப்பனம் இல்லை. நோயாளி வயோதிப தாயார். அவன் பலநோக்கு கூட்டுறவு சங்க மேனேஜர் சொற்ப வருமானம் தான். செல்லியரின் இறுதி சடங்கின் போது அவனது 3 சகோதரிகளும் உதவி ஒத்தாசியாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு அப்பால் அவர்களால் என்னதான் செய்ய முடியும்? செல்வநாயகம் செல்லியரின் நெருங்கிய குடும்ப உறவினன் செல்வநாயத்தாரின் மகன் தேவதாசன் அண்மையில் தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருந்தான். தேவதாசன் செல்லியரின் மரணச் சடங்கை நடாத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளான். அதன் பின்னரும் தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்வதில் அவன் பின்னிற்கவில்லை. காரணம், அன்னத்தை அவனுக்கு பிடித்து விட்டது. அவளை அவன் திருமணம் செய்ய முன் வந்தான். சீதன பாதனம் ஒன்றுமே தேவையில்லை, பெண்ணை மாத்திரம் தந்தால் போதும். அத்துடன் அன்னத்தின் தம்பியின் படிப்பு செலவை தான் பொறுப்பேற்பதாகவும், 3-4 வருடங்களின் பின்னர் அவனை ஆஸ்திரேலியாவுக்கு எடுப்பதாகவும் உறுதியளித்தான். அன்னம் நடேசனை அன்னத்தால் எப்படி கைவிட முடியும்? நடேசனை நாடுகிறாள் அன்னம். கையறு நிலையில் நடேசன். 4 சகோதரிகளை கரை சேர்க்கும் பொறுப்பு நடேசனின் தலையில். அத்துடன் அன்னத்தின் குடும்ப பாரத்தை அவனால் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அன்னமும் நடேசனும் இருதலை கொள்ளி எறும்பின் நிலையில் இருவரும் தங்கள் இதயங்களை கல்லாக்கி பிரிவதற்கு முடிவெடுக்கின்றார்கள். தேவதாசன் அன்னம் திருமணம் நிறைவேற்றம் 6 மாதங்களில் அன்னம் ஆஸ்திரேலியா பயணம். அன்னத்தின் சகோதரி யோகேஸ்வரிக்கும் தேவதாசன் திருமணம் செய்து வைக்கிறான். யோகேஸ்வரியும் ஆஸ்திரேலியா செல்லுகிறாள். தேவதாசன் பிரபலமான பால்மா கம்பெனியில் 8 வருடங்களாக வேலை செய்கிறான். கனரக வாகன சாரதி வேலை. திருமணம் முடிக்கும் முன்னரே 3 அறைகளை கொண்ட வீடு வாங்கியிருந்தான். தேவதாசனுக்கும் அன்னத்துக்கும் 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் கடைக்குட்டி. காலை 5 மணிக்கு அவன் வேலைக்கு சென்றால் இரவு 8 மணி அளவில் வீடு திரும்புவான். சில வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கும். கடுமையான வேலை. கனரக வாகனம் ஓட்டுவதென்றால் லேசுப்பட்ட வேலையா? வேலை கடுமையானதாக இருந்தாலும் சம்பளம் நல்ல சம்பளம்தான். அத்துடன் ஓவர் டைம், அதற்கு 2 மடங்கு வேதனமும் பட்டாவும் அவனுக்கு கிடைக்கும். தேவதாசன் செலவாளி அல்ல, கஞ்சனம் அல்ல. மனைவி பிள்ளைகளின் தேவைகளுக்கு அவன் போதிய அளவு செலவு செய்வான். பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று வர ஒரு நல்ல சொகுசான மோட்டார் வாகனத்தையும் 3 வருடங்களுக்கு முன்பே கைக்காசு கொடுத்து கொள்வனவு செய்து கொடுத்துள்ளான். வீட்டு கடனையும் சென்ற வருடம் தீர்த்து விட்டான். மனைவியின் கைச்செலவுக்கு போதிய அளவு பணம் கொடுக்கின்றான். ஆனால் அவன் ஒரு நாளும் கொடுத்த காசுக்கு கணக்கை கேட்பதில்லை. அன்னம் ஆடம்பர பிரியை தனது உடைகளுக்கும் அழகு சாதன பொருட்கள்

0: பொருட்களுக்கும் தாராளமாக செலவு செய்வாள். உணவை பொறுத்தளவில் வாரத்தில் இரு தடவைகள்தான் அவள் சமையல் செய்வாள். சமைத்த சோறு கறிவகைகளை குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு தேவையான நேரம் அவற்றை சூடாக்கி கொடுப்பாள். அவளுக்கு சமைப்பதற்கு போதிய நேரம் இல்லை. காரணம், நண்பிகளுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதற்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று ஆடம்பர பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும் பெருமளவு நேரத்தை செலவு செய்வாள். பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று வரும்போது அயலவர்களின் 3-4 பிள்ளைகளையும் கொண்டு சென்று வருவாள். இதன் மூலமும் அவளுக்கு மிகுதிக வருவாய் கிடைக்கின்றது. சாப்பாடு சரியில்லை, ஒரே சாப்பாட்டை திரும்ப திரும்ப சாப்பிட்டு என் நாக்கே செத்து விட்டது என்று அவன் அடிக்கடி புலம்புவான். ஆனால் இதற்காக அவன் தன் மனைவியுடன் ஒரு நாள் என்றாலும் சண்டை போட்டதில்லை. அவனுடைய சகிப்புத்தன்மையை அவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறாள். அன்னம் தன் சிநேகிதியுடன் அந்த பிரேத்தில் உள்ள ஷாப்பிங் சென்டர், ஃபுட் சிட்டி, சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் பொழுதுபோக்குவாள். சிட்னியில் உள்ள திரையரங்குகளில் ஓடுகின்ற தமிழ் ஹிந்தி படங்களின் மெர்னி காட்சிகளை நண்பியோடன் சேர்ந்து பார்க்காமல் ஒருபோதும் விடமாட்டாள் அன்னம். இன்று தனது நண்பி சசியை சந்திப்பதற்காக காலை நேர காலத்துடன் பெண்டில்கீர் சூப்பர் மார்க்கெட் வாசலில் காத்து கிடக்கிறாள். தெரிந்தவர்கள் யாராவது வருகிறார்களா என்று இரு பக்கமும் நோட்டம் விடுகின்றாள். வலதுபுறமாக சற்று தூரத்தில் 2 ஆண்கள் கதைத்துக் கொண்டு நிற்பதை அவள் அவதானிக்கிறாள். எங்கட நாட்டாக்கள் போல கிடக்கு, ஆரவர்கள் என்று அறிய அவளுக்கு ஆவல். எங்கட நடிசன் போல கிடக்கு, சி அவனே நெஞ்ச வர போறான். அவன் ஊர்ல கல்யாணம் கட்டி பெண் சாதி 2-3 பிள்ளைகளுடன் இருப்பான். அவர்கள் யார் என்று அறிய வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. சரி, ஒருக்கா முயற்சித்து பார்ப்போம். கிட்ட போவது சரியில்லை. அவைகள் ஏதாவது வித்தியாசமா என்ன பற்றி நினைத்தால் தெரிஞ்ச நடிசன் பெயரை சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம். அது நடிசன் இல்லாட்டி அவர்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். சரி நடிசா என்று கூப்பிட்டு பார்ப்போம். நடிசா, தன்னை மறந்து உரத்த கத்துக்கிறாள். உரத்து கத்தி கதைப்பது அன்னலட்சுமியின் சுவாவம். அவள் பாடசாலைக்கு போய் வரும் காலத்தில் கூட உரத்து கத்தித்தான் கதைப்பாள். அதுவும் நடிசன் என்றால் கேட்கவா வேண்டும். தன்னுடைய பெயரை சொல்லி யார் கத்துகிறது என்பதை அறிய அவளுடன் கதைத்துக் கொண்டு நிற்பவர்களில் ஒருவன் திரும்பி பார்க்கிறான். ஒரு பெண் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாள். இறுக்கமான ஜீன்ஸும் டீஷர்ட்டும் போட்டுக்கொண்டு கருப்பு கண்ணாடியுடன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். கிட்ட வருகிறாள். தன்னெதிரே நிற்கின்றவனை உற்று பார்க்கிறாள். நடிசன் அவளுக்கு திகைப்பு. எங்கட நடிசா, தன்னை மறந்தவளாக உரத்து கத்துகின்றாள். நடிசன் ஆச்சரியத்துடன் வைத்த கண் வாங்காமல் அவளது முகத்தை பார்க்கின்றான். அண்ணம் நீயா? அதிசயித்தவனாய் நடிசன். சரி நாங்கள் பிறகு சந்திப்போம். நடிசனுடன் கதைத்துக் கொண்டிருந்தவர் நாகரிகமாக அவர்கள் இருவரையும் விட்டு அகலுகின்றார். நடிசா, நீ எப்படி இங்க வந்த? நீ எப்படா வந்த? நீ ஆச்சரியத்துடன் ஆவலாய் அவனை கேட்கின்றாள் அண்ணம். நாங்கள் 3 வரியத்துக்கு முன்னம் இங்க வந்த நாங்கள். என்ன 3 வரியத்துக்கு முந்தியா? நாங்கள் என்ன ஆரடா, எப்படியடா? கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றாள் அண்ணம். நான் என்ற மனைவி புஷ்பமலர், 3 மகன் அதிசயன். அன்னத்துக்கே ஆச்சரியம். இப்பவே எனக்கு அவைகளை பார்க்க வேணும் போல கிடக்கடா. எப்பவும் நீ எங்கட வீட்டுக்கு வரலாம் நடிசன்? நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? கேம்பு சிலை. அண்ணம், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? செவன்கீல் சிலை. இதுலயே நின்று கதைப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ரெஸ்டாரண்ட்க்கு போவோமா? சி, அங்க மனுஷன் போவானா? வாடா, அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்க்கு போவோம். சரி, உன் ஆசையையும் கெடுப்பான், அதுக்கு போவோம். இருவரும் சமீபத்தில் உள்ள சைனீஸ் ரெஸ்டாரண்ட்க்கு செல்கிறார்கள். ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு இடத்தில் அமர்கிறார்கள். என்ன சாப்பிடுவோம் அண்ணன் கேட்கிறாள். வேற என்ன, சோறுதான். நீ இங்க வந்து இன்னமும் திருந்தே இல்ல. இந்த சோத்துல என்னடா கிடக்கு? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். உனக்கு என்ன வேணும் அண்ணம்? நூடுல்ஸ். உனக்கு ஃப்ரைட் ரைஸ். ஒரு நிமிஷம் பொறு. என்ற புஷ்பம் மத்தியான சாப்பாட்டுக்கு எனக்காக காத்திருப்பாள். நான் இன்றைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வர முடியல என்று அவளுக்கு ஒரு கால் சொல்லுவோம். என்ன, நீ அவளுக்கு அவ்வளவு பயமா? அண்ணன் கேட்கிறாள். இல்ல இல்ல, அவள் சாப்பிடாமல் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். எப்பவும் என்ற புஷ்பம் எங்கட மகன், நாங்கள் 3 பேரும் உண்டாத்தான் சாப்பிடுவது வழக்கம். சரியடா, நீ உன்னுடைய ஆசை புஷ்பத்துக்கு சூழ்நிலை காரணமாக மத்தியான சாப்பாட்டுக்கு வரையில்லை என்று சொல்லு. கைபேசியில் மனைவியை அழைக்கிறான். புஷ்பம், நீங்களா? என்ன சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேனே, என் அயல் வீட்டுக்கார அன்னலட்சுமி என்று. அவ தற்சியல அவ பூல்சுவத்த சூப்பர் மார்க்கெட்ல சந்திச்ச நானும் அவளும் இங்க உண்ட மத்தியானம் சாப்பிட போறோம். நீயும் அதிசயனும் சாப்பிடுங்க, எனக்காக காத்திருக்காதீர்கள். ஏன் அவாவை எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட்டி வந்திருக்கலாமே. இல்ல இல்ல புஷ்பம், அவளும் புருஷனும் கூடிய கதியில் எங்கட வீட்டுக்கு வருவினே. சரி புஷ்பம், உனக்கும் அதிசயனுக்கும் இங்கே இருந்து என்ன நான் வாங்கி வாரது? நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கு ஒன்றும் வாங்கி வர வேண்டாம், அறகுறையா சாப்பிடாமல் நன்றாக அவாவோட சாப்பிட்டுட்டு வந்தால் அதுவே போதும். நடேசா, நான் தான் உன்னை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுனான். இன்றைக்கு நீ என்ற விருந்தாளி, நான் ஓர்டர் பண்ண போறேன், நான் தான் காசு கொடுப்பேன். பிடிவாதமாக அவள் சொன்னாள். சரி சரி அண்ணம், சாப்பாடு வரும் வரை ஏதாவது குடிப்போம். என்ன குடிப்போம் நடேசன்? உனக்கு பியர்? ஐயோ அண்ணம், நான் அது ஒன்றும் பாவிக்கிறது இல்ல. இங்க வந்த பிறகு நீ அது ஒன்றும் பாவிக்கிறது இல்லையா? இன்னும் இல்ல, இனிமேலும் இல்லை, அவன் உறுதியாக கூறுகிறான். எனக்கு கூல் கொக்கோ கோலா, உனக்கு? எனக்கு லைம் ஜூஸ், ஒரு போர்ஷன் நூடுல்ஸ், ஒரு போர்ஷன் ஃப்ரைட் ரைஸ், இரண்டு போர்ஷன் சிக்கன், இரண்டு போர்ஷன் பொட்டிட்டோ சிப். அண்ணம் ஆர்டர் பண்ணுகிறாள். இருவரும் குளிர்பானத்தை குடிக்கிறார்கள். நீ கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம், எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அஞ்சு வருஷத்துக்கு முந்தி தான் புஷ்பத்தை கட்டினான். எங்களுக்கு அதிசயன் என்றொரு மகன், 3 வயது. அண்ணம் உங்களுக்கு? எங்களுக்கு 3 பெண்கள், ஒரு ஆண் கடைக்குட்டி. அப்பப்பா அதே போதும், சிரித்துக் கொண்டே கூறுகின்றாள் அண்ணம். அவ்வளவுதானா? கிண்டல் பண்ணுகிறான் நடேசன். கன பிள்ளையல்லண்டா, லைஃபை என்ஜாய் பண்ணிடாது. புருஷன் என்ன செய்யறார்? ஜோகன் ரக்வண்டி ஓட்டுகிறார், கடும் உழைப்பாளி. 3 வரியத்துக்கு முன்னந்தான் 4 அறைகளை கொண்ட வில்லா வீடு கைக்காசுக்கு வாங்கி நாங்கள் $1 மில்லியன். சொந்த வீடு, 4 பிள்ளைகள், 2 வாகனங்கள், சாதனை தானே? சிரித்துக் கொண்டே அவள் கூறுகிறாள். யோகன் வேலைக்கு போக ஒரு சின்ன மோட்டார், பிள்ளைகளைய பள்ளிக்கூடம் கொண்டு போய் வர எனக்கு ஒரு சொகுசுவான். நடிசா நீ என்ன செய்யற? நான் கேம்பஸில ஷாப்பிங் சென்டர்ல ஒரு ஸ்டோல் எடுத்து நடத்துகிறேன். அதுல காய்கறிகள், அரிசி, பலசரக்கு, சில்லற வியாபாரம், அதோடு கூரியர் சர்வீஸ் செய்கிறேன். எப்படி நீ இந்த தொழில இறங்கினாய்? அண்ணன் கேட்கிறாள். எந்த புஷ்பமலருடைய அண்ணன் தான் 7-8 வருஷங்களா இந்த தொழிலை நடத்தி வந்தார். 1 வருஷமாய் நான் இதுல வேலை செய்தனான். அவர் 7 கீழ்ஸ்ல ஒரு பெரிய ஸ்டோல் எடுத்து நடத்துகிறார். இதுல 3 பேர் வேலை செய்யணும், நல்ல வருமானம், லாபம். நடிசா ஏண்டா உண்ட சாப்பாடு அப்படியே கிடக்கடா? சாப்பிட்டு கொண்டே கலப்போமடா, கரசனையுடன் கூறுகிறாள் அண்ணம். ஓ, கதையில நான் சாப்பிட மறந்துட்டேன். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கரசனை காட்டியபடியே சாப்பிட்டு முடிக்கிறார்கள். ஐஸ்கிரீமுக்கு ஓர்டர் பண்ணுகிறாள். தனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், உனக்கு என்ன? ஃப்ரூட் சலாட் என்கிறார் நடிசன். மாம்பழம் என்றால் என்ற புஷ்பத்துக்கும் மகனுக்கும் கொள்ளி ஆசை. இன்றைக்கு நான் அவைக்கு 1 டசின் திறமான மாம்பழங்கள் வாங்கி கொண்டு போக போறேன். நடிசா இப்ப ஒரு படத்துக்கு போவோமா? இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லையா அண்ணம், 3 மணிக்கு நான் பிசினஸ் சம்பந்தமா ஒரு முக்கியஸ்தரை சந்திக்க வேணும். நடிசா உன்னுடைய ஒரு படம் பார்க்க எனக்கு ஆசையா இருக்கடா. இன்றைக்கு இல்லாது நாளைக்கு. நாளைக்கு நீ கட்டாயம் வருவியா? நான் நிச்சயமாக வருவேன். ஆனால் என்னடா ஆனால்? அண்ணம் கேள்விக்குறியுடன் அவனை பார்க்கின்றாள். நான் உன்னோட படத்துக்கு போறேன்னு என்ற மனசி புஷ்பத்துக்கு சொல்லி போட்டு தான் வருவேன். சரி நீ அவளுக்கு சொல்லி போட்டு வா, அதுக்கு நான் ஆட்சேபனை இல்லை. அண்ணம் அவன் முகத்தை ஏக்கத்துடன் பார்க்கின்றாள். 2 கண்டிஷன்கள். என்னென்ன கண்டிஷன்கள்? அவளுடன் அவனை பார்க்கிறாள் அண்ணம். முதலாவது, இந்த சாப்பாட்டு பில்ல நான் தான் செட்டில் பண்ண வேணும். எப்படி நான் விடையலும்? இந்த பில்ல நான் தான் செட்டில் பண்ணுவேன் என்று முதல்ல நான் சொன்னான் தானே, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் தானே? நான் ஒப்புக்கொண்ட நான் தான். ஆனால் படம் பார்க்கறது பற்றி நீ ஒன்றும் முதல் சொல்ல இல்லையே. சரி, அறவாசிய நீங்கள் கொடுங்க. அரை மனசுடன் அவனுடைய நிபந்தனைக்கு உடன்பட வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு. அடுத்த கொண்டிசன் என்ன? அடுத்த கொண்டிசன், நான் என்ற மனசி புனிதத்தோட தான் படம் பார்க்க வாரன். அண்ணம் அவனை வியப்புடன் பார்க்கின்றாள். நீ உன்ற மனுஷன் யோகனோட தான் தர வேணும். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சந்தோஷமாக படத்தை பார்ப்போம்.
1: ஆமாம், அந்த கதையை மீண்டும் கேட்டிருந்தீர்கள். அந்த கதையினுடைய தலைப்பு என்னென்று அந்த கதையை நான் மீண்டும் ஒளிபரப்பிய பொழுது நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அந்த கதையினுடைய தலைப்பு, ஆசிரியர் அந்த கதைக்கு இட்ட தலைப்பு வந்து பக்குவம். ஆமாம், அந்த பக்குவம் நடேசனிடம் இருந்து வெளிப்பட்டிருந்தது. அந்த பக்குவம் என்ற தலைப்பில் தான் அந்த சிறுகதை ஒளிபரப்பாகியிருந்தது. அந்த கதையினுடைய ஆசிரியர் நீர்வை பொன்னியன் என்கின்ற ஆசிரியர் தான் அந்த கதையை எழுதியிருக்கின்றார். ஆமாம், அவர் வந்து மார்ச் 24 1930 ஆண்டு பிறந்திருக்கின்றார். மார்ச் 26, 2020 அவர் வந்து காலமாகிவிட்டார். அந்த கதை ஆசிரியர் வந்து ஈழத்து முற்போக்கு எழுத்தாளர்களில் ஒருவர், வந்து அறியப்பட்ட எழுத்தாளராக இருக்கின்றார், எழுத்தாளர்களில் ஒருவர். சிறுகதை, நாட்டார் கதை, இலக்கிய கட்டுரைகள் என பல பலவற்றை எழுதியவர். 50 ஆண்டுகளாக இடதுசாரி அரசியலில் உறுதியாக நின்றவரும் கூட. தனது கடைசி காலம் வரை அவர் எழுதி கொண்டே இருந்திருக்கின்றார். ஜாழ்ப்பாணம் நீர்வேலியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரியில் தொடக்க கல்வியையும் அவர் கற்றிருக்கின்றார். 1951 மேல் படிப்புக்காக கல்கத்தா சென்று அங்கு இளங்கலை பட்டத்தையும் பெற்றிருக்கின்றார். இந்த வகையில் அவருடைய இலக்கிய பணியாக இவரது முதலாவது சிறுகதை 1957 ஈழநாடு பத்திரிகையில் வந்து வெளிவந்திருக்கிறது. கவிஞன் இ நாகராஜன் நடத்தி வந்த தமிழர் என்ற பத்திரிகையில் பல சிறுகதைகளை இவர் எழுதியிருக்கின்றார். இவரது முதல் சிறுகதை தொகுதி மேடும் பழமும் 1961 வெளிவந்திருக்கிறது. இவரது உதயம், மூவர் கதைகள், பாதை, வேட்கை, உலகத்து நாட்டார் கதைகள், முற்போக்கு இலக்கிய முன்னோடிகள், நாம் ஏன் எழுதுகின்றோம் போன்ற நூல்கள் ஈழத்து முற்போக்கு இலக்கிய பரப்பில் வரவேற்பினையும் பெற்றிருக்கின்றது. இவருக்கு 2017 இலங்கை அரசினுடைய சாகித்ய ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஆசிரியரையும் நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். நீர்வை பொன்னையன் அவர்கள், அவரையும் நினைவு கொண்டு இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்த இந்த நேர்கள் செயல்படுத்த கேட்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியானது. அத்தோடு வளமையாக வார வாரம் நேர் நேரம் வந்து எழுப்பத்தில் இருந்து இடம்பெறுவது வழக்கம். இன்று வந்து நேர் நேரம் 8:30 இடம்பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் தசன் அவர்கள் வேலை பழு காரணமாக அவரால் தற்பொழுது வர முடியவில்லை. தாமதமாக வந்தால் 8:30 உங்களுக்கான நீர் நிறம் இடம்பெறும் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து, அதுவரையிலும் நாங்கள் வளமையாக 5 மணியிலிருந்து இடம்பெறுகின்ற 4:10 இடம்பெறுகின்ற தேன்மலை நிகழ்ச்சியானது இன்றைய நிகழ்ச்சி நீர மாற்றத்தினூடாக இன்று இடம்பெறவில்லை. அந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது தேன்மலை நிகழ்ச்சியானது 8:30 இடம்பெறும் என்பதையும் நேர்களுக்கு அறிய தந்து, அதனை தொடர்ந்து உங்களுக்கு நீர் நிறம் இடம்பெறலாம். எதிர்பார்த்து காத்திருங்கள். நன்றி.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 7:36. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வாழைக்கு வர இருக்கின்றது தேன்மலை நிகழ்ச்சியானது. தேன்மலை நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக திருமண வாழ்த்து. பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வ புதல்வன் முகுந்தன் அவர்களுக்கும், பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் கமலி தம்பதிகளின் செல்வ புதல்வி ஆபி அவர்களுக்கும் 28 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை அவர்கள் வந்து திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். கடந்த 28 திருமண பந்தத்தில் இணைந்துள்ள முகுந்தன் ஆபி தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள். திருமண பந்தத்தில் இணைந்துள்ள முகுந்தன் ஆபி தம்பதிகளை இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலியின் அறிவிப்பாளர்கள் நீர்களும் வாழ்த்துகின்றோம். அவர்களை மீண்டும் வாழ்த்திக்கொண்டு நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

ஆமாம், தேன்மலை தேன்மலை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்திய தேன்மலைக்காக பாடல் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேவி தனராஜ் அவர்களின் தெரிவில் முதலாவது தேன்மலையாக ஒலிக்க வருகின்றது என்ஆர்சி மச்சான் திரைப்படத்தில் இருந்து.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடலோடு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். அதோடு நாங்கள் ஒரு நேர் வந்திருக்கின்றார், அரைமணித்துக் கொள்ளணும். யாராவது நீங்கள் ஆபி முகுந்தன் ஆபி இரண்டு பேரையும் பிள்ளைகள் இருவர்களையும் வாழ்த்துவதற்காக யாராவது இருந்தால் நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாகவும் வாழ்த்திக் கொள்ளலாம் என்பதையும் நேர்களுக்கு அறிய தந்து வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் கலைக்கிறேன்.
0: ஆமாம்,
1: நான் இன்று ரொம்ப வானொலிக்கு தாமதத்தை விட்டு விட்டேன். நான் சொன்ன காரணமாக சென்று விட்டேன். நான் கேட்க விரைப்புதான் திருமணம் பார்த்து அறிந்தேன். இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் முகுந்தன் அபி, அபிதான பேர் என்ன?
0: இன்று திருமண நாள்ல 28ஆம் தேதி திருமணம்.
1: 28ஆம் திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் முகுந்தன் அபி, அபிதான பேர்.
0: 28ஆம் தேதி அவர்கள் கல்யாணம் இடம்பெற்றது. அவர்கள் புதுமண தம்பதிகளை நாங்க இன்றைய நாள்ல வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். கேது எங்களுடைய அறிவிப்பாளர் கேது சொல்லுங்க, வாழ்த்துங்கள். அபி, அபி மரம் அந்த முகுந்தன் அபி.
1: ஓகே, திருமண பாத்தி விட்டு போகின்றேன். இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் முகுந்தன் அபி சம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சாதி திருமண வாழ்த்துக்கள் நூறு காலம் மாலம் ஒன்று பார்த்து கொண்டு விடவேன். வணக்கம்,
0: நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. யாராவது நேர்கள் நீங்கள் வாழ்த்த விரும்புவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியினோட இணைந்து கொள்ளலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த தேன்மலை நிகழ்ச்சியை தொடர்ந்து நேர் நிறம் இடம்பெறலாம் என்பதை குறிப்பிடுகின்றேன். ஆமாம், இடம்பெறுவதாக அறிய தரப்பட்டிருக்கின்றது. காத்திருங்கள், அதுவரை நாங்கள் தேன்மலையோடு இணைந்திருப்போம். அந்த வகையில் தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில் இருந்து.

0: சார், நாங்கள் வைபருடாக வந்திருப்ப விரைமனைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் கேமா.
0: ஆமா வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருப்பேன். நான் பிள்ளைகள்ட்ட போயிட்டு வந்தேன்.
0: ஆமாம், வாழ்த்த போறீங்க, வாழ்த்துங்கள்.
1: ஆமாம், இந்த 28ஆம் தேதி அன்று திருமணம் நடந்த முகுந்தன் அபி அவருடைய திருமண நல்வாழ்த்து அவர்களுக்கு, இன்றைய நாளை இந்த வானிலை கொண்டவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, புதுமண தம்பதிகளாக அவர்கள் நீண்ட காலம் சுகவலத்துடன் இருக்கிற ஆசையுடன் நானும் வாழ்த்துகிறேன். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி வெட்டிங் டே.
0: ஆமாம், நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
1: நன்றி. தான் கதையை ரோட்டில்தான் கடைசியா வாசிச்சே கேட்டு நல்லா இருந்தது.
0: நல்ல ஒரு கதை,
1: நல்ல கதையா இருந்தது. நான் கடைசியா நீங்க நாப்பதான் தொடங்குதாக்குமான நல்ல கதைகள், அந்த படிப்பினைக்குரிய கதையாவும் இருந்தது, எங்களுக்கு ஒரு உற்சாகமிட்டு ஒரு கதையா இருந்தது.
0: ஆமா,
1: நேர்களும்
0: கணவர் வந்து இணைந்து கொண்டு கருத்துக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதான் நீங்க வீட்டுல இல்லாதபடியால் உங்களால் வர முடியவில்லை,
1: கேட்க முடியல. அது கடைசியா வீட்டில வந்து சீரைகளை தான் கேட்டேன், நல்லா இருந்தது.
0: ஆமாம், தேசன் அந்த கதை வாசிச்சுட்டு. ஆமாம், நடேசன் உண்டு உங்களுக்கு, அதுல ஒரு சந்தோஷம் நடேசன் கேக்குறதுல.
1: சிறப்பா நான் வந்து விட்டார்.
0: ஆமாம், எழுதின ஆசிரியர் வந்து தற்பொழுது உயிரோட இல்லை. அவர் 2020ஆம் ஆண்டு இறந்திருக்கின்றார். 1930ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றார். அவர் வந்து 90 வயதுல இயற்கை எழுதியிருக்கின்றார். ஆனால் அவர் அந்த இறக்கும் வரையும் எழுதி கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது.
1: நல்ல கதை, நல்ல வசனம்,
0: அவர் இறக்கும் வரை எழுதி கொண்டிருந்தபடியால் இது அந்த புலம்பெயர்ந்து நம்மவர்கள் ஈழத்து தமிழர்கள் வந்து பிற நாடுகள் ஆஸ்திரேலியா அங்கெங்க எல்லாம் போக தொடங்கின பிறகு ஒரு எழுதப்பட்ட கதையாகத்தான் இது இருக்க
1: வேண்டும்.
0: ஆமா, ஆஸ்திரேலியா வச்சு.
1: சிறப்பு, நீங்களும் அழகாக
0: இணைந்து கொள்ளுவார். அவர் முதலே வந்து சில கதைகளுக்கு தான் சொல்லுவார், இதில் வந்து நேர்களுக்கு வந்து பிடிக்கும், இந்த கதைக்கு கருத்து சொல்வார்கள் என்று. அது சொன்ன மாதிரியே இன்றைக்கும் கன நேர்கள் இணைந்திருந்தார்.
1: நீங்க நாங்கள்
0: இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த கதையை தருகின்றோம். நன்றி. தொடர்ந்து வந்திருப்பவரையும் நான் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம் கேனவர்களே, நான் திருமதி சாக்கி. நாங்கள்
0: நிலைமை இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்க நிலைமை இருக்கோம், நீங்களும் நிலைமை இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு. இந்த திருமண தம்பையருக்கு என்ன மகையர்?
0: முகுந்தன் அபி.
2: அபி, முகுந்தன் அபி அவர்களுக்கு நிதான திருமண நல்வாழ்த்துக்கள். இவர்கள் இன்பமும் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழவனோடு வாழ்த்திக் கொண்டு,
0: நீங்க பின்னேரத்துல இருந்து அந்த கதை சொல்லும் நேரம் வார வாரம் நல்ல சிறுகதைகள் தான் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது.
2: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், நாங்கள் தேன்மொழியோடு இணைந்திருக்கிறோம். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். அவரது தெருவில் 2வது பாடலாக தேன்மொழியாக ஒலிக்கின்றது ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில் இருந்து.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். அவன் வந்து தேன்மலையினூடாக அவருக்காக அந்த இரண்டாவது பாடல் அவ்வளவு தான் நான் எடுத்த இடத்தில் இருக்கிறது போல் இருக்கிறேன். சரி, ஒரு சில வரிகள் வந்து ஒளிபரப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நீரை இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். சரி, நீர்கள் யாராவது நீங்கள் வாழ்த்துவதற்காக வருபவர்கள் காத்திருங்கள், நான் பாடல் முடிய உங்களுக்கான உங்களை இணைப்பில் இணைத்துக் கொள்ளுவேன். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். பிரான்சில் இருந்து அவரது தெருவில் தொடர்கிறது

நேரம் சரியாக 8 மணி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதோடு இன்றைய நாளில் 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகளை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தி கொண்டு தேன்மலை நிகழ்ச்சியில் தொடர்கிறது. தேவி தனராஜ் அவர்களின் தெருவில் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து

0: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

அந்த பாடல் நட்பு திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். அந்த வகையில் அவரது தெரிவில் தொடர்கிறது. தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து.

0: சரியாக 8:18 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், இந்த நிகழ்ச்சியை நான் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தேவி தனராஜ் அவர்கள், நீங்கள் எழுதி வைத்த பாடல்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் தேன்மலையினூடாக நிறைவாக உங்களுக்கான பாடல்களை ஒளிபரப்புகின்றேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன் என்றால் நீர் நிறம் தொடர இருக்கின்றது. இதுவரை நேரம் நீர் தேன்மலை நிகழ்ச்சி பாடல்களாக சிறப்பித்திருந்தார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அதோடு இந்திய நாளில் நாங்கள் திருமண பந்தத்தில் 28 ஆகஸ்ட் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களை மீண்டும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று அவர்கள் இருவரையும் நாங்கள் வாழ்த்தி கொண்டு அந்த நிகழ்வை வாழ்க்கெடுத்து வந்து இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் கனடா வாழ் நீர்கள். அவர்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து நேர் நேரம் இடம்பெற இருக்கின்றது, நேர் நேரத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06

0: 0562 66 30 61 பிரெஞ்ச் மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: நிறைய கலைநேரம் இரவு 8:22 அகராட்சத்திலே 7:22.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. நேர்நேரம் நேர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். தாமதமாக இன்று ஒலிபரப்பாகிறது நேர் நேரம். அதற்காக வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை கொடுத்து திருமண வாழ்த்தாக பிரான்சில் வசிக்கும் கேதீஸ்வரன் நவநிதி தம்பதிகளின் செல்வ புதல்வன் மூந்தன் அவர்களுக்கும், பிரான்சில் வசிக்கும் எங்கள் கேதீஸ்வரன் கமலி தம்பதிகளின் செல்வ புதல்வி அபி அவர்களுக்கும் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்தார்கள். அந்த திருமண பந்தத்தை இணைந்த முகுந்தன் அவி தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் மகிழ்கின்றார்கள். இதனை அனுசரண நிகழ்ச்சியாக இங்கே வானிலைக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள். வன்கூவரில் உள்ள குணம் அவர்களுடைய உறவுகள் இங்கே வானிலைகளில் இதை அனுசரணை நிகழ்ச்சியாக எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளுடன். அதுடன் எங்களுடைய பிலிப்தேவா அவர்கள், அதாவது விவேக குரலோன் பிலிப்தேவா அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். அவருக்கும் எமது இனிய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நேயர்கள் சார்பிலே தெரிவித்து இங்கே வானிலைகளிலே நீண்ட நேரமாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். இணைத்து கொள்வோம். வணக்கம்.
1: இங்க வணக்கம் அன்பான தர்ஷன், உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. புஷ்பவதி சிவநாதன் உங்களை அன்பாக வரவேற்றுக் கொண்டு இன்று சென்ற 28ஆம் தேதி நடந்த திருமண நாள் நிகழ்வினை இன்று வானொலிக்கு எடுத்து வந்த குற்றாலங்குழுவினருக்கு நன்றி கூறிக்கொண்டு புதுமண தம்பதிகள் முகுந்தன் அபி தம்பதியினருக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறுவதோடு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிலிப் தேவா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விவேக குரலோன்
0: விவேக குரலோன் என்றால் தான் அவருக்கு பொருத்தமா இருக்கும். அவர் எல்லாமே விவேகமா தான் செய்வார்.
1: உங்களோட வந்திருந்து நிகழ்ச்சி செய்ய வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
0: அவர் இங்க படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்.
1: இப்ப கூப்பிடுவோம்னா வருவார். ஒழுங்கி வரவன் கூப்பிட்டா வருவேன்.
0: பிடித்தவா துள்ளி எழுந்து சிறுபுள்ள போலே ஓடி வாங்கள். உங்கள் விவேகத்தை காட்டுங்கள்.
1: ஓடி வாங்க, உங்களோட விவேகத்தை காட்டுங்க. உங்களோட கதைக்கு நாங்கள் ஆவலா இருக்கிறோம். வந்து குரலை கொண்டு வாங்க ஒன்று சொல்லிக்கொண்டு சென்ற வேற நான் வெளி இடத்துல என்ன பீச் சைட்ல நின்றனால் அவ லைன் எடுத்து வர முடியாம போயிட்டு தான் முக்கிய முழுமையாக கேட்டு கொண்டிருந்தேன். அப்போ அவர் அந்த நாடகத்தை கேட்டுட்டு உலக பேர் வந்து நாடகத்துக்கு கதை சொல்ல வானொலி தேவையில்லை தானேன்னு யோசிச்சவரான் ஒளி தெளிந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன். அதை கேட்க எனக்கு நல்ல மகிழ்ச்சியா இருந்தது. அன்றைக்கு அந்த கதைக்கு பலர் வந்து விமர்சனம் செய்திருந்தார்கள். நல்லா இருந்திருக்கு, நல்ல கதையும் இணைந்து ஹேமாவும்
0: இன்று
1: ஒரு 4-5 பேர் வந்திருப்போம். நல்ல கதை, இன்றைய கதையும் அருமையான கதை நிரம்பி அதுக்குள்ள இருந்து எடுத்து பேசக்கூடிய கதையாக இருந்தது. இன்று நான் வெளியிடத்துக்கு சென்று வந்திருந்தாலும் இந்த கதைக்காக ஓடி வந்து தங்க வீட்டில் தான் நிற்கிறேன். அப்போ வந்து ஹேமாவோட கதை தெரிந்தேன். நல்ல ஒரு கதை. அதுக்கும் நீங்க நல்ல அந்த மாதிரி நீங்க சொல்ல விளங்க கேட்க மாட்டீங்க தானே, அந்த கதையை சிறப்பாக வாசிச்சிருந்தீங்க, அதுக்கு பாராட்டு சொல்ல
0: வேணும். வாசிப்பவர்கள் இருக்கிறார்கள்
1: உங்களை விட, அப்படிதான் நீங்க சொல்றது. நடேஷ் ஆண்டு கத்தின விதம் அவ அப்படித்தான் கத்துறாண்டு அது இந்த கதையில கணக்கு எடுத்து கதைக்க கூடியதுல கொஞ்ச நேரம் காணாது. மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கணும் ஒன்று சென்று விட்டேன். மற்றது தர்ஷன், அந்த கைலாஷாவை பற்றி நீங்கள் செவ்வாய்க்கிழமை எங்களோட ஐயா வராத
0: அந்த கைலாசத்துக்கு உண்மையிலேயே நான் போக இருந்த கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்தாலதான் நான் ரத்து செய்திருந்தேன். போனவர் காயப்பட்டு மருத்துவமனையில இருந்து அப்ப தொடர்பு கொண்டு சொன்னார். எப்படி நான் திடீரென்று அந்த முடிவுக்கு வந்தேன்? அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு சொன்னான் தானே முக்கியமான ஒரு இதுக்கு நான் இங்கே நிக்க வேணும் என்று சொல்லி சொன்னான் தானேண்டு. நான் போயிருந்த பஸ்ல போன 23 பேரை காணையில, ஆனா இவர் கண்ணாடிக்குள்ளால பாஞ்சு நடக்கிறது நடக்கட்டும் நீந்தினவரா நீந்த அந்த எங்களை அந்த வழிகாட்டி கொண்டு போறவர், மூன்று பஸ்ஸோட போயிருந்தவர், அவரை இலவசமா தான் அந்த தொண்டை செய்யறவர். அப்ப அப்படி ஓரளவுக்கு தண்ணிய மூன்று பஸ் அளவுக்கு வந்த வேகத்தை பார்த்து தானே தான் குதிச்சவர். ஆனால் அப்படி போயக்குள்ளே ஒரு பாலத்தின் இரும்பு கேடரை பிடிச்சு தொங்கி 6-7 மணிக்கு அதுக்கு பிறகு ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு போட்டு தூக்கிட்டாங்க. டெலிபோன் எல்லாத்தையும் பஸ்ஸுக்குள்ளேயே விட்டுட்டு பாஞ்சவராம். அப்ப அவர் தப்பி மருத்துவமனையில இருந்தார். அது நேபாளில் இறங்கி அந்த சைனா போர்டருக்கு போய் இப்போ இந்த அதில் இருந்து முதல் மனேஸ்வர அதாவது தேவர்களுக்காண்டி பிரம்மன் கட்டின அதுக்கு போய் இப்போ இந்த அதில் நின்று ஜமத்துவாரான்ற இடம் பெறும். அந்த ஜமத்துவாராவிலேயே கணவர் திரும்பி வந்துடுவார்கள். அதை தாண்டி ஜமத்துவாராவில் மணி அடித்து போட்டு தாண்டி அங்கால போனால் ஒரு கிட்டத்தட்ட 6 மணித்தியால் நடந்து போக கைலாசம் வரும். அப்போ அண்டு கைலாச மலைக்குள்ளே தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதில் பெட்ஷீட்டுகள் எல்லாம் மாற்றி இருக்க மாட்டார்கள். ஓடி போய் இருக்கிற இடத்துல இருந்தால் அவ்வளவு குளிர், அதில் போய் படுத்துட்டு அதிகாலையிலே அந்த பவுன் கலரில் அந்த மலை மாறும். அதை பார்த்துட்டு இப்போ இந்த ஒரு 10 மணி போல் வெளிக்கிட்டு அப்படியே அடுத்த நாள் மாதவி குளிச்ச ஆத்தங்கரையில் தங்கி பிறகு இந்த அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு வெளிக்கிட்டு போய்த்தான் கடைசியாக அது சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 38-40 கிலோமீட்டர் நீங்கள் மலையில் ஏறி நடந்து கொண்டே போகணும். ஆனால் இவ்வளோத்துக்கும் அங்கே மரங்கள் இல்லாதபடியாலே ஒட்சிசனும் பெரிய அளவில் இருக்காது. நான் அடிக்கடி வந்து கையில் வச்சு இந்த ஒட்டி பார்ப்பார்கள் ஒட்சிசன் இருக்கா இல்லையா என்ன மாதிரியண்டு. முதல் முறை நான் முதலாம் முறை போய் போயில்லாமல் போய் திரும்பி வந்து இந்த ரெண்டாம் முறை தான் போகக்கூடியதாக இருந்தது. அப்போ அவரை நேரடியாகவே அங்கே கொண்டு வந்து காசை வந்து நேரடியாகவே கொடுக்க சொல்லி சொன்னார். பெங்காலி அனுப்பாமல் நேரடியாகவே வந்தண்டு. அப்போ அதன்படி தான் போயிருந்தேன் நான் கத்மண்டுவுக்கு போகிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே அதான் அவருக்கே ஆச்சரியமாக இருந்ததான் என்னட்ட கேட்டிருந்தார் என்ன நடந்தான்ட்டு. அப்போ நான் சொன்ன உங்களுக்கு சொன்னான் தானே நான் நிற்க விடமென்று சொல்லி தான் நான் கேன்சல் பண்ணான் என் பேர் எடுக்க சொல்லியண்டு. இவற்ற பஸ்ஸில் இவர் சொன்னார் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜும் ஒய்ஃபும் வந்தவா, ஆனால் அவையின் செய்தி ஒன்றையும் காண இல்லை, பேப்பர்களிலும் தான் பார்க்குறதுன்ட்டு ஒன்றையும் காண இல்லையண்டு. இப்போ தான் அவருக்கு தொடர்பு கிடைச்சி இப்போ டெல்லி கூட்டி கொண்டு போயிட்டார்கள். டெல்லி மருத்துவமனையில் இப்போ அங்கே கத்மண்டு மருத்துவமனையிலேருந்து அவரை இப்போ டெல்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ அவர் சொன்னார் ஹெலிகாப்டர் அண்டைக்கு காப்பாற்ற இல்லையாண்டா இனி தன்னால் இயலாதன்ற நிலைமையில் தானாம் இருந்தவர். கையை விடுவோமா இல்லையாண்டு தானாம் ஜோதிச்சு கொண்டிருந்தவர். அவ்வளோத்தில் கையில் நோவாம் பிடிச்சி இழுத்து கொண்டு
1: 6 மணத்தியாலும் அதை பிடிச்சு கொண்டிருக்கிறோம்.
0: கழுத்தளவுக்கு தண்ணி என்று தான் சொன்னார்.
1: இப்ப பாருங்க 10 நாளை பிறகு ரெண்டு பேரும் எடுத்திருக்கிறார்கள் நேற்று கடவுளே. அதை இன்னைக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும் தர்ஷன். அந்த கதையை கேட்டவனை கொண்டு ஒரு கதையும் அது தெரியாது. அந்த அவர்கள் தந்ததை இப்ப நீங்க ஒரு 12-45 வரைக்கும் நீங்க தந்திருந்தீங்க உங்களோட டைம். எனக்கு நான் 11-45 இருக்கும் பார்த்தா எனக்கு நித்திரை பய ஒரு வித
0: பூரி. எத்தனை நாட்டுக்காரர்கள் முயற்சி செய்து கிட்டவே போயிடாமல் திரும்பி போயிருக்கிறார். அப்ப அதுல வந்து அதாவது அதுல ஏறுவோம் என்று நினைச்சாலே அவர்களுக்கு கடும் காய்ச்சல் எல்லாம் வந்துடும். சில பேர் வந்து அங்க வயது போன முதிர்ந்தவர்கள் வட இந்தியர்கள் வந்து அங்க சாகரத்துக்கண்டே வந்து இரவில் ஒருதற்கும் தெரியாமல் அந்த பாதையில ஏறி அதில் ஒரு பள்ளம் இருக்கு அதுக்குள்ள குதிச்சு சாவார்கள்.
1: அப்படி
0: ராணுவ உடையில வார இல்லை அவர்கள். சும்மா சாதாரணமாக மலிகிரிகள் மாதிரி தான் வருவார்கள்.
1: உண்மையிலே அந்த நாளை அந்த நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்தினதுக்கு மனமாறு நன்றி கூறுகிறேன் தர்ஷன். அதை நான் கேட்டு கொஞ்ச நேரம் நித்திரை கொள்ள முடியாம போயிட்டுது. அவ்வளவு அற்புதமா இருந்தது. எந்த தெய்வம் சிவபெருமான் இருக்கிறாரா, யாரு என்ன, திருப்பி கொண்டு வந்து வேறொரு இடத்துல திருப்பி கொண்டு வந்து கீழே இறக்கி விடுதாமே.
0: ஆனா அதே நேரம் அங்க வருவோர்கள் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து நடக்காமல் அப்படி முழங்காலால நடந்து நடந்து நடந்து குடும்பத்தாரோட மெல்ல மெல்ல மெல்லமா வந்து கொண்டிருப்பார்கள். அந்த கல்லிலும் இதிலும் வந்து அவர்கள் முழங்காலால தான் அப்படி நடந்து நடந்து வந்து கொண்டிருப்பார். இப்ப நாங்கள் நடந்து ஸ்பீடா போயிடுவோம், அவர்கள் அப்படி நடந்து நடந்து வந்ததை நான் பார்த்தேன். முழங்காலால நடக்கிறத அவர்கள் அதுக்கான உடுப்பு போட்டிருக்கிறார்கள், காலில் கொஞ்சம் பஞ்சு வச்ச மாதிரி. இப்ப நாங்கள் அடி அடிக்கிற மாதிரி அவர்கள் முழங்காலால நடந்து வருவார்கள். அத பூரண தினத்துக்கு போனீங்கண்டா தான் அந்த காட்சிகளை காண முடியும். மற்றது அந்த மனேஸ்வரர் நதியில வந்து சில பேருக்கு மட்டும் நட்சத்திரங்கள் வந்து தண்ணிக்குள்ள விழுந்து திரும்பி போறத காணக்கூடியதா இருக்கும். அப்ப அதை வந்து தேவர்கள் குளிச்சு போட்டு போறத குளிச்சு போறதாத்தான் ஐதீகம். ஆனா அதுல நான் இப்ப பல பேர் நின்றாலும் சில பேர்த்த கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவையின் கண்ணுக்கு அது தெரியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான விடயங்கள் நடக்கிற இடம். அதே மாதிரி மலையல் இருக்குது. ஆனா இதுல மட்டும்தான் பொன்னிறத்துல காலம் 4 மணிக்கு அப்படியே மினுங்கும். யாராவது நீங்கள் இனி இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு போக விரும்பினால் நான் தர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டா அவர்கள் கூட்டிக் கொண்டு போய் காட்டுவார்கள். எல்லாரும் இந்துக்களா இருப்பார்கள், எவ்வளவு பேருக்கு அங்க போறதுக்கான இது கிடைக்கு அழைப்பு இருக்கிற. ஆகவே அந்த அழைப்புள்ளவர்கள் எல்லாம் போவார்கள். அதிலும் அங்க வந்தும் அழைப்பு கிடைச்சும் திரும்பி போனவர்களும் அதிகம். பூனாக்களோட தங்களை அறியாமலே இல்ல இல்ல நான் திரும்பி போக போறேன், ஜமத்துவாராண்டு ஜமன்ற கோயில் இருக்கு, அதை தாண்டித்தான் நீங்க அங்க உள்ளுக்கு போகலாம். அதுல வணங்கித்தான் நீங்க போகணும். அதுல வணங்குற இடத்திலேயே பலர் திரும்பி போனதை காணக்கூடியதா இருந்த ஏதோ அவர்களுடைய மனதில் ஏதோ மாற்றம் வந்து திரும்பி போனவர்.
1: சரி,
0: நன்றி
1: நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் மேலே. நான் சரியா நான் உடனே கதைக்கணும் போல இருந்து நீங்க நித்திரை போகணும் வழியில போனாலும் கரைச்சல் தரக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அதுக்கு நன்றி கூறிக்கொண்டு மட்டும் எங்களுடைய அருள்மொழி தேவனும் பிறந்த நாளை கொண்டாடி இருந்தேன். வாழ்த்தேதியா இருக்கு, ஒண்ணு
0: 4 நம்பர்
1: வெள்ளிக்கிழமையா என்னவோ, நான் லைன் கிடைக்க மாட்டேன்ட்டு வேற ஒன்ற வெஜிடபிள் பிடிச்சிட்டோம் அப்ப விட்டுட்டேன். எத்தனையா தேதி என்று சரியா வரையில 2-3
0: கேட்டவர்கள் சொல்வார்கள்
1: சொல்லுவார்கள். அருள்மொழி தேவனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சின்ன பிள்ளை வந்துட்டுதான் இல்லாட்டிக்கு
0: இல்லை, அவர் படுக்கையில இருந்துதான் ரசிச்சு கொண்டிருக்கிறார்.
1: நேற்று நல்ல அழகாக அந்த நிகழ்வு துள்ளிசை பாடல்களை தந்து கொண்டிருந்தார். பலரும் போய் அவருக்கு உற்சாகம் ஊட்டி கொண்டிருந்தார். இருந்தோம்
0: அவர் தானே அந்த இதை பாடுவோர் பாடலாம் முதலாவது மாதத்தின் முதல் நாள் அவர் தானே
1: முதல் செய்தோம். அது அதையும் சிறப்பாக வந்து எல்லாரும் வந்து பாடி சென்றிருந்தார்கள். மற்றும் இன்று இந்த 2 மணி நேரமாக அவர்கள் எங்களுடைய குற்றாலம் குணத்தின் உறவுகளுக்கு பாட இடம் கொடுத்து அதை சிறப்பாக 2 மணி நேரம் நாட்டி சென்றார்கள்.
0: கூடுதலான நேரம் தான் கேட்டிருந்தார்கள், ஆனால் அதை கொடுக்க முடியவில்லை எனக்கு.
1: சரி, இருந்தாலும் நீங்க 2 மணி நேரம் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு அனைத்து அன்பு நேர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி சிறப்பான நிகழ்வுகள் அறிந்த தீர்வு கெடுத்து கொண்டு வர கேள்வியில் அந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அந்த கேள்வியல் அப்பா அருமையான கேள்வியல் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி கொடுக்குறான், எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வாரான்னு தெரியல. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் அதுகளும் எனக்கு லைன் கிடைக்கிறது பெரிய பாடு, நல்லா இருக்கும். எல்லாரும் அடிபட்டுக்கு வந்து செய்ய நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஒரு ஒரு சிந்தனைக்காக கூறுகிறேன், ஒரு இணைந்தவர்கள் 3 தரம் இணைந்து விட்டால் மற்றவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் இன்னும் புதியவர்கள் அவையில் வராட்டிக்கு இவர்கள் போகலாம். அப்படி கொஞ்சம் தந்தால் இன்னும் பலர் இணைந்து பங்கு வெட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு 3 தரம் பங்கு வெட்டி விட்டால் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேட்க ஆசைப்படுகிறேன். அதனை முடிந்தால் அவ அதனை கொண்டு வருவாவா? அன்றைக்கு நீங்கள் தான் முடிவெடுங்கள் என்று கூறி அன்பாக விடைபெறுகிறேன். தர்ஷன், நன்றி. இந்த தருணத்துக்கு
0: நன்றி.
1: கைலாஷா,
0: சரி, அவரது தொடர்பை துண்டித்து இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன், நான் மகேந்திரன்.
0: மகேந்திரன் அவர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: நலமா இருக்கிறீர்களா?
0: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நலத்தோடு இப்பொழுது பேச போறீர்கள்.
2: இன்று 28 ஆகஸ்ட் 26 தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட எமது அன்பு செல்வங்கள் கேதீஸ்வரன் நவநிதி அவர்களின் செல்வ புதல்வன் முகுந்தன், திருமதி கேதீஸ்வரன் கமலராணி தம்பதிகளின் அன்பு புதல்வி அபி அவர்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்று அதை நினைவு கூறுகிறார்கள் நமது கனடிய நேயர்கள் வன்குவர் குணம் அந்த இணைந்து இந்த குறிப்பை இணைத்து கொண்டு வந்த வன்குவர் குணம் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அந்த பாடிய அனைவரும் சிறப்பாக பாடியிருந்தார்கள். குறிப்பாக சுயநிதி என்னும் அந்த திருமி போராளே பொண்ணுத்தாய் என்னும் பாடல் அப்படியே மனச அப்படியே பதற அடைத்து விட்டது. அப்படி ஒரு பாடல் அந்த குழந்தை சிறப்பாக பாடியிருந்தா. மற்றது அந்த அன்னக்கிளி என்னை தேடுது என்னும் பாடலும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திலீப் தேவா அவர்களுக்கு, விவேக குரலோன் திலீப் தேவா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை, பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அருள்மொழி தேவன் அவர்களுக்கு பிறந்த நாள் 4 தேதி நடந்ததாம். அதற்கு அவருக்கும் பிந்திய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக இருக்கிறது. தர்சன், வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளவுதான்.
0: நன்றி
2: நன்றி நன்றி
0: உங்களுக்கு. நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் தர்சன்,
0: ராசேந்திர சிவரம் ஐயா அவர்களையும் வரவேற்று அழைத்துக் கொள்ளுகின்றோம்.
3: நன்றி. கடந்த 28 தேதி நடைபெற்ற திருமண இணைந்த அதாவது முகுந்தன் அபி தம்பதிகளுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை மாநிலத்து வந்த கனடாவை சேர்ந்த அன்புரை சேர்ந்த குளம் அந்த குற்றாலங்குளம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மூத்த அறிவிப்பாளர் என்ன குரலோன்
0: குரலோன்
3: அருமைக்கும் வாழ்த்துக்களை கூறி மற்ற இந்த நேரம் பிறந்த நாளை கொண்டாடிய திருமண கொண்டிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இன்று இந்த பாடுவர் பாடிய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது, கேட்டுக்கும் சந்தோஷமா இருந்தது. அது அந்த குழுவினர்களுக்கு அந்த அதன குற்றாலம் குணத்துக்கும் நம்பியை கூறி விடைபெறுவதை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்காக உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இங்கே வானிலைகளில் வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: அருள் அவர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம்.
4: நீங்க நலம் அறிவீர்கள் எங்களுக்கு தெரியும். அது நீங்க அந்த ஒரு கோயிலுக்கு போற கதையோட சொன்னீங்கல்ல,
0: கைலாசம்,
4: திபெத், அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஒரு இதை தாண்டி தான் அவ்வளவு தூரம் அந்த கைலாசத்துக்கு போறோம். கைலாசம் போவாரு
0: அதை தந்திருந்தேன். கைலாசத்தின் சிறப்பு என்ன? ஏன் அந்த கைலாச சிவருமான் இருக்கிறேன் சொல்லப்படுற மலையில மாத்திர பக்கத்துல உள்ளதுல எல்லாம் ஏறுவார்கள். அதுல மட்டும் ஏற விடாது. ரகசியமாக போய் போனார். ஆனா ஒரு 20 நிமிஷத்துல பயங்கர காய்ச்சல்ல திரும்பி வந்தார்.
4: நான்
0: கண்ணால கண்ட விடயத்தை தான்
4: சொல்லுவேன். பக்தி கடவுள் மேல இவ்வளவு நீங்கள் ஆர்வமா விசுவாசமா இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் எனக்கு. அதை வேற இது எல்லாம் இருக்க முடியாது. இந்த ஆச்சரியம் எனக்கு ரொம்ப தட்டம்னா, நீங்க இந்த உங்களை பத்தி சொல்லியா, பொதுவாக நீங்க நிறைய விரதங்களை முடிக்கிறீங்களா இல்லையா?
0: எல்லாத்தையும்
4: எல்லா விரதம், முஸ்லீம் விரதம் முடிக்கிறீங்க, ரமதானம் முடிக்கிறீங்க, கத்தலிக்கிட முடிக்கிறீங்க, ஜூதத்தையும் முடிக்கிறீங்க, சரியா எனக்கு நான் பார்த்த அளவில் எல்லாமே நீங்க பிடிக்கிறீர்கள். ஒரு உங்களுக்கு உங்களை போல வரசாட்டணும்னு எனக்கு அவசரம் இல்லை, ஆனால் ஒரு அபூர்வ மனிதனாக இருக்கிறேன். எனக்கு அந்த பட்டினின்றது வந்து எனக்கு சரிவராக உண்டு. அதில் வந்து இப்படியான இதில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எனக்கு அந்த அந்த கொடுப்பனவு இல்லையன்னு சொல்லி எனக்கு அந்த சில வழியில் எங்கள் அம்மா சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா கொடுப்பனவும் இருக்காது, உனக்கு அந்த விரதம் பிடிக்கிற கொடுப்பனவும் உனக்கு கடவுள் சரியில்லைண்டா, நீ இவ்வளோ பாவஞ்சதான் இருந்திருப்பான்னு சொல்லி அந்த பட்டியலில் என்ன நினைச்சிருந்தாங்க.
0: கைலாசத்துக்கு போற விடயத்திலும் வந்து அப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோருக்கும் அந்த அழைப்பு வராதுன்னு சொல்லி. கணக்கானவர்கள் இந்துக்களா இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த அழைப்பு கிடையாது.
4: உங்களோட கதை கேட்க, நான் கைலாசத்துல இந்தியர்கள், திபெத்ல இருக்க போறவர்கள், நேபாள இருக்க போறவர்கள் கேள்விப்படுகிறேன். எங்க நம்மவர்களுக்குள்ள நெருக்கமானவர்கள் வந்து இப்படி கைலாசம் போயிட்டு வந்தவர்கள் வந்து முந்தி பேசும்போது திட்டும்போது கைலாசத்துக்கு போகப்படி எனக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது இவங்கள்
0: தாண்டி போறது சரியான கஷ்டம், உயிரோட நீங்க திரும்பி வர்றது மிக மிக கஷ்டம்.
4: அந்த ஒரு கூட்டுக்காரத்தான் வந்து அப்படி ஒரு கேள்வியும் கேட்கிறது. இந்த சின்னபடி எல்லாம் நாங்க விளையாடிக்க அடிச்சனடா கைலாசத்துக்கு போகலாம் சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் வந்து அந்த கூட்டுகள் வந்து அந்த நேரத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சபடியா தான் அப்படி எழுதுற மாதிரி நீங்க
0: என்னடா அங்க ஆக்சிஜன் இல்ல, மரம் செடிகள் எதுவும் இல்ல.
4: உங்களுக்கு பாராட்டுகள். நான் இப்ப வெளியில இருந்தேன்,
0: விளக்கமாக ரஷ்ய விஞ்ஞானிகள் போய் திரும்பி வந்தது, சைனா அவர்கள் முயற்சி செய்தது,
4: இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கைலாச மலைகள் அதில் போய் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நீங்கள் போயிட்டு வந்தது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தபடியா தான் கூட அளவுலாம் ஒரு போயிட்டு வந்தவரோட கதைக்கிறதுக்கும் கதையை கேட்டு
0: நீங்கள் அவர்களுடைய அந்த சில சில இடங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர்ல கூட்டிக் கொண்டு போவார்கள். இந்த கைலாசத்தை விட வேறு இடங்களுக்கு போய்த்தான் அங்கே கூட்டிக் கொண்டு போவார்கள். அப்போ அந்த ஹெலிகாப்டர் விமானத்தில் நீங்கள் பயணிக்கிற போது மலையில முற்ற மாதிரி தான் போவார்கள். அதை முன்னுக்கு இருந்து பார்த்தீர்களானால் பயப்படுவீர்கள். சரியா மலையை கீழே ஃப்ளைட்டில் முற்ற மாதிரி தான் இருக்கும். தேடி வருபவர்கள், சமண மதத்தை தேடி வருபவர்கள், அங்கே வருபவர்கள்,
4: பொதுவா மதம் சம்பந்தமானது
0: அனைவருக்கும் பொதுவான இடமாகத்தான் பகுதியில் இருக்கிறது, ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறது.
4: கடவுளை நீங்கள் கூடிய சீக்கிரம் அடைய முடியாதுக்கு வந்து நீங்கள் இந்த திபெத் இந்த உங்களோட இந்த அனுபவம் ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ள முடியுமே. நாங்கள் கையை கூப்பி வீட்டுல கும்பிட்டுருந்தேன் கடவுள் பக்கத்துல இருக்கேன் சொல்லி, ஆனா தேடி போய் அவரை காணணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து இவ்வளவுக்கு அது சாத்தியம். நீங்க சிவன் தேடி போகும்போது வந்து இதுவரைக்கும் வந்து எட்டாதவர்கள் தான் கடை பேர் இருக்கிறார்களே தவிர வெளியில திரும்பி வந்தவர்களும் இருக்கிறார்கள் சொல்லி அப்ப அச்சரிக்கூடிய விஷயம்தான். அந்த விஷயத்துக்கு வருகிறேன்.
0: குஜராத்தான ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்தவர், அவர் வந்து நல்ல சந்தோஷமாகத்தான் வந்தவர். ஆனால் ஜமத்துவாரால வந்துட்டு இல்லை இல்லை தான் வரையிலேன்ட்டு தண்ட பாட்டிலேயே மூல குழம்பினவர் மாதிரி திரும்பி
4: போயிட்டார். அதனால்
0: அப்போ நான் உள்ளுக்குள்ள கதைச்சாங்க இவர் ஊழல் அதிகாரியாக இருப்பார் அதால் தான் விடையிலேண்டு.
4: மற்ற அந்த மூந்தர் அபி தம்பதிகளுக்கு வந்து குடும்ப சார்பான திருமண நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளணும்
0: உங்களோடும் நடந்து கொள்வர், என்னோடும் நடந்து கொள்வர், எல்லாரோடும் அதாலதான் விவேக குரலோன்.
4: விவேக குரலோனுக்கு வந்து அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருள்மொழி தேவருக்கும் கடந்த கிழமை அவருக்கு பிறந்த வாழ்த்துக்கள். பட் இந்த அனுசரணை எடுத்து வந்த அத்தனை உறவுகளுக்கு ஏழா உறவுக்கும் வாழ்த்துக்கள். கண்ட கிழமை வியாழக்கிழமை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அறிஞர் சமூகம் கூட கலந்து கொள்ளாமல் ஒரு ஆர்வத்தோட கலந்து கொண்டு இருக்கும்போது வந்து
2: உங்களோட திரு பாண்டிய ஒளிப்பட போனது எனக்கு தெரியாது, ஆனா பிறகு பார்த்தா
0: பாண்டியன் வரமாட்டார், தங்க விலையாவே கூப்பிடுறேன்.
2: இந்திய சமகால அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து பழிவாங்க அரசியல், அதாவது வந்து இந்த அரசியல் எப்படி நடத்தணுங்கிறதுக்கு நீதித்துறையும் அரசியல் துறையும் ஒன்றுபட்டு கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒன்று சேர ஒரு
0: அதுக்கு சில நாட்டு புலனாய்வாளர்கள் கூடி கதைப்பார்கள் தானே, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்ண்டா எங்கட பிரச்சனையை இப்போ எடுக்க வேண்டாம், அவர்களை நான் சொல்றதால எனக்கு சிக்கல்கள் வருகுது, எல்லாத்தையும் சொல்றேன் சொல்லி வானிலைகளில் அவருடைய அபிப்பிராயம் என்னென்று சொன்னால், முதல் வந்து அங்கே சிங்களவர்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்களை விசாரணை கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வந்து அந்த அதுகளுக்கான தண்டனை கொடுத்து சிங்கள மக்களை அவர்கள் ஏமாற்றியவர்கள் என்ற ஒரு இதை ஏற்படுத்தி அதன் பின்னர் இது தொடர்பான நம்பர்கள் தொடர்பான விசாரணை வரும். அப்ப எடுத்த உடனே எங்களுடைய விசாரணைக்கு வந்து இவர்கள் இந்த நாடு இலங்கை பிரச்சனையை கையாண்ட அதிகாரிகள் வந்து அப்படி செய்ய வேண்டாம், முதல்ல நீங்க அங்கே உள்ள சிங்கள மக்களுக்கு இவர்கள் ஏற்படுத்தின பாதிப்புகள் தொடர்பாக ஏபஸ் வாங்கின பிரச்சனைகள் அதுகள் இதுகளுக்கு ஊழல்கள் இதுகளுக்கான தண்டனையை கொடுத்து அதன் பின்னர் சில சில இங்கே வெளிநாடுகளிலே சில சில இராணுவ அந்த நேரத்தில் இருந்த இராணுவ தொடர்புடையவர்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், அதை வைத்து விசாரணைக்கு பின்னாடி கருணா வந்து எங்கே உங்களோட எங்கே ராசியன் பிரையில தான் ஒரு தமிழற்ற வீட்டில் தங்கி இருந்தவர், அப்ப அவரை வந்து தெரிஞ்சு அவருக்கு அந்த அதிகாரி இப்ப இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டார், அப்ப அவர் வந்து சும்மா மற்றவர்களை மறைக்கிற மாதிரி மறைச்சு தான் இவற்றை பாஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சவர், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சவர். அப்போ இங்கேன்னு சொன்னால் நீதித்துறையில் வந்து கொஞ்சம் கஷ்டம் அவரை உழுகு போடுறதெல்லாம், அப்போ அவர் தானாகவே தொடர்பு கொண்டு லண்டன் போலீஸோடு இங்கே ஏற்கனவே இலங்கை பிரச்சனை தொடர்பாக 3 மாதத்துக்கு ஒருக்கா கூடி கதைக்கிறது எல்லா நாட்டு இந்த இல்லை இந்த உள்விவகாரங்களுக்கு பொறுப்பான இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை சேர்ந்தவர்கள் கூடி கதைப்பார்கள் என்ன நடக்கும், இப்போ வந்திருப்பவர்கள் என்ன மாதிரி, இவர்களை எப்படி அடையாளம் காண்றது, அப்படியெல்லாம் கதைப்பார்கள். அப்போ அவர் தான் இப்போ இந்த அங்கால கதைச்சு அவரை லண்டனில் உள்ளுக்கு போக பண்ணவர். அதை இங்கே உள்ள அதிகாரி தான் ஒரு கொஞ்சம் இளம் ஆள்தான் நல்ல உஷாரானவர், அவர் தான் அவரை கண்டுபிடிச்சார். இந்த ஒரு தகவல் கிடைச்ச படிப்படியாலே அவரை எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்த்து தான் அவர்கிட்ட பாஸ்போர்ட்டை பார்த்தார். ஒரு கபூருக்கு வந்துட்டு போய்க்குலான் அந்த சம்பவம் நடந்தது.
2: பிள்ளைகளுக்கு தண்டனையா கிடைக்கும் நம்மவர்கள் முந்தையவர்கள் வந்து இங்கே சொல்லுவார்கள் பிள்ளைகள் ஒழுங்கா வளர்க்கணும் சொல்லி.
0: அதே நேரம் அவர்களுக்கு இவர்கள் இரண்டு முகங்களோட தேசிய தலைவர்கிட்ட படத்தை வைத்துக் கொண்டு இரண்டு முகங்களோட வேறு செய்யறதும் இப்ப கிட்டடியில பெரிய விழா எல்லாம் நடத்தினார்கள், மறைமுகமாக இலங்கை புதுசா வந்த தூதுவரை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு அது தெரியும். அப்ப அவர்களுடைய ராமாவுக்கள் எனக்கு உடனடியா தெரிய வருது.
2: ராஜபக்ஷ பரம்பரைகளை வந்து இன்றைக்கு அரசியல் சமரங்கிறதெல்லாம் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லி செய்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மருமகனுக்கும் எனது வாழ்த்துக்கள், பிலிப்புக்கும் எனது வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி, உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து அருள் அவர்கள் விடைபெற இங்கே காத்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம்.
5: வரவேற்றுக்
0: கொள்கிறோம்.
5: நன்றி, உங்களுக்கு வணக்கம். உரிக்கொண்டு வாக்கிட்டே பிறந்தாங்க. நீங்கள் விவேக அங்காள முடிவில் விவேக
0: கண்டுபிடிச்சு செல்லுங்க.
5: விவேக
0: குரலோன்
5: விவேக குரலூர் என்ற பட்டத்தை இன்றைக்கு பிறந்த நாள் அன்று நீங்கள் இன்றைக்கு கூட்டபடியே அவருக்கு வாழ்த்த வேண்டும் என்று சொல்லிப்படுவார். நான் முதலில் இன்று பிறந்தநாளுக்கு காணும் விழித்த அவர்களுக்கு விவேக குரலூர் என்ற பட்டத்தை எங்களை தலைவர் சூட்டியிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்லா நிதிர வேண்டும், முழித்த முழித்தா கேட்டுக்கொண்டு கிடக்கணும் என்று சொல்லி முதல் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்தது திருமண நாள் இன்றைக்கு 28 நடந்த நடைபெற்ற திருமண நாள் பெண் பொம்பளை மாப்பிள்ளை என்று சொல்லுவதே முகுந்தன் அபி அவர்களுக்கு எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்கள் நிறாக என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அதை வானொலி கேட்டு வந்த வன்கூர் குணா இந்த குழுவினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில நல்ல நல்ல குட்டி குட்டி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நல்ல பாடலாம் நல்ல இதை பாடினார்கள் நாங்கள் எல்லாம் கேட்டு ரசித்து கொண்டு இருந்தோம் கொண்டு அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ன சொல்லுவோம் நிற்கிறான் எல்லா நிகழ்ச்சியிலும் நல்லா தான் நடவடிக்கிறது நான் கேட்டுதான் இருக்கிறான் மருந்து நினைச்சதுகளை சொல்லிக் கொண்டு வழக்கு முடிக்கொண்டு வரவருகிறேன் நன்றி வணக்கம்
0: நன்றி இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம் வணக்கம்
6: வணக்கம் சார் நான் தேவன்காக இங்கே
0: தேவன் அவர்கள் நீண்ட நாளைக்கு வாரீர்கள் போல இருக்கு
6: பங்கு பெற்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சொல்லிக்கொண்டு நான் என்று சொல்ல வந்த விடயம் வந்து எங்களை 28 தேதி திருமண மந்திரத்தில் ஈடுபட்ட எங்களை உள்ளங்களுக்கு நான் பேர் மறந்து போனால் அது அதற்கு செய்யணும் அது அதற்கு அவர்கள்
0: நோயினுடைய
6: முகுந்தன் அபி தம்பதிகளுக்கின் குடும்ப சார்பாக திருநாள் வாழ்த்து அவர்கள் உண்மையில ஆரோக்கியமாக முக்கியமாக ஆரோக்கியம் தேவைன்னு சொல்லிக்கொண்டு அதை நான் குடும்ப சார் வேண்டிக் கொண்டு மற்ற நீங்கள் என்னோடு இதன்னு சொன்னா அந்த குட்டஸ்லோ குற்றாலம் குற்றாலம் அது ஒரு ஒரு
0: குற்றாலம் பேரை மாத்தினேன் குற்றாலம் வந்து குற்றாலம்
6: சரி எனக்கு விளங்குது அதான் வந்து
0: என்னன்னா குற்றாலம் அருவி மாதிரி அப்படியே அருவி மாதிரி கொட்டி கொண்டிருப்பவர்
6: குற்றாலம்
0: மாதிரி அவருடைய அந்த குரல்கள் இதுகளை பார்த்து அவர் பிற்காலத்திலேயே அந்த குற்றாலம் அருவி மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்கின்றவராக இருப்பதனால் அது பொருத்தமான பெயராக அமைந்து விட்டது
6: சரி அப்படியே அதை அப்படி இருக்கட்டும் அப்போ அதாவது உங்களுடைய அதில் நான் மாற்றியதாக அப்படி இருக்கணும் என்ன சொல்லிக்கொண்டு மற்ற எங்களோட என்ன சொல்றது விவேக குடலோன் எங்களோட பிலிப் தேவர்களுக்கு குடும்ப சேவக பிறந்தநாள் வாழ்த்து அதோட அருமணித்தேவன் அவருக்கும் குடும்ப சேவக பிறந்தநாள் வாழ்த்து அவர்கள் ரெண்டு பேரும் நோயினோடி நல்ல வாழ்வன் சொல்லி வேண்டிக் கொண்டு மற்றது இன்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்திருந்த என்ன கலாச்சபடி அதை நான் பெருச கேட்கல தசனோட திருப்பி இணையத்துல திருப்பி கேட்கலாமே அல்லது எங்க அதை திருப்பி
0: நான் வச்சிருக்கிறேனோ இல்லையோ தெரியா ராஜா அவர்கிட்ட கேட்டு ஒலிபரப்பிடமெண்டா அந்த அரசியல் சமூகம்
6: நேரத்தை
0: அனுப்பியல
6: நாங்கள் எப்படி இருந்தாலும் அது வந்து மேல உள்ள பிரபஞ்சங்களை
0: செய்ய வேண்டிய நேரத்துல செய்யும் விழுத்த வேண்டிய நேரத்துல செய்யும் உயர்த்த வேண்டிய நேரத்துல இருக்கும் ஆனா நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் திருப்பி மேலே எழுபவும் ஆனா சில பேர் விழுந்தா எழும்ப
6: மாட்டார்
0: செய்தி அறிக்கைக்கு நேரம் ஆகிறது நன்றி அவருக்கு சொல்லி
6: தங்கிலை நன்றி
0: இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்த்து அடுத்த நேரிடம் செல்லலாம் வந்திருப்பவர் இவர்கள் ரெண்டு நேர்களோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம்
7: வணக்கம் தர்ஷன்
0: வணக்கம்
7: நாங்கள் நிலமத்தோடு உரையாடி கொள்வோம் முதலில் 22 திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முகுந்தன் அபி சம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சாரான இனிய திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லா பயனார் எல்லா செல்வங்களும் பெற்று நிறைவோடு மஞ்சள் குங்குமம் நீண்ட காலம் சுமங்கலியாக வாழவனை வாழ்த்தி கொண்டு ரெண்டு பிலித்தேவாவிற்கும் பிறந்தநாள் வாழ்த்து கூறிக்கொண்டு அதோட அருள்மொழித்தேவனுக்கு பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தர்ஷன் இந்த முறை நிலை நிகழ்ச்சியில கலந்து வந்தோம் புதன்கிழம இரண்டு வாரம் எனக்கு தொலைபேசி பேச்சுனால இரண்டு வாரம் போகாம அன்றைக்கும் போகணும்னா காலமா போன் ஆஃப் ஆயிட்டு என்ன நடந்தது தெரியா விட்டு கொஞ்சம் முயற்சிக்கிறோம் வரி வரல வெளியில போய் யாரும் அவருக்கு கலப்பு சரியா அவங்க வாரத்துக்கு கொஞ்சம் முயற்சி விட முயற்சி வந்துட்டு அப்புறம் புதன்கிழமை ஒன்று கலக்கையில போய் நிகழ்ச்சிட்டு பிறகு நான் இவோட சோபிதாவோட கழிச்சிருந்தேன், அருமணித்தோட கழிச்சேன், ராஜானோட காலப்புந்தோட கலந்து கொண்டேன், வியாழக்கிழமை கலந்து கொண்டேன், காலப்புந்தோட்டிலையும் நேற்றும் கலந்து கொண்டேன். இன்று இன்றைய அடுத்த தசை நீங்க இந்த நாடகம் போட்டு நீங்க இல்ல கல்யாணம் அதுல வந்து நீங்க கேது எல்லாம் சொல்லிருந்தீங்க, கேது கேமா ஒருத்தரும் ராகவனும் இவரும் தான் நடிச்சேன்
0: அடுத்த இதுல வருவார்கள் இவர்களுடைய திருமணத்தை நன்றாக கொட்டும் மலையிலும் நடத்தி உதவிய சுதன் சர்மா ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். வந்திருப்போர் வணக்கம், வந்திருப்போர் வணக்கம். சரி, அவரது இணைப்பு இணையவில்லை நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, அவர் தொடர்பை துண்டித்திருக்கிறார். சரிகளே, இத்துடன் இன்றைய நேர நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று நேர் நேரம் தாமதமாக தொடங்கியிருந்தது. என்னுடைய கனடாவிலிருந்து கலந்து கொண்டவர்கள் என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக நேரத்தை ஒதுக்கியபடியினால் இனிய நிகழ்ச்சிகளில் சிறு சிறு மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதன் காரணமாகவே நிகழ்ச்சிகளை வலிமையான நேரத்திலே தர முடியவில்லை. நிலைய கலைய நேரம் இரவு 9 மணி, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8 மணி.
8: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
9: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
10: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
11: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
12: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
13: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
12: விடாது, இங்க போங்க போங்க.
14: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
15: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
14: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
15: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
14: Mélodiguez Tordobrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordobre Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்று 12வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமது காணிகளில் ராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில், தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனையில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்கா மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பலாலி கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளை செப்டம்பர் மாதமளவில் விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். வடக்கு மாகாணத்தில் பகுதி அளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள 82 பாடசாலை கட்டிடங்களும் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்துகிறார். அத்தோடு அந்த பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவதில் இடர்பாடுகள் இருந்தால் அந்த வேலைத்திட்டம் தொடர்பான விவரங்களை தம்மிடம் கையளித்தால் தம்மால் உரியவர்களிடம் அழுத்தம் வழங்கி அந்த பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் வடமாகாணத்தில் இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றினை தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு வடமாகாண கல்வி பணிப்பாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் 82 பாடசாலை கட்டிடங்கள் பகுதியளவில் கட்டப்பட்டு காணப்படுவதாக கடந்த 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று பிரதமரால் எனக்கு பதிலளிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய வடமாகாணத்தில் இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் தொடர்பிலான விவரங்களை திரட்டி வருகிறேன். அதேவேளை இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு காணப்படுகின்ற பாடசாலை கட்டிடங்கள் எப்போதும் முழுமைப்படுத்தப்படும் என்று வடமாகாண கல்வி பணிப்பாளரை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் இதற்கு பதிலளித்தார். இவ்வாறு பகுதியளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தும் நீண்ட காலங்களுக்கு முன்னர் கட்டுமான வேலைகள் தொடங்கப்பட்ட கட்டிடங்கள். குறிப்பாக கடந்த 2016-2017 ஆண்டில் வேலைகள் தொடங்கப்பட்ட கட்டிடங்களே இவ்வாறு முழுமைப்படுத்தப்படாமல் இடநடுவில் கைவிடப்பட்டு காணப்படுவதாக குறிப்பிட்டார். அந்த வகையில் இந்த கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கலாமா என்ற தொழில்நுட்ப அறிக்கைகளை மாகாண கட்டிடங்கள் திணைக்களம் ஊடாக திரட்டி வருகிறோம். இந்த பாடசாலை கட்டிடங்களின் வேலை திட்டங்கள் வெவ்வேறு திட்டங்களின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சில கட்டிடங்களின் வேலை திட்டங்களை எம்மால் முன்னெடுக்க முடியும். அதற்கமைய மாகாண சபை நிதியூடாக அடுத்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களில் இதனை உள்வாங்க திட்டமிட்டு வருகிறோம். சில இந்தியன் வேலை திட்டங்களை மத்திய கல்வி அமைச்சு பொருட்படுத்தியிருக்கிறது. அத்தோடு இந்த பாடசாலை கட்டிடங்களுக்குரிய ஒப்பந்தங்கள் யாவும் அமைச்சரினூடாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே அந்த வேலை திட்டங்களுக்கான ஒப்பந்த கோப்புகள் எவையும் எம்மிடமில்லை. ஆகவே இந்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதில் எமக்கு பாரிய சிக்கல்லமை காணப்படுகிறது. இருப்பினும் கட்டிடங்கள் திணைக்களம் தொடர்ந்து கட்டலாம் என்று தொழில்நுட்ப அறிக்கைகளை தருகின்ற கட்டிடங்களை மாத்திரம் 2027 சீரமைப்பதற்கு உள்வாங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மீண்டும் தொடர்ந்து கருத்து தெரிவித்தார். இவ்வாறு பகுதி அளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தையும் முழுமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தையும் முழுமைப்படுத்துவதில் தடைகள் இருந்தால் அந்த கட்டிடங்கள் தொடர்பான விவரங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குங்கள். இந்த விடயம் தொடர்பில் உரிய இடங்களில் நாங்கள் பேசி உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் பகுதி அளவில் கட்டப்பட்டு இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றினை தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்குமாறு வவுனியா மாவட்ட செயலாளரால் இதன்போது வடமாகாண கல்வி பணிப்பாளரிடம் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. அந்த வகையில் இடநடுவில் கைவிடப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடங்களை முழுமைப்படுத்துவது தொடர்பில் செயல்திட்டம் ஒன்றினை தயாரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு வடமாகாண கல்வி பணிப்பாளரும் இணக்கம் தெரிவித்திருந்தார். எந்த ஒரு ஆட்சி இங்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஒருபோதும் இனப்பிரச்சனையை அவர்கள் தீர்க்கப் போவதில்லை. அத்துடன் வடக்கு கிழக்கு மக்களுக்கோ மலேக மக்களுக்கோ எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி தீகாம்பரம் தெரிவிக்கிறார்.
1: வடகிழக்குக்காக கொண்டு வந்தது அந்த மாநிலசபை வைக்கலாமே வச்சு அவங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாக்கி அவங்களுக்கு அந்த மக்களுக்கு அபிவிருத்தி செய்து சொல்லலாமே, அதே அவங்க வைக்க மாட்டாங்க. கேட்டா இந்த வருஷம் ஒப்பா அடுத்த வருஷம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் ஒரு அரசாங்கம் வந்து இன பிரச்சனை தீர்க்க போறது கிடையாது. அந்த வடகிழக்கு மக்களுக்கு எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது, மலைய மக்களுக்கு எதுவும் கிடைக்க இப்படியே இழுத்துட்டு போவது இல்லை, இப்படியே இழுத்துட்டு போகுது. புதிய அரசியலமைப்பு கொண்டு வரனா அதுவும் கொண்டு வர மாட்டாங்க. என்னன்னா இந்த அடுத்த வருஷம் முடிஞ்ச காய்க்கு அவங்க இடையில எலெக்ஷன் வருஷம் அவங்க எப்படி வைத்துதான் பாப்பாங்க. அதனால மக்கள் இப்படியே ஏமாத்திட்டு போவாங்க எல்லாரும் வந்து. மக்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த அரசாங்கம் உடன்படல.
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு நாளை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அதில் பங்கேற்க இருந்த வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான உயர்மட்ட ராஜேந்திர குழுவின் விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் துஷாரா ரோட்ரிகோ இதுகுறித்து குறிப்பிடுகையில், இந்த முறை வெளிவிகார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வுகளில் பங்கேற்க மாட்டார் என்றும், ஜெனிவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர ராஜேந்திர தூதுக்குழுவே இந்த அமர்வை முழுமையாக கையாளும் என்று உறுதிப்படுத்தினார். மனித உரிமைகள் பேரவையின் 63rd அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரகத்தின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த அறிக்கையை மையப்படுத்தி உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் கூடிய பொது விவாதமும் நடைபெறுகிறது. குறிப்பாக சர்வதேசத்தின் கடுமையான கவனத்தை பெற்றுள்ள யாழ்ப்பாண செம்மணி மனித புதகுழி விகாரம் உள்ளிட்ட உணர்வுபூர்வமான பொறுப்புக்கூறல் விடயங்களை முறையாக கையாள்வது குறித்து வெளிவிகார அமைச்சு மட்டத்தில் விரிவான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச சமூகத்தின் கரிசனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கம் சில முக்கிய உள்நாட்டு நகர்வுகளை துரிதப்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்தல், ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தியோர்வ தேதியை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்தல், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விரைவுபடுத்தல் மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய புதிய நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்துதல் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60rd கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை சட்ட அமலாக்கம் சார்ந்த சர்வதேச விமர்சனங்களின் தொடர்ச்சியாகவே தற்போதைய சர்வதேச நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன. இருந்தாலும் கடந்த கால வடக்களுக்கு நீதி வழங்குதல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தினர் தொடர் அழுத்தங்கள் வழங்கிய போதிலும் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் எந்தொரு வெளிநாட்டு அல்லது சர்வதேச தலையீடுகளுடனான இணைந்த விசாரணை பொறிமுறையையும் இலங்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறது. சர்வதேச தலையீடு என்ற எல்லை மீறலை அனுமதிக்க முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கும். அதேவேளை நம்பகமான மற்றும் சுயாதீனமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தையும் நீதியையும் நிலைநிறுத்த முடியும் என்பதை வெளிவார அமைச்சு மீண்டும் தெளிவுபடுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது ஆண்டு நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட மக்கள் பேரணி தொடர் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் களுத்துறை மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த பேரணி தொடர் ஆரம்பமாகியுள்ளது. இதற்கமைய 1வது மக்கள் பேரணி இன்று புலத்சிங்கள பகுதியில் நடைபெற்றதோடு 2வது பேரணி பேருவளையில் நடைபெற்றது. இதற்கு மேலதிகமாக பொன்னன்றுவை, அன்றாதிபுரம், மாத்தறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களை மையமாக கொண்டு எதிர்வரும் நாட்களில் பேரணிகளை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு விழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு விழா இன்றாகும். இதனை முன்னிட்டான விசேட விழா கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இன்று காலை பிட்டகோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இந்த ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி கொழும்பில் உள்ள பாம்கோட் மாளிகையில் ஐக்கிய தேசிய கட்சி உத்தியோர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது கட்சியின் தலைவராக டி எஸ் சினநாயக்காவும் செயலாளராக எச் டபிள்யூ அமரசூரியாவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இணை பொருளாளர்களாக முஸ்லிம் சமூகத்தின் தலைவரான சிர் ராசிக் பரிட் மற்றும் ஜே ஆர் ஜெயவர்தன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கட்சியின் நிறமாக பச்சை நிறமும் சின்னமாக நிலவாழ் உயிரினங்களின் மிகப்பெரிய விலங்கான யானையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. 1946ல் கட்சி தொடங்கப்பட்டது முதல் இதுவரை டி எஸ் சென்னாய்க்கா, டல்டி சென்னாய்க்கா, ஜோன் கொத்தலாவில, ஜி ஆர் ஜெயவர்தன, ரணசிங்க பிரம்தாசா போன்ற பல ஆளுமைமிக்க தலைவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை வகித்துள்ளார்கள். ரணசிங்க பிரம்தாசாவின் மறைவுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க இன்று வரை கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வருகிறார். இந்திய பசிபிக்

உருவாக்குவதோடு பிராந்திய மையமாக இலங்கையின் நிலையை வலுப்படுத்தி இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்றும் இந்த விஜயத்தை சுட்டிக்காட்டி அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். 1961 நிறுவப்பட்ட அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழு அமெரிக்காவின் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து அமைப்பை கண்காணித்து ஒழுங்குபடுத்தும் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் பரிந்துரைக்கப்பட்டு செனட் சபையின் ஒப்புதலுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் தலைவராக பொறுப்பேற்ற லாரா டிபெல்லா, முன்னர் புளோரிடா மாநிலத்தின் முதல் பெண் வர்த்தக செயலாளராகவும் பெனாண்டினா துறைமுக இயக்குநராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர், அவருடன் வருக தருகின்ற ஆணையாளர் ரோபர்ட் ஜே ஹார்வி, அமெரிக்க கடற்படையின் முன்னாள் சட்ட ஆலோசகராகவும் சர்வதேச கடல்சார் சட்டம் மற்றும் கடல்சார் தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றவராகவும் திகழ்கிறார். அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் நியாயமற்ற நடைமுறைகளை தடுக்கவும் இந்த விஜயம் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு உத்தியூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். தெற்காசிய பிராந்திய அரசியல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகின்ற இந்த விஜயத்துக்கான இறுதி நேர பயணத்திட்டம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட புதிய பயணத்திட்டத்தின் பிரகாரம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் செவ்வாய்க்கிழமை மாலை இலங்கையை சென்றடைவார். செப்டம்பர் 9 புதன்கிழமை கொழும்பில் தங்கியிருக்கும் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அன்ருகுமார் ரத்னநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் துயக்கொத்த ஆகிய உயர் அதிகாரிகளை சந்தித்து உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திப்பதற்கான கோரிக்கையை இந்திய உயர்ஸ்தானிகரத்தில் தமிழ் அரசியல் தரப்புகளும் முன்வைத்துள்ளன. அத்துடன் 10 வியாழக்கிழமை மத்திய மலைநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் நுவரெலிய சீத எலியாவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சீதியம்மன் ஆலயத்துக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபடுவார். அதேவேளை பாதுகாப்பு அமைச்சரின் திருவோணமலை விஜயம் தொடர்பான உத்தியூர்வ ஏற்பாடுகள் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் துசாரா ரொட்ரிகோ, இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதும் நிலுவையில் உள்ள திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதுமே இதன் முதன்மை நோக்கம் என்றும், இதன்போது எந்தவித புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்தான 5 இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து இந்த விஜயத்தின் போது விரிவாக ஆராயப்பட இருக்கிறது. கூட்டு ராணுவ பயிற்சிகளை அதிகரித்தல், பாதுகாப்பு துறை திறன் மேம்பாடு, மனிதாயமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள், இருநாட்டு கடற்படை கப்பல்களின் பரஸ்பர துறைமுக விஜயங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் பாதுகாப்பு தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் ஆகிய முக்கிய அம்சங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியிருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் அமைதிய பேணவும் இருதரப்பு ராணுவ உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லவும் ராஜ்நாத் சிங்கின் இந்த வருகை ஒரு மூலோபாய மைல்கல்லாக அமையும் என்று பிராந்திய பாதுகாப்பு அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். 2026 விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக August 31 முதல் September 4 வரை பூட்டானுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மீண்டும் இலங்கை திரும்பியிருக்கிறார். தமது உத்தியோர்வ விஜயத்தின் போது பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்சுக் அரசரை சந்தித்ததோடு பூட்டான் பிரதமர் தாசே செரிங் தொப்கே மற்றும் கல்வி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சர் ஜிசாங் டே தபா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் நடத்தியிருந்தார். மேலும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் சிரேஷ்ட பிரதிகள் மற்றும் ஏனைய சர்வதேச பிரதிகள் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட ராஜதந்திரிகளுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். August 31 முதல் September 5 வரை பூட்டானில் மேற்கொண்ட உத்தியோர்வ விஜயத்தை நிறைவு செய்து பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ராயல் பூட்டான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் மீண்டும் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். இந்த உத்தியோர்வ விஜயத்தின் போது பிரதமர் திம்புவில் உள்ள தாசி சோசோங் விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு அரச ஆடை அருங்காட்சியகம் சொம்தோகா சோங் கோட்டை மற்றும் பாரோவில் உள்ள பூட்டான் தேசிய அருங்காட்சியகம்

0: ஆலயம் ஆகியவற்றையும் பார்வையிட்டிருந்தார். மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை. எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இபிடிபி கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவிக்கிறார். ஈழமக்கள் ஜனநாயக ஊடக மாநாடு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு நகரை அண்டிய பகுதிகள் மற்றும் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனவர்களின் நலன் கருதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசுவதில்லை. இதனால் நாங்கள் மனவேதனை அடைகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் அதிக மீனவர்களை கொண்ட மீனவர் சங்கமான பால மீன்மடு திராய்மடு மீனவர் சங்கம், இந்த சங்கம் 1990 ஜனாதிபதி விருதை பெற்ற ஒரு பெரிய சங்கமாகும். இவ்வாறான நிலையில் பால மீன்மடு மீன் சந்தையில் அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் 300 மீன்பிடி படகுகள் மீன்களுடன் தரித்து நின்று வியாபாரத்தில் ஈடுபடும் ஒரு பிரதான தளம். இந்த மீன் சந்தை கட்டிடம் இன்று இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது தொடர்பாக பல தடவைகள் மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடத்தொழில் திரைக்களம் மற்றும் கடந்த கால ஆட்சியில் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற போர்வையில் இருந்த ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் சந்திரகாந்தன் உட்பட அனைவருக்கும் எழுத்து மூலமாக சங்கம் கோரிக்கையை முன்வைத்தது. ஆனால் இது தொடர்பாக இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனவேதனையுடன் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதேவேளை இன்று நடந்து வரும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை ஆரம்பித்து வைப்பதும் அதை முடித்து வைப்பதும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன். இவர் இன்று மக்கள் வரி பணத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு எங்கெல்லாம் வாக்கு வங்கி இருக்கிறதோ அந்த பிரதேசத்தில் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி துரிதமாக அபிவிருத்தி செய்து வருகிறார். அவருக்கு வாக்கு வங்கி இல்லாத பிரதேசங்களில் அவர் அக்கறை செலுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். இது மறைமுகமாக சாணக்கியனுக்கு வாக்களித்தால் உங்கள் ஊர்களை அபிவிருத்தி செய்வார் என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கும் ஒரு திட்டமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை பால மின்மடு 60 மீனவர் குடியேற்ற திட்டத்தில் உள்ள மக்கள் குடிநீர் மலசல கூடம் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதியின்றி ஓலை குடிசையில் நகரை அண்டி வாழ்ந்து வருகின்றார்கள். இது தொடர்பாக இதற்கு முதல் ஊடகங்கள் ஊடாக சுட்டிக்காட்டியிருந்தேன். இன்று வரை அரசாங்க அதிபரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு நடவடிக்கையும் இது தொடர்பாக எடுக்கவில்லை. எனவே இந்த பால மின்மடு மீனவர் 60 வீட்டு திட்ட மக்கள் பிரச்சினை, பால மின்மடு மீன் சந்தை புனரமைப்பு, இறங்குதுறை புனரமைப்பு மற்றும் மட்டக்களப்பு பிரதான வாவியை மீனவர்களின் நலனுக்காக அகலப்படுத்தி ஆழப்படுத்தி புனரமைக்க வேண்டியது தொடர்பாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் பேச வேண்டியது உங்கள் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று இந்த மாதத்துடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைய இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி யாழ்ப்பாணம் சாவைச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதுபற்றிய கலந்துரையாடல் கடந்த வாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிகளின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமையை கண்டித்தும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் 12ஆம் தேதி அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார். அதேபோன்று அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், படையினர் வசமுள்ள காணிகளை விடுவித்தல், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், மாகாண சபை தேர்தலை நடாத்துதல் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பன உள்ளடங்கலாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறானது ஒரு பின்னணியில் தமிழ் மக்களின் ஆதரவையும் ஆணையையும் பெற்று ஆட்சி பீடமேறிய அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் ஆட்சியாளர்களால் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் நோக்கிலே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த போராட்டம் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஒருங்கிணைந்த அழைப்பின் கீழ் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும், எனவே பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளடங்கலாக சகல தரப்பினரும் இதில் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சாவின் கைது நடவடிக்கையானது தற்போதைய அரசாங்கத்தின் தோல்விகளையும் ஊழல்களையும் மறைப்பதற்காக அரங்கேற்றப்பட்ட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்க தெரிவிக்கிறார். நீதிமன்றத்தால் ஏற்கனவே பொய்யான சாட்சியாளர் என்று அறிவிக்கப்பட்ட நிமல் பெரேரா என்ற வர்த்தகரின் வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுமார் 100 வழக்குகள் நிலுவையில் உள்ள குறித்த வர்த்தகர் தற்போதைய அன்றகுமார திசநாயக்க அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர் ஒருவரின் வர்த்தக பங்காளியாக இருக்கிறார். இந்த நபர் 50 மில்லியன் ரூபாய் கொடுத்ததாக முதலில் கூறி பின்னர் 1 ரூபாவும் கொடுக்கவில்லை என்று மறுத்து தற்போது 100 மில்லியன் ரூபாய் கொடுத்ததாக 3 வெவ்வேறான முரண்பாடான வாக்குமூலங்களை அளித்திருக்கிறார். பணம் கைமாறிய இடம், தியதி அல்லது கணக்கு விவரங்கள் எதுவுமின்றி 2019 குற்றப்புணர்வு திணைக்கழகத்தால் பொய்ப்பித்தன் என்று நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒருவரின் கூற்றை வைத்து இந்த கைது தற்போது இடம்பெற்றிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் அரசியல்வாதிகளை பழிவாங்குவதற்கு இத்தகைய தவறான வழிமுறைகள் முன்னுதாரணமாக்கப்படுகின்றன. எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளுக்கு எதிராக அரசாங்கத்தினுள் இருக்கும் எவரேனும் குரல் கொடுத்தால் கூட இவ்வாறான பொய்யான சாட்சியங்களை உருவாக்கி அவர்களை சிறையில் அடைக்கும் அபாயம் தற்போது உருவாகிவிட்டது. விவசாயிகளுக்கு நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து நாமல் ராஜபக்ச தலைமையில் செப்டம்பர் 12 பிரம்மாண்டமான எதிர்ப்பு பேரணி நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த மக்கள் எழுச்சியை கண்டு அச்சமடைந்த ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் நிலக்கரி மோசடி மற்றும் கொள்கலன் மோசடிகளை மறைப்பதற்காகவே இத்தகைய நாடகங்கள் ஊடகங்கள் வாயிலாக அரங்கேற்றப்படுகின்றன. ஆனாலும் இத்தகைய அடக்குமுறைகளுக்கோ அல்லது அச்சுறுத்தல்களுக்கோ ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவோ அல்லது நாமல் ராஜபக்சாவோ ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். திட்டமிட்டபடி 12 பேரணி மிக பிரமாண்டமாக நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை எளிதாக நிறைவேற்றுவதை உறு செய்வதற்காக ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜபக்ச ரணிலின் அரசியல் புத்தகத்திலிருந்து பாடங்களை கடன் வாங்க தொடங்கியிருப்பதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஸ்வஸ்திகா விசனம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து தனது உத்தியோர்வ பேஸ்புக் பக்கத்தில் ஸ்வஸ்திகா செய்திருக்கும் பதிவில், அரசியல் அமைப்புக்கான 22வது திருத்தத்தை எதிர்த்த சட்டத்தரணிகள் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடி 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வசன வாக்கெடுப்பு கோரப்பட வேண்டும் என்று வாதிட்டார்கள். சர்வசன வாக்கெடுப்பு என்பது அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் நேரடியாக தீர்மானம் மேற்கொள்வது. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்களைப் போலவே பொது வாக்கெடுப்பும் எப்போதும் எதிர்பார்த்த முடிவுகளை தருவதில்லை. இருந்தாலும் நீதித்துறையை பொறுத்த மட்டில் எமது எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை 5 நபர்கள் தீர்மானிப்பதை விட இந்த சர்வதேச வாக்கெடுப்பு மேலானதாகும். சர்வசன வாக்கெடுப்பை கோருவது என்பது ஒருவர் முன்வைக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான கோரிக்கை. எனவே இந்த கோரிக்கையை முன்வைத்தமைக்காக எம்மை மக்கள் விரோதிகள் என்று கூறாதீர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் அரசியல் நேர்மை என்ற போலி கிரீடத்தை அணிந்து கொண்டு அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை எதிர்ப்பதனால் எனது அரசியல் பலவீனம் அடைந்து விடாது. உண்மையில் இந்த விகாரத்தை உற்று நோக்குகையில் 22வது திருத்தத்தை எளிதாக நிறைவேற்றுவதை உறு செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தியானது ராஜபக்ச ரணிலின் அரசியல் புத்தகத்திலிருந்து பாடங்களை கடன் வாங்க தொடங்கியிருக்கிறது என்ற விசனத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளவர்களை பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி இந்த விமர்சனத்தை அவர் வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்படுவதோ அல்லது அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதோ புதிதல்ல. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலத்திலே அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏபஸ் வானூர்தி கொள்முதல் விவகாரத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையிலே நீதிமன்றமே நாமல் ராஜபக்சாவை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் நாமல் ராஜபக்ச விளக்கமறியில் வைக்கப்பட்டதை எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட அறிக்கை அந்த கட்சியின் தற்போதைய நிலையை தெளிவுபடுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியை உண்மையாக நேசிப்பவர்களும் அந்த கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களும் கூட இந்த அறிக்கையை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தால் ஜனநாயக நீரோட்டத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கடுமையான தாக்குதல் என்று அந்த கட்சியும் தெரிவிக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் கையொப்பத்துடன் இத்தொடர்பாக நேற்று ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இதுவரும் செப்டம்பர் 12 அனுராதபுரம் நகரில் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த மாபெரும் மக்கள் பேரணியானது நாமல் ராஜபக்சாவின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்ததாகவும் அந்த பேரணிக்கு கிடைத்து வந்த இமாலய மக்கள் ஆதரவை கண்ட அஞ்சிய அரசாங்கமே இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. முன்னதாக பல சந்தர்ப்பங்களில் காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் முரணான வாக்குமூலங்களை வழங்கியவரும் குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவருமான ஒருவரிடமிருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து பெறப்பட்ட நம்பகத்தன்மையற்ற வாக்குமூலமே இந்த கைது நடவடிக்கைக்கு அடிப்படையாக அமைந்துள்ளதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாமல் ராஜபக்சாவுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முழுமையாக தங்களுடைய கட்சி நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறது. பாடசாலை ஒன்றின் சின்னத்தை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்படும் எந்தொரு நிகழ்விலும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முழுமையான தடையை விதித்திருக்கிறது. அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள 2026 கீழ் 10 இலக்க புதிய சுற்றறிக்கையின் ஊடாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விதிகளை மீறி மதுபானம் அல்லது போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படும் நிகழ்வுகள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டால் அந்த நிகழ்வை உடனடியாக தடை செய்வதற்கான முழுமையான அதிகாரம் குறித்த சுற்றறிக்கையின் மூலம் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தடம எகட தேசிய செயற்திட்டத்தின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கல்வி அமைச்சின் இணை பாடவிதான வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை பிரிவின் பிரதி பணிப்பாளர் மகேஷ் ரட்நாயக்கா இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் முன்னணி பாடசாலைகளுக்கு இடையே நடத்தப்படும் கிரிக்கெட் சமர் தொடர்பில் மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது குறித்து பெற்றோர்களிடமிருந்தும் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பாடசாலையின் சின்னம் பயன்படுத்தப்பட்டு நடத்தப்படும் எந்தொரு நிகழ்ச்சியும் பாடசாலை நிகழ்வாகவே கருதப்படும் என்றும் அத்தகைய நிகழ்வுகளில் மது அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது இனி முழுமையாக தடை செய்யப்படும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான தெகி பாலிமல்லி என்பவரின் சகோதரர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட காவல்துறை விசாரணைகளின் அடிப்படையில் மாத்தறை பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து 1.21 கிலோகிராம் ஹெரோயின், ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி, T-56 தோட்டாக்கள் மற்றும் 47.9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் செயற்படும் பிரதான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்த போதைப்பொருள் மற்றும் ஆயுத வலையமைப்பு தொடர்பில் மாத்தறை காவல்துறையினரும் விசேட புலனாய்வு பிரிவினரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். கொஸ்கொட பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு முயற்சியொன்று தோல்வியில் முடிவுக்கு வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். பிரபல பாதாள உலக அமைப்பியல் குற்றவாளியான கொஸ்கொட தாரக என்பவரின் நெருங்கிய உறவினர் ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9mm வகையைச் சேர்ந்த கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி இருமுறை சுடுவதற்கு துப்பாக்கிதாரி முயன்ற போதிலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் துப்பாக்கி இயங்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி இயங்காததால் இலக்கு வைக்கப்பட்ட நபர் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பிவிட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். மாத்தளை உக்குவில பகுதியில் 16 வயது மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தில் உக்குவில மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். தந்தைக்கும் 16 வயது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றிய நிலையிலே 16 வயது நம்பிய மகன் கூர்மையான ஆயுதத்தால் தந்தையை தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தெல்தனிய விக்டோரியா பகுதியில் நடத்தப்பட்ட பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு ஒன்றை சுற்றி வளைத்து 36 ஆண் சந்தேக நபர்களையும் 5 பெண் சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்தார்கள். தெல்தனிய போலீசிய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 947 mg கஞ்சா, 3 கிராம் 657 mg ஹசிஸ் போதைப்பொருள், 1 கிராம் 276 mg ஐஸ் போதைப் பொருள், 18 போதை மாத்திரைகள், 21 சட்டவிரோத சிகரெட்டுகள், 500 ml கொள்வனவு கொண்ட 35 பியர் கேன்கள் மற்றும் 750 ml கொள்ளளவு கொண்ட 13 மதுபான போத்தர்கள் என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபர்கள் 21 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதோடு அவர்கள் கெலியோயா, அலுத்வத்தை, வரக்காப்புலை, பேராதனை, அம்பிட்டிய, கண்டி மற்றும் கங்குரன்கெத் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். அத்துடன் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் 22 முதல் 43 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் தலிகல, பேராதனை, கங்குரன்கெத்த, தெகிவளை மற்றும் கடுகஸ்தோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை விடுதலை செய்வதற்காக பணத்தையும் அவரது மனைவியை பாலியல் லஞ்சமாகவும் கோரிய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு கல்குடா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் உப பரிசோதகர் ஒருவர் நேற்று முதல் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஒட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த அந்த போலீஸ் உத்தியோகத்தரை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் அறிவித்தல் விடுத்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். கடந்த 2021 அந்த உத்தியோகத்தர் திருவண்ணாமலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட வியாபாரியொருவரை விடுவிப்பதற்கு பெருந்தொகை பணத்தையும் அவரின் மனைவியிடம் பாலியல் லஞ்சத்தையும் கோரியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட வியாபாரி திருவண்ணாமலை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் அளித்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. விசாரணைகள் நிலுவையில் இருந்த காலத்தில் இவர் திருவண்ணாமலையிலிருந்து வாழைச்சேனை, கந்தளாய் மற்றும் சில வாரங்களுக்கு முன்னர் கல்குடா போலீஸ் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் போலீஸ் தலைமையகத்தின் உத்தரவுக்கு அமைய அவர் தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். யானை தந்தங்களிலிருந்து பெறப்பட்ட 10 கஜமுத்துக்களை 9 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற 3 சந்தேகநபர்களை வடமத்திய மாகாண குற்றப்புணர்வு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். புலனாய்வுத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் அன்றாதபுர புனித பூமி பகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அவர்களிடமிருந்து 10 கஜமுத்துக்கள் மற்றும் அவர்கள் பயணித்த சோசு கார் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார். இந்த மதிப்பீட்டு செயற்பாடுகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதோடு எதிர்வரும் அக்டோபர் 25 மதிப்பீட்டு பணிகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் செப்டம்பர் 24 ஆரம்பமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் 10 ஆரம்பமான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நேற்றைய தினத்துடன் நிறைவுக்கு வந்துள்ளன. இந்த முறை நடைபெற்ற பரீட்சையில் மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள். பரீட்சை மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நடப்பாண்டின் இறுதிப்பகுதிக்குள் பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3ம் தவணையின் 2ம் கட்டம் நாளை ஆரம்பமாகிறது. இதனையொட்டி அனைத்து பாடசாலைகளில் அனைத்து பாடசாலைகளிலும் இன்றும் நாளையும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவுறுத்தியிருக்கிறது. நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்கும் சோதனைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் உபதலைவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 வருட கால பகுதியில் முதலாம் தரம் முதல் 10ஆம் தர வரையிலான ஏறத்தாழ 2,65,000 மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்து இடைவிலகி விட்டதாக புனர்வாழ்வு பணியகம் அந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு இளைஞர்கள் பெருமளவில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாவது முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அந்த பணியகத்தின் ஆளுநர் சபை தலைவர் பேராசிரியர் வசந்த சுபசிங்க தெரிவிக்கிறார். 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட ஆண்களில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் பாவனைக்கு அதிகளவில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. அத்துடன் நண்பர்களின் பழக்க வழக்கங்களின் தாக்கம் காரணமாக தற்போது பெண் பிள்ளைகளும் பல்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு அடிமையாகி வருவதை அவதானிக்க முடிகிறது. பாடசாலைகளிலிருந்து விலகும் மாணவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவர்கள் போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட ஆபத்தான நிலைமைகளுக்குள் செல்வதை தடுப்பதற்கு விரைவான வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதிபத்துகளில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உட்பட 3 நேற்று உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். செப்டம்பர் மாதத்துக்கான லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாதென்று லேப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள விலைகளிலே வீட்டு உபயோக லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லேப்ஸ் எரிவாயின் விலைகள் இறுதியாக கடந்த ஜூலை மாதம் திருத்தப்பட்டிருந்தன. அந்த விலை திருத்தத்தின் போது 12.5 கிலோகிராம் எடையுடைய வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை 1,280 ரூபாவால் குறைக்கப்பட்டு 4,965 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. அதேபோன்று 5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 512 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 1,988 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் செப்டம்பர் மாதத்திலும் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் 4,965 ரூபாவுக்கும் 5 கிலோகிராம் சிலிண்டர் 1,988 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. நுவரெல்லியா நானுவயா கிளாஸ்கோ நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். நானுவயா பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய பெருமாள் திவாகர் மற்றும் அப்புத்தொலை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய அன்பழகன் நிக்சன் ஆகியோரே இறந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தலைமன்னார் கிராமத்தை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடலெல்லையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விசைப்படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது.
1: தூரத்தில் எமது மீனவர்கள் வலைகளை நண்டுகளை பிடித்துக் கொண்டிருந்தவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய இழுவைப்படக மீனவர்கள் அத்துமீறி எமது எல்லைக்கு நுழைந்து எமது மீனவர்கள் வலைகளை பிடித்துக் கொண்டிருக்கும் போது போட்டுக்குள் இருந்த வலையை கூட இழுத்தெடுத்துக்கொண்டு போற அளவுக்கு செஞ்சாங்க. இது தொடர்கரையா நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு முந்தின காலத்து 1 மாசத்துக்கு முன்னுக்கு காரைக்கால் மீனவர்களால நடந்து லட்சக்கணக்கான வலைகள் பறி போனது. நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 1 படகுக்கு 3-4 லட்சம் பெருமதியான வலைகள் சேதமடைந்து இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கு. இதற்கு 2 நாட்டவர்களை சேர்ந்து வெகு விரைவில் ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரணும். இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
2: இந்திய தூதர் வந்து
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சட்டப்பேரவை முடிந்த பிறகு கோடி கோடியாக கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆதரவை தங்களிடம் கோரியதாக இந்திய முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர் சையத் பாருக் பாசா பேசியுள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: திருவண்ணாமலையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், பணத்தை கொடுக்க முன்வந்ததோடு விரும்பிய இலாக்காவுடன் அமைச்சர் பதவி தருவதாக தெரிவித்ததாக கூறியுள்ளார். அமைச்சராக இல்லாத தனக்கும் தாவேக அரசில் விரைவில் முக்கிய பதவி வரவுள்ளதாக திரு சையத் பாருக் பாஷா குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே எம்எல்ஏக்களை கட்சி மாற செய்ததாகவும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் தாவேகா மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் பேரத்தை அம்பலப்படுத்தி IUML எம்எல்ஏ பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.
0: தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கடைகளில் நவம்பர் முதலாம் தேதிக்குள் தமிழில் பெயர்ப்பலகைகளை மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
4: மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் உள்ள கடைகளுக்கும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் பெயர் பலகைகளில் தமிழ் பெயருக்கு கீழ் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்றும் தவறினால் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் உள்ள இந்திய சில்லறை வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி திரு கே சுரேந்தர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் உத்தரவை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அதற்கு 3 மாத கால அவகாசம் வேண்டும் எனவும் மனுதாரர் சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, கடைசி வாய்ப்பாக நவம்பர் 1ஆம் தேதிக்குள் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற வேண்டும் எனவும் தவறினால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்களுடனான சந்திப்பில் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சில முக்கிய எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். பாரம்பரியமான வகுப்பறை படிப்பை தாண்டி இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மறைமுக ஆபத்துக்கள் மீது ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். கூட்டு குடும்ப கலாச்சாரம் குறைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கான வழிகாட்டியாக ஆசிரியர்களின் பொறுப்பு பன்மடங்கு அதிகரித்து விட்டதாக குறிப்பிட்ட அவர், குறிப்பாக 2 முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்தார். பெருநகரங்கள் மற்றும் கல்வி வளாகங்களில் மாணவர்களை தேடி வரும் போதைப்பொருள் பழக்கத்தின் வலியை ஆரம்ப நிலையிலே கண்டறிவது கடினம் என்பதால் ஆசிரியர்கள் மாணவர்களின் நடத்தை மாற்றங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். திடீர் மாற்றங்கள் தென்பட்டால் உடனடியாக தகுந்த உதவி அளிக்க வேண்டும். மாணவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை கைத்தொலைபேசி மற்றும் திரைகளின் முன்பாகவே வீணடிப்பதை ஒரு நவீன அடிமைத்தனமாக வர்ணித்த மோடியவர்கள், இதை தடுத்து மாணவர்களை மைதான விளையாட்டுகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கலை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த பெற்றோருடன் ஆசிரியர்கள் கைகோர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தார். மேலும் தேசிய கல்வி கொள்கையை சுட்டிக்காட்டிய பிரதமர், மாணவர்கள் வகுப்பறை சுவர்களுக்குள்ளே முடங்காமல் வெளியே அழைத்து சென்று நடைமுறை வாழ்க்கை கல்வியையும் உழைப்பின் பெருமையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களிடம் உள்ள குழந்தைத்தனமும் அவர்களின் இயல்பான தேடலும் ஒருபோதும் மங்கிவிடாமல் பாதுகாப்பதே ஆசிரியர்களின் ஆக சிறந்த பங்களிப்பு என்றும் நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தெலுங்கானாவில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பாரதிய ஜனதா அல்லாத அரசுகள் ஆளும் மாநிலங்களை குறிவைத்து வாக்காளர்களின் பெயரை நீக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு சதி செய்வதாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹரியானாவின் இந்த் மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியால் 35 ஆண்டுகளாக பிரிந்திருந்த சகோதரர்கள் இருவர் ஒன்று சேர்ந்த உணர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பஞ்சாபில் 35 ஆண்டுகளாக வசித்து வரும் சீதாராம் என்பவர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக பழைய பள்ளி சான்றிதழை பெறுவதற்கு தனது சொந்த கிராமமான ஹரியானாவில் உள்ள மனோஜர்பூருக்கு சென்றிருக்கிறார். மாற்றுத்திறனாளியான சீதாராம் சிறுவயதிலே வீட்டை விட்டு வெளியேறி பஞ்சாபுக்கு சென்றார். பல ஆண்டுகளாக வெவ்வேறு இடங்களில் பணியாற்றியவர் ஒரு தனியார் பள்ளியில் உதவியாளராக பணியாற்றி இறுதியில் குருப்டி பிரிவில் அரசு வேலையை பெற்றார். சீதாராம் படித்த அரசு மேல்நிலை பள்ளியில் ஊழியர்கள் அவரது சான்றிதழ் ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்த கிராமத்தில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவ்வாறு பேசுகையில் அந்த தகவல் இறுதியில் அவரது சகோதரர் கிருஷ்ணாவை சென்றடைந்துள்ளது. சீதாராமை 35 ஆண்டுகளுக்கு மேலாக தேடி வந்த நிலையில் அவர் பள்ளியில் இருப்பதை அறிந்த அவரது சகோதரர் கிருஷ்ணா ஆச்சரியத்துக்குள்ளாகினார். உடனடியாக வாக்குச்சாவடி நிலைய அதிகாரியை தொடர்பு கொண்டு சீதாராம் தனது இளைய சகோதரரான் என்று உறுதிப்படுத்திய அவர் பள்ளிக்கு விரைந்தார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பின் சகோதரர்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தார்கள். பல ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்ட நிலையில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டார்கள். சீதாராம் தனது மூத்த சகோதரர் கிருஷ்ணாவின் காலில் விழுந்து வணங்கி உணர்ச்சி வசப்பட்டுள்ளார். பின்னர் இருவரும் ஒன்றாக இணைந்து ஸ்கூட்டரில் கிருஷ்ணாவின் வீட்டுக்கு சென்றார்கள். 35 ஆண்டுகால பிரிவு எதிர்பாராமல் முடிவுக்கு வந்தது இருவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கூடுதல் உதவி தேர்தல் பதிவு அதிகாரி ரமேஷ்குமார் இந்த சம்பவம் பற்றி பேசுகையில், இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். வாக்காளர் சரிபார்ப்பு பணியாக தொடங்கிய இது 35 ஆண்டுகளாக பிரிந்திருந்த இரண்டு சகோதரர்களை ஒன்று சேர்ப்பதில் தற்போது முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் சூழ்ச்சி நடப்பதாக திராவிட கழக தலைவர் வீரமணி குற்றம் சாட்டுகிறார்.
4: அரும் பாடுபட்டு கொண்டுவரப்பட்ட சமூக நிதியை ஒழிக்க மத்திய பாஜக அரசு சூழ்ச்சி செய்வதாக அவர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் என்று இருப்பதால் வகுப்பு என்றுதானே இருக்கிறது, சாதி என இல்லை என்ற ஒரு வாதத்தை காரணம் காட்டி நாட்டில் உள்ள சமூக நீதி இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்ட தொடங்கியுள்ளதாக திரு கி வீரமணி சாடியுள்ளார். ஒரு சாதி என்பது வகுப்புகளின் தொகுப்பே என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் விளக்கப்பட்ட பிறகும் பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அநீதி இழைக்கும் மத்திய அரசை கண்டித்து செப்டம்பர் 11 தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதேபோல் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சாதிகள் பட்டியலில் இருப்பவை வகுப்புகள் தானே தவிர சாதிகள் இல்லை என கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். சாதியின் பெயரை மக்களிடம் கேட்டு பதிவு செய்யும் நடைமுறையை கைவிட்டு கணக்கெடுப்பு செயலில் ஓபிசி சாதிகளின் பட்டியலை இணைத்து அதில் இருந்து சாதியின் பெயரையும் எண்ணையும் தேர்வு செய்யும் முறையை மத்திய அரசு பின்பற்ற திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரும் சட்டசபை உறுப்பினருமான கே என் நேரு வீடு உள்ளிட்ட அவர் தொடர்புடைய 30 இடங்களில் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை நேற்று சோதனை நடத்தியிருக்கிறது. புதிய கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றி கழக அழைப்பு விடுத்துள்ள கூட்டத்தில் பங்கேற்பதை கம்யூனிஸ்டுகள் இன்னமும் உறுதி செய்யாத நிலையில் கூட்டணிக்கு தலைமை தமிழக வெற்றி கழகமா என்பது பேசிய பின்னரே தங்களால் முடிவு செய்யப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது.
2: சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகள் IUML ஆதரவுடன் தாவேக ஆட்சி நடத்துகிறது. இந்நிலையில் புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பாக வரும் 9 முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டத்திற்கு தாவேக ஏற்பாடு செய்துள்ளது. ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளுக்கு மட்டுமின்றி மதிமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்களுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்று கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ள விசிக தலைவர் திரு திருமாவளவன் புதிய கூட்டணிக்கு தாவேக்க தலைமை தாங்குமா என்பது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். திரு விஜய்தான் பிரதமர் வேட்பாளர் என தாவேக்காவினர் கூறி வருவது குறித்து பதிலளித்த அவர், பிரதமர் வேட்பாளர் குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியமில்லை என்றார். அமைச்சர்களும் தொண்டர்கள் மனநிலையிலேயே இருப்பதாக திரு திருமாவளவன் விமர்சித்துள்ளார்.
5: 2029 விஜய் தான் அடுத்த பிரதமர் சொல்லல. அமைச்சர்கள் இன்னும் தொண்டர் மனநிலையில தான் இருக்கிறாங்க. அமைச்சர்களா இருந்தாலும் அவங்க இன்னும் தொண்டர்களா தான் இருக்கிறாங்க.
2: இந்நிலையில் தாவேக்க அழைப்பு விடுத்த கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் கூறியுள்ளார்.
6: இப்ப வெளிப்படையாக இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்பதை நேற்றைக்கு அமைச்சர்கள் சந்தித்த போது இரண்டு மாநில செயலாளர்களுமே அதை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் அது சம்பந்தமாக அந்தந்த கட்சியினுடைய கமிட்டிகள் கூடி
2: சண்முகத்துடன் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நேற்று தங்களை சந்தித்த தமிழ்நாடு அமைச்சர்கள் இடதுசாரிகள் கணக்கெடுப்பு தொடர்பாக அளித்த விளக்கத்தை ஏற்கவில்லை என்று கூறியுள்ளார். மக்களாட்சியில் அதிகாரிகள் முதலமைச்சரை வழிநடத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 2029 ஆண்டுதான் நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பிரதமர் வேட்பாளர் பற்றி தற்போது பேச தேவையில்லை என்று அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார்.
0: தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை எதிர்கால பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் திட்டம் கட்சிக்கு உள்ளதா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. இந்தியா டுடே சி வோட்டர் நடத்தியதாக கூறப்படும் மூட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பில் அடுத்த பிரதமர் பதவிக்கான விருப்பத் தேர்வில் விஜய் 9.2% ஆதரவுடன் 3வது இடத்தை பிடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் செயற்பட்டு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் ஒருவர் இந்தியாவின் பிரதமராக உருவாக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் எதிர்காலத்தில் பிரதமராக வருவார் என்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வருமானத்துறை அமைச்சர் செங்கோட்டையனிடம் விஜய் அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் தலைமையை பாராட்டியதோடு தமிழக மக்கள் அவரை நம்பி வாக்களித்துள்ளதாகவும் குறுகிய காலத்தில் அவரது கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் அவர்கள் விரும்பும் திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் விஜய் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் நேரடியாக பதிலளிக்கவில்லை. என்னை சிக்கலில் விட்டுவிடாதீர்கள் என்று கூறிய அவர் பின்னர் அங்கிருந்து சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டம் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை உறுப்பினர் மீது பாலியல் புகார் அளித்த பெண் நேற்று காலை நீதி கோரி புகார் கொடுத்திருந்த நிலையில் மாலையில் திடீர் திருப்பமாக புகாரை வாபஸ் பெற்றது பேசுபொருளாகியுள்ளது.
2: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த முன்னாள் தாவேக்க பெண் நிர்வாகியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அக்கட்சியைச் சேர்ந்த பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தாவேக்க எம்எல்ஏ திரு சரவணனுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அப்பெண் புகார் அளித்தார். இப்புகாரில் எம்எல்ஏ மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஆனால் தாவேக்க எம்எல்ஏ மீது தவறு இல்லை என புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் திரு ஆனந்த் பேரவையில் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண், தன்னிடம் எவ்வித விசாரணையும் நடத்தப்படாத நிலையில் புலன் விசாரணையில் எம்எல்ஏ தவறு செய்யவில்லை என்று அமைச்சர் திரு ஆனந்த் கூறியது எப்படி என கேள்வி எழுப்பினார். எம்எல்ஏ திரு சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
7: ஒருதலை பட்சமா சிறுவை சட்டமன்ற உறுப்பினர் வந்து காப்பாற்றுற விதமாவே பேசுறாரு. புலன் விசாரணையில வந்து சிறுவை சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த ஒரு தவறும் பண்ணல அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லி இருந்தாப்புல, என்ன தவறு பண்ணலனே, நீங்க யார வச்சு புலன் விசாரணை பண்ணிருந்தீங்கன்னு எனக்கு சொல்லலாமா? என்கிட்ட அந்த புலன் விசாரணையில வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம எப்படி வந்து விஜி சரவணன் அவர்கள் வந்து நிரபராதி, அவரை வந்து இந்த குற்றத்துல வந்து ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் எனக்கு வந்து அவங்க சொல்லணும்னு சொல்லி கேக்குறேன். எனக்கு இந்த கட்டாயமா எனக்கு வந்து விஜி சரவணன் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்.
2: இந்நிலையில் மாலையில் இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். நீதிபதி திரு விஜயகுமார் அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரரும் குற்றம் சாட்டப்பட்ட பாலமுருகன், ஜெயபால் ஆகியோரும் சமரசமாக செல்ல விருப்பம் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கை ரத்து செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண் காலையில் அளித்த பேட்டியின் பரபரப்பு அடங்குவதற்குள் மாலையில் வழக்கை வாபஸ் பெற்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சன்யா, வழக்கை வாபஸ் பெற வைக்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெண் மீது நெருக்கடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து பரந்தூர் புதிய விமானிய திட்டத்தை ரத்து செய்துள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு புதிய விமானியம் அமைக்க 2 இடங்களை தேர்வு செய்து இந்திய விமானிய ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளது.
4: தற்போது உள்ள சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இட நெருக்கடி உள்ளதால் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். மேலும் விமான நிலையம் அமைப்பதற்கான மாற்று இடங்கள் குறித்து ஆராயப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டு அருகே உள்ள மாநெல்லூர் ஆகிய இரண்டு இடங்களை தேர்வு செய்துள்ள தமிழ்நாடு அரசு இந்த இரு இடங்களில் விமான நிலையம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட சாத்தியக்கூறு கள ஆய்வு நடத்த கோரி இந்திய விமான நிலையங்கள் ஆணையகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. இதில் செய்யூர் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கல்பாக்கத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செய்யூர் இந்திய விமானப்படையின் தாம்பரம் பிரிவு அப்பகுதியின் வான்வெளியை கட்டுப்படுத்துவதால் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உரிய அனுமதி வழங்கினால் மட்டுமே அந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் என கூறப்படுகிறது. மாநெல்லூர் பகுதி மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. ஆனால் இந்த பகுதியிலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோவை சேர்ந்த அதிகாரப்பூர்வ குழு ஒன்று இந்த இரு இடங்களிலும் ஏற்கனவே முதல்கட்டாகவே முடித்துள்ளது. அடுத்த கட்டமாக இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் அதிகாரிகள் குழு இந்த இரண்டு இடங்களையும் நேரில் ஆய்வு செய்து விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த அறிக்கையை தயாரிக்கும். அடுத்த சில மாதங்களுக்குள் இந்த அறிக்கையை விமான நிலையங்கள் ஆணையம் தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலைய பணிகளை விரைந்து தொடங்கி பயன்பாட்டிற்கு கொண்டுவர தாவேக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர 5 முதல் 7 ஆண்டுகள் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலம் டாக்ஸி ஓட்டோ ஓட்டுநர்கள் மராத்தி என்ற உள்ளூர் மொழியை கட்டாயம் கற்க ஓராண்டு அவகாசம் வழங்குகிறது. அண்மையில் டாக்ஸி ஓட்டோ ஓட்டுநர்கள் மராத்திய மொழியில் பேசுவதை கட்டாயமாக்கிய புதிய சட்டம் நடப்புக்கு வந்தது. அதன்படி ஓட்டுநர்கள் மராத்தியில் பேசும் திறன் சோதிக்கப்படும். சோதனையில் தேர்ச்சி பெறாவிட்டால் மொழியில் மேம்பட 1 மாத அவகாசம் கொடுக்கப்படும். அதன் பிறகு பேச சிரமப்பட்டால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படலாம். ஓட்டுநர் பயணி உரையாடலை எளிதாக்கவும் பயணங்களை பாதுகாப்பாகவும் புதிய சட்டம் நடப்புக்கு வந்ததாக மகாராஷ்டிர அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் அதற்கு எதிராக ஓட்டுநர்கள் பலர் ஆர்ப்பரிக்கின்றார்கள். அங்குள்ள ஓட்டுநர்கள் பலர் மற்ற மாநிலங்களிலிருந்து வேலை தேடி வந்தவர்கள். அவர்கள் பெரும்பாலும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள். இந்த சட்டத்தால் புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் போது வேலையை இழக்க நேரிடலாம் என்று ஓட்டுநர் சங்கம் குறை கூறுகிறது. அதன் பிறகு மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான அவகாசம் 1 மாதத்திலிருந்து 1 ஆண்டுக்கு தற்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது. நீட் முறைகேட்டை கண்டித்து நடந்த போராட்டத்தின் போது தனது தந்தை தாக்கப்பட்டதாக புகார் அளித்த தலித் மாணவியின் மீது மர்ம நபர்கள் கல்லறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: நீட் முறைகேட்டை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜூன் மாதம் தொடங்கி 1 மாத காலத்திற்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தனது தந்தை சஞ்சய் குமாருடன் காசியாபாத் சேர்ந்த மாணவி நிஷா ஆசாத்தும் பங்கேற்றார். ஜூன் 23ஆம் தேதி போராட்ட நிகழ்வுகளை தனது செல்பேசியில் படமாக்கிக் கொண்டிருந்த சஞ்சய்குமார் மீது பீகாரை சேர்ந்த வலதுசாரி ஆதரவாளரான சமூக ஊடக பிரபலம் ஸ்வதந்திரா பரத்வாஜ் தாக்குதல் நடத்தியுள்ளார். தனது நண்பருடன் சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கியதில் சஞ்சய்குமாரின் மண்டை உடைந்தது. ஸ்வதந்திரா பரத்வாஜை கைது செய்ய வலியுறுத்தி டெல்லியில் நேற்று முன்தினம் சிஜேபி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டெல்லி காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மாணவி மற்றும் அவரது தந்தை மீது டெல்லி காவல் நிலையத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி அமிதா சச்தேவா புகார் அளித்துள்ளார். அதில் ஹிந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் மாணவி பதிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து மத உணர்வுகளை புண்படுத்துதல், பகைமையை வளர்த்தல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் மாணவி மீது டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் காசியாபாத்தில் உள்ள தனது வீட்டின் மீது மர்ம நபர்கள் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவித்துள்ள மாணவி தனது குடும்பத்திற்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே பீகாரில் எல்ஜேபி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு சிராக் பாஸ்வான் மற்றும் டெல்லி பாஜக தலைவர் திரு கபில் மிஸ்ரா ஆகியோரை தனது மூத்த சகோதரர்கள் என்று குறிப்பிட்ட ஸ்வதந்திரா பரத்வாஜ் அவர்களின் ஆதரவால்தான் தான் சிறைக்கு செல்லாமல் தப்பியதாக பேசியிருந்தார். இதனை மறுத்துள்ள திரு சிராக் பாஸ்வான் அரசியல் ஆதாயத்திற்காக தனது பெயரை தவறாக பயன்படுத்துவதாக கூறி ஸ்வதந்திரா பரத்வாஜ் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
0: தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய ரசாயன நிறுவனமான டாடா கெமிக்கல் கென்யாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். கென்யாவில் டாடா கெமிக்கல் நிறுவனம் இயங்குவதால் எந்த பலனும் நாட்டுக்கு கிடைக்கவில்லை என்று அதிபர் வில்லியன் ட்ரூட்டோ தெரிவித்திருக்கிறார். நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு வேறு முதலீட்டாளர்கள் பொறுப்பேற்பார்கள் என்றும் அதிபர் ட்ரூட்டோ தெரிவித்திருக்கிறார். தற்போதைய உலக வரைபடத்தில் உள்ள தவறுகளை திருத்தி மிக துல்லியமான புதிய வரைபடம் வெளியிட கோரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. 193 நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் டோகா நாடு முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு நடைபெற்றது. தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 164 நாடுகள் வாக்களித்துள்ளன. எஸ்டோனியா, ஜோர்ஜியா, லித்துவேனியா, மோல்டோவா, சேர்பியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் தீர்மானத்துக்கு எதிராக அமெரிக்கா மட்டுமே வாக்களித்திருக்கிறது. கேரளத்தில் குழந்தையின் உடலில் செலுத்தப்பட்ட ஊசி ஓராண்டுக்கு பின் அகற்றப்பட்ட குற்றச்சாட்டில் மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தில் உள்ள கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அஞ்சு என்பவருக்கு June 24, 2025 அன்று பெண் குழந்தை பிறந்திருந்தது. பிறந்த உடனேயே காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த குழந்தையை பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார்கள். அப்போது குழந்தையின் உடலில் மருத்துவர்கள் ஊசியை செலுத்தியதாகவும் அதனை எடுக்காமல் விட்டதாகவும் குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஓர் ஆண்டாக குழந்தையின் விலா எலும்பின் அருகே ஊசி இருந்த நிலையில் சமீபத்தில் அதனை கண்டறிந்து அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் கடந்த July 2026 ஊசியை அகற்றியுள்ளார்கள். இந்த நிலையில் பெற்றோரின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகம் மீது கேரள குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்தின் பொறுப்பு தலைவர் சிசிலி ஜோசப் வழக்கு பதிவு செய்துள்ளார். கோட்டயம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளரிடமிருந்து இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழுவை மருத்துவமனை நியமித்துள்ளது. குழந்தையின் பெற்றோரிடம் குற்றச்சாட்டுகளை முழுமையாக கேட்டறிந்து அதனை விரிவாக ஆராயும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வழக்கு விசாரணை தொடர்பாக தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய விசாரணை நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சாஹரான்பூரில் சொத்து விவகாரம் தொடர்பான விசாரணையை ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று கடந்த 2020 விசாரணை நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த நீதிமன்ற விசாரணை முடிக்கப்படவில்லை என்பதை நிகழாண்டு ஜனவரியில் உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டது. இந்த விசாரணை குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் கோரிய போதிலும் அந்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் சமர்ப்பிக்கவில்லை. இந்த அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துமாறு மாநிலத்தில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடந்த மார்ச்சில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகே அந்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் அனுப்பி வைத்தது. இதையடுத்து அந்த சொத்து வழக்கு விசாரணையை அடுத்த 6 மாதங்களில் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அது தொடர்பான முதல் நிலவர அறிக்கையை கடந்த August 21 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த நிலவர அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் சமர்ப்பிக்கவில்லை. இதையடுத்து 3வது முறையாக அறிக்கை சமர்ப்பிக்க விசாரணை நீதிமன்றம் தவறியதால் உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி அடைந்தது. இதைத் தொடர்ந்து சொத்து வழக்கை விசாரிக்கும் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்ற நீதிபதியின் செயல்பாடு குறித்து முதல்கட்ட விசாரணை நடத்தி 15 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிதம்பரம் அருகே தேங்கி கிடக்கும் 50,000 நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
2: சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் சக்தி விளாகம், பரதூர், பொன்னங்கோயில், ஓரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குறுவை நெல் அறுவடை செய்து அந்தந்த பகுதிகளில் உள்ள சீசாத்தமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். கடந்த மாதம் 22 திறக்கப்பட்ட இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் 4 நாட்கள் மட்டுமே விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் 15 நாட்களாக நெல் மூட்டைகளை வாங்காததால் 6 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.
8: இந்த பகுதியில் உள்ள ஒரு 6 கிராமத்தோட 6 கிராம விவசாயிகளோட நெல் இங்க இருக்கு. ஒரு 30,000 மூட்டை இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு வீணா போயிடுச்சுன்னா அடுத்து போகல, எங்களால இதுலேருந்து மீண்டு வரதுக்கு குறைஞ்சது 3 வருஷமாவது ஆகும். அதனால அரசாங்கம் உடனடியா இதுக்கு எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்.
2: மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே அரசு விரைந்து நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். நேபாளத்தில் மீட்பு பணியாளர்கள் சீன நாட்டவர் ஒருவரை உயிருடன் காப்பாற்றியுள்ளார்கள். பேரிடர் ஏற்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். 225 மீட்டர் ஆழத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். திருசுலி வட்டாரத்தில் அமைந்திருந்த திருசூலி வன் நீர்மின் ஆலையின் சுரங்கத்தில் அவர் சிக்கியிருந்தார். நேற்று முன்தினம் திருசூலி 3A சுரங்கத்திலிருந்து 2 நீர்மின் ஆலை ஊழியர்கள் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். அந்த அதிசயத்துக்கு பிறகு மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட நபர் தற்போது மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படலாம் என்று தெரியவில்லை. நேபாளத்தில் இதுவரை 1,300 அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோரின் எண்ணிக்கை 5,000 தாண்டிவிட்டது. இதற்கிடையில் நேபாளத்தில் மேலும் சிலர் உயிருடன் மீட்கப்பட்டது புது நம்பிக்கையை அளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இடிபாடு நிறைந்த சுரங்கம் ஒன்றிலிருந்து 3வதாக ஒரு நபர் மீட்கப்பட்டார். சுரங்கங்களில் 100 கணக்கானோர் இன்னமும் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் இதனை தொடர்ந்து நம்புகிறார்கள். இயன்றளவு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தற்போது முன்னுரிமையாக இருப்பதாக நேபாளத்தின் எரிசக்தி அமைச்சர் கூறியிருக்கிறார். இருட்டான குறுகலான சுரங்கங்களை தேட சுவிட்சர்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உயிர் பிழைத்தோரை சுரங்கங்களிலும் இடிபாடுகளிலும் தேடுகின்றார்கள். இயல்பில்லைக்கு தற்போது நேபாளம் திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
9: திபெத்தை ஒட்டிய நேபாள எல்லைப்பகுதியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் ரசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் காணாமல் போன 5,000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நுவாகோட் மாவட்டத்தில் உள்ள பெட்ராபதி பகுதியில் சரிந்து கிடந்த 4 மாடி கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கி கடந்த 10 நாட்களாக தவித்து வந்த 60 வயது பெண்ணை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். 10 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீண்டெழுந்துள்ள அந்த பெண் உடனே தலைநகர் காட்மாண்டுவிற்கு ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். இதேபோல் மீட்பு பணிகள் நடந்து நீர்மின் சுரங்க பகுதிகளில் ஒன்றான அப்பர் திரிசூலி முதல் சுரங்கத்தில் சிக்கியிருந்த சீனாவைச் சேர்ந்த ஒருவரையும் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். 225 மீட்டர் ஆழத்தில் சிக்கியிருந்த அவர் பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியே கொண்டுவரப்படும் வீடியோ காட்சிகளை நேபாள பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. மீட்கப்பட்ட அவருக்கு உடனடியாக ஹெலிகாப்டரிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு காட்மாண்டு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே வெள்ளத்தால் சேரும் சகதியுமாக மாறிப்போன திரிசூலி பகுதியில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்ப தொடங்கியுள்ளது. பாதி கட்டிடங்கள் தரையில் புதைந்திருக்கும் நிலையில் விரைவில் தங்கள் பகுதி சீராகும் என அங்குள்ள வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.
0: அதிர்ச்சியில் இருந்து நாங்கள் மீள முடியாமல் தொடர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் இதுவரை சந்தித்ததே இல்லை. படிப்படியாக அனைத்தும் சீராகும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
9: இதனிடையே வெள்ளச்சீற்றத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் மாயமானவர்களை தேடும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவர்களை தேடி நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் குவிந்து வரும் உறவினர்கள் திரிபுவன் பல்கலைக்கழக டீச்சிங் மருத்துவமனை சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் பெயர் விவரங்களில் தங்கள் பிரியமானவர்களின் பெயர் உள்ளதா என கண்ணீருடன் தேடி தவிக்கும் காட்சி பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கிறது.
0: தொடர்ந்து இமயமலை தொடரில் அமைந்துள்ள உயர்ந்த சிகரமான எவரஸ்ட் சிகரத்தில் மலையேற்ற வீரர்கள் சிறுநீர் கழிப்பது கூட அங்குள்ள பனிப்பாறைகள் உருகுவதற்கு ஒரு காரணமாக அமைவதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ரெஜியோனல் என்விரன்மெண்டல் சேஞ்ச் என்ற சர்வதேச அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் எவரெஸ்ட் அடிவார முகாம் அமைந்துள்ள கும்பு பனிப்பாறை பகுதியில் தங்கியிருந்த மலையேற்ற வீரர்களின் பல்வேறு நடவடிக்கைகளால் சுமார் 2492 தொன் பனியும் அவர்கள் சிறுநீர் கழித்ததால் மட்டுமே 154 தொன் பனியும் உருகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. நேபாள நில அளவை துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆய்வாளர் கிம்லால் கௌதம் உள்ளிட்ட சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு கும்பு பனிப்பாறை பகுதியில் 2023 ஆண்டு வசந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித நடவடிக்கைகளை ஆய்வு செய்து இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். சுமார் 50 நாட்கள் நீடிக்கும் எவரெஸ்ட் மலையேற்ற காலத்தில் வீரர்கள் மற்றும் வழிகாட்டிகளால் நாளொன்றுக்கு 6000 லிட்டருக்கு அதிகமான சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. அதிக உயரத்தில் உடலின் நீர்ச்சத்தை பேணுவதற்காக மலையேற்ற வீரர்கள் அதிகளவில் நீரை குடிப்பதால் இவ்வாறு நிகழ்கிறது. திட கழிவுகள் அகற்றப்பட்ட போதிலும் சிறுநீர் நேரடியாக

0: நடவடிக்கைகள் அந்த பகுதியின் வெப்பநிலையை உயர்த்தி பனி உருகுதலை மேலும் துரிதப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் தங்கள் கவலையை வெளியிட்டுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு இந்த மாத இறுதியில் பயணிக்க இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் உரையில் பருவநிலை மாற்றம் தொடர்பான நேபாளத்தின் கவலையை முன்வைக்க உள்ள அவர் சமீபத்திய பெருவெள்ள பாதிப்புகளுக்காக சர்வதேச சமூகத்திடம் இழப்பீடு கோரவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. திபெத் நேபாள எல்லையில் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி பெரும் பனிப்பாறை சரிவின் விளைவாக நேபாளத்தின் போடேகோஷி நதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. சகதி பாறைகளுடன் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் கரையோர கிராமங்கள் சிறு நகரங்கள் அடியோடு அழிக்கப்பட்டுவிட்டது. வீடுகள், கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள், நீர்மின் நிலையங்கள், பிற உள்கட்டமைப்புகளும் அடித்து செல்லப்பட்டுவிட்டது. பலத்த உயிர்ச்சேதம் மற்றும் பொருள் சேதத்துடன் நேபாளத்தின் மத்திய மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ள இந்த பேரிடருக்கு பருவநிலை மாற்றமே காரணம். இந்த உண்மையை சர்வதேச சமூகத்திடம் உரக்க கூற வேண்டும் என்று அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பாலேந்திர ஷா சில தினங்களுக்கு முன் பேசியிருந்தார். பருவநிலை மாற்றத்தின் பின்னணியில் உலகளாவிய பங்குள்ளது. அதன் தாக்கங்களை குறைக்க வேண்டிய பொறுப்பும் மேலாண்மையும் சர்வதேச சமூகத்துக்கு இருப்பதாக அவர் வலியுறுத்துகிறார். இதேபோல் பசுமையில்லா வாயுக்களை அதிகம் வெளியிடும் சீனா, அமெரிக்கா, இந்தியா ஆகிய பெரிய நாடுகள் நேபாளம் போன்ற பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் பொறுப்பை கொண்டுள்ளன என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் சிசிர் கானால் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் செப்டம்பர் 24ஆம் தேதி பிரதமர் பாலேந்திர ஷா உரையாற்ற இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதையொட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு அவர் பயணிக்கின்றார். கடந்த மார்ச்சில் பிரதமரான பாலேந்திர ஷாவின் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். ஐக்கிய நாடுகளில் பருவநிலை மாற்றம் தொடர்பான நேபாளத்தின் கவலையை முன்வைக்கும் அவர் சமீபத்திய பெருவெள்ளத்துக்காக சர்வதேச சமூகத்திடம் இழப்பீடு கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம் தொடர்பாக நேபாளத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் தூதரக பிரதிகளுடன் வெளியுறவு அமைச்சர் சிசிர் கானல் இரு தினங்களுக்கு முன் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வு செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொதுவாதம் செப்டம்பர் 22 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஐரோப்பாவில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே அனுப்ப 5 நாடுகள் திட்டமிடுகின்றன. டென்மார்க், கிரீஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகியவை இந்த திட்டத்தில் இணைந்துள்ளன. அதற்காக ஐரோப்பாவுக்கு வெளியே திருப்பி அனுப்பும் மையம் அமைக்கப்படும். எந்த நாட்டில் அது அமையும் என்பது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. உகண்டா, ருவண்டா ஆகியவை பரிசீலிக்கப்படலாம் என்றே கூறப்படுகிறது. அடுத்த ஜனவரி முதல் தேதி வாக்கில் ஒன்றியத்துக்கு வெளியில் ஒரு நாட்டுடன் இணக்கம் காண 5 நாடுகளும் விரும்புகின்றன. 2027க்குள் மையத்தை செயல்படுத்துவது அவற்றின் திட்டமாக இருக்கிறது. புகலிட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்த மையத்துக்கு அனுப்பப்படுவார்கள். குறிப்பாக சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்ல முடியாதவர்கள் அங்கு அனுப்பப்படுவார்கள். ஐரோப்பாவில் தங்குவதற்கு சட்டப்பூர்வ அனுமதி இல்லாதவர்களுக்கும் இது பொருந்தும் என்றே குறிப்பிடப்படுகிறது. குடியேறிகளை கடத்தும் கும்பல்களை முறியடிக்க திட்டம் கைகொடுக்கும் என்று 5 நாடுகளும் கூறுகின்றன. மனித உரிமை குழுக்கள் அந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. ஈரானை சுற்றிய கடற்பகுதிகளில் அமெரிக்க ஈரானிய படைகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றன.
1: ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் முற்றியதால் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தங்களது போர்க்கப்பல்கள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரானிய படையினர் தாக்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலடியாக பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் கச்சா எண்ணெய் பேரல்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் மீது அமெரிக்க படையினர் அடுத்தடுத்து 4 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த கப்பல் பலத்த சேதமடைந்தது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் துணை அதிபர் முகமது ரெசா ஆரோஃப், ராணுவ ரீதியாக தங்களை எதிர்கொள்ள முடியாத அமெரிக்கா பொருளாதார கட்டமைப்புகளை குறிவைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே ஈரான் மீதான தொடர் ராணுவ நடவடிக்கைகளால் அமெரிக்க படைகளிடம் முக்கிய வெடி மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது என்பது உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் கசிந்து வாஷிங்டனில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க கூட்டுப்படை தலைமையகத்தைச் சேர்ந்த 50 உயர் ராணுவ அதிகாரிகளிடம் பென்டகன் புலனாய்வுத்துறை மூலம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான போர் எதிரொலியாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வை சந்தித்துள்ளது. ஒரு கேலன் டீசல் இந்திய மதிப்பில் 552 ரூபாயாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.

0: நடக்குது.
1: தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்ய உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தத்தை முன்னெடுக்க அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த கருத்து வந்திருக்கிறது.
0: 2022 ரஷ்யா உக்ரைன் இடையே தொடங்கிய போர் 4.5 ஆண்டுகளை கடந்து நடந்து வருவதால் இரு தரப்பிலும் பலத்த உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது தூதுவர்களாக ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். மாஸ்கோ சென்ற இருவரையும் வரவேற்ற ரஷ்ய அதிகாரிகள் பலத்த பாதுகாப்புடன் கிரெம்ளின் மாளிகைக்கு அழைத்துச் சென்றனர். அமெரிக்க தூதுவர்களை வரவேற்ற புதின் உக்ரைனில் தற்போது நிலவும் சூழல் எளிமையானது அல்ல என்பதால் போர் நிறுத்தம் குறித்து விவாதிப்பது கடினம் என்று கூறினார். மாஸ்கோ மற்றும் வாஷிங்டன் இடையே நடைபெறும் நேரடி தொடர்புகள் இப்போதும் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடியவை என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க தூதுக்குழு பத்திரமாக வந்து செல்லும் வகையில் 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக புதின் கூறினார். அமெரிக்க தூதுக்குழு வருகையின் போது போர் நிறுத்தம் செய்வதாக அறிவித்ததற்காக புதினுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் டிரம்ப் கூறியதாக ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்தார். நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த உறுதிமொழியையும் புதின் தெரிவிக்கவில்லை. எனினும் 3 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக இருதரப்பும் அறிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தூதுக்குழு உக்ரைன் சென்றது. அங்கு அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக வலியுறுத்த உள்ளது. அமெரிக்க தூதுக்குழு வருகையை முன்னிட்டு உக்ரைனும் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: பிந்தி கிடைத்த தகவல்களின்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க பேராளர்களான ஜெரார்ட் குஷ்னருடனும் ஸ்டீவ் விட்காஃபுடனும் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். உக்ரைனில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் முயற்சி எடுக்கும் வேளையில் சந்திப்பு நடைபெற்றது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கியை சந்திக்க பேராளர்கள் கீவ் நகருக்கும் செல்லுகின்றார்கள். மொஸ்கோவில் நடந்த கலந்துரையாடல் மிகவும் வெளிப்படையாக இருந்ததாக ரஷ்யா தெரிவித்தது. அமெரிக்க பேராளர்கள் சில யோசனைகளை முன்வைத்ததாகவும் அது கூறியது. பேச்சுவார்த்தை நடைபெறும் போது ஒன்று மற்றதன் தலைநகரத்தை தாக்காமல் இருக்க ரஷ்யாவும் உக்ரைனும் சம்மதம் தெரிவித்திருந்தன. தற்காலிக சண்டை நிறுத்தம் 3 நாட்கள் நீடிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினால்ட் மார்கோஸ் ஜூனியர் அவரின் மனைவி உள்ளிட்ட 3 பேருக்கு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பான வழக்கில் துணை அதிபர் சாரா டுத்தேவுக்கு நீதிமன்றம் நேற்று பிணை அளித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினால்ட் துணை அதிபர் சாராவும் 2022 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். இதில் பெர்டினால்ட் 1960-1980 வரை அதிபராக இருந்த பெர்டினால்ட் மார்கோஸ் சீனியரின் மகன் ஆவார். சாரா பெர்னாட்டுக்கு முன்பு அதிபராக இருந்த முன்னாள் அதிபரும் சர்வதேச நீதிமன்ற உத்தரவின் பேரில் போதை மருந்து தடுப்பு நடவடிக்கையின் போது கொடூரமாக பலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவரான ரொட்டிகோ டுத்தேவின் மகள் ஆவார். தேர்தலில் வென்று பதவியேற்ற பிறகு இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் துணை அதிபர் சாரா கடந்த 2024 மாநாடு ஒன்றில் பேசிய போது தான் கொலை செய்யப்பட்டால் அதிபர் பெர்னாட் அவரின் மனைவி நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர் மார்டின் ரூமில்ஜி ஆகியோரை கொலையாளி மூலம் கொலை செய்ய வைப்பேன் என்று மிரட்டல் விடுக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். ஆனாலும் பிறகு அவர் தனது பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்தார். இருந்தாலும் பிலிப்பைன்ஸ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் கடந்த மே மாதம் சாராவுக்கு எதிரான கணக்கில் வராத சொத்து குவிப்பு அரசு நிதியை தவறாக கையாண்டது அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மேலவையான செனட் சாராவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் மீது ஜூலை மாதம் முதல் விசாரணை நடத்தி வருகிறது. இத்தொடர்பான வழக்கில் சாராவை கைது செய்யும்படி மணிலா அருகேயுள்ள குயிசான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பிணை கோரி அதே நீதிமன்றத்தில் சாரா மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த குயிசான் நீதிமன்றம் சாராவுக்கு எதிரான கைது வாரண்ட் உத்தரவை ரத்து செய்ததோடு அவருக்கு பிணை அளித்து நேற்று உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து நீதிமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களுக்கு செவ்வியளித்த சாரா தன்னை காவல்துறையினர் 2023 முதல் சித்திரவதை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பரந்த அளவிலான போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் வழக்கில் எகிப்திய தொலைக்காட்சி தொகுப்பாளினி சாரா கலிபா உட்பட 12 பேருக்கு எகிப்திய நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்திருக்கிறது. பாதுகாப்பு மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பான மிஷன் இம்போசிபிள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நன்கறியப்பட்ட 39 வயதான இவர் கெய்ரோ நீதிமன்றத்தில் தனக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் சிகரெட் பிடித்ததில்லை, கடவுள் மீது சத்தியமாக நான் குற்றமற்றவள் என்று கூச்சலிட்டுள்ளார். கலிபாவுக்கு எதிரான பரந்த அளவிலான போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் விநியோக வழக்கில் அவருக்கு தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசுடன் தொடர்புடைய அல் அக்ராம் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வழக்கு குழுவை உருவாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கலிபா மற்றும் பிற 11 பிரதிவாதிகளுக்கு தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அது செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் போதைப்பொருட்களை கடத்தும் நோக்கத்துடன் வைத்திருத்தல், உரிமமில்லாத துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளை வைத்திருத்தல் மற்றும் ஏந்தி செல்வது போன்ற குற்றச்சாட்டுகளும் அடங்குகிறது. மரண தண்டனை வழக்குகளில் எகிப்திய சட்டத்தால் கூறப்படும் நடைமுறையான எகிப்தின் கிராண்ட் முப்தியின் மத கருத்துருவை கலந்தாலோசித்த பின்னரே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கலிபா பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை கிளினிக் ஒன்றையும் பார்ட்டிகள் மற்றும் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதில் நிபுணத்துவம் பெற்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் சொந்தமாக நடத்தி வருகிறார். அரசு நடத்தும் அக்பர் அல்ஜோம் நாளிதழின்படி வெளிநாடுகளிலிருந்து தயாரிப்பு பொருட்களை இறக்குமதி செய்து கடத்தும் நோக்கத்துடன் செயற்கை போதைப் பொருட்களை தயாரித்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் 750 கிலோகிராம்களுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை கைப்பற்றியுள்ளதாகவும், ஆய்வகங்களாக பயன்படுத்தப்பட்ட 2 உரிமமில்லாத துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளையும் கண்டறிந்துள்ளதாகவும் அல் அக்ராம் செய்தி வெளியிட்டுள்ளது. எந்த துறைமுகத்திலும் நிற்காமல் கடலில் தொடர்ச்சியாக 250 நாட்கள் பயணித்த அணுசக்தியில் இயங்கும் அமெரிக்க விமான தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் கடந்த புதன்கிழமை தாய்லாந்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. பட்டயா நகருக்கு அருகே மேற்கொள்ளப்பட்ட இந்த நிறுத்தம் கப்பலில் இருந்த சுமார் 5000 பேருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஓய்வெடுக்கும் வாய்ப்பை வழங்குகிறது.
2: பட்டாயா அதன் பரபரப்பான இரவு வாழ்க்கைக்கும் பாலியல் சுற்றுலாவுக்கும் பெயர் பெற்ற நகரம். இதன் காரணமாக அது பாவ நகரம் என்ற அடைமொழியாலும் அறியப்படுகிறது. ஆனால் இந்த பெயரை தாய்லாந்து அதிகாரிகள் நிராகரிக்கின்றனர். அமெரிக்க ராணுவத்தை பொறுத்தவரை பட்டாயா நகரம் அவர்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுகளையும் கொண்டுள்ளது. வியட்நாம் போரின் போது ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் இங்கு வந்திருந்தனர். அந்த அமெரிக்க வீரர்களின் வருகை அமைதியான மீனவ கிராமமாக இருந்த பட்டாயாவை உலகின் மிக பிரபலமான மற்றும் பரபரப்பான கேளிக்கை நகரங்களில் ஒன்றாக மாற்றியது. தற்போது அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சுற்றுலாத்துறையும் நுகர்வோர் செலவினங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பட்டாயாவில் உள்ளூர் வணிகங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. இந்த நிலையில் கடலில் பணியாற்றி சம்பளத்தை சேமித்து வைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படையினர் வருகை அந்த பகுதி வணிகங்களுக்கு நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் கடந்த ஆண்டு நவம்பர் சாண்டியாகோவிலிருந்து புறப்பட்டது. பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடலில் 6 மாத கால பணிக்காகவே அது முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதைத் தொடர்ந்து அந்த கப்பல் வளைகுடா பகுதிக்கு அனுப்பப்பட்டது. சமீபத்தில் கப்பலில் உணவு பற்றாக்குறை, பழுதடைந்த கழிப்பறைகள் மற்றும் பணியாளர்களிடையே அதிகரித்த மன அழுத்தம் தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்து அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கவலை தெரிவித்திருந்தனர். பணிச்சூழல் கடினமாக இருந்ததை அமெரிக்க கடற்படை ஒப்புக்கொண்டாலும் பணியாளர்களுக்கு தேவையான ஆதரவுகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சீனாவுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தாலும் தாய்லாந்து அமெரிக்காவின் வர்த்தக கூட்டாளி நாடு. இதனால் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாய்லாந்தின் துறைமுகத்திற்கு வருவது வழக்கமான ஒன்றே. இருப்பினும் 1975 ஆண்டிற்கு பிறகு ஒரு போர்க்களத்திலிருந்து நேரடியாக பட்டாயாவிற்கு வந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய படைப்பிரிவு இதுவாகத்தான் இருக்கக்கூடும். சில இடங்களில் அமெரிக்க வீரர்களை வரவேற்று பதாகைகள் உள்ளன. அவர்களுக்காக சிறப்பு தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பட்டாயா நகரம் இதுவரை அறியப்பட்டு வந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் மீண்டும் உருவாகாத வகையில் இந்த வருகை அமைய வேண்டும் என்பதில் அமெரிக்க மற்றும் தாய்லாந்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் செல்ல அனுமதிக்கப்படாத சில இடங்கள் இருப்பதாக தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவற்றில் ஒன்று முக்கிய கடற்கரையை நோக்கி செல்லும் சோய் 6 என்ற தெரு. கவர்ச்சியான சூழலுக்கு பெயர் பெற்ற கோ கோ மதுபான விடுதிகள் அதிகம் உள்ள பகுதியாக அது அறியப்படுகிறது. தாய்லாந்தில் பாலியல் தொழில் சட்டவிரோதமானது என்பதை காவல்துறையினர் நினைவூட்டி இருந்தாலும் அந்த நகரில் சுமார் 25,000 முதல் 50,000 வரையிலான பாலியல் தொழிலாளர்கள் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. அவர்களில் பலர் சோய் 6 பகுதியில் உள்ள மதுபான விடுதிகளின் முன்பாக நின்று ஆண்களை உள்ளே வருமாறு அழைக்கின்றனர். பட்டாயாவில் உள்ள ஏராளமான கஞ்சா விற்பனை கடைகளுக்கும் அமெரிக்க கடற்படை வீரர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாராகிளைடிங், ஜெட் ஸ்கீயிங் போன்ற சில விளையாட்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது அவர்களுடைய முடிவு. அமெரிக்க ராணுவம் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வைத்துள்ளது என பட்டாயா மேயர் BBCயிடம் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படையின் தாய்லாந்துக்கான இணைப்பதிகாரி கிறிஸ்டோபர் ராபின்சன் ராணுவ பணியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து BBC எழுப்பிய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அமெரிக்க வீரர்கள் அமெரிக்க சட்டங்கள், கடற்படை விதிமுறைகள் மற்றும் தாய்லாந்தின் சட்டங்களுக்கு இணங்க நடந்து கொள்வார்கள் என கூறினார். கடற்படை வீரர்களுக்கு முடிந்தவரை அதிக ஓய்வு வாய்ப்புகளை வழங்க முயற்சிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். விமானம் தாங்கி கப்பல் தாய்லாந்தில் இருக்கும் காலம் முழுவதும் துறைமுகத்திற்கும் பட்டாயா நகரத்திற்கும் இடையே அமெரிக்க கடற்படை சிறப்பு பேருந்து சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் இரவு நேரத்தை நிலப்பகுதியில் கழிக்க விரும்பும் அமெரிக்க குழுவினருக்காக 2 விடுதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் 6 USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் பசிபிக் பெருங்கடலை கடந்து தாயகத்திற்கு திரும்பும் நீண்ட பயணத்தை தொடங்கும் நேரத்திற்குள் அதன் பணியாளர்கள் புத்துணர்ச்சியுடனும் போதிய ஓய்வுடனும் இருப்பார்கள் என அமெரிக்காவும் தாய்லாந்தும் நம்புகின்றன.
1: தொடர்ந்து நமிபியாவின் HIV நோய் தடுப்பு திட்டத்துக்கான வருடாந்த நிதியுதவியை நிறுத்த இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமிபியாவுக்கு ஆண்டுதோறும் HIV நோய் தடுப்பு திட்டங்களுக்கு $45 மில்லியன் நிதியுதவியை கடந்த 2003 முதல் அமெரிக்கா வழங்கி வந்தது. வரும் 2027 வருடாந்த நிதியுதவியாக $45 மில்லியன் அமெரிக்கா வழங்க உள்ளது. இதையும் சேர்த்து நமிபியாவுக்கு அமெரிக்கா இதுவரை 1.1 பில்லியன் அதிகமாக நிதியுதவியை அளித்துவிட்டது. இந்த நிலையில் இந்த நிதியுதவியை நிறுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதை நமிபியாவும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவும் நமிபியாவும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்கா 2027 பிறகு நிதியுதவியை நிறுத்திவிடும், அதன் பிறகு நமிபியாவே நிதியை செலவிடும், அமெரிக்க தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மட்டும் அளித்து வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நமிபியாவிடம் அந்த நாட்டு மக்களின் உடல்நிலை தொடர்பான தரவு உள்ளிட்ட விவரங்களை அமெரிக்கா கோரியிருந்தது. ஆனால் இறையாண்மை, தன் மறைப்பு நிலை உரிமை உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி அந்த விவரங்களை அளிக்க நமிபியா மறுத்துவிட்டது. இதையடுத்து நிதியுதவியை நிறுத்துவது தொடர்பான முடிவை அமெரிக்கா எடுத்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் தென்னாப்பிரிக்காவுக்கு HIV நோய் தடுப்பு திட்டங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வந்த $400 மில்லியன் நிதியுதவியையும் அமெரிக்கா நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் 70,000 பைண்ட் கின்னஸ் பீர் திருடப்பட்ட சம்பவத்தில் அவற்றை முழுமையாக மீட்க காவல்துறையினர் முயன்று வருகிறார்கள். வடமேற்கு இங்கிலாந்தின் லிவர்பூல் அருகே 2 சரக்கு வண்டிகளிலிருந்து பியர் திருடப்பட்டிருக்கிறது. அவற்றின் மதிப்பு 115,000 பவுண்டுகள். செஷர் காவல்துறையினர் வியாழக்கிழமை இதனை தெரிவித்தார்கள். மதுபான விடுதிகளுக்கு அனுப்பப்பட இருந்த கின்னஸ் பியர் திங்கட்கிழமை இரவு திருடப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டுநர்கள் ரன்கான் தொழிற்பேட்டைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சுமார் 800 பீப்பாய் பியர் இருந்த 2 சரக்கு வண்டிகளின் பின்பகுதிகளை எடுத்து சென்று விட்டார்கள். வண்டிகளின் மதிப்பு 50,000 பவுண்ட் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கின்னஸ் உங்களுக்கு நல்லதென்று பிரபலமாக சொல்வார்கள், ஆனால் அதை வாங்கி பணம் செலுத்தியிருந்தால் மட்டுமே அது பொருந்தும் என்று விசாரணை அதிகாரி கேரி மெலாட்சி குறிப்பிடுகிறார். திருடப்பட்ட அனைத்தையும் முழுமையாக மீட்பதே தங்கள் இலக்கு என்றும் அவர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியாவின் சுகர்னோ கட்டா அனைத்துலக விமானத்தின் விமான சேவை நிறுத்தம் நீடிக்கப்படுகிறது. அந்த நாட்டு நேரப்படி காலை 9:30 வரை சேவைகள் நிறுத்தப்பட்டன. அனாக் கிரகடாவ் எரிமலை தொடர்ந்து வெடிப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக காலை 5:30 வரை சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. 209 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூர், கோலாலம்பூர், குவாங்சோ, கொங்கோ, தோகா இந்த இடங்களுக்கான சில விமானங்களும் பாதிப்படைந்துள்ளன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. நேற்று ஜகார்த்தாவுக்கு செல்லும் அங்கிருந்து புறப்படும் இரண்டு சேவைகள் ரத்தாயிருந்தது. நேற்று இரவுக்கு திட்டமிடப்பட்ட மற்றொரு சேவை இன்று பிற்பகலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஜகார்த்தாவிலிருந்து இன்று காலை புறப்பட இருந்த சேவையும் பிற்பகல் 3:50 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிலைமை தொடர்ந்து மாறலாம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறுகிறது. மற்ற சிங்கப்பூர் இந்தோனேஷிய சேவைகளும் பாதிக்கப்படலாம் என்றும் அது தெரிவித்தது. வெள்ளிக்கிழமையிலிருந்து எரிமலை வெடித்து வருகிறது. இன்று அதிகாலை விமான நிலையத்தில் எரிமலை சாம்பல் கண்டறியப்பட்டிருக்கிறது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மலேசியாவின் பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது பற்றி யோசிப்பதாக கூறியிருக்கிறார். தேசிய முன்னணியைச் சேர்ந்த துணை பிரதமர் அகமது சாகித் ஹாமிடி, எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் அந்த கோரிக்கையை முன்வைத்த பிறகு அன்வார் அவ்வாறு பேசியிருக்கிறார். ஆனால் எந்த முடிவும் மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தருடன் பேசிய பிறகே எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பிப்ரவரி 2028 அடுத்த பொது தேர்தல் நடக்க வேண்டும். அண்மையில் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியும் பெரிக்தான் நேசனிலும் அமைத்த கூட்டணி வெற்றி பெற்றது. ஜோகூர் மாநில சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய முன்னணியே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய முன்னணி பிரதமர் அன்வாரின் பாகிஸ்தான் ஹரப்பான் கூட்டணியுடன் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்தாலும் ஜோகூரில் இரு கூட்டணிகளும் ஒன்றோடொன்று மோதின. நெகிரி செம்பிலானில் முடிந்த தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணியும் பெரிக்தான் நேசனிலும் மலாக்கா தேர்தலில் சேர்ந்து போட்டியிடுவதை பற்றி பேச இருப்பதாக தற்போது அறிவித்துள்ளன. கொங்கோவில் திருமண நிகழ்ச்சியில் நிகழ்ந்த தீபத்தில் 22 பலியான சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கோ தலைநகர் கின்ஷாசாவில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட தீபத்தில் 22 பலியானதாக அந்த பகுதியின் மேயர் நேற்று தெரிவித்தார். கின்ஷாசாவின் வடக்கு பகுதியில் உள்ள லிங்க்வாலா என்ற இடத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தீபத்து நேற்று அதிகாலை வரை நீடித்தது. இந்த தீபத்தில் மேலும் பலர் காயமடைந்தார்கள். குறுகிய நடைபாதைகளில் மக்கள் தீயிலிருந்து தப்பிக்க முயன்றதால் பெரும் நெரிசல் ஏற்பட்டது. இருந்தாலும் தீபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இது ஒரு பெருந்துயரம் என்று கொங்கோவின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஜாக்குமின் ஷபானி தெரிவித்திருக்கிறார். மேலும் தீபத்து நடந்த இடத்தை நேற்று நேரில் சென்று அவர் பார்வையிட்டார். இங்கிலாந்தில் சுமார் 600,000 இளம் குழந்தைகளுக்கு பற்களை முறையாக சுத்தம் செய்வது தொடர்பான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது. குழந்தைகளை அதிகரித்து வரும் பல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. சிறுவயதிலே பற்களில் சொத்தை ஏற்படுவது, ஈறுகளில் பாதிப்பு மற்றும் பற்கள் தொடர்பான வலி போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவது சுகாதார நிபுணர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தைகளின் பல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு அதிக அளவில் இனிப்பு பொருட்கள் மற்றும் சர்க்கரை கலந்த உணவுகள் பானங்களை உட்கொள்வது முக்கிய காரணங்களில் ஒன்றாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக அடிக்கடி சர்க்கரை உணவுகளை உட்கொள்வது பற்களின் மேற்பரப்பில் அமிலத்தாக்கத்தை அதிகரித்து பல் சொத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. மேலும் சிறுவயதிலிருந்தே சரியான முறையில் பற்களை துலக்காததும் பல் மருத்துவரிடம் வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்ளாததும் பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துவதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை தடுக்கும் வகையில் குழந்தைகளுக்கு தினமும் 2 பற்களை துலக்குதல், சரியான துலக்கும் முறையை பின்பற்றுதல் மற்றும் சர்க்கரை உட்கொள்ளலை குறைத்தல் உள்ளிட்ட பழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அவசியம் என்று சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள். குழந்தை பருவத்திலே பல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தீவிர பல் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டின் கையிருப்பு தங்கத்தின் பல தொன் அளவை வட அமெரிக்காவுக்கு வெளியே மாற்றியுள்ளதாக நெதர்லாந்தின் மத்திய வங்கி இந்த வாரம் உறுதி செய்தது. இந்த இடமாற்றம் தங்களை கடுமையான நெருக்கடிகளை சமாளிக்க சிறப்பாக தயார்படுத்தும் என்று நெதர்லாந்தின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளும் இந்த நடைமுறையை பின்பற்றி வருகின்றன.
3: அமெரிக்கா மற்றும் கனடாவில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் சுமார் 313 தங்கத்தில் இருந்து 86 தங்கம் அதிகரித்து வரும் உலக அரசியல் பதற்றத்தை கருத்தில் கொண்டு லண்டனுக்கு மாற்றப்பட்டதாக அது தெரிவித்தது. இதையடுத்து நெதர்லாந்து இவ்வாறு செய்வது ஏன், எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய பொருளாதார அதிர்ச்சியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்பது போன்ற கேள்விகள் எழுகின்றன. அவர்கள் அவ்வாறு எதிர்பார்ப்பதாக தெரியவில்லை. இருப்பினும் வர்த்தக மற்றும் ராணுவ போர்கள் காரணமாக உலகம் எதிர்கொண்டுள்ள நிலையற்ற மற்றும் நிச்சயமற்ற நிலைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் தனது தங்க கையிருப்பு இருப்பை அமெரிக்காவிலிருந்து தனது நாட்டுக்கே திரும்ப கொண்டு வந்துள்ளதாக அறிவித்தது. முன்னர் ஜெர்மனியும் இதே போல செய்திருக்கிறது. ஆக உலகளாவிய நிலையற்ற சூழல்களில் இதுபோன்ற உத்தி ஏற்கனவே பின்பற்றப்பட்டிருக்கிறது. பனிப்போரின் போது சில ஐரோப்பிய மத்திய வங்கிகள் தங்களது தங்க கையிருப்பில் ஒரு பகுதியை நியூயார்க்கு மாற்றின என கோல்ட்மேன் சாக்ஸின் ஆய்வாளர்களான லினா தாமஸ் மற்றும் டான் ஸ்ட்ரீவன் தெரிவித்தனர். போர்கள் மற்றும் வர்த்தக பதற்றங்கள் காரணமாக இருந்தாலும் அவை பிரதான காரணமில்லை என உலக தங்க கவுன்சிலின் மூத்த சந்தை உத்தியாளர் ஜோசப் கவடோனி பிபிசியிடம் தெரிவித்தார். பணவீக்கம், வட்டி விகிதங்கள் மற்றும் தங்கத்தை விரைவாக வர்த்தகம் செய்யக்கூடிய இடத்தில் வைத்திருப்பது ஆகியவையும் இதில் பங்கு வகிக்கின்றன. மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் இந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட தங்கம் தற்போது இங்கிலாந்து வங்கியின் பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக நெதர்லாந்து மத்திய வங்கி தெரிவித்தது. அவற்றை நாங்கள் ஒருபோதும் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படாது என எதிர்பார்க்கிறோம். ஆனால் நெருக்கடியை சமாளிக்கும் திறனையும் தயார் நிலையையும் வலுப்படுத்த வேண்டியுள்ளது என நெதர்லாந்து மத்திய வங்கி ஆளுநர் கூறினார். உலகின் முக்கிய வர்த்தக மையமாக லண்டன் இருப்பதால் அது சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது. நெருக்கடியான சூழ்நிலையில் தங்கத்தை விரைவாக வாங்கவோ விற்கவோ விரும்பினால் அதற்கான சிறந்த இடம் லண்டன். இதனால் இங்கிலாந்து வங்கி தங்கத்தை சேமித்து வைக்கும் பிரபலமான இடமாக உள்ளது. இவ்வங்கி உலகின் மிகப்பெரிய தங்க பாதுகாப்பாளர்களில் ஒன்று. இதில் 200 பில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிக மதிப்புள்ள சுமார் 400,000 தங்க கட்டிகள் உள்ளன. சரி, இந்த தங்கம் எப்படி இடமாற்றம் செய்யப்படும்? நவீன உலகில் நாடுகள் தங்கத்தை பல்வேறு வழிகளில் இடமாற்றம் செய்ய முடியும். நெதர்லாந்து நியூயார்க்கில் சுமார் 59 டன் தங்கத்தை விற்றுவிட்டு பின்னர் லண்டனில் அதிக அளவில் தங்கத்தை வாங்கியது. இதனால் அந்த அளவு தங்கத்தை அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆனால் 27 டன்னுக்கும் அதிகமான தங்கம் அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து நெதர்லாந்தின் சைஸ்ட் நகருக்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டன. இத்தகைய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களால் தங்கள் செயல்பாட்டு முறை குறித்து ரகசியம் காக்கின்றன. உலக தங்க கவுன்சிலை சேர்ந்த கவட்டோனி கூறுகையில், தங்க கையிருப்பை இடமாற்றம் செய்வதற்கான வழக்கமான முறைகளில் ஒன்று ஓரிடத்தில் தங்கத்தை விற்றுவிட்டு மற்றொரு இடத்தில் வாங்குவது என்றார். நான் தங்கத்தை நியூயார்க்கில் வைத்திருக்க விரும்புகிறேன், ஆனால் அது லண்டனில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் அதை லண்டனில் விற்றுவிட்டு அதே நாளில் அதே நேரத்தில் நியூயார்க்கில் வாங்க முடியும். இதன் மூலம் தங்கத்தை வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமின்றி கணக்கில் மட்டும் இடமாற்றம் செய்துவிட முடியும் என அவர் கூறுகிறார். அதேபோல எல்லைகளை கடந்து தங்கத்தை அனுப்பும் பணியை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் வெகு சிலவே உள்ளன. சரி, தங்கத்தை ஏன் ஒரு நாடு வெளிநாட்டில் சேமித்து வைக்கிறது என உங்களுக்கு கேள்வி எழலாம். இது பற்றி விளக்கும் தாமஸ் மற்றும் ஸ்ட்ரீவன் தங்கத்தை சொந்த நாட்டிலேயே சேமித்து வைப்பதற்கு செலவு ஏற்படும் என்கின்றனர். உள்நாட்டில் தங்கத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு, தணிக்கை கட்டமைப்பு மற்றும் காப்பீடு ஆகியவற்றில் முதலீடு தேவைப்படுகிறது. சிறிய மத்திய வங்கிகளுக்கு இந்த செலவுகள் அளவுக்கு அதிகமானதாக இருக்கலாம் என அவர்கள் கூறுகின்றனர்.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. சீன மாஸ்டர்ஸ் சூப்பர் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ரவுண்ட் 16 சுற்றுக்கு நடப்பு சாம்பியன்கள் கார்லோஸ் அல்காராஸ், செல்டன் அரினா சபலங்கா, பெகுலா முன்னேறியிருக்கிறார்கள். வில்லியம் சௌதரிகள் தோற்று போனார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilodi.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 21 சதம், இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 78 சதம், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 48 சதம், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 7 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 65 சதம், 1 ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 42 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 69 சதம், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233 ரூபாய் 14 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை மீளப் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய காலை நேரம் இரவு 10:49, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 9:49.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ கூடியிருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி அன்பினில்

0: இன்றைய அரசியல் சமூக மேடையிலே அரசியல் விடயங்களுக்கு முன்பாக நம் மக்களுக்கும் பலருக்கும் உலகிலே தேவையான விடயங்களை பார்த்து பின்னர் அரசியல் விடயங்களுக்குள் வந்து விடுவோம். இங்கே நிலைய கலையகத்திலே இங்கே என்னுடன் காத்திருக்கின்றார். அவருடைய குரலை வைத்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே வணக்கத்தை சொல்லி பார்ப்போம் யாரென்று பார்ப்போம். இங்கே இருவர் இருக்கிறார்கள், சொல்லுங்கள்.
1: வணக்கம்.
0: எங்களுடைய ஃபாரூக் அவர்களையும் இணைத்திருக்கின்றோம். ஸ்டீவன் அவர்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருந்தார். ஃபாரூக் அவர்களும் உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருந்தார். அங்கே தங்கவேலு அவர்கள் கனடாவிலிருந்து காத்திருக்கிறார். ஸ்டீஃபன் அவர்கள், அதாவது உங்களுடைய அந்த புதிய கண்டுபிடிப்புகள் மற்றது நீங்களாகவே இப்பொழுது ஒரு புதிய தொழில்துறையை நண்பர்களோடு இணைந்து உருவாக்கி இருக்கிறீர்கள். அதனுடைய விளக்கத்தை தருவீர்களாக இருந்தால் இலகுவாக இருக்கும் எல்லோருக்கும்.
1: ஆமாம், கட்டாயமாக. நன்றி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தரத்துக்கு. ஒரு வருஷத்துக்கிட்ட ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தேன். எப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில், அதாவது ஒரு தவிர்க்க முடியாத அபாயத்தில் சிக்கியிருந்தால் முக்கியமாக தனி இருக்கிறவர்கள் எப்படி,
0: வயது முதிர்ந்தவர்கள்
1: மற்றது
0: நோய்வாய்ப்பட்டு,
1: அதாவது கெமிக்கல் லேபரட்டரி அப்படியெல்லாம் இந்த வேறு சரியான கொஞ்சம் ஆபத்தான இடங்களில் வேலை செய்வர்களுக்கும் சில சிச்சுவேஷனில் உதவிக்கு கூப்பிட இல்லாமல் இருக்கும் மக்கள். ஏனென்றால் அவர்கிட்ட அந்த எமர்ஜென்சி கால் பட்டன் கூட பக்கத்தில் இருக்காது அப்படியான சிச்சுவேஷன்கள் இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு இங்கே இப்போ எவ்வளோ விஷயங்கள் எங்களை சுற்றி வர இருக்குது. அப்போ அதுகளை நாங்கள் எப்படி ஒரு இலகுவாக செய்யலாம்னு நான் யோசித்து கன கம்பெனிகளை சந்தித்து, ஒரு கிட்டத்தட்ட 10 கம்பெனிகளுக்கிட்ட நான் போய் கதைச்சு சந்தித்து, அவை ஒவ்வொரு கம்பெனிகளும் செய்கிற ஒவ்வொரு ஒரு பொருட்களை எடுத்து நான் ஒரு பொருள் ஒன்றை தயாரிச்சிருக்கேன். இப்போ அதாவது என்ன மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் இங்கே இந்த ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அமெரிக்காலையும் சரி அங்கே கர்நாடுகளில் அப்படி இருக்குது. அதாவது இந்த ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லுவோம், அதாவது இந்த புகைகளை சமையல் அறைகளெல்லாம் பூட்டியிருப்பினோம், அதில் கணக்கு புகைகள் வந்தால் எல்லாம் அடிக்கும் அப்படி சிஸ்டம்கள்லாம் இருக்குத்தானே. அதே மாதிரி ஒரு சத்தம், அதாவது தனியாக எங்களை குரல் மட்டும் இல்லை, எந்த குரலும் கொஞ்சம் மாறி போயிட்டு பிடிக்கிறது கத்தி கத்தி நினைக்கிறேன், குரல் மட்டும் இல்லை, எந்த சத்தம் எந்த இதை என்ன எந்த விதமான சத்தமாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் இந்த ஏஐக்கு சொல்லி கொடுக்கலாம். இதுதான் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இதுதான் இந்த சத்தம் கேட்டால் எல்லாம் அடிக்க வேணும். உதாரணத்துக்கு இந்த ஸ்மோக் டிடெக்டர் வந்து இப்போ பீப்பன் அடித்ததுண்டா, இந்த ஏஐ மூலமாக நாங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணலாம், யாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஆப்ஸ் மூலமாக ஒரு அலர்ட் அனுப்பலாம், ஒரு ஆளுக்கு மட்டுமே அது ஒரு குரூப் ஆக்களுக்கும் அனுப்பலாம். அதாவது நீங்கள் எந்தவித பட்டன் அமர்த்த தேவையில்லை, நீங்கள் ஃபோன் நீங்களாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தால் கூட அந்த சத்தத்தையும் இந்த கருவி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்று வழங்கிக் கொள்ளும். அப்போ உடனே நாங்கள் ப்ரோக்ராம் செய்திருக்கிற அந்த லிஸ்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பும். இப்போ கன உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ கேஸ் லீக் போடுற சத்தம் கேட்டால் கூட என்னென்ன சத்தம் இருக்கோ, நாங்கள் எங்களோட கணக்கின்படி எங்களை சுற்றி வர ஒவ்வொரு நாளும்
0: கிட்டத்தட்ட அபாய சத்தம் தெரிஞ்சு கொள்ளும்.
1: அதுதான் ஏஐன்ற திறமை என்று சொல்லலாம். நாங்கள் அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 10,000 விதம் விதமான சத்தங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது மொழி கப்பல், அதாவது நாங்கள் எனக்கு அது முக்கியமானதாக இருந்தது. நான் சில செய்திகளும் கேட்டுக்கிறேன், இந்த டிஆர் ரேடியோவில் அந்த செய்திகளை கேட்டுக்கிறேன். ஒரு காலத்தில் என்ன தண்ணி ஒன்றுக்கு கூட விளங்காமல் தமிழில் கேட்ட இங்கே உள்ள சில பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்காமல் ஆபத்தில் சிக்கிரிக்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அந்த சிச்சுவேஷன் இது இருந்தால், இந்த கருவி இருந்தால் வராது. நீங்கள் எந்த மொழியில் சொன்னாலும் அது விளங்கிக்கொள்ளும். நீங்கள் அபாயமான ஒரு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறீங்களா, அபாயத்தில் இருக்கிறீங்களா, இல்லாட்டிக்கு நீங்கள் சும்மா கதைக்கிறீங்களான்ட்டு விளங்கும். உதாரணத்துக்கு, ஐயையோ எனக்கு நோகுதே, நான் விழுந்துட்டேனே, நான் இப்படி உங்களுக்கு கதை சொல்லி கொண்டிருக்கிற மாதிரியும் இருக்கலாம். அதே நேரத்தில் நான் உண்மையாகவே விழுந்துட்டு ஐயையோ விழுந்துட்டேன், யாரும் காப்பாற்றுங்க இல்லையாண்டு அப்படி கதைக்குள்ள அது விளங்க, அது உண்மையாக நாங்கள் அதாவது வந்து அந்த எமோஷன்ங்கிற அந்த நாங்கள் என்ன ஃபீலிங் இருக்கோம் அப்படி அந்த ஏஐ விளங்கிக்கொள்ளும். இதே இப்போ நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் இதை டிவி நீங்கள் இப்போ டிவி பார்த்து கொண்டு வந்தால் கூட, இப்போ நீங்கள் ரேடியோ கேட்டு கொண்டு வந்தால் கூட அதில் வந்தாலும் ஆனால் அந்த ஏஐக்கு விளங்கும். இது வேறொரு அப்பறாய், அதாவது வேறொரு
0: அதை அறிவிக்க தேவையில்லையென்று அது தானாக முடிவு செய்யும்.
1: அது தானாக முடிவு செய்யும். நீங்கள் இது ப்ரோக்ராம் ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இது கொமெடி, இது ட்ராமா, சினிமா, இதெல்லாம் வேறு தண்டுட்டு இதெல்லாம் வந்து பல வருஷங்களாக ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்தது ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி உண்டு. அந்த கம்பெனியை உருவாக்கினவன் ஒரு பெரிய இந்த சவுண்டு விஞ்ஞானி. அவன் வந்து பெரிய பெரிய பட்டதாரி. அவன் ஜப்பான், அமெரிக்கா, இந்த ஐரோப்பாவில் பல நாடுகளில் போயிட்டு கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு நாள் நான் ஒரு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் போய் சந்தித்து ஒரு ஒரு ஸ்பெயின் கம்பெனிக்கு போய் கதைச்ச நேரத்தில் அங்கே ஸ்பெயினில் அவன் போய் கான்ஃபரன்ஸ் கொடுத்து அதன் மூலமாக நான் இப்படி இருந்துருக்கான்னு அறிஞ்சினான். அவன் அந்த விஞ்ஞானி மூலம் அவர்கிட்ட போய் கதைக்க அவன் ஒரு சரியாக சந்தோஷப்பட்டான். இப்படி ஒரு தான் செய்கிற ஆராய்ச்சிக்கு அதை விரும்பி வந்து கதைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் கணாக்கள் இல்லை. அப்போ நான் இது நல்ல சாமான்ட்டு நான் வேறு பெரிய கம்பெனிகளோடையும் போய் கதை.
0: உங்களோட இப்போ இணைந்து விட்டாரா?
1: அவர் என்னோட இணையில ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி போய் நல்ல எங்களை அடிக்கடி நாங்கள் ஃபோனில் கதைக்குவோம், சந்திச்சிருக்கோம் நாலஞ்சு தினம். ஆனால் அவர் எங்களுக்கு இந்த ஏஐ மாடல் தயாரிப்பை இன்றைக்கு ஏஐ வந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட மாடல்கள்னு சொல்லலாம், ஒரு விதவிதமான ஏஐகள் இருக்குது. இது வந்து சத்தத்தை கவனித்து பார்க்குறது, சத்தத்தை ஆராய்ஞ்சு பார்த்து என்னென்ன சத்தங்களில் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் இருக்குன்னு அறிகிற ஏஐ தான் இது. அப்போ அதாவது சத்தம் நான் சொல்லுங்க, ஒலி சத்தம், ஒலி தனியாக இந்த குரல் மட்டும் இல்லை, ஆக்கள் இந்த மனிதத்தை குரல் மட்டும் இல்லை. இப்போ நாய் குலைச்சா கூட நாங்கள் ஒரு ஒரு நல்லதுண்டு இல்லை, நல்ல ஒரு அபாயம்ன்று கூட நாங்கள் சொல்லலாம். இப்போ சில பேர் வீட்டில் கிளி வளர்ப்பினம், அந்த கிளி கத்துற விதங்கள்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அதை கூட இது விளங்கி கொள்ளும். எந்த ஒலியை கேட்டாலும் இந்த ஏஐ வந்து விளங்கிக்கொள்ளும். இது நல்லதாக கூடாதுன்ட்டு இது எல்லாம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரணும் என்னென்னா, எனக்கு எது முக்கியமாக தேவைப்படுதென்றால் இது வந்து இன்டர்நெட்லேயே நெடுகிலும் கொனெக்ட் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அதாவது இந்த டிவைஸ் விருப்பமான நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட சொந்த பெட்ரூம்லேயோ இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு சில லாபத்திலேயோ எங்கே உங்களுக்கு ரகசியமான இடங்கள் எங்கேயும் வச்சிருக்கலாம், நீங்கள் பாத்ரூமில் கூட பாவிக்கலாம். ஆனால் அதால் எந்த காரணத்தை கொண்டும் இப்போ வேறு ஏஐகள் வேலை செய்கிற மாதிரி இன்டர்நெட் அக்சஸ் கட்டாயம் தேவையில்லை. எல்லாமே
0: இன்டர்நெட் அக்சஸ் இல்லாமலே இது வேலை செய்யும்.
1: அதுதான் இதில் உள்ள பெரிய ஒரு சம்பவம் உண்டு.
0: கூடுதலாக நம்மவர்கள் நீந்த போயே இறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
1: ஆமாம்.
0: அப்போ இதை நீருக்குள்ளே கொண்டு சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையா?
1: என்னட்ட இன்றைக்கு நான் வந்து இப்போ மூன்று டிவைஸ்
0: மூன்று
1: தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்குது. நான் இப்போ முதல் வெளியிட்ட என்ன பொருள் ரெடியாக இருக்குது. இப்போ விற்பனைக்கு வரப்போகுது வாரக்கிழமை பாரிஸில் லீசா சீஸ் நேஷனல் டிசைபார்ட்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய ஒரு எவெண்ட் ஒன்று நடக்குது. அதில் போய் 15-16 தேதிகளில் இதை அறிமுகப்படுத்த போகிறேன். அதில் 10 பெரிய கம்பெனிகள் உலகத்தில் பல நாடுகளில் உள்ள 2 பெரிய கம்பெனிகள் இந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் அதை பார்க்குறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கிறான். என்னென்ற ஒரு அவைகளுக்கு ஒரு வியப்பாக இருக்குது. இந்த நான் செய்திருக்க விஷயம் என்னென்றால் வேறு ஏதாவது கம்பெனிகள் இந்த எலாம் சிஸ்டங்கள் இல்லாட்டி வேறு வேறு சிஸ்டங்களை விற்குதானே, வேறு ஏற்கனவே இப்போ ஒரு நர்சிங் ஹோம்லேயோ இல்லாட்டிக்கு வீடுகள்லேயோ தனியார் வீடுகளிலேயோ இருந்தாலும் இதை அதில் கொண்டு ஃபிட் பண்ணலாம். இப்போ எல்லாம் ஃபுல் எல்லாத்தையும் மாற்ற வேணும்னு இல்லை. இது அந்த நீங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடும் இந்த லீகோ விளையாடும் விளையாட்டு மாதிரி சின்ன சின்ன கியூப் கியூபாக இருக்கும், அதே மாதிரி ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதை உங்கள்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டிவைஸில் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருட்களோடு இதை நீங்கள் சேர்த்து பாவிக்கலாம்.
0: ஒருத்தர் வந்து விழுகிறாரன்ட்டு வைப்போம், தனியாக போகிறார் விழுகிறார், அந்த அவர் சில நேரம் உடனே மயங்கிட்டாருண்டா குரல் கொடுக்காமலே அந்த விழுந்த சத்தத்தில் இது வேலை செய்யும்.
1: அதுதான், அதாவது வந்து இப்போ நான் இப்போ முதல் வந்திருக்கிற பொருள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். அது நான் என்ன மாதிரி என்னது காசு எடுக்கிறேன்டா, கூடுதலாக லிவிங் ரூம் இல்லாட்டிக்கு பெட்ரூம் இல்லாட்டிக்கு இப்போ கொரிடோர், நான் அப்போ சொன்னேன் இப்போ ஆஃபீஸ் லேபரேட்டரி ஏதாவது தனியாக நாங்கள் இருக்கிற இடங்களில் இதுகளை கூட சில வழியில் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இப்போ ஆரம்பம் வந்து உங்களுக்கு
0: இப்போ ஏற்படுத்த முற்பட்ட தாக்குதல் அளவெடுக்க முற்பட்ட
1: அந்த அந்த சத்தத்தை கூட இதுக்கு அரைஞ்சு கொண்டு எல்லாமே அனுப்பும். நீங்கள்
0: இப்போ அந்த தகவல்
1: அது நாங்கள் முடிவெடுக்க வேணும். நாங்கள் இதை நாங்கள் செட்டப் பண்ணி அந்த கமிஷனிங் செய்கிறதுக்கு முதல் அதாவது நாங்கள் இதை இயக்க வைக்கிறதுக்கு முதல் நாங்கள் அந்த பாவிக்க யார் பாவிக்க போகிறோம் உண்டு அவைகளோட சேர்ந்து இந்த அவைகளோட
0: கதைச்சு அல்லது காவல்
1: அது அவைகளோட சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். அதில் அந்த மெசேஜ் அனுப்புறதுலேயும் பல விதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது தானே. அதாவது இப்போ நான் சொன்னேன் தானே இன்டர்நெட் இதுக்கு தேவையில்லைண்டு, அப்படி இருக்கக்குள்ளே எப்படி நாங்கள் மெசேஜ் அனுப்பலாம், அதுவும் அது மாதிரி கேள்விதானே. இப்போ அதுக்கு ஏற்கனவே அவைகள்கிட்ட ஃபோன் இருக்கும் என்றால் அவைகள்ட்ட ஏற்கனவே ஒரு என்ன அந்த ஃபோன் ரவுட்டர் அப்படி இல்லாமல் இருக்குது, இந்த நெடுகல் இன்டர்நெட் இல்லாமல் இப்போ அந்த சிக்னல் கொடுக்க நேரம் மட்டும் டயல் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள் அப்படி இருக்குது. இல்லாட்டிக்கு சும்மா அந்த எல்லாம் அடிக்க வைக்கலாம், இப்போ எத்தனையோ விதமான வழிகள் இருக்குது. ஆனால் எல்லாம் வேணும்டா, உதாரணத்துக்கு இப்போ இமெயில் அனுப்ப வேணும், ஃபோன் அதுகளை அனுப்ப வேணும்டா, அந்த தேவையான நேரத்தில் இன்டர்நெட்
0: கனெக்ஷனை நீங்கள்
1: ஓப்பன் பண்ணலாம். அந்த நேரங்களில் வேணும்டா கட்டாயம் இன்னும் ஒன்று அறிஞ்சு கொள்ள வேணும். அந்த நீங்கள் இப்போ கேட்டீங்களா ஆரம்பம் இப்போ விழுந்தால் கூட இப்போ அவள் நடந்து போக்குள்ள விழுந்தாலும் அந்த சத்தம் கூட இதுக்கு கேட்டு கிட்டத்தட்ட இந்த டிவைஸ் இருக்கிறதுலேருந்து ஒரு 10-12 மீட்டர் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சும்மா ஒரு ஆட்கீழே விழுந்தால் அந்த சத்தம் அதுக்கு கேட்குது, அது அதை கேட்டு அது இது ஆள் விழுந்தான்னு அதை விளங்கிக் கொள்ளும். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீல் ஷேர் இருக்குது இந்த அதில் போய்க்குள்ள அது விழுந்தால் அது கொஞ்சம் சத்தம் பேச கேட்கும், அது கிட்டத்தட்ட 12 மீட்டர் கங்கால் விழுந்தால் கூட அது கேட்குது. அதே போல் இப்போ சில பேர் வந்து இப்போ கண்ணாடி உடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்களா யாரும் வந்து இந்த கண்ணாடி உடைக்கிற சத்தம் கேட்டாலும் அது உடனே தெரியும் இது நார்மல் சிச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லி எல்லாமே இருப்போம். இப்படி இந்த
0: இவர்கிட்ட நாங்கள் ஃபாரூக் அவர்கள் இதில் சந்தேகங்கள் இருந்தால் அவருடைய அவரிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புவார்ன்னு நினைக்கிறேன். ஃபாரூக் அவர்கள் இவர்கிட்ட இந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க போகிறீங்களா? ஃபாரூக் அவர்களே, ஃபாரூக் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஃபாரூக் அவர்களே, நீங்கள் இதில் வானொலிகளில் இருந்தார், ஆனால் அவருடைய தொடர்பை காணவில்லை. ஃபாரூக் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஃபாரூக் அவர்களே, அவர் சொன்ன நித்ரி ஆகிட்டார் தெரியல, உங்களோட காய்ச்சி கொண்டு இருந்துட்டு சரி அவரோட மீண்டும் தொடர்பு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் விளக்கத்தை தாங்க, நான் அவரோட தொடர்பு எடுத்து ஏற்படுத்துகிறேன். சொல்லுங்கள், அதை கண்டுபிடிச்ச அந்த சாமானிய மற்ற ஃபாரூக் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? விளக்கம் அளித்திருந்தார், அவர் கண்டுபிடித்திருக்கிற அந்த பொருள் கீழே விழுந்தா தானாகவே அறிவிக்க வேண்டியவர்களுக்கு அறிவிக்கிறது, மற்ற அது இயங்குவதற்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே அது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டீங்கன்னா அவர் அதுக்கு விளக்கம் தருவார்.
2: அது வந்து பார்க்கலாம், உதாரணமா முக்கியமா வந்தா அதாவது வீட்டு வன்முறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சென்ஸ் அண்டிங்கிறத பார்க்கமா இந்த மாவட்டம் ஒரு சில பேருக்கு வந்து தொலைபேசிய கொடுத்துருக்காங்க.
1: இது வந்து இப்போ என்கிட்ட மூன்று விதமான மாடல் இருக்கு. இந்த முதல் மாடல் வந்து சொல்றேன் சிம்பிளாக, இது இந்த போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ சிவரில் போட்டி விட்டுட்டு அதில் போட்டோக்கள் உங்களோட ஃபேமிலி போட்டோக்கள் அதில் மாதிரி இருக்கும் ஒரு டிஸ்கிரை
0: திரையுண்டு
1: சுமரித்திரையாக இருக்கும். ஒருத்தருக்கும் தெரியாது இப்படி ஒரு டிவைஸ் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் உங்களை சுற்றி வேறு எலாம் சிஸ்டம் இருக்குண்டு உங்களை உங்களை அந்த அக்ரஷன் உங்களை வன்முறை செய்ய வரவைகளுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். மற்றது இப்போ சில பேர் கொஞ்சம் இந்த பலவீனமாக்கள் தாங்கள் பலவீனமாக்கள் என்று மற்றாக்களை காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டினம். அதாவது இப்போ இந்த கால் பட்டன்ஸ் அதுகள் எல்லாம் இருக்குது, இப்போ எமர்ஜென்சி கால் பட்டன் அதுகள் எல்லாத்தையும் சில பேர் தங்களோட தங்களோடய வச்சுக்கொள்ள இருக்க விரும்ப மாட்டேன். நான் அந்த ஒரு அனுபவங்கள் இருக்கு. எங்களை சுற்றி வரையும் யாருக்கு நம்ம இப்படி பலவீனமாக அதுக்கு அந்த அந்த பட்டனில் கொடுத்தாலும் அதை கையில் கொண்டு தெரியறதில்லை, விழுந்தாலும் அதை அமைத்தினாலும் கோல் அடிக்கக்கூடிய மாதிரி. இது இந்த நான் செய்யக்கூடிய சிஸ்டம் என்னென்றால் ஒரு ஏஐ வந்து எங்கள் ஒலி என்ன சத்தம் அக்கட குரல் மட்டும் இல்லை, வேற என்ன சத்தம் கேட்டாலும் இப்போ கண்ணாடி உடைய சத்தம் கேட்டாலும் சரி, இப்போ நாய் இப்போ உங்களோட வீட்டில் ஒரு நாய் நின்று அது வித்தியாசமாக குலைச்சாலும் அதுக்கும் அதுலேயுமே அபாயம் இருக்கும்னு கண்டுகொள்ளும். இல்லாட்டிக்கு இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டு ஒரு தடி எடுத்து தட்டினா கூட இதுக்கு தெரியும் இல்லை ஏதோ ஒரு அபாயம் இருக்குது உங்களோட வாயில் கதைக்க எடுக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் ஐயோ எனக்கு நோவுதாரம் காப்பாற்ற வாங்கன்னு கத்தினாலும் இதுக்கு விளங்கிக் கொள்ளும். இது வந்து இந்த ஏஐ வந்து ஒலிய வடிவாக இந்த ஆழமாக ஆராய்ஞ்சு இது உண்மையான சிச்சுவேஷனா இது உண்மையான எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இல்லையாண்டு முடிவெடுக்கும்.
2: முடிவெடுத்து தெரிஞ்சவங்களுக்கு தெரிவிப்போம்.
1: அதாவது அது நாங்கள் இதில் மூன்று விஷயம் இருக்குது, இதில் மூன்று பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் சொல்ல என்ன ஆருக்கு என்ன மாதிரி ஆறு இதை பாவிக்க போயினோம் அதை நாங்கள் முடிவெடுக்கணும். ஆறு இதை முதியவர்கள் பாவிக்கணுமா இல்லாட்டிக்கு ஒரு ஆஃபீஸில் இல்லாட்டிக்கு ஒரு ரிசப்ஷனில் இருக்கிறார்கள் இதை பாவிக்கணுமா அதை அதன் அதுக்காக அதுக்கு மாதிரி நாங்கள் செட்டப் செய்யணும் உண்டு. அதுக்கு பிறகு ஆர் அந்த அந்த அதில் வார தகவல்களை நாங்கள் லாக் மாதிரி ஒரு அதாவது நாங்கள் மெமோரியில் வச்சிருக்கலாம். ஒரு ஒரு 10-15 விஷயங்கள் நாங்கள் மெமோரியில் வச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது அந்த மெமோரியில் இருக்கிறத நாங்கள் அனுப்பவனும் நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ இல்லாட்டிக்கு
0: உதாரணத்துக்கு நாங்கள் வயது முதிர்ந்தவர் தனியாக வீட்டிலேயே இருக்கிறார். அப்போ அவரை சுற்றி எல்லோரும் தொடர்ந்து இருக்க முடியாதானே, அவர்கள் இவர்கள் வெளியிடத்துக்கு போயிட்டார்கள். அப்போ அவர் அங்கு என்ன ஏதாவது அவருக்கு ஆபத்துன்னு சொன்னால் எப்படி அதை இந்த உங்களுடைய இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி அதை மற்றவர்களுக்கு உடனடியாக அறிவிக்கும்?
1: அதுலேயும் பல விதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபோன் சிஸ்டம் அலாம் சிஸ்டம் அதெல்லாம் ஏற்கனவே இருக்கும்டா அதில் இந்த டிவைஸை கொழுவி விடலாம், அதோட கொனெக்ட் பண்ணிவிட்டோம்டா அதன் மூலமாக இவை அந்த அவருக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு இல்லாட்டி பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் இல்லாட்டிக்கு ஒரு ஆப்ஸ் ஒன்று நாங்கள் செய்திருக்கோம். அந்த ஆப்ஸ் மூலமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனுப்பலாம் அந்த புஷ் மாதிரி. இப்போ நீங்கள் சில வழியில் சூப்பர் மார்க்கெட்டோ அதாவது கடைகளுக்கு போக்குள்ள அந்த ஒரு விளம்பரம் மாதிரி வந்து விழுமே ஃபோனில், அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இது எமர்ஜென்சின்னு வந்து விழும். அதை விட இது அவருக்கு ஓகே, அவர்கிட்ட இன்டர்நெட் பாவிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னார்ண்டா அந்த நேரத்தில் நாங்கள் இன்டர்நெட் அக்சஸை வச்சு வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணலாம் இல்லாட்டிக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். எங்கே அவர்கிட்ட வேறு சிஸ்டம்
0: தானாக அனுப்பும், அவர் அனுப்புறையில் சில பேர் அதை பிள்ளையா அவரை விழுந்தவர் இப்படி அனுப்புவார்
1: இல்லை அதுதான் அது நல்லது. நான் சொன்னது விளக்கம் விளங்க இல்லாட்டி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. அது இதில் விசேஷமே அதுதான் இந்த நான் முக்கியமானது வந்து அது தான் இயங்கி நாங்கள் இப்போ இவர் இந்த
0: என்ன அண்மையில் வந்து இந்த காலநிலை மாற்றத்தால் வெப்பநிலை அதிகரித்து சில பேர் தாங்களாகவே படுக்கையிலேயே விழுந்து போனார்கள். அப்போ அண்மை ஒருவர் தெரிந்த ஒருவருக்கு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடந்தது, அவர் கிட்டத்தட்ட 2 நாட்களாக தொலைபேசியிலே அவர்கள் தொடர்பு கொண்டு அவரால் பதில் சொல்ல முடியலை. பின்னர் அவர்கள் காவல்துறையினருக்கு அறிவித்து காவல்துறையினர் வீட்டை உடைத்து போய் பார்த்து தான் அவரை நல்லாலும் 2 நாள் என்றபடியாலே அவர் சாப்பாடு ஒன்றுமே இல்லாமல் படுக்கையிலேயே விழுந்து போய் கிடந்தவர் படுக்கை பக்கத்தில். பின்னர் காவல்துறையினர் தான் பின்னர் மருத்துவமனையை கொண்டு சென்று அவர் காப்பாற்றப்பட்டார். அப்போ இப்படியான ஒரு சூழலில் தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் டகண்டு விழுந்தாலோ அல்லது ஆறாவது அவர்களை தாக்கம் உட்பட்டாலோ இப்போ உடனடியாக உறவினர்களுக்கு தகவல் தானாகவே தெரிவித்துவிடும்.
1: ஆமாம், அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இது கால் கொடுக்கும், இது எல்லாம் அலர்ட், இதை நாங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறோமோ அதே மாதிரி செய்யும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, 2 நாளாக ஒரு வேர் எந்த வித தகவலும் கொடுக்கலண்டு.
0: ஆமாம்,
1: அப்போ 24 மணி நேரத்துக்கு இருக்க, ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் இருக்க, இது தானாகவே ஒரு பாசிட்டிவ் கால் ஒன்று அனுப்பும். நாங்கள் யாருக்கு அனுப்ப வேணும்ட்டு முடிவு செய்து அனுப்ப வைக்கலாம். அந்த இதை சொல்கிறோம், ஓகே எல்லாம் நல்லா நடக்குது என்று. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாங்கள் உங்களுக்கு சொன்னேன் 2000 சத்தத்தை கிட்ட போய் வந்து கொண்டிருக்கோம். இப்போ ஒரு ஆள் உயிரோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்காருண்டா, அவற்ற அவர் சுற்றி வர அவருக்கு 2000 சத்தங்களை கிட்ட வந்து கொண்டிருக்கும். அதுகளை அவர் கேட்பார், அதுகளை அதுக்கு அவர் ஏதாவது இன்ட்ராக்ஷன் கொடுப்பார். அப்போ இது வந்து அப்படி ஒன்று நடக்காமல் இருந்துட்டுண்டா, இது இதுவும் ஒரு நார்மல் சுச்சுவேஷன் இல்லை, அதால் இது முறையலாமாக வந்துடும். இல்லாட்டிக்கு அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்டா, இது வேணும், நாங்கள் செட் வேணும்டா செட் பண்ணலாம், கட்டாயம் தேவையில்லை, வேணும்னா நாங்கள் ஒரு செட்டப் பண்ணி விடலாம். 24 மணி நேரத்துக்கு இருக்கா, ஓகே எல்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரெஞ்சோ சொல்கிறேன்டா துவாபியம் எல்லாம் நன்றாக இருக்குண்டு அனுப்பிவிடலாம். அப்போ ஒரு பக்கத்து கவிகளுக்கு ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும். இதே நேரத்தில் இப்போ அவருக்கு அந்த முதியவருக்கு ஒரு பிள்ளைகள் இல்லை, பக்கத்தில் ஃப்ரெண்ட்மாரோ ஒரு தரம் அவரை பார்க்கறதுக்கு இல்லைண்டா, ஒரு சர்வீஸ் ஒன்று நாங்கள் ஒரு ஒரு ஒப்பந்தம் நான் செய்திருக்கிறேன் நெஞ்சோள் ஒரு கம்பெனியோட, ஃப்ரெஞ்சு கம்பெனியோட. அவங்க அந்த டெலி அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க நெஞ்சு ஃப்ரெஞ்சில், டெலி அசிஸ்டன்ஸ் வந்து நினைக்கணும் ஃபாரோக்கு அந்த சில வழியாக தெரியலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாவட்டங்கள்னு சொல்லலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதுகளுக்கு உதவி பணம் கூட கொடுக்குது. இப்படி தனியாக உள்ள ஆக்களுக்கு, அதாவது கூடுதலாக முதியோர்களுக்கு, அதால் ஒரு ஒரு சேஃப்டி இன்னும் ஒரு பாதுகாப்பாக அவர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். எதுவும் பிரச்சனைண்டா அந்த கால் சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போயிடும். அந்த கால் சென்டர் இவர் இந்த பயனாளியோட தொடர்பு கொள்வினம், அவர் அவர் கதைக்கெல்லாம் போயிட்டுண்டா, அப்போ அவைகள் எமர்ஜென்சியாக அனுப்பினம். உதாரணத்துக்கு பொம்பியாட்டிக்கு சாமி அவைகளை கூட அனுப்பலாம்.
0: வரகர்கள் இவருடைய அந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம், இது எந்த வகையில் பலருக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக செய்யலாம்?
2: அதாவது வந்து இதுபடி நான் சொன்ன மாதிரி வேற தனியாக தெரியல, வந்து வன்முறைகள் நடக்கும்போது அவங்களால ஃபோன் அடிக்க முடியாத நிலைமை இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4 பட்டனை வச்சு ஒரு ஃபோன் ஒன்று கொடுக்குறாங்க, அது ஏதாச்சும் ஒன்று அடுத்தனா வந்து நேரடியாக தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இந்த மிஷினு வந்து அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணிருந்தா நிறைய வன்முறைகளை தடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான்.
1: ஆமாம், அதான் என்ற குறிக்கோளும். ஏனடா நான் கன சிச்சுவேஷனை அனலைஸ் செய்து பார்த்து, நான் இப்போ ஒரு கையில் ஒரு டிவைஸ் இருந்து அதில் கால் பட்டன் அமர்த்த வெளிக்கிட்டால் உங்களை தாக்கிறவர் வந்து அவருக்கு வடிவம் தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்து கொண்டிருக்கீங்காண்டு. இப்போ அது அவர் இன்னும் கோவப்பட்டு இன்னும் உங்களை தாக்கலாம், இன்னும் கூட தாக்கலாம். அதால் இது ஒரு தரைக்கும் தெரியாது, இது சும்மா ஒரு இந்த என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இப்போ ஒன்று செய்திருக்கிறேன். அது அப்படி இருக்கும். இன்னும் ஒன்று அடுத்தது 27ஆம் ஆண்டு வேறு இருக்கிறது, அது வேறு

0: முதலீட்டு வசதிகள் இல்லாத படியால இருக்கிறத வச்சு செய்திருக்கிறார். இதரம்
1: இனி இன்னொரு பிளான் போட்டிருக்கேன், நாங்களாகவே இங்கே அதாவது இந்த சைனீஸ்ல இருந்த அந்த ப்ரொடக்ட் அதுகளை வேண்டாமல் ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த எஸ்டிஎம் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது, அது செய்கிற ப்ரொசஸர், அது செய்கின்ற அது அதுகள் உற்பத்தி செய்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகுன சாமான்கள் தான். ஆனால் அதில் நாங்கள் செய்தோம்னா அது இன்னும் சின்னனாக செய்யலாம். இப்போ நான் செய்கிறது ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸில் இருக்குது, இதை விட இன்னும் சின்னனாக ஒரு லைட் ஸ்விட்ச்னு சொல்லுங்களா, இப்போ வீட்டு உங்களை வால் மவுண்டில் இருக்கும் தானே, இப்போ என்ன இந்த பிளாக் கரண்ட் பிளாக் அதுகள் மாதிரி அந்த சைஸில் ஒன்று செய்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு இடங்களில் ஃபிட் பண்ணலாம். அதான் ஐடியா, நான் அது கொஞ்சம் விலை கூட வரும் அதுகள். அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு நான் அறிவேன். என்னென்னா கொஞ்சம் இந்த சின்ன சின்ன கேள்விகள் அதுகளெல்லாம் கேட்டுக்கணும், அது எப்படியான சந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாக்களோட போய்
0: காய்ச்சல். ஃபாரூக் அவர்களே, யாராவது நம்மவர்கள் இப்படியான ஒரு ஆய்வில் ஈடுபட்டு இப்படியான பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
2: இதான் முதல் தடவை வந்து நான் கேள்விப்பேன். அதாவது வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கிரியேட்டிவிட்டி வரணும், அதாவது வந்து செயலாக்கப்படக்கூடிய கற்பனை சிந்தனை, அதாவது வந்து அந்த அறிவாற்றல் வேணும். ஒரு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 100-200 விஷயங்கள் அவங்க மண்டையில் ஓடிருக்கோம், அதுல எல்லாம் தோல்வி அடைஞ்சு ஒரு இதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு அற்புதமான செயல். இத நம்ம அவங்க என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, அவங்க செலவிட நேரத்தையும் முதலீடு பண்றதையும் 2 மாசத்துக்குள்ளார காசு ரிட்டர்ன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப இதுல வந்து எவ்வளவு நீங்க ஆரம்பிக்கும் போது தெரியும், எவ்வளவு நாடு நீங்க இதுல செலவிடுவீங்க, செலவிடுறன்னா செலவிடும் போது வெற்றி வருமா வராதாங்கிறது தெரியாது. அந்த அந்த மாதிரி வந்து விஞ்ஞான ரீதியில போய் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறதுங்கிறது எல்லாருக்கும் வராது. அது நம்மவங்க வந்து அந்த மாதிரி நக்கடி கொடுக்கிறது,
0: மற்றது நம்மவர்கள் இப்படியானவர்களை ஊக்குவிக்கப்பது கிடையாது. ஆனால் இவரை வந்து முதல்ல ஒரு பிரெஞ்சு ஒரு நிறுவனம் உண்டு தான், இவர் தயாரித்த பொருட்களை விற்று பெரும் பணக்காரர்களாகி இவரை சம்பளத்துக்கு வைத்து கண்டுபிடித்திருந்தார்கள். அப்போ அதிலிருந்து இவர் விடுபட்டு என்னடா அவங்க இவருக்கு அங்கே வேலை செய்பவர்கள் இன ரீதியாக வெளிநாட்டுக்காரன் இந்த கலரில் உள்ளவன் இப்படி வரலாமா இதெண்ட மாதிரியான சிக்கல்களால் இவர் அதிலிருந்து வெளியேறித்தான் இப்பொழுது தானாகவே இப்படியான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். உங்களுக்கும் இவரை பற்றி தெரியுமா நினைக்கிறேன், நான் ஏற்கனவே சந்தித்து பேசியிருக்கிறோம்.
2: ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஒரு கூட்டத்துக்கு வந்து போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன் சம்பந்தமா. இவங்க சொல்றது வந்து எனக்கு மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்க கொள்ள முடியாது. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, நான் பல ஐடியாக்கள் கொடுத்து வியூகங்கள் அமைச்சு பல மனிதர்களை உருவாக்கியிருக்கும் போது அவங்க வந்து வேற இனத்தை வந்தோம், அப்ப வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யும் போது அவங்க நம்மளுக்கு வந்து யார் யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியாக்க முடியுமோ அவ்வளோ பேரையும் எதிரியாக்கி அதில் அவங்க வெற்றி அடைகிறாங்க. இதுதான் அரசியல் நடக்கிறது இந்த ஊரில். விஞ்ஞானம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுல இன்னொருத்தவங்க சம்பாதிக்கும் போது நிறைய ஊக்குவிச்சிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் இவங்க ஏதாச்சும் ஒன்று தன்னால் செய்து தனக்கு வந்து நேரடியாக ஒரு விஷயங்களை செஞ்சு காட்டின அப்படிங்கும் போது கம்மியான பேர் தான் இதுக்கு ஊக்குவிக்கிறது வருவாங்க. அது நம்மவங்க வந்து கம்மியான தான் வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மவங்களுக்கு வந்து ஒரு முதலீட்டு பண்ண நாளைக்கு லாபம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற எண்ணத்தில் உள்ளவங்க. அதனால இது நம்மள்டேருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள்டேருந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இவங்களை கொண்டு எப்படி தொடரலாம், ஆனால் நம்ம தனியாக வந்து ஃப்ரீடமாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்குது. இது கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து வந்தாங்க வேலை பார்த்தாங்க போனாங்க.
0: இவரால இந்த கண்டு

0: கண்டுபிடித்த இந்த பொருள் நம்மவர்களுக்கும் தேவையானது தானே. தனிமையில இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்,
1: நிறைய பேருக்கு தேவை. அதாவது வந்து இத கற்பனைக்கு எட்ட முடியாதது. வன்முறைகளை தடுக்கலாம், அசம்பாவிதங்களை தடுக்கலாம், தீ விபத்துல வந்து அந்த புகையினால சமயத்துல வந்து தீ விபத்துல இறக்குறது இல்ல, அந்த புகையினால மயக்கத்துல கிடப்பாங்க. அந்த நேரத்துல வந்து உதவிகள் நாடுறதுக்கு இந்த மிஷின் தேவைப்படும். அல்ல வந்து திருட வந்துட்டான், ஒரு மற்றவங்களோட ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது போன் எடுத்து பேசினா மேங்கொண்டு ஆபத்து வர்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலத்தை உயிர் காப்பாத்துறதுக்கு இது உதவும். அதாவது வந்து வயதானவங்க, உடல் நலம் சரியில்லாதவங்க, இவங்களுக்கு அப்படின்னு பிள்ளைகளை பார்க்கறது, இந்த மாதிரி அதாவது எண்ணிக்கையில அடங்காத அளவுக்கு உதவுறதுக்கு உள்ள இந்த விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நல புரிஞ்சுக்க முடியுது.
0: ஒருவர் அக்கியராஜ்யத்தில் இருந்து ஒருவர் இணைந்திருக்கிறார், அவர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம், சொல்லுங்கள்.
2: வணக்கம் தர்சன், மூவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நான் இப்ப என்ன கேட்க வந்தேன் தர்சன், என்ன சொன்ன இப்ப இங்க வந்து எனக்கு அந்த பெண்ணெல்லாம் தந்து இருக்கிறாங்க தானே, அதை அமர்த்தினா போகுமா அவங்களுக்கு? அது ரேடியோ மாதிரி அதுல கதைப்பாங்க என்னோட. அதே மாதிரி உங்களோட வீட்டு துறப்பு இருக்கு தானே தர்சன், வீட்டு துறப்ப வந்து அவங்க வெளியில ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்காங்க கீவே சொல்லி, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, செக்யூரிட்டி நம்பர் இருக்கு, அது ஒருத்தரும் கொடுக்க அவங்க இப்ப இந்த காவல்துறை அப்படியானாக்கள் வந்தாதான் அது அந்த இது கொடுக்கும். அவங்க அந்த இதுக்கு போன் பண்ணி கேட்பாங்க. இப்ப நான் அமர்த்தினா தான் வெறும் அமர்த்தாம அப்படி கதைக்கு அது
3: சொல்லிட்டு. ஆமாம், வணக்கம். இதில் விசேஷம் அதான், நான் வந்து இந்த துறையில் இருபத்தஞ்சு வருஷத்தை கிட்ட வேலை செய்திருக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கீபாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கோம்னா, ஒரு ஸ்மார்ட் கீபாக்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது நாங்களாக செய்த விஷயம் இல்லை, இப்போ இருக்கிறதுல வச்சுக்கொண்டு நாங்கள் செய்திருக்கோம். அந்த பாக்ஸ் அப்படியெல்லாம் ஏற்கனவே இருக்குது. அதனால் இந்த பாக்ஸ் வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை இந்த ஏஐ முடிவெடுத்ததுண்டா, அந்த பாக்ஸ் வந்து ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வெளியில இருந்தவங்க
0: அதே திறந்து விட்டுடும்,
3: அதாவது இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வந்த எல்லாருக்கும் திறக்காது. நாங்கள் யாராருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோமோ அவைகளுக்கு மட்டும் அந்த நேரத்தில் வந்தால் மட்டும் திறக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போ அவையோடு சொல்வீங்க இப்போ காலமையில் வரலாம், நடிக்கிறவரை வரலாம், அவர் 24 மணி நேரம் அவைகள் வர வேணும்னு இல்லை, நீங்களும் உங்களோட பாட்டில் நிம்மதியாக வீட்டு உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அதுக்காக அவைகள் விற்பனை நிலையத்தில் உள்ளுக்கு வந்து போகிறாரு. எங்கள் தமிழ்காரர் கலாச்சாரத்தில் அப்படி இருக்கலாம், அன்பு தொலைன்னு இருக்குதானே, எந்த நேரத்தில் வந்து போகலாம், அப்படி இல்லையது. இது நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருப்பீங்கண்டா அந்த பாக்ஸ் வந்து ஆக்சஸ் ஒன்று கொண்டு கொடுக்கும். அப்படி கொடுத்ததுண்டா அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஆறாருக்கு ஆக்சஸ் ரைட்ஸ் இருக்குதோ
2: அந்த டைம் பண்ணி கொடுக்கணுமா? இல்லை
3: இல்லை, அந்த டைம் நீங்கள் முடிவெடுக்க தேவையில்லை. முதலே அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்ததுன்றால் இந்த பாக்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஒரு ஒரு கொமாண்ட், அது ஆனால் அதுக்கு
0: ஐடென்டிஃபிகேஷனாக கொடுத்து வச்சிருக்கோம்,
3: அது கொடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாரண்டா அவற்றை ஃபிங்கர் பிரிண்டோ இல்லாட்டி அவற்றை அவருக்கு உள்ள பெர்சனல் கோட் ஏதோ அதோண்டு பின் கோட் அதை கொடுத்தாரு,
2: சப்போர்ட் பேக்கர் வந்தால் மட்டும் அவருக்கு கொடுப்பேன், அவர் வந்து துறப்படுத்து கொண்டு துறந்து போட்டு போய்க்க வச்சுட்டு போய் கொஞ்சம் தான் ஃபோன் பண்ணி வச்சு அதுக்குள்ள வச்சு ஓ வச்சுட்டு சொல்லுவேன், கோட் நம்பரை கேட்பேன். கோட் நம்பர் என்னன்னா
3: இருக்குது.
2: இவருடைய
0: கண்டுபிடிப்பு அவர் கதைக்காமலே அபாயத்தை தெரிந்து கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளை செய்யற கண்டுபிடிப்பு தான் இவற்ற கண்டுபிடிப்பு. இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஏற்கனவே இல்லாத ஒரு கண்டுபிடிப்பு, புதிய கண்டுபிடிப்பு. அதுக்கான பாராட்டுகளை இவர் பெற்றிருக்கிறார்.
2: அவருக்கும் பாராட்டுகளை கூறிக்கொள்ளும் நாங்களே.
3: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: ஃபாரூக் அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது நம்மவர்கள் இப்படியானவர்களை ஊக்குவிப்பார்கள், ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
3: இதில் முக்கியமான எனக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் இல்லை என்னென்றால், ஒரு மொழின்றது வந்து இதில் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழில் அழைச்சாலும் சரி, சிங்களத்தில் சொன்னாலும் சரி, தெலுங்கில் சொன்னாலும் சரி, ஹிந்தியில்
0: சொன்னாலும் சரி, மலையாளத்தில் மொழிகளையும்
3: எந்த மொழி பிரச்சனை இல்லை இதில். அதுதான் முக்கியம், முக்கியமான விஷயம்.
0: சரி, இந்த ஃபாரூக் அவர்கள் ஏதாவது இது தொடர்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயங்கள் வருகிறதா?
1: இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளா மேசோன் தேவகத்தை, அதாவது வந்து எப்பாக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
3: ஆமாம் ஆமாம்.
0: ஏற்கனவே இவர் அப்படியான இடங்கள்ல தான் இவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்துக்காண்டி போய் பூட்டி இருக்கிறார்.
1: ஆஸ்பத்திரியில என்னத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப போதுமான அளவு செவிலியர்கள் கிடையாது வந்து மருத்துவமனையில்.
3: ஆமா.
1: அப்ப வந்து இவங்க அடிக்கடி வந்து போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. பிரைவேட் கிளினிக்ல மியூச்சுவல் நல்லவிதமான மியூச்சுவல் இருக்கிற இடத்துல கேமரா வச்சு ஒரே இடத்துல கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா உடனே போய் பார்த்து எது தேவைன்னா போய் கேட்கறதுக்கு இது பண்றாங்க. அந்த மாதிரி கட்டத்துல வந்து இவங்க ஒவ்வொரு ரூம்லயும் பொறுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை அசம்பாவதுன்னு சொன்னீங்கன்னா உடனே போய் வந்து உதவி செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டுல இருக்கிறதோட மருத்துவமனையில வந்து பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்த பிறகு ஒவ்வொரு நர்ஸும் ஒவ்வொரு நோயாளிகளை போய் பாக்குறதுக்குள்ள நேரம் கிடையாது. ஒரு தடவை ரவுண்ட் வருவாங்க, ரெண்டு தடவை வருவாங்க, கூப்பிட்டா ஒரு தடவை ஊன்னுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அடிக்கடி கூப்பிட்டு இருந்தா உண்மையா கூப்பிடும் போது வரமாட்டாங்க. அந்த மாதிரி உயிரி போற நோயாளிகள் அதிகமா இருக்கிறாங்க, ஆட்கள் குறைச்சதுனால. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பொது மருத்துவமனைக்கு தேவைப்படுங்கிறது என்னடா ஒரு ஐடியாவா தெரியுது எனக்கு.
3: உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. மற்றது இது வந்து ஒரு லோ கொண்டு தரும், ஆட்டோமேட்டிக்காக ரீகார்ட் ரெண்டு 15 வச்சிருக்கும். அப்போ தெரியும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு பேஷண்ட் இருந்திருக்கிறார், எத்தனை தேதி எத்தனை மணிக்கு உண்டு, டைம் எல்லாம் மெமரிகள் கொடுத்து வைக்கலாம் நாங்கள்.
1: இதை கார்களுக்கு பொருத்தலாம். ஏன் கார்களுக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆபத்தான நேரத்தில் அவங்களுக்கு வந்து முதலுதவி உதவி கேட்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருந்தான், வந்துகிட்டு இருந்த எல்லா கார்ல இருந்து தெரியலாம், ஒரு டாக்ஸி ஒரு ரெண்டு குப்பரை ஏத்திட்டு வந்த டாக்ஸி மேல பாண்டி அந்த ஹைவேல விட்டு பக்கத்துல உள்ள மர புதர்ல வந்து உள்ளார பூந்துருச்சு. அவரு அவரு டிரைவரா உள்ளார உள்ளவங்க மயக்கத்துல கிடக்குறாங்க. யதார்த்தமா வந்து போறவங்க அந்த வெள்ளை கலர்ல இன்னுமா கிடக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா அந்த பாம் அவசரத்துக்கு உள்ள அந்த இடத்துல வந்து நிறுத்தி போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு கார் உள்ளார போய் புந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு வந்து அவங்க போலீஸுக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க. இத போய் பார்த்தவங்க வந்து ஒரே தமிழ்காரங்க. அந்த அப்படியே போன நேரத்துல என்ன அது ஒரு மரியாதை தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்தோமே அப்படின்னு போகாம ஓரத்தில் நிறுத்தி அவங்க போய் பார்த்துருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்குது காரு இதா இருக்குது, கார் வந்து உள்ளர குண்டு கிடக்குதுன்னு. அவங்க உள்ளவங்க எல்லாம் மயக்க நிலையில இருந்ததுனால அவன் யாரும் வந்து கூப்பிடறதுக்கு இது இல்லை. அப்ப அந்த மாதிரி உள்ள நிலைமைக்கு வந்து கார்களுக்கு பொறுத்தவரைக்கும் தேவைப்படும்.
3: நீங்கள் சொல்றது சரி.
1: ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கார்லயும் ஒரு பிளைட்ல இருக்கிற மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ், அதாவது மோப்பு மாதிரி வந்து அமைக்கணும்னு வச்சிருந்தாங்க. அதுல வந்து விபத்துகள் நடந்தா, நைட்டு மயக்கம் வந்திருந்தா, இல்லாட்டி அவங்க கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கும் போது வந்து தேவையான வந்து உதவிகளை நாடுறதுக்கு, தன்னால நாடுறதுக்கு உள்ளதை யோசனை, அதாவது தன்னால செய்யறதுக்கு அது மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அதாவது சட்டம்னா ப்ரொபோசிஷன் கொண்டுட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு 4 வருஷமா இருக்குமா ஜெயமா இருக்குமான்னு தெரியல எனக்கு. அது கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து யாரும் அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா அப்படியே விட்டாங்க.
3: உதாரணத்துக்கு இந்த இந்த
1: கார்ல அது கிடையாது. அது
3: இந்த ஜூலைல இருந்து இந்த ப்ரொஃபஷனல் வெஹிக்கிள் இருக்கு தானே, அதாவது கம்பெனி அதுகளுக்கு, அதாவது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த சில இந்த வேன் மாதிரி இருக்கும், அந்த சரக்கு அதுகளுக்கு கொண்டு போகிற வாகனங்கள் அதுகளுக்கு கட்டாயமாக இருக்குது. இப்போ அந்த அந்த ரெக்கார்ட் வந்து கட்டாயம் செய்ய சொல்லி யூரோப்பியன் யூனியன் கேட்டிருக்குது, செய்ய சொல்லி இந்த ஜூலைல
1: இருந்தான்
3: சரி. 4 வருஷத்துக்கு முதல் எடுத்த முடிவு அது இந்த இந்த ஜூலைல இருந்தால் அது அமலுக்கு வந்திருக்குது. அதை நீங்கள் சொல்ற மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது லக்ஸரி கார்களில் மட்டும்தான். அதாவது நீங்கள் இப்போ சும்மா அதுக்கு நீங்கள் பென்ஸ் இல்லாட்டிக்கு ஓடி வோல்வோ அப்படியான அந்த கார்கள் எடுத்தீங்கன்னா எமர்ஜென்சி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள சிஸ்டம் அப்படியான வாகனங்கள் ஏற்கனவே இருக்குது. ஆனால் சரியான சில கூடுதலாக 60,000-70,000 யூரோக்கு மேல் உள்ள கார்கள்லாம் அப்படி இருக்கும், அதனால் சிஸ்டங்கள் பூட்டி வைப்பாங்க.
0: சரி, நாங்கள் கனடாவிலிருந்து தங்கவிலையா அவர்கள் காத்திருக்கின்றார். அவரிடமும் இந்த இப்பொழுது உரையாடிய விடயம் தொடர்பாக அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டு பார்ப்போம். வணக்கம் தங்கவிலையா அவர்கள். உங்களோட விக்கி விக்கி வருது பாருங்கள், என்ன தொலைபேசியை பக்கத்தில் வைத்து பேசுங்க. தங்கவிலையா, தங்கவேலையா அவர்களே, காத்திருக்கிறீர்களா அல்லது உங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? தங்கவேலையா அவர்களே, இல்லை அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறான் நினைக்கிறேன். திருப்பி அவரை மீண்டும் வானிலைகளிலே இணைத்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் உங்களுக்குள் உரையாடி கொள்ளுங்கள், நான் அவரை இணைக்கும் விரைவில். தொடர்ந்து இங்கே தங்கவேலையா அவர்களுடைய இணைப்புக்காக காத்திருக்கின்றோம். அவருடைய இணைப்பில் ஏதோ தவறு இடைந்திருக்கிறது நினைக்கிறேன். சரி, உங்களை பொறுத்தவரையில் ஃபாரூக் அவர்கள் அரசியல் நிலைமை தொடர்பாக பிரான்சிலேயே அடுத்த தேர்தலிலே யார் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, தீவிர வலதுசாரிகள் வந்தால் என்ன நடக்கும்?
1: தீவிர வலதுசாரிகள் வந்தா என்ன நடக்குதுங்கிறத வர வைக்கிறதுக்கு வந்து ஒரு எட்டாபிளிஷ்மெண்ட் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கு தகுந்தாற்போல் சில மாதங்களுக்கு முன், சில வருடங்களுக்கு முன் மரீன் லெப்பன், அதேமாரி வந்து ஜோர்தான் பர்தலா, இந்த ரெண்டு பேரும் இஸ்ரேலுக்கு சாதகமாக நாங்கள் இருக்கிறோம், அவங்களுக்கு என்றைக்குமே எதிரியாக இருந்தது கிடையாது எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி பிரட்டி சொன்னாங்க. ஜோர்தான் பர்தலா வந்து இஸ்ரேலுக்கும் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த பிறகு அவங்க வந்து இந்த தீவிர வலதுசாரி வந்து இவ்வளவு நாளாக வராததுக்கு காரணம் அவங்கள எதிர்ப்பு இருந்ததுனால. இன்னைக்கு வந்து அவங்க வந்தால் பிரச்சனை கிடையாதுங்கிறத ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மாஸ் மீடியா எல்லா வந்து ஊடகங்களும் அதை வந்து ஒரு கருத்துக்கள் கடினமாக இருக்கிறத ஒழிஞ்சு அவங்களும் ஒரு அரசியல் நீரோட்டத்துல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி பிரட்டி அதை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நிழல் உலகத்துல இருந்து அரசியல்ல யாரு வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முடிவு பண்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஜாக்கத்தாலி, ஜாக்கத்தாலிங்கிறவர் வந்து பழைய ஜனாதிபதி பிரான்சுவா மித்தரான், அவர் தான் ஆலோசகர். அப்புறம் அடுத்தடுத்து வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு பாராம எல்லாருக்கும் ஆலோசகரா இருந்தவர். அதே நேரத்துல ஜனாதிபதி மக்ரோன் அவர்களையும் கொண்டு வந்து பழைய ஜனாதிபதி பிரான்சுவா உள்ளவங்க அவர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியதும் அவரு. அவரு வந்து ஒரு 2 வருடத்திற்கு முன் ஒரு ஊடகத்துல வந்து பேட்டி அளிக்கும் போது அவர் சொன்னது என்னன்னா, அடுத்த ஜனாதிபதி ஒரு பெண்ணா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அத மத்த ஊடகங்கள்ல அது யாரு எவருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒரு 4-5 பேரை வந்து சும்மா விளாட்டுக்கு சொன்னாரு. ஆனா அவங்க சொன்னவங்க யாருமே வந்து ஒரு தேர்தலா அரசியலா தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிற பெண்மணிகள் கிடையாது. அவரு சொன்னபடி வந்து ஒரே ஒரு இது உண்மை, சொன்ன ஆட்கள் எல்லாம் சரி கிடையாது. ஆனா பெண்ணு என்று சொன்னது பெண்ணுனா வந்து பொம்பளைங்கிறது. அதே நேரத்துல இவங்க பேரும் மரீன்ல பெண்ணு, இவங்களைத்தான் அவரு குறிவிட்டு சொல்லியிருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பது. அதே மாதிரி வந்து இவங்க வரணும்னா என்ன செய்ய வேணும், என்ன செய்யணும்னா இங்க இருக்கிற வெள்ளக்காரங்க எல்லாரும் இவங்களுக்கு ஓட்டு போடணும், யாருக்கும் மரீன் லெப்பெனுக்கு. அதாவது வெள்ளக்காரங்க அது இல்லாம வந்து நம்ம என்ன கலர்ல இருக்கிறோம்னு தெரியாம இருக்கிற வெள்ளக்காரங்களும், அதாவது நம்ம தமிழ் மக்களும் சரி மாத்தா அரபு கழகம் கருப்பர்களும் மரீன் லெப்பெனுக்கு வரக்கூடாது பாதுகாப்பு சரியில்லைன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க வரணும்னா வெள்ளக்காரங்களை வந்து எப்படி திரட்டுறது, அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க என்னென்ன விசேஷங்கள் செய்யறாங்களா எல்லாத்தையும் ஊர்வலத்துக்கு வந்து எளிதிப்படுத்துவாங்க. ஊர்வலம் கூட ஊர்வலம் செஞ்சு அவங்க வந்து வெளியில அவங்கள கலைகளை வந்து கலாச்சாரத்தை வெளிப்படுற மாதிரி வந்து மிகவும் எளிதா வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க, உத்தரவு கொடுப்பாங்க. நீங்க வந்து வெளியில சுத்தலாம், வெளியில ட்ரம் அடிச்சுட்டு அலையலாம், வெளியில வந்து விசேஷங்கள் செய்யலாம், வெளியில வந்து இது பண்ணா விநாயகர் சதுர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதே மாதிரி கருப்பர்களுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க, அதே மாதிரி அரபுக்காரங்களுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அரபுக்காரங்க எதுவும் தப்பு செஞ்சாங்க கருப்பர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அதிகமா கண்டிக்க மாட்டாங்க, பஞ்சு கம்பு வச்சு அடிப்பாங்க, அவங்க வந்து எதுவும் வழி இல்லாம வந்து வெளியில வர்ற மாதிரி. இது என்னத்துக்கு செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடிக்கடி வந்து ஊடகங்கள் காட்டிக்கிட்டே இருக்குனு, இந்த பாருங்க வெளியூர்ல இருந்து வந்தாங்க இந்த மாதிரி வந்து தெரு ஃபுல்லா சுத்தி அதை வந்து பம்பாயை மாத்திட்டாங்க, இல்லாட்டி பங்களாதேஷ மாத்திட்டாங்க, பாருங்க வந்து அல்ஜீரிய மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிராமத்துல இருக்கிற வெள்ளக்காரங்க ஓட்டு போட்டாவே இவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த அவங்கள வந்து அதாவது எழுப்புவதற்கு உள்ள ஏற்பாடுகள் தான் சொல்லிட்டு என்னோட கணிப்பு இது. அதே மாதிரி அடிக்கடி அந்த தாள் இல்லாதவங்க வந்து லாசப்பையில தங்கியிருக்கிறாங்க, இவங்க வந்து தவறு செய்யும் போது அவங்களை வந்து எதுவும் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க கூட பெருசா கண்டிக்கிறதுல திருப்பி விட்டுடுவாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மனித இயல்பு என்னன்னா, ஒரு நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை யாரும் நம்மளை வந்து தண்டிக்கல இல்லாட்டி வந்து நிறுத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இது மனித இயல்பு, இது வந்து நான் நீங்க அப்படின்னு கிடையாது. இது மனுஷன்ற ஜப்பான்ல இருந்தாலும் சரி, இது அமெரிக்கால இருந்தாலும் சரி, பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி, மனித இயல்பு இது இப்படித்தான். அப்ப அந்த மாதிரி ஒரு நீரோட்டத்தை கொடுக்குறாங்க. அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க அந்த பாருங்க சைனா எடுத்துட்டு போறான். ஏன் சைனா எடுத்துட்டு போறான்னா, முதல்ல வந்து லேசா வந்து பிட்பாக்கெட் அடிக்கும் போது அவனை ஒண்ணுமே செய்யல, அடுத்தது சைனுக்கு போறான், அடுத்தது வந்து வீடுகள்ல பூந்து கொள்ளடிக்கிறான், அப்புறம் கார்களை அடிச்சு நொறுக்கிறான். இப்படிங்கும் போது வந்து ஏன் கண்டிக்க முடியாதா? கண்டிக்கலாம், கண்டிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வலதுசாரி வந்து இவங்க அதாவது மூஞ்சலிசாசியம் உலகமயமாக்குதுல வந்து உலகம் எங்க பார்த்தாலும் இந்த ஒவ்வொரு நாடும் வந்து ரொம்ப லாங் ரொம்ப தூரமான நிலைக்கு போயிடுச்சு. அதை திரும்பி கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. உலகமயமாக்குறதுல என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேலை நாடுகள்ல இருந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பு மையங்கள் எல்லாமே வந்து ஆசியா சைடில் இருக்கிற சைனாக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிற சோமர், அதாவது வந்து வேலை இல்லாமல் வந்து காசு வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு சைனாவில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க அனுப்பி அங்கே உள்ள பொருட்களை இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. அதான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வெளிநாட்டில் மேலை நாட்டுகளில் உள்ள வருமானம் என்ன, பெரும்பாலான வருமானம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சைனாவில் தயாரிக்கிற பொருட்களை இந்த ஊரில் கொண்டுட்டு வந்து விற்கும் போது அதில் போடுற வரியில தான் வந்து எல்லா நாடுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுத்த முடிவுகள் வந்து இன்னைக்கு அதான் நிலைமை. இன்னைக்கு இப்போ ஆக வந்து சைனால வந்து கடுமையா ராவும் பாவலும் உழைச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாருக்காகன்னு சொன்னீங்கன்னா, மேலை நாடுல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு தான் அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதிகமா பொருட்கள் யார் வாங்குறான்னு சொன்னீங்கன்னா, பணக்காரங்க வாங்க மாட்டாங்க. ஒரு சட்டையை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சட்டையை வாங்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சட்டைகள் வாங்குறது வந்து பெரும்பாலமா இருக்கிற நடுத்தரவாதிகளும் நடுத்தரவாதிகளும் கீழே இருக்கிறவங்க தான் சட்டை வாங்குவாங்க, அது வாங்குவாங்க. நாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிலைமை, அந்த நிலைமையை எப்படி ரீவர்ஸ் பண்றது? இதை வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், மறு தொழில்மயமாக்குறது, அதாவது மறு தொழில் புரட்சியை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மானியம்லாம் கொடுத்தாங்க. பிரான்ஸ் பூர்வீக கம்பெனிகளுக்கு, மேலை நாடு பூர்வீக கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அது நடக்கல, அது ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு தான் வந்து பனோ சோலர், அதாவது வந்து சோலார் பேனல் வந்து இங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு மானியம்லாம் கொடுத்தாங்க. பிரான்ஸ்லயே தயாரிச்சு பிரான்ஸ்லயே செய்யற மாதிரி ஆரம்பத்துல அது நடந்துச்சு. அதுக்கு பிறகு சைனால இருந்து கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இவங்க வந்து 10,000 யூரோ கொடுக்கறத வந்து அவங்க வந்து 400 யூரோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து ஃபெயிலியர். இப்ப எப்படி திருப்பி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, புரொடெக்ஷனிசம், அதாவது வந்து நேஷனலிசம் கலந்த ஒரு பொருளாதாரம். அப்போ ட்ரம்ப் அதுதான் ஆகுது. மிலை அர்ஜென்டினா வந்து அவர் தான் அந்த கொள்கை கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லா வந்து இப்ப லண்டன்ல கூட வந்து நைஜல் ஃபாரன் சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ ஜெர்மனியில் நடந்த ரீஜினல் எலெக்ஷனில் வந்து வலதுசாரி, தீவிர வலதுசாரி தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இப்போ அதே மாதிரி வந்து இங்கேயும் கொண்டுட்டு வரணுன்ற ஒவ்வொரு நாட்டிலையும். இப்போ இத்தாலியில் பார்த்தீங்கன்னா அதே நிலைமை வந்துச்சு. இத்தாலியில் வந்தோடனே ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க எராசா, ஃப்ரான்ஸில் இருக்கிற எராசா மாதிரி இருக்கிறத கேன்சல் பண்ணாங்க. அங்கே கேன்சல் பண்ணிட்டு வந்து அங்கே வேற மாதிரி அரசியல் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நிலைமை மாறணு, அதாவது வந்து நேஷனலிசம் வரணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் வந்து யுக்ரைனை வச்சு ஒரு சண்டையை உருவாக்கி விட்டு ஒரு நேஷனலிசம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. அது ஏன்னா வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க யுக்ரைனும் ரஷ்யா தான் சண்டை நடந்துகிட்டு இருக்காங்க. யுக்ரைன் இது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 56 நாடு கொண்ட நேட்டோ தான் வந்து ரஷ்யா கூட சண்டை போட்டுட்டு இருக்குது யுக்ரைனில் உள்ள நிலத்துலன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் வந்து சமாதானத்துக்கு வந்து ட்ரம்ப் ஜனாதிபதி வந்து பேச்சுவார்த்தை ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவரே சொன்னார், கனவு கண்டார், 24 மணி நேரத்தில் சண்டையை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு தான் அவர் வெற்றி பெற்று வந்தார். இவ்வளோ நாளாவது நிறுத்த முடியல. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சொல்ற வார்த்தைக்கும் செயலுக்கும் வந்து ரொம்ப கடினமான வித்தியாசம் இருக்குது. செய்யறது வந்து
0: இன்னொரு விடயம். இந்த கிழமையிலேருந்து ஆரம்பமாகி இருக்குது. இங்கே டென்மார்க், கிரீஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி, நெதர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கேட்டு அவர்கள் மறுக்கப்பட்டால், அவர்கள் நாட்டுக்கு போக மாட்டோம் என்று சொல்லி சிக்கல் என்று சொன்னால், அவர்களை ருவண்டா அல்லது உவண்டாவில் குடியேற்றத்துக்கான நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு, அதாவது அடுத்த ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து இதை செய்கிறதுக்கான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நான் சொன்ன நாடுகள், அந்த 5 நாடுகளும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். உகண்டா, ருவண்டா அவற்றோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அரசியல் தஞ்சம் கேட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது விசா இல்லாமல் நாட்டுக்கு போக மாட்டோம் என்று சொல்பவர்களை இந்த நாடுகளுக்கு அனுப்பி விடுறது.
1: இது வந்து அதாவது வந்து ஐரோப்பா சட்டமாவே கொண்டு வந்துட்டாங்க.
0: அதாவது ஐரோப்பாவில் தங்குவதற்கு சட்டபூர்வ அனுமதி இல்லாத எல்லாரையும் அப்படித்தான் இனி செய்ய போகின்றார்கள்.
1: சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து அரசியல் ரீதியா எப்படி மக்களை ஏத்துக்க வைக்கிறதுங்கிறதுக்காகத்தான் நிறைய அந்த கத்தி குத்திகள் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதை மக்கள் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாம வந்து இப்ப அதாவது வந்து சோதனை ஓட்டமா ஈராக்கு அல்பானி இன்னொரு ஒரு ஊர் என்னன்னு சொல்லிட்டு மறந்துடுச்சு எனக்கு, மூணு ஊர்ல ஏற்கனவே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சமான பேர் ஒரு 100-150 ரெஃப்யூஜி இது ரெஃப்யூஜியை வந்து ரெஃப்யூஜியை பண்ணதை வந்து அந்த ஊருக்கு அனுப்பி வந்து அந்த ஊர் ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப அங்கேருந்து வந்து என்னதுக்குன்னு சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரியும் வந்து போலீஸ் மனித உரிமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஐரோப்பாவை விட்டு வெளியாகனா வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த அதுக்காக வந்து அவங்க அந்த கொடுக்குற அடியிலேயே வந்து அவங்களே தன்னால வந்து ஊருக்கு ஓடி பின்னு அடுத்த ஆள் வர இவங்க 4 பேர்ட்ட வந்து டிக்டாக்ல பார்த்தாலும் போட்டு 4 பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த செயல் செஞ்சிருக்காங்க. இதுவரை 100 பேர் 150 பேர் அல்பானியில வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அல்பானியில வந்து அல்பானியிலேருந்து அவங்க எப்போ வேணுமானா வந்து ஊருக்கு போறேன்னு சொன்னா அவங்களே அனுப்பிடுறதுக்காக ரைட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து
0: அவர்கள் வெளியிலே எல்லாம் போகவிட மாட்டார்கள், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். நீங்கள் உங்களோட நாட்டுக்கு நீங்களாகவே போக போறதண்டா அதுக்கான ஏற்பாட்டை செய்து அனுப்பி விடுவார்கள்.
1: அது ஒண்ணு.
0: அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அதை சட்டமாயே மாற்றி
1: இருக்கிறது. வந்து இங்கிலாந்து வந்து இடையில வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, நான் சட்டமா இன்னும் கொண்டுட்டு வரலன்னு நினைக்கிறேன். ரெஃப்யூஜிக்கு தாளுக்கு போட்டு ரெஃப்யூஜி தாளு ஒத்துக்கொள்ற நேரத்துல ரெஃப்யூஜியா தாளு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த காசு அனைத்தையும் வந்து அவங்க திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க
0: அதை செய்யறவர் ஆரண்டு சொல்லி சொன்னா உள்நாட்டு அலுவல்களாக அமைச்சராக இருக்கிற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்.
1: அவங்கதான் செய்யறதுக்கு அவங்க சட்டம் என்ன கொண்டுட்டு வரலன்னு நினைக்கிறாங்க.
0: அவர்கள் தான் இப்பொழுது அப்படி செய்யறதுக்கான எல்லா வேலை திட்டங்கள் மற்றது உடனடியாக நீங்கள் குடியுரிமை பெறுறதில் எல்லாம் மாற்றங்களை அந்த பெண்மணி தான் பாகிஸ்தான் பெண்மணி தான் செய்கின்றார்.
1: ஆமா.
0: அப்ப அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆறாவது இப்படி பிரிட்டிஷ்காரர் செய்யற விட இல்ல நாங்கள் செய்யலே அது பாகிஸ்தான் உங்களோட நாட்டு பெண்மணி தான் அதை செய்யறாருன்ட்டு அவர்ல சாட்டி விடுறார்கள்.
1: ஆமா, அது ஒண்ணு. இது என்னத்துக்கு அதங்க செய்யறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் பெண்மணிக்கு தெரியும். இப்ப இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பால கொண்டு வந்து விடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்ல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரணும் வாங்குறாங்கிறது உண்மை, அது மறுக்க முடியாது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், அரசு வந்து எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இவங்க 6 லட்சம் எப்படி வாங்கலாம், அதையே நீங்க அரசுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது அவங்கள்ட ஆர்குமெண்ட். இப்ப அதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்தியாவில வந்து இண்டஸ்ட்ரியாவே வச்சு மத்த நாட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாத இருக்கு. இந்தியால வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியாவே நடத்திட்டு இருக்காங்க. வந்து ஆளுவளை பிடிக்கிறது, ஆளுவளை கொண்டு வந்து இங்க வந்து கொண்டு வந்து இறக்கி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க காசு கொடுக்கறத வந்து அந்த பெண்மணி சொன்னது என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு
0: கேக்குறாங்க. அவர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட அவர் புகழ் பெறத்துக்கு தான் தான் வெளிநாட்டுகளை அடக்குறேன் என்று சொல்லி காட்டுறதுக்கு தான் அவர் அப்படியான எல்லா நடவடிக்கைகளையும் செய்கிறார். இப்போ பிரான்ஸோட கடந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்தார் தானே பிரான்ஸோட.
1: வெள்ளக்காரங்க அதாவது வந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களா இருக்கிறதுனால அவங்க ஒரிஜினல் பிரிட்டிஷ் ப்ரூவ் பண்றதுக்கு எதையாச்சும் செஞ்சாங்க. அவங்க
0: அவர்கிட்ட தாயதப்பன் இதே மாதிரி தான் செய்திருப்பார்கள்.
1: அது உண்மைதான். அதாவது வந்து அவங்க வெள்ளக்காரங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மந்திரி பதவி இருக்குன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சுதான். இல்லாக்கிட்டே அவங்கள அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க.
0: அப்படியே இருங்க, தங்கவேலையா என்ற தொடர்பு கிடைச்சிருக்குது. அவர் அந்த இவருடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக அவருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டு பார்ப்போம். ஏனென்றா தங்கவேலையாவுக்கும் எதிர்காலத்தில் இப்படியான சாமான்கள் தேவைப்படும். அப்படித்தானே தங்கவேலையா?
4: தேவை இல்லாமே போயிடலாம்.
0: இது தேவைப்படும், கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படும். அப்ப ஸ்டீவன் உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்ய வருவார்.
4: அதாவது எங்கண்டியாக்கள் இந்த கண்டுபிடிப்புகள்ல இப்படி இப்படிப்பட்டவர்கள் வந்து மிக அருமையாக தான் இந்த உதவியெல்லாம் செய்கிறார்கள். ஒரு இந்த கண்டுபிடிப்பை வந்து இவரோட இல்லாம இதை சந்தைப்படுத்தணும்.
0: கண்டுபிடிப்புகளை செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது யூத நிறுவனங்கள். அவர்கள் வந்து இவர் இப்ப நீங்க வேலை செய்ததும் வந்து முதல் இவர்கிட்ட இருந்து சாமான வாங்கி வித்து பெறும் பணக்கார நிறுவனமாக மாற்றியவர்களும் யூதர்களுடையதான். அவர்களுக்கே போட்டி வருக என்ன பொறாமை வருகிறது, இவர் என்ன எங்களுக்கு தாரது சாமான், இவர் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, அது இவருடைய திறமை. அப்ப நம்மவர்கள் வந்து இப்படியான விடயங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கு முன்வர மாட்டார்கள். இதே எங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் தேசிய தலைவர்கிட்ட படத்தையும் சீதியையும் காட்டினா உடனே கிடக்கிறதையும் கொடுக்க வந்து விடுவார்கள். அதை வச்சு யாரோ கொள்ளையடிச்சு கொண்டு போவார்கள். தேசிய தலைவர்கிட்ட படம் அல்லது யாராவது போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர் அவருக்கு திறமை இருக்கோ தெரியாது, அவரை புகழ்ந்து தாங்களை எழுதி புத்தகத்தை வெளியிடுறது என்னென்னு சொன்னால் அவற்றை புகழை கொண்டு வரதுக்கு இல்லை, வித்துக்கு தாங்கள் காசு எடுக்கிறது. அதுக்கு இவர் தான் பதிலளிப்பார். கூட அனுபவம் உடையவர் ஃபாரூக் அவர்கள், மற்றது எங்களுடைய இவர் அனுபவப்பட்டவர் யூத கொம்பனியோட நிறுவனத்தில் கடமையாற்றி அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்றெல்லாம். ஏன்னா ஃபாரூக் அவர்கள் இங்கே பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இப்போ உங்களோட நாட்டிலும் வந்து கனடாவில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்களை அடையாளம் காட்ட மாட்டார்கள், ஆனால் தேடி பார்த்தா யூதர்கள்.
4: அப்படிதான். ஆனா இங்க வந்து சத்தம் போகாமல்
0: இருக்கிறார்கள். கனடா உளவுத்துறைக்கு பொறுப்பாக வந்து ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் வந்து இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர்களுடைய மூன்றாவது தலைமுறை இல்ல நாலாவது தலைமுறை, ஆனா அவருடைய கணவர் வந்து ஒரிஜினல் யூதர். பின்னர் அவரும் அந்த யூத முறைப்படி ஓரளவுக்கு என்னோட அவர் இருக்கிற பொறுப்பு அவர்களுக்கு தேவையாக இருக்குது. அப்ப அவரும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவராக இருக்கிறார்.
4: இங்க வந்து ஓசப்படாமல் சத்தம் போடாமல் இருக்கிறார்.
0: யூதர்களை பற்றி நீங்கள் இங்க பிரான்ஸ் நிலைமையை பற்றி ஃபாரூக் அவர்களிடம் கேட்டா தெளிவாக சொல்லுவார். என்னோட அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு.
4: ஏராளமானவர்கள் இருக்கிறாங்களா, லட்சக்கணக்கில்
0: லட்சக்கணக்கில் இருக்கிறார்களா ஆண்டு கேட்கிறார்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, எப்போதுமே வந்து குறுகிய வந்து எண்ணிக்கையில் இருப்பாங்க, வந்து திரைமறைவுல தான் இன்னைக்குமே இருப்பாங்க.
0: தங்களை அடையாளம் காட்ட மாட்டார்கள்,
1: திரைமறைவு தான் அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட்.
0: லாகோர்னோவில் வந்து மேயர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு முன்னமே கண்ணுக்கு தெரியாமல் அவர்களுடைய ஆக்கள் வந்து எல்லாம் குடியேறிடுவார்கள். ஆனால் நம்மவர்கள் ரெண்டா இன்னொரு நம்ம ஒரு வாராரண்டா அவரை விழுத்துறதுக்குத்தான் வேலை திட்டம் செய்வார்கள்.
1: அழகா செய்வாங்க அழகா செஞ்சிருக்காங்க, நிறைய ஃபைனான்ஸ் கொடுத்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதனால என்ன லாபம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு வெற்றி பெற்று வந்த உடனே வந்து 38 தமிழ் கடைகளை மூணு தான் வந்து வந்தவங்கள வெற்றி அது.
0: தமிழ் பெண் வெற்றி பெற்று வந்தார், ஆனால் 38 கடைகளை மூடினார்.
1: எனக்கு போன் அடிக்கிறாங்க,
0: இவர்கிட்ட உதவி கேட்கிறார்கள், அதை திறக்கிறதுக்கு உதவி செய்ததாங்க என்ன
4: செய்யறான்ட்டு.
0: சட்டப்படி மூடியலாதான், ஆனால் என்ன செய்யறது, இங்க பிரான்ஸ் வந்து ஆப்பிரிக்காவை விட மிக கேவலமான நாடாக மாறிக்கொண்டிருக்கிற.
1: அதாவது வந்து எல்லா வேலைகளும் வந்து இவங்க வெற்றி பெற வர்றதுக்கு செஞ்சிட்டாங்க. செஞ்சுட்டு வந்து கடையை மூடிட்டாங்க, காசு போகுது அப்படின்னு சொன்னா எனக்கு போன் அடிக்கிறாங்க. வெற்றி பெற வைக்கணும்னா அவங்களுக்கு வேலை பார்க்கறாங்க, அதான் ஒண்ணு புரியவே மாட்டேங்குது எனக்கு.
0: அது நம்மவர்கள் வந்து யார வெற்றி பெற வைத்தார்களோ அவர்கள் தான் கடை மூடுபவர்களாக இருக்கிறார்கள்.
1: இங்க போய் அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க. இவங்க பழைய கூட்டமா கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனவொடனே வந்து முத தடவை வந்து வேலை பார்க்கும் போது முட்டாளா உண்டாங்க, வெற்றி பெற்ற பிறகு முட்டாளா உண்டாங்க. அப்புறம் வந்து வெற்றி பெற்ற பிறகு இவங்களை கண்டிக்கவே இல்லை, மாறா வந்து இவங்க வச்சிருந்த கடையை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. மூடின பிறகு எங்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள போய் பார்க்க போறாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிறாங்க. நாலாவது தடவை முட்டாளாக்குறாங்க.
0: ஏன் பார்க்க போறாங்கன்னா கொஞ்சம் காசை வாங்கி இப்ப இந்த திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கற மாதிரி ஊழல் தான்
1: வெளியில அந்த மாதிரிதான் கேள்விப்படுறான்.
0: அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கு.
1: நடந்திருக்குது சம்பந்தப்பட்டவங்க.
0: ஆனா ஒரு யூதர் வந்து தன்னுடைய இனத்துக்கு அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார்,
1: அறவே செய்ய மாட்டாங்க, இனத்துக்கு எதிராக செய்ய மாட்டாங்க. இது வேடிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த கடைகளை மூடுறதுக்கு வந்து முக்கியமான தகவலை கொடுத்தது நம்ம நம்ம ஆள் தான். அது நம்ம ஆள் தான் வந்து தகவலையும் கொடுத்தது, நம்ம ஆள் தான் மூடுறதுக்கு காரணமா இருந்தது, நம்ம ஆள் தான் போய் பேரமும் பேசுறது. இதுதான்
0: உண்மையா. கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு இது கஸ்டம்ஸ்ல இருந்தவர் வந்து ஒருதர் பிலிப்பண்ட ரூபியர், அவரை வழிநடத்தினது ரெண்டு மூன்று தமிழாக்கள். அவர் தமிழ் கடைகளில் போய் பிடிப்பார், இப்போ எல்லா நகைக்கடைகளோ அல்லது இதில் வந்து முழுதையும் வரிகட்டி கொண்டு வர மாட்டார்கள் தானே. அப்போ பிடித்தா 10 கிலோவை அவர்கள் பிடித்தாரண்டா, பிறகு இவர்கள் போவார்கள், நாங்கள் கதைச்சு எடுத்து தாரோம், 1 கிலோவை வழக்காக்குறோம், 9 கிலோவை திருப்பி தாரோம், அதுக்கு ஒரு காசு அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவர்களும் வந்து அதில் கொடுக்குற முந்தைய காலத்தில் ஃப்ரெஞ்சு ஃப்ராங்கில் 40,000-50,000 அவருக்கு 10 போய் இவர்கள் எடுத்து இவர்கள் பெரிய முதலாளி ஆகிடுவார்கள். அதுதான் தமிழர்கள்
1: உண்மையா
0: நடந்தது. அவரை அந்த பதவியில இருந்து அகற்றத்துக்கு அந்த அந்த துறை அந்த சுங்கலாகா பகுதியை சேர்ந்தவரை அகற்றத்துக்கு நான் பட்ட பாடு பெரிய பாடு. ஏன்னா அங்கே போய் பிலிப்பண்டு சொல்லி இப்படி இப்படி செய்ய போறார் இதண்டு சொல்லி சொன்னா, அப்ப அங்கே அவர்கள் எனக்கு படத்தை காட்டுறதுக்கு பிலிப்பண்ட் அடிச்சா பிரான்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 300 பிலிப்பின் படம் பெறுகுது, எனக்கு அதில் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுன்றது பெரிய தடுமாற்றமாக போயிட்டது. பிறகு நான் பின்னே அவருக்கு சொன்னேன், இந்த அவரோட வேலை செய்கிற தமிழருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு குற்றச்செயலில் ஆளை கூப்பிடுங்க, அப்போ இவர் கட்டாயமாக தடுக்கிறதுக்கு வருவார், அதை வச்சு அவரை அடையாளம் காணலாமண்டு அப்படி கண்டுபிடிச்சு தான் அவரை கடைசியாக கராச்சுக்கு கஸ்டம்ஸ் சுங்கலாக வாகனங்கள் வச்சிருக்கிற கராச்சுக்கு பாதுகாவல பதவி இறக்கி இருந்தார்கள். பின்னர் அதை அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய மற்றவர்களை வைத்து நடவடிக்கை எடுத்தபடியால் கையுமேமா அப்படிப்பட்டு அவரை இப்பொழுது ஃபோர்ஸ் பண்ணி ஓய்வூதியத்திலே அனுப்பியிருக்கிறார்கள். ஓய்வூதியம் பெற்றதுக்கு பிறகும் தமிழ் கடைகளுக்கு போகிறார், சில சில கடைகளுக்கு போகிறார். இந்த சிகரெட்டுகள் இதுகள் வந்து நம்மவர்கள் விற்கிறது கூட, அதாவது சட்டவிரோதமாக விற்கிறது கூட, அதை நான் பிடிச்சி கொடுத்துருவேன், எனக்கு காசு 300 யூரோ மாதம் தந்தீங்கன்னா நான் சத்தம் போடாமல் விடுவேன்ட்டு சொல்லி அப்படி காசு வாங்குகிற தொழில் பார்த்து இப்போ அதுவும் அவருக்கு தடைப்பட்டு போயிட்டது. அப்போ அதுக்கு மொழிபெயர்க்க போனவருக்கு அவர் சொல்லியிருக்கிறார், ஸ்ரீரங்கனுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலையண்டு அண்டு அந்த மொழிபெயர்க்கிறவருக்கு சொல்லியிருக்கிறார், அவரை தான் ஒரு நாளைக்கு கவனிப்பேன் அது தான் சொல்லியண்டு. உங்களுக்கு தெரியாது, கனடா எனக்கு தெரியும், கனடாவில் வந்து ஒரு தமிழ் சுங்கலாக பகுதியை இருந்த ஒருதர் வேலை செய்தவர், அவர் அமைப்போடு தொடர்புடைந்து நகைக்கடை வச்சிருக்கிறவருக்கு அவர் கொண்டு வந்த ரகசியமாக அவருக்கு முன்னுக்கே காசு கொடுத்து அவரை பார்க்காமல் விடுறது எல்லாம் நடக்கிறது உங்களுக்கு கனடாவில் இருந்து தெரியாதா, நான் எனக்கு இங்கே இருந்து ஒன்று தெரியும்.
3: தெரியாது ஐரோப்பாவில் வந்து கூடுதலாக பிரான்ஸில் 2வது உலக யுத்தத்தின் நேரத்தில் கன ஜூத குடும்பங்கள் அவைகள் வாழ்ந்த நகரத்தின் பேரை தங்களோட குடும்ப பேராக மாற்றி கொண்டனம். அதால் இப்போ சில பேற்ற குடும்ப பேர்ன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஃபேமிலி நேம் அது அந்த ஒரு சிட்டின் பேராக இருக்கலாம். அப்போ அதிலிருந்து நாங்கள் தெரிஞ்சுள்ளோம் இவைகள் ஜூதர் தான்ட்டு. அங்கே கனடாவில் அப்படி சுச்சுவேஷன் இருக்கோ தெரியல எனக்கு. இல்லை அவையிட்ட இருந்து அந்த ஜூதர் ஜூதரை நாங்கள் கதைக்கிறோம் இல்லைன்னு இல்லை, அவையிட்ட இருந்து நாங்கள் கன விஷயங்களை படித்து கொள்ளலாம். அதில் அவையிட்ட உள்ள ஒற்றுமை என்ன விஷயம், என்ன புது விஷயம், என்ன ஏதாவது நாங்கள் ஒன்று இருக்கமுண்டா, அவைகள் ஒரு ஒற்றுமையாக வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இதை நாங்கள் எப்படி செய்யலாம், இதை என்ன என்ன மாதிரி நாங்கள் அவங்களோட தங்களோட நாட்டுக்கு முக்கியமாக அது ஒரு உதவுமா, இப்படி அந்த நாட்டை தங்களோட நாட்டை எப்படி மேம்படுத்தலாம், அது ஒரு ஒரு இலங்கையை விட ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு அவைகள் நாடு, அதிலிருந்து எவ்வளோ பவராக எவ்வளோ நல்ல விஷயங்களும் செய்து கொண்டிருக்காங்களா, அதில் அவையிற அதில் உள்ள அவையிற அந்த புத்திசாலித்தனம்னு நான் சொல்லலாம்.
0: ஃபாரூக் அவர்களுக்கு இதில் கூட அனுபவம் இருக்குது. அவருக்கு தேர்தல்கள் இவற்றில் உண்டாக அரசியல் ரீதியாக.
3: அதான் அவர் சொல்றதையும் இப்ப அவர் அங்கே இப்போ இந்த இங்கே நடக்கிற இந்த விஷயத்தையும் வச்சு அங்கே இப்போ யூகே நடக்கிறதையும் வச்சு எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னென்றால் ஒரு காலத்தில் எனக்கு ஒரு சின்ன கனவு ஒன்று இருக்குது, ஒரு காலத்தில் எந்தவித போலரம் இல்லாத மாதிரி ஏர்த்ஸ் ஏர்த்துன்னு சொன்னால் அந்த பூமி எங்களோட இதுதான் ஒரு ஒரு நாடு மாதிரி, எங்கே நாங்கள் எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் ஒரு எல்லாமே நாங்கள் ஒரு விடுதலையாக இருக்கக்கூடிய மாதிரி எங்கே இருந்தாலும் சரி அப்படி வந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வராது, எவ்வளவு ஒற்றுமையாக இருந்து இருப்போமோ எனக்கு தெரியாது எப்படி வருமெண்டு. ஆனால் நான் ஒன்று ஒரு கனவு காண்றேன், அப்படி ஒரு காலத்தில் ஒற்றுமையாக வரலாம், சில வேளைகளில் வேறு கிராமங்களில் போயிட்டு சண்டை பிடிக்கலாம், அந்த அதே நேரத்தில் நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருப்போம்.
0: இப்போ ஒரு நேர் ஒருவர் நீண்ட நேரமாக நேராக அல்லது அருளோ தெரியல பார்ப்போம். வேற ரெண்டு
2: அருள்
0: நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்.
2: பிரச்சனை இல்லை, நான் சில விஷயங்களை தொட்டது இல்லாமல் காவல் ஸ்டீபன் பாரூக் எங்கள் விலையா தர்சனம் வணக்கம். உங்களோட கண்டுபிடிப்புக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த எதிர்கால சந்ததிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களோட கண்டுபிடிப்புகள் அழகமாக இதை முயற்சி செய்யணும்னு சொல்லி இந்த வானொலி மூலம் எல்லோருக்கும் ஒரு அழகு உடை விட்டுக்கொண்டு இந்த லாக்கூர் ரயில கடையல் பூட்டுறதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது பாருங்க சொல்லியிருந்தார். ஆனா நம்மவர்களை நாங்கள் வந்து ஒரு போன்று கிடைக்கிறது என்றது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் சொன்னா வந்து உதாரணத்துக்கு ஒரு கடை இப்ப பல இப்பவும் விளம்பரங்கள் போய்கொண்டிருக்கிறது, அதனால நான் வந்து கடைகளோட பேர்களை சொல்ல முடியாது. அந்த கடையை நீங்க பாத்தீங்கன்னா நான் என்னுடைய துணைவியாரம் சென்றத போது வந்து கிட்டத்தட்ட கேஸ்லயே வந்து 25 பேர் நிற்கிறார்கள். வந்து இவருக்கும் இந்த கேஸ் மெஷின் கிடையாது, ஒரு பேப்பர்ல பேனால் எழுதி போட்டு 10 ரூபா தாரங்கள் என்று சொல்லி நாங்கள் காத்து விடுவோம் காத்து விடுவோம் கொடுத்துட்டு வாரம். இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து பிரெஞ்சு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமென்ற ஒரு கேள்வி இருக்கு. தர்ஷன் ஃபாரூக் அவர்களுக்கு இதை பற்றி புரிஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா வந்து கனடாவில் இல்லை என்று தங்கவில்லையா மார்கட்டி சொல்றார். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், வந்து அவர்களும் கடை வைத்திருக்கார்கள். அவர்கள் செய்யற கூவம்பாடி இந்த விளையாட்டு எல்லாம் வந்து அவர்கள் சொல்லுவார்கள். இது இந்த சந்ததியும் இந்த சமுதாயத்தையும் ஒரு சீரழிக்கிற விஷயம். அதாவது தங்கவில்லையா சில விட வெளி உள்ள தெரியாம கிடைக்கிறாரா இல்ல தெரிஞ்சு கிடைக்கிறாரா தெரியல. அவர் தான் சொல்லியிருக்காரு திமுக உள்ள செய்யாத கட்சின்னு சொல்லி ஒரு நேரத்துல வந்து அவர் திமுக வக்காலத்து வேண்டியோட காயத்தவர்கள் தங்கவில்லையா அவருக்கு அது புரியவில்லையோட ஐயப்படா இருக்கு. இப்ப பிரான்ஸ் எடுத்து பாருங்க, வந்து நம்மவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒரு சில படித்தவர்கள் இப்ப பாருக் போன்றவர்களோட அனுசரணையோட வந்து அரசியல்வாதியாகவும் அரசியல் கலைமுறையும் இப்ப சிந்திக்கிறார்கள். ஆனா பல பேர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல நடவடிக்கை என்ன வானொலி சொல்றது எனக்கு ஐயப்பாடு கிடையாது. காரணம் என்ன, நான் சுத்தமா ஒரு அன்போ கட்டி 24 மணி தேர்தலில் 18 மணி தேர்தல் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி என்னோட பிள்ளைகளை படிக்க வைத்தான ஒரு துணிவோட இந்த கதையை கரைக்கலாம்ன்றது என்னுடைய நிலைப்பாடு. இப்ப நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையென்றில், ஆனா பல பேருடைய நடவடிக்கையால வந்து இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம் கேள்விக்குறியா இருக்கு. எங்களுடைய சனத்தொகையின் அளவு நாங்க வந்து காலப்பகுதியிலும் வந்து இந்த நாட்டை நாங்கள் இந்த திசையில நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் உள்ளவர்களாக பாதிக்க வேண்டும் ஒரு நிலைப்பாடு எல்லோருக்கும் தரணும். ஆனா ஒன்றும் இல்லை
0: இல்ல அருள், இதுலயே இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் இப்ப ஒரு இங்க ஒரு உறுப்பினராக நகரசபை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கீழே ஒரு தமிழர் கடை வச்சிருக்கிறார், மேலே ஒரு பாகிஸ்தானிக்கு இருக்கு, அவர்கிட்ட போய் நான் இவர்களை இப்படியும் பூட்ட பண்றேன் நீங்க கீழே எடுக்கலாம் என்று அவரோட பேச்சுவார்த்தை நடத்திய தமிழ் உறுப்பினரும் இருக்கிறார். அதை ஃபாரூக் அவர்களுக்கு நன்றாக தெரியும்.
2: இதைத்தான் சொல்லவா, இந்த இந்த இந்த இதுலதான் கலகுருங்க சொல்றோம். இதனால அங்கீகரிக்க முடியாது, இப்ப அங்கீகரிக்க முடியாது. பாருங்க போன நல்லவர்களை வெளியில வச்சு நீங்க உள்ளுக்கு அரசியல்வாதிகள் அனுப்பினீர்கள் என்று சொன்னா வந்து இதுக்கு தான் அனுப்புறீர்கள் சொன்னா எங்களுக்கு இந்த வானொலி மூலமும் இந்த செயற்பாடு மூலமும் புரியணும் மக்களுக்கு. இது தவறு, இந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டியதும் பொறுப்பு. அதாவது வந்து எங்களிடம் இல்லை எங்க நாட்டை இல்லையென்று நாங்கள் மாறுபட்ட கூடாது. நம்மவர்கள் பிழை செய்தா நாங்கள் தடுக்க வேண்டிய பொறுப்பு. இன்றைக்கு வந்து சென்ற வாரம் நீங்கள் ராஜப்பல் நடந்த ஒரு அதாவது வந்து நான் உனக்கு வியப்பா இருந்தது, பல சமூக பிரெஞ்சு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேட்டிருந்தார்கள் வந்து இவ்வளவு காசை கொண்டு செலவழிஞ்சு ஃப்ரெண்ட் கணேசன் செய்தீர்களே, இதனால உங்களுக்கு என்ன லாபம், எங்கிருந்து பணம் வருதுன்னு கேள்வி ஒன்று வருது. இந்த பணங்கள் உங்களுக்கு எங்கிருந்து வருது, வருது எப்படி வருது, நீ ஒரு கடையில 10 பேரை வேலைக்கு வைத்திருக்கிறாய், 5 பேருக்கு கொடுக்குற சம்பளத்துல 2.5 வீதம் தான் நீ சம்பளமா பே பண்ற 10 பேருக்கு, பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு நீ டிக்ளரேஷன் பண்றீங்கள அது டெக்ஸோ ஜூஸாப்போ இந்த காசும் கொடுக்கல, பிரெஞ்சு கவர்மெண்ட் ஏமாற்றா, நீ கவர்மெண்ட் ஒரு முதலாளி முதலாளியா அந்த கதறி இருக்கிறார், அதுல வர பணத்துல நீ தேங்காய் உடைச்சிட்டு நீ வந்து காப்பாற்றி கொள்றதுக்கு கடவுட்டு பண்ணி கொள்றாரு. இதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கிறது. இந்த பல அதாவது எல்லோரையும் சொல்லவில்லை, பல பேர் இப்படி செய்கிறார்கள், ஒரு சிலவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார், நல்லவர்களை தவிர்த்து இந்த விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் மாத்திரம்தான் நான் விமர்சிக்கின்றேன். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சமூகம் நீங்க பாத்துக்கலாம். அந்த இந்த அரசியல் சமூகமோட நீங்க சமூகம் சார்ந்த விஷயம் கலைத்தபடியா நான் கலைக்கலாம் நினைக்கிறேன். வந்து ஒரு சர்க்கர நாற்காலியில வந்து சார் சந்தனி படையறியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இவ்வளவு வண்டியில வந்து பியர்டின் அதாவது குடிச்சிட்டு இருக்கிற பியர்டின் பொறுக்கி வித்து அதாவது சிவிஎம் நடத்துறார். அது அதே நாள் இங்க அவர் அந்த ஒரு யூடியூபுக்கு அது போயிட்டு கொடுக்க அதே நாள் இங்க தேர்தலும் நடக்குது. அதனால் என்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து இரண்டு பதவியும் கீழே போட்டிருந்தேன். என்ன விமர்சித்திருந்தார்கள், நீ கடவுளுக்கு எதிரானவன்டு, ஓகே ஒத்துக்கொண்டு கடவுளுக்கு எதிரானவன்ட்டு நீ என்ன பச்சை கொடுத்துரு, நீ வந்து இந்த மக்களுக்கு ஒரு ஒரு எதிரியா இருக்கிறன்றது நீ புரிந்து கொள்ள வேண்டும்ன்றது என்னுடைய நிலைப்பட இருந்தது. நான் கடவுளுக்கு எதிரியாக இருந்துட்டு போறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், நான் எதிரியா நண்பனாடு கடவுளுக்கு தெரியும். அது கடவுளை நீ கடவுள் இல்லை கதைக்கவும் இல்லை, நீ எனக்கு முத்திரவுத்த முடியாது. ஆனா கண்கூட பார்த்து ஒரு போராளி முன்னாள் போராளி வந்து சக்கர நாட்களில் முடிஞ்ச வீட்டில குடிச்சு நெறிஞ்ச வீட்டில வித்து குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நிலையில இருக்கிற அங்கேன்னு சொன்னா நீங்க இங்க அது கலை கலாச்சாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டிய இடம் வந்து கோயில். அந்த கோயில வந்து கலை கலாச்சாரம் மீறப்படுகிறன்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் பார்த்துருக்கேன்னா இப்ப புதுசாக ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் வந்து உங்களுடைய பேச்சுகளையும் உங்களுடைய அரசியல் சமூகம் நடந்த இதில என்ன டைவெர்ட் பண்றது நோக்கம் அல்ல. என்னோட எனது ஆதங்கத்தை தெரிவிக்க வேண்டிய சந்தர்ப்ப கிடைத்தோடய உங்களுக்கு சொல்லுது. இரண்டு கோயில்கள் தேர் நடந்தது. அதே நேரத்தில் நல்லூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே நடந்த தேர் விஷயத்தை பார்த்து வந்து ஐயர் வந்து இந்த காசுகளை கையில எடுத்து மக்களுக்கு மேலாக எறிகிறார் வெளியில. எந்த சமயம் சொன்னதும் உன்னு அந்த காசை வீசி எறிய சொல்லி இந்த சமயத்தில் அப்படி இருக்குது. ஈசி அறியத சனங்கள் மூண்டி அடிச்சு விழுந்து மூக்கூடப்பட்டு அந்த காசை பொறுக்கி கொண்டு பேசிக்க வச்சு தாங்க செல்வந்தர் ஆகணுமா. வீடு எழுந்தி காலையில குடிச்சு நீ வேலைக்கு போனாதான் உனக்கு சம்பளம் பண்றது வந்து தான் நியதி. அந்த காசை நீ பேசுக்குள்ள வச்சா உனக்கு காசு பெற பண்றது
0: சட்டப்படி காசு எறியல.
2: அடுத்த கட்டம் வந்து வர போறேன். இங்க என்ன எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து அண்மை கோயில வந்து ரோட்டு பகுதியில வந்து அந்த சம்பவம் நடந்து இரண்டு மூன்று பேருக்கு மூக்க செய்யப்பட்டது கை செய்யப்பட்டது. இதை நான் கண்டிக்கிறேன் நேரடியாப அந்த ஐட கண்டிச்சேன். ஐயா சொல்ற அருள் உமக்கு சாமி கும்பிட விருப்பம் இல்ல கோயிலுக்கு வர விருப்பம் இல்லையான்னு சொன்னா வந்து விட்டுத்தல். இதை நீ விமர்சிக்காதே பண்ணு. இது விமர்சனம் அல்ல. எனது சமுதாயத்திலையும் எனது கலா கலாச்சாரங்களும் மீடுபடுறத வந்து தட்டி கேட்கிற ஒரு தனிநபரா நான் கேட்கிறேன். வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது. நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். நீ இந்த காசை வீசி எறிய ஒரு மத குரு நீ என்ன கிடைக்கிறது தப்பு கிடையாது. ஏடு சொன்னா நீ மதிக்கல இருப்போம் சொன்னா இல்ல சான்ற அத்தனையும் வந்து எல்லோருக்கும் பொதுவானது இல்ல சம்பந்தப்பட்டவருக்கு மாத்திரம்தான். அந்த மதகுரு அந்த காசை வீசி எறியும் போது அவர் ஜோசிக்கோணம் வந்து கையால் அள்ளி இந்த காசை வீசி எறிகிற இந்த ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு மேலால வந்து அதை பொறுக்கும் போது அவர்களுக்கு ஏற்படும் விபத்துகளை நீ வந்து புரிஞ்சு கொள்ளணும். முதல் அந்த ஒரு அடிப்படை அறிவுத்தன்மை இல்லாமல் நீ வந்து ஒரு கோயிலை நடத்துறதும் இந்த சமூகத்தை சேர்ந்து ஒரு விழா நடத்துறதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. லாச்சப்பல் போது நடந்த அத்தனை இது வந்து கடியாட்டமா தான் முடிந்தது. அவர் வந்து ஒரு கணேஷ் பெத்தா நீங்க நடக்கல ஒரு ரத தேர். ஆனா நல்லூர்ல எனது துணைவியாக போயிருக்கும் போது இப்படி ஒரு சடங்கு நடந்தது. அது தேருக்கல்ல ஒரு லட்ச அரிசனை எடுத்து நடந்தது. அப்ப காசை வந்து ஒரு சட்டத்தில் வைத்து முருகண்ட வேலை வைத்து கொட்டி விட்டு அது ஒரு கடகம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும். அந்த தோணி என்றாங்க பாணி என்ற அதுக்குள்ள வைத்து கியூல நிப்பாட்டி வரிசையில் நிப்பாட்டி ஒவ்வொருக்கு அஞ்சு ரூபா ஒரு ரூபா பத்து ரூபா கொடுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்றேன் நான். ஆனா இது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு. லாச்சப்பால் பகுதியில் அத்தனை நீங்க பாத்தீங்கன்னா வேட்டி கட்டினபடி சந்தனப்பட்டு வைத்தபடி வந்து முக்காலா முக்காப்புலா பாட்டுக்கு ஆடுகிறீர்கள். ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா 3000 தேங்காய் உடைக்கிறீர்கள். நடுவால வந்து கணேஷா என்று சொல்லி தேர் போகிறது. என்னுடைய சமுதாயம் சீதலிங்கத்துக்கு இன்றைக்கு ரெண்டு சமுதாயமா நீங்க மாறி விட்டீர்கள். அதாவது இலங்கையில ஒரு சமுதாயம் தமிழராயும் வெளிநாட்டு சமுதாயம் நீங்க மாறி ரெண்டா பிரிந்து விட்டீர்கள். அந்த பிரிவினையால வந்து உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து என்ன கிடைக்க போறோம்னு தெரியாது. இன்றைக்கு இலங்கையில ஒரு தேர் எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன் தர்சன். கிளிநொச்சி பகுதியில முன்னால புரதட்டை பால்காவடி துளாக்காவடி கற்பூர சட்டி நெய்விளக்கு அது ரெண்டுதான் நான் என்னோட கண்ணால பார்த்தது அந்த கோயில் தேர்வுக்கு. ஆனா நீங்க என்ன சிங்கள பகுதியில இருந்து களியாட்டங்களும் பரதன பாட்டு போட்டு ஆட்டங்களும் போட்டு பின்னால தேர் எழுத்துன்னு வார்கள். சமுதாயம் எங்கே போய்க்கொண்டிருக்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய சமூக இன்றைக்கு நீங்க சொல்லுங்கள் திருப்பி தொடங்க இடத்துக்கு வருகிறேன். இந்த ஊழல் லஞ்சம் எல்லாம் வந்து பிரெஞ்சு சமுதாயத்தை பழக்கினவர் வந்து நம்ம கிடந்தா நான் நேரடியாக கண்ட ஒரு பழக்கம். அதாவது லாச்சப்பல் பகுதியில் வந்து புகழ் வண்டி எடுக்கிறவர்களுக்கு நீங்க கார்ட்டூன் வர போத்தில் வர உங்களோட சாப்பாடுகள் வேறையா போடும். நீங்க எல்லாத்தையும் ஒரு கட்டி போட்டு உங்களோட கொடுக்குறீர்கள். அவர் எடுக்க மறுத்தோட நீங்க அவருக்கு ரெண்டு வீரட்டின கொடுத்து எடுத்து போட்டு போட்டு சொல்லியிருக்காரு. இதால எது பாதிக்கப்படுகிறன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாதிக்கப்படுகிறது தெரியுமா? அப்ப நீங்க செய்யற தொழில வந்து 100% கரெக்டா செய்யறீங்களா? இப்படியான நடவடிக்கைகள் கண்டிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் வந்து அரசியல் போர்வைகளை போயிட்டு நாங்களுக்கு சீதாரோடு வந்து அந்த மக்களை நாங்கள் முதல் திட்டு தீக்கணும் காரணம் தான் வந்து நல்லவர்களை நீங்க வெளியில விட்டுட்டு நாடி வாரியில தேவைக்கு தேவையற்றவர்களை பதவியில இருந்து விட்டு உங்க சுக வழக்கை அனுபவிக்கிறீர்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா திருப்பம் சொல்ல வந்து இது பிரான்ஸ்ல மாத்திரம் இல்ல, எல்லா நாடுகளும் தமிழர் வாழ அத்தனை நாடுகளும் வந்து இந்த கைவிட்டு இந்த குறுப்பனவு எல்லாமே இருக்கிறது. சமுதாயத்தை கெடுக்கும் ஒரு இனமா நாங்க மாறிக்கொண்டு போறதுக்கு அடிப்படை காரணமே இந்த முதலாளி வர்க்கம் தான். முதலாளி வர்க்கம் என்ன செய்யணும் சொன்னா எங்கள்டைய சுரண்டி அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த நாட்டையும் பழுதாக்கி நம்பர்களையும் குட்டிச்சோராக்கி இந்த இனத்தையே ஒரு சீரழிந்த இனமா மாத்திக்கொண்டிருக்கிறது. இந்த சீரழிந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த நடக்கும் இந்த கோயில் திருவிழாக்கள் வந்து நான் இங்கே வன்மையாக கண்டிக்கிறது வந்து நீங்க கோயில் திருவிழாக்கள் செய்கிற போர்வையில வந்து என்னுடைய இனத்தின் கலாச்சாரத்தை வந்து பாவளிச்சு கொண்டு இதுதான் என்னுடைய நிலவரமா இருக்குது. திருப்பம் நான் சொன்னது வந்து நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணி அதாவது அதை ஏற்றுக்கொண்டு கலைப்பீர்கள் சொன்னா வந்து அந்த கருத்துக்கு நான் முரண்பட்டவன தான். இதுதான் காரணம் சொன்னா இந்த ஏரியாக்களையும் இந்த நிலப்பாடுகளையும் பழையாக கொண்டிருக்கிறவர்கள் நம்ம இனங்கள் தான், நம்மவர்கள் தான். அதை நாங்கள் மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை தீர்வையும் அடிப்படை அரசியல் அறிவியல் படித்தவர்களே அந்த பதவியை கொண்டு வந்தால் மாத்திரமே வந்து இதை நீக்கப்பட முடியும் என்னுடைய தாழ்மையான கருத்தா இருக்க தர்ஷன்.
0: சரியா, ஃபாரூக் அவர்கள் அவர் சொன்ன கருத்து புரிந்ததா?
5: புரியுது எனக்கு. அந்த அந்த கருத்துக்கள் வந்து போன் நீங்க ஏற்கனவே வந்து இந்த கருத்துக்களை வந்து ஒரு 2024 நீங்க இதே சொன்னீங்க. இந்த ஊரு நஷ்டமா போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி லஞ்ச ஊழலுக்கு இந்த மாதிரி
0: பல உதாரணங்களையும் ஆதாரங்களையும் காட்டியிருந்தேன்.
5: ஆமா, நீங்க வந்து 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல பேட்டி எடுக்கும் போது இதை நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மை அது. அது என்ன செய்ய சொல்லுங்க, இன்னைக்குள்ள நிலைமை எப்படி சொன்னீங்கன்னா எண்ணத்துக்கு எண்ணத்துக்கு ஒருத்தவங்களை வெற்றி பெற வைக்கிறாங்கன்னு தெரியாம வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? வெற்றி பெற்று வந்தவங்கள்ட்ட என்ன ஊரா இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது, ஆனா அவங்க என்ன கொடுப்பாங்க, என்ன ரிட்டர்ன் கொடுப்பாங்க சமுதாயத்துக்கு? சமுதாயத்துக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியாமே கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிச்சு செய்யும் போது அவங்க என்ன செய்வாங்க? அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. இவங்க சொல்றதுல வந்து நான் 100% எல்லாம் ஏத்துக்கலாம். ஆனா வந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வந்து இப்போ அரசியல வந்து மாற்றம் கொண்டு வந்தா தான் என்னன்னு அட்மினிஸ்ட்ரேஷனை மாற்ற முடியுது. அரசியல மாற்றும் போது வந்து அவங்க தலைவர் வந்து இது செய்யக்கூடாது இது செய்யணும்னு சொல்லும் போது ஃபுல்லா மாறும். அப்படியா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் மாற்ற முடியாது. அரசியல்வாதி கொடுக்குற குரலுக்கும் தனியார் கொடுக்குற குரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அதில் இப்போ எலெக்ஷன்ல தேர்தலில் நிக்கிறேங்கிறதுக்கு தான் தனிப்பட்ட முறையில் வந்து ரெண்டு பேருக்கு உதவ முடியும்னா வந்து அரசியல வரும்போது வந்து 2000 உதவ முடியும் ஒரே நேரத்தில். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணோம். ஆனா வந்து திருடர்களுக்கு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருடர்கள் இருக்கிற ஊர்ல வந்து நீங்க வந்து திருடர்கள் வந்து அவங்க வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஊர்ல நீங்க வந்து போராடும் போது கஷ்டம். உங்களுக்கு கரப்ஷன் பண்ணி எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அதுதான் உண்மை. அது
0: சரி, நாங்கள் நிறைவாக தங்கவேலையாவனுடைய கருத்துக்களோடு நிறைவு கொண்டு வருவோம். தங்கவேலையா அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.
4: நாங்கள் இன்றைக்கு இலங்கை அரசியல் பற்றி பேசலாம் என்று தான் நான் எதிர்பார்த்து கொள்ள.
0: வியாழக்கிழமை வேண்டுமானால் வியாழக்கிழமை பேசுவோம் நாங்கள்.
4: அப்போ சரி, வியாழக்கிழமை தொடருவோம். நன்றி.
0: நன்றி நன்றி. சரி, நேர்களையத்துடன் நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா ஸ்டீவன் அவர்களே?
5: என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு உருவத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் மிகவும் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு நேயர்கள்ட்டையும் அதை எதிர்பார்க்குறேன். நேரம் வரும்போது வந்து உங்கள்கிட்ட உங்களோட உதவியை கோருவோம். நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட ஆசை.
0: நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: சரிகளையத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் வளமை போல் ஒலிக்க இருக்கிறது பக்தி பாமாலைகள். அதுவரையில் தொடர்கின்றது சிங்கப்பூரிலிருந்து.
6: மீடியாகாம் ஒலி 9-6-8 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆருக்குல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921353.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: ஆகிவிட்டது. குமரி பெண் படத்திலிருந்து பாடல கேட்டீங்க, இந்த பாடல ரொம்ப பிடிக்கும். சித்ரா சொன்னாங்க, அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. அதுக்கு முன்னால காதலிக்கு நிறமில்லை படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு. வினோத், உங்க பாடல் தான் நீங்க கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
1: பருவத்தில் பெண் ஒரு
0: தேன் கிண்ணம் படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. பத்திரகாளி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. பிசிசிலா குரல்ல இரண்டு பாடல நாம கேட்க போறோம். வார இறுதியில குறிப்பா சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு சத்தரே சிங்கக்குட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக வழங்கிறேன். இனி வார வாரம் சனிக்கிழமைகள்ல மாணவர்கள் ஒலி நறிவுப்பறைக்கு வந்து இங்க கூட பக்கத்திலே உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க போறாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கணும், மாணவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அன்பான வார்த்தைகளை நீங்க தாங்க வாரி வழங்கணும். இப்போ போன வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்கில் என் கூட நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாரு. உண்மையிலே நம்ப மாட்டீங்க, அந்த பையன் ரொம்ப தைரியமா சந்தோஷமா கலகலப்பா அதே நேரத்துல தன்னம்பிக்கையோட தமிழ்ல பேசி நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தாரு. அந்த பையனுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணும், உற்சாகத்தை வழங்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் பல மாணவர்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. இப்பவே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க. ஹிஸ்கில் கூட நான் எடுத்த படம் ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே நீங்க வாழ்த்துக்களை வாரி வழங்கினீங்கன்னா அதை படிக்கிற ஹிஸ்கில் மகிழ்ச்சி அடைவாரு, அவருடைய பெற்றோர் பெருமைப்படுவாங்க. இல்லையா, எங்க போறது எப்படி பாக்குறது ஹிஸ்கில்க்கு எப்படி வாழ்த்து சொல்றதுன்னு தெரியலையா, வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு தட்டி கொடுக்கணும், அது நம்முடைய கடமை, மறக்காம செஞ்சிருங்க. நேரம் இப்பொழுது 6:28. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.
1: பருவத்தில் பெண் ஒரு தேன் கிண்ணம்.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: வணக்கம் சிங்கே,
6: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

ಮಲಯಾ

0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. நேரம் இப்பொழுது 6:38. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. இன்றைய பொன்மொழியை நமக்கு அனுப்பி வைத்திருக்காரு நேர் கார்த்திகேசு. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. பிரமாதமா இருக்குல்ல, கவிதை மாதிரி இருந்தாலும் உற்சாகம் கொடுக்குது. மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை.
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: பகவதி பாட பாடலும் காத்துட்டு இருக்கு. தளபதி விஜய் நடிப்புல வந்த இரண்டு படங்கள் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல 6:48 ஆகிவிட்டது. இன்றைய வானிலையை பொறுத்தவரை வானம் தெளிந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: குறிப்பு ஆர்கானிக், இத அடிக்கடி கேள்விப்படுறோம். பல கடைகள்ல இத பொருட்கள் மேல ஒட்டி வச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே இது ஆரோக்கியமான பொருளாதான் இருக்கும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம வாங்குறவங்க பல பேர் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த முக்கிய அறிவிப்பு. இத பாருங்க, எந்த பொருளா இருந்தாலும் பின்னாடி திருப்பி அல்லது முன்னாடி கூட சில நேரத்தில் போட்டிருக்கோம் அந்த பொருளுடைய அந்த பேக்கேஜில், அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய உலகத்தில் ஏனோ தானோன்னு சில நேரங்களில் பயன்படுத்தப்படலாம். ஏன், அது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமான பொருளா இல்லையா, அதுவும் உங்களுக்கு அது பொருத்தமான பொருளா இல்லையா அப்படிங்கறத நீங்க பார்த்து பார்த்து தாங்க வாங்கணும். தயவு செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துடுங்க.

0: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள்

0: கபடி நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
2: உங்க பேர் பார்த்த

0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் பாரபட்சம் காட்டப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். ஆழமான விவாதங்களை மேற்கொள்ளலாம், ஆனால் அவற்றை எந்த ஒரு சமூகத்தினருக்கும் எதிராக வெறுப்பை தூண்டுவதற்கோ வெளிநாட்டினருக்கு எதிராக விரோத போக்கை வளர்ப்பதற்கோ பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். மூத்த அமைச்சர் காஷான்முகம் இந்தியர்களை குறிவைத்த இனவாத கருத்துக்களை காவல்துறை ஆராயும் என்று அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் தமது கருத்துக்களை ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். நேபாள பேரிடர், ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு, இவை தொடர்பில் இனவாத கருத்துக்கள் இணையத்தில் பகிரப்பட்டன. இத்தகைய கருத்துகள் சிங்கப்பூரை பிரதிபலிக்கவில்லை என்றாலும் அவற்றை தீங்கற்ற இணைய பேச்சு என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்றார் பிரதமர். தேசிய நூலக வாரியம் ரீட் எஸ்ஜி எனும் 5-ஆண்டு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டே வரும் வேளையில் தினமும் குறைந்தது 15 நிமிடங்களுக்கு பொதுமக்களை வாசிக்க ஊக்குவிப்பது நோக்கம். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் திட்டத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாய் தொடங்கி வைத்தார். சிறு முயற்சிகளின் மூலம் வாசிப்பை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வளர்த்துக்கொள்ள ஊக்குவிப்பது திட்டத்தின் நோக்கம். புத்தகம் வாசிப்பதுடன் பொதுமக்கள் ரீட் ஃபார் குட் திட்டத்தின் வழி சமூகத்திற்கும் தங்கள் பங்கை ஆற்ற முடியும் என்கிறார் தேசிய நூலக வாரியத்தின் தமிழ்மொழி சேவைகள் பிரிவு தலைவர் அழகிய பாண்டியன்.
5: இந்த வாசிப்பை செய்வதன் மூலம் பிறருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த திட்டத்தின் நோக்கம். சோ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு 10 பேரும் 15 நிமிடங்களுக்கு வாசித்தால் ஒரு நூல் ஒரு வசதி குறைந்த ஒருவருக்கு நாங்கள் தேசிய நூலக வாரியம் இலவசமாக வழங்கும். இதன் மூலம் வசதி குறைந்தவர்களும் வாசிப்பில் ஈடுபட வேண்டும், அவர்களை வாசிப்பு வட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு.
4: இம்மாதம் தீவு முழுவதும் சுவாரஸ்யமான வாசிப்பு சார்ந்த நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம். மேல் விவரங்களுக்கு www.read.gov.sg இணைய பக்கத்தை நாடலாம். சிங்கப்பூரில் மாலை 6 மணி வரை காற்றின் தரம் மிதமான முதல் சற்று ஆரோக்கியமற்ற நிலை வரை இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அதனை தெரிவித்தது. காலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக பதிவானது. அங்கு அது 96 இருந்தது. மற்ற பகுதிகளில் குறியீடு 72 முதல் 90 வரை இடைப்பட்டிருந்தது. மலேசியாவில் புகை மூட்டத்தை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன. தீபகற்ப மலேசியாவின் தென்மேற்கு கரையோரமாக உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் திறந்த வெளியில் எரிப்பது தடை செய்யப்பட்டது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டும் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்படும் என்று மாநில அதிகாரிகள் கூறினர். குறியீடு ஆக அதிகம் பதிவாகும் இடங்களில் முகக்கவசங்களும் விநியோகிக்கப்படும். சரவாக் மாநிலத்தில் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் நடவடிக்கைகள் இன்று தொடரவுள்ளன. முன்னதாக சனிக்கிழமை அன்று அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து நிலைமை மேம்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இந்தோனேசியாவில் அனக்ரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் விமான சேவைகளில் தடங்கள் நீடிக்கிறது. எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்தது. அப்போதிலிருந்து அது தொடர்ந்து குமுறுகிறது. சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் வரையில் சாம்பல் காணப்பட்டது. நாட்டின் ஆக பரபரப்பான சுகார்னோஹட்டா அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்றிலிருந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. ஜகார்த்தாவில் உள்ள அந்த விமான நிலையத்தில் தற்காலிக நிறுத்தம் பல முறை நீட்டிக்கப்பட்டது. சிங்கப்பூர் நேரப்படி இன்று காலை 9:59 செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். விமானங்கள் திசை திருப்ப நேரிட்டால் சுரபாயா உள்ளிட்ட மற்ற நகரங்களின் விமான நிலையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 1500 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதனால் கிட்டத்தட்ட 170,000 பயணிகள் பாதிக்கப்பட்டனர். நேபாள திபெத் வெள்ளப் பேரிடரில் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சீனா கூறியிருக்கிறது. அத்துடன் திபெத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 43 அதிகரித்ததாக அது சொன்னது. இன்னும் 500 பேரை காணவில்லை. வானிலை மோசமாக இருந்தாலும் தேடல் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த அதிகாரிகள் உறுதி கூறினர். திபெத்தில் காணாமல் போனவர்களில் 261 பேர் வெளிநாட்டவர்கள் என்று சீனா கூறியது. அமெரிக்காவின் மயாமி நகரில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையை தாண்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. 5 பேர் மாண்டனர், 5 காயமுற்றனர். மயாமி அனைத்துலக விமான நிலையத்தில் சம்பவம் நடந்தது. அமேசான் நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு விமானம் சில வாகனங்கள் மீது மோதி பின்னர் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். போர்ட்டோரிகோவிலிருந்து புறப்பட்ட போயிங் 767 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 வாக்கில் தரையிறங்கியது. அப்போது அது ஓடுபாதையை தாண்டி சென்று அருகில் இருந்த சில வாகனங்கள் மீது மோதியது. விபத்தால் விமான நிலையத்தின் அனைத்து ஓடுபாதைகளும் மூடப்பட்டுள்ளன.
6: சொல்லும் பொருளும் எஜ் விளிம்பு. பருவநிலை மாற்றத்தால் திமிங்கிலம், ஒட்டகச் சிவிங்கி போன்ற விலங்குகள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எஜ் விளிம்பு.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD. BYD டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வது உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. அண்ணாத்த படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. டி இமானோட இசையில அந்த பாடலை முகேஷ் திருமூர்த்தி சம்சுதீன் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 7:12 ஆகிவிட்டது. விறுவிறுப்பான பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. விஜய் ஆண்டனியோட இசையில அவரே பாடிய பாடல் உங்களுக்காக வரப்போகுது வேலாயுதம் படத்துல இருந்து. அதனை அடுத்து ஜாவேத் அலி அவரோட இவ்வார நட்சத்திரம் சின்மயி பாடிய பாடலும் இருக்கு. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கை.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு

0: அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்களுக்காக 80களில் வந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்துட்டு இருக்குதுங்க. விக்ரம் படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க, அதனை எடுத்து வெற்றி விழா பாடல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. மூன்று தகவல்களை நான் சொல்ல போறேன், அந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. சரியா சொல்றே இருக்கு, காத்துட்டு இருக்குது பரிசு. நீங்க தயார்னா தகவல்கள் பக்கமா போயிடலாமா? முதல் தகவல், இன்று அனைத்துலக காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஹங்கேரி இந்த நாட்டின் தலைநகரம் புடாபெஸ்ட். மூன்றாவது தகவல், செல்சி கார்பந்து அணியின் கேப்டன் கோல் பாமர். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் இருக்கு பரிசு இருக்கு. இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour ஈசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marque, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். மூன்று தகவல்களை நான் சொல்லியிருந்தேன், மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. முதல் தகவல், இன்று அனைத்துலக காவல்துறை ஒத்துழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஹங்கரி இந்த நாட்டின் தலைநகரத்தின் பெயர் புடாபெஸ்ட். செல்சி கார்பந்து அணியின் கேப்டன் கோல் பாமர், இதுதான் மூன்றாவது தகவல். இந்த மூணுல தவறான தகவல் மூன்றாவது தகவல். இத சரியா மின்னல் வேகத்துல கண்டுபிடிச்சு

0: செல்சி கால்பந்து அணியின் கேப்டன் பேரு கோல் பாமல்ல, ரீஸ் ஜேம்ஸ். இந்த கை தட்டு நம்ம ராணிக்கு. காரணம், ஜோதி ஸ்டாபர்ஸ் பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி அவங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. இதன் காரணத்தினால் சுவாச்சுகாங் டிரைவ் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. முதல் தடத்தை தவிர்க்குமாறு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. நேரம் இப்பொழுது 7:42. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: காதல் பரிசு படத்திலிருந்து பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து பாடல் இடம் பெற்றது. விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில அடுத்து வருது. வானொலி பக்கமாக இருங்க. பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சமீபத்துல உடற்பயிற்சி கூடத்துல நான் ஒரு நபரை சந்திச்சிருந்தேன். அவருடைய பெயர் சஃபின் ஷானவாஸ். அவரை பார்த்த உடனே இவர்கிட்ட நான் பேசி ஆகணும், இவருடைய வாழ்க்கை பயணத்தை நேர்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன். 8 மணிக்கு மேல நாம சஃபின் ஷானவாச வானொலியிலும் கேட்க போறோம், பேஸ்புக் லைவ்லயும் பார்க்க போறோம். முடிந்தா அந்த பக்கமா வந்து பாருங்க, அப்புறம் தெரியும் சஃபின் ஷானவாஸ் சாதாரண ஆளே கிடையாது, சாதனை மனிதர் அப்படின்னு. 8 மணிக்கு மேல தொடர்ந்து சந்திப்போம், சரியா?
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்துள்ளது KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வணக்கம் சிங்கை ஆதரவு பிஒய்டி. பிஒய்டி டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே பிஒய்டி டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் எந்த ஒரு சமூகத்திற்கு